நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். அடுத்ததாக மேகா என்ற மூவியிலிருந்தும் புத்தன் புது காலே பொன்னில வேலை இந்த பாடலை கேட்கலாம்.

அடுத்ததாக யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் பிறந்தார். யாரடி நீ மோகினி என்ற மூவியிலிருந்தும், வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ, இந்த பாடலை கேட்கலாம்.

நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரவும் என் விருப்ப பாடல்களே கேட்டீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது அன்புடன் பிஜின் ஜோய்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்த பாடல்களை கேட்கலாம். நெல்லி மரம் திருமாலின் அம்சமாக கருதப்படுகிறது. ஹரிபலம் என்றும் இதற்கு பெயர் உண்டு. வீட்டில் நெல்லி மரம் வைத்தால் லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம்.

அதிகம். நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொண்டால் ஆரோக்கியம் கிடைப்பதுடன் புண்ணியமும் சேரும். ஆனால் இதனை இரவு நேரத்தில் உண்பது கூடாது என்கிறது சாஸ்திரம். நெல்லிமரத்தின் நிழலில் அன்னதானம் செய்வது சிறப்பு. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுநாளான துவாதசி அன்று நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொள்வர். நெல்லிக்காயை பச்சையாக சாப்பிடுவது நல்லது. வலம்புரி சங்கை பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் லக்ஷ்மி குபேரரின் அருள் கிடைக்குமாம். தொழில் செய்யும் இடத்தில் சங்கை வழிபட்டு வந்தால் தடை நீங்கி லாபம் பெருகும். வலம்புரி சங்கில் பால் வைத்து லக்ஷ்மியை வழிபட்டால் புதிய ஆடை ஆபரணம் சேரும். சங்கில் ஊற்றிய புனித தீர்த்தத்தை பூஜையில் வைத்து அருந்த தீர்க்க ஆயுள் உண்டாகும். வெள்ளியன்று வீட்டில் இத்தீர்த்தத்தை தெளித்தால் வாஸ்து தோஷம் அகலும். சங்கு வழிபாட்டால் ஏழு பிறவைகளில் செய்த பாவம் கூட நீங்கும் என்று ஸ்கந்த புராணம் கூறுகிறது.

மாயம் செய்வதில் வல்லவர் என்பதால் கிருஷ்ணரை மாய கிருஷ்ணன் என்பர். ஆனால் அந்த மாயனுக்கும் முந்தி மாயம் செய்தவர் வாமனர். குள்ளமாக வந்து குறுகிய கால்களால் மூன்றடி மண் தானம் கேட்ட அவர் திடீரென திரிவிக்ரமனாக உயர்ந்து பெரிய திருவடிகளால் உலகை அளந்தார். இதனால் மாயன் என்ற சொல் இவருக்கும் உரியது ஆனது. அவர் மகாபலி சக்கரவர்த்தியிடம் செய்த அதே மாயத்தை தன்னிடமும் செய்யும்படி வைணவ ஆச்சாரியாரான ஆளவந்தார் வேண்டுகிறார். சங்கு சக்குர அங்குச்ச ரேகைகள் கொண்ட உன் திருவடியே என் தலைமீது வைக்கும் பேறு எப்போது கிடைக்கும் என்று கேட்கிறார் அவர். திருமாலின் திருவடிகள் அந்த அளவுக்கு உயர்ந்தவை. எனவே பெருமாள் கோவில்களுக்கு செல்பவர்கள் முதலில் அவரது திருவடியை தரிசிக்க வேண்டும், பிறகே முகம் பார்க்க வேண்டும். திருமாலின் திருவடி பொறித்த சடாரியை நம் தலைமேல் வைப்பதும் இதனால்தான். தன் திருவடிகளில் சரணடைந்த அடியவர்களின் பாவங்களை போக்கி நல்வாழ்வு தந்து அருளுவார். ஜாம்பவான் என்ற பாத்திரம் இதிகாசங்களில் இடம்பெற்றுள்ளது. இவர் வாமனராக வந்து திரிவிக்ரமராக உயர்ந்து உலகளந்த திருமாலை சுற்றி வந்து வணங்கியவர். திருமாலின் உயர்ந்த திருவடி கண்டு மகிழ்ந்த ஜாம்பவான் பறை ஒன்றை கொட்டியபடி அவரை வலம் வந்தார். ஆண்டாளும் வாமனரை பாராட்டி திருப்பாவையில் மூன்று பாசுரம் பாடியிருக்கிறாள். காரணம், மற்ற அவதாரங்களில் பெருமாள் யாரையாவது வதம் செய்திருக்கிறார் அல்லது அடக்கியிருக்கிறார். ஆனால் அசுரன் என்றாலும் மகாபலியை ஆட்கொண்டு சிரஞ்சீவியாய் வாழும் பேறு தந்தார். இதனால்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று திருப்பாவையில் சொல்கிறாள் ஆண்டாள்.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். பிரான்சில் அசிசி என்ற துறவியை தேடி மூன்று பேர் வந்தனர். அவரிடம், துறவியாரே, நாங்கள் ஒரு மலையிலுள்ள குகைகளில் தனித்தனியாக வசிக்கிறோம். ஆண்டவரை காண வேண்டும் என்பது எங்களது ஆசை. அதற்காக கடும் பிரயத்தனம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நாங்கள் அவரை காண முடியவில்லை. தாங்கள்தான் ஆலோசனை கூற வேண்டும் என்றனர். அவர்களை பார்த்து சிரித்த துறவி, இருப்பதே மூவர். நீங்களே பிரிந்திருந்தால் ஆண்டவரை எப்படி காண முடியும்? நீங்கள் மூவரும் இனி ஒரே குகையில் தங்குங்கள். உங்களில் ஒருவரை தந்தையாகவும், ஒருவரை தாயாகவும், ஒருவரை குழந்தையாகவும் பாவித்துக் கொள்ளுங்கள். ஒரு மாதம் கழித்து தந்தையாக இருந்தவர் தாயாகவும், தாயாக இருந்தவர் தந்தையாகவும் மாறிக்கொள்ள வேண்டும். பின்னர் குழந்தையாக இருந்தவர் தாய் தந்தையாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லோருமே மூன்று உறவுகளாக மாறி மாறி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எப்போது ஒற்றுமையும் அன்பும் அதிகமாகிறதோ அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தெரிவார் என்றனர். அன்பிலும் ஒற்றுமையிலும் மட்டுமே ஆண்டவர் வாழ்கிறார் என்பதை அந்த இளைஞர்களுக்கு எளிதாக புரிய வைத்தார் பிரான்சிஸ் அசிசி. உலகில் பிறந்த அனைவரும் தங்களை உறவுகளாக நட்பாக பார்க்கும் காலம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும், காண முடியும்.

ஆண்டவர் வெறுப்பவை ஏழு என்கிறது பைபிள். பைபிளில் இந்த வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அவை: அகம்பாவமான பார்வை, புழுகும் நாக்கு, தூய இரத்தத்தை சிந்தச் செய்யும் கை, தீய கற்பனைகள் வகுக்கும் சூழ்ச்சி உள்ளம், பொல்லாங்கை தேடி விரைந்து ஓடும் கால், பொய்ப்புனைகள் உரைக்கும் கள்ள சாட்சி, சகோதரர்களுக்குள் சச்சரவு விதைவிப்போன். ஆண்டவர் வெறுக்கும் இவற்றை தவிர்த்து விடலாமே நாமும். கழுதை பொதியை சுமக்கலாம், ஆனால் கழுதையை பொதி சுமக்க முடியுமா? இது கடிஜோக் அல்ல, சீரியஸான விஷயம். ஒரு துறவியிடம் சீடர்கள், ஐயா, இந்த உடலை பாதுகாக்க குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், வாசனை திரவியங்களை பூசுகிறோம், இதெல்லாம் எதற்காக என்று கேட்டனர். துறவி அவர்களிடம், இந்த உடல் கழுதை போன்றது, அது நமக்குள் கிடக்கும் உயிர் என்னும் பொதியை சுமந்து செல்கிறது, அதனால் உடலை பராமரிக்கின்றோம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக சாப்பிடும் போதோ, கண்டதை உண்ணும் போதோ, குடிக்கும் போதோ, புகை பிடிக்கும் போதோ நாம் கழுதையை சுமந்து செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார். நீ உணவு ஆசைக்கு ஆளானவனாய் இருந்தால் உன் தொண்டையில் ஒரு கத்தியை வைத்துக்கொள் என்று பைபிள் கூறுகிறது. ஆம், தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் மனிதனை அழித்துவிடும். பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள் ரமலான் சிந்தனைகள். நோன்பின் நோக்கம். நோன்பு பொறுமையில் பாதி, பொறுமை இறை நம்பிக்கையில் பாதி என்கிறார் நபிகள் நாயகம். இஸ்லாமின் பல தூண்களில் நோன்பு தனித்துவம் பெறுகிறது. நோன்புக்கும் இறைவனுக்கும் தனிப்பட்ட தொடர்பு இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் மூலமாக இறைவனே கூறுகிறார். நோன்பை தவிர்த்து மற்ற நற்செயல்கள் ஒவ்வொன்றும் 10 to 70 மடங்கு கூலி பெறும். ஆனால் நோன்பு எனக்காக நோற்கப்படுகிறது, அதற்கு கூலி நானே கொடுப்பேன் என்கிறார். இறைவனே கூலி தருகிறான் என்றால் அதன் அளவை எதை கொண்டு மதிப்பிட முடியும்? எனவே இறைவனின் கட்டளையை ஏற்று நற்சிந்தனையுடன் நோன்பிருப்பவர் அடையும் பலனுக்கு அளவுகோல் இல்லை. நோன்பின் இந்த அரிய நோக்கத்தை உணர்ந்து அதை சிறப்பாக நாம் நோற்போம். அதிக பலன் பெற வழி. ரமலான் மாதத்தில் தொழுகையின் அளவு எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அதிக பலனை அல்லாஹ் அருளுகிறார். நீங்கள் அல்லாஹ்விற்கு அதிகமாக சஜ்தா செய்யுங்கள், அதாவது தொழுங்கள். நிச்சயமாக நீங்கள் செய்யும் ஒரு சஜ்தாவை கொண்டும் உங்களுக்கு ஒரு பதவியை அல்லாஹ் உயர்த்துகிறார். உங்களை விட்டும் ஒரு பாவத்தை அழித்து விடுகிறான் என்கிறார் நபிகள் நாயகம். மனிதன் தொழுத பிறகு அவனுக்காக தொழுகையின் 1/10 பதிவு செய்யப்படுகிறது. சிலருக்கு 1/9, சிலருக்கு 8/1, சிலருக்கு 7/1. இப்படியாக தொழுகைகளில் 1/00,000 பதிவு செய்யப்படுமானாலும் அதுவும் அல்லாஹ்வின் கிருபையே ஆகும். கியாம நாளில் முதலாவதாக கேட்கப்படும் கேள்வி தொழுகையை பற்றியது ஆகும். எனவே தொழுகையில் கவனம் பேணுங்கள்.

ஒவ்வொருவரும் தங்களது கடமையில் கவனமாக இருக்க வேண்டும். தங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்பை மிகுந்த அக்கறையுடன் செய்ய வேண்டும் என நபிகள் நாயகம் கூறுகிறார். ஒரு குடும்பத்தில் மனைவியையும் பெற்றோரையும் திருப்திப்படுத்தும் பொறுப்பை ஒரு ஆண் ஏற்க வேண்டும். பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து உபகாரம் செய்பவர் அதேபோல தன் மனைவிக்கும் உபகாரம் செய்ய வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே. நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு தலைவர் நாட்டின் பொறுப்பாளர். அவர் தம் குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார். ஒரு ஆண் தனது குடும்பத்தின் பொறுப்பாளர். அவன் தன் பொறுப்புக்கு உட்பட்டவர்கள் பற்றி விசாரிக்கப்படுவான். பெண் தனது கணவரின் வீட்டிற்கு பொறுப்பாளர். அவள் அந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவாள். பணியாளன் தனது எஜமானின் செல்வத்திற்கு பொறுப்பாளன். அவன் தனக்குரிய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவான். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களே. தத்தமது பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என நபிகள் நாயகம் வலியுறுத்தி சொல்கிறார். கனி வகைகளில் பேரீச்சையும் மாதுளையும் நபிகள் நாயகத்திற்கு மிகவும் பிடித்தமானவை. மாதுளையை அதன் உள்தோலுடன் சாப்பிட்டால் அது குடலை வலுப்படுத்தும். நாயகம் பேரீச்சையுடன் தர்பூஷணி பழத்தையும் சாப்பிடுவார். ஒன்றின் உஷ்ணம் மற்றதின் குளிர்ச்சியை சமமாக்கிவிடும் என்று இதற்கு அவர் காரணம் சொல்கிறார். மேலும் பேரீச்சம் பழத்துடன் வெள்ளரிக்காயையும் அவர் சேர்த்துக் கொள்கிறார். நாயகத்திற்கு சுரைக்காய் மிகவும் பிடிக்கும். இறைச்சி சமைக்கும் போது அதில் அதிகமாக சுரைக்காயை போட வேண்டும் என தமது துணைவியார் ஆயிஷா அம்மையாரிடம் அடிக்கடி சொல்வார். ஏனெனில் கவலை நிரம்பிய மனதிற்கு அது புத்துணர்வு ஊட்டும் மருந்தாக இருக்கும் என அவர் சொல்லியிருக்கிறார். இலந்தை, திராட்சை, அத்தி ஆகியவையும் நபிகள் நாயகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட பழ வகைகள் ஆகும்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் இணையும் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, முயற்சி இருந்தால் முடியாதது ஏதும் இல்லை சொல்கிறார் அன்னை சாரதா தேவியார். எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருங்கள். முயற்சி இருந்தால் முடியாதது எதுவுமே இல்லை. எந்த இடத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருங்கள். சுற்றியுள்ளவர்களின் மகிழ்ச்சிக்கும் துணை நில்லுங்கள். யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். சுய காலில் நின்று பழகுங்கள். உலகத்தை விட்டு செல்லும் பொழுது மனிதன் அழுகிறான். ஆனால் மகான்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். உலகில் கடவுள் மட்டுமே உண்மை, மற்ற அனைத்தும் பொய். இந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு மகிழ்ச்சி தவிர வேறு எதுவுமே இல்லை. கஷ்டங்கள் நீடிப்பது இல்லை, ஓடும் நீரைப் போல ஓடி மறைந்துவிடும். துன்பம் என்பது கடவுளின் பிரசாதம். அது நம்மை நல்வழிப்படுத்தவே வழங்கப்படுகிறது. துறவிக்கு பணத்தை வெறுக்கும் சக்தி இருக்கும். மற்றவர்கள் பணத்தால் பொம்மை போல ஆட்டி வைக்கப்படுகிறார்கள். நட்பு என்பது ஒருவருக்கு ஒருவர் பொழுதுபோக்க அல்ல, தேவையான சமயத்தில் எச்சரித்து திருத்தும் கடமையும் நட்பிற்கு உள்ளது. கல்வியால் மனிதன் தானும் மேன்மை அடையலாம், மற்றவர்களையும் மேன்மை அடையச் செய்யலாம். மனதை அடக்க பழகுங்கள். பிறரது அந்தரங்கம் பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டாதீர்கள். ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவராக கடவுள் இருக்கிறார். அறிவை கொண்டு அவரை அளக்க முற்படாதீர்கள். மதம் பிடித்த யானை போல மனம் செயல்படுகிறது. தியானத்தால் அதை கட்டுப்படுத்த முடியும். தூய்மையான மனம் படைத்தவர்கள் உலகில் உள்ள அனைத்தையும் தூய்மையாக பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்லும் செயலும் எல்லோருக்கும் நன்மை அளிக்கும்.

இது தகவல் அறியும் நேரம். வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ந்து நாம் கொண்டாடுவோம். மேகம் என்றதும் மழைதான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் எல்லா மேகமும் மழையாக பொழிவது இல்லை. நுண்ணிய நீர்த்திவலைகள் மற்றும் பனிக்கட்டி துகள்கள் அடங்கியதுதான் மேகம். காற்றில் எப்பொழுதுமே நீராவி உள்ளது. கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் காற்றில் நீராவியின் அளவு அதிகமாக இருக்கும். குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட பருமனுள்ள காற்றில் குறிப்பிட்ட அளவு நீராவிதான் இருக்க முடியும். அதற்கு தெவிட்டளவு என்று பெயர். வெப்பநிலை அதிகமானால் தெவிட்டளவும் அதிகமாகும். வெப்பநிலை குறைந்தால் அதுவும் குறையும். சூடான காற்று வானில் எழும்போது அது குளிர்ச்சியான பகுதியை அடையும். அங்கு சென்றதும் அதிலுள்ள நீராவி சுருங்கி நுண்ணிய நீர்த்துளிகளாக மாறும். பின் அவை மேகங்களாக உருவெடுக்கின்றன. இந்த மேகங்கள் நகர்ந்து செல்லும் பொழுது சூடான காற்றை சந்திக்க நேரிட்டால் நீர்த்துளிகள் மீண்டும் ஆவியாகிவிடும். மேகம் மறைந்து போகும். மேகங்களில் உள்ள நீர் திரும்ப திரும்ப ஆவியாகவும் திரவமாகவும் மாறிக்கொண்டே இருக்கும். மேகங்களில் உள்ள நீர்த்துளிகள் கனமானவை. பூமியின் நீர் ஈர்ப்பால் இவை கீழே வரும்பொழுது சூடான காற்று மீண்டும் அவற்றை ஆவியாக்கிவிடும். இதன் காரணமாக எல்லா மேகங்களும் மழையாக பொழிவது இல்லை. நீர்த்துளிகள் தரையை எட்டும் முன்பே ஆவியாகி விடுகின்றன. மேகத்தின் அடியில் உள்ள காற்று சூடாக இல்லாமல் நிறைய நீரமாக இருந்தால் நீர்த்துளிகள் ஆவியாகாது. அப்பொழுது பொழியும் மழை.

இது நீதி நூல்களில் நிர்வாகம் பகுதி. கோபம் வந்தால் என்ன செய்வது? பழமை கடைப்பிடியார் கேண்மையும் பாரார் கிழமை பெரிதொன்றும் கொள்ளார் வெகுளின்மன் காதன்மை உண்டே இறைமாண்டர்க்கு ஏதிலரும் ஆர்வலரும் இல்லை அவர்க்கு. நல்ல ஊழியர்கள் முதலாளிகளின் கோபத்திற்கு ஆளாக விரும்ப மாட்டார்கள். கூடிய மட்டும் முதலாளியின் கோபத்திற்கு இடம் கொடாமலேயே நடந்து கொள்வார்கள். சில சமயங்களில் கண்ணில் படாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்து கொஞ்சம் விலகியும் இருக்கலாம். ஆனால் அதற்கும் கூட முதலாளி கத்தக்கூடும், தேடிய பொழுது இல்லாமல் எங்கேடா போனாய் என்று. குறிப்பிட்ட நேரத்தில் அகப்படுவதை விட இப்பொழுது அகப்படுவது பரவாயில்லை என்றும் ஊழியர் நினைக்கலாம். இன்றெல்லாம் முதலாளிகள் அன்று மன்னர்களாம். அந்த மன்னர்களுக்கு கோபம் வந்தால் எதையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். கோபம் வந்தால் மன்னர்கள் எப்படி செயல்படுவார்கள், என்ன மனோநிலையில் இருப்பார்கள் என்பதை குமரகுருபர தான் இப்படி குறிப்பிடுகிறார். பழங்காலத்திலிருந்தே இவர் நம் நண்பராயிற்றே, இவரிடம் கோபப்படலாமா என்று

இன்றும் பலரது அனுபவம். ஆனாலும் மன்னன் அல்லது நிர்வாகி என்பவன் கோபம் வரும் இடத்தில் கோபப்படுவதற்கு முன்பாக இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த கால மன்னன் இவ்விதமாக நடத்தையினால் இழந்தது அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். இன்றோ வரம்பு கடந்த கோபம் இழப்புக்கு வழிவகுக்கும் என்பதை அனைவரும், குறிப்பாக பதவியில் உள்ள அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பாடலை கேட்கலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். ஏக்கம் தீர்க்கும் ஏகநாதர். நீண்ட நாட்களாக போராடியும் நினைத்தது நடக்கவில்லையே என்று ஏக்கமா? மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகிலுள்ள கிண்ணிமங்கலம் ஏகநாதரை பிரதோஷத்தன்று தரிசித்தால் ஏக்கம் தீர்ப்பார். தல வரலாறு. மதுரை நாகமலையைச் சேர்ந்த சத்குரு சுவாமி தனக்கு சமாதி அமைக்கும் இடத்தை தேர்ந்தெடுக்க விரும்பினார். ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனிடம் அடியில் துளை உள்ள காந்த கிண்ணி ஒன்றை, அதாவது கிண்ணம் ஒன்றை கொடுத்து காராம் பசுவின் பாலை கறக்கும்படி கோரினார். துளையுள்ள கிண்ணமாக இருந்தாலும் ஒரு துளி பால் கூட சிந்தாமல் கிண்ணி நிரம்பியது கண்ட சிறுவன் நடந்ததை ஊராரிடம் தெரிவித்தான். சுவாமியின் மகிமை அறிந்த மக்கள் தங்கள் பகுதிக்கு வரும்படி அழைத்தனர். அப்பொழுது சுவாமி தாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை காந்த கிண்ணி தீர்மானிக்கும் என்று சொல்லி கையில் இருந்த கிண்ணியை ஆகாயம் நோக்கி வீசினார். அது மங்களப்பட்டி கிராமத்தில் சங்கொலி எழுப்பி விழுந்தது. கிண்ணி விழுந்ததால் இப்பகுதி கிண்ணி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. சுவாமி ஜீவசமாதி அடைந்த இடத்தில் சிவனுக்கு கோவில் கட்டி ஏகநாதர் என்று பெயர் சூட்டினர். குதிரையான குட்டிச்சுவர் கிண்ணிமங்கலத்தில் ஒரு குட்டிச்சுவர் மீது அமர்ந்த சுவாமி தவசக்தியால் மக்களுக்கு மண்ணை கொடுக்க அது அவரவர் விரும்பிய பொருளாக மாறியது. ஒருமுறை அந்த வழியாக இப்பகுதியை ஆண்ட மன்னன் வந்த பொழுது மக்கள் யாரும் அவனை பொருட்படுத்தவில்லை. மன்னனாகிய என்னை அலட்சியப்படுத்தும் அளவிற்கு இந்த குட்டிச்சுவர் சாமியாருக்கு மக்கள் கூட்டமா என கோபத்தில் கத்தினான். உடனே சுவாமி கையால் குட்டிச்சுவரை தட்டி கொடுக்க அது குதிரையாக மாறி விண்ணில் பறந்தது. இந்த அதிசயம் கண்ட மன்னன் சுவாமியிடம் மன்னிப்பு கேட்டதோடு குதிரை வட்டமிட்ட நிலப்பகுதியை மானியமாக வழங்கினான். கோவில் அமைப்பு கருவறையை அடுத்துள்ள அர்த்த மண்டபத்தில் ஆனந்தவள்ளி அம்மன் அருள் பாலிக்கிறாள். கன்னிமூலை கணபதி, வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், பைரவர், வீரபத்ரர் சன்னிதிகள் இங்கு உள்ளன. சுவாமி ஜீவசமாதி அடைந்த வைகாசி பூர நட்சத்திர நாளில் சிறப்பு பூஜை நடக்கும். நினைத்தது நடக்க, ஏக்கங்கள் தீர, மகா சிவராத்திரி பிரதோஷ நாளில் சிவன் நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்கிறார்கள். இது மதுரை தேனி சாலையில் செக்கானூரணியில் இருந்து திருமங்கலம் சாலையில் உள்ளது இந்த கிண்ணிமங்கலம் தலம். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

குட்டிக்கதை காணும் நேரம். ஒரு கிராமத்து கோவிலின் சன்னதி வாசலில் நின்ற துவாரபாலகியர் அம்மனிடம், தாயே, இந்த ஊரில் தாங்களுக்கு பிடித்த பக்தர் யார் என கேட்டனர். ஊருக்குள் போய் மக்களிடம் பேசி பாருங்கள், உண்மை புரியும் என்றாள் அம்பாள். இருவரும் சாதாரண பெண்கள் போல ஊருக்குள் சென்றனர். ஒரு விவசாயியிடம் பேசும்போது, நான் வயலுக்கு போய் அசதியாக திரும்பினாலும் கோவிலுக்கு வராத நாளில்லை, போதாக்குறைக்கு வீட்டிலும் அம்மனுக்கு பூஜை செய்கிறேன் என்றார். ஒரு தையல்காரர், நான் வாரத்தில் ஒரு நாள் விரதமிருந்து கோவிலுக்கு வருவேன் என்றார். ஒரு கடைக்காரர், நஷ்டம் வரும் நேரத்தில் அம்மனிடம் முறையிடுவேன் என்றார். ஒரு இளைஞனோ, வயதான தாய்க்கு பணிவிடை செய்வதால் கோவிலுக்கு வர நேரம் கிடைப்பதில்லை என்றான். துவாரபாலகியர்கள் அம்மனிடம் வந்து நடந்ததை சொல்ல அவள் சிரித்தபடி, பெற்றவளுக்கு சேவை செய்வதாக சொன்னானே, அவனே எனக்கு மிகவும் பிடித்த பக்தன் என்றார்கள். ஒரு துறவியிடம் அரசன், நான் மக்களுக்கு இலவச விடுதிகள் கட்டியுள்ளேன், கோவில்களில் திருப்பணி செய்துள்ளேன், தினமும் அன்னதானம் செய்கிறேன் என்று நீட்டித்துக் கொண்டே போனார். துறவி, அப்படியா என்று தலையாட்டிவிட்டு அமைதி காத்தார். அரசனுக்கு என்னவோ போலாகிவிட்டது. அவர் தன்னை பாராட்டுவார் என்றிருந்த அரசனுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. இருந்தாலும் விடாமல், துறவியே, இவ்வளவு சேவை செய்த எனக்கு சொர்க்கம் நிச்சயம்தானே என்றான். இல்லை என்றார் துறவி. அதிர்ச்சியுடன் ஏன் என்று கேட்டான். எதை செய்தாலும் நான் தான் செய்தேன் என்ற ஆணவம் கூடாது, அது புண்ணியத்தை தடுத்து பாவச்சேற்றில் உன்னை தள்ளிவிடும், எனவே சொர்க்கம் கிடைக்க வாய்ப்பில்லை என்றார். இதைத்தான் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்கிறார்கள். தற்பெருமை வேண்டாமே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

நேற்று அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் நண்பன், தமிழகத்தின் கலையகத்திலிருந்து அப்துல் பாசித். இன்றைய புதுகை திருநிலை கேட்பதற்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் இனிமையான விடயங்களை பேசிக் கொண்டிருக்கும் புதுகை திருநிலை இன்றும் கூட இனிமையான பல சுவாரஸ்யமான விடயங்களை பேச இருக்கிறது. நீங்கள் இணைந்திருப்பது பொதிகை தென்றல்.

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல், வழங்கிக் கொண்டிருப்பது மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTRFM.com. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றும் கூட அற்புதமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். நம்மளுடைய சின்ன சின்ன தேவைகளை நாம் ஒவ்வொருவர் வாழ்விலும் அன்றாடம் பல விடயங்களை தவறு விடுகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த காலை உணவு என்பதே வந்து ஒரு நல்ல விடயம். ஆனால் நான் சொன்னது போல காலை உணவை பலர் வந்து எடுத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் காலை உணவு தேவையில்லை என்று நினைக்கின்றோம். அப்படியல்ல, காலை உணவு மிகவும் முக்கியமானது என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக காலை உணவை 9 மணிக்குள்ளாக முடித்துக் கொள்ள வேண்டும். அதே போல இரவு உணவை 8 மணி அல்லது 9 மணிக்குள்ளாக முடித்துக் கொள்வது நல்லது என்று சொல்கிறார்கள். அதனால் இந்த காலை உணவையும் இரவு உணவையும் சரியான நேரத்தில் எடுத்துக் கொள்ளும்போது உடல் வந்து ஆரோக்கியமடைகிறது என்று சொல்லலாம். இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றும் கூட அருமையான அற்புதமான பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதுகி தென்றல், வழங்கிக் கொண்டிருப்பது MTRFM.com. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட சுவாரஸ்யமான பல விடயங்கள், அது மட்டுமல்லாமல் சுவாரஸ்யமான பாடல்கள், இனிய பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது MTRFM. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசிக் கொண்டிருப்பது தன்னம்பிக்கை தரும் வரிகளையும் நமது அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய சின்ன சின்ன விடயங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த நன்றி சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு விடயம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பலரிடம் இந்த நன்றி சொல்லுதல் அப்படிங்கிற விடயம் இல்லாமலே போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கால ஓட்டத்தில் அந்த நன்றி அப்படின்னா என்ன, ஏன் நன்றி சொல்ல வேண்டும் என்கிற கேள்விகள் தான் நமக்குள்ளே எழுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன விடயத்திற்கும் நாம் நன்றி சொல்லி பழக வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது நம்மளுடைய அகத்தை தூய்மையாக்கும், அதே போல இன்னும் நமக்கு வந்து உதவி செய்கிறவர்களுடைய அந்த அன்பை அதிகமாக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால் ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமாக நாம் நன்றி சொல்லி பழக வேண்டும். நம்மளுடைய குழந்தைகளையும் அதே போல நன்றி சொல்லி பழக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் சொல்ல ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து பேசுவோம். இனிமையான பாடல்கள் புதுகி தென்றல் தர காத்திருக்கிறது. இன்னும் ஒரு பாடல் அன்பு சொந்தங்களுக்காக.

இந்த பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிமையாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதிகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTRFM.com. இனிமையான பாடல்கள் அது மட்டுமல்லாமல் இனிமையான செய்திகளையும் உங்களுக்காக தருகிறது இந்த நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சின்ன சின்ன விடயங்கள் நாம் வந்து தவற விடுகிற வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமாக ஒவ்வொரு மனிதருக்கும் முயற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான ஒன்று. எப்போது நம்மளுடைய முயற்சியை நாம் கைவிடுகிறோமோ அப்போது நம்மளுடைய வெற்றி சாத்தியமில்லை என்று சொல்கிறார்கள். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தொடர் முயற்சியில் இருக்க வேண்டும். அதாவது வெற்றி பெற்றாலும் கூட அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு முயற்சி தேவைப்படுகிறது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். அதனால் எந்த தருணத்திலும் உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்கள் வந்து குறைத்துக் கொள்ளாதீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். புதிய தேடல் நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்டேட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது காலத்திற்கேற்ப, காலத்தின் சூழலுக்கேற்ப நாம் நம்மை மாற்றிக்கொள்ள பழக வேண்டும் என்று சொல்கிறார்கள். காலத்தோடு நாம் ஒட்டி நடக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். அது உண்மையிலேயே வந்து இந்த அப்டேஷன் அப்படிங்கிறது ஒரு அருமையான விடயம். அதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பேசுவோம் இந்த நிகழ்ச்சியில். இது இனிமையான பாடல்களோடு இனிமையான தகவல்களையும் உங்களுக்காக இந்த அருமையான அதிகாரி பொழுதில் வழங்கிக் கொண்டிருக்கும் நமது வானொலி MTRFM.com. இது பொதிகை தென்றல்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM-இல் பொதிகை தென்றல். இனிமையான பாடல்களோடு இனிமையான விடயங்களையும் ஒவ்வொரு நாளும் காலையில் எடுத்து வருகிறது இந்த நிகழ்ச்சி. அடுத்ததாக நாம் பேசப்போவது நேர மேலாண்மை. ஏனால் ஒவ்வொரு மனிதருடைய வெற்றிக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறித்த நேரத்திற்குள் ஒரு இடத்திற்கு செல்வது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். அதாவது வெற்றி பெற்ற ஒவ்வொரு மனிதர்களுமே குறிப்பிட்ட நேரத்திற்குள் அங்கே தங்களுடைய வேலையை செய்து முடித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல குறிப்பிட்ட தருணத்திற்கு முன்பாகவே ஒரு மணிக்கு வேலை என்றால் நம்ம வந்து அதற்கு ஒரு கால் மணி நேரம் முன்பே அந்த இடத்திற்கு பணியிடத்திற்கு சென்று விடுவது மிகச்சிறந்தது என்று சொல்லலாம். அதனால் நேரத்தில், அதாவது நேர மேலாண்மை என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விடயம். வெற்றி பெற்ற ஒவ்வொரு மனிதர்களும் இந்த நேர மேலாண்மையில் மிகவும் கவனம் எடுத்துக்கொள்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் வெற்றி சுலபமாக இருக்கிறது என்று சொல்லலாம். பொதுவாகவே நாம் தாமதிக்காமல் முன்கூட்டியே செல்வது அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு விடயமாக இருக்கக்கூடும் என்று சொல்லலாம். நேர மேலாண்மையை நீங்களும் கடைபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த நேரத்தில் பணியிடங்களுக்கு சில தயாராகி கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களுக்கு அவர்களது பணி இனிமையானதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறது MTRFM-இன் பொதிகை தென்றல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM.com. இது பொதிகை தென்றல். இனிமையான தகவல்களும் இனிமையான பாடல்களையும் சுமந்து அதிகாலையில் உங்கள் செவிகள் நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது இந்த தென்றல். செவிகளை வருடிக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இனிமையான பாடல்கள், இனிமையான தகவல்கள். நேர மேலாண்மை அப்படிங்கிறத பத்தி சொன்னேன் உங்களுக்கு. அடுத்ததான் நான் சொல்ல போறது வந்து செயல்களை திட்டமிட்டு செய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது அட்டவணையிட்டுக் கொள்ளல், ஒவ்வொரு விடயத்தையும் இந்த நேரத்தில் இந்த செயலை செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அட்டவணை, கால அட்டவணை போல செயல்களின் அட்டவணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எந்த நேரத்திற்குள் நாம் இந்த செயலை செய்ய வேண்டும் என்கிற அந்த கணக்கீடு நமக்குள்ளாக இருக்கும். அப்போதுதான் அந்த பணியை நாம் உற்சாகமாக செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். அதனால் நேர மேலாண்மையை போலவே ஒரு செயல் மேலாண்மையும் நமக்குள்ள வேண்டும். அதாவது இந்த செயலை இந்த நாளுக்குள்ள நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற அந்த வேகம், உத்வேகம் மனதுக்குள் இருந்தால் நிச்சயமாக நம்மால் சாதிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இனிமையான இந்த அதிகாலை பொழுதில் பணிகளுக்கு செல்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அவர்களது பணி சுகமானதாகவும் இனிமையானதாகவும் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி MTRFM இன் பொதிகை தென்றலில் இன்னும் ஒரு பாடல் அன்பு சொந்தங்களுக்காக.

வேண்டுமகளே அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதுகி தென்றல், வழங்கிக் கொண்டிருப்பது MTRFM.com. 24 மணி நேரமும் இடைவிடாது தமிழ் ஒலிபரப்பு சேவையை வழங்குகிறது MTRFM.com. நீங்கள் ஸ்கைப் ஊடாக இணைந்து கொள்ள MTRFM 247 என்கிற நம்மளுடைய ஸ்கைப் ஐடியின் வழியாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். ஒவ்வொரு நாளும் இனிமையான நிகழ்ச்சிகள், அது மட்டுமல்லாமல் சுவாரஸ்யமான பல விடயங்களை எடுத்து வருகிறது நம்மளுடைய MTRFM.com. 24 மணி நேரமும் இடைவிடாத இனிமையான இசை சேவையை வழங்கி கொண்டிருக்கிறது MTRFM.com. இன்றைய பொதுகை திணறலில் சுவாரஸ்யமான விடயங்களை பேசிக் கொண்டிருந்தோம். முக்கியமாக நம்முடைய சுய முன்னேற்றங்களுக்கு சில விடயங்களை கவனிக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லியிருந்தேன். அதிலும் குறிப்பாக தேர்வுகளுக்கு செல்ல வேண்டியவர்கள், அதாவது நேர்முக தேர்வுகளுக்கு செல்ல வேண்டியவர்கள் ஒரு சில நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று சொல்கிறார்கள். அதையும் இந்த நேரத்தில் எடுத்து வரலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது தேர்வுகளுக்கு, நேர்முக தேர்வுகளுக்கு செல்கிறவர்கள் தங்களுடைய உடைகளை பளிச்சென்ற வண்ணத்தில், அதாவது குறிப்பாக வெள்ளை நிறத்தில் அமைத்துக் கொள்வது சிறந்தது என்று சொல்கிறார்கள். மற்ற வண்ணங்களை விட வெள்ளை நிறம் ஒரு சாந்தமான, ஒரு அமைதியான, ஒரு

தோற்றத்தை நமக்கு வழங்கும் என்று சொல்கிறார்கள். அதே போல நாம் பேசும்போது மற்றவர்களுடைய கண்களை பார்த்து பேச வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். அது நம்மளுடைய உண்மைத்தன்மையை அது உரைக்கும் என்று சொல்கிறார்கள். அதனால் நீங்கள் பேசும்போது மற்றவர்களுடைய கண்களை நேராக பார்த்து பேச வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். அதே போல நம்மளுடைய உட்கார்ந்திருக்கும் நிலை எப்படி என்றால் எப்போதுமே வந்து நிமிர்ந்து உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். வெள்ளை போல் வளைந்து உட்காருவது கூடாது என்றும் சொல்கிறார்கள். அது கூட நம்மளுடைய நம்பிக்கைத்தன்மையை குலைத்துவிடும் என்றும் சொல்கிறார்கள். அதே போல நாம் உட்கார்ந்திருக்கும் இடத்தில் மற்ற பொருட்களை வந்து கவனத்தை திசை திருப்பது போல மற்ற பொருட்களை நம்ம எதையாவது செய்து கொண்டிருப்பது அந்த போன்ற வேலைகளை ஈடுபடக்கூடாது என்று சொல்கிறார்கள். பொதுவாக ஒரு கேள்வியை உள்வாங்கி கொண்டு அதற்கு பிறகு பதிலளிப்பது சிறந்தது என்றும் சொல்கிறார்கள். இதுபோல சுவாரஸ்யமான விடயங்கள் நிறையவே இருக்கிறது. அதையெல்லாம் வரும் நாட்களில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது பொதிகை தென்றல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இது விடைபெறும் நேரம், விடை கொடுங்கள். மீண்டும் உங்களை நாளை இதுபோன்ற இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை புலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் தமிழகத்தின் கலையகத்திலிருந்து அப்துல் பாசித்.

வெளியில் ஒதுக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: எங்கள் அன்பு உறவுகளே வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அன்பு உறவுகளை இணைக்கும் இணையதள வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் வானொலி.
1: தற்போது ரசிக்க இருக்கும் நிகழ்ச்சி
0: மொன்றியல் தமிழ் வானொலியில் மச்சானாகிய கலைவாணனும்
1: சின்ன பிள்ளையாக மிர்சி ராணியும்
0: இருவரும் இணைந்து வழங்கும்
1: ரசிக்க இருக்கும் நிகழ்ச்சி ஜோடி குயில்கள்.

0: சின்ன பிள்ளை வணக்கம்.
1: வணக்கம் மச்சான்.
0: இன்றைய ஜோடி குயில்கள் நிகழ்ச்சியில்
1: பார்த்தீங்கன்னா
0: தமிழ் மாதங்களை வச்சு தான் இன்னைக்கு வந்து பல தகவல்களை சொல்லி பாடல்களை கொடுக்க போறோம்.
1: ஆமாம் மச்சான், தமிழ் மாதங்கள் ஆன சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி,
0: ஆமா,
1: இந்த 12 தமிழ் மாதங்களையும் சிறப்புகளை அன்பு உறவுகளோடு கூறி பாடல்களை வழங்க போறோம் மச்சான்.
0: அதாவது சின்ன பிள்ள, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆங்கில மாதத்தை பத்தி சொன்னோம்.
1: ஆமா,
0: இப்ப வந்து தமிழ் மாதம், இந்த ஜோடி குயில்கள் வந்து இப்ப வந்து தமிழ் மாதத்தை பத்தி சொல்ல போறோம். அதாவது முதல் மாதம் அப்படின்னு சொன்னீங்களா, சித்திர மாதம் சொன்னீங்கல்ல.
1: ஆமா,
0: அதாவது இந்த சித்திர மாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது வந்து சித்திர அப்படின்னாலே தேர் திருவிழா தான்.
1: ஆமா,
0: அதிலும் பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா திருவாரூர் தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருவாரூர்ல பாத்தீங்கன்னா தியாகராஜ பெருமாள் கோயில் இருக்குல்ல, இது பாத்தீங்கன்னா ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு கோயில் தேர். 95-98 அடி உயரம், 360 டன் எடை கொண்டது இந்த தேர் திருவிழா.
1: அப்படியா?
0: ஆமா. இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா வேளாங்கண்ணி தேர் இருக்குல்ல, அது வந்து சிறப்பு பெற்றது. உண்மையிலேயே சொல்ல போனோம்னா சின்னபிள்ள, அதாவது ஆங்கில மாதங்களை பத்தி சொல்லி பாடல்களை கொடுத்தோம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா தமிழ் மாதங்களை பத்தி முதல்ல சித்திர மாதத்தை பத்தி சொல்லும் பொழுது இதுல வந்து வரலாற்றுல வந்து 5 திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து கோவில் சார்ந்த ஒரு விழா இது. அதாவது வரலாற்றுல பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த இது சார்ந்த ஒரு விழா தான் இந்த வந்து சித்திரை தேர் திருவிழா.
1: சித்திர மாசனாவே திருவிழா தானே?
0: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இந்த சித்திரை திருவிழாவை பத்தி ஒரு அழகான பாடலை அன்பு உறவுகளுக்கு வழங்கி நம்மளும் கேட்டு ரசிக்கலாம்.
1: கேட்டு ரசிக்கலாம் மச்சான்.
2: அப்படியானாலாக என்ன ஆள வந்த பேரழக, செப்புக்கல்லி சீரழக, சின்ன சம்பவம்.

0: வைகாசி மாசத்தை பத்தி சொல்லுங்க.
1: ஐயோ, வைகாசி அப்படின்னாலே வைகாசி விசாகம், இதுல பாத்தீங்கன்னா வரலாற்றுல பாத்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்தை பத்தி இதுல வருது சின்னப்புள்ள.
0: அப்படியா?
1: ஆமா, அதாவது திருமுருகாற்று படை, அதாவது பாத்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறிஞ்சி பாடல் வந்து இதுல வந்து எடுத்து கூறுது. இதுல முக்கியமா அப்படி பாத்தீங்கன்னா முருகனை வழிபடக்கூடிய ஒரு திருவிழா தான் இது வந்து, இந்த வைகாசி விசாகம்.
0: அப்படியா?
1: ஆமா, இந்த வைகாசி விசாகம் பற்றிய ஒரு அழகான ஒரு பாடலை நம்ம கேட்டு ரசிக்கலாம் சின்ன பிள்ளை.
0: கேட்கலாம் மச்சான்.

0: மச்சான் மச்சான், அடுத்தது ஆணி.
1: ஆணி,
0: ஆணி மாசத்தை பத்தி சொல்லுங்க.
1: அதாவது இப்ப வந்து சித்திரை பார்த்தோம், வைகாசி பார்த்தோம், அடுத்தது ஆணி.
0: ஆமா,
1: அதுல இதுல பாத்தீங்கன்னா இந்த சேவல் கொடி, இது பார்த்தீங்கன்னா அந்த முருகனுடைய சேர்ந்த ஒரு திருவிழா தான் அந்த, அதாவது ஆணி மாதம்.
0: அப்படியா?
1: ஆமாம், அதாவது வேலூன் வெறியாற்றி அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. அதாவது இந்த இசைக்கருவி வந்து அந்த முருகனுக்கு வந்து இசைக்கப்படும். இது பார்த்தீங்கன்னா வரலாற்றில் பார்த்தீங்கன்னா நான்லாம் படிச்சிருக்கிறேன், பரிபாடல், தொண்டகப்பறை, கூத்து, இதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த ஆணி மாதத்தை பற்றி ஒரு அழகான சொல்லக்கூடிய ஒரு கருத்து.
0: அப்படியா?
1: ஆமாம், அதாவது இது வந்து அதாவது நம்ம எடுத்துக்கூறிய ஒரு அழகான ஒரு கருத்து அப்படின்னா இந்த ஜோடி குயில்கள். நிறைய பேர் கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க, நம்ம வந்து இந்த ஜோடி குயில்கள் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி மாதத்தை பற்றி ஒரு அழகான ஒரு பாடலை நம்ம அன்பு உறவுகளோட எம்டிஆர் எஃப்எம் அன்பு உறவுகளோட நம்ம கேட்டு ரசிக்கலாம்.
0: கேட்கலாம் மச்சான்.

0: மச்சா மச்சா
1: சொல்லு சின்னப்பில.
0: அடுத்தது ஆடி மாசம்,
1: அதாவது ஆடி மாசம் ஆவணி மாசம் ரெண்டையும் நம்ம சேர்த்து சொல்லலாம்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: அதாவது எனக்கு ஆடினாவே இந்த புதுசா கல்யாணம் ஆனவங்களும் ஆடி மாசத்துல பிரிச்சு வைப்பாங்க, எனக்கு அதுதான் நினப்பு வருது. ஆடினாவே எனக்கு அந்த நினப்பு தான் வரும்
1: உங்களுக்கு.
0: ஆமா, அது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் ஆனாவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன ஜோடி எல்லாம் பிரிச்சு வைப்பாங்க, அம்மா வீட்டுக்கு பொண்ணெல்லாம் அனுப்பி விட்டுருவாங்க.
1: அது அது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம்.
0: அப்படியா?
1: ஆனா அது பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்துல வந்து சேர்த்து வைப்பாங்க.
0: அப்படியா?
1: அதாவது பூரண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த ஆடி மாசம். அதாவது இந்த ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த மாரியம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா ஆடி கூழ், அதாவது கூழ் இருக்குல்ல,
0: கூழ்காட்சி ஊத்துவாங்க,
1: கூழ்காட்சி ஊத்துவாங்க. அதை விட மிக சிறப்பானது சின்னப்பிள்ள, அதாவது காடும் காடு சேர்ந்த ஒரு இடம் தான் இந்த வந்து முல்லை. இந்த ஆடி மாசமும் ஆவணி மாசமும் என்ன செய்வாங்கன்னா வேப்ப மரத்தை தெய்வமாக போற்றுவாங்க.
0: அப்படியா?
1: ஆமா. அந்த அதாவது பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த கருப்பு சாமிக்கு வந்து மிக சிறப்பா வந்து அது சொல்லுவாங்க. இது வந்து தொல்காப்பியன் அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த ஒரு எழுத்தாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அம்மனுக்கு வந்து திருவிழா நடத்தணும் அப்படின்னா இந்த ஆடி மாசமும் ஆவணி மாசமும் மிக சிறப்பா கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருவிழா தான் இந்த இந்த மாசத்துல வரக்கூடியது, அதாவது ஆடி ஆவணி மாசத்துல. இத பத்தி ஒரு அழகான ஒரு பாடல நம்ம அன்பு உறவுகளோட சேர்ந்து ரசிக்கலாம் சின்ன பிள்ளை.
0: கண்டிப்பா கேட்கலாம் மச்சான்.

0: மச்சான், புரட்டாசி பத்தி சொல்லுங்க பாப்போம். என்ன சார் புரட்டாசியில என்னென்ன? புரட்டாசியில நான் கேள்விப்பட்டிருக்கேன் விரதம்லாம் நிறைய எடுப்பாங்களாம்.
1: ஆமா உண்மைதான்.
0: புரட்டாசியில மாசத்துல வந்து கவிச்சு சாப்பிட மாட்டாங்களாம், நிறைய பேர் விரதம் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நான் நமக்கு எனக்கு தெரியாது, எங்க டீச்சர்ஸ்ங்க எல்லாம் சொல்லுவாங்க ஸ்கூல்ல.
1: சின்ன பிள்ளை
0: கொஞ்சம் சொல்லுங்க.
1: அதாவது 9 ராத்திரி வந்து இந்த விரதம் எடுப்பாங்க.
0: அப்படியா?
1: ஆமா. அதாவது வந்து இந்த கந்த சஷ்டி திருவிழான்னு நடக்கும் பாத்தீங்களா, அந்த 9 ராத்திரிகள் கொண்டாடக்கூடிய விழா தான் இந்த புரட்டாசி ஐப்பசி மாசம்.
0: அப்படியா?
1: அது பாத்தீங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம். அதாவது இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மருத நிலம். அதாவது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திர விழா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இந்திர விழா அப்படின்னா பசி பிணி. பசினா என்ன? ஒருத்தவங்களுக்கு பசிக்குதுன்னா அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். அதே போல் பார்த்தீங்கன்னா பிணி, நோய் வந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் சாந்தி திருவிழா, அதாவது தீபக சாந்தி திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அப்படியா?
1: இது வந்து வரலாற்றில் எப்படி வருது அப்படின்னா, மணிமேகலையில் வந்து மணிமேகலை அப்படிங்க இந்த 28 நாள் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான் இந்த புரட்டாசி ஐப்பசி மாதத்தில். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து முரசு கொட்டி இதே போல் பார்த்தீங்கன்னா இந்த விரதம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. அந்த ஒரு மாதம் தான் இந்த 2 மாதமும் புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடியது. அதாவது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கந்த சஷ்டி திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அப்படியா மச்சான்?
1: ஆமாம். இந்த திருவிழாவை பற்றி, இந்த மாதத்தை பற்றி ஒரு அழகான பாடலை நம்ம எம்டிஆர் எஃப்எம் அன்பு உறவுகளோட நம்ம சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.
0: கண்டிப்பாக மச்சான்.

0: சின்னபிள்ள
1: சொல்லுங்க மச்சான்.
0: அடுத்தது பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம்.
1: ஆமா,
0: இந்த கார்த்திகை அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லுங்க
1: பாப்போம்.
0: கார்த்திகை தீபம், அது முக்கியமான ஒரு ஊர்ல வந்து அந்த தீபத்தை ஏத்துவாங்க. என்ன ஊரு?
1: திருவண்ணாமலை.
0: திருவண்ணாமலை, அதாவது கார்த்திகை திருவிழா அப்படின்னாலே திருவண்ணாமலை. இதுல பாத்தீங்கன்னா இந்த முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னா இந்திர விழா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா புகார் நகரம், இது வந்து மதுரையில ஒரு நகரத்துல நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. இந்த கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுவார்கள். இதுல என்ன முக்கியமா அப்படின்னா இயற்கை பொருளை கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா இந்த கார்த்திகை மாசம். அதாவது மலை உச்சியில பாத்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலையில அந்த கார்த்திகை தீபத்தை ஏத்துவாங்க. ஆமா, அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் இதை வச்சு படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருவிழா இந்த கார்த்திகை திருவிழா. இத பத்தி ஒரு அழகான ஒரு பாடலை நம்ம கேட்கலாம். சின்னம்ல
1: கேட்டு மயில் அமைச்சோம்.

0: சின்ன
1: சொல்லுங்க மச்சா.
0: இப்ப கார்த்திகை மாசத்தை பாத்துட்டோம்.
1: ஆமா,
0: இப்ப கார்த்திகை அடுத்தது மார்கழி.
1: மார்கழி
0: அதாவது இந்த மார்கழி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், அதாவது விடியற் காலம் ஏந்திரிச்சு அந்த வீட்டுக்கு முன்னாடி தண்ணி, அதாவது தண்ணி தெளிச்சு, இன்னும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு சாணத்தை கரைச்சி அதை வந்து தெளிச்சு அதை கூட்டிட்டு அந்த கோலம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த
1: மார்கழி மாசனாவே குளிர் தான்,
0: குளிர் தான். ஆனால் அப்படி இருந்தாலும் நம்ம வந்து பெண்களை வந்து அது வந்து விடியற் காலம் ஏந்திரிச்சு அந்த கோலம் போடுவாங்க பார்த்தீங்களா.
1: ஆமாம் ஆமாம்.
0: அதாவது திருவாதித்திரை முழு நிலவு இது வந்து கொண்டாடக்கூடிய ஒரு மாசம்தான் வந்து மார்கழி மாசம்.
1: அப்படியா?
0: ஆமா. இது பாத்தீங்கன்னா நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐவகை நிலங்கள்ல நெய்தல் இந்த மார்கழி மாசத்துல வரும். அதாவது கடல், கடலும் கடல் சார்ந்த ஒரு இடம் தான் இந்த மார்கழி மாதம்.
1: அப்படியா?
0: அதாவது கடவுள் வருணன், அதாவது முன்னி விழா, இது மார்கழி மாசம்தான் நடக்குமா. அதாவது இந்த கடவுளுக்கு பாத்தீங்கன்னா இந்த வாழை கரும்பு வஞ்சி கொடி வைத்து படைப்பார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கோலமிட்டு அந்த மாட்டு சாணத்தை வச்சு அதுக்கு ஒரு பூ ஒன்று வைப்பாங்களே, என்ன பூ அது?
1: பூசணி
0: பூ. ஆமாம், பூசணி பூ வச்சு படைப்பாங்க. அதாவது அந்த தை மாதத்திற்கு முன்பாக வரக்கூடியதான் இந்த மார்கழி மாதம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கடைசி நாள் வந்து இந்த போகி பண்டிகை. அதாவது பழைய பொருளெல்லாம் எரித்து புதிய பொருள் வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருவிழா தான் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தை பற்றி நம்ம எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் வானொலி அன்பு உறவுகளுக்கு இந்த பாடலை வழங்கலாம் சின்னப்பிள்ளை.
1: வழங்கி கேட்கலாம்.

0: மச்சா மச்சான்,
1: ஆ சொல்லு சின்னப்ல.
0: அடுத்தது தை மாசம்.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிறகு இன்னைக்கு.
0: உண்மையாலுமே நிறைய விஷயத்த சொல்றீங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கு.
1: இல்ல உண்மையிலேயே சின்னப்பிள்ள, அதாவது
0: நான் இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டது கிடையாது.
1: ஆமா,
0: ஆனா நீங்க சொல்றீங்க இப்பதான் உங்கள்கிட்ட. நான் நீங்க சொல்லவும் நானே நிறைய விஷயத்த இதுல தெரியுது. ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி எனக்கே தெரியுது.
1: கண்டிப்பா.
0: அப்ப நம்ம எம்டிஆர் உறவுகளுக்கும் தெரியும்ல?
1: கண்டிப்பா கண்டிப்பா சின்ன.
0: அதனால அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது தை மாசம்.
1: தை மாதம்,
0: தைனாவே பொங்கல் தான்.
1: பொங்கல் தான், அது எல்லாருக்குமே ஒரு பிடித்த ஒரு திருவிழா.
0: தை மாதம்னாவே பொங்கல் திருவிழா தான் நினைப்போம்.
1: அதாவது மார்கழிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா தை மாதம்.
0: ஆமா,
1: இந்த தை மாதத்துல எல்லோருக்கும் தெரியும், அதாவது தை மாதம் பிறந்தால், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொங்கல் திருவிழா, அடுத்தது பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல், அடுத்தது பாத்தீங்கன்னா காணும் பொங்கல். அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மாதம் அப்படின்னாலே அந்த தை மாதம் தான்.
0: ஆமா ஆமா.
1: இந்த தை மாதத்துல வரக்கூடிய நிறைய விஷயத்த சொல்லி நம்ம வந்து நம்ம அன்பு உறவுகளுக்கு இந்த அற்புதமான பாடலை வழங்கலாம் சின்ன பிள்ளை.
0: வழங்கலாம் மச்சான்.

0: சின்ன பிள்ளை,
1: சொல்லுங்க மச்சான்.
0: அடுத்தது பார்த்தீங்கன்னா மாசி மாதம்.
1: அப்படியா?
0: ஆமாம், இந்த மாசி மாதம் அப்படின்னாலே இது வந்து யாருக்கு உகந்தது அப்படின்னா அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அறுபடை வீடை

0: கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அப்படியா?
0: ஆமா, அதாவது மாசி மாதத்துல வரும் திருவிழா தான் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அதாவது விடிய விடிய கண்ணு முழிச்சு அந்த திருவிழாவை வந்து கொண்டாடுவாங்க. அப்படியாப்பட்ட அந்த மாசி மாதத்துல, அந்த மாசி மாதத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருவிழா தான் அந்த மகா சிவராத்திரி.
1: ஒரு அழகான பாடல கேட்கலாமா?
0: கண்டிப்பா சின்ன பிள்ளை.

0: மச்சான் மச்சான்,
1: ஆ சொல்லு சின்னப்ள.
0: இதுவரை தமிழ் மாதங்களை பத்தி சொல்லிட்டு வந்துட்டீங்க.
1: ஆமா,
0: தமிழ் மாதங்கள் கடைசி பங்குனி.
1: ஆமா பங்குனி,
0: பங்குனி மாசம்.
1: அதாவது இத பத்தி சொல்லணும்னா சின்னப்ள நிறைய சொல்லலாம்.
0: அப்படியா?
1: ஆமா, அதாவது முழு நிலவுல கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான் இந்த பங்குனி மாதம். இன்னும் சொல்ல போனா பங்குனி உத்தரம் சொல்லுவோம்ல.
0: ஆமா,
1: இந்த பங்குனி உத்தரத்துல பாத்தீங்கன்னா, அதாவது இதுல பெரிய ஒரு வரலாற்று செய்தியை நான் சொல்றேன்.
0: இப்ப
1: சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா, கருப்பு கரசி யாரு?
0: கண்ணகி.
1: கண்ணகி, அந்த கண்ணகி சிலை என்ன ஊர்ல இருக்கு? பூம்புகார்ல.
0: பூம்புகார்.
1: ஆமா, அதுல பாத்தீங்கன்னா அந்த பத்தினிய வழிபாடு கொண்டாடக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பங்குனி மாதம். அதாவது இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இலங்கையிலையும் இந்த வந்து பங்குனி உத்தரத்தை கொண்டாடுறாங்க மிக சிறப்பாக. இலங்கை மட்டும் இல்லை, மிகப்பெரிய எல்லா நாட்டிலையும் வந்து கொண்டாடுறாங்க. இதில் ஒரு செய்தி என்ன அப்படின்னா சின்னப்புல, அதாவது இதில் வந்து மூணு சோழ மன்னர்கள் வராங்க. ஆமாம், சேரன், சோழன், பாண்டியன். அதாவது சேரன் நாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு. இதில் என்ன அப்படின்னா, பத்தினி தெய்வமாக இருந்த ஒரு நாடு அப்படின்னா இந்த சேரன் நாடு. அதாவது வீரன் விலைமிக்க ஒரு நாடாக இருந்தது பாண்டிய நாடு. அதாவது அந்த சோழன் பிறந்த நாடு வந்து சோழ நாடு. அதாவது இதுல பாத்தீங்கன்னா அறுபடை வீடுன்னு சொல்லுவோம்ல முருகனுக்கு, எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, திருச்செந்தூர்ல இருக்கு.
0: ஆமா,
1: சுவாமிமலை நம்ம பக்கத்துல, நம்ம அரியலூர் மாவட்டம் பக்கத்துல சுவாமிமலை இருக்கு. அதே போல பழனி, திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழமொழி சோதல், இப்படி பல்வேறு இடத்துல இந்த அறுபடை வீடு இருக்கு சின்னப்புள்ள. ஆமா, இந்த பங்குனி உத்தரம் முருகனுக்காக வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் அப்படின்னாலே இந்த அறுபடை வீடு தான். இந்த பங்குனி மாசத்துல இந்த ஒரு அற்புதமான ஒரு பாடலை நம்ம அன்பு உறவுகளுக்கு, அதாவது எம்டிஆர் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உறவுகளோட நம்ம கேட்டு ரசிக்கலாம் சின்னப்புள்ள.
0: கண்டிப்பா கேட்டு ரசிக்கலாம் மச்சான்.

0: தாயும் ஆகிட வேணும்,
1: நீங்க தந்தையும் ஆகிட வேணும்,
0: நீ தாயும் ஆகிட வேணும்.

0: இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது ஜோடி குயில்கள்.
1: மூன்றியில் நேர் அன்பு உள்ளங்களை இணைத்து எம்டிஆர் எஃப்எம் தமிழ் வானொலி.
0: அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
1: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கலையகத்திலிருந்து
0: கலைவாணன்,
1: மிர்சிராணி. நன்றி, வணக்கம்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

உலகமெங்கும் கம்பீரமாக வலம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ் பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமழை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள் நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நல்லவனுக்கு நல்லவன் என்ற பிரச்சினையிலிருந்து உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், மஞ்சுளா.

இசைமை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மூவேந்தர் என்ற படத்திலிருந்து குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய் சிவந்ததென்னவோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஹரிஹரன்.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக மெல்ல திறந்தது கதவு என்ற படத்திலிருந்து வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி மற்றும் குழுவினர்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இங்கேயும் ஒரு கங்கை என்ற படத்திலிருந்து சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. சுசீலா, கங்கை அமரன்.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற படத்திலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சொல்லுநர்தான்.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்துவதாக மனுநீதி என்ற படத்தில் இருந்து ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குது நீ வந்ததாளா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சித்ரா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜா என்ற படத்திலிருந்து கரிசக்காட்டு பெண்ணே என் அவனை கண்டாயா என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர் சித்ரா மற்றும் குழுவினர்.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக நந்தவன தேரு என்ற படத்தில் இருந்து வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வீண் கோபம் ஏனடி மானே ஏனடி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை படையவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், உமாரமணன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஊர் மரியாதை என்ற படத்திலிருந்து கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தேன், மொச்ச குழம்பு வச்சு எடுத்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை படைவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருமூர்த்தி என்ற படத்திலிருந்து செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை படைவுகள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் உயிர் கண்ணம்மா என்ற படத்திலிருந்து நாடோடி பாட்டுகள் நான் படிப்பேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக குங்குமச்சிமில் என்ற படத்திலிருந்து வச்சாலாம் நெத்தி போட்டு தன் கையாலே மச்சானின் நெஞ்சை தொட்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர்கள் வாணிஜெயராம், மலேசியா வாசுதேவன்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மல்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசப்படாதவன், அன்புக்கு உயிரிய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. சர்வதேச நேயர் விருப்பம். கனடா கலையகத்திலிருந்து இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் காற்றலையில் ஒலிக்க வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்போம். நான் வரைந்து வைத்த ஓவியத்தை என்ற வரி கொண்ட பாடல் ஜெயம் குண்டான் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று முனியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்தில் கேட்க விரும்பும் அன்பு உறவு இங்கிலாந்து நாட்டில் இருந்து அருள் மோகன்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் நில்லடி என்றது உள்மனது. காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படுத்த பாடல் அல்லவா. இந்த பாடலை ஈழமணி திரு நாட்டில் இருந்து மத்திய மாகாணத்தின் ஹட்டன் மாநகர் திரு ராஞ்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

உங்கள் பாடலை கேட்கும் இந்த வேளையில் மீண்டும் ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி ஒரு பாடலை தருகின்றார்கள். மங்கையரில் மகாராணி என்று வரியெடுத்து பாடுகின்றது அவளுக்கு என்று ஓர் மனம் திரைப்படத்தில் இருந்து.

இந்த வேளையிலே கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் ஒரு பாடலை தந்தார். தேவதையை கண்டேன் என்ற ஒரு பாடல் காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

அடுத்து வரும் பாடலும் கனடா. அல்பர்டா நகரத்தில் இருந்து தினமும் வந்து பாடலை கேட்கும் சாந்தினி, நீங்கள் தந்த பாடல் நட்பு என்ற திரைப்படத்து பாடல். அதிகாலை புது வேளை என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றாலையில் தித்திக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திலே. தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி அனுப்பி வைத்த பாடலோடு ஆரம்பிக்கின்றது. ஒரு புறம் வேடன், ஒரு புறம் நாகம் அற்புதமான வரி கொண்ட இந்த பாடல் மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திலிருந்து என்று கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

இவர்களோடு இணைந்து வரும் அன்பு தோழியாக காஞ்சனா அவர்களும் வன்கூவர் நாட்டிலிருந்து டம் டம் என்று ஆரம்பிக்கும் எனிமே திரைப்படத்து பாடலை கேட்கின்றார். எங்கே எப்படி பாடுகின்றது அந்த பாடல்? செவி மடுப்போம்.

தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்களோடு ஆரம்பிக்கின்றது. சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் ரமணி தந்த பாடலை முதலில் கேட்போம். ஜல்சா ஜல்சா என்ற வரியெடுத்து வில்லு என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

தொடர்ந்து பாட இருக்கும் இனிமையான ஒரு பாடல் மாதமோ ஆவணி என்று கூறும் பாடல் உத்தரவின்றி உள்ளே வாத்திரை படுத்து பாடல். இன்று இந்த பாடலை கேட்டு மகளவிருப்பவர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து கேதீஸ் அவர்கள். நீண்டகால இசைப்பயணம் புரியும் அவர் காதோறும் செல்லும் அந்த பாடல் எங்களையும் இணைக்கின்றது.

சிங்கார பூமி என்று நான் அழைக்கும் சிங்கப்பூரிலிருந்து நீண்ட காலமாக இணைந்து கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து எங்கள் அன்பு மகாலிங்கம். அவர் இன்று ஒரு பாடலை தருகின்றார், எங்களையும் கேட்டு மகிழ வேண்டும் என்று இணைந்து கொண்டு. நான் ஒரு கோயில் என்று ஆரம்பிக்கும் நெல்லிக்கனி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு நட்பான பாடல் கேட்டு மகிழ்வோம்.

இந்து மொழியில ஐரோப்பா கண்டத்து சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து ஒரு பாடல், ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் தருகின்றார். உன் தங்க நிறத்துக்கு என்று ஆரம்பிக்கும் வரி நெஞ்சினிலே என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் வர வேண்டுமே என்று நாங்கள் எண்ணும் வேளையில் கோகுலத்து கண்ணா கண்ணா என்ற ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் கோகுலத்தில் சீதை திரைப்படத்தில் இருந்து ஒலிக்க இருக்கின்றது. என்னவள் அவருக்காக கேட்போம் அந்த பாடலை.

இறுதியாக ஒரு பாடல் தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அந்த பாடல் அவள் ஒரு மீனகை என்று பாடுகின்றது நட்சத்திரம் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் நிகழ்ச்சியை அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் கனடா மண்ணில் இருந்து.

நேயர்களே, இதுவரை நேரம் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் தித்திக்கும் தீனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பிச் செல்கின்றது என்றுதான் கூற வேண்டும். மீண்டும் ஒரு நிகழ்வை இப்படியான நிகழ்வாக நான் எடுத்து உங்களோடு கலந்து கொள்கிறேன் என்று கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன். காற்றலையில் இருந்து இப்பொழுது என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் அன்பும் தமிழும் கொண்டு மகிழ்வோடும்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வ.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிலத்திற்கான முதல் பாடல் நீண்ட கால உறவு. தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் ஷாதிக் அவர்கள் தரும் பாடல். வெள்ளி மணி ஓசையிலே உள்ளமெனும் கோவிலிலே என்ற பாடல், இரு மலர்கள் திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை இன்று தன்னோடு இணைந்து கேட்கின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிபாக, இம்ரான், ஷாகில். உலகத் தமிழர்களோடு இன்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உன்னால் முடியும் தம்பி என்ற பாடல், உன்னால் முடியும் தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் பாடுகின்றது. அந்த பாடலை வளமை போல இன்று வாழ்த்துக்கள் கூறி எழுதியிருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் கேட்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து செவி மடுக்கின்றார்கள் என்றும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா மற்றும் அருணா குமார் அருணா ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும்

தர்ம யுத்தம் என்ற திரைப்படத்து பாடல் கேட்போமா? ஒரு தங்க ரதத்திற்கு ஒரு மஞ்சள் நிலவு என்ற இனிமையான அந்த பாடல் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் ஒலிக்க வைக்கின்றார்.

எத்தனையோ பிறவி பெற்று என்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை தத்துவம் கொண்ட பாடல் அருணகிரிநாதர் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடல் இன்று ஒலிக்க இருக்கின்றது தமிழ்நாடு இஞ்சிக்குடி அன்பு மகள் ஷியாமலா நீங்கள் தந்த பாடலாக. உங்கள் பாடலை வளமை போல என்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ மற்றும் சிவசங்கரன், நற்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்கள் கேட்கும் வழி நாங்களும் இணைகின்றோம் உங்களோடு.

அன்புடன் தருகின்றார். நீண்டகால உறவு எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து. இப்பொழுது அவர் வரிசையாக இயக்குநர் இமயம் பாரதிராஜா அவர்களின் திரைப்படத்து பாடலை தரும் வேளையில் அவருடைய 11வது திரைப்படம் ராம் லக்ஷ்மன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்போம் என்று வருகின்றார். அந்த பாடல் ஒலிக்கின்றது, வாலிபமே வாவா வாலிபமே வாவா என்று வரி எடுத்து பாடிக்கொண்டு.

வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே வா வா நேவிய பானம் யாரோ பாடிய கானம் போகு நாமிடும் மூச்செல்லாம் ராகமே வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசை

0: சந்தோஷம் கவிதையில் சந்தோஷம் கலைகளில் உல்லாசம் கவிதையில் சந்தோஷம் ஆறு வீடு காதலுக்கு நேரமில்லையே ஏழம் ஜாதி முல்லையே
1: வாலிபமே
0: வா வா
1: இளசையே
0: வா வா
1: வாலிபமே
0: வா வா வா வா நேபிய பானம் யாவோ பாடிய கானம் போகும்
1: மேலவை வாலிபமே
0: வா வா
1: வாலிபமே.

0: நேரிய வானம் யாவோ பாடிய கானம் போகும் நான் விடும் உச்சலான் ராகமே வாலிபமே தேவிசை வாலிபமே தேவிசை.
1: அன்பு உறவுகளை நாங்கள் கட்டுமகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்

விரும்பிய நிறத்தை அலங்கரித்து வரும் பாடல்களுள் அடுத்து ஒலிக்க இருக்க வரும் பாடல் 1984 ஆண்டு திரைக்கு வந்த உன்னை நான் சந்தித்தேன் என்ற திரைப்படத்து பாடல். பிரபல பின்னணி பாடகர் பி ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களோடு எஸ் ஜானகி அம்மாவும் பாடிய அந்த பாடல் தேவன் தந்த வீணை அதில் தேவி செய்த காணம். இனிமையான அந்த பாடல் விரும்பி கேட்கும் அன்பு உறவாக தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அன்பு உறவு அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தோடு நண்பர்களை இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒலிக்கும் பாடல்களோடு மீண்டும் ஒரு பாடல். அதே திரைப்படம் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலே டாக்டர் எஸ் பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களோடு இசை கோயில் எஸ் ஜானகியம்மாவும் இணைந்து பாடியதாக தேவன் தந்த வேணை அதில் தேவி செய்த கானம் என்று ஒலிக்கின்றது. இந்த பாடலை விரும்பி கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் மற்றும் அவரது நண்பர்கள் உலக தமிழர்களோடு. இந்த இரண்டு பாடலும் பலவிதமான வித்தியாசமான குரல்கள், கேட்போம் என்று எண்ணிக்கொண்டோம்.

உறவுகளோடு உறவுகளாக இன்னமோர் பாடலை தருகின்றார் ஈழமணி திருநாட்டின் தமிழ் யாழ்ப்பாணத்திலிருந்து அன்பு அருள் அவர்கள். அவர் தந்த அந்த பாடலை அவரோடு இணைந்து சீலன் மங்களம் சுதா இவர்களும் கேட்கின்றார்கள். பாடல் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்று கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலிலே, மெல்லிசை மன்னன் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களின் இசையிலே, கவிஞர் கண்ணதாசன் ஐயாவின் வரியிலே இன்று அவருடைய நினைவு நாளையொட்டி அவள் ஒரு தொடர்கதை என்று 1974 ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம் அந்த படத்திலிருந்து பாட வைக்கின்றார்கள்.

அடுத்து வரும் பாடலை தருவது வேறு யாருமல்ல, நீண்ட கால உறவு, தமிழ்நாடு, வண்டிகை சிலுவை, சந்தனராஜ் அவர்கள். அவர் நேர் நேரம் நிகழ்ச்சியில் எனது பாடலையும் தருகின்றேன் தாருங்கள் என்று என் தங்கை என்ற திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார். பாடல் பூவுக்குள்ளே ஒரு தாகம் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இவர்கள் கேட்ட இந்த பாடல்களோடுதான் அன்புடன் தருகின்றார் பாலக்காடு கேரள மாநிலம் ரதீஸ். யார் அழைப்பது என்ற வரியை மாறா என்ற திரைப்படத்திலிருந்து தரும் வேளை ரதீஸ் உங்கள் பாடலும் ஒலிக்கின்றது.

அமைதியாக ஒரு இனிய பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஒல்லி குச்சி உடம்பழகி, ஒல்லி குச்சி உடம்புக்காரி என்று வரியெடுத்து ரேட் என்ற திரைப்படத்து பாடலை கேட்போம் என்று வளைகுடாமன் நீண்டகால உறவு குவைத் நாட்டு ஜோர்ஜ் நீங்கள் தந்த பாடல் ஒலிக்கின்றது. நாங்கள் முனைகின்றோம்.

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் கூறியதோடு அல்லாமல் அன்பு உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்றும் கேட்டு நாங்களும் நலம் என்று நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது தித்திக்கும் தேனான பாடல்களை தரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் தாஜ்மஹால் ஓவிய காதல் என்ற பாடல் கேட்போமா? இந்த பாடல் கல்வனின் காதலி திரைப்படத்தில் ஒலித்திருக்கின்றது. இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் இனிமையான பாடல் மயில் தோகை அழைத்தால் என்ற ரகசிய போலீஸ் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடல் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் டிராஞ்சி வளமை போல தந்து கேட்பதற்காக காத்துக்கொண்டிருக்கும் வேளை ஒழிக்கின்றது பாடல்.

இங்கே அடுத்த பாடல் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்ற வரி கொண்ட பாடல் சவாலே சமாளி திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று சர்வதேச நேயர் விருப்பத்தில் கேட்க விரும்பும் அன்பு உறவு ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி தந்திருக்கின்றார்.

இவர்களை தொடர்ந்து வரும் பாடலை தர விரும்புகிறார் கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன். அவர் தந்த பாடல் தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது, தாலியே தேவையில்லை என்ற வரியெடுத்து.

அடுத்து வரும் பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடல். நேருக்கு நேர் திரைப்படத்து பாடல் மனம் விரும்புதே உன்னை என்று பாடுகின்றது.

கேட்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தொடரும் பாடல்களும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து அனுப்பி வைத்த பாடல்கள் அன்பு உறவுகளாக. முதலில் இளவரசியின் பாடலை கேட்போம். காதலித்தால் ஆனந்தம் என்று கூறும் ஸ்டைல் என்ற திரைப்படத்து பாடலைத்தான் அவர் கேட்கின்றார்.

இதைத் தொடர்ந்து வசந்தியும் வன்கூவரிலிருந்து முதலாம் சந்திப்பில் என்ற சார்லி சப்ளின் திரைப்படுத்த பாடலை கேட்டவளை இதோ ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடலும் வன்கூவர் மாநிலம் வசந்தி தந்திருக்கின்றார். வசியக்காரி வசியக்காரி என்று வரி எடுத்து புதிய கீதை திரைப்படத்தில் பாடுகின்றது. இணைவோம், மகிழ்வோம்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் தித்திக்கும் தீனான பாடல்களாக திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் காதோரமும் மகளை செய்கின்றது. அடுத்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களில் முதலில் பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து கேட்கின்றார்கள். தென்கிழக்கு காற்றே என்று வரியெடுத்து நாடோடி மன்னன் திரைப்படத்தில் பாடுகின்றது.

நீண்ட கால உறவு. மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதிஸ் அவர்களும் தொடர்ந்து இசை பயணம் செய்யும் வேளையில் இன்று தருகின்றார் சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து முன்பே வா என் அன்பே என்று கூறும் வரியைத்தான் கேட்டிருக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

பாடலை யார் தந்திருப்பார்? ரமணி அவர்கள். சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து முதன் முதலாக அந்த வரியை உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடர இருக்கும் பாடல் படகோட்டி என்ற திரைப்படத்திலிருந்து தொட்டால் பூ மலரும் என்ற அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை சிங்காரப்பூ எம் சிங்கப்பூரிலிருந்து எங்கள் அன்பு மகாலிங்கம் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஓ ஓ ஆயே ஆயே என்று அயன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிவேஷன் தந்திருக்கின்றார்.

தொடரும் பாடல்களுள் ஐரோப்பிய கண்டம் என்றால் என்னவள் பாடல் இருக்கும் அல்லவா? நெஞ்சினிலே நெஞ்சினிலே என்ற உயிரே பாடலை இன்று ஈழமணி திரு நாட்டிலிருந்து அனுப்பி கேட்டு மகள விரும்புகிறார். ஒலிக்கின்றது பாடல்.

பாடல்களையும் கேட்ட எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. அந்த பாடல் பருவம் பார்த்து அருகில் வந்து வெட்கமாக என்ற பழைய திரைப்படமான மருத நாட்டு வீரனில் இருந்து பாடுகின்றது. இந்த பாடலை இன்று கேட்க விரும்புகின்றார் இசையோடு அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா. வை. சீனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து.

உறவுகளே, திட்டிக்கும் தீனான பாடல்கள் கேட்டோம் அல்லவா? மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் நாங்கள் சந்தித்து இனிய பாடல்கள் கேட்டு மகிழ்வோம் என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்ல எண்ணும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் அன்புடன் தமிழோடு வளமாக.

0: Aber...
1: பாட்டை போடுங்க ஜி.
2: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

நீர் விருப்பத்திற்கான முதல் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷா கிருஷ்ணன் அவர்கள் அனுப்பி வைத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. 1982 ஆண்டு திரைக்கு வந்த சகல கலா வல்லவன் திரைப்படத்தில் தான் அந்த பாடல் ஒலித்திருக்கின்றது. பிரபல பின்னணி பாடகி SP சைலஜா அம்மா அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி என்ற பல்லவியோடு முழுவதையும் தருகின்றது. கே அனுஷா கிருஷ்ணன் அவர்கள் அனந்தராமன் அப்பா, விஜயம் அம்மா மற்றும் உறவுகளோடு கேட்கும் பாடலாகும்.

தொடரும் அடுத்த பாடலும் சகல கலா வல்லவன் திரைப்படத்தில் பாடல்தான். இந்த பாடல் இப்பொழுது அதே பாடலை மலேசிய வாசுதேவன் ஐயா, மறைந்த இசை மாமணி அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். கட்டவண்டி கட்டவண்டி காப்பாத்த வண்டவந்தி, நாளும் தெரிஞ்ச வண்டி என்று பாடுகின்றது அந்த பாடல். இந்த பாடலை கேட்க வேண்டும், வித்தியாசத்தை உணர வேண்டும் என்று அனுப்பி வைத்திருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவர் மட்டுமல்லாமல் தன்னுடைய நண்பர்களும் உலகத் தமிழர்களும் கேட்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: போட்டு அரடி உள்ளே.
1: உங்கள் தமிழ் வானொலியின் நீ எந்நிறத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் ஜன கன மன என ஜதி சொல்லும் ஒரு இனிமையான பாடல். வானமே எல்லை திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இந்த பாடல் இன்று நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று அன்புடன் அனுப்பி வைத்திருக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. ஷியாமலா பிரபா அவர்களே, நீங்கள் எப்பொழுதும் பாடல் கேட்கும் பொழுது உங்கள் பாடலை உங்களோடு இணைந்து உங்கள் உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷாரா, மதுஸ்ரீ சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நரமுகையாள் தமிழ் இனியாளும் இணைவார்கள். நாங்களும் இணைகின்றோம்.

பலே பாண்டியா என்ற ஒரு திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். இந்த பல்லவியோடு சரணங்களையும் தருவது. நீண்ட கால உறவு. நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் விருப்பத்திற்காக ஒலிக்கும் பாடல். அவர் விருப்பத்திற்காக கேட்டு அந்த பாடலை செவிமடுக்க வருகின்றார்கள் வளமை போல முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு.

கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா இவர்களோடு ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே வளமை போல ஒலிக்கும் தித்திக்கும் தேனான பாடல்களை தரும் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

மீண்டும் ஒலிக்க இருக்கும் நேயர் விருப்பத்திற்கான பாடலை கேட்போம். நேயர் நேரத்திலே சங்கீத ஜாதி முல்லை என்று வரி எடுத்து பாடும் ஒரு பாடல் காதல் ஓவியம் என்ற திரைப்படத்தில் ஒலித்தது. இது இயக்குநர் இமயம் மறைந்த பாரதி ராஜா அவர்களுடைய 10வது திரைப்படம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன த

ஒலித்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு மீண்டும் ஒலிக்கும் பாடல்களை கேட்க இருக்கும் சந்தர்ப்பத்திலே தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களுடைய பாடல் ஒலிக்க இருக்கின்றது. வெயில் மழையே என்ற வரி எடுத்து மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. அவருக்காக நாங்கள் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

அனார்கலி அனார்கலி என்று ஆரம்பித்து கண்களால் கைது செய் திரைப்படுத்த பாடலை கேட்போம் என்று அன்புடன் கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ் அவர்கள் அனுப்பியவளை ஒலிக்கின்றது அந்த பாடலும்.

இன்றைய நேய நேரத்தை அலங்கரித்து நிறைவுக்கு கொண்டு வரும் இறுதிப் பாடலை தருகின்றார் நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத்திலிருந்து அன்பு ஜோர்ஜ். அடிக்கிற கை அணைக்குமா என்று கேட்கும் பாடல் நட்புக்காக திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது உறவுகளே.

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீயர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இன்றைய நிகழ்வில் இணைந்து உங்களோடு வணக்கம் என்று கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

வணக்கம் கூறியதோடு அல்லாமல், அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்றும், அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் நாங்கள் காற்றலையில் இணைவோம். இன்றைய கதம்பத்தல் கதம்பத்தில் இணைவோம் என்றவுடன், வருக வருக வணக்கம் ஐயா என்று அன்புடன் தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்கள் வரவேற்றிருப்பார் இருக்கின்றார். அவரை வரவேற்றுக் கொண்டு உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். காற்றலையில் வருபவர்களும் காத்து கொண்டிருந்து கேட்டு மகிழ்ந்து எங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளுக்கும், இந்த வேளையிலே அன்னையுடன் தந்தையும் அன்புடன் ஆசானும் இவர்களை நான் பெற்ற அன்பு தமிழும் இவற்றுக்கெல்லாம் மூலம் ஓம் நம சிவாய என்று நாம் அழைக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து நான் வணங்கி அன்னை தமிழே இன்று எம்மை காக்க வேண்டும் என்று கேட்டு இன்றைய நிகழ்வுக்குள் நுழையலாம் என்று எண்ணுகின்றேன். இன்றைய நிகழ்வு எதுவாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணும் வேளையிலே அது வேறு எதுவும் அல்ல, இதுதான் என்று கூறவரும் இசையை கேட்போமா?

சொல்லாயோ வாய் திறந்து நில்லாயோ காற்றலையில் வந்து என்று பாடும் எப்படி நாங்கள் எண்ணும் இந்த பாடல் தரும் வேளையிலே இன்று சொல்லோடு பாடல் என்று நான் இசையை தருவதற்கு முன்பு இங்கே வருக வருக சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கென்று அன்பு கிருஷ்ணனும் அன்பு ஜகவர் சாதிக் அவர்களும் தந்திருக்கின்றார்கள். உனக்காக நான் என்ற நிகழ்வு என்று கண்டுகொண்டார்கள். இன்று உனக்காக நான் நிகழ்விலே இணைந்திருக்கும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்கள் விருப்பத்துக்கேற்ப எங்களுக்கு எது அநேகமாக விருப்பம் இருக்கின்றதோ அதை நினைத்து நீங்கள் உங்கள் பாடல்களை தந்து நாங்கள் கருத்தாடலே ஆரம்பிக்கலாம். இன்று எங்களுக்கு இப்பொழுது காலநிலை சிறப்பாக இருக்கின்றது. இன்று நாள் முழுவதும் மழை உண்டு என்ற அந்த ஒரு சொல்லு எங்களை குளிர வைத்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் வெப்பத்திலே இருக்கும் காலம் அல்லவா கோடை காலம். ஆனால் வெப்பநிலை வந்து 21 பாகையாக காட்டப்படுகின்றது. நாங்கள் வெளியே சென்றால் அதை 21 பாகையாக இருக்கும் வரை உணர்வோம். ஆனால் அந்த 21 பாகையின் வெப்பம் வெப்பமாக எங்களுக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் குளிர்ந்த காற்று வீசி கொண்டிருக்கின்றது. காற்றும் இன்று நல்ல அழகாக சிறப்பாக வீசுகின்றது. வீசும் வேளையிலே காற்றினுடைய வேகம் கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. அதனால் பச்சை பசையில் என்றிருக்கும் தாவரங்களும் புல்லினங்களும் பூமரங்களும் பூங்காவுங்களும் அதை தழுவி வரும் காற்று மிகவும் சுகந்தமாகத்தான் எங்களுக்கு இருக்கும். ஆதலால் மிகவும் சிறப்பான ஒரு நாள். ஆனால் ஒரு குறைபாடு என்னவென்றால் சூரியனுடைய பிரகாசத்தை காணவில்லை. காரணம், இந்த ஈர அணுக்கள் சூரியனுடைய ஒளியை மறைக்கின்றது போலும். அவர் அதிகாலை வேளையிலே வந்துவிட்டார் 5:11. இன்று அவர் 15 மணி நேரத்துக்கு மேல், 15.5 மணி நேரத்துக்கு மேல் எங்களுக்கு பகலை தருவேன் என்று கூறும் வேளையில் பிரகாசத்தை காணவில்லை. ஆனால் இடைநேரத்தில் வருகின்றதோ தெரியாது. இந்த 21 பாகை படிப்படியாக குறையலாம். குறைந்து 14 பாகையை தொடும் என்று கூறும் வேளையிலே மிகவும் குளிராக இருக்கும். ஆனால் 100% இன்று நாள் முழுவதும் மழை என்று கூறியிருக்கின்றார்கள். காரியமில்லை, மழைக்கு மழையை நாங்கள் நனைந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லைத்தானே. வாகனங்கள் கட்டடங்கள் என்றெல்லாம் இருக்கின்றபடியால் அதற்கு மழைக்கேற்ற அங்கிகள் இருக்கின்றதானே, மழை அங்கி, அந்த ரெயின் கோட் மழை அங்கி, அதை நாங்கள் அணிந்து கொள்ளலாம் தானே. பாதரட்சைகளும் அதற்கேற்றவாறு அணிந்து கொண்டு செல்லலாம். ஆனால் வெள்ளம் பெருகாமல் வீதி குழம்பாமல் இருந்தால் போதும். அதற்கு இறைவன் கருணை தான், இயற்கையை வேண்டிக் கொள்வோம். இந்த வழியிலே நீங்களும் வந்து உங்களுக்கு விருப்பமான எது விருப்பமோ அவையை விரும்பி நீங்கள் ஒரு பாடல், எங்கள் திரைப்பட துறையில் இருக்கின்ற பாடல் எந்த பாடலும் கேட்கலாம். வாருங்கள், இணைந்து கொண்டு உங்களுக்கு எது அதிகமான விருப்பம், எது நாட்டம், எதற்காக நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்ற கருத்துக்கள் பல உண்டு. முன்பு நாங்கள் உனக்காக என்றால் என்ன என்பதை பற்றி பலவாக பேசியிருக்கின்றோம். உங்களுக்கு விருப்பமான பாடல் போடு, வாருங்கள், இணையுங்கள். இன்றைய உனக்காக நாள் நான் என்ற நிகழ்விலே 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற இலக்கத்தோடு அலையுங்கள், இணையுங்கள். முதற்கண் என் நன்றி உங்களுக்கு. நேற்றைய தினம் என்னோடு ஒத்துழைத்து அரை மணி நேரம் முன்பு எங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பித்து அரை மணி நேர சரியான நேரத்துக்கு நான் முடித்து என்னுடைய கர்மத்தை சென்று அங்கு ஆற்றி மீண்டும் வருவதற்கு வாய்ப்பாக இருந்தது. அது எங்கள் நிகழ்ச்சி முழுமை பெற்றது, எனக்கு கிடைத்த நியமனம் அதுவும் முழுமை பெற்றது என்ற திருப்தியோடு நன்றி கூறிக்கொள்கின்றேன். எங்கே பார்ப்போம், யார் முதலில் அழைக்கப் போகின்றீர்? வாருங்கள், உங்கள் பாடல் விருப்பப் பாடலை மனதிலே சுமந்து நீங்கள் எதற்காக என்பதை நாங்கள் பேசும்போது பெற்றுக்கொள்ளலாம். வாருங்கள்.

0: ஆகாய சூரியன் மேற்கில் மறைவதற்கு முன்பு ஓடி வந்துவிட்டார். தானாக வந்த சந்தனம் எங்களுடைய கோவை நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எங்களுக்கு பகல் நேர வணக்கத்தை தந்து இணைந்த உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை தந்து இணைத்துக் கொள்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் வளமாகவும் இருக்கிறோம் ஐயா.
0: நலமாகவும் வளமாகவும் இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், நல்லதொரு செய்தியை தருகின்றேன். நலமாக வளமாக இருக்கின்றேன் என்று. நலமாக வளமாக இருக்கும் இந்த வேளையில் மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வோடவும் இருக்கிறோம் ஐயா.
0: நலமும் வளமும் இருந்தால் மகிழ்வு தானாக வரும். தானாக வரும் இல்லையா? நல்லது.
1: தானாக வருவதுதான் எல்லாமே.
0: எல்லாமே தானாக வந்துவிட்டால் அது தவிர்க்க முடியாது. நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் வேளை ஆனந்தமாகத்தான் இருக்கும். அதே வேளை தானாக வரும் துன்பங்களையும் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா?
1: அதுவும் வரும்.
0: காலநிலை எப்படி இருக்கின்றது அங்கே?
1: அதாவது நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
0: சொன்னீங்கல்ல
1: காலநிலைய பத்தி, அது எல்லாம் அப்படியே டிட்டோ எங்களுக்கும்
0: உங்களுக்கும். அப்ப கனடா தான் கோவை, கோவை தான் கனடா.
1: காலையில இருந்து சூரியனை பார்க்கவே இல்லை.
0: அப்படியா? அவர் ஓய்வு எடுத்திருக்கு.
1: மழை நல்லா அடிச்சு ஊத்திட்டு இருக்குது.
0: அடி சக்கேண்டாரம். வாழ்த்துக்கள். அவருக்கு கட்டாய ஓய்வு வழங்கப்பட்டிருக்குது. சூரிய பகவான் வருவார் தானாக, அவருக்கு கட்டாய ஓய்வு.
1: ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நீங்க 21 சொன்னீங்க, எனக்கு இங்க கைபேசியில 23 காட்டுது.
0: இப்ப நாங்கள் அணுக போகின்றோம் 23 விரைவில். கவலைப்படாதீர்கள், உங்களோடு நாங்களும் சேருவோம். சேருவோம், ஐக்கியமாவோம். நாங்கள் ஐக்கியமாவோம்.
1: ஆனா இன்னொரு வித்தியாசமும் இருக்கு. நீங்க 15.5 மணி நேரம் சொன்னீங்க.
0: ஆமாம்,
1: எங்களுக்கு 15.5 மணி நேரம் கிடையாது, 12 மணி நேரம்.
0: 12 மணி எங்களுக்கு இது நீண்ட பகல். இந்த இங்கு மேலை நாடுகளிலே குறிப்பாக வடதுருவத்தை அண்டி இருக்கும் எங்களுக்கு இப்பொழுது சூரியனுடைய
1: வச்சு அதிக நேரம் பகல் இருக்கும்.
0: ஆமா, பூமியின் சுழற்சியின்படி எங்களுக்கு 15.5 கிட்டத்தட்ட 15 மணித்தியாலம் 38 நிமிடம் வரை நீடிக்கும் என்று கூறப்படுகின்றது. ஆனால்
1: அறிவியலாளர்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்க.
0: ஆமா ஆமா,
1: துல்லியமா போது என்னமோ சமமா தான் இருக்குது தர என்னத்தாலும்.
0: ஆனா நாங்கள் இப்பொழுது
1: உருண்டையா இருக்குங்கிறத
0: இப்ப பார்க்க போனா அந்த சுத்தி கொண்டு வரும். நாங்கள் எங்க நிக்கின்றோம் எங்களுக்கு தெரியாது இல்லையா? ஏதோ ஒரு இடத்தில் நிற்கின்றோம். 23.5 பாகை சரிந்து சுத்தி கொண்டிருக்கும் சூரியன். பூமி சூரியனையும் சுற்றி தன்னையும் சுற்றி கொண்டு வருகின்றது. அதனால் தான் பகலும் இரவும் ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சரி, இந்த நேரத்திலே அந்த மழை, உங்களுக்கு பெய்கின்ற மழையும் இந்த காலையிலும் உங்களுடைய கடமைகளை செய்வதற்கு ஏதாவது இடையூறாக இருக்கின்றதா?
1: அதுலே தெரியுது இல்லையா, எடுத்தோடனே வந்தோடனே வெட்டி ஆபீசரா உட்கார்ந்துருக்கிறோம்.
0: அப்ப அது சுலபமானதா சுகமானதா? மக்கள் வரமாட்டார்கள் இல்லையா? மக்கள் கூட்டம் அதிகரிக்கும். சந்தர்ப்பம் கிடைக்கும் வேளையிலே அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் எங்களோடு சேர்ந்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: அது பாதி பாதி நாள் வந்து வெளியில போயிட்டு அலைஞ்சிட்டு வரும்போது லேட் ஆயிருதுங்க ஐயா. நீங்க 10:30 மேல வந்து நம்ம குடிச்சோம்னா அதுக்குள்ள சில நாள் வந்து நிகழ்ச்சி முடிகிற நேரம்
0: நேரம் வந்துடும். ஆனால் அநேகமாக
1: போகாட்டி
0: என்ன, அநேகமாக எங்களை நிகழ்ச்சி
1: விட்டுருவாங்க.
0: ஒரு சில நாட்களில் தான் சரியான நேரத்துக்கு நாங்கள் முடிப்பது. சில உலகை இழுத்துக்கொண்டு போகும் 5-10 நிமிடங்கள். சரி,
1: ஆமா
0: இந்த நாட்களிலே
1: இப்ப நானெல்லாம் பார்க்கும் போதுங்கய்யா, வேலை பார்க்கும் போது எங்க சீனியர் ஆடிட்டர் ஒண்ணு சொல்லுவாரு, இப்ப வந்து கைபேசி இருக்குது, இம்மிடியட்டா உடனே கான்டாக்ட் பண்றாங்க, எல்லாம் இருக்குது. அப்ப ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் அந்த லேண்ட்லைன் போன் மட்டும்தான் இருந்தது.
0: கிடையாது.
1: அப்ப 6 மணிக்கு ஆபீஸ பூட்டணும்னா அவர் பூட்ட சொல்ல மாட்டாரு. 10 நிமிஷம் உட்காந்து பாப்போம், 1/2 மணி நேரம் உட்காந்து பாப்போம், யாராவது ஒருத்தர் தூரத்துல இருந்து வந்துருவாங்க.
0: ஐயோ,
1: வந்து பூட்டி இருக்குன்னு திரும்பி போறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால ஒரு கால் மணி நேரம் சேர்ந்து உட்கார்ந்து பாத்துட்டு போவோம் சொல்லுவாரு.
0: மனித நேயம்.
1: அது மாதிரி நீங்க நிகழ்ச்சி யாராவது வருவாங்கன்னு நீட்டி நினைச்சு கொண்டு போகணும்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. ஆனால் எனக்கு தெரியும் ஓரளவு வருபவர்கள் எப்படி வருவார்கள், இத்தனை மணி ஆகும் போல இறுதி கடைசி பஸ்ஸுக்கு வருபவர்களும் இருக்கின்றார்கள்.
1: பாதி நாள் வந்து கடைசி பஸ் தான்,
0: கடைசி பஸ் பிரயாணிகள் இருக்கின்றார்கள், இறுதி வரை பயணம் செய்பவர்கள் இருக்கின்றார்கள். கதவை பூட்டி எல்லாம் ஆயத்த பண்ணி எல்லாம் எடுத்து அடுக்கி வைத்து விட்டு போகும் வரை தோழனாக இருப்பவர்கள்
1: இருக்கின்றனர்.
0: சரி, அப்ப என்று இந்த இந்த காலநிலை உங்களுக்கு விருப்பமானதா விருப்பம் இல்லையா? மழையை காணவில்லை, ஒரு தூரல் துண்டு போட்டு ஓடிட்டு மழையை காணவில்லை என்று கூறுபவர்கள் இருக்கின்றார்கள், வருவார்கள்.
1: ஒரு சில பகுதி இருக்கு தமிழகத்துல, வேற சில பகுதிகள் அந்த மாதிரி இருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா. ஏனென்றால் பூகோளத்தில்
1: இன்னைக்கு காலநிலை பாத்தீங்கன்னா மொத்த தமிழ்நாடுமே
0: மழையா இருக்கின்றது.
1: எங்களுக்கு வந்து இந்த அளவு அடிச்சு ஊத்துதுன்னா மற்ற ஊர்லயும் மழை இருக்கணும்,
0: இருக்க வேணும். பார்ப்போம், வந்து கூறுவார்கள். சரி, இன்று நாங்கள் உனக்காக நான் நிகழ்வென்று கூறியிருந்தேன் அல்லவா? இப்ப உனக்காக நான் என்றா நாங்கள் யாருக்காக யாரையும் நன்றி கூற இருப்போம், அல்லது கடன் இருக்கும், அல்லது அவர்களை மறக்க முடியாத நினைவுகள் எல்லாம் இருக்கும். அப்படி ஒரு நினைவுகள் வந்தால் நீங்கள் ஒரு பாடல் யாருக்காக கேட்பீர்கள் என்று?
1: நமக்கு வந்து எந்த விதமான ஆம்பிஷனும் கிடையாது ஐயா, யாருக்கு என்ன ஏது எதுவும் கிடையாது.
0: அப்ப நீங்கள் உங்களுக்காக
1: நேரத்துக்கு என்ன பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பாட்டை கேட்கலாம்.
0: அப்ப இந்த நேரத்துக்காக, இந்த இந்த இந்த காலநிலை, இந்த சூழலுக்காக ஒரு பாடலை கேட்க போகிறீர்கள் என்ற மாதிரி இங்க கேளுங்கள். என்ன பாடல் வேண்டும்?
1: இப்ப கேக்குற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அந்த துளி துளி துளி துளி மலை துளி,
0: அடங்க
1: துளிர்க்குது மலர்கொடி,
0: ஓ
1: தொட தொட சிலிருக்குது மலர்கொடி. அது என்ன பாட்டுன்னு படம்னு தெரியல,
0: அது இங்க வந்துவிடும் பேப்படத்தை நான் கூறுவேன். துளி துளி துளி துளி மலை துளி அந்த பாடல் தானே? அவர் சொல்லிடுவார் மலை துளி. இப்போ அவரும் மேல விழிப்புணர்வோட இருக்கு, அவருக்கும் போட்டியாளர்கள் வந்து
1: விட்டார்கள்.
0: அதே போன்ற சொட்டாக கொடுப்பதற்கு இல்லையா? துளி துளி துளி துளி மலை துளி என்ற பாடல். அப்ப இன்றைய இன்று
1: சிலிர்க்குது மலர்கொடி.
0: ஆமா ஆமாம், சிலிர்க்குது மலர்கொடி. காலையிலே நானும் என்னுடைய மலர்கொடி, எங்களுடைய மல்லிகை கொடிக்கு இந்த பாடல் ஒன்று போய்விட்டது, துணை என்ற பாடல். அப்போ அதற்கு துணை வேண்டும் படர்வதற்கு. உள்ளே வளர்க்கின்ற செடி சட்டியிலே இருக்கின்றது, பூச்சட்டியிலே. அவர்
1: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி போச்சு, அந்த
0: பொக்கிஷம் நிகழ்ச்சி. நான் ஆரம்பிக்கும் போது பொக்கிஷம் துணை என்று வந்து பொக்கிஷத்தில் அவதானித்து கொண்டுதான் இருக்கின்ற கட்டி. அப்போ அதற்காக ஒரு ஊன்றுகோல் ஒன்று வைத்து விட்டேன். அந்த ஊன்று தடி ஒரு தடி போதாது அதற்கு, மல்லிகை கிளை விட்டு படர்வது தானே. அதற்காக கம்பியிலே செய்து வைத்திருக்கின்றார்கள் இங்கே இந்த பூங்கன்று பூ கடைகளிலே. அது நான் வெளியே வைத்த பூங்கன்றுகளுக்கு வாங்கி வைத்த போது பனிகாலத்தில் அதை எடுத்து வைத்து விட்டேன் என்னுடைய சுவாமிப்பாறையிலே. அதில் நேற்று ஞாபகமாக ஒன்று எடுத்து கொண்டு வந்து வீட்டின் உள்ளே வைத்தேன், தொடுக்கவில்லை. இன்று காலை இந்த பாடலும் இதுகளையும் கேட்டவுடன் அந்த கொடியை சரி செய்யவும், நீங்கள் துளிர்க்குது என்று கூறியவுடன் அந்த மல்லிகை இப்போ துளிர்க்கின்றது, ஒரு பூ வரும்போல் தெரிகின்றது. அவருக்கு கொழுகொம்பு தேவையை துணையின்றி கீழே மடிகின்றார். அதனால் அதற்கு அந்த அதை ஊன்றிவிட்டு அதை சரி செய்து கொண்டிருந்தேன். அந்த எண்ணம் வந்து துளி துளி துளி துளி. அப்படி வெளியே பார்க்கும்போது துளி துளியாய் மழை பொழிகின்றது. பொருத்தமான வேளையில், பொருத்தமான காலநிலையில், பொருத்தமான மனோநிலையில் இருந்து நீங்கள் இன்று பெய்கின்ற மழையும் இந்த பொழுதுக்காக இந்த பாடலை கேட்கின்றீர்கள் என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம். அங்கே இப்பொழுதும் போல இங்கே இன்று நாள் முழுவதும் அந்த மழை உண்டு என்று கூறுகின்றார்கள்.
2: I used to use a fan when I ran.
0: கூறுங்கள். அது இடையிலே தெரியாத இந்த வலைத்தளங்கள் என்ற விளையாட்டுகள், நீங்கள் சொன்ன AI போன்றவர்கள் இருந்து யார் முந்துவது, நான் முந்துவதா நீங்கள் முந்துவதா என்று தேவையில்லாமல்லாம் வருவார்கள். அவர்களை தவிர்த்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு மேலதிக பணியாக இருக்கின்றது எங்களுக்கு. நாங்கள் அப்படி கேட்கும் செய்யும்போது இடையிலே ஓடி வந்து புகுந்து விடுவார்கள். முன்பு எல்லாம் பாடல் என்று கூறினால் மகளிடம் வந்து 10,000 15,000 இருபட்டுகள் இருக்கும். அதற்கேற்ற கருவிகளும் இங்கே அந்த வீடியோ ஆடியோ பிளேயர்கள் அந்த அதை அதை செய்வதால் வரும். ஆனால் நீங்கள் கேட்ட பாடல் பையா திரைப்படத்தில் தானே? அப்படியா, தொடத்தொட சிலிர்க்கிறது மலர்கொடி.
1: சிவகுமார், சிவகுமார் படமா இருக்கு.
0: புது புதுவெள்ளம்
1: படம் பேர்லாம் தெரியாது.
0: புதுவெள்ளம்,
1: புதுவெள்ளம்,
0: புதுவெள்ளம் திரைப்படம் கண்டுகொண்டேன் அதை
1: கண்டுகொண்டேன்.
0: பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். இந்த வேளையிலே நீங்கள் இன்று மழைக்காக குளிருக்காக இல்லாமல் மழைக்காலம் குதூகலமாக இருக்கும் உங்களை பொறுத்தவரையில், அதனால் அதற்காக
1: எல்லாருக்கும் பொதுதானங்க.
0: ஆமாம், எல்லோருக்கும் பொதுவாக
1: இருக்கிற ஒரு அதிகாரமே இருக்கு, வான் சிறப்புன்னு.
0: எங்கே கூறுங்கள் அந்த திருக்குறளை.
1: அது சொல்றதுக்கல்ல, திருக்குறள் ஒரு அதிகாரமே வச்சிருக்க.
0: அதிகாரமே மழை, மழை என்று நீர் என்று நிலவுலகம் நிலவாதை என்ற கருத்துப்பட ஒரு ஒரு அதிகாரம் 10 பாடல்களை கொடுத்திருக்கின்றார்.
1: என்று
0: அவர் 10 பாடல்களை கொடுத்திருக்கின்றார். நல்ல விடயம் பேசினோம். இன்று கிடைத்த கால நேரத்தை அழகாக மகிழ்வாக எங்களோடு கலந்து கருத்துக்களை பகிர்ந்து உங்களுக்கு விருப்பமாக எதற்காக இது இது உனக்காக நான் நிகழ்வுக்காக ஒரு பாடல் துளி துளி மலை துளி எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பாடலாக தந்தீர்கள். அந்த பாடலை ஒலிபரப்புவோம், கேட்டு மகிழ்வோம். இணைந்தமைக்கு அன்பு நன்றி, வாழ்த்துக்கள். மேலும் மகிழ்வோடு இருங்கள், வளமாக இருங்கள். அடுத்த உறவும் வருகிறார், அவரோடு இணைந்து கொள்வோம்.
1: நன்றி,
0: நன்றி நாகப்பன் அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய அன்பு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே.
3: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம் கிருஷ்ணன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமாக மகிழ்வாக இருக்கிறோம் ஐயா.
0: நலமாக மகிழ்வாக நீங்களும் இருக்கின்றீர்கள். மகிழ்வாக இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும்?
3: ஆலயத்துக்கு சென்று வந்தேன் ஐயா.
0: ஓ, ஆலயம் சென்று சிறப்புடன் திரும்பி அருள் வேண்டி வந்திருக்க. எந்த ஆலயம்?
3: சிவன் ஆலயம்.
0: சிவன் ஆலயம் எல்லாம் இறைவன், ஓம் நம சிவாய சிவன். அங்கே ஜனக்கூட்டங்கள் எப்படி இருந்தது? பக்தர்கள் கூட்டங்கள் நிறைய இருந்தது. பக்தர்களோடு பக்தர்களாக நீங்களும் சென்று ஆராதனை அபிஷேகங்களை பார்த்து பிரசாதங்களை பெற்று மகிழ்வோடு வீடு திரும்பி வந்தபடியால் மகிழ்வாக இருக்கின்றீர்கள். அப்படி என்றால் இதற்கெல்லாம் நீங்கள் சென்று வருவதற்கு காலநிலை எப்படி உதவி செய்தது?
3: வளமை போலதான் ஐயா,
0: வெப்பம் தான். வெப்பம்தான், ஆனால் இங்கே காலநிலை குழுகுழு என்று இருக்கின்றது என்று கோவை முதலில் எங்களுக்கு வணக்கம் கூறி இணைந்த நாகப்பன் அவர்கள் முதலில் வந்து இணைந்து தன் கருத்துக்களை பதிந்து மலைக்காக ஒரு பாடலையும் கேட்டுவிட்டு போகின்றார் உனக்காக. நான் ஆனால் அந்த உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் பகுதிகளில் இந்த கோவை மாவட்டம் சற்று வித்தியாசமானதான் காலநிலை எல்லாம் இல்லையா? சந்தோஷம், சந்தோஷம். இங்கே உங்களை வரவேற்கின்றார் எங்களுடைய நாகப்பட்டினம் ஜெகவர் சாதிக் அவர்கள். கிருஷ்ணன் ஐயா அவர்களே வருக வருக என்று பதவியில் ஏற்றிருக்கின்றார். அதனால் நீங்களும் அவருக்கு வணக்கம் வருக என்று கூறிக்கொள்ளுங்கள். நன்றி. அவருக்கு உடல் நலக்குறைவோடு இருக்கின்றார். சாதாரணமாக கொஞ்சம் அவர் பேசுவது கடினமாக இருக்கும். நீங்கள் பல்லோடு சம்பந்தப்பட்டது நானும் அந்த ஆமாம், அதனாலே அவர் வரவில்லை. இல்லாட்டி முதல் நேராக ஆனால் ஐயா பதவிகளை தருகின்றார், கேட்டுக்கொண்டே இருக்கின்றார், அவரை குறிப்புகள் எழுதி கொண்டு இருப்பார். சரி, இன்று உங்களுடைய பணி செய்வதற்கு இந்த காலநிலை அவ்வளவு உபாததில்லை, ஆனால் இந்த காலநிலை தான் நீங்கள் பணிபுரியும் பொருளுக்கு சிறப்பாக இருக்கும். புடவைகளுக்கு மிகவும் வெப்பமாக இருந்த நலம் தானே
3: என்ன? ஆமாம், ஒன்றும்
0: பிரச்சனை
3: இல்லை. விரைவில் குணமடைந்து காற்றலையில் வர வேண்டும்.
0: ஓ, அவர் விரைவில் குணமடைந்து காற்றலைக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பிக் கொள்ளுகிறீர்கள் என்று தெரிவிக்கின்றீர்கள். இதை அவர் கேட்டு மகிழ்வார். நன்றி, நன்றி. இதுதான் எங்கள் வானொலியில் நாங்கள் கண்ட ஒன்று. எது என்றால் அந்த அன்பு, எல்லோருடனும் ஒற்றுமை, ஒருவருக்கொருவர் ஆதரவு, அனுதாபம், இதையெல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொள்வது சிறப்பு. அதற்கு புதிய நேரமும் உண்டு. சரி, இன்றைய தினம் உனக்காக நான் நிகழ்விலே நீங்கள் என்ன மாதிரி, நீங்கள் தனியே சென்று வந்தீர்களா, துணைவியாருடன் சென்று வந்தீர்களா?
3: மனுஷியாவுடன் போயிட்டு வந்தேன்.
0: ஓ, துணைவியார், துணைவோடு தான் செல்ல வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இந்த காலகட்டத்தில் அப்படித்தான் சென்று வர வேண்டும். மகிழ்ச்சி விரையருள் என்றும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த உனக்காக நான் என்ற நிகழ்வுக்காக நீங்கள் என்று என்ன பாடலை யாருக்காக ஏன் கேட்கிறீர்கள்? ஒவ்வொருத்தருடைய பண்பு உங்களுக்காக நீங்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுக்காக சரியாக செய்து கொண்டால் அது எல்லோருக்கும் பயன்படும், எல்லோருக்கும் அது பொருத்தப்பாடாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சரியாகத்தானே செய்கிறீர்கள். எனக்காக, என்னுடைய மனச்சாட்சிக்காக, என்னுடைய மனநீதிக்காக, திருப்திக்காக அது நன்றாகத்தான் இருக்கும். நல்ல நோக்கத்தோடு இல்லையா? நல்ல நோக்கத்தோடு. அப்படி என்றால் என்ன பாடலை கேட்டு விரும்பலாம் என்று எண்ணுகிறீர்கள்? இன்றைக்கு சுகத்திலும் சுகம் காணும் ஒரு நல்ல உள்ளம் படைத்த நீங்கள் என்ன பாடலை தர இருக்கின்றீர்கள்?
3: படம் மஞ்சள் மகிமை.
0: கோடை மறைந்தால் இன்பம் பெறுமா, அந்த பாடலால் அது வேறு ஏதாவது?
3: மாறாத சோகம் தானோ, யாரோடு நான் சொல்வேனோ.
0: அந்த பாடல் மாறாத சோகம் உள்ளவர்களோடு இணைந்து கொள்வதற்காக இந்த பாடலை தருகிறீர்கள். உங்களுக்கு அப்படி ஏதாவது மாறாத சோகம் கிடைத்ததா உங்கள் வாழ்க்கையிலே?
3: அதெல்லாம் சொல்லக்கூடிய அளவுல இல்லையா?
0: அவ்வளவு திருப்தியான நிறைவானதா இருக்கின்றது, சிறப்பான வாழ்க்கை எங்களுக்கு எல்லாம் இருக்கின்றது. மாறாத சோகம், மாறாத சோகம், நீடித்த சோகங்கள் இருக்கின்றன. என்ன என்ன சோகமாக இருக்கும்? மறக்க முடியாத சோகமாக இருக்கும். ஆனால் பாடலை கேட்கும் பொழுது அது சுகமாகத்தான் இருக்கும். நீங்கள் தந்த பாடல் அப்போ உங்களுக்கு நல்ல மனோநிலையோடு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த சோக பாடல்களை கேட்கும் வேளையிலே மனதுக்கு ஒரு திருப்தியாக, உங்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இந்த மாறாத சோகத்தோடு இருப்பவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று எண்ணுகிறேன். அப்படித்தானே?
3: உண்மைதானே?
0: உண்மை. அந்த பாடல் சாதாரணமான பாடலில் சிறந்த ஒரு பாடல், மிகவும் ஆழமாக மனதை தாங்கும் பாடல், மனச்சுமையை தாங்கும் பாடலாக இருக்கும். நாகேஸ்வர ராவ் அவர்கள் சாவித்ரி அம்மா நடித்த மஞ்சள் மகிமை. நான் சிறு வயதாக இருக்கும்போது அந்த படம் பார்த்து ஞாபகம் இருக்கின்றது. அதிலே தானே அந்த ஒரு வாகனம் போகும்போது துப்பாக்கியால் சுட்டால் அந்த கதவு கலந்து விழுந்து விடும் ஒரு காட்சி இருக்கின்றதா? என்ன படம் ஒன்று ஞாபகம், அப்படி ஒரு படம் பார்த்து ஞாபகம் இருக்கு, மஞ்சள் மகிமை. கண்ணாம்பா தான் நடிக்கிறா அதுல, கண்ணாம்பா. அப்பொழுது இவர்களை தெரியாத அந்த காட்சி எனக்கு தெரியும். அது கோடை மறைந்தால் இன்பம் பெறும் அதிலே தானே இந்த பாடல். ஆமா ஆமா, சரி, நல்ல பாடல். மாறாத சுகம் தானோ, பல தடவை கேட்ட பாடல் தான். அந்த பாடல்கள் சரியான நேரத்தில் இந்த பாடலை தரும் பொழுதுல உண்மையிலே சோகம் நிறைந்து உள்ளவர்கள் கொஞ்சம் திருப்தி அடைவார்கள், மனதை தேற்றிக் கொள்வார்கள். நல்ல தத்துவங்கள் உண்டு. அப்ப அந்த சிறந்த பாடலை மற்றவர்களுக்காக உங்களுக்காக உணைந்து கேட்ட பொழுது உங்களுக்காக நான் அதை ஒளிபரப்பி தருவேன். இந்த பொழுது அனுஷாவும் இருக்கின்றாரா அல்லது அவருக்கு நேரமின்மையா? அவருக்கும் ஏதாவது இருக்கும் இல்லப்பா? வணக்கம் மகளே அனுஷியா, நலமாக இருக்கின்றீங்களாம்மா?
2: நலமா இருக்கேன்.
0: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன். உங்களை எல்லாம் வந்து சந்திக்கும் வேளையில் மிக மகிழ்வாக இருந்தேன். ஆலயத்துக்கு சென்றீர்கள், அதாவது துணையோடு சென்று இணைந்து பக்தியோடு வணங்கி வீடு திரும்பி வந்த வேளையில எப்படி இருக்கின்றது உங்களோட மனோநிலை? சந்தோஷமா இருக்கும். இதே போல சந்தோஷம் பெண்களுக்கு வேறு இல்லை. சரி, ஆலயத்தில் சென்று நீங்கள் வணங்கும் பொழுது அவரிடம் சில இறைவனிடம் சில முறையீடுகள் செய்வோம், சில வேண்டுதலை வைப்போம், சில விருப்பமானவற்றை நிறைவேற்றி சொல்லி கேட்போம், அப்படி ஏதாவது நீங்கள் கேட்டீர்களா?
2: எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா,
0: எல்லோரும் நோய் நொடியின்றி நலமாக வாழ வேண்டும் என்றதை நீங்கள் கேட்டு வணங்கி இருக்கின்றீர்கள். அப்ப இறைவன் அதை தருவார் என்ற நம்பிக்கையோடு வணக்கத்தை முடித்து வீட்டுக்கு வந்திருக்கின்றீர்கள். அப்ப அந்த இறைவன் நாங்கள் கேட்பதை கொடுப்பார் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றதா?
2: இருக்குப்பா.
0: இருக்கு, நம்பிக்கை தானே வாழ்க்கை. சரி.
2: ஆமாப்பா.
0: அங்கே நீங்கள் ஆலயத்துக்கு சென்று வணங்கும் வேளையிலே பக்த கோடிகள் நிறைய வந்த வேளையில் உங்களுக்கு தெரிந்தவர்களும் இருந்தார்களா? அவர்களையும் பார்த்து ஒருவருக்கு ஒருவர் புன்முறுவல் பூத்து மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தவர் நல்லது ஒரு சந்தர்ப்பம் காலையில். சரி, இப்படியான வேளையில எங்கள் உங்களுடைய காலனில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கு. ஏனென்றால் ஆலயம் சென்று வீடு திரும்பும் பொழுது கோலம் உங்களை வரவேற்றிருக்கும். ஏன்னா மழை வந்தால் தானே கோலம் அழிந்து போகும் இல்லையா? அதை கண்டவுடன் ஒரு திருப்தி, இல்லத்துக்குள் புகும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. சரி, இந்த வேளையில் உங்களுடைய அவர் மாறாத சோகம்தானா என்ற ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார் எல்லோருக்குமாக. உங்களுக்கும் அப்படி ஏது மாறாத சோகங்கள் இருக்கின்றதா? இல்லை,
2: என்ன
0: அதெல்லாம் இல்லை. திருப்தி, திருப்தி, வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்து. அப்படி என்றால் இன்றைய நிலையில் இந்த வேளையில் நீங்கள் யாருக்காக ஒரு பாடல் கேட்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களா, அல்லது உங்களுக்காக கேட்போம் என்று எண்ணுகிறீர்களா, இல்லை மொன்றியல் தமிழ் வானொலியின் உனக்காக நான் என்ற நிகழ்விலே கேட்போம் என்று எண்ணி கேட்கின்றீர்கள், அப்படியான பாடலை கேட்க போகின்றீர்கள்?
2: அம்மாக்காக ஒரு பாட்டுப்பா.
0: அம்மாவை நினைக்காத நாள் இல்லையே, அம்மாவன் வளைக்காத நாள் இல்லையே. நல்லது. சரி, என்ன பாடலை கேட்பீர்கள்? என்ன கேட்பீர்கள்? என்ன பாடல்?
2: மீரா அம்மாவுக்குதான் பாட்டுப்பா.
0: என்ன பாடலம்மா? என்ன பாடல்?
2: மீரா அம்மாவுக்கு.
0: ஓ, மீரா அம்மாவுக்காக கேக்குறேன். மீரா அம்மா வர மறக்கிறாவே, அவருக்கு முடியலன்னு சாலம் சாட்டு சொல்லிக்கொண்டிருக்காவ வரவன். ஒரு தடவை வந்தாரென்றால் நீங்கள் எல்லாரும் அவருக்கு நல்ல சக்தியை ஊட்டி உற்சாகத்தை கொடுத்து விடுவீர்கள், தெரியும். ஆனா அம்மா வருவராவில்லை. பார்ப்போம், பார்ப்போம். இந்த பாடலை கேட்டு விட்டாவது வருகின்றவன். என்ன பாடல் மீரா அம்மாவுக்காக கேட்க போகிறீர்கள்?
2: கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான்.
0: அவரு கண்ணனை பிடிக்கும் என்று சொல்லி கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் என்ற இனிமையான ஒரு பாடல், நல்ல அற்புதமான பாடல், எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய பாடல். கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் என்ற பாடலை கேட்பு. அப்படி கேட்கும் பொழுது உங்களுடைய நினைவிலே மீரா அம்மாவும் கேட்கின்றார் என்று எண்ணிக்கொள்வீர்கள், என்ன? அதனால் நான் ஒலியை கூட்டி அவருக்கு நன்றாக கேட்கும் வண்ணம் போடுகிறேன். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். முழுமையாக, மகிழ்வாக, சிறப்பாக என்னும் பாடவும். உங்களுக்காக இந்த உனக்காக நான், எங்களுக்காக உனக்காக நான், இந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்காக உனக்காக நான், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இருவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். கிருஷ்ணா, நன்றி ஐயா. நன்றி மகளே அனுஷியா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: இது முக்கிய மகிழ்ச்சி.

0: சார், எவ்வளவு அவதானம் கெட்டிக்கார், ஒரு களஞ்சியம் தான் அவ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது அழைத்திருந்தீர்கள் ஷியாமலா, உங்கள் அழைப்பு வரும்பொழுது நாங்கள் இணைப்பில் இருந்தோம். இப்பொழுது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, ஓடி வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள். நேரம் சரியாக 12 மணியை தாண்டி ஒரு நிமிடத்தை தொட்டுவிட்டது. நண்பகலாக எங்களுக்கு இன்று நண்பகலும் காலையும் மாலையும் என்று பகல் வெளியே பார்த்து காட்டிக்கொள்ள கண்டுகொள்ள முடியாத காரணம், பகவானனுடைய வெளிச்சம் பெரிதாக வரவில்லை. வந்த அழைத்தவுடன் வந்து விட்டாள் அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம், வணக்கம், வணக்கம் மகளே அனுஷியா.
1: வணக்கம்.
0: அனுஷியா வல்ல ஷியாமலா, வாழ்த்துக்கள். எல்லா மக்கள் என்ற பெயரும் வாயில இருக்கின்றது. வணக்கம் மகளே ஷியாமலா, நலமாக இருக்கின்றீர்களா? வணக்கம்.
1: நல்லா இருக்கப்பா.
0: நல்லா இருக்கீங்களா? அப்ப மழை பெய்து விட்டதா?
1: ஆமாப்பா, ஊர்ல இல்லப்பா, இந்த குடியில பெய்யலப்பா.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இஞ்சிக்குடியிலே மழை பொழிந்திருக்கும் என்றுதான் நினைக்கிறேன்.
1: ஒரு இடத்துல பஸ் வந்து போட்டு மாதிரி வந்துச்சுப்பா, அவ்வளோ தண்ணி நின்றுச்சுப்பா. நான் பயந்து போயிட்டேன்ப்பா, என்ன இவ்வளவு தண்ணி நிக்குது,
0: அவ்வளவு தூரமா? அதான் மழை. மழை என்பது ஒரு கொடை தானே, எங்களுக்கு அளவின்றி கொடுக்கும். அளவோடு கொடுக்காத, அளவின்றி கொடுக்கும். அளவுக்கு மிகுதியாக கொடுக்கும். அப்ப நல்ல மழை, நல்ல மழை கண்டு குதூகலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்கள். சரி, அங்கே அங்கே அந்த இந்த இந்த காலநிலை உங்களுக்கு மகிழ்வானதா இல்லையா? மகிழ்வுதானே?
1: நல்லா இருக்குப்பா. இங்க பஸ் இறங்கி விட்டு பேருந்து விட்டு இறங்கி வரும்போதும் கால் அதாவது செப்பல்லாம் நினைற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுப்பா.
0: குடை கொண்டு
1: போனீங்க?
0: குடை கொண்டு போனீங்க?
1: இல்லப்பா, எடுத்துட்டு வரலப்பா. அன்னைக்கு வந்த மழை வர மாதிரி இருந்துச்சுன்னு குடை எடுத்துட்டு வந்தா மழையே வரல. குடை எடுத்துட்டு வந்தா மழையே வரமாட்டேங்குது, அதனால குடைய எடுக்கிறது இல்ல.
0: அதனால தான் சொல்லுவார், குடையை கண்டால் மழையை காணோம், மழையை கண்டால் குடைய காணோம். அப்படி எடுத்துக்கலாம்.
1: குடை எடுத்துட்டு வரலப்பா.
0: குடை எடுத்துட்டு வரல. ஆனால் மழையில நனைய வேண்டும்.
1: மழையிலையும் குடை பிடிக்க மாட்டேன், வெயிலையும் குடை பிடிக்க மாட்டேன்.
0: உங்களுக்கு மழை விருப்பம் தானே? மழை என்றால் உங்களுக்கு சந்தோஷம். இங்கே காணும் இல்லையாப்பா மழை.
1: பேசுறது உங்களுக்கு தொந்தரவா இருக்கா? இங்க
0: ஒரு விதமான நீங்கள் தானே மழை வரவில்லையப்பா என்று முறைப்பாடு செய்தீர்கள். நான் குறுநீர் தானே கொட்டோ கொட்டு கொட்டும் கவலைப்படுங்கள்.
1: முடியலப்பாத்தீங்களா?
0: கொட்டோ கொட்டு கொட்டும் என்று குறுநீன்
1: என்னுடைய
0: வாக்கு பலித்து விட்டதம்மா, பார்த்தீர்களா? அதனால்தான் சொல்லுவார்கள், மூத்த ஒரு உரை வார்த்தை அமுதம் என்று சொல்லி.
1: அப்பா வாழ்க்கையா
0: பழிக்க செய்யுமா? அன்பிலே துவைந்திருக்கின்றோம் நாங்கள். நன்றி மகளே, வாழ்த்துக்கிழமை. இன்னும் நாங்கள் உனக்காக நான் நிகழ்வில் வந்து எங்கள் எல்லோருக்காகவும் நீங்கள் இந்த செய்தியை தந்தீர்கள். முதலில் வந்த நாகப்பன் குறிந்தார், எங்களுடைய கிருஷ்ணா குறிந்தார், அனுஷா குறிந்தார், எல்லோரும் எங்களுக்காக உங்கள் உள்ள கருத்துக்களை வெளிப்பதுதான். உனக்காக நான் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டீர்கள். அதன் பின்பு உங்களுக்கு இன்று இந்த நேரத்தில் யாருக்கு ஏதாவது நன்றி கூற வேண்டும், அல்லது ஏதாவது கடமைகள் இருந்து அதை நீங்கள் திருப்தி செய்ய வேண்டும், அல்லது அவர்களுக்கு அவர்களை பேச வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்று இருந்தால் யாருக்காக, எதற்காவது அது உயிரினங்கள் எதுவாக
1: இருக்கிறேன்.
0: சரி, உங்களுக்காக நீங்கள் கேட்கிறீங்க. நீங்கள் உங்களுக்காக கேட்கும் பொழுது நாங்களும் இணைந்து மகிழ்ந்து கொள்வோம் தானே. அந்த பாடல் எல்லோரும் கேட்கின்றார்கள். அதனால் என்ன பாடலை உங்களுக்காக நான் தர வேண்டும்?
1: இன்று நீ நாளை நான் படம் தா. மொட்டு விட்ட முள்ள கோடி மச்சான் தொட்ட மஞ்சள் கிளி வெக்கப்பட்டு சொக்கி நிக்கிது. இந்த அள்ளி தண்டு என்ன கண்டு தண்ணிக்குள்ளே வெக்கி நிக்கிது. அந்த
0: பாட்டு பாடுங்க.
1: மொட்டு விட்ட முள்ள கோடி மச்சான் தொட்ட மஞ்சள் கிளி வெக்கப்பட்டு சொக்கி நிக்கிது. இந்த அள்ளி தண்டு என்ன கண்டு தண்ணிக்குள்ளே வெக்கி நிக்கிது.
0: சரியான நேரத்தில் சரியான பாடலை தருகிறீர்கள். தண்ணிக்குள்ள விக்கி நானும் இன்று
1: நான் தான்
0: காலை
1: போட்டில் வர மாதிரி வந்தேன்.
0: மொட்டுவிடும் ஆரம்பத்தில் இருக்கும் மல்லி கொடிக்கு நான் இன்று துணை, அதாவது அதுக்கு ஊன்றுகோல் எல்லாம் ஊன்றி அதை தரமாக பிடித்து விட்டேன். அந்த மொட்டு விட்ட மல்லி கொடிக்கு, இன்னும் மொட்டு விட இருக்கின்ற தருணத்தில் இருக்கும் மல்லி கொடிக்கு. சிறப்பு, பொருத்தமான நேரத்தில் தந்து நினைவூட்டுகிறீர்கள். இன்று நீ நாளை நான் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை

0: நீங்கள் துளி துளி துளி மலை துளி என்ற பாடலுடைய திரைப்படத்தை நான் கண்டுபிடித்து சொல்லும் முறை நீங்களும் எழுதியிருக்கின்றீர்கள். நன்றியம்மா. நீங்கள் வானொலியில் ஆமாம் ஆமாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வருக வருக என்று இணைப்பு தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு வரவேற்றுக்
1: நான்
0: கொண்டு
1: இப்பதான்ப்பா ஊர்ல இருந்து வந்தேன், வந்து சாப்பிட்டு பார்த்தேன் மணி ஆயிடுச்சு, வந்து ஆஹா அப்பா வந்திருப்பாங்களேன்னு வந்து அதுக்குள்ளேயே எல்லாரும் வருக வணக்கம்னு போட்டுட்டாங்க. அஜிஜோட ஒடியாந்து போட்டுறானோ.
0: நன்றி மகளே. நேற்றைய தினம் எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்திருந்தீர்கள் எல்லோரும். நான் என்னுடைய கடமைக்கு சென்று அந்த கடமையையும் சீராக முடித்து வந்தோம். ஆனால்
1: போனவங்கள சரியா முடிஞ்சா
0: ஆமாம் சரியான நேரத்துக்கு நாங்கள் சென்று வரக்கூடியதாக இருந்தது. வாய்ப்புகள் உங்களுடைய ஒத்துழைப்புகளுக்கு என்னுடைய நன்றிகள். இதுதான் உனக்காக நான் ஒருவருக்காக ஒருவர். நன்றி மகளே. சிறப்பு சென்ற இடத்தில் அவர்களோடு மகள்வாக சந்தோஷமாக இருக்கணும். எத்தனை நாள் நிற்க போகின்றீர்கள்?
1: இங்க சனிக்கிழமை மருத்துவரை பார்க்க போகணும்ப்பா, அதுக்காக தான் வந்திருக்கேன்.
0: வியாழன்
1: எடுத்துட்டு வந்திருக்கேன், அது காட்டிட்டு போகணும்.
0: கவனமாக அதை சீராக கவனித்து அவருடன் நல்ல ஆலோசனையை பெற்று நல்ல வைத்தியத்தை பெற்று விரைவில் குணமடைய வேண்டும் மகளே. என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள்.
1: நன்றிப்பா.
0: நன்றி அம்மா.
1: நன்றி.
0: உங்கள் பாடல் தருகின்றேன். நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இது உனக்காக நான். ஒவ்வொருவரும் ஒவ்வொருக்காகத்தான். வாழ்க்கையிலே எங்களுக்கு ஒன்று இல்லாமல் ஒன்று வர முடியாது. தனிய மனிதன் மட்டும் வாழ முடியாது. நான் மட்டும், என்னுடைய உடல் மட்டும், என்னுடைய பொருள் மட்டும், என்னுடைய வீடு என்று நான் இருக்க முடியாது. பாருங்கள், அதிகாலையிலே நான் எழுந்தவுடன் என்னுடைய கடமைகளில் ஒரு கடமையாக அந்த மல்லிக்கொடியை பார்த்துவிட்டு நேற்றைய தினமே எனக்கு ஞாபகத்தில் வைத்திருந்து அதனுடைய கொழுந்து கொஞ்சம் சரிந்து செல்கின்றதே, அதற்கு ஒரு துணையாக ஒரு ஒரு ஊன்றுகோல் ஒன்று விட்டால் அது செழித்து வளர்ந்தானே என்றான். அது வெளியே வளர்ந்தால் வெளியே பட்டைகள் தடிகள் மரங்களை தாவி படரும். இது வீட்டினுள்ளே இருக்கின்ற பூச்சாடிகளே அமைத்து வைத்திருக்கின்றேன். ஊசி மல்லிகை, அது என்னுடைய ஒரு மகள் கொண்டு வந்து என் ஒரு ஒரு தந்தை எடுத்தின நாளையிலே அதை பரிசாக தந்துவிட்டு சென்றார். அப்படி இருந்த பூக்கன்றுகள் நிறைய என்னிடம் இருக்கின்றது பிள்ளைகளின் ஞாபகமாக. ஒருவருக்காக ஒருவர். அப்போ அந்த மல்லிக்கொடிக்காக கூட நாங்கள் வாழ வேண்டும். இந்த பயிர் கொடி செடி எல்லாவருக்கும் அதுதான் சீவகாருண்யம். அடுத்து ஒருவருக்கொருவர் இப்பொழுது எங்களுடைய ஜெகபிரசாதிக்கு அவர்கள் கொஞ்சம் நோய் சிறிய நோயோடு இருக்கின்ற பல்வலி என்று அப்படியாது வந்து பேச முடியாவிட்டால் நாங்கள் அதுக்கு பரிதாபப்படுது இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். இது ஒருவருக்கொருவர் செய்யும் உதவிகள். இது மனித நேயம். அதனால் தான் மொன்றியல் தமிழ் வானொலி அடிக்கடி நான் அறம், மனித நேயம், சீவகாருண்யத்தை பற்றி உரைக்கின்றேன். ஒவ்வொரு தரம் அதை நாங்கள் மன்னிக்க வேண்டும், கடைப்பிடிக்க வேண்டும். அந்த வகையில் நீங்கள் கேட்ட இந்த பாடல்கள் அத்தனையும் உங்களுக்காக மட்டுமல்ல எங்களுக்காக ஒன்று தான் எண்ணிக்கொள்ளுகிறோம் நாங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் உனக்காக நான். நேரம் சரியாக 12:09 தொட்ட வேளையில் நீங்களும் 9:39 இரவு வேளையை தொட்டு விட்டீர்கள். எங்களுடைய நாகப்பன் அவர்கள் வந்து இணையும் பொழுது எங்களுக்கு இரு பகல் வணக்கத்தை தந்து தன்னுடைய இரவு வணக்கத்தை பெற்றுக்கொண்டார். அதேபோல் நீங்களும் உங்கள் இரவு வணக்கத்தை எங்களுக்கு பகல் வணக்கமாக தந்து எங்கள் பகல் வணக்கத்தை உங்களுக்கு இரவு வணக்கமாக தந்து ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் உனக்காக நான் நிகழ்ச்சியிலே.

இந்த பாடலை நாங்கள் கேட்கும்போது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்னு நான் எண்ணிக்கொள்ளுகின்றேன். என்னவென்றால், செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சொல்லாயோ வாய் திறந்த நிகழ்ச்சியிலே வைத்த அந்த இசையை இன்று மீண்டும் நான் கைப்பிழை பாடாக அழுத்திவிட்டேன். அது ஒலித்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் செவிகள் எல்லாம் கேட்கின்றன, ஆனால் அதை பற்றி நாங்கள் எண்ணாமல் விட்டுவிட்டோம். அதற்கான பாடல் வேறு பாடல் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் ஒலித்து கொண்டிருக்கின்றது, ஒருவருக்காக ஒருவர் அதை நாங்கள் விட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான பாடல் அதுவல்ல, அது சொல்லாயோ வாய் திறந்து என்று சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கான இசையும் பாடலும். ஆனால் உனக்காக நான் திரைப்பட உனக்காக நானுக்காக இதுதான் பாடல்.

உனக்காக எல்லாம் உனக்காக என்ற பாடல்தான் நாங்கள் கேட்பது வழக்கமானால் எது எப்படி வந்தாலும் இன்று நிகழ்ச்சி உனக்காக நான் என்பதை தெளிவாக தந்திருக்கின்றார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்களோடு நாகப்பன் அவர்களும் அங்கே பொறித்திருக்கின்றார்கள் எழுத்து மூலம். அதை நான் பார்த்திருக்கின்றேன், ஆனால் இந்த இசையை நான் சரியாக தரவில்லை உங்களுக்கு. நீங்களும் அதை பெருசுபடுத்தவில்லை, எவ்வளவு பெருந்தன்மையானவர்கள். நன்றி உங்களுக்கு. உனக்காக நான் உனக்காக நிகழ்வுலே தான் நாங்கள் நினைந்து கொண்டிருக்கின்றோம். இசை மாறினால் என்ன, நிகழ்ச்சி சரியாக சென்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகின்ற நேரம் கிடைத்திருக்கின்றது. அந்த பாடல் வளமையாக நாகப்பன் அவர்கள் வந்தால் இறுதியாகத்தான் பாடலை தர வேண்டும் என்று கூறுவார். ஆனால் இன்று முதலில் தரலாம் என்று எண்ணுகிறேன் என்றால் அவர் முதலே வந்து நன்ற ஆறுதலாக மகிழ்வாக அந்த மலை குதூகலத்தோடு பணிபுரியும் வேளையில் இலகுவாக அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு கேட்க எங்களோடு இயங்குவதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தபடியால் கேட்டிருந்தார் அல்லவா. ஆதலால் அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்போம். புது வெள்ளம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிக்கின்றது. துளி துளி துளி மலை துளி என்ற பாடல் எங்கே கேட்போமா?

பாடல் வரிகளும் இசையும் வருவதற்கு முன்பு வந்த இடியும் மழையும் காற்று வீசிய அந்த காட்சியையும் அழகாக இசை மூலம் தந்திருக்கின்றார்கள் இந்த பாடலில். சிறப்பான இந்த பாடலை நாங்கள் கேட்கும் வேளையிலே என்ன திரைப்படம் என்று எண்ணும் வேளையில் இப்பொழுது வலைத்தளங்களில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு விருப்பமானவாறு வரிகளை எழுதிவிடுகிறார்கள். இதிலும் வரிகளிலே பிழைவிட்டம், அடுத்து நடிகர்கள் நடிகைகளின் பெயரையும் மாறி பதிந்திருக்கின்ற ஒரு தளம் தந்துவிட்டார், தெரியாமல் செய்திருக்கலாம். இருப்பினும் பாடல் சரியாக வந்திருக்கின்றது. 1975 ஆண்டு திரைக்கு வந்த வேளையிலே அந்த காலத்திலிருந்த இசையமைப்பாளர்களுக்குள் எம் பி ஸ்ரீனிவாசன் என்று ஒரு இசையமைப்பாளர் இருந்திருக்கின்றார். அவர்தான் இந்த பாடலுக்கு இசையமைத்திருப்பதாக எழுதியிருக்கின்றார்கள் இசையரசியின் குரலில். இருப்பினும் நாங்கள் பாடலை சரியாக கேட்டோம் என்ற திருப்தி, இன்றைய நிலையை மழை பெய்யும் பொழுது எப்படி இருக்கும் என்ற காட்சியை இசையோடும் தந்திருக்கின்றார்கள். இது அறிவியல் வளர்ச்சியிலே கண்ட ஒரு நன்மை. சிறப்பான இந்த பாடல் துளி துளி துளி மழை துளி அது தொட தொட சிலிர்த்தது என்று அந்த வரியை அவர் வேறு வரியாக மாறி எழுதியிருக்கிறார். இருப்பினும் பாடல் சரியாக இசைக்கப்பட்டிருக்கின்றது. முதல் பாடலாக இந்த இன்றைய மலையிலே அவர் இருக்கின்றார். நாங்களும் மலையோடு கனடாவில் இருக்கின்றோம். எங்களுக்கு துளி துளி மலையாகத்தான் இருக்கிறது, பெருமழையாக இருக்கவில்லை. அங்கே மகள் ஷியாமலாவுக்கு பெருமழை பொழிந்து வீதியெல்லாம் வெள்ளமாக இருந்திருக்கின்றது என்றெல்லாம் கூறியிருந்தார். ஆகவே பொதுவாக மலை சிறு துளி பெருவெள்ளம், துளி துளியாக வந்துதான் பெருந்துளியாக வரும். இந்த துளி துளி மலை பாடல் அவர் தனக்காக கேட்டாலும் இந்த பாடல் வந்து உலகத்துக்கு தேவை. மலையின்றி நீரின்றி உலகம் இல்லை. அவர் திருக்குறளை கொண்டு வந்து 10 பாடல்கள் ஒரு அதிகாரமே இருக்கின்றும் எங்களுக்கு சாட்சி கூறி சென்றிருக்கின்றார். வாழ்த்துக்கள் நாகப்பன் அவர்களே. உங்களுடைய தரவுகளுக்கு எங்கள் எல்லோருக்கும் ஆக பொருந்தக்கூடிய ஒரு பாடல் நீங்கள் உங்களுக்காக கேட்டவளை அது எங்களுக்காகவும் பொருந்தி இருக்கின்றது. உனக்காக நான் நிகழ்விலே இணைந்தமைக்கு நன்றி. பாடலுக்கு நன்றி.

மாநகரத்தில் மழை பொழியும் பொழுது தமிழ்நாடு எங்கும் பெய்யலாம் என்று கூறின வேளையிலே வேதாரண்யத்தில் நல்ல மழை என்று மகள் ஷியாமலா நீங்களும் கூறியிருக்கின்றீர்கள். அநேகமான இடங்களில் மழை பெய்வதாக இருந்தால் வலைத்தளங்களுக்கு தடை ஏற்படுவதும் உண்டு. அந்த வகையில் ஒரு சிலர் வர முடியாமலும் இருப்பீர்கள் என்பதை இங்கே எனக்கு பதிவுகளிலே தெரிகின்றது. அடுத்து வரும் பாடலை நாங்கள் கேட்பதற்கு முன்பு சரியான பாடல் என்று கிருஷ்ணன் அவர்களும் ஆமோதித்திருக்கின்றனர். பாடல் சரி என்றுதான் நான் கூறுகின்றேன். இவர் பதிவிலே வந்த வேளை அந்த பாடலை வழங்குகின்ற பதிவாளர் வரிகளை பிழையாக எழுதியிருக்கின்றார், நடிகையின் பெயரை பிழையாக எழுதியிருக்கின்றார். உற்று கவனித்துவிட்டுத்தான் அதை நான் கூறியிருந்தேன். வலைத்தளத்தில் வரும் எல்லாம் சரி என்றும் நாங்கள் எடுக்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் மலிந்து விட்டது இப்பொழுது தளம். முன்பு தளத்திலே ஒரு கருத்தை புரியவும் அதை சரியாக தீர்மானித்து தீர்க்கமாக அதை முடிவெடுத்துத்தான் எழுதுவார்கள். இப்பொழுது எத்தனை வியூவர்ஸ் அதாவது பார்வையாளர்கள் இதை தொடர்ந்து பார்க்கின்றார்களோ அத்தனைக்கும் பணம் கிடைக்கும் என்ற நோக்கத்துடன் இன்றைய பதிவுகள் எல்லாம் நிறைகின்ற எல்லா விதமான தளங்களும். அதனால் தான் இப்பொழுது எண்ணற்ற பஞ்சமா பாதகங்களும் நிறைந்திருக்கின்றது. குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு எத்தனையோ பேர் சிறைகளை அனுபவிக்கின்றார்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்த தெரியாமல். தெரியாமல் என்றால் தெரியும் அவர்களுக்கு, அவருடைய எண்ணம் எங்களுக்கு பணம். ஏனென்றால் இந்த வலைத்தளத்தில் ஒரு விடயத்தை தரும் பொழுது அந்த விடயத்தை பார்வையாளர்கள் எவ்வளவு தொகையாக பார்க்கின்றார்களோ அவ்வளவு தொகையை ஆன பார்வையாளர் வருவதற்கு விளம்பரங்கள் சென்றடைகின்றது என்ற நோக்கத்துடன் விளம்பரத்தில் கிடைக்கும் பணத்தில் இவர்களுக்கு ஒரு சிறு துளியை கொடுக்கின்றார்கள். அது அமெரிக்க டாலர் போன்ற இதுகளை கொடுக்கும் பொழுது எங்கள் ஆசிய நாடுகளை பெருமணியாக பெரிய மணியாக பெரிய பணமாக தெரியும். அதனால் அவர்களுக்கு பணம் தேவை, உழைப்பு தேவை, ஆய்வுகள் தேவை, எழுத்துக்கள் தேவை, அறிவுகள் தேவை. ஆனால் அது மனித நேயத்தோடு இருக்க வேண்டும். மனிதனை மனிதன் என்று புரியாமல் மனிதனே மனிதனை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பண்பாடுகள் சிறந்தவை என்று எண்ணும் ஒரு மனிதன் எழுதுகின்றான். அந்த பண்பாடு தெரியாமல் தான் அவன் அதிலே எழுதுகின்றான். நீங்கள் நன்றாக உணர்வீர்கள். இப்பொழுது நாங்கள் அன்று பொது அறிவுகளை பெறுவதற்கு இவ்வளவோ பாடுபடுவோம். தந்தை, தாய், முதியவர்கள், ஆசிரியர்கள் ஆலயத்திலே தான் நாங்கள் அதை தெரிந்து கொண்டோம். ஆனால் இன்று பச்சை குழந்தைகளுக்கு கூட பேரறிவுகள் கிடைக்கின்றன பிழையான வழியினிலே. சரியான வழியினிலே கிடைத்தால் தெரியும். அதை இப்பொழுது பிழையான வழியிலே கிடைத்து கொண்டு அதை துஷ்பிரயோகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனால் ஆபத்துக்கள் நிறைய உண்டு. பண்பாடுகள் குறைந்து விட்டன. எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதிகளை இழக்க வேண்டிய நிலைகள் எல்லாம் வருகின்றது. எத்தனையோ பேர் தங்களை அறியாமல் மற்றவர்களுக்கு ஒன்றும் புரியாது, நான் தான் புத்திசாலி, எனக்கு தான் தெரியும்னு ஒரு சிறு விடயத்தை வைத்துக் கொண்டு பெரிதாக ஊதி பெருக்கி எழுதிவிட்டு இன்று சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டும் இருக்கின்றார்கள். அநேக நாடுகளில் இந்த வலைத்தளங்களுக்கு இப்பொழுது கட்டுப்பாடுகளை கூட கொண்டு வருகின்றார்கள். இதுவும் உனக்காக நான் நிகழ்வுகளை நான் சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. எல்லோருக்காகவும் தான் கூறியிருந்தேன் அன்பு உறவுகளை. முருகல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். உனக்காக நான்.

நேரம் சரியாக 12:25 நண்பகலாக காட்டுகின்றது. வெப்பத்தை நாங்கள் உணர முடியாத அளவுக்கு காலநிலை காட்டுகின்றது. வெளியே சென்றால் மிகவும் குதூகலமாக இருக்கும். ஏனென்றால் காற்றிலே குளிர் அணு நிறைவாக இருக்கின்றது, குளிர்ந்த காற்றாக வந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் இந்த காலத்தில் வரும் காற்று நல்ல குளிர்மையாக இருக்கும். காரணம் பச்சை பசையில் என்று இருக்கின்ற பூமி, மரம் செடி கொடிகளில் எல்லாம் ஆற்றிலே நீர் நிறைந்து தாராளமாக இருக்கும். நாங்கள் இருக்கும் மாநிலத்திலே சுற்றி சுற்றி ஆறுகள், இந்தியா போன்று இங்கும் நதிகள் கிளைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். உலகிலே பெரிய நதியான செல்லோர் என்ற நதி எங்கள் அருகிலே தான் ஒரு கிளை பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அது நாங்கள் அமெரிக்கா செல்லும் வழியிலே இடையிலே இருக்கும். அந்த நதி எங்கள் இரண்டு நாட்டையும் பிரித்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட நாங்கள் இப்பொழுது இருக்க எங்கள் கலையகத்திலிருந்து ஒர் 5 கிலோமீட்டருக்கு உள்ளே அந்த ஆற்றங்கரை உண்டு. அதனால் எங்களுக்கு குளிர்ந்த காற்று வருவது சுலபமாக இருக்கின்றது என்று உறவுகளை. மூன்றில் தமிழ் வானொலியின் உனக்காக நான் நிகழ்வு நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கும் வேளையிலே இன்று வந்த உறவுகள் குறைவாக இருந்தாலும் நிறைவாக நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு செல்வோம். நீங்கள் வந்தவர்கள் மீண்டும் வரலாம். உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கலாம். இந்த உனக்காக நான் என்பதென்ன, ஒருவருக்காக ஒருவர் வாழாது விட்டால் அது வாழ்க்கையாக இருக்காது என்றுதான் எண்ணுகின்றோம். குழந்தைகளாக இருக்கும் பொழுது பெற்றோர் குழந்தைகளுக்காக வாழுகின்றார்கள். குழந்தைகள் தாய் தந்தையருடைய அரவணைப்பிலும் அதன் பின்பு அவர்களுக்கு அறிவூட்ட வேண்டும் என்று ஆசிரியர்களை கொடுக்கின்றனர். ஆசிரியர்கள் குழந்தைகளுக்காக இருந்து அவர்களுக்கு அறிவூட்டி இந்த சமுதாயத்திலே அவர் எப்படி வாழ வேண்டுமோ ஒரு பொருத்தப்பாடு உள்ள சமூக பொருத்தப்பாடு உள்ள பிரஜையாக பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் கற்பிப்பார். இவற்றையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கும் போலே அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு மேலாக அந்த இறைவன் அதற்கு வழிவகுத்து எங்களுக்கு ஆக வேண்டியதை தருகின்றார். அவற்றை புகட்டி காட்டி எங்களுக்கு அறிவுரைகள் அங்கும் இங்கும் எங்கும் கிடைக்கின்றது. அந்த காலங்களிலே, முற்காலங்களிலே, இப்பொழுது அப்படி அல்ல. இவற்றிற்கு மேலாக முன்பு வந்த இப்பொழுது நாங்கள் இருப்பது வானொலியிலே. வானொலியிலே நாங்கள் எப்பொழுதும் வானொலி என்றால் பாடல்கள் என்று எண்ணிக்கொள்வோம். அதற்கு சிறந்த ஊடகம் திரைப்பட ஊடகம். அந்த திரைப்படம் அன்று மனித வாழ்வை சிதைவடைய விடையாமல் சீர்தூக்கி கொண்டு சென்றது. எங்கே குறைபாடு இருக்கின்றதோ அதை கொண்டு வந்து அதை எப்படி நிறைவுபடுத்த வேண்டும் என்று, எங்கே ஒரு பிழை நடக்கின்றதோ அந்த பிழையை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், அந்த பிழையை விடுவதால் ஏற்பட்ட தீமை என்ன, அதை மாற்றுவதால் வர நன்மை என்ற உள்ள கருத்தோடு, அந்த உட்கருத்தோடு பொதியப்பட்ட பாடல்கள்தான் எல்லா விதமான பாடலாக இருக்கும். அங்கே நவரசங்களான காதல், வீரம், சோகம் என்று எல்லா விதமான ரசங்களும் ஊட்டப்படக்கூடிய வகையிலே எங்களை வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. வாழ்க்கை பயணத்தில் இவையெல்லாம் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அறிவு சார்ந்த விடயத்திலே நாங்கள் சிந்திக்கக்கூடிய வகையிலே திரைப்படங்கள் வந்தன. அந்த திரைப்படங்களை கூட பார்க்கும்போது குழந்தைகள், வளர்ந்த பிள்ளைகள், வாலிபர்கள் என்று பார்க்கக்கூடிய படங்கள் எல்லாம் வரும். அதற்கு தரம் போட்டு அனுப்புவார்கள். அதை புடம் போட்டு பார்த்து சீர்தூக்கித்தான் எங்கள் பெற்றோர்களும் திரைப்படத்தை பார்க்க அனுமதிப்பார்கள். அடுத்து சரியான திரையரங்குகளிலே தான் திரைப்படங்கள் அப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கும், நடைபெற்று கொண்டிருக்கும். அங்கு செல்லும் பொழுது அங்கே சாதாரணமாக நுழைவுச்சீட்டு கொடுப்பவர் கூட சமூக நோக்கத்தோடு தான் இருப்பார். குழந்தைகள் பாலிய அந்த பாலர்கள் சென்றால் உடனே தடுத்து நிறுத்துவார் அவர் கூட. சரியான திரைப்படம் தானு தெரிந்து அந்த சீட்டு கிழித்து உள்ளே அனுப்புகிற நுழைவு சீட்டு தருபவர் கூட ஜீவகாரணியம், அந்த மனிதநேயத்தோடு தான் இருப்பார். திரைப்படங்களை கொடுப்பவர்களும் நல்ல நல்ல திரைப்படங்களை விலை கொடுத்து வாங்கி மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே தான் தருவார். அந்த திரைப்படங்களை அமைப்பவர்கள், இயக்குபவர்கள், தயாரிப்பவர்கள் கூட மனித வாழ்வுக்கு ஒவ்வாததை என்றால் கொடுக்க மாட்டார்கள். அதற்குத்தான் அங்கே தடை நிறுவனம், சென்சர் போர்டு ஒன்று இருக்கும். இவற்றுக்கு ஊடாக வெளிவந்த திரைப்படம் இன்று கையிலே இருக்கிற கைபேசியுடன் திரைப்படமாக வருகின்றது. துல்லியமான காட்சிகளை எல்லாம் காட்டுவார்கள் என்று இன்று அப்படி இல்லை. ஒரு நடிகருடைய முகத்தை அழகாக சிறப்பாக எங்களால் பார்க்க முடியாது என்று எதிரியில்லை. திரை பெரிதாக இருக்கும், காட்சிகள் அதற்குள்ளே நெருக்கமாக இருக்கும். அதைவிட வர்ணத்திலே கொண்டு வந்தார்கள். வளர்ச்சியிலே வர்ணத்திலே வந்தால் அந்த குறை நிறைகள் தெரியாது. கருப்பு வெள்ளையிலே எந்த குறையும் துல்லியமாக தெரியும். அன்று திரைப்படங்களை தயாரிக்கும் வேளை ஒரு திரைப்படம் தயாரிப்பதற்கு கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் 1 வருடம் செல்லும். 3 வருஷத்திலும் தயாரித்திருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு மணித்தியாலத்தில் ஒரு திரைப்படத்தை செய்யக்கூடிய விஞ்ஞான வசதிகள் வந்துவிட்டன, உபகரண வசதிகள் வந்துவிட்டன. ஆனால் அங்கே தராதரம் இருக்கின்றதா என்ற கேள்வி. அது எவ்வளவு தூரம் மனித சமுதாயத்தை இழுத்துச் செல்கின்றது. உண்மையில் இத்திரைப்படம் வருவது வந்து முதியோர்களுக்கு மட்டுமல்ல, குழந்தைகள் கூட அவர்கள் வாழ்க்கையிலே சிறைப்படைய வேண்டும் என்பதற்காக வருகின்ற திரைப்படமாக இருக்கும்.
அன்று பொய் சொல்லாதே, களவெடுக்காதே, பிச்சு எடுக்காதே என்ற பாடல்களோடு வந்த, காட்சிகளோடு வந்த திரைப்படங்கள் எத்தனை இருக்கின்றது. வாழ்க்கையில் அது மிக முக்கியமானது. ஆனால் இன்று அப்படி இருக்க, திருடாதே, பொய் சொல்லாதே, கொலை செய்யாதே, பஞ்சமா பாதகங்களை செய்யாதே என்ற அடிப்படையில் வந்த திரைப்படங்கள் தான் என்று அதை கடைப்பிடித்தால் நடக்கின்ற தீமை என்பது என்பதை அப்பட்டமாக துல்லியமாக காட்டும் கருத்தோவியங்களாக இருந்தன. ஆனால் இன்று அவற்றை எல்லாம் காணவில்லை, திசை திரும்பிவிட்டது. மாற்றம் என்பது மாறாத ஒன்றுதான். ஆனால் அந்த மாற்றம் சமுதாயத்தினுடைய சீர்கேட்டுக்கு பாலமாக இருக்கக்கூடாது என்பது என் இந்த சிறியனின் சிறுகருத்து. இதை விட இத்தனை பெரியோர்கள், அறிஞர்கள், ஞானிகள், பெரியவர்கள் என்று மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து வாழ்ந்தவர்கள் எல்லோரும் மக்களை மக்கள் வேலியே பயிரை மேய்வது போன்று நடந்து விட்டார்கள். அதனால் தூக்கி வீசப்படுகின்றார்கள் இன்றைய காலகட்டத்திலே. இது உனக்காக நான் நிகழ்வு மொன்றியல் தமிழ் வானொலி. உங்களுக்கு நேரம் இப்பொழுது இரவு நேரம் 10:01 தொட்டுவிட்டீர்கள். நாங்களும் 12:31 நண்பகலாக கண்டுகொண்டோம். ஆனால் ஒரு மப்பான மந்தாரமாகத்தான் இருக்கின்றது. பகலவனுடைய கதிரொளியை காணவில்லை. அவருக்கு கட்டாய ஓய்வு கொடுத்து விட்டது இந்த குளிர் அணுக்கள் என்றுதான் எண்ண வேண்டும். கனடாவிலே நாங்கள் ஒரு நாளிலே எல்லா விதமான காலநிலையும் காணக்கூடியதான ஒரு சீதோஷ்ண நிலை அமைந்துள்ள நாடு தான் இந்த நாடு. சிறப்பு அன்பு உறவுகளை நாங்கள் இரண்டாவதாக ஒரு பாடலை கேட்போமா இப்பொழுது. உலகத்திலே எவ்வளவு தூரம் இன்பம் இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் துன்பம் இருக்கின்றன. உலகத்திலே செல்வம் எவ்வளவு இருக்கின்றதோ வறுமை அந்தளவுக்கு இருக்கின்றன. எல்லாம் சரிபாதியாகத்தான் இருக்கும். ஒன்று உள்ளங்கை, அடுத்தது புறங்கை. ஒன்று இரவு, ஒன்று பகல். ஒன்று நன்மை, அடுத்தது தீமை. இப்படியாகத்தான் செல்கிறது. செல்வம் வறுமை, இன்பம் துன்பம். அங்கே சோகம் இருக்கின்றது. சோகத்திலும் சுகம் காணக்கூடிய வகையிலே தென்னகத்து திரைப்பட துறையிலே அன்று பிரபலம் வாய்ந்த கைதேர்ந்த இசை அமைப்பாளர்களும் பாடல் ஆசிரியர்களும் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அதற்கேற்ற நடிகர்களும் தொழில்நுட்பவியலாளர்களும் இருந்து சீர் செய்து தருவார்கள் திரைப்படத்தை. மனதுக்கு ஒன்று ஏற்பட்டு விட்டால், துன்பம் ஏற்பட்டால் கூட சில திரைப்படத்தை பார்த்து கொள்வோம் என்று ஓடுவோம். மனதிலே போதிய அளவுக்கு மிஞ்சிய மகிழ்ச்சி இருந்தால் கூட அதற்கும் திரைப்படத்தை தான் பார்க்க நாடுவோம். பொழுது போகவில்லையே, நேரம் போகவில்லையே என்று நல்ல ஓய்வு கிடைக்கின்றதே என்றால் அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்துவதற்காக திரைப்படத்துக்கு செல்வோம். அதை பார்த்து எத்தனை அறிவுகளை பெற்றிருக்கின்றோம். இங்கே தருகின்றார்கள் பாடல்களை, பழைய திரைப்பட பாடல்களை எவ்வளோ அறிவுள்ள பாடல்களாக, அறிவை ஊட்டக்கூடிய பாடல்களாக இருக்கின்றன. சிறப்பான கருத்துக்கள் சுமந்து வரும் பாடல்கள் என்று கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள். உலகளாவை இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளை எங்களுடைய தளங்களிலே எழுதி கொண்டிருக்கின்றார்கள். பழைய பாடலுக்கு சிறந்த வானொலி, கருத்துள்ள பாடல், தத்துவ பாடல் கேட்பதென்றால் மொன்றியல் தமிழ் வானொலியை அணுகுங்கள் என்றெல்லாம் அவர்கள் தாங்களாக விளம்பரம் தருகின்றார்கள், எழுதுகின்றார்கள் எங்களுடைய கருத்துக்களை திங்களில். ஏனென்றால் அன்று திரைப்படம் ஒரு முக்கியமானது, மூலாதாரமானது வாழ்க்கை பாதைக்கு. நாங்கள் எல்லாம் வளர்ந்து எங்களை நாங்கள் பரிகரித்து வந்த வயது வந்த பின்புதான் திரைப்படத்துக்கு தனியே சென்றிருக்கின்றோம். அப்படி செல்லும் பொழுது அங்கே நுழைவிச்சுட்டு தருபவரை பார்த்து முழிசுவோம். இந்த வீட்டிலே சொல்லிவிடுவார்களா திரைப்படத்துக்கு வந்தார். அந்த திரைப்படத்துக்கு செல்வதை தவறாக அல்ல, அந்தந்த வயதிலே தான் அதற்கு செல்ல வேண்டும். பிஞ்சிலே பழுப்பது போன்ற சில காரியங்கள் இருக்கின்றது தானே. பிஞ்சு காயை கொண்டு வந்து பலாத்காரமாக பழுக்க வைப்பது போன்றுதான் இன்றைய வாழ்க்கையிலே இளைஞர்கள், வாலிபர்கள், எதிர்கால சந்ததியினர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இந்த ஊடகங்கள் தான் காரணமாக இருக்கின்றன. ஊடகங்கள் என்று சொன்னால் திரைப்படம், பத்திரிகை, இந்த இப்பொழுது கைபேசியிலே எல்லாம் வந்துவிட்டது. இணையதளத்திலே சகலதும் வந்துவிட்டது. தெரிந்துதான், மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய வகையில் தான் அதை பார்க்க வேண்டும் என்றில்லை. என்று தெரியாமல் பக்கத்தில் இருப்பவர்கள் தெரியாமல் அறியாமல் கூட பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அங்கே நேர்மறையை விட எதிர்மறை தான் அங்கே கூடுதலாக ஆட்சி செலுத்துகின்றது. இப்பொழுது நாங்கள் சோகத்தில் இருக்கும் பொழுது இந்த பாடலை கேட்டால் ஒரு சுகமாக இருக்கும் என்று, எனக்கு சோகம் இல்லை இருப்பினும் சோக பாடல் கேட்கும்போது இதமாக இருக்கும் என்ற ஒரு பாடலை
மஞ்சள் மகிமை என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து அன்பு கிருஷ்ணா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். இசையரசி பி சுசீலா அம்மா அந்த பாடலை பாட இருக்கின்றார். அவரோடு இணைந்து இசை சித்திரம் என்று கூறும் இன்னும் ஒருவர் இருக்கின்றார், கண்டசாலா ஐயா அவர்கள். மிகவும் ஒரு சிறந்த குரலோடு அற்புதமான பாடல்களை அன்று தந்திருந்தார். அவன்ற குரலும் இணைகின்றது. இது மாஸ்டர் வேணு என்ற ஒரு இசையமைப்பாளர் இசையமைத்த பாடலாக அறிய கிடக்கின்றது. இங்கே அந்த பாடலை கேட்போமா? மாறாத சோகம் தானோ முதல் வரி இனிமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், அற்புதமான கருத்து இருக்கும். கேட்கும் பொழுது எங்கள் இதயத்தை ஒரு மயிலிறகால் தடவது போன்ற உணர்வை பெற்று சோகத்தில் இருப்பவர்கள் கூட தாகம் தீர்த்தெழுந்து கொள்வார்கள் என்று எண்ணுகின்றேன். இதோ அந்த பாடல்.

மூன்று நிமிடம் இருபது வினாடிக்குள்ளே வாழ்க்கையின் ஒரு விடயத்தை அழகாக எடுத்து கூறியிருக்கின்றது இந்த பாடல். உடுமலை நாராயண கவி அவர்களினால் பொருத்தப்பட்ட பதங்கள் சேர்ந்த பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலாசிரியர் உடுமலையைச் சேர்ந்த நாராயண கவி அவர்கள். மாறாத சோகம் தானா என்றுதான் நாங்கள் தானோ என்று எண்ணும் வேளையில் இன்னும் சோகம் அவர்களுக்கு, இவர்கள் எண்ணுகிறார்கள் சோகம் வரும். நாங்கள் எல்லோரும் அப்படித்தான் சோகத்தில் முடியுமோ என்று, ஆனால் முடிவதற்கு முன்பு இவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளுகிறார்கள். கடல் கலங்கி இருக்கின்றது, நிச்சயமாக அது தெளிவு பெறும். பொழுது இரண்டு விட்டது, நிச்சயமாக விடியும். சோகம் என்று ஒன்று இருந்தால் முடிவு நன்மையாகத்தான் இருக்க வேண்டும், கவலை தீர வேண்டும். அதனால் என்று எண்ணுகிறார்கள் என்ற கருத்து தான் அதற்குள்ளே புகுத்தப்படுது. அந்த நடக்கின்ற சம்பவங்களை பார்த்து எங்கள் காதல் நிறைவேறாமல் போய்விடுமோ என்று அஞ்சுகிறார்கள். அந்த நிறைவேறாமல் போய்விடுமோ என்று எண்ணுவதை நிறைவேறாமல் போய்விடுமோ என்ற வினா அடையாளத்தை போட்டு பாருங்கள். நிறைவேறாமல் போய்விடுமோ என்று எண்ணலாம், நிறைவேறாமல் போய்விடுமோ என்று எண்ணிக்கொள்ளலாம். சந்தேகம் முடிவெடுக்கவில்லை. அந்த பாடலை கேட்கும் பொழுது இதுக்கு மன ஆறுதல் கிடைக்கிறது அப்படின்னா, நிறைவேறாமல் போய்விடுமோ, நிறைவேறும் என்ற முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இனிமையான ஒரு பாடல், அருமையான வரிகளை கொத்தி இசையையும் கொடுத்திருக்கின்றார்கள். சிறப்பான அந்த பாடலை நாங்கள் கேட்டு, இப்படியும் இருக்கின்றதா எங்கள் வாழ்க்கையிலே என்பது தான், எங்கள் வாழ்வைத்தான் அங்கே சுட்டி காட்டப்படுகின்றது. ஏன் அந்த நிலை வருகின்றது அந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது கேட்கும், ஏன் அந்த காதல் நிறைவேறாமல் போகின்றது, ஏன் நிறைவடையாது என்ற கேள்விக்கு பதில் கூறும் வகையிலே அடையுமா அடையாதா என்று அந்த திரைப்படம் கூறுகின்றது. முடிவிலே அது நிறைவேறும் என்றுதான் காட்டப்படும். ஆனாலும் வருகின்ற துன்பங்கள், அங்கே துன்பங்கள் சுமந்து வரும் பாடல்கள் சில வருகின்றன. வாழ்க்கையில் துன்பங்கள் நிறைந்திருக்கின்றது என்று முற்றுமுழுதாக கூறக்கூடியதாகவும் பாடல்கள் உண்டு. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் எங்களுடைய தமிழ் பண்பாட்டிலே, எங்கள் நடைமுறை வாழ்க்கை பழக்க வழக்கங்களிலே விதி என்று ஒன்றை நாங்கள் நம்புகின்றோம். எங்களுக்கு விதிக்கப்பட்டது எதுவோ அதுதான் நடைபெறும் என்பதை நாங்கள் நன்றாக உணர்ந்து கொண்டால் இந்த சோகங்கள் சுகமாகத்தான் முடியும். நான் செய்த கர்ம வினைகள் இந்த பிறவியிலே பகுத்தறிவு அறிவோடு வந்து பிறந்த எங்களுக்கு காட்டுகின்றது என்றுதான் கூறுவோம். அவனவன் செய்த உள்வினை என்று கூறுவார்கள். இந்த பாடலும் மிகவும் சோகமான பாடல். ஆனால் போய்விடுமோ என்று சோகமடையும் வேளையிலே போய்விடுமோ, இல்லை போகாது என்று கூறுவது போன்ற கருத்தும் அதற்கிலே புகுந்திருக்கின்றது என்பவர்களே. சிறப்பான ஒரு பாடல். பாடலுக்கு நாங்கள் விமர்சனம் கூறுவதென்றால் நீண்ட நேரம் கூறிக்கொண்டே போகலாம், அது வேண்டாம். இப்பொழுது நிகழ்ச்சியோடு தொடர்வோம். உனக்காக நான் நிகழ்வில்லை.

0: தாண்டிடுவேன்.
1: இலங்கை நகரம் என்பது இந்தியாவிலிருந்து இடையிலே பாக்கு நீரினை கடந்து செல்லக்கூடிய ஒரு தீவு. அங்கே அந்த காதல் இருந்தால், நான் இந்தியாவில் இருந்தால் நான் காதலுக்காக அந்த பெருங்கடலையும் தாண்டி வந்துவிடுவேன் என்ற அந்த எண்ணம், அந்த வேகம் பாருங்கள், உனக்காக நான், அதனால் உனக்காகத்தான் நான் இருக்கின்றேன், உனக்காக நான் இதையும் செய்வேன் கூறுவது ஒன்று அந்த பாடல்.

இனிமையான அந்த பாடல் கூட நாங்கள் உனக்காக நான் என்ற பாடலே என்ன உனக்காக நான் என்னவென்றால் எதை வேண்டுமென்றாலும் செய்வேன் என்ற துணிவு, அந்த துணிவை கூறப்படுகின்றது, நம்பிக்கையை கூறப்படுகின்றது. இனிமையான பாடல் எங்கள் தெருவிலே வந்து இந்த நிகழ்ச்சிக்காக இசை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அன்புடன் வந்து இணைந்து கொண்ட உறவுகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் வேளை வாழ்க்கையில் பிடிப்பு இருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்காக இருக்கின்றோம் நாங்கள். தனிப்ப இன்னொருவருக்காக இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. வாழ்க்கைக்காக வாழ வேண்டும், வாழ்க்கை வாழ்வதற்கே. அன்று வந்த திரைப்படங்களும் அதில் வந்த பெயர்கள், திரைப்படத்தின் பெயர்களிலே எவ்வளவோ நிறைவு இருக்கின்றது. அப்படியான திரைப்பட பெயர்களை வைப்பார்கள் இன்று போல இல்லை. இன்று வருகின்ற பெயர்கள் அது மட்டுமல்ல, பிரபல்யமான பழைய திரைப்படங்களின் பெயரை இவர்கள் அதற்கு உறுதிய உரிமை பெற்று அந்த திரைப்படத்தின் பெயரிலே தாங்கள் திரைப்படத்தை ஏற்கனவே ஒரு நல்ல பெயரோடு வந்து புகழ் பெற்ற திரைப்படம், இதை இவர்கள் கொண்டு வந்து எதற்காக சூடுகிறார்கள்? வேறு பெயர் இல்லையா? இவர்கள் எடுக்கின்ற திரைக்கதைக்கு வேறு கதை வைக்க முடியவில்லையே? இல்லை, ஏனென்றால் அவர்களுக்கே தெரியும் இன்றைய திரைப்படத்தை ஓட்டுவது கடினம், இப்படி நல்ல பிரபல்யமான பெயர்களை வைத்தால் மக்கள் வந்து பார்ப்பார்கள் என்று. இங்கே பார்த்தால் அந்த படத்தினுடைய ரசனை, அந்த படத்தில் இருந்த சுவை, அந்த படத்தில் உள்ள கருத்து, அந்த படத்திலே உள்ள பெருமதி எல்லாம் போய்விடும், குலைத்து விடுவார்கள், தொலைத்து விடுவார்கள். காரணம், பணம் தேடும் ஆசை, கலை வளர்க்கும் எண்ணம் துளிதனமும் இல்லை என்று. கலையை வளர்த்து கொண்டு வந்தால்தான் வாழ்க்கை என்ற கலை சிறந்து செழிப்புறும். மூன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் ஒரு நிகழ்வை நாங்கள் கண்டு கொண்டிருக்கும் வேளையிலே இப்பொழுது தொடர்ந்து பாடலை தருவதற்கு நீங்கள் வந்து தந்த பாடல்களை தெரிவு செய்து தந்து கொண்டிருக்கும் வேளையிலே தொடர்வோம் நிகழ்ச்சியை. வரவேண்டியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் வருவதற்கு காலநிலையால் சில மாற்றங்கள், பணி செய்வதால் சில இடையூறுகள், இல்லத்தில் இருந்து கொண்டு பேச முடியாத சில பேருக்கு அந்த குறைபாடுகள் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது தானே காதோரம் வைத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல் கேட்கக்கூடிய உபகரணங்கள் வெளிவந்துவிட்டன. பார்ப்போம்.

உனக்காக நான் உனக்காக என்ற பாடலை கேட்கும் இன்று உனக்காக நான் என்ற நிகழ்விலே கலந்திருக்கின்றோம். உனக்காக நான் நிகழ்விலே கலந்திருக்கும் வேளை உறவினர்கள் வந்து கலந்து உறவாடி தங்களுக்கு விருப்பமான பாடலை யாருக்காக வேண்டும் என்று கூறி எதற்காக கேட்கின்றோம் என்ற கருத்துக்களை தந்து கேட்டு சென்றார்கள். அந்த வழியிலே தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து அன்பு மகள் அனுஷியா கணவரோடு ஆலயம் சென்று வந்து இன்றைய நாளை நன்றாக ஆரம்பித்து இனிமையாக கழித்து இரவு நேரத்தில் இருக்கும் வேளையில் ஒரு பாடலை தருகின்றார். இந்த முன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் மீரா வான் அரசி அவர்களுக்காக, அம்மாவுக்காக என்று கூறிய போது நான் தாயாக்கா தாய் என்று எண்ணினேன். அவர் கூறினார், இந்த அம்மாவுக்காக கேட்கின்றேன் என்று அவர் கேட்பார். இந்த பாடலை நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அனுஷியா, அந்த பாடல் நாங்கள் கேட்க வேண்டுமானால் அது பெற்றால் தான் பிள்ளையா என்ற திரைப்படம், என்ன விதமான தலைப்புகள், திரைப்படத்தின் பெயர்கள், மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுத்த அந்த பாடல், அந்த பாடலுக்கு இசை அரசரும் இசை அரசியும் குரல் கொடுக்க வேண்டும் என்று வாலிப கவிஞர் வாலி அவர்கள் பொருத்திவிட்ட வரிகளிலே தான் அந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் மீரா அம்மாவுக்காக கேட்கின்றேன் தாருங்கள் என்று உனக்காக நான் நிகழ்விலே கேட்ட அனுஷியா, அந்த பாடலை உங்களோடு எல்லோரும் கேட்டு இணைவோம். இந்த வேளையில் மீரா அம்மாவும் கேட்பார் என்ற திருப்தியோடு இருங்கள். இதுவோ பாடல்.

சிறப்பான அந்த பாடலை மீரா அவர்களும் கேட்டிருப்பார்கள், மீரா அம்மா கேட்டிருப்பார். கண்ணன் என்ற வார்த்தை வந்தால் அவருக்கு மிகவும் ஆனந்தம் என்பதை அனுஷ்யா நன்றாக உணர்ந்து கொண்டு இனிமையான இந்த பாடல், ஒரு மகிழ்வான பாடலை தந்திருந்தீர்கள். நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம். நீங்கள் உங்களுக்காகவும் கேட்கலாம், இன்னொருவருக்காக கேட்டாலும் அந்த பாடலை எல்லோரும் கேட்பார்கள் என்றுதானே நாங்கள் எண்ண வேண்டும். அந்த வகையில் உனக்காக நான் நிகழ்ச்சியை நிறைவான பாடலை தந்தையிலுடைய மன நிறைவும் காணும் வண்ணம் தருகின்றீர்கள் பாடல்களை. நேரம் சரியாக 12:55, இன்னும் ஒரு மணியை நாங்கள் காண்பதற்கு 5 நிமிடங்கள் உண்டு. உங்களுக்கும் 10:25. இந்த வேளையிலே சூரிய பகவான் கண்விழித்தது போன்று சற்று வெளிச்சம் தெரிகின்றது, பிரகாசம் தெரிகின்றது, வெப்பம் குறைவாக இருக்கின்றது, குளிர் அணு தாக்கமாக இருக்கின்றபடியால் தான் அவரும் வெளிவர முடியாமல் இருந்திருக்கின்றார். நாங்கள் இப்பொழுதும் 22 பாகையிலே தான் இப்பொழுது 22 பாகையிலே இருக்கின்றோம். இன்னும் ஒரு பாகையை நாங்கள் காண இடம் இருக்கின்றது போல் 23 பாகையை தொடலாம் என்று எதிர்ப்பு கூறி அது 14 பாகையில் வரை குறையும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. உனக்காக நான் நிகழ்விலே வரும் பாடலை மீண்டும் கேட்போம். உனக்காக நான்

இனிமையான அந்த பாடல் உனக்காக, நான் உனக்காக என்று அழகாக பாடி சென்றதல்லவா அன்பு உறவுகளே, உனக்காக நான் உனக்காக என்று ஒருவருக்காக ஒருவர் என்று கூறும் பொழுது மனிதனுக்கு மனிதன் அல்ல, உயிரினங்கள் அத்தனையும் ஒருவருக்கு ஒருவராகத்தான். இந்த மரங்களை எடுத்துக்கொண்டால் மரங்கள் பேசுமா? இல்லை, பேசும். நாங்கள் பார்த்தால் பேசும், அது வேறு விடயம். அந்த மரங்கள் வாழ்வது யாருக்காக? இந்த மண்ணுக்காக. இந்த மண் இருப்பது எதற்காக? மரத்திற்காக. மண்ணோடு மரம் சேர்ந்தால் மண்ணும் மரமும் ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்று பின்னி புனைந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணும் மரமும் யாருக்காக வாழ்கிறது? மக்களுக்காக, உயிரினங்களுக்காக என்று ஒன்றை ஒன்று தாங்கி ஒன்றை ஒன்று ஒன்று ஒன்றில் ஒன்று தங்கி வாழுகின்றது என்பதுதான் உனக்காக நான் என்ற கருத்துப்பட நாங்கள் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உனக்காக நான் என்ற விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்காக இருக்கத்தான் வேண்டும். அந்த ஒன்றுக்காக ஒன்று இருக்கும் வேளையிலே இப்பொழுது காந்தம் என்று ஒன்று இருக்கின்றது என்ற உறவுகளே, அந்த காந்தம் தன்னுடைய சக்தியை பயன்படுத்துவதற்கு இரும்பு என்ற ஒன்று வேணும். அந்த இரும்பு என்று ஒன்று இருக்கும் போலே தான் கவரக்கூடியது ஒன்று வேண்டும், அதற்குத்தான் காந்தம். அது இயற்கையாக உள்ளது. காந்தமும் இரும்பும் ஒன்று ஒன்று கவர்ந்து கொள்ளும். அதே ஒன்று தானே மனித உள்ளங்களும் நன்மையிலும் தீமையிலும் கோபத்திலும் தாபத்திலும் அதை ஈர்த்து கொண்டு தான் இருக்கின்றன. ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை, ஒன்றில்லாமல் ஒன்றில்லை. நாங்கள் எது செய்தாலும் இப்பொழுது நீங்கள் அமைதியாக ஒருவரோடு ஒரு துன்பத்துக்கும் துன்புறுத்தலும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் யாருக்காக? உங்களுக்காக நீங்கள் அமைதியை தேடுகிறீர்கள். அதே போன்று நான் பேசுவதனால் அடுத்தவர்கள் துன்பம் பெறும் என்று எண்ணுகிறீர்கள். மற்றவர்களுக்காகத்தான் காற்று வீசுகிறது, உயிரினங்களுக்காக. சூரியன் இருக்கின்றது, உலகத்தில் உள்ள பயிரினங்கள் உறவுகள் உயிர்கள் அத்தனைக்குமாகத்தான். ஒருவருக்காக ஒருவர் இல்லாமல் வாழ முடியாது. அந்த வகையில் எல்லாவற்றையும் சிறந்த ஒரு கருத்தை எங்கள் தமிழ் பண்பாட்டு விழுமியத்திலே காட்டப்படுகின்றது. ஒருவனுக்கு ஒரு தீ என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? ஒருவன் தனி வாழ முடியாது, ஒருத்தி தனி வாழ முடியாது. ஒருவருக்கு ஒருத்தி இருக்க வேண்டும். இது ஒன்றை ஒன்று விட்டு பிரியாத பின்னப்பட்ட ஒரு விஷயம் உனக்காக நான் என்பது. இன்று இரண்டு மூன்று நாட்களாக மழையை காணவில்லை. மழை மெதுவாகத்தான் வருகின்றது. தூறிவிட்டு தலையை காட்டிவிட்டு சென்று விட்டது. இதோ சோவன பொழிவு என்று பார்த்தேன், அதை ஏமாற்றி விட்டு சென்று விட்டது என்று உள்ளத்தோடு இருந்த மகள் சியாமலாவுக்கு இன்று போதிய அளவு மழை கிடைத்திருக்கின்றது. எவ்வளவு சந்தோஷம்! அப்போ நாங்கள் எதிர்பார்ப்பது எப்பொழுது கிடைக்கின்றதோ அது வெறும் ஆனந்தத்தை கொடுக்கின்றது. நாங்கள் எதிர்பார்ப்பது எப்பொழுது பிழையாக நடக்கின்றதோ பெரும் துன்பத்தை கொடுக்கின்றது. ஒன்றுக்கொன்று ஈடுபாடு உள்ளது. இன்பம் துன்பம் வாழ்க்கை எதிர்பார்ப்பு நடப்பன நடக்கின்றன. அதனால் தான் என்னவோ கீத உபதேசத்திலே கூறப்படுகிறது, எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாக நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கும் என்று ஆழமான கருத்தை பதித்து மூன்று வரிகளை கூறிவிட்டது. நடக்கும் என்று ஒன்று இருந்தால் அதற்கு சில காரணிகள் உண்டு. எதற்காக, ஏன், எங்கே, எப்படி நடக்கும் என்பதற்கு காரண காரியங்கள் உண்டு, காரணிகள் உண்டு. சரி, இங்கே இன்னொரு பாடல் என்று மிகவும் குதூகலமாக வீட்டிலிருந்து வெளியே செல்லும் வரையில் சென்ற இடமெல்லாம் தான் நினைத்தபடி மழை சோவனை பெய்து நல்ல மழையாக இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது அதையே ஒரு ஆனந்தமாக எடுத்துக்கொண்டு இன்று செய்த மழைக்கு பெய்த மழைக்காக ஒரு பாடலை கனவிலே அவர் கற்பனையில் வந்துவிட்டது. இன்று நீ நாளை நான் என்ற திரைப்படத்து பாடலாக அந்த பாடலை இசை ஞானி அவர்கள் இசை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். பிரபல பின்னணி பாடகர்களான ஜெயச்சந்திரன் ஆதியோர் பாடியிருப்பதாக அறிய கிடக்கின்றது. அந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள் என்று அறிகிறோம். இசை ஞானி அவர்கள் இசை கொடுத்திருக்கின்றார்கள்.

இனிமையான இந்த பாடல் பிள்ளை செல்வத்தை குறைத்து வரும் பாடலாக வரும் வேளையில் இனிமையான இந்த பாடலை நாங்கள் காற்றலையிலே தவள விடுவதற்கு காரணமாக இந்த ஷியாமலா நன்றி அம்மா, உங்களுக்கு உங்கள் விருப்பம் இந்த பாடல் கேட்க வேண்டுமென்று எல்லோருக்குமாக தந்திருக்கின்றீர்கள். நல்ல பாடல். இந்த பாடலை எங்களுக்கு கிடைக்க செய்த தளத்திலே இந்த வழங்குனர்கள், இந்த விவரங்களை தருபவர்கள் தளங்களிலே பாடல்களை குவிப்பார்கள். எந்த தளத்திலே எந்த பாடலை எடுக்க வேண்டும்

பாடலை கேட்டவுடன் எந்த தளமென்று நாங்கள் கேட்காமலே பாடல்கள் வந்து குவிந்துவிடும். இந்த தளத்திலே தந்தவர்கள் பாடல் பாடியது யார் என்று எழுதவில்லை. நான் பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே தேடும் பொழுது ஜானகி அம்மா தான் பாடியிருக்கின்றார் என்று இன்னொரு தளத்திலே கூறுகின்றார்கள். ஆனால் மகள் ஷியாமலா சரியாக தெரிவெடுத்து எஸ் ஜானகியும் எஸ்பி சைலஜா அம்மாவும் இணைந்து பாடியதாக தந்திருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் ஷியாமலா உங்களுக்கு. அதுதான் இப்பொழுது தளங்கள் எல்லாம் ஏனோ தானோ ஒன்று இல்லை, முன்புதான் ஏனோ தானோ எங்கே கிடைக்கும் என்று பார்ப்போம். ஒரு தளம் இரண்டு தளம் துல்லியமாக தந்து கொண்டிருந்தது, இப்பொழுது அப்படி அல்ல. இருபெட்டுக்கும் இதற்கும் உள்ள ஆரம்ப காலத்தில் மகள் பூல் என்று ஒன்று வைத்திருந்து இசை தட்டிலே கொடுத்திருந்தார், பெரிய இசைத்தட்டு, அதிலே தான் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. அதன் பின்பு இருபெட்டுகள் வந்த பின்பு 10,000-15,000 இருபெட்டுக்கள் இங்கே அடுக்கு அழகாக அடுக்கி பொறிக்கப்பட்டு அதற்குரிய ஆவணங்கள் பதியப்பட்டு இந்த பாடல் இந்த திரைப்படத்திலிருந்தெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கும். ஒரு பாடலை கேட்டவுடன் நாங்கள் அதை எடுத்து அப்படியே நாங்கள் தரும்பொழுது அதை அந்த கருவிக்குள்ளே போட்டவுடன் அது அழகாக கிட்டத்தட்ட 10-12 அந்த பாட்டு தரும் கருவி, அதாவது இசைத்தட்டுகளை போட்டால் வரும் வீடியோ ஆடியோ டெக்குகள் இருந்தது. அதற்குள்ளே நீங்கள் கேட்ட பாடல்களை நாங்கள் முதலில் தெரிவித்து அங்கே வைத்து விடுவோம். வைத்து விட்டு அதை அந்த ஆளியை அழைத்து விட்டால் துல்லியமாக எந்த விதமான வியாபார விளம்பரங்கள் இல்லாமல் சிறப்பாக பாடும். இப்பொழுது அப்படி இல்லை, ஒரு பாடல் வந்தால் இடையிலே விளம்பரம் கூட வந்து கொண்டிருக்கும். அதையெல்லாம் களைந்தெடுத்து தருவதற்கு சரியான தளம் தேடி செல்லும் பொழுது நீங்கள் பாட உங்களுக்கு நான் குறிப்பிட்ட நேரத்தில் ஒளிபரப்பிலே மிகவும் கடினம் அது. இருப்பினும் முடிந்தவரை விவரங்களை தேடித்தரும் வழியிலே உங்களின் உதவியும் எங்களுக்கு கிடைக்கின்றது. இதுதான் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது, இது ஒருவருக்காக ஒருவர் வாருங்கள் ஒன்றையொன்று தழுவிக்கொண்டு தான் இருக்கின்றது. எப்பொழுதும் ஒன்றில் நீங்கள் அல்லது நான் எங்களுக்கு எங்கள் கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஒத்தாசை பெறுகின்றோம். அதற்கு வலைத்தளம் பிழை கூறவில்லை நான். இப்பொழுது வருகின்றதெல்லாம் மலிந்து விட்டன. பாடல்கள் தரமோ தரமில்லையோ, அவர்கள் அழகாக திரைப்படத்தின் காட்சியையும் போட்டு அந்த நடிகர் நடிகர்கள் அல்லது பாடகர்களை எல்லாம் குறித்து படப்பை போட்டுவிட்டு மேடையிலே பாடுபவர்கள் பாடலையும் இதற்குள்ளே புகுத்தி விடுவார்கள். சில பாடல்களை கேட்டால் அது ஒரு மேடையிலே வேறு ஒருவர் பாடியதாக, இன்னொருவர் பாடிய பாடல் அதே குரலில் இன்னொருவர் பாடியது போன்று இருக்கும். ஒன்றும் செய்ய முடியாது, அதைகளை தேடி எடுப்பது மிகவும் கடினம்தான். இருப்பினும் சிறந்த ஒரு பாடல் மொட்டு விட்ட முல்லை மொட்டு, எப்படியும் அது மலரத்தானே வேணும் நாளை, அது மலரும் வரை அது தாங்கத்தானே வேண்டும், அது எப்படி இருக்கும் என்றது இரு பெண்கள் உரையாடுவது போன்ற அற்புதமான பாடல், சிறப்பான பாடலை தந்து எங்களை மகள் ஊட்டின அன்பு மகளுக்கு என்னுடைய நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, 1 மணி 10 நிமிடம் எங்களுக்கு, உங்களுக்கு 10 மணி 40 நிமிடம். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் 20 நிமிடங்கள் இருக்கின்றன.

0: உனக்காக.
1: இந்த உலகத்தில் இருப்பது எல்லாம் உனக்காக, மக்களுக்காக, உயிரினங்களுக்காக, ஒவ்வொன்றுக்காக இருக்கின்றது. ஆறு அறிவுகள் படைத்து வந்த இந்த எல்லா பறவைகளும் தங்களுக்காக இந்த பூமி இருக்கின்றது, வானம் இருக்கின்றது, இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது என்று எண்ணுகிறார்கள். இந்த பிரபஞ்சம் இருப்பது உயிரினங்களுக்காகன்னு நாங்கள் கூறிக்கொள்ளலாம். உயிரினங்கள் பிழைப்பதற்கும் வளர்வதற்கும் செழிப்பதற்கும் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது. உயிர்கள் அத்தனையும் பிறந்து இறந்து செல்வதற்கும் இங்கே இடம் இருக்கின்றது. பூமி காத்து கொண்டிருக்கின்றது, வானம் காத்து கொண்டிருக்கிறது, காற்று காத்து கொண்டிருக்கிறது, நெருப்பு காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் ஒன்றிற்காக ஒன்று இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் இந்த வேளையில் முன்னிலை தமிழ் வானொலியில் உனக்காக நான் நிகழ்வை அலங்கரித்து நாகப்பன், கிருஷ்ணன், அனுஷ்யா, சியாமலா நீங்கள் இணைந்து சிறப்பித்த வேளையிலே இங்கே பல உறவுகள் காத்து கொண்டிருந்து கேட்டுவிட்டு எனக்கு பதில்களை தந்து கொண்டிருக்கு. நல்ல நல்ல பதில்களை தருகின்றார்கள். அவர்களுடைய ஊக்கமும் எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் உறவுகள் வர முடியவில்லையே என்ற வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். வருந்த வேண்டாம், நிச்சயமாக வழி பிறக்கும், உங்களுக்கு சந்தர்ப்பம் வரும்போது நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம் என்று கூறும் இந்த வேளையிலே எனது கரத்திலே ஒரு பாடல் கிடைத்துவிட்டது. அந்த பாடலை நீண்ட காலமாக நாங்கள் கேட்கவில்லைத்தான். வானொலியில் அடிக்கடி அந்த காலங்களிலே அடிக்கடி வரும் ஒரு பாடல். இந்த பாடல் இன்று நேற்றல்ல, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு திரைப்படுத்த பாடல். பல ஆண்டுகளுக்கு முன்பு, அந்த கலைஞர்கள் இன்று இல்லை, இருப்பினும் அந்த பாடல் வந்து இசை அரசரின் ஞாபகமாக அவருடைய இளமை குரலிலே பாடப்பட்ட ஒரு பாடல். அது ஒரு தெம்மாங்கு பாடல் தான், ஆனால் இசை அப்படியல்ல, கர்நாடக இசை அதற்குள்ளே புகுந்திருக்கின்றது. அதற்கு திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் ஐயா அவர்கள் இசை கொடுத்திருக்கின்றார்கள் என்றும், அந்த பாடலை எழுதியவர் கா.மு. ஷெரீப் ஐயா அவர்கள், மிகவும் அற்புதமான தத்துவ பாடல்களை, ஊடல் பாடல்களை தந்தவர். அதிலே மறைந்த எங்கள் சிறந்த கலைஞர் இலட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் ஐயா அவர்களோடு அற்புத நடிகை தேவிகா அம்மா இணைந்து நடக்கும் ஒரு நாகரிகமான ஊடல் பாடல். நான் அப்படித்தான் கருதி கொள்கிறேன். அன்று வானொலிகளை திறந்துவிட்டால் இந்த பாடல் செல்லும் என்றால் எல்லோரும் சென்ற பயணத்தை நிறுத்திவிட்டு கேட்பார்கள் இந்த பாடலை. நான் கூட சிறுவனாக இருந்த காலத்தில் இந்த பாடலை கேட்கும் வேளையில் எங்கள் வானொலியை முடுக்கிவிட்டு வீட்டுக்கு வெளியே சென்று ஒரு 100 யார் அப்படி 50-100 யார் தூரத்தில் நின்று கேட்க இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். வெளியான இடங்களில் நான் என்ன அறியாமல் அதை பாடியும் பார்ப்பேன். அற்புதமான ஒரு பாடல் எது என்று உங்களுக்கு புரியும் என்று எண்ணுகிறேன். இந்த பாடலை கேட்பதற்கு பலர் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் எனக்கு தெரிகின்றது. எழுத்துக்களிலே கண்டிருந்தேன். அந்த பாடலை இப்பொழுது அவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஒலிபரப்புகிறேன். முதலாளி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது இந்த பாடல்.

சிறந்த ஒரு பாடல் என்றுதான் இங்கே கருத்துக்கள் கிடைக்கின்றது. இங்கே அன்பு மகள் ஷியாமலா கூட அருமையப்பா அருமையான பாடலப்பா என்று, இந்த பாடலை விரும்பாதவர்கள் இருக்கார்கள் இருக்க மாட்டார்கள். பழைய பாடல் என்று எண்ண வேண்டாம். இது 70 வருடங்களை தொடுகின்ற இந்த பாடல். நான் கூறியது சரிதானே? என்னுடைய வயதுக்கு நான் சிறுவனாக இருக்கும் போதே கேட்ட பாடல் இந்த பாடல். இந்த பாடல் வரும்பொழுது எனக்கு 6-7 வயது இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது எனக்கு 79 கண்டுபிட்டேன் அல்லவா? ஆதலால் 70 தான் எனக்கு 9 வயது பாருங்கள். சரியாக கோவிட்டு அப்போ கேட்ட பாடல் இன்றும் அந்த பாடலை கேட்க சலிக்காது இனிக்கின்ற ஒரு நாகரிகமான பாடல், ஊடல் பாடல். ஆரபி ராகம் என்ற கர்நாடக இசைக்குள்ளே அமையக்கூடிய என்று எழுதியிருக்கின்றார்கள். முதலாளி என்ற திரைப்படம், இந்த திரைப்படத்து பாடல், அந்த பாடல் அற்புதமான பாடல். நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் இந்த பாடலை இங்கே ஏனைய தளங்களில் கற்றலைக்கு வர முடியாதவர்கள் ஒரு சிலர் தாங்கள் கேட்கும் வாய்ப்பு இருக்கின்றது என்று இந்த பாடலை கேட்டிருக்கின்றார் ஒரு அன்பு உறவு. அவருக்கு என்னுடைய நன்றிகள் இந்த பாடலை நினைவூட்ட வைத்தமைக்கு. இது அவருக்காகவும் எங்களுக்காகவும் நான் முன்னாள் தமிழ் வானொலி தரும் பாடல். உறவுகள் வந்து எங்களோடு இணைந்து நாகப்பன், கிருஷ்ணன், அனுஷ்யா, ஷியாமலா, நீங்கள் இணைந்த வேளையிலே ஏனைய உறவுகளும் இணைந்திருக்கின்றார்கள். ஓ, காற்றலைக்கு வர முடியவில்லை, அவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் கைகூடவில்லை என்ற விதத்திலே கேட்டிருந்தார்கள், அதற்காக தந்திருந்தார்கள், எழுதுகின்றார்கள், இணைந்திருக்கின்றார்கள் என்பதை நான் உணர்வேன். இணைந்தாலும் இணையாத விட்டாலும் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் என்றுதான் நான் எண்ணுவேன். என்றால் நீங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாடல் மற்றவர்களுக்கும் விரும்பக்கூடியதாக இருந்த வேளையிலே இப்பொழுது நானும் எனக்காக ஒரு பாடலை கேட்போமா, உங்கள் எல்லோரோடு இணைந்து கேட்டுக்கொள்வோம் என்று உறக்காக நான் நிகழ்விலே, அது இந்த பாடல்தான்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் என்றால் இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு சாந்தா, பாடு. என் தயக்கம்

அற்புதமான இந்த பாடல் ஆண்டுகள் பல கடந்தாலும் ஒரு காவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும். இந்த பாடலை தந்ததின் நோக்கம், இந்த பாடலை நாங்கள் கேட்கும் காலத்தில் எங்களுக்காக உழைத்த கலைஞர்கள் இவர்களுள் பலர் மறைந்தாலும் ஒருவர் என்றும் இருக்கின்றார் எங்கள் இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மாவின் இளமை காலத்தில் அவர் பாடிய பாடல். அவருடைய செவி ஒன்றிலே படித்திருந்தேன், இந்த பாடல் அவருக்காக புனையப்பட்டதோ அல்லது அவர் பாட வேண்டும் என்று தெரிவு செய்யப்பட்டதோ அல்ல, இந்த பாடலை பாட வேண்டும் என்று இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்களை கேட்ட வேளையிலே சில காரணங்களை கூறி இதற்கு சகோதரி ஜானகியின் குரல்தான் பொருத்தமாக இருக்கும் என்று சிபாரிசு செய்தாராம். அவ்வளவு தாராள மனப்பான்மை. இருவரும் சிறந்த பாடகர்கள். இசை குயிலாக இருந்து அவவும் இதை இல்லை இல்லை சகோதரி சுசீலா தான் பாட வேண்டும் என்று கேட்ட பொழுது இறுதியாக இவருக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் நாதஸ்வரத்தோடு இணைந்து பாட வேண்டும். இந்த நாதஸ்வரத்தை தந்தவர் தமிழ்நாட்டிலே எவ்வளவு பெரிய நாதஸ்வர கலைஞர்கள் வித்வான்கள் இருந்தாலும் நாதஸ்வர வித்வான் காரை குறிச்சி அருணாசலம் ஐயா அவர்கள்தான் துணிந்து வந்து இந்த இசைக்கு தன்னுடைய கருவியை பொருத்தி நாதஸ்வரத்தை படித்திருந்தார். அவர் கூட கூறினாராம், ஜானகி அம்மா அவர்களின் சந்தத்துக்கு நான் நாதஸ்வரம் வாசிப்பதென்றால் கடினம் என்று ஒருவருக்கொருவர் பாராட்டி கொண்டுதான் செய்திருக்கின்றார்கள். அந்த தாராள மனப்பான்மை. இதிலே இன்னும் ஒன்று கவலைக்கும் பெருமைக்கும் உரிய ஒரு விடயம் என்னவென்றால், திரு காரைக்குறிச்சி அருணாசலம் ஐயா அவர்கள் கலைக்காக வாழ்ந்தவர். ஒரு கச்சேரியிலே அவர் நாதஸ்வரம் படித்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய இதயம் ஓய்வு பெற்றுவிட்டது. அது பெருமை ஒரு புறம் இருந்தாலும் கவலமே உண்டல்லவா. அடுத்து இந்த இதுக்கு நடித்து கொடுத்த காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ஐயா அவர்கள், நடிகையர் திலகம் சாவித்ரி அம்மா அவர்கள் இன்று இல்லை. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்தோம் என்ற திருப்தி எங்களுக்கு இருக்கின்றது. அதை எண்ணும் பொழுது மகிழ்வாக இருக்கு. இந்த பாடல் எனக்கு என்னை கவர்ந்த பாடல்களுள் ஒரு பாடல். ஏனென்றால் இசை வரி பொருள் அத்தனையும் சிறந்த ஒரு பாடல். கதையோட்டத்திற்காக காட்சிகளுக்காக பாடல்களை எடுத்தார்களா இல்லை மக்களின் சிந்தனையை தூண்டி அவர்களை சீர்திருத்த வேண்டும் வாழ்க்கை பாதையிலே என்று எடுத்தார்களா, யாருக்காக யார் என்ற கேள்வியை இங்கே போட்டு பார்த்தால் உனக்காக நான் என்ற பதில் சரியாக வருகின்றது. கலைஞர்களுக்காக சமூகம், சமூகத்துக்காக கலைஞர்கள். சிறப்பான இந்த வேளையிலே மகிழ்ச்சியோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வரும் நேரத்தை நெருங்கிவிட்டோம் என்பது உறவுகளே. இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் அழகுற தொகுத்து சிறப்புற கேட்டு மகள வைத்தமைக்கு அனுசரணையாக இருந்த நாகப்பன் கிருஷ்ணன் அனுஷியா சியாமலா உங்களுக்கும் கேட்டு மகிழ்ந்து கொண்டு எங்களுக்கு உலகளாக இருந்து செய்திகளையும் தந்து உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் இங்கே நான் ஒரு இன்று நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் போல மகள் தந்தையின் கருணையோடு தந்தைக்கு கடினமாக இருக்கும் என்று இங்கே கொண்டு எனக்கு பானம் வைத்து விட்டு செல்கின்றார். நான் குளிர் நீர் அருந்துவதில்லை, சுடுபானம் வெந்நீர் கொண்டு வந்து எனக்கு தெரியாது அவர் வந்து சென்றது வைத்து விட்டு போயிருக்கேன். நன்றி மகளே. இங்கே பாடல்களை கேட்டுவிட்டு எனக்கு பதில் தந்து கொண்டிருந்த உங்களுக்கு எனக்கு உற்சாகம் தருவது போன்று இருந்தது. நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அன்னையும் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அன்பு தமிழால் இவர்களை அறிய வைத்த எல்லாம் வல்ல இறைவா ஓம் நமசிவாய என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்கள் தாள் பணிந்து என் அன்பு உறவுகளோடு நான் இணைந்து மனித நேயம் அறம் சிவகாருண்யம் தலைக்க வேண்டும் நல்லனவெல்லாம் நிகழ வேண்டும் பொல்லாதன போக வேண்டும் சமாதானம் வேண்டும் என்று கூறி அன்போடு மகிழ்வோடு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இன்று 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 18வது நாள் உனக்காக நான் இனிது நிறைவேறுகின்றது. வணக்கமும் நன்றியும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. இரண்டாயிரத்தி 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 23வது நாள் செவ்வாய்க்கிழமை கனடா கலையகத்தில் நேரம் 11:31 முற்பகலாக இருக்கும் இந்த வேளையில் 7 திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் இரவு நேரம் 9:01 காட்டும் இங்கிதமான இந்த வேளையிலே நீங்களும் நாங்களும் இணைந்திருக்கும் வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு நன்றி சொல்லும் பண்பினை வளர்த்த அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் உமக்கு அழித்து ஆட்கொள்ளும் எல்லாம் வல்ல இறைவா ஓம் நமசி வாயு என்று கூறி இவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி தாழ் பணிந்து என் முகம் தெரிந்து தெரியாத அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி உங்களையும் எங்கள் வானொலியோடு இணைத்து இன்றைய கதம்பத்தில் இணைவோமா?

நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகரும் இந்த தருணம் மொன்றியல் தமிழ் வானொலியில் கதம்பம். தினமும் வரும் கதம்பம் நாள்தோறும் மாறி மாறி தன்னுடைய தலைப்புகளை மாற்றி எங்களை எல்லோரையும் இணைத்து வைத்து அலங்கரித்து கொண்டிருக்கும் வேளையில் இன்று என்னவாக இருக்கும்?

நான் அழைக்கும் போது நீங்கள் வந்து நின்று வானலையிலே 64787464415 எண்களை சுழற்றி இணைந்து கொள்வதற்காக வரும் வேளையிலே நாங்கள் இணைந்து மகளை இருக்கின்றோம். சொல்லோடு பாடல் சொல்லாயோ வாய் திறந்து என்று நாங்கள் எப்பொழுது வாய் திறந்து விடுகிறோமோ அங்கு முத்துக்களாக உதிரும் தமிழ் பதங்கள் பல, கோடானு கோடி பதங்கள் அல்லவா. அன்று ஒரு நாள் நான் ஆய்வினை பார்த்துவிட்டு உங்களுக்கு கூறியிருந்த ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 1700-1600 மேற்பட்ட சொற்களை உபயோகிக்கின்றோம் என்று. என்னால் எண்ணி பார்க்க முடியாது, உங்களால் எண்ணி பார்க்க முடியாது. இருப்பினும் இந்த பதங்கள் எப்படி வருகின்றன, உள்ளத்தில் இருக்கும் கருத்துக்களை வெளிப்படும் வகையிலே பதங்கள் வெளியே வந்து வார்த்தைகளாகி அவை வாக்கியங்களாகி பிரயோகிக்கும் வேளையிலே ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளவும் எங்கள் உள்ளத்தை வெளியே எடுத்துக்கிறோம், வெளியே இருந்து மற்றவர்களிடமிருந்து நாங்கள் உள்ளே எடுத்துக்கொள்ளவும் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த மொழி இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் இந்த மொழி என்பது சைகை மொழியாகத்தான் இருந்தது. மொழி என்று எழுத்துருவிலோ அல்லது சொல் வடிவிலோ உச்சரிக்க முடியாத காலத்தில் கையினால்தான் நாங்கள் கால், கை, உடல் போன்ற உறுப்புகளினால், கண்கள் போன்ற உறுப்புகளினால் செய்திகளை பரிமாறிக்கொண்டோம். கண்ணால் பார்த்து, காதால் கேட்டு, சத்தங்களை ஒலிகளை கேட்டு உணர்ந்து கொண்டோம். ஆனால் அது பின்பு மொழிகளாக மாறி இன்று உலகத்தின் பல்வேறு மொழிகள் தோன்றினாலும் ஆதி மொழிகளாக 6 மொழிகள் நிலைத்து நிற்கின்றன. அவற்றுக்குள்ளே ஒன்று மூத்த மொழியாக எங்கள் தமிழ் மொழி இருக்கின்றது என்பதை நான் இன்னும் இந்த வேளையிலே உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளே, நாங்கள் மகிழ வேண்டியது நாம் தமிழர்களாக வந்திருக்கின்றோம். இந்த தமிழிலே தான் நாங்கள் எங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறோம். ஏனைய மொழிகளை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். அந்நிய மொழியை சகோதர மொழியாக நினைத்து அதை அரவணைத்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய பண்பாடு விழுமியங்கள், அவர்களுடைய தேவை, எங்களுடைய தேவைகளை நாங்கள், எங்கள் பண்பாடு விழுமியங்களை நாங்கள் வார்த்தைகளால் உரையாடி பரிமாறிக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நாள் நிகழ்வு சொல்லோடு பாடல் என்று கூறின வகையில் நான் வருவதற்கு முன்பு இன்று சொல்லோடு பாடலில் இணைந்து கொள்வோமா என்று நான் கேட்டபோலே அன்புடன் அன்பு நாகப்பன் அவர்கள், என் அன்பு மகள் சியாமலா, அதைவிட நீண்டகால உறவு எங்கள் ஜெகவர் சாதிக் அவர்களும் தளத்தினிலே பதிவு செய்து எல்லோருக்கும் அறிவித்தலை கொடுத்து நாங்கள் இணைவோம் என்று ஆரவாரமாக இருக்கின்றீர்கள். அதேவேளை இதில் பதியாமல் கூறாமலும் பலர் காத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை என்னால் உணர முடிகின்றது. இது சொல்லோடு பாடல்.

சொலோடு பாடல் நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆதங்கமாக ஓடி வந்து ஆரவாரமாக இருக்கும் நீங்கள் ஆர்ப்பரித்து கொண்டு வந்து எங்களோடு இணைந்து பேசி மகிழ்ந்து செல்லும் வேளையில் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்களோ அந்த பாடலை ஒலிபரப்புவேன் என்று கூறும் இந்த வேளையில் நீங்கள் விரும்பி வரும் பாடலில் வைத்து ஒரு சொல்லை எடுத்து அதிலே நாங்கள் எங்கள் பரிமாறலை செய்து கொள்வோம், வார்த்தை பரிமாறலை. எங்கே அதற்காக யார் முதலில் வரப்போகின்றீர்கள் என்று பார்ப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியின் சொல்லோடு பாடல்.

அற்புதமான இந்த பாடல் எங்களை சொல்லாயோ வாய் திறந்து என்று மீண்டும் மீண்டும் பாடுகின்றது. யார் முதலில் பெறப்போகின்றீர்கள் என்ற அந்த அதிர்ஷ்டசாலியை பார்ப்போம். இங்கே ஒரு பாடல் எனது கரத்தில் கிடைத்திருக்கின்றது. அந்த பாடலை ஒரு தடவை பார்ப்போம். எங்கள் உயிர் எழுத்துக்களாக 247 எழுத்துக்களுக்குள்ளே உயிர் எழுத்தாக 12 இருக்கின்றது அல்லவா? அதில் முதல் எழுத்து என்ன எழுத்தாக இருக்குது? அ என்ற எழுத்து. அந்த அ என்ற எழுத்தை தொட்டு ஒரு பாடல் இருக்கின்றது, கேட்போமா?

0: பாடல் ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு அன்பு உறவு அழைக்கின்றார், அவரோடு இணைந்து விடுவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: சரவணன்.
0: வணக்கம், வணக்கம், வணக்கம். நெய்வேலி அரசடி குப்பம், யாம் இருக்க பயமேன் என்று நான் கூறும் சரவணன், இத்தனை வார்த்தைகள் பார்த்தீர்களா? வணக்கம் என்று கூறுவதற்கு முன்பு சொற்கள் அடுக்கிக் கொண்டு வருகின்றது. நலமாக இருக்கின்றீர்களா? வணக்கம் கூறி உங்களை வரவேற்கின்றேன் என்ற சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு சரவணா, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் இருக்கின்றோம், உங்களைப் போல மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: அடேங்க அப்பா, எங்களைப் போல மகிழ்வாக இருக்கின்றீர்களா? அப்ப நீங்களும் நாங்களும் மகிழ்வாக இருக்கின்றோம் என்றால் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். சிறப்பான செய்தி முதல் செய்தியா வந்திருக்கின்றது. சரி, அங்கே இந்த சிறப்பாக இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்கள், காரணம் அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: நேற்று பாத்தீங்கன்னா 38 பகையிலிருந்து இன்னைக்கு 36 பகை, 2 பகை குறைஞ்சிருக்கு.
0: அடேங்கப்பா, நேற்று 38 இன்று 36, எப்படி அந்த வெப்பம் எப்படி இருக்கின்றது அந்த 36ல?
1: 36 இருந்தாலும் அந்த நேற்று அந்த எங்களுக்கு அந்த அளவு வந்து 2 பகை குறைவாக இருந்தால் நான் நேற்று இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருந்தது.
0: அந்த 2 பகை தான் வித்தியாசம். அந்த 2 பகை வித்தியாசம் இருந்தாலும் வெப்பத்தின் உணர்வு குறையவில்லை நேற்றுக்கும் இன்றைக்கும் என்று கூறுகின்றேன். மிகவும் வெப்பமாக இருக்கின்றது. நாங்கள் இங்கே 22 பாகையில் இருக்கின்றோம். 22 பாகை 24 வரை சென்று மீண்டும் குறைந்து 24க்கு சென்று 13க்கு வரும். நல்ல பகலவனின் ஒளி பளீர நல்ல பிரகாசமாக இன்று இருக்கின்றது. காற்றோட்டமும் சுமாராக இருக்கின்றது. இன்றைய பகல் எங்களுக்கு 15 மணிக்கு ஆழத்துடன் 37 நிமிடத்தை கூட்டி 15.5 மணிக்கு மேல் பகல் வேளையாக இருக்கப் போகின்றது. அவ்வளவு நீண்ட பகல். ஆனால் வெப்பம் வந்து படிப்படியாக உயர்ந்து அந்த 4 மணி 5 மணி வரை இந்த வெப்பம் அது ஒரே மாதிரி இருக்கும். காற்றோட்டம் அவ்வளவு சிறப்பாக இன்று இல்லை, அதனால் கொஞ்சம் அமுக்கமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். மற்றபடி எல்லோருக்கும் ஒரு மகிழ்வான நாளாகத்தான் இப்படியான நிகழ் இந்த இப்படியான வெப்பத்தை எதிர்பார்ப்பார்கள் எங்கள் மக்கள் இங்கு மேலை நாடுகளிலே. சரி, அப்போ உங்களுக்கு இந்த வெப்பத்திலே உங்களால் வெளியே பயணிக்க முடியுமா சரவணா?
1: இன்னைக்கு எங்கேயும் பயணிக்கல, கொஞ்சம் வேலை இருந்தது, வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம் வீட்டில்.
0: வேலை, உங்களுடைய வேலை என்று கூறும்பொழுது விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டது, முந்திரி செய்கை, அதுதான்
1: உங்களுடைய? அது முடித்து விட்டு வந்துட்டோம்.
0: ஆமாம்,
1: இனிமே மழை பெய்தால் தான் அங்கே செல்வோம்
0: அடுத்த வேலைக்கு. ஆனால் இப்பொழுது அந்த பதனிடுதல் அதை இப்போ செப்ப நிடுதல் போன்ற வேலைகள் இல்லையா?
1: அது மழை பெய்யணும், மழை பெஞ்சாதான்.
0: ஓ, மழை பெய்யும். சரி, அப்போ உங்களுடைய கணிப்பின்படி, இவ்வளவு கால அனுபவத்தின்படி, இன்று 36 பாகையில் இருக்கும் உங்களுக்கு மழை விரைவில் வருமா அல்லது காலம் எடுக்குமா வருவதற்கு என்று நீங்கள் கணித்து?
1: ஒரு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தூரல் வந்தது, ஆனால் மழை
0: நிலைக்கவில்லை. ஓ, தூரல் நிலைக்கவில்லை. ஓ, இந்த காலநிலையை நீங்கள் வரவேற்கின்றீர்களா அல்லது எப்படி எண்ணுகிறீர்கள் சரவணா?
1: இல்லை, அந்த காலநிலை பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லை, மற்ற ஜீவராசிகள் மரம் செடி கொடிகளுக்கு மழை வேண்டும்.
0: ஓ,
1: அந்த வாடியை பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் வாழ்ந்த பூமி, எல்லா பயிரும் எல்லா செடிகளும் வாடி போயிருக்கு அந்த மிகுந்த வெப்பத்தினால்.
0: அதே போன்று உங்கள் உள்ளவும் பாடுகிறது. சரி, இந்த வேளையில் நீர்நிலைகள், கால்வாய்கள், குட்டைகள், குளங்கள், நிலம், மட்டம் பற்றி இருக்கின்றதா?
1: எங்க ஊரில் ஒரு 2 குளங்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அது வற்றாது. இது இதனால வரைக்கும் ஒரு முறை மட்டும் வற்றி இருக்கு, நான்
0: பார்த்திருக்கேன். வற்றாத ஜீவ நதிகள், நீரோட்டங்கள். அப்ப அங்கே சென்று ஆடு மாடுகள், மிருகங்கள், பறவைகள் நீரருந்தலாம் தானே?
1: அங்க தண்ணி குடிக்கலாம். அது தண்ணி தெளிவாக பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நீச்சல் குளங்களில் தண்ணீர் எப்படி அப்படி அவ்வளோ தூய்மையாக இருக்குமோ அப்படிதான் இருக்கும். அது நாங்கள்லாம் குளிப்பதற்கு பயன்படுத்துவாங்க. அது
0: நீரோட அது நீர் ஓடை, அதை தங்கி நிற்கின்ற நீரை ஓடி செல்கின்ற நதி போன்றதா?
1: ஏங்கி, ஆமாம், தங்கி இருக்கிற தண்ணி தான். இப்போ முழுக்க முழுக்க அது மழை நீர் மட்டுமே இருக்கு.
0: ஓ, மழையை இது நிலை தங்கி நிற்கக்கூடிய பள்ளம் பகுதியான இடத்துல. சரி, ஓ,
1: அந்த மழை பெய்யும் போது அந்த நீர் நிறைய பிடிச்சு கொள்ளும், அப்புறம் இந்த ஆண்டு மழை வர்ற வரைக்கும் தண்ணி வற்றாது,
0: தண்ணி வற்றாது. அதனால் மழை வருவதற்கு முன்பு தண்ணீர் வற்றாது, அந்த அந்த தண்ணீரை கொண்டு எல்லோரும் உயிர் வாழ முடியும். உங்கள் உங்கள் இல்லத்திலிருந்து வெகு தூரத்தில் இருக்கின்றதா அண்மையில் இருக்கின்றதா இந்த குளம்?
1: பக்கத்துல, எங்க பக்கத்திலே தான்,
0: பக்கத்திலே இருக்கு,
1: பக்கத்துல ஒரு 300 மீட்டர்
0: இருக்கின்றது. சிறப்பு. அப்ப உங்களோட நல்ல வெப்பமா இருக்கிற போலே அந்த குளக்கரையில பெரும் மரங்கள் இருக்கின்றதா பசுமையோடு?
1: சுற்றிலும் மரங்கள், பெரிய பெரிய 100 ஆண்டுகள் மரங்கள்.
0: என்னென்ன மரங்கள், என்ன மரங்கள் இருக்கின்றது? மருத மரம் இருக்கின்றதா?
1: அரச மரம், 3 மரம் அரச மரம் இருக்கு. மாலை மரம் இருக்கு,
0: அது
1: புன்னை மரம், வேப்ப மரம்,
0: எல்லாம் மூலிகை கொண்ட மரங்கள், மக்கள் சுவாத்தியத்துக்கு சிறப்பா இருக்கு. அங்க சென்று இளைப்பாருங்களா?
1: அது வந்து நாங்களும் எங்களை விட இந்த வெளியூர்ல இருந்து யாரையும் அந்த வியாபாரம் செய்வர்கள் எல்லாம் வரும்போது அந்த மரத்தடியில இளப்பாருவதே பார்க்கலாம். நிறைய பேர் அந்த வண்டி எல்லாம் விட்டுட்டு அந்த
0: மரத்தங்களை
1: பார்த்தீங்க, கீழே ஒரு ஒரு சின்ன கட்டடம் ஒண்ணு இருக்கு, அதுல படுத்திருப்பாங்க.
0: அந்த காற்று, அந்த காற்று அந்த குளத்திலே விழுந்து வரும் காற்று, கூழ்மையான காற்று மரத்திலே இருந்து.
1: கட்டடம் பாத்தீங்கன்னா அது நாடக மேடை, நாடக மேடை அமைச்சிருக்காங்க. அந்த நாடக மேடை அது திறந்த வெளியா இருக்கும். அந்த திறந்த வெளியில அந்த மரத்தங்க இருக்கிறதுல அந்த ஓய்வு எடுப்பாங்க.
0: சிறப்பு. இவ்வளவு நேரம் நாங்கள் பேசினோம் தமிழிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எத்தனை வார்த்தைகளை உபயோகித்தோம் என்று எங்களால் கணக்கிட முடியாது. இந்த வார்த்தைகளுக்குள்ளே உங்களை அதிகமாக கவர்ந்த பதம் எதுவாக இருக்கும்? காலநிலை பற்றி பேசியிருக்கிறோம், மரங்களை பற்றி பேசியிருக்கிறோம், தண்ணீரை பற்றி பேசியிருக்கிறோம், மழையை பற்றி பேசியிருக்கிறோம், பாசனத்தை பற்றி பேசியிருக்கிறோம், விவசாயத்தை பற்றி எவ்வளவோ பேசியிருக்கிறோம். இத்தனைக்கும் உங்களுக்கு விருப்பமாக உங்களை கவர்ந்த பதம் என்ன பதமாக இருக்கலாம்? தமிழ் பதம்
1: அதில் அந்த காற்று, அந்த அரசமரத்துலேருந்து நிறைய காற்றுலாம் நல்லா, அந்த காற்று காற்று அடிச்சுட்டே தான் எப்பயுமே
0: அந்த அரசு சத்தம் போடும் தெரியுமா, ஒரு விதமான சத்தம். அழகாக இருக்கும், அழகாக நடனம் ஆடும். நீங்கள் அந்த அரச மரம் பூர்ப்பதில்லை என்று முன்பு ஒரு தடவை கூறினீர்கள் இல்லையா? ஆனால் காய்க்கும், உருண்டையான காயாக இருக்கும், கீழே விழுந்திருக்கும், கவனித்திருக்கிறீர்கள். அது பூர்த்து வெளியாக முன்பே பிஞ்சாகி கரக்கட்டிவிடும் என்று நான் நினைக்கின்றேன்.
1: அது எப்படி இருந்தா பலாமரம் போலவேதான், பலாமரம் போலவேதான், ஆலமரம், அரச மரம், பலாமரம், மூன்றும் பால் உள்ள மரங்கள் தானே, பலாமரம் போலவேதான்.
0: அதே மாதிரி அத்தி மரம், இத்தி மரம், அவர்களும் பால் தரக்கூடிய மரங்கள் தான், மரங்கள்.
1: அவங்களும்
0: ஆமா ஆமா. சரி, உங்களுக்கு இப்பொழுது அப்ப காற்று என்பது உங்களை உங்களுக்கு பிடித்த பதமாக என்று அமைந்திருக்கு என்று சொல்லு இல்லையா? காற்று. சரி, காற்று என்ற சொல்லை வைத்து என்ன பாடல் உங்களுக்கு உடனே மனதுக்கு வருகின்றது? உங்களுக்கு பிடித்த பல பாடல் உண்டு, இப்பொழுது உங்களுக்கு எந்த பாடல் கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறது காற்று என்ற பதத்தை வைத்து?
1: காற்று வாங்க போனேன் அந்த பாடல் கேட்கலாம்.
0: எங்கே போனீர்கள் காற்று வாங்க?
1: அரச மரம் தான் செல்வன காற்று வாங்கறதுக்கு.
0: ஆனா பாடல்லே காற்று வாங்க போனது இங்கே கடற்கரைக்கா? இல்ல இல்ல, காற்று வாங்க போனேன் இங்கேன்னு சொல்லவில்லை. சரி, காற்று வாங்க போனேன், அங்கே போனவுடன் கவிதை வருமா உங்களுக்கு? வரும் நிச்சயமா. அதுல உல்லாசமா போய் அப்படி அமைதியாக இருக்கும் பொழுது உங்களை அறியாமல் வாய் முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் சில பாடல்களை நினைத்து கொண்டிருக்கும் என்ன. அப்ப காற்று வந்து சில்லுன்னு
1: நாங்கள் செல்வதென்றால் அங்க சில நேரங்களில் நாங்க யாரும் இல்லாத சூழல் இருக்கும், தனிமையில போய் நின்று கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம். அங்கே அங்க சில வரந்து கூட்டமா பேசிட்டு இருப்பாங்க, அது நமக்கு மனதுக்கு தொந்தரவா இருக்கும். அதனால அந்த தனி யாரும் இல்லாத பொழுதுல அங்க
0: துறைகள் வைத்திருப்பார்கள் இடங்கள், குளிப்பதற்கு ஒரு துறை, ஆண்கள் குளிப்பதற்கு ஒரு இடம், பெண்கள் குளிப்பதற்கு ஒரு இடம், துணி துவைப்பதற்கு ஒரு இடம், அப்படி எல்லாம் வைத்திருப்பார்கள் என்ன?
1: இருந்தது இருந்தது, இப்போதைக்கு இல்லை, எல்லாரும் எங்க வேணாலும் குளிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்கள் பெண்கள் தனித்தனியா இருந்தது. அவங்க வந்து பெண்கள் கூச்சி போடுவாங்க, பெண்கள் கரையில போய்
0: குளிக்க. அச்சம் மடம் நாணம் பயர்ப்பவர்கள் கூடி பிறந்த குணம் அல்லவா?
1: தனியாக இருந்தது, இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு இல்லை.
0: நல்லது
1: என்று என் சொல்லுவான. பெண்கள் அது அதிகமாக யாரும் சென்று குளிப்பதில்லை,
0: குளிப்பதில்லை போக. பெண்கள் ஆண்கள் குளித்தால் அதுக்குள்ளே நாங்களும் குளிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பண்பு தடை கூறிக்கொண்டிருக்கும். ஆண்களும் அப்படித்தான், பெண்கள் குளித்தால் அங்கே செல்ல மாட்டார்கள் இல்லையா?
1: எங்க ஊரை விழுத்து பக்கத்துல இருந்து ஒரு நகரத்துல இருந்து எல்லாம் இளைஞர்கள் வந்து குளிச்சிட்டு போவாங்க.
0: அது நீராட வருவார்கள், நீராடும் துறையாக
1: இருக்கிறார்கள்.
0: ஏதாவது பெயர் உண்டா?
1: ஆ உண்டுங்க. அது அந்த குளத்தை வெட்டிய அரசன் பேர் சிங்களராஜன். சிங்களராஜன் குளம் சொல்லுவாங்க.
0: சிங்களராஜனா?
1: ஆமா.
0: என்ன காரணம் அப்படி ஒரு பெயர் பெறுவதற்கு?
1: அதுதான் அந்த அது புறா பேரு அந்த ராஜா அரசனுக்கு சிங்களராஜன் ஆச்சு. சிங்களராஜங்கிறத ஒரு பெரிய சிவபக்தர் தான் அவர், அந்த சிங்களராஜன்.
0: அது சிங்கள் என்ற பேர்கள் அது வேறு பேர் அப்படி பேச்சில் பேச்சு வழக்கில் மருவி வந்து விட்டதா?
1: அது இந்த அளவு சிங்கள் ஏரி தான், சிங்கள் ஏரிம்பாங்க, சிங்களராஜன் குளம்னு சொல்லுவாங்க.
0: சரி சரி, வாழ்த்துக்கள், சிறப்புகள், நல்ல பாடல். இந்த பாடலின் பலவியே இருக்கா பாடினால் அப்படி இருக்கும்?
1: பாடினால் இனிமையாகத்தான் இருக்கும் அந்த பாடல்,
0: சிறப்பாக இருக்குமா? வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்காக நான் அந்த பாடலை சொல்லாக நீங்கள் காற்றின எவ்வளவோ சொற்களை நாங்கள் பிரயோகித்தோம் தமிழிலே, அதற்கு காற்று என்ற பதம்தான் உங்களை கவர்ந்திருக்கிறது. உடனே அந்த காற்று என்றதில் பல பாடல்கள் இருந்தாலும் உடனே எங்கள் உள்ளத்தில் தோன்றிய பாடல் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்ற பாடல் உங்களை கவர்ந்திருக்கின்றது. அந்த பாடலை மொழிகள் தமிழ் வானொலியில் ஒளிபரப்பி உங்களோடு இணைந்து நாங்களும் கேட்போம். தளத்திலே இப்பொழுது பாடல் எழுதுவது குறைவாக இருக்கிறது, காரணம் என்ன?
1: எனக்கு நல்ல பாடல் கொடுக்கணும், நல்ல பாடலா கொடுக்கணும். அது எனக்கு மைண்ட்ல வர
0: மாட்டேங்குது. பாடல்களை நல்ல பாடல்களா நீங்கள் கொடுப்பீர்கள், கேட்க வேண்டும்.
1: இன்று இரவு கொடுத்துடும்.
0: கொடுங்க, உங்களுக்கு வசதியான நேரம், கேட்க வாய்ப்புள்ள நேரம் கொடுங்கள்.
1: அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரிதான பாடல்கள்லாம் ஒரு வானொலி ஒளிபரப்பாக்கிட்டு இருப்பாங்க. அது கேட்கும் போது அந்த பாடல் கேட்ட உடனே இங்க நம்ம தளத்துல பாடலை பதிவு கொடுத்துடணும்.
0: கேள்வி செவியன். சரி, வாழ்த்துக்கள், சிறப்பு. அந்த ஆற்றங்கரைக்கு செல்லுங்கள், குளக்கரைக்கு செல்லுங்கள், சிங்களராஜன் குளத்துக்கு செல்லுங்கள். அதில் சந்தோஷமாக நீராடுங்கள். அந்த நிழலிலே, அதிலும் அரச மர நிழல், வேப்ப மர நிழல், ஆலமர நிழல் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்னிடத்திலும் வேப்ப மரம் இருக்கிறது, வீட்டின் உள்ளே இந்த பெரிய விருட்சத்தை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன். முன்பு உங்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன், அதற்கு என் கீழே நாற்காலியை போட்டு அமர்ந்து கொண்டிருப்போம். அதில் படுக்கை வைத்திருந்தேன், நான் அதிலே தூங்குவேன். ஏனென்றால் அந்த வேப்ப மரம் மலர்ந்து 7 அடி உயரத்தில் இருக்கின்றது. அந்த கிளைகள் இருந்து வரும் சுவாசம் பிராணவாயு நல்ல சுத்தமானதாகத்தினும் மருத்துவ குணம் கொண்டது. நாங்கள் இயற்கை காற்றை வெளியே எடுக்க முடியாது. அதனால் வீட்டின் உள்ளே பச்சை பசையில் என்று வரும் பயிரினங்களை வைத்திருக்கின்றோம். அதிலே மரம் ஆக வேப்ப மரமும், மற்றும் மூலிகையாக கற்பூரவள்ளி, அடுத்து உருத்ராட்சை போன்ற மரம், அழகுக்கு மல்லிகை போன்று வைத்திருக்கின்றோம். வேறு வேறு பூக்களும் அது வைப்பதன் நோக்கம் அநேகமான மரங்கள் கரியமில வாயுவை உட்கொண்டு பிராணவாயுவை வெளியே தருகின்றது. இந்த உலகம் பிராணவாயு நிறைந்திருப்பதற்கு காரணம் மரங்கள் தான். காற்று மிக மிக முக்கியமானது நாங்கள் அறிவோம். அதிலே ஒரு பாடலை தந்திருக்கின்ற உங்கள் பாடல் ஒளிபரப்புவோம், கேட்டு மகிழ்வோம். வாழ்த்துக்கள் சரவணன்.
1: எங்கள் சிங்களராஜன் குளம் வந்து கனடா சென்று கனடாவிலிருந்து உலகம் முழுவதும் சென்று அடைந்துள்ளது. அதனை கேட்டு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
0: பாருங்கள், எங்கள் நாட்டு பண்பினையும் சிறப்பினையும் உலகளாக அறிய செய்வதற்கு இந்த பதங்கள் சொற்கள் எவ்வளவு உதவி செய்கின்றது இல்லையா? அதனால் சொல்லோடு பாடல் மிகவும் சிறப்பு என்றதை கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் உலகளாக கேட்கட்டும். சிங்களராஜன் குளத்தின் அருகில் இருக்கும் அந்த குணாதிசயம் கொண்ட மரங்கள் நிழல்கள் அதை தொட்டு தடவி வந்து உங்களை தீண்டும் காற்று சுகந்த காற்றாக இருக்கட்டும். நன்றி சரவணா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். அடுத்த உறவாக எங்கள் தானாக வந்த சந்தனம் எங்களுடைய நாகப்பன் அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள். அவர் அழைப்பை இணைப்போம் என்பதற்கிடையில் இணைப்பு நின்றுவிட்டது, மீண்டும் இணையின்றது வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: எங்கள் பகல் நேர வணக்கத்தை பகர்ந்த உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை இணைத்து பகர்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமும் வளமும் மகிழ்வும்
0: அந்த மூன்றும் சேர்ந்தால் சுகம்தான் இல்லையா? சுகம் சுகமே சிறந்தது. இன்று அங்கே உங்களுடைய காலநிலையால் நலமாக இருக்கின்றீர்களா, இல்ல நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று காலநிலை ஓடுகின்றதா?
2: இரண்டும் ஒன்றுதான்.
0: இந்த தமிழ் அப்படி அப்படியெல்லாம் மாறி வருகின்றது, எங்கெங்கெல்லாம் சுட்டுக்கொண்டு வருகின்றது. ஆமாம், நாங்கள் சுகமாக நலமாக இருக்க வேண்டும் என்றால் காலநிலை சரியாக
2: 28ல இருக்கிறோம்
0: ஐயா. அங்களே போறோம், நாங்கள் 22, நீங்கள் 28, அங்கே 36ல இருக்கின்றார்கள். நெய்வேலியில் அரசு அடிக்க. ஓ, 28 குறுங்கள்.
2: தமிழகத்துல பிற பகுதியிலாம் வெயில் ஜாஸ்தி தான்,
0: அதிகம் என்றுதான் அறிகிறோம் நாங்கள். ஆனால் ஐரோப்பிய மண்ணிலே அதிகம், மிகவும் அதிகம். இங்கே கனடாவிலும் எங்களுடைய ஒரு மாநிலத்திலே மிகவும் அதிகமாக இருந்து அங்கே காட்டு தீ தானாக பரவி இருக்கின்றது வெப்பத்தின் அதிகரிப்பினால். இங்கே தீ பரவது துவங்கினால் நிறுத்த முடியாது. எத்தனை தீயணைக்கு வாகனங்கள், வண்டிகள், எத்தனை வீரர்கள் இருந்தாலும் அணைக்க முடியாது. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சேதம் ஏற்படுத்தியிருக்கின்றது, பல நூறு வாகனங்களே எரிந்திருக்கின்றன அப்படியே. இங்கே மழை பொழிவினால், மழை பொழிவினாலே ஒரு மாநிலத்தில் மழை பொழிவினாலும் பல சிரமங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இன்னும் அது தீர்ந்தபாடில்லை. மழை நின்று விட்டது, மழையினுடைய தாக்கம் அங்கே பெரும் தாக்கமாக இருக்கின்றது. எங்களுக்கு அப்படி எதுவும் இல்லை. இன்று 22 பாகை நல்ல பகல் வெளிச்சம் எல்லாம் தெரிகின்றது. ஆனால் அறிக்கையிலே இன்று மழை இல்லை என்று எழுதி இருக்கின்றார்கள். நாளை மறுநாள் இடியுடன் கலந்த மழை என்று கூறுகின்றார்கள். வரும்போதுதான் பார்க்க முடியும். நகர்பகுதியில இருக்கின்றதா? இங்கே நகர்பகுதியெல்லாம் அதிகமான இடையூறாக இருக்கின்றது. காலம் எல்லாம் மாறி, காலநிலை மாறி, இடம் மாறி எல்லாம் செல்கின்றதை அறை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குளிரான காலங்களில் வெப்பமும், வெப்பமான காலத்தில் குளிரும் இல்லாத இடத்துக்கு மாறி மாறுதலான காலநிலை ஒடிக்கணும். ஆனால் உங்களுக்கு இதமான பதமாக
2: வர்றதுங்க. ஆனால் எங்களுக்கு கரெக்டாக இருக்குதுங்க.
0: ஏன்னா உங்களுக்கு ஓ உங்களுக்கு அந்த தென்மேற்கு பருவ காற்று உங்களுக்கு அந்த சரியான நேரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல காலநிலையை தந்து நல்ல சேக சுகத்தில் உடல்நல. அப்படி என்றால் நல்ல காலநிலை உள்ள இடங்களில் நோய் வாய்ப்படுவது குறைவு. நாங்களாக தேடிக்கொள்ள வேண்டியதான் நோயை, தானாக வராது நோய்கள். அது இயற்கை எல்லாம் இருக்கும் என்ன இயற்கையான
2: பணக்கார நோய் இந்த ரெண்டும்.
0: ஓ சார்,
2: பணம் இருக்கிறவங்க கிட்ட தானே அந்த ரெண்டு இருக்கான், மத்தவங்க கிட்ட இருக்காது இல்ல?
0: ஆமா ஆமா ஆமா.
2: உழைக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டுமே வராத?
0: அது இப்பொழுது தானே வர தோன்றியது, முன்பு அப்படி இல்லை தானே நாகப்பன். அதனால் தானே அன்பிருந்தும் ஓடி விளையாடு பாப்பாடு பாரதி காலத்திலே பாடியிருக்கா. அதற்கு முன்பும் ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பிருக்காது, நோய் நொடி இருக்கான்னு கூறி இருக்கின்றார்கள். நாங்கள்லாம் அதை அவதானிப்பதில்லை. எங்களுக்கு கால ஓட்டத்திலே தேவைகள் அதிகரித்து விட்டது, ஆசைகள் கூடிவிட்டது. அதனால தான் எங்களை மறந்து எங்களை வருது. சில பேர் சொல்லுவார்கள், உண்ணா அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு போயிடுவாங்க வேலைக்கு, உண்ணாமல் உறங்காமல். வயல் வெளிகள் இல்லை,
2: ரொம்ப தூரத்துல தான்
0: இருக்கும்.
2: நாங்க நகரோட மையப்பகுதியில
0: இருக்க, நீங்களாகவே உங்களுக்கு உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டியது, நடைப்பயிற்சிகளை
2: எல்லாம் பார்க்கு
0: பணிபுரிந்துதான் வேலை செய்துதான் உடற்பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை, நாங்களாகவே செய்து கொள்ளலாம்.
2: நடைப்பயிற்சி
0: சிறப்பாக இருக்கு நடைப்பயிற்சி. எப்படி உங்களுடைய இடத்துல ஜன மக்கள் கூட்டம் நெருக்கமாக இருக்குமா கோவையில்?
2: நான் இருக்கிறது மைய பகுதியா இருக்கிறதுனால நிச்சயமா கூட்டம் அதிகம்.
0: நிச்சயமா போக்குவரத்து இருக்கும், வீதியோரங்கள் பாதைகள் எல்லாம் மக்கள் மக்கள் மக்கள் மக்களாக இருக்கும்.
2: மத்த ஊர்ல 8 மணி இருக்கிற போது நம்ம ஊர்ல 11 மணி ஆனாலும் 8 மணி போல இருக்கு.
0: 8 மணி போல கலகலப்பாக இருக்கும். ஓ சிறப்பு.
2: வாகனம் வரதும் போறதும் ரோட்ல அதிகப்படியாக இருக்கு.
0: சரி, இப்பொழுது நாங்கள் இத்தனை பதங்களை பேசிவிட்டோம் கணக்கடை எண்ணிலடங்காத வகையில். இந்த நாங்கள் பேசிய விடயங்களில் இந்த விடயம் உங்களுக்கு ஒரு பிரத்யேகமாக தெரிகின்றது. காற்றோட்டமா, ஜனக்கூட்டமா, காலநிலையா?
2: வந்த விஷயம் வந்து இல்ல, நான் சொல்ல வந்த விஷயம் வந்து நாளை தினம் வந்து கவியர் சர் கண்ணதாசனுடைய 100வது பிறந்த தினம்.
0: 100வது ஆண்டை கண்டு விட்டார். இறந்து 100வது ஆண்டா அல்லது இல்லை?
2: இல்ல இல்ல, பிறப்பு.
0: அவருடைய 100வது பிறந்த நாள் ஆகவை நாள். இப்பொழுது அவர் இருந்தால் 100 வயது. பெருமை எங்களுக்கு மகிழ்ச்சி என்ன, அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்திருக்கிறோம் இல்லை?
2: 54 வயதுல இறந்துட்டாரு.
0: ஆமா ஆமா, 54 வயதுல இறந்தவர். அமெரிக்கா சென்றவர் மீண்டும் பெறவில்லை.
2: 90 வயசு வரைக்கும் இருந்திருந்தாருன்னா
0: இன்னும் எத்தனை கிடைச்சிருக்கும்? கோடிக்கணக்கான பாடல்கள் வந்திருக்கும் போல.
2: 54 வயதுல இறந்துட்டாருன்னு
0: அவர் வந்து இப்ப

0: நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும். அவருடைய ஆண்டு விழா, அவருடைய பிறந்த நாளை நாங்கள் எண்ணி மகிழ்வோம். ஆனால் இழந்த துன்பத்தை மறப்பதற்காக அவருடைய பாடல்கள் அதிகமாக எங்களுக்கு கிடைக்கிறது தானே. அநேகமான பாடல், சிறப்பான பாடல், காவிய பாடல்களாக இருக்கிறது.
1: அதாவது பாமர மக்களும் தமிழை கத்துக்கிறதுக்காக கொண்டு வந்தவர் அவரா தான் இருக்க முடியும்.
0: ஆமா, வேறு யாருமே இல்லையே, அவர் கீடா இல்லை. அவர் வந்து இந்த
1: படிச்ச பாட்டெல்லாம் பாதி வாயிலே நுழையாத வரியெல்லாம் இருக்கும்.
0: ஆனால் அந்த அவர் வந்து எல்லா துறையிலையும் அவருக்கு வித்துவத்தன்மை உண்டு. ஆனால் அவர் அநேகமாக தரும் பாடல்கள் சமூகத்தில் சீரோட்டம், சமூக நலன்கதை, சமூகத்தோடு இணைப்புள்ள பாடல்களைத்தான் தருவார். பண்பாடுகள் குறையாமல் அவர் வந்து ஆபாசமான கருத்துக்களை தர வேண்டும் என்றாலும் நாகரிகமான முறையில் தருவார். ஆமாம், அடுத்த ஊடல் பாடல்கள் எல்லாம் தருவர். ரசமுள்ள பாடலா இருக்கும், ரசமுள்ள பாடலா இருக்கும், ஆனால் வரிகளோ நாகரிகமாக இருக்கும். அவர் எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கவில்லை, இது அவருக்கு கிடைத்த கொடை. இப்பொழுதெல்லாம் பேருக்கும் போலும் பணத்துக்காக இருந்து ஆடுகிறார்கள். அன்று அவர் பணத்தை துச்சமாக மதித்தார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் ஒரு இலக்கண பாடல் ஒன்று அவர் எழுதியிருந்தார். அவர் இலக்கணம் தெரிந்து எழுதவில்லை, அவருடைய கவித்துவத்திலே வந்த வரியை கண்டு ஒரு பேராசிரியர் சென்று அவருக்கு மாலை அணிவித்தாராம். ஏன் ஐயா இதை அணிவிக்கின்றேன், நீங்கள் எழுதிய ஒரு பாடலிலே இலக்கணம் எவ்வளவு அழகாக தமிழ் விளையாடுகின்றது, தமிழில் இவ்வளவு ஆழம் இருக்கின்றதை நுணுக்கமாக ஒரு வரிகளை கூறிவிட்டீர்கள். அவர் கண்ணதாசன் ஐயா கூறினாராம், நான் தெரிந்து எழுதவில்லை, நான் என்னுடைய எதுகை மூனைக்கேற்ப, பாடல் சந்தத்துக்கேற்ப, சமூகத்திலே உள்ள வாழ்வியலே எண்ணிக்கொண்டு பாடினேன் என்று கூறினார். அந்த அந்த பாடல் என்னவென்றால், திரைப்பட பாடல், பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன். அங்கே ஒன்று அதில் இடை மெலிந்து பாவையானேன் என்று ஒரு கருத்து வருகிறதாம். அப்ப பார்வை என்றதை இழந்து விட்டு அது வந்து இடை மெலிந்து அதுக்கு வருகிறது. பெண்ணுக்கு இடை மெலிகின்றது அல்லவா,
1: நகரம் இழந்து, நகரம் இழந்ததுனால அது இடை மெலிந்ததுன்னு இருக்கிறேன்.
0: அந்த இடை மெலிந்த பாவை, பாவை என்றது வருது. பார்வை இழந்தவர் பின்பந்த இடை இலை வந்த எடுத்தவுடன் பாவை என்று வந்திருக்கின்றது. அதை குறிப்பிட்டு அந்த இலக்கண வகுப்புக்கு அந்த இலக்கண சூத்திரத்தை அவர் அவருக்கு கூறியது, நான் இதை தெரிந்து எழுதவில்லை என்று கூறி ஆச்சரியப்பட்டார். அவர் கூறுவதில் யாரும் பிழை கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு தூரம் பாண்டித்யம் பெற்றவர். தனியே இந்த காதல் ஊடலுக்கு கிளுகிழப்பு பாடல் மட்டும் அவர் எழுதியவர்கள். அதை எழுதி போட்டே தாங்கள் எந்த பெரிய பட்டங்களை காசு கொடுத்து வாங்கி சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் பணத்துக்காக. இவர் அப்படி செய்யவில்லை. அடுத்து உடனேயும் எழுதுவார், சிந்தித்தும் எழுதுவார் பாடல்களை. அவருடைய கவிதை வரும்பொழுது பின் அவர் கூறுகின்ற குறிப்பை எழுவதற்கு பின்னால் எத்தனை பேர் இருப்பார்களாம். அவருடைய வார்த்தை ஒன்றை தன்னிலும் தவிர்க்க மாட்டார்களாம். அவர் ஒரு பாடல் வகுக்க வழிக்கிட்டால் எத்தனையோ வரிகளை கொண்டு வருவார். அந்த வரிகள் அத்தனையும் சத்தானதாக தான் இருக்குமா.
1: அதான் சொல்லுவாங்க, ஒரு நெஞ்சத்தில் கருவுற்றால் நிமிஷத்தில் இயன்றெடுப்பார்.
0: பார்த்தீங்களா, சிறப்பான ஒரு கவிஞர். நாங்கள் இழந்து விட்டோம் அவருடைய உடலை, ஆனால் அவருடைய புகழ் உடல் இன்றும் நிலைக்கின்றது, இன்றும் நிலைக்கும். அவருடைய தமிழ் எத்தனையோ கவிஞர்கள்
1: கவிதை வருங்கிறத சொல்றாங்க.
0: என்னையா
1: அவர் நினைத்தார், நினைச்ச மாத்திரத்துல கவிதை வரும்ன்றத இந்த மாதிரி சொல்றாங்க.
0: ஆமா, இவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, அவர் இப்ப ஒரு தயாரிப்பாளர், ஒரு கதாசிரியர் இருந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அதிலே இந்த ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு பாடலாக்கி விடுவார். அப்படித்தான் இந்த பாடல் வந்தது. என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்ற பாடலுக்கும் பல கருத்துக்கள், பல கதைகள் உண்டு ஐயா. அது எத்தனை அந்த அந்த அந்த தத்துவத்தையோடு வருகின்ற ஒரு பாடலை எழுதுவதற்கு சிந்தித்து இருக்கும்பொழுது அவர் தன்னுடைய அன்று அவருக்கு நடந்த நிலைமையை எண்ணிக்கொண்டு இந்த பாடலை கொடுத்தார். அதே போன்ற அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்ற பாடல் கூட சொந்த அனுபவம், வாழ்க்கையில அனுபவித்து தந்தவர். அது எங்கள் வாழ்வியலுக்கு தத்துவம். இன்று அவருடைய பாடல்களை கேட்டால் இலக்கணம் படிக்க தேவையில்லை, நாங்கள் தானாக வரும்.
1: அதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டா, அவரோட பாட்டுல எந்த இடத்துலயுமே ஆங்கில சொல் கலக்கவே கலக்காதய்யா.
0: அவர் இறுதியிலே கடைசி அர்த்தமுள்ள

0: இந்து மதம் 10 தொடரில் 10 புத்தகம் கொடுத்தாருந்தார் அல்லவா, அர்த்தமுள்ள இந்து மதம் சிறப்பு. அவருடைய பாடல்களை ஒன்றைத்தான் இன்று கேட்க இருக்கின்றீர்கள். பிறகு கண்ணதாசனை பற்றி சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தோம். என்ன பாடல் உங்களுக்கு தோன்றுகின்றது?
1: அவரோட பாடல்லே வந்து சிறப்பான உச்சம் பெற்ற பாடலாக நினைக்கக்கூடியது வந்து சூரியகாந்தி திரைப்படத்தில் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு
0: கேட்டார். அற்புதமான தெரிவு ஐயா அந்த திரு பாருங்க. வாழ்க்கை வாழ்க்கையை கொண்டு அதன் உள்ளே ஏற்ற இறக்கங்கள் உயர்வு தாழ்வு பெண் ஆண் சகல அந்த இலக்கணங்களை உள்ளே புகுத்தி விட்டது அந்த பாடல் ஒன்றிலிருந்து. பரமசிவன் கழுத்தில் இருந்து
1: இருக்கிற இடத்துல இருந்தா தான் மதிப்புங்கிறத எப்படி சொல்லியிருக்காங்க?
0: ஆமா ஆமா ஆமாம்.
1: பாம்பு கூட கேட்குமா, கருடா சைக்கியமான
0: கருடனுக்கு பாம்பு பயம், அது சிவனின்ற களத்தில் இருக்கக்கூடியால் பாதுகாப்பை எனக்கு கூற முடியும். ஏனென்றால் எங்கே இருக்கின்றார் பாதுகாப்பானது? அதே போல நாங்களும் பாதுகாப்பான இடத்திலே வாழ வேண்டும், பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மன மதிக்கும், என்ன தாழ்ந்து விட்டால் மிதிக்கும், என்ன அற்புதமான பதங்களை அவர் தருகின்றார்.
1: வேற யாரும் மிதிக்க வேண்டாம்,
0: அந்த நிழலே மிதிக்கும் என்று கூறுகின்றார். அவர் தருகின்ற கருத்து அது பிரவி கவிஞன் ஐயா. அவர் அவருக்கு ஈடாக இதுக்கு முன்பு ஒருவர் பிறக்கவில்லை, இனிமேலும் பிறக்க மாட்டார்கள்.
1: முடியாது
0: இத்தனை விருதுகள் அவரை தேடி சென்றது. இருப்பினும் அவர் சாதாரணமாக தான், தன்னுடைய சொந்த பழக்க வளங்கள் பண்பாடுகள் வந்து மீறவே இல்லை அவர்.
1: அதனாலதான் ஐயா எம்ஜிஆர் அவர் அரசவை கவிஞராக ஏற்றுக்கிட்டார்.
0: ஆமா, அவருக்கும் அவருக்கும் எவ்வளவு அன்பு பிணைப்பு இருந்தது, மரியாதை இருந்தது ஒருவருக்கு ஒருவர். அதன் பின்பு அரசியல் கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் அவர் மதித்த மதிப்பு, ஒருவருக்கு ஒருவர் கொடுத்த மரியாதை இருந்தது. அவரவருக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுத்தே ஆக வேண்டும். அந்த வகையில் இறுதி நேரத்தில் கண்ணதாசன் ஐயாக்கும் இவருக்கும் கருத்து பேற்றுமை இருந்தாலும் பதவிக்கு வந்த உடனே அழைத்து அவருக்கு ஆஸ்தான கவிஞர் என்று கொடுத்தாருங்க, அரசவை கவிஞராக. சிறப்பு. உங்களுடைய பாடல் பரமசிவன் களத்திலிருந்து பாம்பு கட்டது என்ற பாடலையும் கேட்கும்போதே கண்ணதாசனை பற்றிய நினைவுகள் எங்களை மறவாமல் வரும் என்று எண்ணிக்கொள்வோம். இணைந்தமைக்கு நன்றி நாகப்பன் அவர்களே. இந்த பாடலை இறுதி பாடலாக தர வேண்டுமா? ஆமா, சரி, நிறைவு பாடலாக தருகிறேன். நன்றி அன்பு நாகப்பன் அவர்களே. நான் மீண்டும் இணைவோம். இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே சொல்லோடு பாடல் எத்தனை சொற்களை நாங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு விடத்தை எடுத்துவிட்டால் எத்தனை பதங்கள் வருகின்றது. இப்பொழுது அடுத்த உறவு வருகின்றார். இங்கே ஃபாரூக் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரை இணைக்கவும் இங்கே இன்னும் ஒரு உறவு முந்திவிட்டார் போல் தெரிகின்றது. பார்ப்போம் யார் காற்றில் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம்
2: அனைவருக்கும், அன்பு வணக்கம்.
0: அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி இணைவது என்னுடைய குளப்படி சிங்கம். நலமாக இருக்கின்றீர்களா ஃபாரூக்?
2: நலம், நலமறியாவது.
0: நலமே உள்ளோம், நலமே இருக்கின்றீர்கள் என்று கூறியதை எண்ணி மகிழ்ந்தோம். மீண்டும் நாங்கள் அனைவரும் நலம் என்று கூறி கொள்ளுகின்றேன் ஃபாரூக். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கு மகனே? அம்மா நலமாக இருக்கின்றார் தான், கொஞ்சம் உற்சாகம் குறைந்திருக்கின்றார். அடிக்கடி சோர்வடைகின்றார். அவருக்கு இந்த நோய் காரணமாக வருத்தம், அவருக்கு இந்த வருத்தம் காரணமாக சிகிச்சை, இந்த ஆயுர்வேத மருந்துகள் அதனுடைய தாக்கங்கள், மற்றது இந்த பத்தியம் பார்க்க வேண்டுமில்லை, அவரிடம் அந்த கெட்டித்தனம் இல்லை, உணவு கட்டுப்பாடு செய்வது அவரிடம் அந்த பழக்கம் இல்லை. இருப்பினும் கடைபிடிப்பதால் களை இருக்கின்றது. அப்படி இருக்கின்றார், நலமாக இருக்கின்றார். நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் இன்னும் சந்தோஷம், நீங்கள் எல்லோரும் வருவதை கேட்டு அவர் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார். அங்கே காலநிலை எப்படி இருக்குது மகன்? உங்களுடைய காலநிலையோட உங்களுடைய காலம் எப்படி செல்கின்றது?
2: காலம்
0: சுவாரஸ்யமாக இருக்கின்றதா, சுமையாக இருக்கின்றதா?
2: சுமையாக இருக்கிறது.
0: சுமை என்பது ஆண்களுக்கு ஒரு வரம் ஐயா. ஆணாக பிறந்தவருக்கு சுமை என்பது வரம். அது அன்பு சுமையாக இருக்கலாம், வேறு சுமையாக இருக்கலாம். அன்பு தொல்லைகள் அதிகரித்து சுமையாக இருக்கின்றது. கடமைகள் எப்படி போகின்றது? கடமைகள் செய்ய உடல்நிலை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு?
2: உடல்நிலை அப்பப்ப வந்து மிரட்டி செல்லுகிறது.
0: ஓ, அப்ப நீங்கள் வைத்தியரிடம் சென்று ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி என்று அழைத்து பார்ப்பார்களே உங்களுக்கு? அப்படியே கவனிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும் அல்லவா? வண்டி ஓட வேண்டும் என்றால் அடிக்கடி கவனிக்க வேண்டும். மீளமைப்பு உங்களுக்கும் எனக்கு மீளமைப்பு செய்த வண்டி அல்லவா? மன்னிக்க வேண்டும். சரி, இந்த காலநிலை நேரத்தில் நாங்கள் அந்த சொல்லோடு பாடல் என்ற நிகழ்ச்சியில் நாங்கள் இப்படியே பேசியது, சுமை பேசினோம், வருத்த நோய் பற்றி பேசினோம், காலநிலை பற்றி பேசினோம், சுக நலன்கள், அன்புகள், விசாரணைகள் எல்லாம் எத்தனையோ வார்த்தைகளை பேசினோம். இதை ஏற்றுக்கொள்ள உங்களை எது கவர்ந்திருந்தது? ஒருவரோட ஒருவர் சந்திக்கும் போது பேசும்போது எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் பேசுகிறோம், என்ன விடயங்களை பேசுகிறோம், அதிலே உங்களுக்கு விருப்பமானதாக என்ன விடயமாக இருந்தது என்று பேசிய விடயத்திலே? சுமையை பற்றி சுவாரஸ்யமா பேசினோம். சரி, அந்த சுமையை பற்றி பேசிய வேளையில உங்கள் மனதிலே என்ன பாடல் உடனே தோன்றியது?
2: அத வாடிக்கை மறந்துட்டாங்களே என்ற வார்த்தை.
0: அடேங்கப்பா, அப்படி ஒரு சுமை இருக்குதா, வாடிக்கை மறந்து விட்டது? அப்படின்னா என்ன பாடலா இருக்கும்?
2: அதுதான் கல்யாண பரிசு.
0: இந்த கல்யாண பரிசு வந்த பின்பு இந்த வாடிக்கை மறந்ததுனோ எத்தனை இடத்துல ஐயா கேட்கின்றது, ஒலிக்கின்றது எத்தனை வேலை. இதுதான் அந்த எங்கள் தென்னகத்து திரைப்படத்து ஊடகத்தில் வந்த தமிழ் திரைப்படத்து பாடல்கள் தருகின்ற நன்மை. எந்த எந்த குணநிலை, எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் அந்த நிலைக்கேற்ற பாடல் அங்கே இல்லாமல் போகாது இல்லையா? வாடிக்கை மறந்து. சரி, இந்த வாடிக்கை மறந்தது வேணும் என்ற பாடலை நீங்கள் ஒரு செய்தியாக தருகின்றீர்களா, இல்லை இந்த செய்தியை யாருக்காவது அனுப்ப வேண்டும் என்று கேட்கின்றீர்களா, என்ன மாதிரி? வானொலி வந்து செய்தி அனுப்பும் படலத்திலே இருக்கின்றது. இப்பொழுது செய்திகளை நாங்கள் பரிமாற உண்மையாது. ஒருவர் மனதை ஒருவர் அறிய செய்யும் ஒரு ஊடகம் இந்த ஊடகம். மனதிலே இருப்பதை வெளிப்ப சில இடங்களிலே அன்று என்னோட ஒரு நண்பர், எங்களுடைய அன்பர், எங்களுடைய நேயர் ஒருவர் பேசும்போது தனக்கு மிகவும் விருப்பமான, நெருக்கமான, தவிர்க்க முடியாத ஒரு நண்பரை கண்டுவிட்டு நான் பாராமுகமாக வந்துவிட்டேன், பேசாமல் வந்துவிட்டேனே, அது என் மனதை போட்டு உறுத்துகிறது என்று கூறினார். உடனே பாடல் கேட்டிருந்தார். தன்னுடைய மனோநிலை எந்த விதமான விருப்புவர் அப்படி ஒரு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, எதிர்பாராமல் நடந்து விட்டது, நான் பேசாமல் வந்துவிட்டேன், அதை என் மனதை உறுத்துகிறது என்று நேரடியாக எடுத்து அவரை சந்திக்க முடியவில்லை, பேச முடியவில்லை. இந்த வானொலி மூலம் அந்த பாடலை கேட்டு மனதை தேட்டி கொண்டார். அதே போன்று நீங்களும் வாடிக்கை அன்பு உறவுகள் வாடிக்கையாக வைத்திருக்கும் சில தொடர்புகளை அறந்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம், மறந்து விட்டோம் என்று. இப்படி செய்தால் நன்றாக நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் என்றும் அவர்கள் செய்யலாம் தானே?
2: எப்படி வழங்கலப்பா?
0: இப்ப நீங்கள் ஒருவர் இப்ப உங்களோடு நல்ல அன்பாக தொடர்பாக இருக்கிறவர் திடீரென்று மறந்து விட்டார் என்று ஒரு கருத்தை எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொண்டால் அவர் மறந்ததுக்கு நீங்கள் நன்றாக நினைப்பீர்கள் என்று எண்ணுவதற்காகவும் அவர் மறந்தது போல் நடிக்கலாம் தானே?
2: இருக்கலாம்.
0: அப்படி இன்னும் ஒரு வகையில் எடுப்போம். மறந்து வாடிக்கை மறந்தனா, நீங்கள் அவரோடு அன்பாக பண்பாக பழகும் போது அவருக்கு உழவு உதவிகள் செய்திருப்பீர்கள். சிலர் அப்படி இருக்கின்றார்கள், அந்த உதவிகளை மறந்து விடுவார்கள். அப்படியானவர்களுக்கும் இது ஒரு செய்தியாக பெறுவோம். ஆனால் இது உண்மையின் செய்தி என்ற இதயத்தோடு இதயம் பரிமாறிக்கொண்டு உள்ளன்போடு பழகியவர்கள் திடீரென்று தொடர்பை நிறுத்திவிட்டாலும் ஒரு சுமையாகத்தான் இருக்கும் இல்லையா? சரி, அந்த சுமையை இறக்கி வைப்பதற்கு இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் இந்த பாடலை கேட்டு பார்ப்போம்.
2: அதாவது ஒரு கவிதை படித்தேன்ப்பா, அத கடல் கரையோரம் எழுதிய வரிகள் கடல் அலை அரிப்பதை போல உன் நினைவுகள் என் தனிமை அழித்து விடுகிறது அப்படின்னு ஒரு கவிதை
0: படித்தான். கடற்கரை, அது என்ன வந்தால ஐயா, அதை எழுதும் போது அவர் கடற்கரையில் ஒரு 10 அடி தூரம் தள்ளி எழுதியிருந்தால் அந்த அலை வந்து கரைக்காது. ஈரத்தோடு ஈரமா நல்ல கரையிலே எழுதி விட்டார், அதனால தான் அலை வந்து மறைத்து விட்டது. ஆனால் அந்த வாக்கியம் எங்கள் மனதிலே பதிந்து விடும் அல்லவா?
2: மனதோடு.
0: ஆனா இது வந்து அப்படியே இல்லை, இது வந்து அது அந்த கவிதையை விட இது கொஞ்சம் பாரமானதாகத்தான் இருக்கிறது இல்லையா? அழியாதுன்னு அன்புகள், அன்பு அழியாதது. அது பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் மறக்கவில்லையாப்பா, நாங்கள் உங்களை மறக்கவில்லை. நாங்கள் அதனால் தான் ஓடி வந்தீர்கள், நாங்கள் மறக்கவில்லை என்றும் நினைவில்
2: இருக்கின்றீர்கள்.
0: மகிழ்ச்சி சிறப்பாக இருங்கள். இதெல்லாம் அது சர்வதா. நான் நினைக்கிறேன், பேசாமல் இருந்தால் மறந்து விட்டீர்கள் என்று எண்ணி நீங்கள் சிந்திப்பீர்கள், அதிகமாக சிந்திப்பீர்கள் என்று ஒரு எண்ணமாக இருக்கலாம். சில சமயம் இந்த பாடலை கேட்டு போட்டு உங்களுக்கு அழைப்பார்கள் என்று எண்ணுகிறேன். மீண்டும் உன் தொடர்பை உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள். கூறுங்கள் கூறுங்கள், 10 வரி கூறுங்கள். இது வந்து சொல்லோடு பாடல் தானே.
2: தூரத்தில் இருக்கும்போது அதிகமாக பேசினோம், அருகில் வரும்போது பேச வாய்ப்பில்லை.
0: இது வந்து இயல்பாக நடைபெறுவதையா? அதிலும் இப்பொழுது விஞ்ஞானம் கூடி தொலைத்தொடர்பு வசதிகள் ஏற்பட்ட பின்பு இப்ப துப்புரவாக குறைந்து விட்டது. ஏனென்றால் தொலைபேசியை எடுத்து பேசினவர்கள் அடிக்கடி இப்பொழுது ஒரு விரலால ரெண்டு எழுத்து எழுதி விட்டு போயிடுவார்கள். அந்த உரை வரும்பொழுது, அந்த குரல் கேட்கும் பொழுது இருக்கின்ற அந்த அந்த அந்த உறவினுடைய தாக்கம், அந்த பிடிப்பு எழுத்திலே இல்லை.
2: அதாவது நான் வெளிநாட்டுல இருக்கும்போது அதிகமாக பேசினோம், இங்க வந்து பேசுறதுக்கு
0: வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் வெளிநாட்டுல இருக்கும் பொழுது தூரத்தில் இருக்கின்றவர்களே என்று உங்களை விசாரிப்பது, உங்களுக்கு ஏற்ற புத்திமதிகளை அறிவுரைகளை அன்போடு சொல்வதாயும் இருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒன்றுண்டால் இங்கே துடிக்கின்றது என்றெல்லாம் கூறுகின்ற அன்பு உறவுகள் கூட அருகில் இருந்து விட்டால் அதனால் தானே கூறுவார்கள். எப்படி எப்படி கூறுவார்கள்? அதிகம் கூடிவிட்டால் அது வெறுப்பாகிவிடும் இல்லையா? ஹலோ ஃபாரூக், இணைப்பில் இருக்கின்றீர்களா? சென்று விட்டீர்களா? அழைப்பு வந்துவிட்டதோ பாடலை கேட்டவுடன் சிறப்பு சிறப்பு சிறப்பாக வந்து சிறிது நேரம் உரையாடியிருந்தார் அன்பு பாரத். அவர்கள் சுமை என்று ஒன்றை கூறினார். உண்மையிலே மனிதனுக்கு சுமை அதிகமாக வருவது வழக்கம். அதிலேயும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுமை உண்டுதான். இந்த சுமைக்கு பல காரணங்கள் உண்டு. அதிலிருந்து நல்ல தொடர்போடு அன்போடு இருப்பவர்கள் மறந்து விட்டது போல் ஒரு நிலை வரும்பொழுது தாங்க முடியாத துன்பம்தான். அதை முன்னேற தமிழ் வானொலியின் ஊடகம், இந்த ஊடகம் அவருக்கு உதவி செய்யும் என்று எண்ணுகிறேன். அவருக்கு விருப்பமானவர்கள் எங்களுடைய காற்றலையிலே வந்து இந்த காற்றலையை கேட்கும் பொழுது இந்த பாடலை இன்னாருடைய பாடலுன்னு கேட்டுவிட்டால் அவருக்கு அழைப்பு எடுத்து மீண்டும் அவரோடு இணைவார்கள். இவர்கள் இந்த அந்த அன்பு உறவுகள் ஒன்றாக வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அடுத்த உறவுடன் செல்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: இது கே எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. அவர் திருபுவனம் தஞ்சாவூர் மாவட்டம் என்றும் தெரிகிறது. நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: அப்பாடா, நலமாக இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வாக இருக்கிறேன் ஐயா.
0: சரி, உங்களுடைய காலநிலை மகள வைக்கின்றதா அல்லது காற்றலில் பேசும்போது மகிழ்வாக இருக்கின்றதா?
1: இல்லை ஐயா, காற்றலை பேசும்போது மகிழ்வாக இருக்கிறது.
0: காலநிலை மகிழ்வை தரவில்லை?
1: இல்லை, மகிழ்வு தரவில்லை.
0: சரி, காற்றலையில் வந்து பேசுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்றால் நீங்கள் சரி நாளை பார்ப்போம் என்று விட்டுட்டு இருக்கலாம். இந்த காலநிலை சரியில்லை என்றால் என்ன ஐயா செய்ய முடியும்? விட்டுட்டு ஓட முடியுமா? ஆனால் ஒன்று, இந்த காலம் நிலை நிலையானதில்லை, மாறும் என்ற எண்ணம் எங்களுக்கு உண்டு. நிச்சயமாக மாறும், கவலை வேண்டாம். நேற்று லேசான மழை தூறல் இருந்தது தானே? அந்த தூறல் வந்து இந்த வெப்பமான நேரத்தில் சிறு தூறல் வந்தால் இந்த சூட்டை கிளப்பி விடும் என்று கூறுவார்கள் அல்லவா? இப்பொழுது அந்த கொதியான நோய்கள், கொதியோடு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவது, சிறு சிறு நோய்கள் ஏற்படுவது வழக்கம். நல்ல குளிர் ஆகாரம், தர்பூசணி போன்றவற்றை அருந்துங்கள். சிறப்பு அந்த வெயில் வெயில் அவ்வளவு சிறப்பானதில்ல. 10-11 மணிக்கு பின்பு வார உச்சி வெயில் எங்களுடைய உடலிலே பித்தம் என்று ஒன்று இருக்கின்றது, கபம் அது இருக்கின்றது, வாயுக்கள் இருக்கின்றது, அதை வந்து குழப்பமடைய செய்துவிடும், கொதிப்படைய செய்துவிடும். அதிலும் சக்கரவியாதி உள்ளவர்கள் வெப்பத்திற்கு போகக்கூடாது. எனக்கு அது ஏற்பட்டிருந்தது ஒரு தடவை. வெளியே சென்று வீட்டுக்குள்ள வரும்போது
1: சாப்பிட முடியாது.
0: என்னய்யா தர்பூசணியா?
1: தர்பூசணி
0: சாப்பிட இயற்கை, அது இயற்கை இனிப்பு, அதை ஒன்றும் செய்யாது. அளவுக்கு மிஞ்சி சாப்பிட ரெண்டு சிலை சாப்பிடுவீர்கள். முழு தர்பூசணியை சாப்பிட போறீர்களா இல்லை தானே? அடுத்தது அதை மட்டும் சாப்பிட மாட்டீர்கள் தானே? உணவோடு சேர்த்து தர்பூசணி சாப்பிடலாம், ஒன்றும் செய்யாது. ஒரு சிலைஸ், ரெண்டு சிலைஸ், மூணு சிலைஸ்ன்னு சாப்பிடலாமே, அதை ஒன்றும் செய்யாது. தனியாக சர்க்கரை என்பது அதாவது இனிப்பினால் மட்டும் ஏற்படுவதில்லை கிருஷ்ணா. மாப்பொருள் அதிகமாக உண்பதனால், மாப்பொருள் உண்பதனால் அதிகமாக ஏற்படும். மாப்பொருள் என்றால் என்ன? அரிசி, பாஸ்டா, இந்த பாஸ்டாண்டு கூறுவது இந்த கோதுமைகளில் வந்து எடுக்கின்ற மாக்கள், மாவுகளிலே வருகின்றது. நாங்கள் ஆட்டா மான்றோம், அந்த மாசப்பாத்தி மான், அது எல்லாவற்றிலும் இருக்கின்றது. அதை நாங்கள் குறைத்து கறி வகைகளை நிறைய சாப்பிடணும். மரக்கறி வகைகளில் நிறைய பல வகை, நீங்கள் பழத்திலே வந்து முக்கனிகளும் தான் அதிகமான இனிப்பை கூடியது. இனிமே அதாவது மா, பலா, வாழை போன்ற முக்கனிகள் எங்களுடைய தேசிய உணவு எங்கள் நாடுகளில். ஆனால் அவை வந்து எங்கள் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் கொஞ்சமாக சாப்பிடலாம். ஒரு ஒரு துண்டு மாம்பழம் சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது. ஒரு மாம்பழத்தை முழுமையாக சாப்பிட்டா தான் அப்படி ஏற்படும். தர்பூசணி நீங்கள் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு துண்டு, ரெண்டு துண்டு சாப்பிடலாம். ஒரே மோர் குடிக்கலாம், மோர் சாப்பிடலாம். மோர் நன்றாக வெங்காயம் எல்லாம் போட்டு அருந்துங்கள், அப்படி செய்கிறோம். அதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், சோறு ஒரு கோப்பைக்கு நிறைய போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கறி வச்சு எல்லா கறியும் சாப்பிடுவோம். அது பிழை, அது எங்களுடைய சாப்பாட்டு முறையில். அது இரவு நேரம் 9 மணி 8:30 9 மணி தான் சாப்பிட்டு நல்லா அதுக்கு பிறகு தான் தூங்க போவோம். அதெல்லாம் பிள்ளை உடல் உழைப்பு குறைவு. நீங்கள் செய்யும் பணி கூட உடல் உழைப்பு குறைந்த பணிதானே அந்த பணி, புரிகிறதா? நான் ஓடி ஆடி நடந்து செய்கிற வேலை இல்லை தானே, இருந்த இறையில தானே செய்கிறீங்களையா? ஆனால் தர்பூசணி ஒரு சிலைஸ், ரெண்டு சிலைஸ் நீங்கள் சாப்பிடலாம். தயிர் மோர் சாப்பிடலாம் இப்பொழுது. பழைய சாதம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அதிகாலையிலே பழைய சாதம் நான் அதை எடுத்துக்கொள்ளுவேன். பழைய சாதம், அதோட வேணுமெண்டா சுவைக்காக நீங்கள் பச்சை மிளகாய், வெங்காயம் இணைத்து சாப்பிடலாம். அதனுள்ளே ஊறுகாய் போட்டு பிரிந்து சாப்பிடலாம், அப்படி சுவையாக சாப்பிடலாம். ஆனால் அதுக்குள்ளே அரிசி சோறு குறைவாக இருக்கணும், தண்ணி நிறைவாக இருக்கணும். அந்த பழைய சோறு ஊறி வரும் தண்ணீரிலே தான் வைட்டமின் சி அதிகமாக ஏற்படுகின்றது. பல வகையிலே மா, பலா, வாழை மூன்றையும் தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஒரு சுண்டு சாப்பிடலாம் ஐயா. நான் சாப்பிடுவதுண்டு ஒரு துண்டு, ஒரு சுளை புலா சுளை சாப்பிடலாம். நாங்கள் அப்படியே வெட்டி கொண்டு வந்து சுளை சுளையாக இழை இழுத்து இழுத்து சாப்பிட்டா அப்படி இருக்கும். அது கூடாது. ஒன்று பாதி சாப்பிடலாம் தானே மகனே. பஞ்சாமிர்தம் எல்லாம் நல்ல சாமான் தானே. பஞ்சாமிர்தம் தருகின்றார்கள் ஆலயத்தில். அந்த பஞ்சாமிர்தம் எவ்வளவு தருகிறார்கள்? அள்ளி போடுகிறார் இல்லை, அந்த மூண்டு விரலாக கிள்ளி போடுவார்கள். அதை சாப்பிட்டோட பஞ்சாமிர்தம், அதில் சீனி எல்லாம் இருக்குது, அதை ஒன்றும் செய்யாது. அதையே சாப்பிட்டா தான் பிழை. மற்றது அரிசி மாவும் நன்றாக குறைக்க வேண்டும். அது எவ்வளவு குறைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு நன்மை உண்டு. அதுக்கு பக்கத்திலே இப்போ ஒரு ஒரு வட்டில் ஒரு தட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதை நாங்கள் மூன்றாக பிரிப்போம். மூன்றாக பிரித்து ஒன்று பாதியாக இருக்கும், மற்றது பாதி. அந்த பாதியை பிரித்தால் ரெண்டு பங்கு வரும், இங்கே வரும் மூன்று பங்கு. அந்த மூன்று பங்குலேயும் அந்த சின்ன பங்கு ரெண்டுலேயே ஒரு பங்குகளே சாதம், மற்ற பங்குகளே உங்களுக்கு வேண்டிய அந்த வரைகள் போன்றது, மற்றது மரக்கறைகளாக இருக்கலாம். அப்படி கூட போட்டு சாப்பிட வேணும். மாம்சத்திலே ஒரு பிழையும் இல்லை. அசைவ உணவிலே அங்கே பிரதங்கள் இருக்கின்றது. பிரதம் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. அதிலும் ஆசிய நாட்டு எங்களுக்கு இந்த அங்கே கரும்பு தானே, நாங்கள் சீனி கரும்பிலேருந்து வருகிற சீனி சக்கரை தானே பார்க்கணும். இந்த வெள்ளை சீனி இருக்குல்லவா, அதுதான் பொல்லாதது. வெள்ளை சர்க்கரை நான் வந்து கரும்பு அதுதான் பாவிப்பேன். சில சமயம் இப்பொழுது துண்டு அதிகமாக பாவிப்பதில்லை. அப்படி பாவிக்க வேண்டுமென்றால் அதைத்தான் பாவிப்பேன். மற்றது மாப்பொருள் எவ்வளவுக்கு குறைக்கின்றீர்களோ அவ்வளவு சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு குணம் அடைய வாய்ப்பு உண்டு. சர்க்கரை வியாதி ஒன்றை மனதில் வைத்திருங்கள். சர்க்கரை வியாதி ஒரு நோய் அல்ல. ஏனைய நோய்களோடு ஒப்பிடுங்களோ அது நோய் இல்லை. சர்க்கரை வியாதி என்னன்னா, அதை சர்க்கரை என்ற பேர் வந்து அது வந்து அந்த சர்க்கரையை எங்கள் உணவிலே செல்கின்ற சர்க்கரையை அளவுபடுத்துறதுக்காக இங்கே ஒரு சுரப்பி இருக்கிறது. இப்போ நாங்கள் வாயிலே உணவை போட்டால் வாய்க்குள்ளே தைரோயிட், அதாவது உமிழ்நீர் என்று கூறுகின்றோம். நன்றாக நாக்கு சுவை ஊற வேண்டும், ஆய் ஊற வேண்டும் உணவை பார்த்தார். அதுக்காகத்தான் உணவை வடிவத்திலும் அழகிலும் சிறப்பிலும் சுவையிலும் செய்கின்றார்கள். நாக்கிலே நாக்கு ஊற வேண்டும். அதை நன்றாக மென்று விழுங்கும் பொழுது இடையிலே தொண்டைக்குள்ளே போகின்ற தைரோயிட் என்ற சுரப்பி அதற்கு ஒரு நீரை கொடுக்கின்றது, அது சேருகிறது. அதன் பின்பு உடலுக்குள்ளே போகும்போது கணையம் பித்தம் போன்ற சுரப்பிகள் சுரந்த அனுப்பும் வழியில் அந்த பெங்கரியாஸ் என்ற ஒரு உறுப்பு இருக்கிறது, அதுதான் இன்சுலின் என்ற கசப்பு தன்மை இந்த உணவோடு சேர்க்கின்றது. அப்போ ஒரு தேநீரை நாங்கள் தனியாக தேயிலை சாயமாகவோ அல்லது சீனியை நிறைய போட்டோ அதெல்லாம் அளவாக இருந்தால் தான் அது தேநீராக இருக்கும். அதே போல இந்த உணவும் வந்து அரைத்து உள்ளுக்கிலே சமைப்பாடடையும் பொழுது அந்த உணவிலே எல்லா விதமான சத்தும் போகின்றது. அவையை சீர்படுத்துவதற்கு அந்த இன்சுலின் என்றது சுரந்து அதனுள்ளே கலந்து அளவாக கொடுக்கின்றது. அந்த சுரப்பியங்களுக்கு பணிபுரியதை குறைத்து கொண்டால் செயலிழந்து போகும் பொழுது தான் எங்களுக்கு உணவிலே சர்க்கரை சத்து அதிகமாக காட்டுகின்றது. சர்க்கரை அதிகமாகினால் நோய் உண்டாகும் தானே? எதுவும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம், அமிர்தம் கூட நஞ்சுதானே ஐயா. ஆதலால் அந்த அந்த அதற்காகத்தான் இந்த கசப்பு தன்மை எங்களுக்கெல்லாம் பாகற்காய், இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாகற்காய் எங்கள் தாய் தந்தையரோ அல்லது வீட்டிலோ நாங்கள் தினமும் சமைக்கிறோமா? இல்லை, சிறப்பான நாட்களிலே அதை சேர்த்து கொள்ளுகிறோம். காரணம் அது மருந்தோடு சம்பந்தப்பட்டது. தினமும் எடுப்ப தினமும் எடுத்தால் அது கூடாது. அப்படி எங்கள் பழக்க வழக்கங்களிலே நாங்களாக செய்த பழக்கத்தினால் அந்த பெங்கரியாஸ் என்றவர் தொழில் குறைந்து கொண்டு போகும் பொழுது அந்த சுரப்பி வேலை நிறுத்தம் செய்யுது. அதற்காக செயற்கையாக மாத்திரையாகவோ அல்லது ஊசி மூலமோ அந்த இன்சுலின் என்ற அந்த பொருளை ஏற்றி விடுகிறோம். அது உணவோடு சென்று சமப்படுத்துகின்றது. எங்களுக்கு அந்த தொழிற்பாடு இல்லை. எத்தனை உள்ளுக்கு எத்தனை உறுப்புகள் உள்ளுறுப்புகளே அதுவும் ஒன்று. இதுதான் சர்க்கரை வியாதி. அதை புரியாமல் இந்த கூகுள்கள் இதெல்லாம் எழுதுபார்கள். இந்த அதை சாப்பிட்டால் நாலு நாள் நின்றுவிடும், இதை சாப்பிட்டால் ஏழு நாள் நின்றுவிடும், தினமும் இதை சாப்பிடுங்கள் அதை சாப்பிடுங்கன்னு சும்மா எழுதுறாங்களே ஐயா, அடிக்க விடும் உங்களுக்கெல்லாம். வலைத்தளம் கிடைத்து விட்டது, வாய்ப்பு கிடைத்து விட்டது. இப்போ ஏன்னா உலகளாவ என்று 65% மக்கள் சர்க்கரை வியாதியில் இருக்கின்றார்கள். ஆவலோடு பார்ப்பார்கள், படிப்பார்கள் என்று திறந்து பார்ப்பாண்டு அவர்களுக்கு எவ்வளவு திறந்து பார்க்கின்றார்கள் அவ்வளவுக்கு அவர்களுக்கு பணம் கிடைக்கின்றது. அதற்காக செய்கிறார்கள். அவர்களெல்லாம் பாண்டித்யம் பெற்றவரும் இல்லை. ஐயோ எவ்வளோ நடிப்போடு அவர் ஒருத்தர் சொல்லுவார், நடிப்போடு சுவைத்து காட்டி சொல்லுவார் ஐயா. உலகத்தில் சர்க்கரை வியாதி இந்த நீரிழிவு நோயை முற்றாக குணப்படுத்திய ஒரு ஆன்மாக்களும் இல்லை, ஒரு வைத்தியரும் இல்லை, ஒரு வைத்தியரும் இல்லை. அதை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தான் வைத்தியர்கள். அதுக்கு மருந்து உணவே தான் மருந்து. உணவு தான் மருந்து, வேறு எதுவுமே இல்லை. இது பக்க உதவிதான்.
1: கொய்யா இலை வந்து கஷாயமாக சாப்பிடுவோம்.
0: சரி, அது காலையில ஒரு தேநீர் இருக்கு, நீங்க கொய்யா இலையை பாவீங்கள். நாவல் பட்டை அரைத்து சாம்பல் அதை தூளாக வச்சு அது பாவிக்கலாம். நான் எங்கள் நாட்டிலிருந்து ஆவாரம் மரத்திலிருந்து ஆவாரம் பூ ஆவாரம் இலைகளை காய வைத்து உள்ளற வைத்து எனக்கு அனுப்புவார்கள். அதை அதிலே தேநீர் அருந்துவேன். இந்த கற்பூரவள்ளி இலையிலே நான் தேநீர் அருந்துவேன். தேயிலையே அதிகம் பார்க்க வேண்டும். தேயிலை இப்பொழுது கலப்படம். தேயிலை ஒரு உற்சாக பானம் மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. தேயிலையிலே விட்டமின் செல் இருக்கணும்னு கூற முடியாது. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் கூற முடியாது. இவ்வளக்காரன் காட்டி விட்ட சாமான நம்முடைய அகல் அடித்து கொண்டிருக்கிறோம். இந்த கூகுள்கள் இதுகளில் வர்றது உண்டே நம்பாதீர்கள். அது போய் அவங்க பேசுவதில் அதை சாப்பிடுது. எத்தனை நாளைக்கு சாப்பிடலாம்? உங்களுக்கு கொய்யா இலை கிடைக்கிற வசதி இருக்கு, சாப்பிடுகிறீர்கள். கொய்யா இலை இல்லாத நேரம் கொய்யா இலையை மட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்தப்போ நீரிழிவு நிற்காது மகனே. உணவு அதனால் தானே ஐயன் வள்ளுவர் என்ன கூறியிருக்கார், யாகாவாராயினும் காக்கால் சோகாப்பர் என்ற குரல் படித்திருப்பீர்கள். அதில் என்ன நா காக்க என்று சொன்னால் பேசுவதற்கு மட்டும் நாக்கை பாதுகாப்பதல்ல, உணவை உண்பதற்கு. உணவு உண்பது என்ன? சுவைக்கு அடிமையாகக்கூடாது. நாங்கள் சுவைக்கு அடிமையாகக்கூடாது. உற்றுகாலம் அடையும். அதிலே முதலில் ஹோட்டல் சாப்பாட்டை நிறுத்த வேண்டும். அங்கே என்ன உப்பு பாவிக்கிறார்கள், என்ன எண்ணெய் பாவிக்கின்றார்கள். நேற்று பொறிச்ச எண்ணெயில் இன்றைக்கு பொறிப்பார்கள். நேற்று உணவை இன்று சூடாக்கி போட்டு சுடு இப்பொழுது அஞ்சு சுடச்சுடன் பொய் பேசி தருவார்கள். என்னையா
3: வீணாக்க கூடாது என்ற எண்ணத்தில் செய்கிறார்கள்.
0: எதை வீணாக்க கூடாது? தங்களுடைய உணவை வீணாக்க கூடாது என்று எங்களை வீணாக்குகிறார்கள், எங்களுடைய உடலை வீணாக்குகிறார்கள். எங்களுக்கு நேரம் சரியில்லை ஐயா, 8 மணிநேரத்துக்கு மேலே உழைத்து தருகின்ற இந்த உடம்புக்கு 1-10 நிமிஷம் சாப்பாடு சாப்பிட வேண்டதை நாங்கள் எங்கள் நேரத்தை செலவழிக்க கூடாதா? சிந்தித்து பாருங்கள். 4 நாள் வாழுகின்ற நாங்கள் 40 நாள் வாழ வேண்டும் என்று எண்ண வேண்டும். 40 நாள் வாழ்க்கையை 4 நாளில் முடிக்கலாமா? இல்லை தானே மகனே. உணவு கட்டுப்பாடு வேண்டும் ஐயா. நம் முன்னோர்கள் பாருங்கள், நேரம் அறிந்து குணமறிந்து தரமாக உண்டார்கள். அவர்களெல்லாம் எங்கே இந்த மருந்துகளை உண்டார்களா? மூலம் எல்லாம் இயற்கையாக கிடைத்ததை சாப்பிட்டார்கள். இப்பொழுது இயற்கை குறைவு தான் எங்களுக்கு கிடைப்பது, என்ன செய்வது? அதற்காக இந்த நேரத்தை நாங்கள் அப்படி எங்களை உடலை வருத்தி பாய்க்கக்கூடாது. 8-9 மணித்தியாலம் பணிபுரிகிற இந்த உடலுக்கு 10-20 நிமிஷம் நாங்கள் செலவழித்து எங்கள் அந்த உடலுக்கேற்ற உணவை சாப்பிட வேண்டும். அங்கே இந்த இதை விட்டு விட்டு நேரம் காணாது, வேலை இருக்கு வேலை இருக்குன்னு ஓடி சென்று நீங்கள் பணத்தை சம்பாதிச்சு என்ன செய்ய போகின்றீர்கள்? இறுதி அதை சம்பாதித்து கொண்டு வந்து 50 வயதுகிட்ட வந்த உடனே உடலுக்கும் நோய் எல்லாம் வந்துவிடும். சேர்த்து வைத்த பணத்தையும் எல்லாம் வாங்கி உண்ண முடியாது ஐயா. உடுக்க முடியும், உண்ண முடியாது ஐயா. உணவில்லாத விட்டால் வாழ்க்கை இல்லை தானே. இந்தளவு இந்த உலகத்தில் கோடீஸ்வரர் என்று எலன் மேல் மஸ்கி உயர்தர பணக்காரர், அவர் கூட இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் இதை தேடுகிறார். அந்த சாப்பாடுக்கு தானே இந்த உலகம் உயிரினங்கள் அத்தனையும் உணவில்லாவிட்டால் செத்துப்போம் அல்லவா? கண்டதையும் போட்டு குழப்பாதீர்கள். உணவு தான் மருந்து, உங்களோட நாக்கு நீங்கள் தான் உங்களுக்கு வைத்தியர்.
3: நன்றி.
0: பாருங்கள் சொல்லோடு எவ்வளவு சொற்கள் நன்மையை பேசுகிறோம். இன்று அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கு? வியர்வையாகத்தான் இருக்கிறது, வெப்பமாகத்தான் இருக்கிறது. இந்த வெப்ப மானியத்தில் குளிர்மையான தர்பூசணி நீங்கள் ஒரு துண்டு 2 துண்டு சாப்பிடுவது ஒரு பிழையும் இல்லை. உடம்பை குளிர்மையாக வைத்திருக்கும். அடுத்தது நாங்கள் அந்த நீரிழிவுக்காரர் ஒரு நேர உணவையும் தவிர்க்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாது நாங்கள் சாப்பாட்டை. அந்த நேரத்துக்கு சாப்பிட என்னையா காலையில் ஒரு 10 நிமிஷம் ஒரு இட்லி சாப்பிட போகிறது என்ன வந்தது? 4 இட்லி சாப்பிட்றனாலும் கொஞ்சம் குறைந்த. அடுத்தது சாப்பாடின் அளவும் இது நான் எனக்கு இது எல்லோருக்கும் கேட்க வேண்டும். நான் அதை அனுபவிக்கிறேன். எனக்கு வந்தது இந்த எனக்கு நிறைய நான் இப்போ 35 வருடங்களாக இந்த நண்பரோடு இருக்கின்றேன். சர்க்கரை இனிப்பான நண்பரோடு நான் இருக்கின்றேன். அவரை என்னுடைய நண்பராகத்தான் வைத்துக்கொண்டேன். அவரை அளவுக்கு மிஞ்சி போக விடாமல், அவரை அளவுக்கு மிஞ்சி குறைய விடாமல் பார்த்து கொண்டிருக்கின்றேன். வந்து விட்டது, என்ன செய்வோம்? நாங்கள் அதற்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு நேர உணவை நாங்கள் தவிர சொல்ல வந்த என்னவென்றால், ஒரு நேரம் சாப்பிடுற அளவு எங்களுக்கு வயிற்றுக்கு போதிய அளவு தான் சாப்பிட வேணும். ஆனால் அதை 2 பிரித்து சாப்பிடுங்கள். பற்றாக்குறை வரும், கொஞ்சம் காணாது போல் இருக்கு, 2-3 நாளைக்கு அது பழகிவிடும். இப்போ காலையில் நாங்கள் 4 இட்லி சாப்பிடுவதுனால் 2 இட்லியை முதலில் சாப்பிடுங்கள். 2 மணி நேரத்துக்கு பின்பு மற்ற இட்லி 2 சாப்பிடுங்கள். ஒன்றும் செய்யாது, அப்படி செய்து பாருங்கள். சர்க்கரை அளவு கூடாது, சர்க்கரை அளவு கூடாது. அதே போல் ஒவ்வொரு உணவையும் அப்படி செய்து. நன்றி மகனே. இப்பொழுது இவ்வளவும் பேசினோம், உடனே உங்களுக்கு மனதில் என்ன பாடல் தோன்றுகிறது? நினைத்து
3: கேட்கின்றீர்களா
0: அல்லது இந்த அனார்களி என்ற வரிகள் சிறப்பாக இருக்கின்றது கேட்டீர்கள்? அந்த அனார்களி என்ற பாடல் கேட்ட சரித்திரம் சிறப்பாக இருக்கின்றன இருக்கின்றன
3: சரித்திரம்.
0: அனார்களி சரித்திரம் உங்களுக்கு பிடிக்குது. சரி, இது என்ன திரைப்படத்திலே?
3: படம் அனார்களி தான்.
0: ஓ, அந்த பாடல் கனிந்த அல்லியோடுமா? பாகா
3: ராஜன்
0: சிறப்பு அந்த பாடல் உங்களுக்காக. இது வந்து கண்டசால ஐயா என்ற குரல்ல வந்த பாடல் தான். சரி சரி சரி. இந்த இடையில ஒரு வசனம் கொண்டு வரும். அஞ்சல் தேவியோ நல்ல திரைப்படம், நல்ல பாடல். அனார்கலி கனிந்த அள்ளி ஓடும் என்ற பாடல் சிறப்பு, சிறப்பு. அப்ப நீங்கள் நல்ல கனிந்த தர்பூசணி சாப்பிடுங்கள். 2 ஸ்லைஸ் ஒரே நேரத்தில் சாப்பிடாமல் இடையிடையே சாப்பிடுங்கள். ஒன்றும் செய்யாது. சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி. நான் இந்த எங்களுடைய வைத்திய ஆலோசனைக்கு செல்லும் பொழுது டயட் ஒரு சந்திப்பு இருக்கின்றது. அந்த சந்திப்பில் மக்கள் இந்த நோயில் உள்ளவர்கள் வருவார்கள். என்னுடைய உரைகள் அங்கே பங்கு பெறுவது உண்டு. அவர்களிடமிருந்து நான் பெற்ற அறிவு, நான் கொடுக்குற உரையாடலையும் கேட்டு கலந்துரையாடி நாங்களே எங்களை பெருமைப்படுத்திக் கொள்கிறோம். வைத்தியம் ஒரு பகுதி, எங்களுக்கு ஒரு சிறு உதவி தான். வைத்தியம் ஒரு சிறு உதவி. நாங்கள் எத்தனை பேர் நான் மாத்திரை எடுக்கிறேன், நான் இன்சுலின் எல்லாம் எதையும் சாப்பிடலாம், வாய் நிறைய சாப்பிடணும், வயிறுதை சாப்பிடணும்னு எத்தனை பேர் கூறுகிறார்கள். பிழையான காரியம். இந்த முதலில் இந்த கூகுள் யூடியூப்ல சொல்றவங்களும் சிறப்பாக அடிக்க வேண்டும். இன்னும் வாழ்க்கையிலே வராது என்று உண்மையிலே பங்கிரியாஸ் தொழில் நின்றுவிட்டால் அதை மீண்டும் அதை உற்பத்தி ஆக்குறது சரியான கடினம் ஐயா. உலகத்திலே நீரிழிவு வந்தவரை முற்றாக நீக்கியவர் யாருமே இல்லை. ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். நன்றி. விரைவில் குணமுடைய வாழ்த்துக்கள். அனுஷா இருக்கின்றாரா? நீண்ட நேரம் பேசிவிட்டார்களே. இப்ப நான் சொன்னதெல்லாம் கேட்டுவிட்டு இனி அனுஷியா உங்களுக்கு வைத்தியராக போறார், கட்டுப்பாடு வைக்க போகின்றார் சாப்பாடு தரும்பொழுது. சரியா? வணக்கம் மகளே, நான் பேசிய கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். எப்படி நலமா இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமா இருக்கிறோம் மகளே. அங்கே மழை பெய்யாதபடியால் உங்களோட கோலம் அப்படியே இருக்கும் இல்லையா? காலையிலே அந்த கோலத்தை நீங்கள் அழித்து விட்டு புதுச்சு போடுவீர்களா, கழுவி கழுவி சுத்தம் செய்து விட்டு செய்வீர்களா? கழுவி சுத்தம் செய்தால் ஈரமாக இருக்கும் தானே மகளே? ஈரத்திலே கோலம் போட்டா ஒட்டிக்கொள்ளும், நல்லா இருக்கும்.
2: என்ன
0: ஈரத்திலே போட்டால் அது வந்து அதிலே அமர்ந்திருக்கும் அந்த நிறங்கள் காய்ந்தவுடன் அழகா இருக்கும். சிறப்பு. இன்று என்ன கோலம் விட்டீர்கள்? மாக்களை கொண்டு சென்று பூக்கோலம் போட்டு அழகுபடுத்துறீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் கூறியதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவருக்கு உணவு கொடுக்கும் போது நீங்கள் தான் வைத்தியராயிருக்க வேண்டும். இங்கே எனக்கு எனக்கு விருப்பம் வகை இருக்கும், அது அது சாப்பிடணும் இது சாப்பிடணும்னு மகள் சரியான கட்டுப்பாடு வைப்பார் எனக்கு. இல்லையாப்பா இது உங்களுக்கு வேண்டாம் என்று கூறுவார். அதே நேரம் நல்ல நல்ல சுவையானதையும் செய்து கொண்டு காட்டுவார். விருப்பமாகத்தான் இருக்கும். நான் பெரிய மனிதன், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், வேணாம் மகளே என்றுவன். அவர் இல்லாத நேரம் எடுத்து சாப்பிட விடுவேன். அது அது தேடும் அந்த இனிப்பு. சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு சர்க்கரை இனிப்பை தேடும் அம்மா. அப்பொழுது மனக்கட்டுப்பாடு வேண்டும். அதை அதை நீங்கள் கட்டுப்பாடு கொடுக்க கட்டுப்பாடு வைக்க வேண்டும். கட்டுப்பாடு வைக்க வேண்டும். அதை கொஞ்சம் கட்டுப்படுது. நாங்கள் நீண்ட நாள் வாழாது விட்டாலும் குறுகிய நாள் வாழ்ந்தாலும் சுகதுகையாக வாழ்ந்து விடுவோம் இல்லையா? எதுக்கும் மருந்தை விட எங்களுடைய மனம்தான் முக்கியம். அதனால் தான் மருந்து கால் மதி முக்கால் என்று கூறுகிறார்கள். நல்லது. என்ன சாப்பிட்டீர்கள் என்று? சப்பாத்தி, சப்பாத்தி நல்லம். சப்பாத்தியோட துணையாக நீங்கள் மறக்கறி தயிர் அதெல்லாம் சாப்பிடலாம். சப்பாத்தி வந்து அதற்கென்ற மாவு ஒன்று இருக்கின்றது, அதையும் வந்து இரண்டு மூன்று சப்பாத்தின்னு கூடாது, ஒரு சப்பாத்தி போதும். வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு இரண்டு மணித்தியாத்தாலே இன்னொன்று சாப்பிடட்டும். அப்படி நீங்கள் கடைப்பிடித்து பாருங்களம்மா, நிச்சயமாக அந்த சர்க்கரை வியாதி குறைவாக இருக்கும். இரண்டாவது உங்களை நாங்கள் உண்ணும் உணவிலே சர்க்கரை சமப்படுத்தப்பட்டு விட்டால் தேகம் சுகமாகத்தான் இருக்கும். வாழ்த்துக்கள். சரி, அப்ப இன்று என்ன பாடலை கேட்கலாம் என்று நினைத்து வந்தீர்கள்? ஆஹா ஆஹா, பொருத்தமான நேரத்தில் கிருஷ்ணா ஆறு மனமே ஆறு, இது ஆண்டவன் கட்டளை ஆறு. பார்த்தீர்களா மகளை அனுஷியா அப்படி உள்வாங்கி இருக்கிறாரு. ஆறு மனமே ஆறு. அப்போ ஆறுதலாக அமைதியாக நீங்கள் ஒரு வேளை சாப்பிடுற அளவை பாதியாக்கி ரெண்டு வேளை சாப்பிடுங்கள். அந்த சாப்பாடை சாப்பிடுங்கள், அதை ரெண்டு வேளை சாப்பிடுங்களோ. ஒரே நேரத்தில் அடி அடிக வேண்டாம். அடுத்து நீர் நன்றாக பெருக வேண்டும். இந்த கோடை காலத்தில் நீர் உங்கள் உடம்பில் குறைபடக்கூடாது. இல்லை அது குறைந்தால் இழுக்கும், கை கால இழுக்கும், இரவிலே அப்படியே வலிக்கும். நல்லது மகளே, சிறப்பான நேரம் பகிர்ந்து கொண்டோம். சொல்லோடு பாடல் சில கருத்துக்களையும் உலகளாக தெரியக்கூடிய பரிமாற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த கிருஷ்ணா உங்களுக்கு நன்றி. ஆறு மனமே ஆறு என்று அவரை அமைதிப்படுத்தி அவரை கவனித்துக் கொள்வது மகள் உங்களோட கடமை தான். கவனித்துக் கொள்ளுங்கள். இருவருக்கும் நன்றி.
2: நன்றி
3: நன்றி
0: நன்றி. கிருஷ்ணாவுக்கு வாய்க்கட்டு போட வச்சு விட்டேன். கவனம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி மகனே. நன்றி நன்றி நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி. நான்கு மகள் சியாமலா வருவதற்கு தண்டிக்கின்றார், அவருடைய இணைப்பு நின்றுவிட்டது, மீண்டும் அழைப்பார் என்று கொள்கின்றேன். இந்த ஒரு பாடல் ஒன்று கிடைத்ததை தொடுவோமா என்று கேட்டேன். தொடுவதன் வேளையிலே நின்று ஒரு இணைப்புகள் வந்து வந்து அந்த பாடலை தரவிடவில்லை. அதனால் அந்த பாடலை இப்பொழுது ஒலிபரப்புறேன், ஒரு தடவை கேட்டு பார்ப்போமா?

0: இரண்டு உறவினர்கள் இணைகின்றார்கள். பார்ப்போம் யார் முதலில் என்று. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் மகளே, வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன்.
0: சாமலா, நீண்ட நிறம் அழைத்தீர்கள். உங்களுக்கு இப்பொழுதுதான் இணைப்பு கிடைத்திருக்கின்றது. நலமாக இருக்கும் இந்த நல்ல வழியிலே அங்கே உங்களுடைய காலையில் இன்று எப்படி இருக்கின்றது?
1: பகல் ஃபுல்லா வெயில் அடிச்சதுப்பா.
0: பகல் முழுக்க வெயிலா?
1: சரி, இந்த மழையை யாரோ விரட்டிட்டு வந்திருக்காங்கப்பா.
0: அதுதான் பாம்பு வந்து விரட்டி விட்டது. இப்பொழுது பாம்பு எப்படி இருக்குதுங்க?
1: இல்லப்பா, குடுகுடுன்னு வந்துட்டு போயிச்சுப்பா. ஒரு செகண்ட் கூட இல்லப்பா, அப்படியே வந்து அப்படியே ஓடிச்சுப்பா.
0: அது கீழே இறங்க பயப்படுது. ஏன்னா கீழே பாம்பு எல்லாம் இருக்குது. அவதான் மழை பயந்து
1: விடும்.
0: ஊர்வன, நான் நேற்று அந்த பாம்பின் படத்தை நீங்கள் திரும்பி தந்து எத்தனையோ பேர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். நேற்று இருந்தால் நிறைய உறவுகள் வந்திருந்தார்கள். தந்தை இருந்தத்தை ஒட்டி நேற்று முன்னாலும் வருவார்கள். அப்பொழுது எழுதி காட்டியிருந்தேன். எல்லாருக்கும் ஆச்சரியப்பட்டார்கள். அது இந்த பெரிய சின்ன சின்ன பயிர்களெல்லாம் அதில் ஆச்சரியமாக இருந்தது. இங்கே அதை காணவில்லை தானே யாரும். இங்கே பிறந்த பிள்ளைகள் தெரியாது. அதெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். நான் நினைக்கிறேன் மழை அதனால்தான் நிறையில போல இருக்குது.
1: அது வர்றாமல் போச்சு. நான் வெளியில் படுக்க முடியாமல் போச்சு. அண்ணி வெளியில் படுக்க விட மாட்டேன்.
0: இல்லையம்மா, கூடாது. ஏன்னா கோடை காலத்திலே பாம்புகள் அந்த விஷச்சந்துகள் கூட உள்ளே சருகு புற்று அதுகளுக்கு புப்பமாயிருக்குன்னு வெளியே நோக்கி வந்து கொண்டிருக்குங்க. வெளியே வரும்பொழுது அதுக்கு மனிதர் மிருகம் என்று
1: சொல்லுவாங்க. எப்போதுமே
0: மனிதர் மிருகத்தை தெரியாது. ஏதோ ஒரு பொருள் கண்டவுடன் டப்பனை குத்தி விடும். ஏன்னா அது இறை தன்னுடைய உணவு என்று எண்ணித்தான் அது கபோது. அதுக்கு கால் இல்லை, கை இல்லை, காது இல்லை. அதனால் தான் கட்சவி மட்டும்தானே, அது கண்ணாலே தான். மற்றது அந்த அந்த நிலத்திலே விழுகின்ற அதிர்வை கொண்டுதான் அது சத்தத்தை உணர்கின்றது பாம்பு. அப்போ அதனாலே அது எங்கே எங்கே போகிறோம்னு தெரியாமல் வரும். அடுத்தது அதுக்கு பகல் நேரத்தில் கண் வெளிப்பு குறைவு. இரவு நேரத்தில் தான் சூரிய ஒளி மங்கிய நேரத்தில் தான் அவைக்கு கண் ஒளி தெரியும். விஷம் உள்ள பாம்புகள் பகல்லே வராது, இரவிலே தான் வரும். விஷம் உள்ள பாம்புகளுக்கு கண்மணி வந்து பகலில் ஒளி கொடுக்காது.
1: அப்படியாப்பா?
0: இரவில் தான். சாதாரண நீர் பாம்பு போன்ற அந்த பச்சை அந்த பாம்புகள் எல்லாம் ஓடி தெரியும். அவையில் விஷம் இல்லை. விஷம் சாரைக்கு விஷம் இல்லை. ஆனால் அதனுடைய அந்த நீர் வந்து கொஞ்சம் எங்களுக்கு உணர்வை மாற்றிவிடும். சாரை சாரை பெரிதாக நின்று அது பகலெல்லாம் ஓடும். ஆக தெரியும். அந்த சாரையில் இருந்துதான் எல்லா விதமான பாம்பும் வருவோம். சாரையினுடைய முட்டைகள் பொறிக்கும் பொழுது எல்லா விதமான விஷச்சந்துக்களும் அதிலே பொறித்து வருமா. சிறப்பு பாம்பு மலை இதெல்லாம் பொல்லாத சாமான் தான். அந்த நீங்க நேற்று ஒரு பதில் கூறுனீங்க, மயில் வந்து அதை தூக்க முடியாது. ஆனால் அது கொத்தி கிழித்து விடுமாம்மா. மயில் தூக்கி கொண்டு செல்லாது விட்டாலும் வரும். ஆமா, எதிரி உள்ள இடத்துல சாதாரண ஒரு ஒரு தூய தீயவன் இருக்கிறதுல நல்லவன் போக குறைவா இருப்பான், போற ஓடிடுவான். இது அப்படி ரெண்டுக்கு ரெண்டு எதிர் தானே. பாம்புக்கு கீரி பயம் என்று இல்லை, ரெண்டும் எதிரிகள். சண்டையை பார்த்துருக்கீங்களா? பாம்பு வந்து அப்படி கீரியை சுத்தி விடும். சுத்தி அடி, இது கால் இல்லை கை இல்லை, சுத்தி அடிச்சு நெரிக்கும் போது அது கடிச்சு கடிச்சு குதறி விடும். அம்மா
1: இல்லப்பா, பாம்பு அப்படிலாம் பண்ணவே பண்ணாது. மலை பாம்பு மட்டும்தான் ஒருவேளை அப்படி பண்ணிருக்கலாம்.
0: இல்ல இல்ல, அப்படி பண்ணாது. இல்ல, சாதாரணமா
1: பயப்படும்பா.
0: இல்ல அம்மா, கீரியும் பாம்பும் எதிரிகள், இரண்டும் எதிர்த்து கொண்டு.
1: சின்ன
0: வயசுல
1: நான் பாத்திருக்கேன்.
0: ஆமா ஆமா, பாம்பு வந்து
1: பாம்பும் கீரியும் சண்டை போடும், சண்டை போடும். சினிமா எல்லாம் பார்க்கும் போது அதெல்லாம் பார்த்தது கிடையாது. நேராவே பாத்திருக்கேன்ப்பா. வந்துச்சு அந்த பாம்பு. இது ரொம்ப பெரிய பாம்பு. நான் அடிக்கிறது ரெடி ஆயிட்டு இருக்கும் போது ஒரு கீரி வந்துச்சு. வந்த உடனே இது ரொம்ப நேரம் எதிர்த்து நின்றுட்டு இருந்தது. அப்படியே தலையை கீழே, அதாவது ரொம்ப தூக்கிட்டு இருக்குள்ள தலையை தூக்கி
0: பார்க்கணும்.
1: அப்படி பார்க்காம அப்படியே தலையை படிய வச்சுச்சுப்பா. படிய வச்சுட்டு அப்படியே பின்னாடியே எழுத்துட்டு போச்சு தலையை.
0: அது சில சமயம் அரபம் கேட்டு அதுக்கு புரியாமல் சத்தம் கேட்டு விட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த சுவடில் இருந்து பிடிக்கும். கீரியும் பாம்பும் எதிரானவை. அதில் யார் வீரன் யார் வீரவற்றவன் என்று கூற முடியாது. பலம் அதிகத்தை பார்க்க வேண்டும். ஆனால் பாம்பு வந்து கொத்தக்கூடாது. அந்த அடுத்து கீரியினுடைய உடல்நிலை உள்ளிருக்கிற உறுப்புகளே அந்த ரசாயனம் பாம்பினுடைய விஷத்தை ரத்து செய்துவிடும். பாம்பு கொத்தினாலும் கீரி சாகாது. அப்ப இறுதி வரை கிழித்து கொத்தி கடிச்சு பாம்பை கொன்றுவிடும் கீரி என்று கூறப்படுகிறது. ஆனால் பாம்பும் கீரியும் எதிரானவை. எதிரி
1: தலையை கட் பண்ணி போட்டு போயிடுச்சு பாது.
0: ஆமா, அதே போன்று மயில்
1: தலையை மட்டும் தான், வேற ஒண்ணுமே பண்ணல, தலையை மட்டும் ரெண்டாக்கி துண்டாக்கி போட்டு போயிடுச்சு.
0: போட்டே முடிஞ்சது, இவற்றி ஆட்ட முடிஞ்சு,
1: அவ்வளவுதான். நான் பாத்துருக்கேன்,
0: பாத்தீங்களா,
1: போயிட்டு அச்சோ எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அடிப்போம், இது வந்து கட் பண்ணி போட்டு
0: போயிட்டு. ஏன்னா அதை கடிக்க வாய்ப்பு இருக்கிறது, அது கடிக்கக்கூடியதா வாய்க்கு அம்பிடும் அடிச்சு கடிச்சு போடுது. ஆனால் பாம்பனுடைய விஷம் வந்து கீரியை ஒன்றும் செய்யாது. கீரியினுடைய அந்த நீ அதனுள்ள ரசாயனம் இதை தவிர்க்க செய்துவிடும். அதே போன்று மயிலும் வந்து பாம்பு இருந்தால் பாம்பை கொத்தி கழித்து விடும், அப்படியே தூக்கி அடித்து எல்லாம்
1: செய்யும். ஆமாப்பா, அது பாத்துருக்கப்பா, கோழி எல்லாம் கூட கொத்தி கொத்தி இப்படி சொல்லி சொல்லி அடிக்கும்.
0: நாய் அப்படி, நாய் என்ன செய்யும், நாய் அப்படியே பிடித்த உடன் தலையாட்டு அடிச்சு தெண்டு பக்கம் அடிச்சோடனே அவருடைய நாரி எலும்பெல்லாம்
1: வந்து கொத்தி கொத்தி கொத்தி தலையே கொத்திட்டு இருக்கு.
0: ஆமாம் ஆமாம், சிட்டு குருவி கூட பாம்பை கொண்டு விடும்.
1: ஆமாப்பா ஆமாப்பா, குட்டி பாம்பா இருந்தா பாத்துருக்கேன், இது ரொம்ப பெரிய பாம்பு. நான் மயில அந்த அளவுக்கு பாம்பு விரட்டி பாக்கலப்பா, மயில தனியா பாத்துருக்கேன், பாம்பு தனியா
0: பாத்துருக்கேன்,
1: ஆனா அது கொத்துற மாதிரி நான் பாக்கல.
0: கீரியையும்
1: கோழி எல்லாம் கொத்தி
0: பாத்துருக்கேன், பாம்படிக்கிற தடியையும்
1: பாத்துருக்கேன்.
0: அதனால் நீங்கள் இரவு நேரத்தில் உங்கள் வீட்டிலும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அந்த விஷமான பாம்புகள் இரவு நேரத்தில் தான் வெளியேறி வரும். அதுக்கு மனிதர், மிருகம், பறவை, மற்றது பழம் ஒன்றுமே தெரியாது. ஏதோ ஒன்று பட்டுவிட்டால் டப்பனை கொத்துறது. என்னென்னா தனக்கு இறை, தன்னுடைய இறை என்று சாப்பிடுவதற்காக கொத்தும். மனிதன் வந்து விட்டான், இவனுக்கு ஒரு நாளும் பால் தருவது, பாலை ஊட்டி பாம்பை நாம் வளர்த்தாலும் அது ஒரு நாளைக்கு தீண்டியே ஆகும்மா. ஏன்னா அதுக்கு தெரியாது, சரியா, கவனமாக இருக்க வேணும். சரி, நாங்கள் இப்பொழுது பேசிய பேச்சு நிறைய பேசியிருக்கின்றோம். பலர் வந்து பேசினா உங்களுக்கு இன்று பேசின விடயங்கள்லேருந்து எந்த விடயம் பிடித்து கொண்டது, என்ன பாடலை கேட்கலாம், என்ன சொல்லோடு வந்த விடயம் உங்களை கவர்ந்தது
1: என்று. கண்ணதாசனுடைய பிறந்த நாள்ப்பா.
0: ஓ, கமல கண்ணதாசனுடைய பிறந்த நாள் நாளைக்கா இன்றைக்கா? சரி, அப்ப கண்ணதாசனுடைய விருப்பத்திலே இங்கே நாகப்பன் அவர்களும் ஒரு பாடலை கேட்டிருக்கின்றனர். நீங்கள் என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்? அவருடைய
1: படத்துல பார்த்தேன்
0: சிரித்தேன், அற்புதமான பாடல். அவற்றை வரிகளை
1: ஒரு தடவை இந்த பாட்டுல எத்தனை தேன் வரும்னு கேள்வி கேட்டுப்பா.
0: ஆமாமா, நீங்க சொன்னீங்கதான் என்ன
1: உங்களுக்கு.
0: ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்கள் கூறியும் இருக்கின்றீர்கள். அதுக்கு நீண்ட நாட்களுக்கு முன்பு அந்த பாடல், மற்ற இந்த இது இது அத்தி காய் காய் காய் எத்தனை காய் வருகின்றன, பார்த்தேன் சிரித்தேன் என்ற பாடல் உங்களுக்கு நல்ல இலக்கண இலக்கிய சுவையோடு சரித்திரம் புகுந்த கதை. அந்த கதை அதுக்குள்ளே எல்லாம் கருத்து நிறைய இருக்கின்றது, சமூக வாழ்வியல் தத்துவங்கள் நிறைய இருக்கின்றது அந்த பாட்டுக்குள்ளே. அதுக்குள்ளே காதல் இருக்கின்றது, அன்பு இருக்கின்றது, கருணை இருக்கின்றது, கணக்க இருக்கின்றது. சிறப்பான பாடல் கண்ணதாசன் ஐயாவுடைய கவித்துவத்திலே வந்த பாடல்கள். ரெண்டு பாடலை இன்று கேட்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆறுமணமே ஆறும் அவரது அந்த பாடல் தானே, பாடிக்க மறந்தது அது வேற, அது வேற இருக்கும். நல்ல பாடல்,
1: சரியா தெரியல.
0: வாழ்த்துக்கிழமா உங்கள் பாடல் இணைந்தவங்க, நன்றி, சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. அகரம் இப்போ சிகரமாக என்னுடைய ரேவதி தண்டித்திருக்கின்றார். இவருக்கு இப்பொழுது குணமடைந்து இருப்பார் என்று எண்ணுகிறேன். குணமாக வந்துவிட்டால் எங்களோடு இணைந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் தான், அவர் வருவார் என்று எண்ணுகிறேன், அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த அகரம் என்ற பாடலை ஒரு தடவை கேட்டு முடிப்போம்.

0: சிறப்பான அந்த பாடலின் வரிகளிலே அகரம், தங்கம், காட்டு மூங்கில் போன்றவற்றையெல்லாம் உதாரணம் காட்டி, அவையெல்லாம் இப்படி இருக்கும்போது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சிறக்க வைக்கலாம் தானே. இப்பொழுது நானும் கிருஷ்ணனும் அளவலாவிய அந்த விடயத்தில் கூட நாங்கள் நினைத்தால் இதிலிருந்து விடுதலை பெறலாம் தானே. அதற்கு முயற்சி என்று ஒன்று இருக்கின்றது. வாழ்க்கையிலே எது செய்ய வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்தால் நாங்கள் விடிவை காணலாம். இனிமையான பாடலை தந்து மகிழ்வது முன்னியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் கதம்பத்திலே.
1: Good morning, mate.

ஒலித்துக் கொண்டிருக்கும் சொல்லோடு பாடல் நிகழ்வின் பாடலை கேட்டுக் கொண்டிருந்த வேளையில் அகரம் என்ற ஒரு பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். அகரம் எழுத்துக்களின் முதல் எழுத்து எப்படியது சிகரமாகின்ற உலகளாக இருக்கும் எத்தனையோ இலக்கண இலக்கியங்களை சுமந்த தமிழ் விளையாடி தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சரியான முறையிலே நாங்கள் அதை பயன்படுத்தி கடைபிடித்து அதில் தரும் கருத்துக்களை உள்வாங்கி அதில் தந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவற்றுகளை எல்லாம் எண்ணி பண்பாடுகளை மறவாமல் நாங்கள் வாழுகின்றபடியால் தன்று தமிழும் தமிழ் எழுத்துக்களும் உயரத்திலே இருக்கின்றது. இந்த சாதாரண தகரம் போன்று ஒன்று விளைந்து வருவதை இன்று தங்கமாக மாற்றி எல்லாம் செய்கின்றார்கள். அதே போன்று இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மூங்கில் தடி கூட துளைகளை இட்டு பெரிய இசை புல்லாங்குழல் ஆகிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் பிரயோசனப்படக்கூடியது, உபயோகப்படக்கூடியது. சரியான நேரத்தில் சரியான முறையிலே அவை பயன்படுத்தினால் அவை உயர்ச்சி பெறும். வாழ்க்கை இதோடு முடிந்து போவதில்லை, வாழ்க்கை நிலையானதுன்னு அந்த பாடலே கூறப்படும். ஏனென்றால் வாழ்க்கை இந்த உலகத்தில் வந்த அத்தனையும் பயன்படக்கூடியவை, பயன்படும் வகையிலே பக்குவமாக செய்ய வேண்டும். இப்பொழுது நாங்கள் பாடல் விடயத்துக்கு சொல்லுவோம். சொல்லோடு பாடலை வந்து பல விடயங்களை பேசி மகிழ்ந்து விட்டு ஒவ்வொருத்தரும் தங்கள் மனதில் பட்ட பாடலை கேட்ட வேளையிலே அங்கே சிங்கர் கோயில் என்ன சிங்கர சிங்களர் சிங்களர் சிங்கள அந்த கோவில் அந்த குளத்துக்கு அந்த குளத்தை பற்றியும் அங்குள்ள மரங்களை பற்றியும் பேசிவிட்டு காற்றை பற்றி பேசி நாங்கள் காற்று வாங்க போனேன் என்ற பாடலை தாருங்கள் என்று கேட்டு சரவணா நீங்கள் கேட்டபடியில் வகையிலே அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்டு மகிழ்வோம். அந்த பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலே வாலிப கவிஞர் வாலி அவர்களால் இசை அமைத்து கொடுக்க, இசையரசர் குரல் கொடுக்க எம் எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர் இசை கொடுத்திருக்கின்றார். கேட்போமா?

சிறப்பான அந்த பாடலை காட்சியோடு பார்க்கும் பொழுது சரவணா, நீங்கள் கூறிய அத்தனையும் இங்கே இருந்த குளம் இருக்கின்றது, மரம் இருக்கின்றது, நிழல் இருக்கின்றது, மதம் இருக்கின்றது, பாலம் இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. நல்ல ஒரு தளத்தை நினைவு ஒட்டி இருக்கின்றீர்கள். எங்களோடு பேசிய விடயத்திலிருந்து இனிமையான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த வழியில் தான் அடுத்து வரும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. எங்களுடைய மனச்சுமையோடு வந்து சுமையை தாங்கி கொண்டு அதை இறக்கி வைக்க முடியாமல் தவிக்கும் அன்பு மகன் என்னுடைய குலப்படை சிங்கம் ஃபாரூக் அவர்களுக்காக ஒரு பாடலை அவர் கேட்டிருந்தார். வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்ற ஒரு வரியை அவருக்கு சில காரணத்தை கூறினேன். அதில் இன்னமொரு காரணத்தையும் நான் கூறுகின்றேன். எனக்கு விருப்பமான ஒருவர் அடிக்கடி என்னோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது நலமா என்று கேட்கும் வினாவுக்கு அழகாக மகிழ்வாக நலமென்று கூறியவர், அவர் நலமிழந்து காணப்படும் ஒரு வேளையிலே உங்களோடு பேச முடியாத நிலை இருந்தால் நீங்கள் அழைக்கும் பொழுது அவர் பேச முடியாத நிலையில் பேசினால் நீங்கள் துன்பப்படுவீர்களே என்று அவர் அழைக்காமல் பதில் தராமல் இருக்கலாம். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதை மறந்துவிட்டாரோ என்று எண்ண வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம். நான் பாடசாலை வாழ்க்கையில் என்னுடன் படித்த மாணவர்களை மறப்பதில்லை. அது உங்களை நீங்களும் அப்படித்தான், ஒவ்வொருத்தரும் அப்படித்தான். அதிலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மாணவி, மிகவும் பண்பானவர், நல்ல பண்பான சமூகத்தில் இருந்தவர், தாய் தந்தையர் எல்லாம் என்னோடு நல்ல அன்பாக பழகுபவர்கள். எங்களுடைய கிராமிய வாழ்க்கையிலே வாலிப வயது, குமர் பருவம், இளம் பருவம், வாலிப பருவத்திலே ஆண்கள் பெண்கள் ஒருவருடைய ஒருவர் பேசுவதெல்லாம் பல கட்டுப்பாடுகள் இருக்கும் அந்த காலங்களிலே. அதிலும் பாடசாலையிலே என்றால் ஆசிரியர்கள் எல்லோரும் மிகவும் கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடான வேளையிலும் எங்களுக்குள்ளே ஒரு அன்பை வளர்த்து கொண்டோம். அது சகோதரமாகவோ தோழியாகவோ தோழனாகவோ ஒரு அன்பு வளர்ந்தது. ஆனால் நாங்கள் வார்த்தைகளால் பேசுவதே இல்லை. சந்தர்ப்பம் கிடைக்காது. கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் கூட அளவோடு பேசுவோம். ஆனால் அன்பு எங்களை அறியாமல் வளர்ந்து கொண்டு வந்தது. பாடசாலை வாழ்க்கை முடிந்து நானும் எங்கோ சென்று விட்டேன், அவரும் எங்கோ சென்று விட்டார். அவருடைய பாதை வேறு, என்னுடைய பாதை வேறை. கனடாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 55 வருடங்களுக்கு பின்பு வலைத்தளம் மூலம் அவருடைய முகவரியை நான் கண்டுகொண்டு என்னுடைய செய்தியை நீங்கள் தானா இது என்று ஒரு வினா அனுப்பிவிட்டேன். அவரும் புரிந்து கொண்டார். என்னுடைய இந்த காலத்து படங்களை பார்க்கும்போது அடையாளம் மாறி இருந்திருக்கலாம் தானே. என்னுடைய கதைகள் பேச்சுக்கள் ஒன்றும் நாங்கள் பேசவில்லை. நான் குறிப்பிட்டவுடன் அவருக்கு தெரிந்து விட்டது நான் தான். அவர் பல தடவை அழைக்கின்றார். அந்த அதுவும் தொலைபேசி இலக்கத்தை அந்த முகநூலுக்குள்ளாரை பிடித்து அழைத்திருக்கின்றார். ஆனால் நான் நோய்வாய்ப்பட்டு பேச முடியாதில்ல. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பாரிய வருத்தத்தோடு இருந்த காலம், என்னால் முடியவில்லை. நான் அவரை பார்த்து விட்டு அவர் தான் அழைக்கின்றார் என்று பெயர் எல்லாம் தெரிகின்றது, நான் எடுக்கவில்லை, அழைக்கு பதில் கொடுக்கவில்லை. இது ஒரு வாரமாக தொடர்ந்து அழைத்து விட்டு இறுதியிலே ஒரு வார்த்தை எழுதியிருந்தார், நான் பேசுவது உங்களுக்கு பிடிக்கவில்லையா, அப்படி உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நான் பேசவில்லை என்ற பதில் வந்து கூறப்பட்டிருந்தது. உடனே மகளிடம் கொடுத்து கூறினேன், என்னுடைய பள்ளி தோழியொருவர் எடுக்கின்றார் மகளை, இப்பொழுது என்னால் பேச முடியவில்லை. நான் இப்படி இருக்கிற நிலையை என்னுடைய கற்பனைகள் அவர்களுக்கு என்னை பற்றி வருவர், திரைப்பட நடிகர், ஆசிரியர், அது இது என்று எல்லாம் மனதில் பதித்திருக்கின்றார்கள், தெரியும் அவர்களுக்கு. அப்போ இந்த நிலையில் நான் அவரோடு பேசும்பொழுது சுவாரஸ்யமாக என்னால் பேச முடியாது, நீங்கள் பேசுங்கள் மகளே என்னுடன். மகள் பேசி கூறியிருக்கிறார். அவருக்கு சுவையினம் அவருடைய பேச முடியாது என்றவுடன் அவர் வருத்தப்பட்டு விட்டார். இப்போ நான் பேசாத காரணம் என்ன? எனக்கு வருத்தம் என்பதை அவர்களுக்கு சொன்னால் அவர்கள் துன்பப்படுவார்கள். அதே நேரம் அவர் நினைத்தார், எப்படியெல்லாம் எங்களோடு இருந்த ஒருவர் எங்களை எங்கள் நாட்டை விட்டு வெளியேறி வெளியே சென்று கனடாவில் இருக்கின்றார். அவர் அவருடைய பேரெல்லாம் இப்படி இப்படி எல்லாம் புகழாக இருக்கின்றது, நாங்கள் பேசினால் எடுக்கிறார் இல்லையே என்று அவர் எண்ணிவிட்டார் போலும். அதன் பின்பு நான் வருத்தம் மாறி சுகப்பட்டு அவரோடு பேச துவங்கினேன். அப்பொழுது அவரும் நானும் அப்பொழுது தான் பேசுகிறோம். எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு அந்த ஆழ்ந்த மனத்தை திறந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய நிலையை என்னுடைய அளவலாகி கொண்டு இப்பொழுது அவர் விட்டு பிரியாத அளவுக்கு இன்றும் என்னோடு தொடர்போடு இருக்கின்றார். ஆதலால் அன்பு மகனே, இதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும் இந்த மன உங்களுக்கு மனச்சுமை வேண்டாம். பல வகையாலும் நாங்கள்

சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியும் இருக்கலாம் தானே, அவர் சில சமயம் உங்களோடு பேசக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தாலும் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய நிலை இல்லாமல் இருக்கலாம், அதனாலும் அவர் பேசாமல் இருக்கலாம் தானே. இருப்பினும் நீங்கள் கேட்ட பாடல் ஒரு நல்ல பாடல். அந்த பாடலை கல்யாண பெருசு என்ற திரைப்படத்திலே பிரபல இசையமைப்பாளரும் பின்னணி பாடகருமான ஏ எம் ராஜா அவர்களும் இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாட வேண்டும் என்று அந்த பாடலை அவரே இசையமைத்திருக்கின்றார் ஏ எம் ராஜா ஐயா அவர்கள். அந்த பாடலை எழுதியவர் சிறிது காலம் வாழ்ந்தாலும் சிறப்பான சமூகத்தை ஊடர்ந்து செல்லக்கூடிய பாடலை தந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதிய பாடல் வாடிக்கை மறந்தது மேனோ. இதோ ஃபாரூக் உங்களுக்கான பாடல், பாடலை கேளுங்கள், மனச்சுமையை இறக்குங்கள், எல்லாம் நலமாக இருக்கும்.

0: இந்த பாடலும் சுமை தாங்க வந்த குரலோடு சுமை தாங்கிய உள்ளங்கள் ஒன்று இரண்டு உள்ளங்களிலே ஒரு உள்ளம் சுமை தாங்க முடியாமல் வினாவை கேட்டபோது விடை கிடைத்தது. இறுதியிலே அது மகிழ்வாகத்தான் இருந்தது. அன்பு மகனே, நாங்கள் எதையும் ஒரு விடயம் நடந்துவிட்டால் அதற்கு எதிர்மறையான கருத்துக்களை பார்க்காமல் நேர்மறையாக கருத்துக்களை அணைத்து கொள்ள வேண்டும். அடுத்து நிச்சயமாக இந்த பாடலை நீங்கள் வந்து எங்களோடு கேட்கும் வேளையிலே எங்களை ஒன்று தெரிகிறது, எங்களுக்குள்ளே உள்ளவர்கள் தான் யாரோ ஒருவர் உங்களுடைய நட்பை குறைத்து கொண்டாரோ உங்களோட தொடர்பு இல்லாமல் இருந்து விட்டாரோ தெரியாது. நிச்சயமாக எங்களோடு இருப்பவர்களாக இருந்தால் இந்த பாடலை இன்று இந்த வானொலி நேயராக இருந்து கேட்டிருப்பார். உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்ற நல்ல பதிலை நான் தருகின்றேன். யோசிக்க வேண்டாம், கடல் எப்பொழுதும் கலங்கி இருப்பதில்லை, தெளிந்தே ஆகும். நன்றி மகனே. எளிமையான பாடல், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இருந்த காலம் குறைவு, 1959 பிரபல இயக்குனர் சி ஸ்ரீதரையா அவர்களுடைய திரைப்படம் காதல் ஓவியம் ஒன்று, கல்யாண பெருசு. அதை தந்த வழியிலே அடுத்த பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை அன்புடன் வந்து இன்று எங்களுக்கு ஒரு வகுப்பையே நடத்தி செல்வதற்கு காரணமாக இருந்த அன்பு கிருஷ்ணா, இந்த சர்க்கரை நண்பர் எப்படி எங்களை அணுகினார், அவரை எப்படி தள்ளி வைப்பது, அவரோடு எப்படி வாழ்வது என்பதை பற்றி கொஞ்சம் கலந்துருவாட இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. அந்த வகையில் நீங்கள் இன்று ஒரு விருப்பமான ஒரு பாடலை தருகின்றீர்கள். அந்த பாடலை எழுதியவர் வேறு யாருமில்லை, தஞ்சை ராமையதாஸ் அவர்கள் தான் அந்த பாடலை எழுதியிருக்கின்றார். ஆதி நாராயண ராவ் என்பவர் அதற்கு இசை கொடுத்த வேளையிலே பிரபல பின்னணி பாடகி ஜிக்கி அம்மாவுடன் இருந்து மிகவும் சிறந்த பாடகரும் இசையமைப்பாளருமாக இருந்த கண்டசால ஐயா அவர்களும் இணைந்து பாடும் கனிந்த அல்லியோடு என்ற பாடல் அனார்கலி திரைப்படத்தில் ஒலிக்க இருக்கின்றது. 1955 திரைக்கு வந்த திரைப்படம். இன்றும் அந்த பாடல் கேட்கும் பொழுது இனித்து கொண்டே இருக்கும். எங்கே கேட்போமா கிருஷ்ணா?
1: விண்ணிலவிலே யமுனா நதியே வினோதம், என்ன ஆனந்தம் தெரியுமா? வா போகலாம்.

அற்புதமான இசையும் வரியும் கொண்ட அந்த பாடல் காதலுக்கு இலக்கணமான ஒரு காதலன் காதலி என்று கூறினாலும், காதலுக்கு பொய் என்பது பொருந்தாத தானே. இந்த காதல் கூட பொய்யினால் மலர்ந்த காதல்தான். அனார்கலி ஒரு சிப்பாய் என்று எண்ணித்தான் அந்த அக்பர் சாம்ராஜ்யத்தின் இளவரசர் பாத்ஷா அவரை அவர் விரும்புகிறாள். இறுதியிலே அது தெரிந்து அவர் உயிரோடு சமாதியாக்கப்படுகிறது. அற்புதமான கருத்து, சிறந்த ஒரு பாடல், நல்ல வரிகளோடு வந்த பாடலை கிருஷ்ணா நீங்கள் கேட்ட வேளையிலே கேட்டு நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பாடலை கேட்டு மகளை சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நன்றி. நீண்ட காலம் இன்றைக்கு 71 ஆண்டுகளை தொட்ட பாடலாக வந்த வேளையில் நேரம் சரியாக 1:20 தொட்டுவிட்டோம். மெதுவாக நகர்ந்த நேரம் விரைவாக சென்று விட்டதே என்று எண்ணக்கூடியதாக எங்கள் நிகழ்ச்சி நகர்ந்திருக்கின்றது. மகிழ்ச்சியோடு அடுத்த பாடலை உடனே கேட்போம். இவற்றையெல்லாம் கூறிவிட்டு பேசிவிட்டு 6 மணிமே 6 என்று கேட்டு எங்கள் அன்பு அனுஷியா கேட்டிருக்கின்றார். இது ஆண்டவன் கட்டளை திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை அன்புடன் தந்திருக்கின்றார் எங்களுடைய காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள். மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் இசையமைத்து கொடுக்க இசை அரசர் பாடுகின்றார். 6 மனமே 6, அது ஆண்டவன் கட்டளை 6. எங்களுக்கும் ஏற்படுவதெல்லாம் அப்படித்தான், மனத்தை ஆற்றிக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணாவுக்காகத்தான் இந்த பாடலோ தெரியவில்லை. பொறுமை நிச்சயமாக வேண்டும். இந்த சர்க்கரை நோய் வந்தால் பொறுமை மிக அவசியம். இதோ அனுஷியா உங்கள் பாடல்.

மிருகம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இதில் மிருகம் என்பது கள்ள

ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, தேந்து மனிதன்

சிறப்பான இந்த பாடல் ஆறு மனமே ஆறு என்று கட்டளைகள் இதெல்லாம் ஆண்டவன் கட்டளை பொறுமை என்பது மிக மிக அத்தியாவசியமானது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை பேருக்கு நோய்கள் இல்லாமல் யாரும் வாழ்வதில்லை. ஆனால் அந்த நோய்கள் தானாக தேடி ஒருவரிடம் அடைவதில்லை, நாங்களாக தேடிக்கொள்வதுதான். இந்த பிரபஞ்சத்திலே சுகம் என்பதை விட சுகமற்ற ஏதுக்கள் பல உண்டு. எங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காரணிகள் பல உண்டு. அவற்றை தெரிந்து அதற்கேற்ற மாறி விதிவிலக்காக வாழ வேண்டியதுதான் மனிதனுடன் புத்தி. இந்த பாடலிலும் அதைத்தான் கூறப்பட்டிருக்கிறது. ஆறு மனமே ஆறு, இது ஆண்டவன் கட்டளை. எந்தெந்த விதத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார். அதே போல எங்களுக்கு நோய் ஏற்பட்டால் கூட அந்த நோயை நாங்கள் எப்படி நீக்க வேண்டும் என்று எல்லோருடைய அறிவுரையும் கேட்பதில்லை. எங்களுடைய புத்தியை நாங்கள் உணர வேண்டும். சிலவற்றை சுரக்க வேண்டும், சிலவற்றை மறக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். நல்ல பண்புகளை நிச்சயமாக குணம் வரும் என்று அனுஷ்யா மூலமாக ஆறு மனமே ஆறு என்று நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். வாழ்த்துக்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அடுத்த பாடல் இப்பொழுது கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய 100வது ஆண்டு பிறந்த நாள் ஆண்டு வருகின்றது. அவர் 100 அல்ல 1000 ஆண்டுகள் சென்றாலும் அவரை யாரும் மறக்க முடியாது. அவருடைய கற்பனை திறனை யாரும் தீண்ட முடியாது. அவருக்கு ஈடாக இன்னும் ஒரு கண்ணதாசன் வரவே முடியாது. எத்தனை உருவெடுத்து வந்தாலும் அவர் போன்று சிறப்பாக வருவது கடினம் என்பதை சுருக்கமாக கூறிக்கொண்டு அடுத்து வரும் பாடல் இப்பொழுது கேட்ட பாடலும் கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய பாடல் தான். அதே போன்று அடுத்து ஒரு பாடல், அந்த பாடல் 1965 திரைக்கு வந்த திரைப்படம் வீர அபிமன்யு என்ற ஒரு அற்புதமான திரைப்படம். பாரத கதையை உள்ளடக்கி வந்த அந்த திரைப்படத்திற்கு கேவி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை அமைத்திருக்க சிறந்த இசை மாமணி பிபி சிறீனிவாச ஐயா அவர்களோடு இணைந்து இசை அரசு பி சுசீலா அம்மாவும் அன்று பாடிய பாடல் என்று கேட்டாலும் இனிக்கும். இந்த பாடலுக்கு எழுதிய வரியை உயிரோடு கொடுத்தவர், உயிர் வரியை கொடுத்து இலக்கண இலக்கியத்தோடு வாழ்வையே அங்கே வாழ்வியலை அதற்குள்ளே புகுத்தி இருக்கின்றார். பார்த்தேன் சிரித்தேன் என்ற பாடல் மகள் ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடல் கண்ணதாசனுடைய நினைவு நாளோடு அந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க இருக்கின்றது அந்த பாடல். இதுவோ அந்த பாடல்.

புராண காலத்து காதலை வர்ணிப்பது கூட அவருக்கு கைவந்த கலை. அதற்கேற்ற பதங்களை புகுத்தி எங்களையும் புராண காலத்துக்கு கொண்டு சென்று புராண காலத்துக்கு காதல் எப்படி பார்த்தேன், ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், என்னத்தேன் சொரியும் பாடலாம் பார்த்தேனான பாடலை தவிட்டாமல் கேட்பதற்கு அவருடைய பிறந்த நாளை ஒட்டி வரும் நாளுக்கு முன்பு அன்பு மகளே நீங்கள் கேட்டவர்களை மிகவும் இனிப்பான பாடல், சிறப்பான பாடல் என்று கூறிக்கொண்டு நேரத்தை கருதி அடுத்த பாடலுக்கும் செல்கிறோம். இறுதி பாடலை எங்கள் அன்பு நாகப்பன் அவர்கள் தந்து கொடுத்திருந்தீர்கள். கண்ணதாசன் ஐயா அவர்களின் சிறப்புகளை எல்லாம் எங்களுக்கு புகுத்திவிட்டு எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா மெல்லிசை மன்னருக்கு கவிஞர் கண்ணதாசன் ஐயா எழுதி கொடுத்த அந்த பாடல் இசையரசரின் குரலில் ஒலிக்கும் வேளையில் சிறப்பான அம்சம் அந்த திரைப்படத்தில் இந்த பாடலுக்கு அவரே நடித்திருக்கின்றார் என்பதை எண்ணும் பொழுது மேலும் சிறப்பாக இருக்கின்றது. பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது சௌக்கியமா கருடா என்று. அதே போன்றுதான் இந்த காலத்திலும் சமூகத்தில் நிறைய இந்த சம்பவங்கள் ஏற்படுவது உண்டு. அதனால் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமாக இருக்கும். அற்புதமாக சுருக்கமாக அழகாக கூறிய அந்த பாடல் இன்று அவருடைய பிறந்த நாளையொட்டி ஒலிக்க வேண்டும் என்று நாகப்பன் அவர்கள் கேட்டது மட்டுமல்லாமல் இறுதி பாடலாக திறம்படி கேட்டபோலே அவருக்காக அந்த பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.

அற்புதமான அந்த பாடல் சொற்களை கேட்கும் பொழுது எங்களையே எங்கோ கொண்டு செல்கிறது. வாழ்வியல்லே உள்ள அந்த அர்த்தங்களை எல்லாம் இயற்கையோடு சம்பந்தப்பட்டு உதாரணம் உபமானம் கூறுவாராக இருந்தால் அவர் தொட்டு செல்லும் பதங்கள் அத்தனைக்கும் எத்தனையோ உள்ளர்த்தங்களும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு 45 வருடங்களை காணும் இந்த பாடல் இற்றவரை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது யாராலும் சலிக்கவில்லை. இது எங்களுக்கு பாடமாக இருக்கின்றது. இது பாடல் மட்டுமல்ல வாழ்க்கை பாடங்கள் என்றும் அது நிலவி இருக்கின்றதை எண்ணும் பொழுது பெருமையாக இருக்கின்றது. அவர் மிகவும் பெருமைப்பட்டு கொண்டார் நாகப்பன் அவர்கள். இந்த பாடலை அவருடைய பிறந்த நாள் நேரத்திலே தர வேண்டும் என்று அவருக்காக இந்த பாடலை நாங்கள் கொடுத்து நாங்களும் கேட்டு மகிழ்ந்து கொண்டு பெருமைப்படுவோம். இன்னுமோர் பாடகர் இதை போன்ற பாடல்களை நாங்கள் கேட்க வேண்டுமாக இருந்தால் அது கண்ணதாசன் ஐயா அவர்கள் பிறந்து வர வேண்டும். இன்றைக்கு நேற்று பெய்த மழைக்கு இன்று முளைத்த காளான் போலவும் எண்ணிக்கைகளை கூட்ட வேண்டும், எத்தனை பாடல்களை எழுதிவிட்டோம் என்று மாறுதட்டி பெரிய பெரிய பரிசுகளை வாங்க வேண்டும், விருதுகளை வாங்க வேண்டும் என்று பணம் கொடுத்து விருதுகளை விலைக்கு வாங்குபவர்கள் இப்படிப்பட்ட கற்பனை ஊற்றுள்ள ஒரு கவிஞனை காலத்தால் அழியாத கவிஞன் காலத்தால் அழியாத கருத்துக்கள் பாடல்கள் அத்தனையும் அவருக்கே அது பொருத்தமாகும். அவரை விட வேறு யாரும் இன்னொருவர் பிறந்து இப்படி கொண்டு வர முடியாது என்ற ஒரு எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் சிறந்த ஒரு பாடலை இன்றும் கேட்டும். அவர் பாடல்கள் அத்தனையும் சிறந்த பாடல்கள்தான். அதனால்தான் நான் அவரை காவிய கவிஞர் என்று கூறுவேன். காவியம் என்பது அழியாதது, காலத்தால் அழியாதது அவருடைய பாடல்கள் கருத்துக்கள். காவிய கவிஞர் அவரை பற்றி கூறுவதென்றால் அதிகம் கூறிக்கொண்டு போகலாம். இந்த இன்று 3 பாடலோ 4 பாடல் அவருடைய பாடலை கேட்டு மகளை சந்தர்ப்பம் கிடைத்தது சொல்லோடு பாடல் நிகழ்வு பாடல்கள் அத்தனையும் முத்தான பாடல்கள். எங்களுடைய நாங்கள் பேசியதை வைத்து பாடல்களை தெரிவு செய்து தருவதில் வல்லவர்களாக இருக்கின்றீர்கள் என்று இணைந்த சரவணன், நாகப்பன், ஃபாரூக், கிருஷ்ணன், அனுஷியா, ஷியமலா இவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். வர முடியாது விட்டாலும் இருந்து கேட்டுக்கொண்டிருந்து எனக்கு கருத்துக்களை பதிந்து கொண்டிருந்த அந்த உறவுகளுக்கு நன்றி கூறிக்கொண்டு நேரம் சரியாக எங்களுக்கு பகல் நேரம் பிற்பகல் 1:40 தொட்டுவிட்டது என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் 11:10 தொட்டுவிட்டதல்லவா நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். அதனால் நான் இனிது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடன் அகலம் போற்றும் இந்த வானொலியை தந்து இதில் உரையாற்ற வைத்து மக்களை அன்பு உறவுகளை இணைத்து பரிமாறிக்கொண்டோம். வார்த்தைகளை சொல்லோடு பாடலாக, சொல்லையும் பாடலையும் நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்களும் அதை எங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டோம் எங்களுக்கு தெரிந்த வகையில். அதனால் அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் வெற்றுக்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர் பாதமும் இவர்கள் பாதமும் வணங்கி உங்களோடு இணைந்து நானும் கேட்டு மகிழ்ந்து கொள்வோம். இந்த நாட்டில் அமைதி நிலவ வேண்டும், சாந்தம் வளர வேண்டும், ஆன்மீகம் தழைக்க வேண்டும், அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று ஒன்று கூடி கேட்டு இறைவா கருணை செய், அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம் என்று 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 23வது நாள் கதம்பன் தந்த சொல்லோடு பாடல் நிகழ்வை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு என்று கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். விடைபெற்றுக் கொள்ளும் வேளையிலே பாடல் அளிக்கின்றது.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

நேரம் 11 மணி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் காற்றலையில் கலந்து உங்களுக்கு வணக்கம் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று நாங்கள் கதம்பத்தில் கலந்து கொள்கிறோம். அரை மணி நேரம் வளமையான நேரத்துக்கு முன்பாக இதை முன்கூட்டியே பல மணித்தியாலங்களுக்கு முன்பு நான் உங்களுக்கு தெரியப்படுத்திய வேளையிலே அனுமதித்து பதில் கிடைத்தது நன்றி. மேலும் நிகழ்ச்சியை வருவதற்கு முன்பே எங்கள் ஜெகபர் சாதிக் அவர்கள் ஆரம்பிக்க இருக்கின்றது நிகழ்ச்சி என்று எல்லோருக்கும் அறிவித்தலும் தந்திருக்கின்றார். அநேகமானவர்களுக்கு கிடைத்திருக்கும், முடிந்தவர்கள் பங்கு பெற்றுவோம். இன்றைய கதம்பத்திலே நாங்கள் காண இருப்பது கண்டுபிடி கண்டுபிடி ஓகே சார். கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலை கேட்டவுடன் பொக்கிஷம் என்று தெரிந்துவிடும். 2026 ஆண்டின் 6 மாதத்தின் 17 நாள் புதன்கிழமை என்று கூறும் அறிவன் கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடையாது என்றும் கூறுவார்கள். இந்த அறிவன் கிழமையிலே எங்கள் அறிவுக்கு உட்பட்ட வகையில் நாங்கள் எங்கள் அன்னை தமிழ் பதங்கள் அத்தனையும் அழகாக நாங்கள் உபயோகித்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு சில பதங்களை மாறி உபயோகிக்கின்றோம் எங்களை அறியாமல். அந்நிய மொழிகளை நாங்கள் அணைப்பது அரவணைப்பது மிகவும் சிறந்தது, ஆனால் அதை கடைபிடிப்பது எங்கள் தமிழாக இருக்க வேண்டும் அல்லவா? அந்த வகையிலே தமிழுக்கு ஆற்றும் சிறு தொண்டிலே நாங்கள் இந்த பொக்கிஷம் நிகழ்வில் ஒரு நாளில் ஒரு கிடைத்த நேரத்தில் 20 பதங்களை கண்டுபிடிப்போம். அந்த 20 பதங்களும் நாங்கள் உபயோகிக்க மறந்து பாவிக்கும் பதங்களாக வந்தாலும் அது சரியான பதங்களை தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற நேரம் என்று பல உறவினர்கள் உலகளாவை இருந்து கேட்டுவிட்டு இதை எங்களுக்கு விமர்சனமாக தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்களும் இணைந்து சுரப்பிக்கும் இந்த நிகழ்ச்சி ஓர் அற்புதமான நிகழ்ச்சி என்றுதான் எண்ண வேண்டும். அதற்காக இணையும் அன்பு உறவுகள் 6478746415 என்ற இலக்கத்தோடு உலகின் எந்த பாகத்திலிருந்தும் எந்த நிலையில் இருப்பவர்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளை இது தமிழுக்கு நாங்கள் செய்யும் தொண்டு. இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நான் இணைந்திருக்கும் வேளை நான் வணக்கம் என்று என் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வைத்து அழைக்கும் இந்த வேளையிலே அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்ற அன்பு தமிழும் எனக்கு கிடைக்கச் செய்த எல்லாம் வல்ல இறைவனை ஓம் நமசிவாய என்ற உச்சரிப்போடு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் பாதம் பணிந்து வணங்கி இப்பொழுது காற்றலையில் இணைந்திருக்கின்றேன் என்ற பொக்கிஷத்திற்கு. இருபத்தொரு பாகையை கண்டிருக்கின்றோம். மிகவும் அற்புதமான ஒரு நாள், சூரியனுடைய பிரகாசம் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. அந்த 21 பாகையில் நாங்கள் இருக்கும்பொழுது அந்த 21 பாகை என்றால் எப்படி இருக்கும் என்று உணர்கின்றோம். அந்த உணர்வை நாங்கள் வெப்பமாக உணராமலும் குளிராக உணராமலும் இந்த காற்றினிலே ஈரப்பதம் நன்றாக படிந்திருப்பதனால் மிகவும் சுகமான இதமான ஒரு காலநிலையாக எங்களுக்கு காணப்படுகின்றது. இந்த காலநிலை இன்று கிட்டத்தட்ட 15 மணித்தியாலங்கள் மட்டுமல்ல 36 நிமிடங்கள் 37 நிமிடங்கள் வரை நீடித்திருக்கும் என்ற ஒரு நல்ல செய்தியையும் தெரிந்து நீண்ட பகலை அனுபவிக்கும் ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். காற்றோட்டம் சிறப்பாக இருக்கின்றது. மிகவும் இந்த சிறப்பான இந்த வேளையிலே உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது என்று நீங்கள் வந்து இணைந்து கொள்ளும் பொழுது கூறலாம். வரும் பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடலையும் நீங்கள் வந்து கேட்டு மகிழலாம். உறவுகளே, இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியை அரை மணி நேரம் முன்பே ஆரம்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நேற்று நிகழ்ச்சி முடியும் வேளை நான் கூறியிருக்க வேண்டும். அப்பொழுது எனக்கு இந்த நியமனம் கிடைக்கவில்லை. இது ஒரு அரசாங்க நியமனம். நாங்கள் கனடா உறவினர்கள், கனடாவில் வாழ்பவர்கள். அந்த அரசியல் சட்டத்திட்டங்களுக்காக நாங்கள் அதை கடைபிடித்து வாழ்வதில் மிகவும் கண்ணியமாக இருக்கின்றோம். போனால் கிடையாது என்பதற்கு இணங்க இந்த நியமனத்தை விட்டால் மீண்டும் பெற முடியாது. அதனால் அரசாங்கம் நியமித்து தருகின்ற அந்த நேர அட்டவணையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதனால் நான் எங்களுடைய நிகழ்ச்சியை முடித்து செல்வதற்கு எனக்கு 20 நிமிடங்கள் தேவைப்படுகின்றது. அதனால் அந்த 20 நிமிடத்தை நான் முன்கூட்டியே எடுத்துக்கொள்ளலாம் என்று உங்கள் உதவியை நாடி உங்களுக்கு நான் அறிவித்திருந்தேன். அதற்கு பதில்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த வகையில் இப்பொழுது 8:30 ஆரம்பித்து உங்களுடைய நிகழ்ச்சி உங்களுடைய நேரம் 8:30, எங்களுக்கு நேரம் 11 மணி.
சரியாக உங்களுடைய 2 மணி நேரத்தை நான் உங்களோடு செலவழித்து உடனடியாக நான் எல்லாம் தயார் நிலையில் வைத்திருக்கின்றேன். வெளியே கலையகத்தை விட்டு வெளியே சென்றவுடன் வாகனத்தில் அமர்ந்து விட்டால் 5 நிமிடங்களில் நான் அந்த இடத்துக்கு சென்று விடுவேன் என்ற தீர்மானத்துடன் வந்திருக்கும் இந்த வேளையில் எல்லாம் வல்ல இறைவன் அந்த வல்லமையை கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் உங்கள் ஒத்துழைப்பும் எனக்கு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடும் வந்து இணைந்திருக்கின்றேன். இன்றைய பொக்கிஷத்துக்கு வாருங்கள், இணைவோம். வளமை போல 20 பெட்டிகள் ஆயத்தமாக இருக்கின்றது. யாருக்கு முதல் பெட்டி வேண்டும்? 1 பெட்டிக்கு 2.40 புள்ளிகள் இங்கே வந்திருக்கின்றன. யார் அதிகமான புள்ளிகளை பெறுகின்றார்கள், யாருக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது என்பதை பார்த்து கொள்வோம். இது வேகம் விவேகம் என்ற அடிப்படையிலே நாங்கள் தமிழுக்கு செய்யும் ஒரு தொண்டாக எண்ணி கடமையாற்றுவோம்.

0: அன்புடனே வர முதல் உறவினை அழைத்துக் கொள்வோம். போலி பண்ண வந்து விட்டார். கை விசேஷமாக வந்திருக்கும் அன்பு உறவு அதிக புள்ளிகளை பெற வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு வணக்கம் என்று கூறி இணைக்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம் வணக்கம் என்று கூறும் அன்பு கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கின்றோம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றோம் என்று நல்ல செய்ய தருகின்றீர்கள். பலமாக நலமாக இருப்பதோடு மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: என்ன
0: காரணம்?
1: மழை பொழிந்து.
0: அடேங்கப்பா, ஒரு நாள் பல நாளுக்கு பின்பு ஒரு நாள் வந்த மழை மகிழ்வை தந்திருக்கின்றது என்று கேட்கும் பொழுது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எங்களுக்கு கடந்த வாரம் பெய்ய வேண்டிய மழை அழகாக பொழிந்து, பெருமழை பொழிந்து எல்லாம் தடல் உடலாக சென்று விட்டது. இந்த வாரம் மழை என்பதற்கிடமில்லை. ஆனால் நல்லதோர் குதூகலமான காலநிலையில் நாங்கள் இருக்கின்றோம். அதனால் நீங்களும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள், நாங்களும் நலமும் மகிழ்ச்சியும் பெற்று இருக்கின்றோம் என்று பரிமாறிக்கொள்வோம். சரி, காலநிலையை குறிவிட்டுகள். பணிகள் எப்படி செல்கின்றன உங்களோட பணி?
1: அது நல்லா போயிட்டு இருக்குது.
0: அப்படின்னா இந்த மழை பொழியும் பொழுது பணிக்கு இடையூறு இல்லையா கிருஷ்ணன்?
1: இது சும்மா ஒரு 10 நிமிஷம் தான் பெய்தது.
0: அது போதும் என்ன? பல நாள் பெய்த வெப்பத்துக்கு 10 நிமிட மழை தொடர்ந்து பெய்திருந்தால் எவ்வளவு குளிர்மையாக பூமியை நினைத்து ஆனால் அது வெள்ளம் வெள்ளம் தங்கி நிற்கவில்லை என்ன?
1: இல்லை இல்லை.
0: ஏனென்றால் பூமி தாக்கி அவ்வளவு தாகம், அந்த வெப்பத்தின் காரணமாக தாகம் உடனே உறிஞ்சி விட்டார். தொடர்ந்து இன்னும் ஒரு மழை பொழிந்தால் ஈர நிலத்தின் மேலே பொழியும் பொழுது சாதாரணமாக சில வெள்ளத்தை நாங்கள் காணலாம் இல்லையா? சிறப்பு. சரி, இந்த மழை பொழியும் வேளையிலே உங்கள் உள்ளம் எப்படி இருந்தது? நிறைந்ததா, மகிழ்ந்ததா? நாங்கள் விடயத்துக்கு வருவோம். நான் அரை மணி நேரம் முன்பு வருகின்ற என்னோட நீங்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்து வந்ததுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய பொக்கிஷத்துக்கு நாங்கள் காலடி எடுத்து வைக்கலாம் என்று எண்ணுகிறேன். பொக்கிஷத்தில் 20 பெட்டிகளும் அப்படியே இருக்கிற, யாரும் கை வைக்கவில்லை. நீங்கள்தான் முதலாவது நேயராக வந்து போலி பண்ண போகின்றீர்கள். இந்த போலி என்ற பதம் எங்கள் பதம் அல்ல, நாங்கள் அது பாவனையில் கொண்டு வந்து விட்டோம். அதை நாங்கள் அதுக்கு வேறு பதம் இருக்கின்றது, நாங்கள் அடுத்த முறையில் அதை பற்றி பேசுவோம். இன்று உங்களுக்கு விருப்பமான பெட்டிகளாக 20 பெட்டிகளும் உங்களுக்காக இருக்கின்றது. இதில் எந்த பெட்டியை முதல் நாடுகின்றீர்கள்? அது தானே தெரிந்த விடயமாச்சு. கிருஷ்ணனுக்கு என்றால் அது 5 தான் என்ன என்ன கிருஷ்ணா? சரி, 5வது பெட்டியை திறப்பதற்கு நீங்கள் அழகாக அன்போடு அந்த காரசாரமாக அந்த மந்திரத்தை கூறுங்கள். கடவுச்சொல்லை
1: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்துவிடு சிசி.
0: ஆஹா, அழகாக திறந்தது அந்த பெட்டி. சரி, அடுத்த பரீட்சையும் வைத்து விடுவோம். நீங்கள் பரீட்சையில் வெல்பவராயிட்டு சோகம் பாபம் நேசம் என்ற 3 வரியில் சொன்னாலும் உடனே அது சுகம் என்று கூறிவிடுவீர்கள் அல்லவா? வாழ்த்துக்கள். நலம் என்று கூறிவிடுவீர்கள், சில சுகம் என்று. சரி, அந்த பெட்டிக்குள்ளே
1: சொல்லக்கூடிய நலம்,
0: நலம்
1: எல்லோரும் சொல்லக்கூடிய
0: நலம் தான். நலம் என்பது உள்ளத்தையும் உடலையும், நலத்து நலம் என்று கூறினால் கிருஷ்ணா உள்ளத்தையும் உடலையும் கூறுவது, உடல் நலம் உள்ள நலம். சுகம் என்று கூறுவது தேக சுகம், உடல் சுகத்தை தான் அது. அதான் சுகம், சுகமே. அடுத்து இந்த சுகம் இதமானது. நலம் என்பது நான் நலமாக இருக்கிறேன், வளமாக எல்லாம் சரியாக இருக்கின்றது என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் தமிழிலே. நலம் என்றதும் பொருத்தம்தான். இருப்பினும் இந்த சுகம் என்பது உள்ளத்துக்கு சுகமானது, உடம்புக்கு சுகமானது. நேர காலங்கள் நல்ல சுகமான காலநிலை, நல்ல சுகமான காலநிலை. ஏன்னா சுகம் தருவது, நலம் வந்து வளத்தையும் சேர்த்து கொடுப்பது. வளம் இருந்தால் சுகம் இருக்கும் தானே. சிறப்பு.
1: 2 கேள்வியும் கேட்பது உண்டு ஐயா. நலமா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா கேட்பது உண்டு.
0: உண்டு உண்டு.
1: அந்த நேரம்
0: ஆமா ஆமா ஆமா பதில் கூறுவது நாங்கள் நலமே உள்ளேன், நலமாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றீர்களா, ஓ நலமே நலமே, எப்படி நலம் என்றெல்லாம் கேட்பது உண்டு. அது வழக்கம், அது எங்கள் பேச்சு வழக்கில். ஆனால் 2 தமிழ் நல்ல சொற்கள் தான். அந்த பாடல் 5 அப்படி தாங்கி வந்தபடியால் அந்த பதத்தை நான் நீங்கள் நுணுக்கமாக கண்டுபிடித்து விட்டீர்கள். கட்டிக்காரன் என்று நேற்றையே கூறிவிட்டேன், என்றும் கூறிக்கொள்வோம். நேற்றில் முந்தா நேற்று சரி என்று உங்கள் பூத கண்ணாடியை ஒரு தடவை நன்றாக ஊதி துடைத்து விட்டு பட்டு துணியால் துடைத்து விட்டு பாருங்கள், இத்தனை பதங்கள் இருக்காங்க என்று.
1: மூன்று
0: கட்டிக்காரன் தான் இரண்டு எழுத்தை விட்டு விட்டீர்கள், ஐந்து எழுத்திலே இருக்கின்றது, ஐந்து எழுத்திலே இருக்கின்றது ஐயா. சரி விடுவோமா தொடுப்போமா தொடர்வோமா எடுப்போம் தொடர்வோம் என்ன வந்து அஞ்சு ரெண்டு தானே கூட ஒரு சுச்சுவி. சரி இந்த பதம் தரும் தரவுகள் என்னவென்றால் இதை குறைக்கின்றது என்றால் இந்த உலகத்திலே எல்லோராலும் முடியாது, இறைவன் ஒருவனால்தான் முடியும் என்றதை நாங்கள் கருதி இருக்கும் போலில் எல்லோராலும் முடியும் என்று பயிற்சி செய்து இதை செய்கின்றார்கள். வீட்டிலே செய்கிறார்கள், நாட்டிலே செய்கிறார்கள், மேடையிலே செய்கின்றார்கள், திரைப்படங்களிலே செய்கின்றார்கள். இது வந்து முத்தமிழுக்குள்ளே அடங்கி இருக்கின்ற ஒரு விடயம். நடனங்களோடு சம்மத பொருத்தப்பாடுடையது. இது எல்லா நடனங்களையும் சேர்த்து ஒரு பதத்திலே குறிக்க வேண்டும். எப்படி குறிப்போம்? பாடல்களும் இருக்கிறது, இதை எப்படி குறிப்போம் சொல்லுவோம்? மேடையிலே சதங்கை எல்லாம் கட்டிக்கொண்டு ஆடுவார்கள் தானே, ஓடி ஓடி ஆடுவார்கள் தானே, விதம் விதமாக ஆடுவார்கள் தானே, இதை எப்படி கூறுகின்றது?
1: நாட்டியம்.
0: வாழ்த்துக்கள், சரியாக சொல்லிவிட்டீர்கள். கட்டிக்காரன், கட்டிக்காரன் ஒரே எழுத்திலே கூறிவிட்டீர்கள். தரவுகளை கொண்டு கட்டிக்காரன் என்று பெயரை பெற்றதோடு மட்டுமல்லாமல் அது மட்டும் போதாது, புள்ளி வேண்டும் அல்லவா? உங்கள் பையிலே இரண்டு புள்ளிகளை நான் அப்படியே சேர்த்து விடுகிறேன் முழுமையாக. முதல் முதலில் வந்து கை விசேஷமாக சிறந்த பதிலை தந்து இரண்டு புள்ளிகளை பெற்ற உங்களுக்கு மேலும் ஒரு வாழ்த்தை கொடுப்பதோடு இரண்டாவதாகவும் ஒரு பெட்டியை திறந்து பார்க்கும் சந்தர்ப்பத்தை கொடுக்கப்படுகின்றது. அப்படியானால் எந்த இலக்கம் உங்கள் ஐந்திலிருந்து கீழா மேலா எந்த இலக்கம் வேண்டும்? பத்து. டபுளுக்கு டபுளா, இரட்டிப்பான இலக்கம். சரி, எங்கே உங்களுடைய மந்திரத்தை கூறுங்கள்.
1: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்து விடு சிசி.
0: ஆஹா ஆஹா ஆஹா, எங்கே பூத கண்ணாடி?
1: ஓர் எழுத்து கம்மி ஐயா.
0: அப்ப நாலு எழுத்து கூறுகிறீர்களா? இப்பதானே ஐந்து எழுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருந்து கூறினீர்கள், ஏன் குறைத்தீர்கள்? மீண்டும் ஐந்திலே தான் கிடைத்திருக்கின்றது. இது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனா கடினமாக இருக்காது என்று எண்ணுகிறேன். இந்த கைபேசியிலே நாங்கள் செய்திகளை எல்லாம் அனுப்புகிறோம் மக்களுக்கு, இல்லையா? அந்த செய்திகளை அனுப்புவது முன்பு பூரணப்படுத்தப்படவில்லை, தொடர்ந்து உரையாற்றும் பொழுது சுவாசத்துக்கு இடையூறாக இருக்கின்றது, மன்னிக்க வேண்டும். நன்றி நன்றி நன்றி ஐயா. அந்த நாங்கள் ஒலி மூலமாக செய்திகளை அனுப்புகிறோம், ஆனால் எழுத்து மூலமாகவும் செய்திகளை அனுப்புகிறோம். அந்த அனுப்பும் அந்த வகையை எப்படி சொல்லுகிறது தமிழிலே? ஆங்கிலத்தில் என்ன குறுக்குவோம் சொல்லிவிடுவோம், மெசேஜ் என்று கூறிவிடுவோம் இல்லையா? அதை தமிழிலே எப்படி கணனி சொல்லாக வந்திருக்கிறது, அதை எப்படி சொல்லுவோம் என்பதை நீங்கள் சொன்னால் நாங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும்.
1: உரையாடல்,
0: உரையாடல் என்றது இல்லை, அது அதை வராது. உரையாடல் வந்து ஒலியாலே நாங்கள் உரையாடுகிறோம் இல்லவா, இப்பொழுது நாங்கள் உரையாடுகிறோம், சரியா? நீங்கள் தொலைபேசியிலே பாடல்களை எழுதுவீர்கள், எங்கே எழுதுவீர்கள்? தளத்திலே மெசேஜிலே எழுதுவீர்கள் இல்லையா? மெசேஜ் என்று கூறுவோம் அல்லவா, தகவல்களை நாங்கள் எழுத்து மூலம் பரிமாறிக்கொள்வதை மெசேஜ் என்று கூறுகின்றோம். அதை தமிழிலே எப்படி கூறுவது என்று ஒரு ஒரு கணனி சொல்லாக இருக்கின்றது, புதிய சொல் தான் அது. சரி, அதை நாங்கள் எப்படி பார்ப்போம்? நான் உதவி செய்கிறேன். எப்படி என்றால், இந்த மரத்திலே ஒரு கொடியை தவளை விட்டால் வளர விட்டால் அது எப்படி கொண்டு வளர்கிறது? பற்றி படர்ந்து போகின்றது இல்லையா? அதே போன்று நீங்கள் எழுதிவிட்டால் அது பற்றி கொண்டு வந்து எங்களை இடம் சேருகிறது. அந்த அப்படியான சொல்லாக வரும் அது. நீங்கள் அனுப்பும் செய்தியை பற்றி கொண்டு வந்து எங்களுடைய உள்ளத்தை பற்றி கொள்ளுகிறது. அது பற்றுதண்டா பிடித்து கொள்றது இல்லையா? அந்த வகையிலே வரும் இந்த பதம். முயற்சி பண்ணி பார்க்க முடியுமா? செய்தி அனுப்புவதை நீங்கள் கூறிவிட்டீர்கள், ஆனால் அது உரையாடல் என்று சொன்னீர்கள். உரையாடல் அல்ல, எழுத்து மூலம் அனுப்புவதை எப்படி கூறுவார்கள்? அது அது புதிய சொல் உங்களுக்கு கடிதம். அந்த பற்றி கொண்டு செல்வது என்றபடியால் அதை பற்றியம் என்று கூறுவார்கள். எப்படி கூறுவார்கள்? பற்றியம். அந்த இட்டி வந்து இட்டு வர இந்த பயரு என்று இருக்குல்லதா, பற்றுதல். அந்த அந்த ராணாவுக்கு புள்ளி போட்டு வந்த ப இட்டு த இல் பற்றுதல் என்ற புதிய சொல்லை நாங்கள் கண்டுகொள்வோம். இன்றைய கண்டுபிடி கண்டுபிடியிலே கிருஷ்ணா அவர்கள் வந்து தனக்கு விருப்பமாக 10வது பெட்டியை திறந்து பற்றியம் என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்திருக்கின்றீர்கள். உங்களுக்கான 2 புள்ளிகள் கிடைக்கின்றது. இப்பொழுது மகிழ்ச்சியோடு அந்த புள்ளியை உங்களுக்கு தந்துவிட்டு கடிகாரன் என்று சொல்லலாம் தான். நான் ஒரு செருமல் செரும வேண்டியதாக வந்து விட்டது, அதை விடுவோம். சரி, என்ன பாடலை விரும்பி கேட்கின்றீர்கள்?
1: படம் பாதை தெரியுது.
0: நான் நினைச்சேன் மௌனம் என்று நீட்டின் படத்தின் பெயரை. என்ன பாடல் ஐயா?
1: என்னங்கீத்து சோலையிலே. இந்த பாடல்
0: அற்புதமான பாடல். பாடங்கள் என்னதை கேட்போம். முதல் வரியை பல்லவியை முடியாதா?
1: ஆமாம் ஐயா.
0: சரி,
1: அது கேட்க இனிமையா.
0: தென்னங்கீற்று தழுவுவது போல தான் எங்கள் இதயத்தை தவழும் அந்த தழுவும் அந்த பாடலை கேட்கும் பொழுது. பாதை தெரியுது பார் திரைப்பட

0: நாங்கள் அடுத்த உறவை அழைக்க எண்ணுகின்றேன். நன்றி கிருஷ்ணா, மீண்டும் பாருங்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: அப்பா வணக்கம். பா
0: வணக்கம் என் அன்பு மகளே ஷியாமலா, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கேன்ப்பா.
0: நல்லா இருக்கிறேன்றதுக்கு காரணம் மழை பெய்யுது. அதுதான் நல்லா இருக்கேன்னு சொல்லும் பொழுதே நான் புரிந்தோன்னே ஏதோ ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கேன். கிருஷ்ணன் வந்து தூபம் போட்டு விட்டார். எப்படி உங்களுக்கு பெருமழையாக பெய்ததா இல்ல சிறுமலையா?
2: இல்லப்பா, கொஞ்சோண்டுதான்ப்பா. வெளியில வந்து பாத்துட்டு ஐ மழை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு
0: நின்று. நேற்றும் அப்படித்தான் இருந்தது. இது மழை அளவு
2: கொஞ்சம் பெஞ்சது, சாயங்காலம் கொஞ்சம்
0: அடங்கப்பா. அப்புறம் என்ன கொடுத்து வச்சுருக்கலாம்? ஒரு தடவையில ரெண்டு தடவை, ஒரு தடவையே கிடைக்காமலும் இருக்கின்றார்கள். ஒரு தடவையே கிடைக்காமல் இருக்கும் பொழுது இது ஒரு இதுக்கு ஒரு பழமொழி என்னவென்றால், மழையை காணவில்லையே, வெயிலாக இருக்கிறதே, கொடுமையாக இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போலே ஒரு சிறு துமி துமித்து ஒரு தூறல் போல மழை விழுந்தால் மலை அளவு சுவாமிக்கு திணை அளவு புஷ்பம் போட்டது போல் இருக்குமா? அப்படின்னா மலை அளவு பெரிய சுவாமியின் உருவத்துக்கு திணைன்றா ஒரு சின்னன். அந்த சின்ன பூவை போட்டாலும் உள்ள அன்போடு எல்லாம் போடுகின்றோம், அது அந்த சுவாமிக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்து எங்களுக்கு நல்ல கருணை பொழிவார். அதே போன்று இது இந்த பெரிய புப்பத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு சிறுதுளியை இரண்டு தடவை தந்து மகளை வைத்திருக்கின்றது. அது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கு. இது ஒரு பெருமகள் மலையாக இருந்தால் இந்த மகிழ்வு உங்களுக்கு இருக்கா? சிறு மலை வந்தது ஐ என்று சொல்லியா சின்ன பிள்ளை போல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனால் தொடர்ந்து வரும் மகளை, மழை வரும், இரண்டு மூன்று நாளைக்குள்ளே வரும். அந்த மழை வர வேண்டும். மழை கூட்டம் வரும்பொழுது இந்த வெப்பம் அதிகரித்து முகல்களை கலைத்து கொண்டிருக்கின்றது, கருமுகங்களை. அது நிச்சயமாக வரும், திரண்டு வந்து வரும், உங்களுக்கு இடி மின்னலோடு வரும்.
2: சரியா?
0: நல்ல மகளே, இன்று நாங்கள் கண்டுபிடி நிகழ்வுக்கு நீங்கள் நான் எழுதி அனுப்பியவுடன் அந்த நேரத்தில் எப்போவோ அனுப்பினதை உடனே உங்கள் விருப்பம் நீங்கள் எந்த நேரம் வரலாமப்பா என்று ஒரு பச்சை கொடி காட்டியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி அம்மா.
2: நானே வேலை பார்த்துட்டு இருந்தேன், நீங்க டைப் பண்ணது தெரிஞ்சது. அப்பா முடிச்சிருக்காங்களே ஏதோன்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருந்தேன். ஆனா ரொம்ப நேரம் டைப் பண்ணல, அப்புறம் நான் போயிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா பஸ் மெசேஜ் வந்துருது. ஐயோ அப்பா முடிச்சுட்டாங்கன்ட்டு ஓடியாந்து பார்த்தேன்பா.
0: தூக்கம் வருவது குறைவு. அப்படி தூக்கத்தில் இருந்தாலும் வானொலி தான் எங்களுடைய கருத்திலே அநேகமாக ஒலித்து கொண்டிருக்கும். வானொலியை கேட்டுக்கொண்டுதான் நாங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு போவோம். அந்த வேளையில் திடீரென்று எனக்கு ஒரு நியமனம் என்று கிடைத்தது, அரசாங்க நியமனம். 1:20 கனடா நேரம் பகல். உங்களுக்கு அந்த நேரம் 11 நீங்கள் இரவு தாண்டி விடுவீர்கள், நள்ளிரவு போய்விடுவீர்கள். ஆனால் எனக்கு நிகழ்ச்சி முடிவது வழமையாக 9 வந்தால் இங்கே கனடா நேரம் 1:30 தான் முடியும். அப்போ நான் 20 எனக்கு தேவைப்படுகின்றது முன்பு போவதற்கு. அப்போ 30 முன்பு உங்களிடம் எடுத்தேனாக இருந்தால் நான் எல்லாம் ஆயத்தமாக இருக்கேன். வாகனம் கூட வெளியே நிறுத்தி ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. நான் கலையத்தின் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு வெளியே சென்று வாகனத்துக்குள் அமர வேண்டியதன் கொண்டு சென்று விடும். ஒரு 5 போய்விடலாம். அப்போ எப்பொழுதும் நாங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் பங்க்சுவாலிட்டி என்று, நேரம் தவறாமை. இது நான் சின்ன வயதிலிருந்து விடுதியிலே படிக்கும் காலத்தில், கல்லூரிகளில் படிக்கும் காலத்தில், உயர்கல்வி சென்ற கலாசாலைகளிலும் கூட இந்த நேரம் தவறாமை மிக முக்கியமானது. அதிலும் நான் ஒரு ஆசிரியராக இருப்பவர் நேரம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டும் எதுக்கு சென்றாலும். இங்கே நான் மகளோட அடிக்கடி முரண்படுவது இந்த நேரம். புறப்பட நேரம் 8 என்றால் 8 தான் இவர் ஆயிட்டோம்.
2: ஆனால் சின்ன வயசுல இருந்து அப்படியே வளர்த்துட்டதால அண்ணன் 3:30 சொல்லுவாரு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு 3:00 வாசல் வந்து நின்றுட்டு போனாங்க.
0: என் தந்தையாரிடம் இருக்கின்றது இந்த பழக்கம். அவர் ஒரு பயணம் செய்ய வேண்டும் என்றால் அதிகாலே அவருக்கு வண்டி 5 என்றார் அவர் 4 எழுந்து விடுவார். அம்மா நெச்சரி எந்த நேரத்தில் எழுந்து என்ன செய்ய போகின்ற இல்லை பயணகாரன் பைத்தியகாரன் என்று சொல்லுவார். அது எங்கே இது எங்கே அது எங்கே என்று அவசரப்பட்டு செய்யாமல் முன்னேற்பாடாக ஆயத்தப்படுத்தி வைத்தால் ஆறுதலாக அமைதியாக உள்ளம் அமைதியோடு சென்று வரலாம். அது அங்கே அந்த நர்வஸ் என்று ஒன்று வருவது என்ன ஸ்ட்ரெஸ் என்று கூறுகிறார்கள் ஆங்கிலத்திலே, அது ஏற்படாதம்மா. முன்னேற்பாடாக நாங்கள் எதையும் செய்து வைத்துக் கொண்டோம். நான் கடைக்கு கொள்வனவுக்கு போவதாக இருந்தால் அதற்குரிய பைகளை கூட முதல்ல எடுத்து ஆயத்தமாக வைத்து விடுவேன். அந்த நேரத்தில் தேடுவது இல்லை, எனக்கு அது பிடிக்காது. அதன் பின்பு என்னுடைய தொழில் வாகன இங்கே வந்து வாகன சாரதி பாடசாலை வைத்திருந்த வேளையில் நேரம் தானே முக்கியம். அதனால் தானே நம் முன்னோர்கள் கூறிவிட்டார்கள், நேரம் பொன்னை விட பெரியது.

0: ஆமாம்,
1: பருவத்தில்
0: காலம் பொன்
1: பயிர் செய்,
0: கொண்டது.
1: நேரத்தில் செய்வனவே செய்து விடணும். அந்த வகையில்
0: ஆமாம்,
1: இன்று நாங்கள் முன்பு வருவதற்கு எனக்கு ஆயுதமாக நான் செய்ய வேண்டியதை உங்களுக்கு அறிவித்தவுடன் நீங்கள் ஒத்துழைப்பு தந்ததுக்கு என்னுடைய நன்றி. இதையெல்லாம் ஒருபுறம் இருக்க, இப்பொழுது நாங்கள் கண்டுபிடிப்போமா பொக்கிஷத்திலே?
0: கண்டுபிடிக்கலாப்பா.
1: சரி, உங்களுக்கு விருப்பமான பட்டி எந்த பட்டி? 5ம், 10ம்,
0: பதினொன்றுப்பா,
1: சந்துவிட்டு 11.
0: பதினொன்று.
1: ஓ, 11வது. எண்ணெய் கொடுங்கள், பெட்டியை தாருங்கள், எங்களுடைய மகள் ஷியாமலாவின் பெயரிலே என்றவுடன் தந்து விட்டார்கள் அம்மா. கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் உங்கள் அழகாக உங்கள் இனிய குரலில் அந்த மந்திரத்தை உச்சரியுங்கள்.
0: அண்ட காகசம் அவள் காகசம் திறந்து சிசி, அண்ட காகசம் அபு காகசம்.
1: முதல் மெதுவாக சரியாக, இன்னும் ஒரு தடவை ஒரு நெடுமூச்சு விட்டு அப்படி செய்துவிட்டு சொல்லுங்கள் மந்திரத்தை.
0: அண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு சிசி.
1: கட்டிக்காரை கட்டிக்காரை திறந்து விட்டது. பாடசாலை போன்று இருக்கின்றது எனக்கு, பிள்ளைகளோடு உலகம் திறந்து விட்டது. அழகாக பட்டி. சரி, உங்களுடைய புது கண்ணாடியை வைத்து பாருங்கள், எந்த எத்தனை எழுத்துக்கள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும் பதமாக இருக்கும்.
0: கண்ணாடி தொடச்சிட்டு பாக்குறப்பா.
1: ஆ, துடைச்சி நன்றா, அது பட்டு துணியால் துவையுங்கள்.
0: தொடச்சிட்டு அஞ்சு எழுத்துப்பா.
1: அது பிள்ளை என்னன்னா பட்டு துணியாக துடைத்தபடியா? பட்டு துணி வரைக்கு சறுக்கி கொண்டிருக்கும் வலது உள்ள. பருத்தி துணி என்றால் சிறப்பாக இருக்கும். பருத்தி துணி என்றால் சிறப்பு. நான்கிழத்தில் இருக்கின்றது காரியம் இல்லை என்ன? சரி, நான்கிழத்தில் இருக்கிறதம்மா. இந்த நான்கிழத்தும் ஒரு ஒரு தொழில் புரிபவரை கூறுகின்றது. ஆனால் என்ன தொழில்? பஞ்சமா பாதங்களில் ஒன்றை செய்கின்றார். அவர் எங்கள் அயலிலே இருக்கின்றார். சில சமயம் அன்பினாலே நல்ல வழியிலேயும் இதை செய்வார்கள். இந்த அதுக்கு ஒரு பதம் இருக்கின்றது. அதாவது வந்து சொல்லாமல் கொள்ளாமல் பெற்று எடுத்துக்கொள்வார்கள். சரியா?
0: திருட்டுப்பா.
1: அதான், அதுக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்குது, இன்னும் ஒரு சொல் இருக்கின்றது. திருட்டு, திருட்டு என் மகள், திருட்டு என்பது தொழில், அதை செய்பவரை கூறுவது. தோடுடைய செவி என் தேவாரத்திலே வருகின்றது இந்த பதம். அப்ப இறைவனும் ஒரு திருடன் என்னம்மா?
0: ஆமாப்பா. களவாடுகிறது.
1: ஆ, அதே தான். அதை அதை அந்த அந்த அதை எப்படி பாலிலே கூறுவது?
0: களவாணி.
1: களவாணி என்பதை ஒரு ஒருவன் ஒருவன் அப்ப அஞ்சாறு பேரை சேர்ந்து கல்வர், கல்வர் என்று உள்ளம் கவர் கல்வன் என்று கூறப்பட்டு இருக்குல்ல. சரியான பதத்தை தந்து விட்டீர்கள், கண்டுபிடித்து விட்டீர்கள். அந்த இடம் எது என்று பொருளை கண்டு நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்கள் தமிழ் பதம் இப்படி இருக்கின்றது. அதில் கல்வன், திருடன், இதய திருடன், உள்ள திருடன் என்றெல்லாம் இருக்கின்றது. நல்லதுக்கு பொருட்களை களவெடுப்பவனையும் அப்படித்தான் சொல்லுவோம். திருடன், கல்வன், களவாணி என்றெல்லாம் சொல்லுவோம் இல்லையாம்மா? சரி, கட்டிக்காரி கல்வர். கல்வர் என்றது கல்வர் கூட்டங்களாக வருவார்கள். தனிப்பட்டு கல்வன் என்றால் தனிமாக வருபவர், கூட்டமாக வருபவரை கல்வர், கல்வர்கள் என்றெல்லாம் கூறுவோம். வாழ்த்துக்கள். சிறப்பான பதம் கல்வர் தந்துவிட்டீர்கள் கட்டிக்காரை. அடுத்து எந்த பதத்துக்கு நீங்கள் ஆயத்தமாக போகின்றீர்கள்?
0: 12ப்பா.
1: 12. வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பதம் பெறப்போகின்றது போல் தெரிகின்றது. படம் அப்படி காட்டுகின்றது. 12வது பெட்டியை உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். எங்கே மந்திரம்?
0: அண்ட காகசம் அபு காகசம் திறந்திரு சிசி.
1: வெட்டிக்காரு, கெட்டிக்காரு. இதிலே அம்மா எத்தனை எழுத்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மகளே?
0: 5 எழுத்துப்பா.
1: கட்டிக்காரர் நீங்கள் கல்வர் என்ற நான்களுக்கும் கல்வர் என்ற நான்குக்கும் ஒன்றை கூட்டி பெருமையாகத்தான் பெரிதாகத்தான் கேட்கிறீர்கள். ஆனால் இவர்கள் குறைவான புத்தி உள்ளவர்கள், குறைத்து விட்டார். எழுத்தை 3 எழுத்தில் தந்திருக்கின்றார். கூட கூட தந்திருக்கலாம் தானே, அள்ளி போட்டு தந்திருக்கலாம் தானே, ஒரு 10 சொல்லலையே, 10 எழுத்துல என்ன? 3 எழுத்திலே இருக்கிறது மகள். இது ஒரு புது புதிய பதம், ஆனால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். நாங்கள் இந்த வாழ்க்கையிலே இரவு நேரங்கள், பகல் வேளங்கள், இந்த சுடலை போன்ற இடம், சுடுகாடு, இடுகாடு போன்ற இடங்களில், அமைதியான இடங்களில் பேய் இருக்குதுன்னு கூறுவோம். பேய் தெரியுமா? பேய் என்ன? ஐயன்னா பேய். அந்த பேய் பசாசு, அதற்கு இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது இலக்கணத்தோடு சேர்ந்து, இலக்கியத்திலே சுவையான புராணங்களிலே இதிகாசங்களிலே உள்ள எங்களுடைய தொன்மையான சொல்லு தமிழ் சொல்லு. எந்த எதுவாக இருக்கும் ஆனாவிலே ஆரம்பிக்கும், முடிந்தால் கூறுங்கள். நான் உங்களுக்கு முதல் எழுத்து அகரம்,
0: ஆத்மா
1: அது ஜீவன் அல்லோடா, அது ஆ அது நெடுகல் அல்லவா, இது குரல் ஆ. கடைசி எழுத்து, கடைசி எழுத்து எங்கள் உடலிலே இருக்கின்ற உறுப்புகள் ஒன்று கை, அது வருகின்றது. ஆவும் கையும் நடுவிலே ஒரு எழுத்து வரும். கண்டுபிடிப்பது கடினம், புதிய பதமாக இருக்கின்றது. முயற்சி பண்ணி பார்த்து எப்படி இருக்கலாம் என்றார். சரி, எங்களோட வாயிலே ஒரு பக்கத்தை எப்படி கூறுவோம்? ஒரு பக்கத்தை வாய் உள் வாய் ஒரு பக்கத்தில் இப்போ நோய் வந்து விட்டால், பல் வலி வந்து வலித்து விட்டால் அப்படி கூறுவோம். அது கண் நம்மடா. இன்னும் ஒன்று இருக்கு மூன்று இடத்துல, குழந்தைகள் குழப்பட செய்தால் அன்னை தந்தையும் அந்த அன்பு சேர்ந்த கோபத்தோடு பேசுவார்கள். அமைந்து விட்டேன் என்றால் அழகு விந்து விடும் என்று, அழகு என்று கூறுவார்கள் தானே, அழகு அழகு என்று கூறுவார்கள். அழகு அழகு விந்து உடைத்து விடுவேன் என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த அதை போன்று இது வந்து அந்த முதல் எழுத்து ஆ, அடுத்த எழுத்து லா, இறுதி எழுத்து கை, அழகை என்று கூறுவது. இது அநேகமாக தெரியாத பதம், தெரியாத பதம் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் புள்ளியை தொலைக்க வேண்டாம் என்று கிருஷ்ணா உங்களுக்கு இந்த உதவியை நான் செய்தேன். நாங்கள் நோக்கம் வந்து தெரிந்து
0: கொள்வதுதானே.
1: பேய் என்பதற்கு அழகை என்றும் ஒரு பெயர்
0: உள்ளது.
1: அழகை ஆ குரில், குரில் அலகை, அழகை. நாங்கள் எத்தனை பதம் பாவிக்கணும்? பேய் என்று கூறுவோம், பசாசு என்று கூறுவோம், ஆவி என்று கூறுவோம், ஏதோ அமானுஷமாக இருக்கின்றது ஏதோ ஒரு என்று அப்படியெல்லாம் கூறிக்கொள்வோம், ஏதோ பெயர்கள் வைப்போம். அழகை என்பது சரியான இலக்கிய சொல்லாக இருக்கின்றது. தெரிந்து கொண்டோம் உங்கள் மூலம், உங்களோட உதவியோடு நன்றி. இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கின்றது. என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
0: மதுரை வீரன் படம், ஏச்சி புழைக்கும் பொழப்பே சரிதானா எண்ணி பாருங்க. அவங்க கல்லூர் கூட்டத்துக்காக தான் அந்த பாட்டு பாடுவாங்களே, அது
1: இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் இந்த எண்ணம் வந்து விடுது. ஏச்சு புழைக்கும்,
0: ஏச்சு புழைக்கும் பொழப்பே சரிதானா.
1: பிழைப்பி அடையப்பா, அடையப்பா நல்ல பாடல் இல்லை அம்மா. எப்பொழுது பாடிய பாடல் மகளே, இன்றும் பொருத்த பாடாக இருக்கின்றது.
0: இது
1: என்ன திரைப்படுத்துறியம்மா?
0: மதுரை வீரன்பா.
1: ஆமா, மதுரை வீரன் நகைச்சுவையோடு வருகிற இந்த பாடல் மிகவும்
0: கருத்துள்ள
1: பிழைக்கும் பிழைப்பே சிறப்பான பாடல் மகளே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புலனத்திலேயே நல்ல பாடல்களை தருகின்றீர்கள். கண்டிக்காரை வாழ்த்துக்கள். உங்களுக்கு இரண்டாவது சந்தர்ப்பம் இப்பொழுது ஒரு கட்டாய ஓய்வை கொடுத்து
0: விடுகிறேன்.
1: கடுமையாக உழைத்து விட்டீர்கள், சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நீங்கள் வளமையான நேரத்துக்கு வந்து விட்டீர்கள் தான். இங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த வேளையில் வருவார்கள், இணைவார்கள் என்று தெரிந்து கொள்வோம். ஒலிக்க இருக்கின்றது உங்களுடைய பாடல்கள் தொடர்ந்து, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வரும். சரியாக உங்கள் நேரம் 10:30 நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடுவேன். அதனால் 8:30 ஆரம்பித்து இன்றைக்குத்தான் அப்படி, நாளைக்கு அப்படி இல்லை. வர வேண்டும், இணைய வேண்டும். மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று வருகின்றார் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணா.
2: வணக்கம் ஐயா, மீண்டும் வணக்கம்.
1: மீண்டும் மீண்டும் வணக்கம் கூறும். நீங்கள் எந்த பட்டியை வேண்டும் என்று கேட்கின்றீர்கள்?
2: நல்ல
1: மந்திரம் ஐயா. அப்படி என்றால் இப்பொழுது நீங்கள் பருத்தி துணியால் துடைத்து பாருங்கள் கண்ணாடியை. எழுத்து சாத்தியா பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? பட்டினால் துடைத்தால் வலுவழுத்து போகும், பருத்தியில் துடைத்தால் சரியாக துடைக்கும். மூன்றே மூன்று இடத்தில் வந்திருக்கின்றது. சரியா? அது அந்த மூன்று எழுத்து பதம் எதுவென்றால், இப்பொழுது ஷியாமலா வந்து நீண்ட நேரமாக எங்களோடு இணைந்து இரண்டாவது பதத்துக்குள்ளே ஒரு பொரு பேதை கண்டுபிடித்து அதற்குரிய பாடலையும் கேட்டிருக்கின்றார். அது வந்து ஆண்பாலை குறிப்பது, பொதுப்பாலாக கள்ளர் என்று கூறியிருந்தார். கள்ளர் என்பது பொது பலவின் பால் இலக்கணத்திலே. ஆண்பால் என்றால் கள்ளன் என்று கூறுவார்கள். அப்படி என்றால் பெண்பாலிலே எப்படி கூறுவீர்கள்? மூன்று எழுத்திலே
2: கள்ளி.
1: வாழ்த்துக்கள், மறப்பே இல்லை, சரியாக கூறிவிட்டீர்கள். இரண்டு புள்ளிகள், கள்ளன் கள்ளி என்று கூறுவது. வாழ்த்துக்கள், சிறப்பு. அப்படி என்றால் உங்களுக்கு கெட்டிக்காரன் என்றபடியால் உடனே இரண்டாவது பட்டியும் கிடைக்கின்றது. இரண்டு. ஆஹா, இது எல்லோருக்கும் விருப்பமானது, எல்லோருக்கும் விருப்பம் இல்லாத பதம். எல்லோருக்கும் விருப்பமானது எல்லோ, ஆனால் மந்திரம் சொன்னால்தான் தெரியும். நான் வெளியே படத்தை பார்த்து விட்டு தான் கூறினேன். நீங்கள் மந்திரத்தை கூறுங்கள் கிருஷ்ணா.
2: அண்டகாகசம் அபுகாகுகும் திறந்துவிடு சீசே.
1: சரி, திறந்து விட்டது. அதில் ஒரு விதமான மாற்றமில்லை. உங்கள் மந்திரம் சுத்தமான உச்சரிப்பு தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுதும் பருத்தி துணியால் துடைக்கப் போகின்றீர்களா, பட்டு துணியால் துடைக்கப் போகின்றீர்களா கண்ணாடியை?
2: தெரியவில்லை ஐயா.
1: சரி, ஒன்றும் வேண்டாம், ஊதி போட்டு பாருங்கள்.
2: அதே மூன்று எழுத்து.
1: அதுதான் பிரச்சனை. ஊதினபடியால் இரண்டு எழுத்து பறந்து விட்டு இப்போ திருப்பி வந்திருக்குது. ஐந்து எழுத்துலேயே வந்திருக்குது. சரியா?
2: சரிங்க.
1: சரி, அந்த ஐந்து எழுத்தும் கூறுவது என்னவென்றால் கிருஷ்ணா, நாங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆன்மா பிறந்து இறக்கும் வரை பலவிதமான பாத்திரத்தை அடைகின்றோம். பாத்திரம் என்பது நாடகத்தில் நடிப்பதற்கு போடுவதில் பாத்திரங்கள், குழந்தை பாத்திரமாக இருந்திருக்கின்றோம், பிள்ளை பாத்திரமாக இருந்திருக்கின்றோம், வாலிபன் என்று வந்திருக்கின்றோம், மணமகன் என்று வந்திருக்கின்றோம், இப்படியெல்லாம் வந்திருக்கின்றோம் தானே. திருமணமாயின பின்பு ஒரு பின், குழந்தை பெற்ற பின்பு இன்னும் ஒரு பெயர், முதுமை அடையும் போது இன்னும் ஒரு பெயர், அப்படியெல்லாம் வருகின்றது. இந்த குடும்பம் ஆகியவுடன் இருவரையும் சேர்த்து கூறும் ஒரு பதம் இருக்கின்றது. கணவனாகி மனைவியாகி, கணவன் என்ற பெயர் பெறுகிறோம், மனைவி என்ற பெயரை பெறுகிறோம், இரண்டு பேரையும் சேர்த்து ஒரு பெயர் இருக்கின்றது. அது என்ன ஐயா? திரைப்படம் வந்தது தம்பதிகள். எத்தனை எழுத்து? நீங்கள் அஞ்சு எழுத்துல தானே பெட்டிக்கு இருக்குது. தகும்பதிகள் ஆறு எழுத்தா போயிட்டு. ஜெமினி கணேசன் அவர்களால் நடிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் ஒரு திரைப்படம், அந்த அந்த இந்த பேர்ல பாடலும் இருக்கின்றது. ஆரம்பிக்கும் குரில் குரில்
2: சம்சார்.
1: வாழ்த்துக்கள் ஐயா, நீங்கள் ஒரு சம்சாரி ஐயா. சம்சாரம் ஒரு மின்சாரம் என்ற படம் வந்தது. சம்சாரம் என்றது கணவனை மனைவியை இணைத்து கூறும் ஒரு பொதுப்பால், சம்சாரம். சரி அல்லவா? வாழ்த்துக்கள். சம்சாரம் என்று கண்டுபிடித்து விட்டார். படம் என்று சொன்னால் சொல்ல வேண்டுமா கிருஷ்ணனுக்கு? நாங்கள் கெட்டிக்காரன். சரி, உங்களுக்கான இரண்டு புள்ளிகள் சேர்கின்றன பெட்டிக்குள்ளே. இப்பொழுது என்ன மாதிரி போட்டியை தொடர்வோமா அல்லது இடைவெளியை? விட விருப்பம் இல்லை. உடனே மனைவியை கொண்டு வந்து விட்டார். வணக்கம் மகளே. அனுஷியா வணக்கம்.
3: வணக்கம்.
1: எப்படி இருக்கின்றீர்கள் மகளே?
3: நலமா இருக்கும்பா. நீங்க நலமாப்பா?
1: நலமே உள்ளேன். உங்களோடு வந்து இணைந்ததை எண்ணி பெருமையோடு நான் மகிழ்வாக உள்ளேன். சரி, இப்பொழுது அங்கே மழை பெய்து விட்டது என்று கூறியிருந்தார். இன்று நீங்கள் போட்ட கோலம் இருக்கின்றதா அழிந்து விட்டதா?
3: இல்லப்பா,
1: போடவே இல்லையா?
3: மலையில் போயிடுச்சுப்பா.
1: போயிரு, எனக்கு தெரியும், பார்த்தீர்களா? அலங்கோலமாக போய்விட்டது. சாரி, அது அது அதுக்கும் தேவைதான். இந்த கா இந்த நேரம் வெயிலே இருந்து அந்த கோலத்துக்கு வண்ணம் எல்லாம் போயிடும். அதனால குளிர்மை. சரி, இப்பொழுது நாங்கள் போட்டிக்கு வருவோம். உங்களுக்கு விருப்பமாக எத்தனையாவது எண் பெட்டி வேண்டும்?
3: ஒன்றாவது எண்.
1: வாழ்த்துக்கள். ஒன்றாவது வெட்டி எப்பொழுதும் மகள் வந்தால் முதலாவது வெட்டியை கேட்டு விடுவீர்கள். அது காத்து கொண்டது உங்களுக்காக தரப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் மந்திரம் கூற வேண்டும். என்ன செய்வோம்? நீங்கள் உங்களுடைய கண்ணாடியை உபயோகித்து இதற்குள்ள எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று கூறுகிறீர்கள்? கட்டி காரை என்று சொல்லலாம், ஒரு எழுத்து கூட நாலு எழுத்து இருக்கின்றது. சரி, அந்த நாலு எழுத்துக்களும் தரும் கருத்து எதுவென்றால், நீங்கள் எங்கே வாழ்கிறீர்களோ அந்த இடத்தை குறிக்கின்ற ஒரு பெயர். எங்கே வாழ்கிறீர்கள்? வீட்டினில்தான் வாழ்கிறீர்கள். வீட்டினில்தான் வாழ்கிறீர்கள். சரி, அதை நான்கு எழுத்துக்களால் கூறும் ஒரு பதம் என்ன பதம்? வீடு என்பதை நான்கு எழுத்துக்களால் சொல்லலாம். பாடல் இருக்கின்றது, பாட்டு பாட்டுக்கள் எல்லாம் இருக்கின்றது. அவன் அவள் அது திரைப்படத்தில் வருகிற ஒரு பாடல் முதல் பதமாக இருக்கின்றது. நான்கு எழுத்து. அங்க ரகசியமாக கிருஷ்ணா உங்களோட மூளையை சலவை செய்து விட நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அது உறவுகள் என்றது உறவினர்களை கூறுது மகளே. இது வீடு என்பதை வேறு என்ன சொல்லு? வீடு என்பதற்கு இன்னும் ஒரு பதம், பல பதங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும் இ என்று ஆரம்பிக்கும், இ குரல் ஆரம்பிக்கும் ஒரு பாடலும் இருக்கிறது. என்பது சரியான பதம். வாழ்த்துக்கள் மகளே, உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கின்றது. நீங்கள் சொல்லுவீர்கள், இவர் முந்திரி கொட்ட மாதிரி முந்தி விட்டார் பாத்தீங்களா? அது முன்ன சொன்னவர் மெதுவா சொல்ல மாட்டார், காதுக்குள்ள சொல்லியிருக்கலாம் தானே. எனக்கு கேட்டு விட்டது கிருஷ்ணா. கட்டிக்காரர்கள், கட்டிக்காரர் இல்லம் என்பது எங்களுடைய வீட்டுக்கு இன்னும் ஒரு பெயர், அற்புதமான மங்களமான பெயர் இல்லம். வாழ்த்துக்கள். சரி, அப்படி என்றால் இரண்டாவது வட்டி எது பண்ணும்? இங்கே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு கூறப்படவில்லை, ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்திலே போகின்றது. ஐந்து ஆறு ஏழு உங்களுக்கு இது வேண்டும். நான்கு நான்கு நான்கு என் பெட்டியை கொண்டு வரும் வேளை உங்கள் அனுமதியோடு அந்த மந்திரத்தை நான் கூறுகிறேன். அண்ட காகதம் அபு காகதம் திறந்துடு சிசு என்று கூறியவுடன் சிசே திறந்து விட்டது கதவு. திறந்தவுடன் அந்த பெட்டிக்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக என்று வருகிறது? எந்த எந்த எத்தனை எண்கள்?
3: நான்கு.
1: கட்டிக்காரி நான்கு சரியா சொல்லி கட்டிக்காரி என்று குறிவிட்டேன். ஆனால் அது என்ன கூறுகின்றது என்றால், எங்களோட உடலிலே முகத்திலே ஒரு பக்கத்தை காட்டு கூறுவது எப்படி? இப்பொழுது அதை சியாமலா உச்சரித்திருந்தார் அந்த பதத்தை, அது எதுவாக இருக்கும்? திரைப்பட பாடலாம் இருக்கின்றது. ஒரு பக்கத்தை எப்படி கூறுவது? அந்த பதம் அம்மா, இந்த முன்னைய காலத்தில் திருடர்கள் வந்து இறுக்கமாக நெருக்கமாக வைரம் கட்டப்பட்ட சுவர்களில் துவாரம் போடுவதற்கு இதை உபயோகிப்பார்கள், களவெடுப்பதற்காக. நான்கு எழுத்து. உங்கள் உடலிலே உங்கள் முகத்திலே ஒரு பக்கத்தை எப்படி கூறுவீர்கள்? இப்பொழுது சாமலா உச்சரித்தார் அந்த பதத்தை, க என்ற குரலே ஆரம்பிக்கும். அந்த சொல்லிவிட்டார், அதுதான் சொல்லிவிட்டார். அவர் முந்தி விட்டார். என்ன
3: சொன்னார்?
1: கண்ணம். கண்ணல் என்றது இனிப்பானது அம்மா, இனிப்பு. கண்ணல் பாகு என்றது அது வேற, கரும்பிலே இருக்கிறது கண்ணல், அந்த இனிப்பான பாகம். கண்ணம் கன்னத்தில் நடி காயம், கன்னத்தை காட்டுவதா என்றெல்லாம் கூறுவோம்ல. கன்னம் கன்னம் மீங்கிடும் என்று கோபத்தில் பேசுவார்கள். வச்சிருந்தா கண்ணம் வீங்கிரும் கண்ணம் என்பது இதைத்தானமே சுவர்களிலே கண்ணம் வைத்து களவெடுப்பார்கள். அந்த கால துவாரம் இடுவதற்கு கண்ணம் என்ற ஒரு பொருள் இருக்கு, அதை வைப்பார்கள் பழைய காலங்களில் கண்ணம். அன்னம் அந்த பாடல் கிருஷ்ணா தெரியும், அன்னம் இட்ட வீட்டிலே கண்ணம் வைக்கல் ஆகுமா என்ற பாடல் இருக்கின்றது. கிருஷ்ணா ஞாபகம் இருக்கின்றதா அந்த பாடல்? ஆமா ஆமா, கண்ணம் என்றது பாருங்க அவர் எப்படி உதவி செய்கிறார் களவாணியன். அம்மா அதுவும் மகளிர் அனுஷாக தெரிக்க தெரியுமா, நான் முந்தி விடுவார் முந்திரி கொட்ட மாதிரி. இருப்பினும் ரெண்டு புள்ளிகள் தந்து கட்டாய ஓய்வும் தருகின்றேன். என்ன பாடல் அனுஷாவுக்கு வேண்டும்? அருமையான பாடல், சிறப்பான பாடல், அதோட நல்ல கருத்தை தந்து ரெண்டு புள்ளிகளை நான்கு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். பெட்டி இரண்டை திறப்பதற்கு உற்சாகமாக உழைத்தீர்கள். மீண்டும் சந்திப்போம், கட்டாய ஓய்வில் செல்லுங்கள். இருவருக்கும் மறைமுகமாக உதவி செய்தவருக்கும் நன்றி. நன்றி மகளே. அடுத்து வர இருப்பது யாராக இருக்கலாம், எங்கே பார்ப்போம். தானாக வந்த சந்தனம் போல் தெரிகின்றது. ஆமாம், அவரே தான், அவரே தான். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
1: வாழ்த்துக்கள். உங்களுக்கு இரவு நேரம் வணக்கம். அன்று நான் வருகின்ற நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் என்றவுடன் அந்த அன்பாக வரவேற்றிருந்தீர்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு நன்றி. இன்று சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் ஓடி வந்து விட்டீர்கள். அதுவும் மிகவும் விமரிசையாக நடக்கும் பொக்கிஷத்துக்கு வந்துவிட்டீர்கள். சிறப்பிப்பதற்காக வாழ்த்துக்கள், வரவேற்றுக் கொள்கின்றேன். சரி, இப்பொழுது நீங்கள் நலமாக இருக்கணும். கோவை காலநிலை அப்படி இருக்கின்றது இந்த இரவு நேரத்தில்.
4: மழை வர்ற மாதிரி
1: இருக்குங்கய்யா? ஆனா வர இல்லை. வர மாதிரி இருக்கு. ஆனா உங்களுக்கு மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் இதமான ஒரு ஒரு காலநிலை உள்ள இடம் என்றுதானே கூறுவீர்கள். அதிகம் நீங்கள் இந்த காலநிலையால் நீங்கள் பாதிக்கப்படுவதில்லை.
4: 21 டிகிரியில இருக்கீங்க இல்லையா?
1: ஆமா,
4: நாங்க 24ல இருக்கிறோம்.
1: ஒரு 3 தானே கூட. ஆனா வெப்பம் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. இன்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அப்படியா? வாழ்த்துக்கள். அப்படின்னா நாங்கள் அங்கே வந்து உங்கள் கோவையிலே தங்கிக் கொள்ளலாம் போல் இருக்கின்றது. பொருத்தப்பாடான காலநிலையாக இருக்கு.
4: ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா கேரளா மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு.
1: ஓ, உங்களோட பருவக மழை அங்கிருந்து வருது, தென்மேற்கு பருவ பயிற்சியா?
4: பாலக்காடு பக்கத்துல
1: இருக்கிறதுனால. ஆமா, பாலக்காட்டை பற்றி நன்றாக தான் கூறுகிறார். நல்ல காலநிலை உள்ளது சுவாத்தியம். சிறப்பு சிறப்பு. அப்ப கோவையிலேயும் அப்படி இருக்கின்றது அனுபவித்துக் கொண்டு எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறுகிறீர்கள். அதற்கு கேட்பதற்கு மகிழ்ச்சி. நாங்கள் நலமாக இருக்கின்றோம், மேலும் நலம் பெற இறைவன் திருவர்கள் கிடைக்கும் என்று
4: கூறிக்கொண்டோம்.
1: அம்மா ஒரு ஓரளவு இன்னும் அவருக்கு கொஞ்சம் ஓய்வு தொகைப்படுகின்றது. அவர் இன்னும் திடகாத்திரமாக வருவதற்கு சான்று இல்லை.
4: ஒரு நாளைக்கு நிகழ்ச்சிக்கு வரலாம்.
1: ஆமா, அதை நீங்கள் கூறுகின்றீர்கள். நான் அவரிடம் கூறிக்கொண்டிருக்கின்றேன். அவருக்கும் உட்கார்ந்து நீண்ட நேரம் பயணிப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. அவனுடைய
4: நீங்க நிகழ்ச்சி நடத்தும் போது கடைசியில ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு
1: வரலாம் தானே. அது எனக்கு உதவியாக இருக்குமில்லவா? நான் உங்களோட மூச்சு பிடிச்சி பேசி பேசி மீண்டும் மீண்டும் இங்கே மூச்சு அடைக்க பார்க்கின்றது. இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருப்பார் என்று எண்ணுகிறேன். அவரிடம் நானும் வலியுறுத்தி கூறுகின்றேன். இறைவன் அருளால் அவர் வருவார் என்ற நம்பிக்கையோடு.
4: ஆரம்பத்துல வர வேண்டாம், கடைசியில ஒரு 1/2 மணி நேரம் வரும்.
1: 1 மணி நேரம் வந்திருந்தால் போதும் தானே ஐயா? 1 மணி அவ இருந்தால் தான் 3 மணி 4 மணி என்றாலும் எழும்ப மாட்டான். அதொன்று உங்கள் எல்லோரையும் வைத்து செலாவித்துக் கொண்டிருப்பார். வருவார் வருவார் நிச்சயம். எப்பொழுதும் கடல் கலங்கி இருப்பதில்லை தானே, எப்பொழுதும் இரவு வருவதில்லை, விடிவு என்று ஒன்று இருக்கு தானே. அந்த நம்பிக்கையோடு இருப்போம். நல்லது, சிறப்பு. நாங்கள் இன்று வந்த விடயத்தை ஒரு தடவை கவனிப்போம். கண்டுபிடி கண்டுபிடி உங்களுக்காக காத்துக்கொண்டு மிகுதியாக இங்கே கிட்டத்தட்ட 5, 3, 12 பெட்டிகள் இருக்கின்றன. 6, 7, 8, 9 அதன் பின்பு 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 வரை இருக்கின்றது. உங்களுக்கு விருப்பமான ஒரு பெட்டியை தொட்டு பாருங்களேன்.
4: 9
1: ஒன்பது. ஆஹா, நீங்கள் ஒன்பது என்று அழைக்கின்றீர்கள், ஒன்பதை தருகின்றேன் நாகப்பன் அவர்களுடைய பெயரிலே. இலக்கம் ஒன்பது ஒரு ஒரு சுற்று ஒரு ஏனைய எண்களை விட எண் ஒன்பது. நான் ஒரு தடவை இலக்கம் உபயோகித்து விட்டேன், பார்த்தீர்கள் அவ்வளவு தூரம் இந்த மொழி வந்து எங்களை ஆட்சி பெற்றிருக்கின்றது. அந்த ஒன்பது, ஒன்பதை எத்தனை தடவை பெருக்கினாலும், அதாவது வந்து செய்தாலும் அதை கூட்டி பார்த்தால் ஒன்பது தான் பெறும். ஒன்பது ஒரு தடவையை பெருங்க ஒன்பது, ஒன்பதை இரண்டு தடவை பெருக்கினால் பதினெட்டு, இரட்டி பார்க்கினா பதினெட்டு, அதில் ஒன்றும் எட்டும் காணப்படுகிறது. அந்த ஒன்றை எட்டையும் கூட்டினா ஒன்பது தான். அதே போன்று மூன்றாவது தரம் பெருக்கி பார்த்தா ஒன்பது, மூன்று ஒன்பதுகள் இருபத்தி ஏழு, ரெண்டும் ஏழும் ஒன்பது தானே. ஒன்பதை ஒன்பதால் வகுத்து பாருங்கள், ஒன்பத்தி ஒன்பது எண்பத்தொண்டு, எட்டு மண்டும் ஒன்பது. எப்படி பெருக்கினாலும் கூட்டுத்தொகை ஒன்பது தான் பெறும். சிறப்பான ஒரு எண். அந்த எண்ணை கேட்டிருக்கின்றீர்கள், அதில் வந்த பதம் தருவதற்கு முன்பு அந்த மந்திரத்தை ஒரு தடவை உச்சரித்து பார்க்கலாமே. ஆமாம், அற்புதமாக அழகாக திறந்து கொண்டது அந்த பெட்டி. சரி, உங்களுடைய கண்ணாடியை ஒரு தடவை ஊதி துடைத்து பருத்தி துணியால் துடைத்து போட்டு பாருங்கள் எத்தனை எழுத்துக்கள். அப்ப கண்ணை ஒரு தடவை விரலால் தடவி விட்டு கூறுங்கள். அச்சொட்டாக தடவீர்கள், ரெண்டு கண்ணையும் தடவீர்கள், பார்த்தீர்கள் ஐந்து எழுத்து தான் அங்கே இருக்கின்றது. சரியா, கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ஐந்து எழுத்தை கண்டுபிடித்து விட்டார். இந்த ஐந்து எழுத்திலே வரும் பதம் எதுவாக இருக்கும்னா, நான் உங்களை நான் அழைக்கும் அழைப்பிலே இருக்கின்றது இந்த பதம். புனிதமான மங்களமான ஒரு பொருள் ஆலயங்களிலே அதிகமாக கிடைக்கும். பிரசாதமாக கொடுப்பார்கள், பக்தியோடு அதை பெற்றுக்கொள்வோம், நாங்கள் அணிந்து கொள்வோம். உங்களை நான் அழைக்கும் பதம்
4: யார்? எல்லாரையும் ஆகையா?
1: இல்ல, உங்களை,
4: என்னை மட்டும்.
1: நீங்கள் வரும்போது நான் அழைப்பேன். இப்படி உங்களுக்கு இப்படி ஒரு பெயர் வைத்திருக்கின்றேன். சந்தனம் ஆலயங்களில் சென்றால் குருக்கள்மார் அபிஷேகம் முடிந்தவுடன் கொடுப்பார்கள் பிரசாதமாக. நாங்கள் பக்தியோடு வாங்கி அணிந்து கொள்வோன்னே தெரியலே, வீட்டிலேயும் வைத்திருப்போம். சந்தனம் என்றது அற்புதமான, தானாக வந்த சந்தனம் வந்து சந்தனத்தை கண்டுபிடித்து ரெண்டு புள்ளிகளை பெற்றுக்கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வழியிலே உங்களுக்கு இரண்டாவதாக ஒரு பெட்டிக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. பத்து பதினொன்று பன்னிரண்டு வரை சென்று விட்டது. இப்பொழுது இங்கே பதிமூன்றிலிருந்து
4: எட்டு.
1: ஆமாம், எட்டு. எங்கே மந்திரத்தை கூறுங்கள்.
4: அந்தகாகசம் அபுகாககும் திறந்து திசீசே.
1: சரியான தரமான மந்திரம் ஐயா, சக்தி வாய்ந்திருக்கின்றது. திறந்து விட்டது வெட்டி. மீண்டும் ஒரு தடவை கண்ணை தடவி விட்டு பாருங்கள் எத்தனை பதங்கள் எழுத்துக்கள் அதுக்குள்ள இருக்கின்றது என்று.
4: தெரிஞ்சு மூணு இருக்கலாம்.
1: கெட்டிக்காரன் ஐயா, சரியாத்தான் ஐயா, கண்ணை துடைக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பட்டு துணி பருத்தி துணியை போன்று விட்டது இந்த துடைப்பம். இந்த மூன்று எழுத்திலே காணப்படுவது ஒரு மலர், ஒரு பூ. இந்த பூ மலர வேண்டுமென்றால் சூரியன் உதிக்க வேண்டும். சூரியனை கண்டவுடன் சந்தோஷமாக மலர்ந்து அவர் சென்றவுடன் மூடிவிடுவார், சுருங்கி விடுவார். ஆனால் இந்த மலருக்கு எப்பொழுதும் தண்ணீர் வேண்டும். அது எதுவாக இருக்கும்?
4: வேற வேற பதம் இருக்குது.
1: ஆமாம், இது மூன்றெழுத்திலே இருக்குண்ணா, மூன்றெழுத்திலே.
4: இது ரொம்ப எளிமையான பதம் ஐயா. தாமரை.
1: வாழ்த்துக்கள் தாமரை கண்ணங்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் கூறுவதற்கு முன்பே நான் நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கையோடு உங்க புள்ளியை உங்கள் பையில போட்டு விட்டேன், பார்த்தீர்களா? என்னை காப்பாற்றி, என்னை காப்பாற்றி விட்டு.
4: ஒன்னாவது வகுப்பு கணக்கு
1: உங்களை பொறுத்தவரையில். வாழ்த்துக்கள். சிறப்பான பதில் தாமரை என்பது. இது தாமரை முட்டு இருக்கும், நாட்கணக்காக இருக்கும். இப்பொழுது சூரியனுடைய ஒளி சுள்ளன படுகின்றதோ உடனே அது மலர்ந்து அள்ளி அள்ளி. வாழ்த்துக்கள் சிறப்பு. அள்ளி ஆம்பல், ஆம்பல் என்று ஒரு பூ இருக்கு. அள்ளி வந்து வெள்ளை நிறமாக இருக்கும். அதுவும் இந்த இனம் தான் ஆம்பல் என்ற பேர். அள்ளி வந்து வெண்ணிறமாக இருக்கும், ஆம்பல் வந்து ஒரு சாம்பல் நிறமாக அப்படி இருக்கும். அந்த ஆம்பல் நல்ல பதம், அந்த பதம். அந்த இலையும் வந்து தாமரையினுடைய இலை வட்ட வடிவமாக இருக்கும். ஆம்பல் என்ற இலை வந்து வட்டம் இருக்காது, நடுவில் ஒரு வெட்டு விழுந்து பிரிந்திருக்கும் இடையில் கவனிச்சிருப்பீர்கள். ஆம்பல் இலையை நாங்கள் உணவு உண்பதற்கு எல்லாம் பாவிப்பதில்லை, தாமரை இலையை பாவிப்போம். சரி, சிறப்பான பதிலை தந்திர மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்று களைப்படைத்து விட்டீர்கள். உங்களுக்கு கட்டாய ஓய்வு கொடுக்கிறேன். அதற்கு முன்பு என்ன பாடலை வேண்டி கேட்கின்றீர்கள்? நான்
4: அதே பாட்டை போட்டிருந்தேன்,
1: தாமரை கண்ணங்களா? எளிமையான பாடல் என்ன, தாமரை எழுத்தாளர் இருக்கின்ற பாடலாசிரியர் தாமரை என்ற திரைப்படம் வந்தது. இப்பொழுது
4: அதிக வெப்பம் இருக்குதாங்க, வெப்பமா?
1: வெப்பம் இருக்கின்றது. வெளியே சென்றால் வெப்பம் இருக்காது என்றால் காற்றிலே ஈரப்பதம் இருக்கின்றபடியால் குளிர்மையாக இருக்கின்றது. கலையத்துக்குள்ளே நாங்கள் வெப்ப கருவியையும் வெப்பக்கருவியையும் குளிர்கருவியும் அணைத்து விட்டு சாதாரணமாக வைத்திருக்கிறபடியால் மூடி இருக்கும் அந்த அறைக்குள்ளே வெப்பம் தான் நிலவும். கணனிகள் வேலை செய்கின்றன, ஒலிக்கருவிகள் வேலை செய்யும் பொழுது வெப்பம் இருந்து கொண்டிருக்கும். தாழ் போட்டிருக்கு என் கதவுகளுக்கு. ஏனென்றால் நாங்கள் பேசுவது வெளியேயும், வெளியே இருந்து ஒலி உள்ளேயும் பிறக்கலாம்.
4: போட்டுக்கலாம்.
1: அது அந்த விசை வந்து வீசும் பொழுது இன்னும் வேகமாக இருக்கும் வெப்பம். அது மட்டுமல்ல ஒலி வாங்கி இழுத்து கொள்ளும். நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறது இது வந்து ஸ்டூடியோ மைக் என்று கூறுவது. இதை இப்போ சாதாரணமாக மேடைகளிலே வைத்து பாய்க்கும் போது அது ஸ்ட்ரைட்டாக குரலை மட்டும் இழுக்கும், அக்கம் பக்கத்தில் உள்ளதுகளை பெரிதாக இழுக்காது. இது வந்து இப்படி ஒரு பாருங்கள், இப்படி ஒரு மேசையில் ஒரு பொருள் விழுந்தால் கூட உங்களுக்கு கேட்கும். நான் என்னுடைய நாற்காலி விலகினால் மூவண்ணால் கூட அந்த சத்தம் வந்துவிடும். அதனால் நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது குரல் அடைக்கிறதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அவ்வளவு துல்லியமானது இந்த ஒலிவாங்கி. அதோடு வெளியே வரும் சத்தம் எனக்கு கேட்காது. ஏனென்றால் நான் காதிலே ஒலி அந்த ஒலி அந்த கருவியை பொறிச்சு
4: காதில் மாட்டியிருக்கீங்க.
1: அது மட்டும் உங்களோட பேச்சு மட்டும்தான் எனக்கு கேட்கும். உங்களோட பேச்சும் எங்களோட வானொலிக்குள்ளே வர ஒலியும் தான் கேட்கும், வேறு ஒன்றும் கேட்காது. நான் எங்கள் கதவை வந்து யாரும் தட்டினால் திறக்க சொன்னால் கூட எனக்கு கேட்காது. ஆனால் அவர்கள் தட்டுவது உங்களுக்கு டப்புன்னு கேட்கும், உடனே கேட்டுவிடும். அதற்காக மிக அவதானமாக நான் இருந்து கொள்வது உண்டு. அதில் நான் ஓரளவு அசைஞ்சாலும் மகள் இருந்தால் ஒன்றுமே கேட்காது. தற்செயல நான் ஏதாவது வந்துவிட்டு முறைத்து பார்ப்பார். தாமரை கண்ணங்கள் என்ற பாடலை கேட்போம். நீங்கள் இரண்டு நாட்கள் என்று இல்லை, வந்து இணைந்ததுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். தொடர்பு
4: வரலாம்னு நினைச்ச நேரம் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு.
1: நேரங்கள் ஒத்து வர வேண்டும் அல்லவா? இன்று உங்களுக்கு சரியாக வந்திருக்கு, வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள நாங்கள் இன்று ஆரம்பித்தது கொஞ்சம் அரை மணி நேரம் முன்பு. எனக்கு ஒரு நியமனம் இருக்கின்றபடியால் நிகழ்ச்சியை நான் தடைக்கு நிகழ்ச்சியை நான் இல்லாமல் செய்ய விருப்பம் இல்லை. நிகழ்ச்சிக்கு வருவது எனக்கு விருப்பம். அதனால் ஒரு அரை மணி நேரம் உங்களிடம் கேட்டு முந்தி வந்துவிட்டு நீங்களும் வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், தொடர்வோம். சென்று ஒரு கட்டாய லீவில் அமர்ந்து மீண்டும் ஓடி வாருங்கள். நன்றி, நன்றி நாகப்பன். அடுத்த ஒரு வருகின்றனர் எங்களுடைய கிருஷ்ணர் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்,
5: மீண்டும் வணக்கம் ஐயா.
1: கிருஷ்ணனுக்கு என்ன வேண்டும், எந்த பட்டி வேண்டும்?
5: இடையில் உள்ள எண்கள் தாருங்கள் ஐயா.
1: இதையா, இடையில உள்ள எண்களா? இடையிலே வந்து 1, 2, 3, 4, 5, 5 அதுக்கு அடுத்து 6, 7 இருக்கின்றது. ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. எங்கே பாடல், மந்திரத்தை பாடுங்கள்.
5: அண்டகாகசம் அபோகாகசம் திறந்து விடு சீசே.
1: ஓ, பாடலாக ராகத்தோடு கூறியபடியால் அது அவ்வளவு தூரம் பலிக்கவில்லை. மந்திரமாக கூறுங்கள்.
2: நன்றி.
1: மந்திரமாக கூறுங்கள்.
2: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்துவிடு சிசி.
1: கட்டிக்காரன் பார்த்தீங்களா, அது சென்னுடையதும் திறந்தது ஐயா, அது ராகத்தோட சென்னுடன் திறக்கவில்லை. சரியா, வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. இப்பொழுது நீங்கள் பட்டு துணியால் துடைத்து பார்க்க போகிறீர்களா, பருத்தியால் துடைக்க போகிறீங்களா, இல்லை கையால் துடைக்க போகிறீங்களா, இல்லை சும்மா பார்க்க போகிறீர்களா?
2: பார்க்குறேன்.
1: அப்போ எத்தனை எழுத்து இருக்கும்?
2: ஐந்து.
1: அது பிழைச்சி போச்சு. சும்மா இல்லை பார்த்துருக்கேன், துடைத்து போட்டு செய்திருக்கலாம். நான்கு எழுத்தையா? இப்பொழுது நான்கு எழுத்தை தரும் அந்த பதம் கிருஷ்ணா, இப்போ நீங்களும் நானும் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது எங்களால் மகிழ்ச்சியாக காட்டப்படுவது எது? அதை தான் அது. மகிழ்ச்சியாக நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்று எதை கொண்டு அனுமானிக்கின்றார்கள்?
2: வார்த்தை.
1: வார்த்தையை பேசி கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த வார்த்தையிலேயே என்ன சாரம் இருக்கின்றது? நாங்கள் இருவரும் பேசும்பொழுது, எங்களுடைய நாகப்பன் வந்து ஒவ்வொருவரும் வந்து பேசும்பொழுது இது சிறப்பாக இங்கே தொனிக்கிறது. எது? ஒருவரை ஒருவர் கண்டவுடன் நாங்கள் உடனே செய்வது எது?
2: ஒன்று மகிழ்ச்சி, ரெண்டாவது சிரிப்பு.
1: சிரிப்புக்கு இன்னும் ஒரு சிரிப்புன்னா என்று சிரிக்கிறது சிரிப்பு. சின்ன சிரிப்பது சின்ன நகைச்சிருக்கிறது
2: புன்னகை.
1: அதுதானே, புன்னகையில் ஒரு பொருள் வந்தது. இப்போ நாங்கள் பேசிக்கொண்டு போகிறது புன்னகைத்து கொண்டு தான் பேசுகிறோம். பெரிதாக ஓஹோன்று ஆணவச்சிருப்பு, அடங்காரச்சிருப்பு, அதிகாரச்சிருப்புன்னு பேசவில்லை. புன்னகை. புன்னகை என்ற நான்கு எழுத்தை கண்டுபிடித்து இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொண்டார் எங்களுடைய கிருஷ்ணன். அதை நான் நேர்மையாக நிதானமாக கொண்டு சென்று பெட்டியிலே சேர்த்து கொண்டேன். சரியா? அடுத்த பெட்டிக்கு நீங்களா? ஆ, ஏழு. ஏழுக்கு வந்துவிட்டோம். அந்த இடையிலே உள்ளதை நிறைவ வேண்டும் என்று எண்ணிய அந்த பெருந்தன்மையான குணத்துக்கு நன்றி கூறி உங்களோட மந்திரத்தை கேட்கப்படுகின்றது.
2: அண்டகாகசம் அபூகாகுகும் திறந்துவிடு சிசி.
1: அரோகராத்திரோ. சரி, எங்கே இப்பொழுது குறிப்பிட்டு பாருங்கள், எத்தனை எழுத்துக்கள் தெரிகின்றது, என்ன விதமாக பார்க்கலாம்? போடி போக்கில் அடிச்சு விட்டீர்கள், மூன்று எழுத்துன்னு வந்து விட்டது. சரியா வந்து விட்டது கேட்டிக்காரன். பொருளை தருகின்றேன், தரவை தருகின்றேன், பதத்தை கண்டுபிடிங்கள். மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் இது வந்து இந்த பூமியிலே எங்களால் காணக்கூடிய ஒன்று. பூமியிலே, பூமியில் இருந்து காணக்கூடிய பொருட்கள் பல, அதிலே இதுவும் ஒன்று. இது பொருள் அல்ல, இது ஒரு பெரிசு பிரம்மாண்டமானது. நாங்கள் தொட்டு பார்க்க முடியாது, ஆனால் பார்த்து ரசிக்க முடியும். ஆனால் இவரை பகலில் பார்க்கலாம், ஆனால் அவ்வளவு துல்லியமாக தெரியாது.
2: அது நிலவு.
1: அதுதானையா, அதுதானையா, கண்டுபிடித்து விட்டார் கெட்டிக்காரன். பகல்ல பார்க்கலாம், சில இடத்துல காணப்படுகிறது, ஆனால் துல்லியமாயிருக்காது. மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்று நீங்கள் கெட்டிக்காரன் என்ற பட்டத்தை மீண்டும் பெற்றுக் கொள்ளுகின்றீர்கள். இங்கே உங்களுக்கான புள்ளி சேர்க்கப்படுகின்றது. வாழ்த்துக்கள் தந்து கட்டாய ஓய்வு தந்து அன்பு மகளை அழைக்கின்றேன் இப்பொழுது. அனுஷ்யா வாருங்கள்.
3: வணக்கம்.
1: வணக்கம் மகளே. நாங்கள் இப்பொழுது நல்ல தரமாக தரமாக புன்னகையோடு விளையாடி கொண்டிருக்கின்றோம். இங்கே இப்பொழுது 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 ஆகிய பதங்கள் காணப்படுகின்றன.
3: 13
1: அதுதான் சரி. 13வது எழுத்து, 13வது பெட்டி அனுஷியாவின் பெயரிலே வருகின்றது. எங்கே மந்திரத்தை நான் கூற வேண்டுமா? ஒரு தடவை நீங்கள் கூறி பாருங்கள். அபு காகசம் திறந்து சிசு, திறந்து விட்டது. நான் சிசு என்று கூறேன், சிசே என்று வரும் வந்து திறந்து விட்டது. அண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு சிசே, திறந்து விட்டது. பட்டி எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் மகளே அதுக்குள்ள? உடலிலே ஒரு உடலிலே உள்ள ஒரு பகுதி. இது ஆண்களுக்கு மிகவும் விரிந்து பலமாக இருக்கும், வலிமை உள்ளதாக இருக்கும். பெண்களுக்கும் இருக்கின்றது, ஆண்களை போன்ற வலிமை அவர்களுக்கு இல்லை இந்த பதத்திலே. அது இரண்டு கைகளுக்கும் உடம்புக்கும் பொருத்தப்பாடுள்ள இடம், அந்த இடம் அங்கேதான் இருக்கின்றது. அது ரெண்டும் அதை எப்படி கூறுவது? அது ரெண்டு இடத்திலே தான் அதிகமாக நாங்கள் கூறுவோம். அதுக்கு மூன்று இடத்துல ஒரு பதம் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள், நான் உதவி செய்கிறேன். இல்லாத விட்டால் உங்களுடைய அவர் ரகசியமாண்டு பரகசியமாக சொல்லுவார். ஆமாம், எங்கள் உடம்பிலே கை வந்து எங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை கூறுவதம்மா. இது ரெண்டு இடத்துல தான் அதிகமாக நாங்கள் கூறுவோம், ஆனால் அது மூன்று இடத்துல கொண்டிருக்கிறது. இது வந்து ஆண்களுக்கும் மிகவும் பலமாக இருக்கும், வலிமையாக இருக்கும். பெண்களுக்கு ஆண்களை விட குறைவான வலிமை தான் அதில் இருக்கின்றது. சரி, உங்களுக்கு இருக்கும் இன்னும் ஒரு விளக்கம் கூட. நீங்கள் புடவை அணியும் பொழுது அந்த இறுதியாக அந்த தொங்கல், அதை தாவணியை எங்கேயே தூக்கி போடுவீர்கள்?
3: இடுப்பு
1: இல்லையம்மா, இடுப்பிலே சுத்தி கொண்டு வந்து மிகுதியே எங்கே போடுவீர்களா? இல்லை,
3: தோளில்.
1: தோளில், அந்த தோளுக்கு வேறு என்ன பதம்? அந்த கை வந்து எங்கே பொருந்துகிறது? தோளிலே பொருந்துகிறது. அந்த தோளிலே பலம் இருக்கும், அதுக்கு ஒரு பதம் இருக்கிறது. மூன்று எழுத்திலே இருக்கின்றது, அந்த தோளுக்கு மூன்று எழுத்திலே ஒரு பதம் இருக்கின்றது. அது இதுவாக இருக்கும், பூ என்ற குரலிலே ஆரம்பிக்கும். பூ கிருஷ்ணா கண்டுபிடிங்கள், உதவி செய்யுங்கள். வேற என்ன, வேற எப்படி சொல்லுவீர்கள்? அந்த தோல் என்பதை வேற என்ன சொல்லுங்க, நீங்கள் சொல்லுவீர்கள் உங்கள் பாசையில்.
3: தோல்
1: பட்டை, அதே எழுத்துக்கள் கூடிவிட்டது, தோள்பட்டை தான். வேற என்ன கூறுவார்கள்? பூ, முதல் எழுத்து பூ, மூன்றாவது எழுத்து இம், குறிலே உள்ளது. ஓ, ரெண்டு எழுத்தை கூறிவிட்டேன், அடுத்தவர்கள் விட்டால் புள்ளி பெற்று விடுவார்கள். தோள்பட்டை தானம்மா, அதற்கு புயம் என்று ஒரு பொருள் உண்டு, சொல்லுண்டு. புயம் புயம் என்று பேச்சு வழக்கிலே வருவது உண்டு. புய புயபலம் உள்ளவர்கள் ஆண்கள், அவருடைய புய பலத்தினால் தூக்கினார், உயர்த்தினார், முட்டு கொடுத்தார். புயம், புயம் என்று ஒரு பதம் இருக்கிறது. மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, வாழ்த்துக்கள். புயம் என்ற பதத்தை கூறியிருக்கின்றீர்கள், உதவிகள் பெற்றாலும் இந்த பதத்தை நாங்கள் கண்டுபிடிப்பது தான் எங்களுடைய நோக்கம், மனுஷியம். ஆனால் இந்த வேளையில் அவர் கை கொடுக்கவில்லை உங்களுக்கு, சரியா? புயத்தை கொடுக்கவில்லை உங்களுக்கு. புயம் கொடுத்து உயர்த்தி விட வேணும் இல்லைவா? ஆ கிருஷ்ணா, ஆ கட்டிக்கார், கட்டிக்கார். சரி, எனக்கு புரிகிறது உங்களுடைய உங்களுடைய கடினம், உங்களுடைய நிலைமை எனக்கு புரிகிறது. அதனால் தான் முடிந்த அளவு உதவி செய்து நாங்கள் எல்லோரும் பெற்றுக்கொண்டோம் அந்த பதத்தை, புயம் என்றது. அதை இன்னும் ஒரு எழுத்தை, அந்த வட எழுத்தை மாற்றி புஜ பலம் என்று கூறுவார்கள். புஜம் என்று கூறு, புஜ அந்த ஜ வராது, யா தான் சரி. புயம், புயம் அந்த அன்றைய அரசர்கள் புஜ பலம் உள்ளவர்கள். புயம் தன் புஜபலத்தினால் தாக்கினான் என்றெல்லாம் பெரு, புயம். சரி, அப்படி என்றால் அடுத்த பதம் பதினான்கு தானே, அதானே வேண்டுமா? பதினான்கு, பதினான்கு, பதினான்காவது பதமும் நாங்கள் அனுஷியாவின் பெயரிலே கொண்டு வருவோம். கொண்டு வந்து வைத்து விட்டு மந்திரத்தை அந்த காககம் அபு பிழைத்து விட்டது இப்பதம் திறக்கப்பட மாட்டது கொண்டிருக்கின்றது. அந்த காககம் அபு காககம் திறந்துடு சீசு திறந்து விட்டது பட்டி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது வந்து எத்தனை எழுத்து இருக்கு மகளே? ஓ, மூன்று எழுத்துல வேண்டுமா? அவர் ரெண்டு எழுத்து சேர்த்து ஐந்திலே தந்தால் வேணாம் என்று கூறுவார் கூறுவீர்களா? சரி, ஐந்து எழுத்துல பெரிய எழுத்து பெரிய வட்டி பெரிய ஐந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு இல்லையம்மா, ஆறு எழுத்துல தந்திருக்கிறார்கள் பாருங்களேன். உங்கள் எவ்வளவு அன்பவர்களை கண்டு மூன்றை டபுளாக தருகிறார்கள் ஆறு எழுத்திலே. சரி, அது வந்து இது வந்து தீபங்கள் எரிவதை விளக்கு என்று கூறுகின்றோம். அது அது எரி எரி கொளுத்தி விட்டா திரி வைத்து எண்ணெய் விட்டு கொளுத்தினால் அது விளக்கு. ஆனால் அது மங்களமான விளக்காக எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக ஒரு பெண்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார்கள். இப்படி அவர்களை அழைக்கின்ற ஒரு விளக்கு அது என்ன விளக்கு? திரைப்படமும் வந்தது வாழ்த்துக்கள் கெட்டி காரியம்மா. நீங்கள் ஒரு குல விளக்கு, எங்கள் பொண்ணுகள் தமிழ் வானொலியையும் வந்து நீங்கள் அளவுரை செய்கிற குல விளக்குகள் நீங்கள் எல்லோரும் வாழ்த்துக்களம்மா. குல விளக்கு, குல விளக்கு என்ற பதத்தை அழகாக தந்த மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் மகளே. கட்டாய ஓய்வு ஒன்று கொடுப்போமா? பார்த்தீர்களா, கிருஷ்ணாவின் உதவி இல்லாமல் வென்றிருக்கிறீர்கள். கெட்டிக்காரி கெட்டிக்காரி வாழ்த்துக்கள் மீண்டும் பெற வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையிலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலை தந்து மகளை வைத்துக் கொண்டிருப்பது பொக்கிசம். எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கும் பெற வேண்டும்? இன்னும் 2, 4, 6 பதங்கள் தான் இருக்கின்றன. யாருக்கு வேண்டும் ஓடி வாருங்கள், ஓடி வந்தால் சிறப்பாக இருக்கும். எங்கே யாரோட அழைப்பு வரப்போகின்றது? வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும்.

0: வணக்கம் வணக்கம் மகளே ஷியாமலா, வணக்கம்.
1: அப்பா வணக்கம்,
0: வந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, வணக்கம் கூறி வாழ்த்துக்களை பெற்ற நீங்கள் எத்தனையாவது பெட்டி எந்த எண் உங்களுக்கு வேண்டும்? 14 குலவிளக்கு சென்று விட்டது. 15, 16, 17, 18, 19, 20 கீழே இருந்து மேல அல்லது மேல 17 இருக்கின்றது. 17 ஒன்று மேலும் எட்டு உங்களுக்காக வருகின்றது. ஷியாமலா, மந்திரத்தை கூறுங்கள் அழகாக. நீண்ட நேரம் பெண் குரலில் மந்திரம் கேட்கவில்லை. நீங்கள் உங்கள் கண்ணாடியை எந்த விதத்திலாவது துப்புரவு செய்து பாருங்கள், கூர்ந்து கவனிச்சு. எத்தனை இடத்துல
1: போட்டு பார்த்தாதான் கொஞ்சமாவது தெரியும்.
0: ஐயோ மகளே, சாரி, அதை துடைத்து விட்டு பாருங்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று. முதல் அதை வேடிக்கையா இணைத்து விட்டீர்கள். இரண்டாம் சீரியஸாக சரியாக தீர்மானித்து சரியாக சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது. அக்கறை எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து. சரி, அந்த ஐந்து எழுத்துக்களிலேயும் வருகின்ற ஒரு பதம், இந்த உலகம் எல்லாம் எல்லோராலும் உபயோகிக்கப்படுகிற செய்யப்படுகிற ஒரு விடயம். நாங்கள் பிறந்த நாளிலிருந்து சின்ன வயதிலிருந்து செய்கின்ற ஒரு செயல், அது நல்ல செயலாக இருக்கும், சில வேளை குள்ளத்தனமாக அந்த விஷயத்தை செய்து விடுவோம். அதையும் இப்படி கூறுவார்கள். பெரிய ஒலிம்பிக்ல எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும், அதுக்கு என்ன பெயர்? பாரதியாரின் பாடலில் இருக்கின்றது, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்று கூறி அடுத்த வரியிலே வருகின்றது இந்த பதம். இது எல்லோராலும் செய்யப்படும் விளையாட்டு. கெட்டிக்காரே, இந்த விளையாட்டு என்பது வினை விரும்பத்தக்கது. சில பேர் வினையாகவும் விளையாட்டு வருகிறார்கள்
1: என்ன?
0: ஆமா, அதனால் விளையாட்டு என்ற சரியான பதத்தை ஒரே தடவை உச்சரித்து கூறி ஷியாமலா தன்னுடைய பெட்டிக்குள்ளே மீண்டும் இரண்டு புள்ளிகளை சேர்த்துக் கொண்டார் என்று பெருமையோடு கூறிக்கொள்வோம். வாழ்த்துக்களோடு அடுத்த பெட்டிக்கும் நீங்கள் ஆளாகலாம். 18 வேண்டும், வேண்டும் வேண்டும், 18 வேண்டும். 18 படியை காண வேண்டும். எங்கே மந்திரம்? சரியா, திறந்து விட்டது. என்ன உச்சரிப்பு, அழகாக செய்தீர்கள். மந்திரமாக வந்து அப்படி என்றால் மீண்டும் அந்த கண்ணாடியை உபயோகித்து பாருங்கள். கெட்டிக்காரி என்று கூற நினைத்தேன், ஒரு எழுத்து குறைஞ்சு களைத்து விட்டீர்கள் தானே, அதனால் தன்னை வெட்டிகளை திறந்திருக்கீர்கள். இரண்டாவது வந்திருக்கீர்கள், வாழ்த்துக்கள். இது வந்து இந்த பாடல்களோடு சேர்ந்தது, கற்பனைகளுக்குள்ளே சேர்ந்தது. இதை எல்லோராலும் கற்பனையில் கூற முடியாது, ஒரு சிலர் சிறப்பாக தருவார்கள். ஆனால் உலகில் பலர் எங்கள் மொழியிலே இந்த இதை செய்திருக்கின்றார்கள், புதிது புதிதாக தோன்றுகிறார்கள்.
1: சரியா, கவிதை,
0: அதுதான் கவிதை அரங்கேறும் நேரம், கவிதை தான். வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி. கற்புற புத்தி அம்மா, கெட்டிக்காரி அம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இரண்டு புள்ளிகள் மேலும் சேர்ந்து ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்கப்படுகின்றது. மீண்டும் துரிதமாக வாருங்கள், சந்தித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: மீண்டும் வந்துவிட்டார் மகள். கலகலப்பான இந்த வேளையில் இந்த ஒலி கலகலப்பாக இருக்கின்றது. வணக்கம் ஷியாமலா. எந்த
1: பத்தொன்பதாவது
0: பெட்டி? ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா. எங்கே மந்திரம்?
1: கடுமையாக
0: சிந்தித்து விட்டீர்கள். மூன்று எழுத்து தான் கிடைக்கின்றது. மூன்று எழுத்திலே வருகிறது அம்மா. மிகவும் சிறப்பான ஒரு பதம். இந்த பதம் எதை குறிக்கின்றது என்றால், உங்களுக்கு பாடல்களிலே இருந்து தெரிந்திருப்பீர்கள், உங்களுக்கு தெரியும் என்றுதான் நான் நம்புவேன். எங்கள் வாழ்க்கையின் இறுதியை முடிவு செய்து வந்து இலகுவாக எங்களை பற்றி கொண்டு செல்பவர் யார்? யமதர்மராஜன் இல்லையா? அவருக்கு இப்படி ஒரு பெயர், மூன்று எழுத்திலே ஒரு பெயர் உண்டு. எம்மன் என்பது சரியான சொல்லு அல்ல, அது இயமன் என்றுதான் கூறுகிறது. எமன் என்றும் கூறப்படுகின்றது பேச்சு வழக்கில். அதுக்கு இன்னும் ஒரு மூன்று எழுத்துல இருக்கின்றது. எங்கே கொண்டு வாருங்கள். சரியா சொல்லிவிட்டீர்கள், ஆனால் அதுக்கு இன்னும் ஒரு மொழி, இன்னொரு சொல்லு இருக்கின்றது. அது வந்து மானா என்ற எழுத்திலே, குரில் மா இலே ஆரம்பிக்கும். தேவாரங்களில் இருக்கின்றது, நாட்டுக்கூத்து பாடல்களில் வருகின்றது, திரைப்பாடலில் வருகின்றது, பெரிய சங்கீதத்தில் இருக்கின்றது, மார்க்கண்டேயரை உதைத்த பகுதியிலே வருகின்றது. மார்க்கண்டேயரை உதைத்தவர், உதைக்கும் பொழுது இந்த பெயர் சூடப்பட்டிருக்கிறது அவருக்கு. மார்க்கண்டேயரை உயிரெடுக்கும் பொழுது, இறைவனால் உதைக்கப்படும் பொழுது இந்த அந்த பாடலே இந்த பதம் இருக்கின்றது. உங்களுக்கு நன்றாக தெரியும். மா என்ற எழுத்திலே வரும் மகளே, மூன்றே மூன்று எழுத்து, இறுதி எழுத்து லி. அப்ப நடு எழுத்து போட வேண்டியதானே, மறந்து விடாமல், மறந்து விடாமல். இப்பொழுது புரிந்திருக்கும். அதுதான் அந்த ராவை மரளி கெட்டிக்காரி குடித்து விட்டார். மரளி தன்னை காலால் உதைத்தனாதா, ஒரு பாடல். மரளிதனை உழைத்த, மரளிதனை உதைத்து மார்க்கண்டேயனை காத்த கடவுள். மரளி என்பது யமன். மரளி என்ற பதம் கண்டுகொண்டோம் என்ற ஒரு புதிய பதத்தை. வாழ்த்துக்கள் மகளே, நீங்கள் இப்பொழுது கட்டாய ஓய்விலே சென்று பெற வேண்டும். கட்டிக்காரை, கட்டிக்காரை, மரளி என்ற ஒரு நல்ல பதம். இன்று பல பதங்களை நாங்கள் கண்டுகொண்டோம். மரளி, இப்பொழுது அன்பு உறவு நாகப்பன் அவர்கள் அழைத்தது போல் தெரிகின்றது. எங்கே அழைக்க வேண்டும்? இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், கண்டுபிடி கண்டுபிடி.

0: அண்ட காகசம் அபு காகுகும் திறந்து விடு சிசி.
1: சபாஸ், திறந்து விட்டது அந்த பெட்டி. கண்ணாடியை உபயோகித்து எத்தனை எழுத்துக்கள் என்று குறிப்பால் உணர்ந்து கூறுங்கள்.
0: நான்கு.
1: ஏன், ஒரு எழுத்தை குறைத்து மூன்றென்றால் ஆகாதா? ஆகும் என்பதே மூன்றது. சரி, இது உங்களிடம் உண்டு, என்னிடம் உண்டு, உங்கள் மனைவியிடம் உண்டு, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரிடமும் உண்டு. ஆனால் தன்னுடைய இந்த உறுப்பை தான் உபயோகிக்க மாட்டார், அடுத்தவரிடம் உபயோகிப்பார். முகத்திலே இருக்கின்றது. பாடல்கள் பல தடவை பல பாடல்களிலே இது வருகின்றது. இதில் ஒரு வரியிலே ஆரம்ப ஒரு பாடல் உண்டு எங்களுக்கு, நாகப்பட்டினம் நாகூர் ஜெயவர் சாதிக அவர்களுக்கு பிடித்த பாடல், உங்களுக்கும் பிடித்த பாடல். மூன்று எழுத்து முகத்தில் இருக்கின்றது. நாங்கள் எங்களுக்காக உபயோகிக்க மாட்டோம், மற்றவர்களிடம் உபயோகித்து ஆனந்தம் கொள்வோம். மூன்று எழுத்து மேலும் கீழுமாக இரண்டு உண்டு. நாங்கள் எங்களுக்காக பேசும்போது உபயோகிப்போம், ஆனால் ஆனந்தம் கொள்வதற்கு மற்றவருடன் தான் உபயோகிப்போம். அது புரிந்து விட்டது கிருஷ்ணாவுக்கு. இவ்வளவு மறைமுகமாக சொல்லியும் கெட்டிக்காரன் ஐயா, ஏன்னா கிருஷ்ணன் அல்லவா, அதனால் தான். புள்ளிகள் உங்கள் பெட்டியில் சேர்கின்றன. இரண்டு புள்ளி இறுதி பெட்டியாக 16, 20 இருக்கின்றது. உங்களுக்கு எது வேண்டும்? 16 இலக்கம். 16 வந்து எங்களுடைய சரவணனுக்கு விருப்பமான பதம், அது உங்களுக்கு வந்து விட்டது. எங்கே மந்திரம்?
0: அண்டகாகசம் அபூகா குகும் திறந்து விடு சிசி.
1: ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், திறந்து விட்டது அழகாக. அப்படி என்றால் மந்திரம்
0: தான் சொல்லிட்டேன்.
1: நீங்கள் சொன்னது மந்திரமா? நான் அதை மறந்து விட்டேன். சரி, அப்படி என்ற ஊகத்தை பார்ப்போம். ஊகம் இத்தனை எழுத்துக்கள், ஊகித்துக் கொள்ளுங்கள்.
0: எனது அதிர்ஷ்டன் 5.
1: அதிர்ஷ்டன் 5 என்று நீங்கள் அப்படி கூறியபடியால் ஒன்றை குறைத்து அதிர்ஷ்டம் இல்லாமல் 4 எழுத்திலே இருக்கின்றோம். 4 எழுத்து அதிர்ஷ்டம் இல்லையா உங்களுக்கு? நாலும் தெரிந்தவர் ஐயா நீங்கள், நாலும் தெரிந்தவர் ஐயா நீங்கள். சரி, இது வந்து கிருஷ்ணா, இந்த உலகம் எப்பொழுதும் இருண்டு கொண்டிருக்கின்றது, உருண்டு கொண்டிருக்கின்றது, இருண்டு கொண்டிருக்கின்றது, உருண்டு கொண்டிருக்கின்றது. எதை நோக்கி இந்த உலகம், அதிலிருந்து எதை எதிர்பார்க்கின்றது? உருண்டு கொண்டிருக்கும், இருண்டு கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் எதை எதிர்பார்க்கின்றது என்பதற்கான பதில் இப்படியாக இருக்கலாம். இரண்டாவது, இந்த உலகத்திலே நிம்மதியில்லாமல் இருப்பவர்கள் எல்லாம் இதை தேடுகின்றார்கள், தங்களுக்கான நிம்மதியை தேடுக. அப்படி கிடைக்கும் பொழுது அதை எப்படி கூறுகிறோம்? இரவிலே தூங்குகின்றோம், பின்பு தூக்கம் விட்டு எழும்புகிறோம், இந்த நேரத்திலே இதை குறிக்கின்ற பதம்.
0: நான்கெழுத்து
1: இரவு டெடம், அப்படி பாட்டெல்லாம் இருக்கிறது. என்ன பாட்டு?
0: இருட்டு.
1: அதைத்தானே சொல்லுறோம், இருண்டால் என்ன, நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன? இருட்டையா? இருண்டு என்ன செய்ய, இருட்டு என்னவாக வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம்.
0: வெளிச்சம்.
1: வெளிச்சத்தை எப்படி கூறுகிறது?
0: விடியல்.
1: விடியல், நான் எழுத்து விடியல். சரியா, பொழுது விடிந்து விடும். இந்த இருட்டாக இருக்கிறது விடிய வேண்டும், உருண்டு கொண்டு இருக்கின்றது இருண்டு கொண்டு போகும் பொழுது விடியல் வேண்டும், அதனால் பூமி இருண்டு கொண்டு போகும்போது விடியல் வருகின்றது. விடியல் சரியான பதம். கெட்டிக்காரன் விடியல் என்று ஒரு நல்ல பதத்தை கண்டுபிடித்து மீண்டும் இரண்டு புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொண்ட வேளையிலே நான் கட்டாய ஓய்வு ஒன்று தரணுமா? வாழ்த்துக்கள். ஒரே ஒரு பெட்டி இருக்கின்றது, அது அனுஷியாவுக்கு கிடைக்குமா? அனுஷியா வாருங்கள்.
2: வணக்கம்
1: மகளே, இதிலே இலக்கண் 20 கிடைத்திருக்கின்றது உங்களுக்கு இறுதி பெட்டியாக. அதிர்ஷ்ட பெட்டியாக கிடைக்கின்றது அனுஷியா. எங்கே உங்கள் நான் மந்திரத்தை கூற வேண்டுமா? சரி, அண்ட காகசம் அபு காகசம்.

0: திறந்துடும். சிசி திறந்து விட்டது, பெட்டி விரைவாக திறக்க வேண்டும்.
1: நான்
0: எங்கே எத்தனை எழுத்துக்கள் அது காணப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: நான்கு.
0: கெட்டி காரே மூன்று எழுத்துல கிடைத்திருக்கிறது. மூன்று எழுத்தம்மா, இது எங்களிடம் உண்டு, எங்களிடம்தான், மனிதர்களிடம்தான் அது அநேகமாக காணப்படுகின்றது. இது இல்லாத ஒரு அடையாளம் ஒருவருக்கும் இல்லை. இது வந்து நாங்கள் அன்னையின் வயிற்றினுள்ளே இருக்கும் பொழுதே ஏற்பட்டு விடுகின்றது, வெளியாலே தெரியும். அது எது? உறுப்பு அல்ல, உறுப்பில் உள்ள ஒரு அடையாளம். இதை கொண்டு சோதிடர்கள் எல்லாம் இத்தனை விடயங்களை கணிப்பார்கள். பிறக்கும் போதே எங்களுடன் சேர்ந்து வருகின்றது. அது அது எது?
1: ரேகை.
0: ரேகை. அது என்ன ரேகை? ரேகை ரெண்டு எழுத்து தானே, மூன்று எழுத்து சொல்லுங்கள். ரேகை தான். எது, எந்த ரேகை? கை ரேகை. காலிலும் இருக்கின்றது, அது கால் ரேகை. அதை யாரும் பார்ப்பதில்லை, கை ரேகைத்தான் பார்த்து கணிப்பார்கள். வாழ்த்துக்கள். இறுதி பதன் சிறப்பாக அந்த பெட்டியை திறந்து மகிழ்வாக அந்த பதிலை தந்து விட்டீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தந்து விடுவதோடு உங்களுக்கு புள்ளிகளையும் சேர்த்து கொண்டு இப்பொழுது நாங்கள் விடைபெறுவோம் என்று எண்ணிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரவில்லை, போட்டியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். ஏனோர் அழைத்தார்கள், உங்களுக்கு கிடைத்த இது கேட்டு மகிழ்கிறேன். வாழ்த்துக்கள் மகளே. பாடல் கேட்டீர்கள், நாங்கள் தொடர்ந்து பாடல்களை கேட்போம். இப்பொழுது ஒலிக்க இருக்கும் பாடல், நன்றி மகளே, நன்றி கிருஷ்ணா. இப்பொழுது ஒலிக்க இருக்கும் பாடல், எங்களுடைய கிருஷ்ணா நீங்கள் பாதை தெரியுது பார் என்று கேட்டுவிட்டு தந்தீர்கள் அல்லவா ஒரு பாடல், அது என்ன பாடல்? தென்னங்கீற்று என்று ஆரம்பிக்கின்ற பாடல். அது இப்படி ஆரம்பிக்கின்றது, சரிதானா? கேட்டு பார்ப்போமா அந்த பாடலை?

இனிமையான அந்த பாடல் அமைதியாக இந்த வேளையிலே கேட்பதற்கு மிக மிக சிறப்பாக இருந்தது. பாதை தெரியுது பார் திரைப்படுத்து பாடலாக. மறைந்த இசை மணி பி வி ஸ்ரீனிவாஸ் ஐயாவின் இளமை கால குரலோடு சேர்ந்து இசைக்கோயிலின் இளமை கால குரலாக ஜானகி அம்மாவும் கொடுத்து ஜெயகாந்தன் என்பவருடைய வரியிலே நாங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இதை எம் பி ஸ்ரீனிவாஸ் என்ற இசையமைப்பாளர் இழைச்சி கொடுத்த ஒரு அற்புதமான மரம் கறக்க முடியாத ஒரு காவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. அடுத்து வரும் பாடல் அன்பு மகள் சியாமலா, நீங்கள் தந்த பாடல் அநேகமாக சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் சமூகத்தில் நிகழும் அந்த விழுமியங்களை வெளியே காட்டும் வகையிலான வரிகளை தாங்கி வரும் பாடல்கள். நீங்கள் இன்று மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். நான் மிகவும் மதிக்கும் ஜி ராமநாதன் ஐயா அவர்களின் இசையிலே கண்ணதாசன் ஐயாவின் வரியிலே வந்த பாடலாக அன்று கேட்ட பாடல் இன்றும் பொருத்தமாக இருக்கின்றது. ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் ஏச்சு பிழைக்கும் தொழிலே என்று ஆரம்பிக்கும் பாடல் ஷியாமலா உங்களுக்காக ஒலிக்கின்றது இதோ.

சிறப்பான கருத்துக்களை கண்ணதாசன் ஐயா இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பொருத்தி இருக்கின்றார், அது இன்றும் பொருத்தப்பாடாக இருக்கின்றது என்பதை எண்ணும் வகையில் இந்த பாடலை நாங்கள் கேட்டோம். அதை கேட்டவாறு அந்த பாடலில் வரும் கருத்துக்கள் ஏற்றவாறு தோல் கருவி துளை கருவிகளை அழகாக உபயோகித்து நரம்பு கருவியோடு இசைத்துவிட்ட ஜாம்பவான் ஜி ராமநாதன் ஐயாவின் இசைகளை கேட்கும் பொழுது எங்களை அறியாமல் அந்த உணர்ச்சி பொங்கிக் கொண்டிருக்கிறது. அது அன்று மட்டுமல்ல இன்றும் பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. அற்புதமான ஒரு பாடல். அன்பு உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தில் எங்களுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் இந்த தமிழுக்கு எங்களால் செய்யக்கூடிய சிறு தொண்டு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்திலே அற்புதமான பதங்கள், எங்கள் பழக்கத்திலே உள்ள சரியான சொற்களை கண்டுபிடிக்கும் வாய்ப்பினை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவி புரிந்து அந்த சொற்களை கண்டுபிடித்த வேளையிலே இன்று கொண்டு வந்த 20 பெட்டிகளும் நில விலையாகி அந்த 20 பெட்டிக்குள்ளும் இருந்து 20 பதங்களையும் கண்டுபிடித்துள்ளோம். அந்த பதங்களாவன இல்லம், சம்சாரம், கள்ளி, கன்னம், நாட்டியம், புன்னகை, நிலவு, தாமரை, சந்தனம், பற்றியம், கள்வர், அலகை, புயம், குலவிளக்கு, இதழ், விடியல், விளையாட்டு, கவிதை, மரலி, கைரேகை ஆகிய 20 பதங்களுக்கு எங்களுக்கு வழக்கமாக நாங்கள் புரிகின்ற பதங்களோடு மட்டுமல்ல தெரியாத பதமாக மறைந்து இருக்கும் அன்பு தமிழ் இனிய தமிழுக்குள்ளே உள்ள பதங்களையும் கண்டுபிடித்தோம். அவற்றுக்குள்ளே பற்றியம், அலன், மரலி என்பவை மறக்க முடியாத வார்த்தைகளாக பதங்களாக கிடைத்திருக்கின்றன. வந்து இணைந்து கொண்ட அன்பு உறவுகள், கே எஸ் கிருஷ்ணன், மகள் ஷியாமலா, அனுஷியா மகள் நாகப்பன், நால்வரும் வந்து இனிமையாக விளையாடி தங்களுக்கு ஏற்ற புள்ளிகளை தாங்கள் பெற்ற பெட்டிகளிலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். சரியாக 40 புள்ளிகள் அடங்கிய 20 பெட்டிகளும் சரியாக திறக்கப்பட்டு 40 புள்ளிகளும் பெறப்பட்டிருக்கின்றன இங்கே. அந்த வகையிலே ஒரு தடவை வந்தாலும் எங்கள் நாகப்பன் அவ்வளவும் சிறப்பாக இருந்து 4 புள்ளிகளை பெற்றுக்கொண்டார். அடுத்து மகள் ஷியாமலா, அனுஷியா இருவரும் தலா 10 புள்ளிகளை பெற்று இருக்கின்றீர்கள். கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஆரம்பத்தில் வந்து போலி பண்ணர், அதாவது கைவிசேஷமாக வந்து அழகாக விளையாடி 16 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். முதலாவது இடத்தை கிருஷ்ணன், இரண்டாவது இடத்தை 2 பெண்குட்டிகளும் ஷியாமலா அனுஷியா இரு குழந்தைகளும் பெற்றீர்கள். அது மட்டும் இல்லாமல் நானும் இருக்கின்றேன் என்று 3வது இடத்தில் நாகப்பன் இருக்கின்றார். அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, கிடைத்த சந்தர்ப்பத்தில் ஒரு தடவை பங்கு பெற்றுவோம் என்று ஓடி வந்து 4 புள்ளிகளையும் தந்து எங்களோட சுவாரஸ்யமாக பேசிச் சென்றார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே நோய்வாய்ப்பட்டு, அதாவது அந்த உடல் நலம் கொண்டு இருக்கும் அன்பு ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தன்னுடைய பங்கிற்காக எழுத்து மூலம் பதிவுகளை தந்திருக்கின்றீர், வாழ்த்து. அதே வேளை மகள் ரேவதி அவர்களும் அண்மையிலே அவருக்கு கிடைத்த சிகிச்சைகளின் பலனாக அவரால் கேட்க முடிகின்றது, வந்து இணைந்து கொள்ள முடியவில்லை என்பதை நான் உணர்வேன். அவருடைய ஆதரவும் எங்களுக்கு பதிலாக தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்களை தந்திருக்கின்றார். ஒவ்வொருவரும் இப்போ ஒலித்த பாடலுக்கு பதில் தந்து வாழ்த்தி இருக்கின்றீர்கள். சிறப்பான பாடல் என்று திருப்திப்படும் வேளையிலே இன்னும் 2 பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றனவே, அவற்றையும் கேட்டுவிடுவோம். நேரம் சரியாக 12:41 தொட்டுவிட்டோம். விரைவில் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும், ஆயத்தமாக நானும் இருக்கின்றேன். இருப்பினும் எந்த விதமான அவசரம் இல்லாமல், சலனம் இல்லாமல், சரளமாக நாங்கள் பேசி இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இடி இடிச்சு மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு என்ற நீதிக்கு பின் பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை அன்பு மகளே ஷியாமலா, இல்லை மன்னிக்க வேண்டும் எல்லா மகள்கள், அனுஷியா நீங்கள் கேட்டவை உங்களுக்காக அந்த பாடல். ஏன்னா அங்கே கோலத்தை அழித்து விட்டதல்லவா, அந்த கோலம் இடி இடித்து மழை பொழிந்து கோலம் அழிந்தால் மீண்டும் போட்டுக்கொள்ளலாம் தானே என்றது எண்ணத்தோடு கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரியிலே திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களினுடைய இசையிலே கண்ணதாசன் ஐயாவின் வரிகளோடு இசை அரசரும் இசை அரசியும் பாடும் பாடலாக இடி இடித்து மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு என்ற பாடலை அனுஷியா உங்களுக்காக.

சிறப்பான அந்த பாடல் அனுஷா, இடி இடிச்சு மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு என்று பாடலும் கூறிவிட்டது. நீங்கள் இனிமேல் கோலத்தை அழகாக போடலாம் தானே. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இறுதி பாடலாக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலோடு நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். இறுதி பாடலாகத்தான் வளமையாக இந்த அன்பர் கேட்பார் தானாக வந்த சந்தனம் என்று நான் அழைக்கும் நாகப்பன் அவர்கள். இன்று இந்த போட்டியிலே சந்தனம் என்ற ஒரு சொல்லும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியபடியும் ஒரு தடவை வந்தாலும் சிறப்பாக இயங்கி எங்களை வாழ்த்துக்குரிய உற்சாகத்தையும் தந்து சென்றார் எங்களுடைய அன்பு நாகப்பன் அவர்கள். நாகப்பன், நீங்கள் திறந்த பெட்டிக்குள்ளே கன்னம் என்ற பதம் இருந்தபடியால், தாமரை என்ற பதம் இருந்தபடியால் நீங்கள் அந்த பதத்திலே பாடலையும் கேட்டிருக்கின்றீர்கள். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது இப்பொழுது. தாமரை கன்னங்கள் என்று கூறிக்கொண்டு எதிர் நீச்சல் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வி குமார் அவர்களுடைய இசையிலே 1968 ஆண்டு வெள்ளி திரைக்கு வந்த அந்த திரைப்படத்து பாடலை இப்பொழுது கேட்டு மகிழ்வோமா? நாகப்பன், உங்கள் பாடல் தாமரை கன்னங்கள்.

0: சிறப்பான அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் எதிர் நீச்சல் திரைப்படத்தில் இருந்து. இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழும் வண்ணமும் இன்றைய 40 புள்ளிகளை பெறும் வண்ணம் விளையாடி 20 பெட்டிகளை திறந்து சுவாரஸ்யமாக பேசி மகிழ்ந்து கொள்வதற்கும் ஏற்ற ஒரு நேரத்தை இந்த நேரம் எங்களுக்கு கொடுத்தது என்றுதான் கூற வேண்டும். இந்த நிகழ்ச்சியை முடிவிலே வந்து அநேகமாக அன்பு மகள் ரேவதி முடிவுரை தருவார். அழகாக முழுமையாக கேட்டுக்கொண்டு இன்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவர் வானொலிக்கு வரும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்காதவருக்கு உடல் நிலைகள் அதைத் தொடர்ந்து இந்த இதிலே பங்கு பெற்றும் அன்பு நாக ஜெகபர் சாதிக் அவர்களுக்கும் அவருடைய உடல் நிலையை கொஞ்சம் பாரதூரமாக அல்ல காற்றலைக்கு வரக்கூடியதாக இல்லை, அதனால் அவர்கள் வர முடியவில்லை. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அவர் விரைவில் அவர்கள் குணமடைய வேண்டும் வந்து இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முழுமையாக நான் இந்த நேரத்திலே தருவதற்கு ஒத்துழைப்பாக இருந்த கிருஷ்ணன், ஷியாமலா, அனுஷ்யா, நாகப்பன் உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அது மட்டுமில்லாமல் உலகளாவ இருந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு தரவுகளையும் விமர்சனங்களையும் கருத்துக்களையும் உற்சாகமாக எழுதி தந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் நான் இன்றைய நிகழ்ச்சியை சற்று முன்பாக ஆரம்பித்தாலும் முழுமையாக முடிவடைய சந்தர்ப்பத்தையும் வலிமையையும் கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். இதற்கு சம்மதித்து நிகழ்ச்சியை கொஞ்சம் மாற்றி தந்த மொன்றியல் தமிழ் வானொலி அதிபருக்கும் நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். மீண்டும் நாங்கள் நாளை சந்திக்கும் வரை இன்று இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருவதோடு நான் என்னுடைய நியமனத்தை அந்த அழைப்பை ஏற்று நான் செல்வதற்கு அனுகூலமாக இருக்கும் சந்தர்ப்பத்தை ஆக்கி கொடுத்த உங்களுக்கு மேலும் மேலும் நன்றி கூறி நான் அந்த இடத்துக்கு சென்று அடைவேன், அதை துல்லியமாக முடித்து வருவேன் என்ற திருப்தியையும் மன அமைதியையும் கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். உங்கள் அனுமதியோடு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாகவே இங்கே நன்றி கூறி அன்பு மகள் அழகாக படம் வரைந்து தந்திருக்கின்றார் ஷியாமலா, உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் மென்மேலும் திருப்தியாக செய்வதற்கு நேயர்கள் உங்களின் கரத்தில் தான் இருக்கின்றது. நிகழ்ச்சியில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது தடுமாற்றங்கள் இருந்தால் கூட நான் உங்களுக்கு முன்னேற்பாடாக எழுத்து மூலம் அதாவது பற்றியத்திலே தருவேன், எழுத்து மூலம் தருவேன். இன்று கிருஷ்ணனால் கண்டுபிடிக்கப்பட்ட பற்றியம் என்ற பதம் பற்றியத்திலே நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அறிந்துவிட்டு ஆவணம் செய்வதற்கு ஒத்துழைப்பாக இருக்கின்றீர்கள். ஒரு வானொலி நிகழ்வு சிறப்பாக வருவதற்கு இயக்குனர் தேவை, நெறியாளர்கள் தேவை, தொகுப்பாளர்கள் தேவை. இவர்கள் எல்லோரும் வந்தாலும் நேயர்களாகிய நீங்கள் இல்லாதுவிட்டால் சிறக்காது. அதனால் இந்த வானொலியை சிறக்க வைப்பது என் அன்பு நேயர்கள் நீங்கள் தான். அதற்கு மூல காரணம் என் மகளால் விதைக்கப்பட்ட அன்பு என்ற ஆலமரம், அந்த பெருவிருட்சம், அந்த நிழலிலே நாங்கள் இருந்து இணைந்து நன்மை தீமைகளில் கலந்து ஒருவருக்கொருவர் மனத்தால் ஆறுதலும் உதவியும் அளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த நிலை நீடிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி இந்த வேளையில் உங்களோடு நானும் இணைந்து அன்னை, தந்தை, ஆசான், அன்பு தமிழ் தந்த இறைவா அவர்களுக்கு அவர்கள் பாதம் வணங்கி நன்றி கூறும் இந்த வேளையிலே உனக்கும் எங்கள் ஆன்மீகமாக ஆன்ம திருப்தியோடு நன்றி கூறிக்கொள்ளுகின்றோம். எங்களுக்கு வேண்டியது அறம், மனித நேயம், ஜீவகாருண்யம். இவை வளர வேண்டும், மக்கள் மத்தியில் பரவ வேண்டும், சமாதானம் நிலைக்க வேண்டும், அதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உன் தாழ் பணிந்து வேண்டிக் கொள்ளுகின்றேன். அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் இணைந்து சிறப்பித்தது பொக்கிசம் பொக்கிசம் பொக்கிசம் என்று கூறிக்கொள்ளும் அற்புதமான ஒரு விளையாட்டு. விளையாட்டு மட்டுமல்ல, வேடிக்கை, வேடிக்கை மட்டுமல்ல, வினோதம், வினோதம் மட்டுமல்ல, அதற்குள்ளே எத்தனை பதங்கள் பொதிந்திருக்கின்றது என்பதை சிறுகச் சிறுக தட்டி தட்டி பார்த்து நாங்கள் வெளியே கொண்டு வந்து உலகளாவ பறைசாற்றி கொண்டிருக்கும் இந்த ஒரு கைங்கரியத்தை தந்த மன்றியல் தமிழ் வானொலிக்கும் வாழ்த்து கூறி மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து
1: நாள்
0: கதம்பம் கதம்பத்திலே பொக்கிசம் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வாழ்த்துக்களை
1: கூறியிருக்கிறேன். We have about 27,000 acres. So we don't have cell service. Our radios don't even help us out. As a business, it's good to stay connected to the internet.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

வணக்கம் உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்றும் கூறிக்கொள்கின்றேன்.

அன்னை தந்தை ஆசான் இவர்களோடு அன்பு தமிழ் நான் அறிய வைத்த எல்லாம் வல்ல இறைவா, அன்னைக்கும் தந்தைக்கும் தமிழுக்கும் வணக்கம் கூறும் இந்த வேளையில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஓம் நமசிவாய என்று கூறி, மனம் கனிந்து கருணையோடு பக்தியோடு வணக்கம் கூறி, அவர்கள் தாழ் பணிந்து மீண்டும் வணங்கி, என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் தந்து காற்றலையில் இணைந்து கொள்வோம் என்று கூறும் நான், இணைந்திருக்கும் நேரம் 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 20வது நாள் காரிக்கிழமை, நேரம் 11:32 கனடாவில், தென்னகத்திலும் இளமணி திருநாட்டிலும் இரவு நேரம் 9:02.

இனிமையான இந்த இங்கித மாணவர்களிலே கனடாவில் எங்கள் கழகத்தை சுற்றியிருக்கும் காலநிலையை பார்த்தால் மிகவும் சிறப்பான ஒரு காலநிலை. குளிர்ந்த நிலையோடு இருக்கின்றோம். குளிர்ந்து வந்தால் எங்களுடைய குளிர்காலத்து குளிர் அல்ல, இது கோடை காலத்து மழையோடும் நிழலோடும் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு குளிராக மிகவும் இதமாக இருக்கின்றது. வெப்பநிலை என்று எங்களுக்கு இங்கே பார்த்தால் ஆகக்கூடிய வெப்பநிலையை நாங்கள் அடைவதற்கு இன்னும் சில நிமிடங்கள் இருக்கின்றது என்று எண்ணுகிறேன். ஆனால் இப்பொழுது 18 பாகையுடன் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். 18 பாகை என்றதும் மிகவும் சுகமான இதமான ஒரு காலநிலையாகத்தான் இருக்கின்றது. அந்த காலநிலையை நாங்கள் எண்ணும் பொழுது மிகவும் மகிழ்வாக எங்களுக்கு இருக்கின்றது. இந்த வேளையிலே காற்று லேசாக வீசிக்கொண்டிருக்கின்றது. பகலவனுடைய வெளிச்சம் குறைவாக இருக்கின்றது. ஒரு மந்தமான நிலைதான். ஆனால் மழை வரும் சான்று தோன்றுகின்றது. இந்த வாரம் முழுவதும் மழையும் நிழலும் வெயிலும் குளிருமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த குளிர் மிகவும் இதமான குளிர், தாங்கக்கூடிய ஒரு குளிராக இருக்கின்றது. இன்று மூன்றியல் தமிழ் வானொலியின் இன்றைய நாள் கதம்பத்திலே நாங்கள் என்ன நிகழ்ச்சியை கண்டுகொள்வோம் என்று எண்ணும் வேளையிலே, அதற்கு முன்பு நீங்கள் அனைவரும் நலம்தானா என்று கேட்டு நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே ஆரம்பிப்போம் இன்றைய நிகழ்ச்சியை.

என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலை நாங்கள் கேட்கும் வேளையிலே இது பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற எண்ணம் வருகின்றது. அன்பு உறவுகளே, நீண்ட நாட்களாக என்னுடைய வல்லமை குறைவினால், உடல் கூறு ஏற்பட்ட பலவீனத்தால், நோயின் காரணமாக இந்த நிகழ்ச்சியை தனியொருவர் நிகழ்த்துவது கடினம் என்று எல்லோருக்கும் தெரிந்து உங்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் ஒத்தி வைத்தோம். மீண்டும் இறைவன் அருளாலும் உங்கள் அன்பு ஆதரவாலும் கருணை பெற்று மீண்டும் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தலாம் என்ற துணிவோடு இன்று வந்திருக்கும் எனக்கு நீங்களும் இணைந்து ஒத்துழைப்பு தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு செல்ல முடியும் என்று நம்பிக்கையை தந்திருக்கின்றீர்கள். இங்கே ஜெகபர் சாதிக் அவர்களும் கிருஷ்ணன் அவர்களும் பதில் பாட்டுக்கு பதில் பாட்டு வருக வருகவென்று வரவேற்று ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவரும் வல்லமை குறைந்திருந்தவர், உடல் வலிமை குறைந்திருந்த ஜெகபர் சாதிக் அவர்கள் இணைந்திருப்பார். எப்பொழுதும் பேசுவதற்கு கடினமாக இருக்கும். அது மட்டுமில்லை, இவர்கள் மட்டும்தானா, நானும் வருகிறேன் அப்பா, வருக வருக என்று அன்பு மகள் ஷியாமலாவும் உற்சாகத்துடன் இணைந்திருப்பது எண்ணி மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது மூன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு. பாட்டுக்கு பதில் பாட்டு என்றால் மிகவும் துரிதமாக உற்சாகமாக எங்கள் ஞாபக சக்தியை தூண்டுவது போன்று மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கோடானு கோடி பாடல்களை கேட்டு மகிழ்ந்த வேளையில் இன்று நாங்கள் இரண்டு மணித்தியால நிகழ்விலே கிட்டத்தட்ட ஒன்றரை மணித்தியாலத்துக்கு எங்களுடைய பாட்டுக்கு பதில் பாட்டு போய்கொண்டிருக்கும் என்று எண்ணுகின்றேன். ஒன்றரை மணித்தியாலம் அளவிலே நாங்கள் எத்தனை பாடல்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றோம் என்று பார்ப்போம். யார் அதிகமான பாடலை தரப்போகின்றார்கள் என்று பார்த்து கொண்டு வந்து இணைந்திருக்கும் உறவுகளை, பதிவோடு இருக்கும் உறவுகளையும், உலகளாவிய இந்த நிகழ்ச்சியை ஒரு ஜனரஞ்சகமான நிகழ்வு, ஒரு ஆச்சரியமான நிகழ்வு என்று ஆதரவு தந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் வரவேற்று கொண்டு ஆரம்பிப்போம். நாங்கள் அனைவரும் நலம் என்ற அந்த மகள்வோடு பலம் பெற்று வரும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முதலில் ஒரு பாடல் வேண்டும் அல்லவா? அந்த பாடலை கேட்டுவிட்டு தானே அதற்குத்தானே பதில் கொடுப்போம். ஆனால் அதான் இந்த பாடல், அது இசைக்குரிய பாடல், எங்கள் நிகழ்ச்சிக்குரிய பாடல்.

இணைந்திருக்கும் அன்பு உறவுகளே, நாங்கள் இணைந்து விடுவோம் என்ற நிகழ்ச்சியிலே அதற்கான ஒரு பாடலை ஆயத்தமாக கொண்டு வந்து தருகின்றேன். அந்த பாடல் பாடும் வேளையில் அதில் வரும் முதல் வரியை நன்றாக அவதானித்து அந்த முதல் வரியிலே வருகின்ற பதங்கள், 4-5 பதங்கள் வருந்தானே, அந்த பதத்தில் ஏதாவது ஆரம்பிக்கின்ற அந்த பதத்தில் ஏதாவது ஒரு பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை முதல் பாடலாக தந்து, தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு பாடலுக்கும் பதில் பாடல்களை தந்து கொண்டிருக்கப் போகின்றீர்கள். இது வளமையானது, நியதியானது. ஆனால் நீங்கள் ஒரு பாடலை தந்துவிட்டு நீங்கள் தந்த பாடலுக்கு பதில் பாடல் தரக்கூடாது. அதை நாங்கள் கவனித்து கொண்டிருக்கின்றோம். அது முன்பு அது விட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி எல்லோரும் ஒரு தொலைபேசியிலே பாடலை கேட்டு பாடலை தருகின்றீர்கள். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நியதி. நீங்கள் ஒரு பாடலை தந்துவிட்டால் அந்த வரிக்கு உடனடியாக பதில் பாடல் தராமல் வேறு ஒரு தடவையிலே தரலாம். வந்த பாடலுக்கு தரக்கூடாது என்றுதான் அந்த நோக்கம். இன்னொருவர் தரும் பாடலுக்குத்தான் நீங்கள் பாடலை தர வேண்டும். உங்களுடைய ஞாபக சக்தி, விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, வேகம், விவேகம் என்று எல்லாம் இதிலே பார்க்கப்படுகின்றது. உங்கள் அனைவரோடும் நான் ஒருவராக இணைந்து கொள்வேன். ஒரு வழியிலே தான் ஒலி எழுப்பப்படுகின்றது, அழைக்கப்படுகின்றது. அழைப்பு நீங்கள் தரும் பொழுது 50 தடவை 100 தடவையும் அழைக்க வேண்டி வரும், ஒரு தடவை தான் கிடைக்கும். அதுதான் போட்டி. அதற்காக உங்கள் வானொலி அணைப்பது, அழைப்பதும் அதை அணைப்பதிலே துரிதமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பாடலை தந்துவிட்டால் சரி என்றவுடன் உடனே நீங்கள் நூர்த்து விட்டு மீண்டும் அழுத்தித்தான் வர வேண்டும். கவனமாக இருங்கள். பார்ப்போம் இன்று யார் வீட்டில் போகின்றீர்கள், யார் அதிகமான பாடலை தரப்போகின்றார் என்று. முதலில் பாடலை தருகின்றேன் கேட்போமா? காலநிலை குறிவிட்டேன். நீங்களும் வந்து ஒரு முதலில் வர இணையும் பொழுது ஒரு வார்த்தைகள் பேசலாம், உங்கள் காலநிலையை கூறலாம், உங்கள் கருத்துக்களையும் தெரிவித்து கொண்டு ஆரம்பிப்போம் இன்றைய பாடல்களை. இங்கே முதலில் வரும் பாடல் இந்த பாடல்தான். கவனமாக கேளுங்கள்.

அழகான நான்கு பதங்கள், மலரே, மௌனமா, மௌனமே, வேதமா என்ற பதம் வருகின்றதல்லவா? அங்கே அதில் பாடலை கொண்டு ஓடி வாருங்கள்.

0: மலர்கள் பேசினால் என்று ஆரம்பிக்கின்றது அல்லவா, அன்பே அன்பே என்றும் வருகின்றது. அந்த பதத்திலே நீங்கள் கொண்டு வரலாம் பாடல். இந்த முதல் வரியிலே வரும் பாடல்கள் அந்த பதங்கள், அந்த பதத்தில் எந்த பதத்துக்காவது பாடலை கொண்டு வரலாம். இணைந்து விட்டார் கிருஷ்ணன் அவர்கள், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம்,
0: நலமாக இருக்கின்றேன். முதல் நேராக வந்திருக்கின்றீர்கள், நாங்கள் மகிழ்வாக இருக்கிறோம்.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்து நேரம் 11:32 முற்பகல் என்று காட்டுகின்றது. பாரதத்தின் தென்னகத்திலும் ஈழமணி திருநாட்டிலும் 9:02 என்று காட்டுகின்றது. இந்த வேளை 2026 ஆண்டின் 6 மாதத்தின் 25 நாள். எவ்வளவு விரைவாக நாங்கள் நகர்ந்து செல்கின்றோம். வருடத்தின் பாதியை முழுமையாக்கப் போகின்றோம். மீண்டும் 6 வந்துவிட்டால் இந்த வருடம் முடிந்துவிடும். இந்த வருடத்தில் கூட 6 கடந்து விட்டது. அவ்வளவு விரைவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்மைகள், தீமைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் என்று எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி இந்த வேளையிலே இணைகின்ற நான் அன்னை, தந்தை, ஆசான், அன்பு தமிழ் இவர்களையெல்லாம் நான் அறிந்து கொள்ள எனக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இவர்களுக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து அன்போடு வணங்கி உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்தவர்களே, தெரியாதவர்களே, உங்களையும் வருக வருக ஒன்று வரவேற்று வணக்கம் கூறி இன்றைய கதம்பத்திலே இணைந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று 2026 ஆண்டு 6 25 நாள் வியாழக்கிழமை. வளமையாக மொன்றியல் தமிழ் வானொலியின் இந்த வேளையில் ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் தொடங்கும் கதம்பத்திலே நாளாந்தம் தினமும் தினமும் எங்களுக்கு ஒவ்வொரு தலைப்பிலே நிகழ்ச்சிகள் வருவதுண்டு. அந்த வகையில் இன்றும்

உனக்காக நான் என்ற தலைப்பிலே தான் நாங்கள் இன்று இயங்க இருக்கின்றோம். இனிமையாக இந்த உனக்காக நான் நிகழ்ச்சியை தொடர்ந்து செலுத்துவதற்கு உங்களை வரவேற்கின்றேன். காற்றலைக்கு 6478746415 என்ற வளமையான எண்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நேரொலியில் வரும்பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் நினைத்து கொண்டு வாருங்கள். அந்த பாடல் ஒலிபரப்புவோம் இந்த நிகழ்விலே. அந்த பாடலையொட்டி நாங்கள் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ளலாம். இந்த உலகத்திலே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக இருக்கின்றது. ஒன்றை நம்பி இன்னொன்று வாழ்கின்றது, ஒன்றின் துணையோடு இன்னொன்று வாழ்கின்றது. அது இதற்கெல்லாம் காரணம் அன்பு என்ற நார். அந்த அன்பு என்ற நாரிலேதான் அழகாக கோர்க்கப்பட்டிருக்கின்றது இந்த உறவுகளும் பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும். இவற்றையெல்லாம் நாங்கள் வழிநடந்து சென்று வாழ்க்கையிலே சுபிட்சம் பெறுவதற்கு அந்த அன்பு என்ற ஒன்று அடித்தளமாக இருக்கின்றது என்பதை நான் பல இடங்களில் பார்த்திருக்கின்றேன். படித்த புத்தகங்களிலும் நான் அறிந்த அனுபவங்களிலும் நான் அடைந்த அனுபவங்களிலும் இவற்றை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அன்பில் பெரியது இந்த அகிலத்தில் இல்லை என்பதை நன்றாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அன்பு இல்லை என்றால் இந்த உலகத்தில் பிடிப்பு இருக்காது. ஒன்றிலே ஒன்று பிடிப்பு இருக்கின்றது, பற்று இருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் உனக்காக நான் என்று ஒரு பதத்தை தெரிவு செய்தேன். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எடுத்து வைக்கும் காலடி கூட பயணத்துக்காகத்தானே, நாங்கள் நகர்ந்து செல்வதற்குத்தானே. அந்த பயணம் எதற்காக? எங்கள் பாதை தெளிவாக இருந்து நாங்கள் பயணத்திலே வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று எத்தனை விதமான இடங்களுக்கு செல்கின்றோம், எந்தெந்த வழிகளை அடைந்து எந்தெந்த நிலைகளை அடைகின்றோம், அதற்கெல்லாம் அந்த பயணம் என்ற ஒன்று உதவுகின்றது அல்லவா? அந்த பயணத்துக்கு எது உதவுகின்றது? கால்கள் உதவுகின்றது அல்லவா? கால்களுக்கு எது உதவுகின்றது? மனம் உந்திக் கொண்டிருக்கின்றது அல்லவா? பல விடயங்களை நாங்கள் அவதானிக்கும் போது ஒன்றை ஒன்று தாங்கித்தான் இருக்கின்றது இந்த உலகத்திலே. இன்று இந்த பூமி நிலையாக இருப்பதற்கு அதனுடைய ஈர்ப்பு சக்தியும் அந்த சுழலும் சக்தியும் தானே. அதனால் இந்த உலகமெல்லாம் இயங்குவது சூரிய வெப்பத்தினால் தானே. சூரியன் யாருக்காக? உலகத்திற்காக என்றெல்லாம் ஒன்றை ஒன்று விட்டு பிரியாத வகையில் தான் இருக்கின்றது. அது எங்கள் வாழ்க்கை பயணத்தில் கூட அன்புள்ள அன்பு என்ற ஒரு சங்கிலியிலே பிணைக்கப்பட்டு அந்த அன்பு என்ற வார்த்தையிலே பல அம்சங்கள் அடங்கியிருக்கின்றது. மனித நேயம் இருக்கின்றது, சீவகாருண்யம் இருக்கின்றது. அதை எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கும் தன்னுள்ளே அடக்கியிருக்கும் அறம் இருக்கின்றது. இந்த அறத்தை வைத்துத்தான் இதிகாசங்கள், நூல்கள், புராணங்கள், சரித்திரங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன என்று கூறலாம். அதனால் இன்று நாங்கள் வரும்போது நீங்கள் எந்த பாடலை கேட்டாலும் அந்த பாடல் ஏதோ ஒன்றிற்காக அது அமைந்திருக்கும். இல்லை, ஒன்றிற்காக இல்லாது விட்டாலும் நான் எனக்காக வாழுவேன் தானே என்று கூறுவார்கள். எனக்காக என்று கூறுவார்கள். எனக்காக என்று கூறும்பொழுது பொருள் பண்டங்கள் படாடோபமான வாழ்க்கை மட்டுமில்லை, பண்பாடுகள். என்னை நான் காக்க வேண்டும். என்னை என்று கூறும்பொழுது என்னுடைய மனம், புத்தி, கருமம் அத்தனையும், நான் செய்யும் ஒவ்வொன்றும், நான் உண்ணும் ஒவ்வொரு உணவும், பேசும் ஒவ்வொரு வார்த்தை கூட எனக்காக அங்கே தங்கியிருக்கின்றது. மற்றவர்களுக்காக வருவது நேரத்தில் எனக்காக என்னை நான் காத்து கொள்ள வேண்டும் என்றும் இருக்கின்றது அல்லவா? அதனால் உனக்காக நான் நிகழ்விலே இன்று நீங்கள் வந்து எந்த பாடலையும் கேட்டு மகிழலாம். இந்த வேளையிலே ஒரு தடவை எங்கள் காலநிலையை எங்களுக்காக கணித்து இருக்கும் அந்த காலநிலையை தெரிந்து கொள்வோமா? இன்று மொத்தமாக நாங்கள் 26 பாகையை காண இருக்கின்றோம். இப்பொழுது 23வது பாகையை கண்டுவிட்டோம். மிகவும் தெளிவாக இருக்கின்றது. அதை நாங்கள் வெளியே நின்று உணரும் பொழுது 23 பாகை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உணர்கின்றோம். 26 பாகைக்கு செல்ல இருக்கின்றது. இப்பொழுது 23 பாகையை கண்டுவிட்டோம். வெளியே சென்றால் 23 பாகை இருந்தால் வெப்பம் எப்படி இருக்குமோ அது அப்படித்தான் இருக்கும். அதை நாங்கள் உணரும் வேளையிலே இங்கு ஈரப்பதம் என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? அது வந்து நிறைவாக இருக்கின்றது. 57 வீதம் ஈரப்பதம் இருக்கின்றபடியால் பாதிக்கு மேலே ஈரமாக குளிர்த்தன்மை இருக்கின்றது. அந்த ஈரப்பதம் இந்த வெப்பத்தை கலந்து எங்களுக்கு வெப்பம் அதிகம் நேரடியாக படாது பாதுகாக்கின்றது. ஆனால் இது எப்பொழுது 26 பாகையை அண்மிக்கும் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது பகல் இது 23, இப்பொழுது 12 மணிக்கு பின்பு 25 பாகைக்கு வந்துவிடும்.
25 பாகைக்கு வந்தவுடன் வெப்பமாகத்தான் இருக்கும். உச்சி வெயில் என்று கூறுகிறோம் அல்லவா, அது கிட்டத்தட்ட படிப்படியாக வளர்ந்து 3 மணிக்கு 26க்கு வந்துவிடும். 3, 4, 5 மணி எல்லாம் வெப்பமாக இருக்கும். அதன் பின்பு குறைந்து கொண்டு சென்றுவிடும். இப்பொழுது வளர்ப்புறை காலம் சிறப்பாக இருக்கின்றது. 15 மணித்தியாலம் 33 நிமிடங்களுக்கு இன்று பகல் உண்டு என்பதை காட்டுகின்றார்கள். பகலவனின் வெளிச்சம் பகீர் என்று வெளிச்சமாக இருக்கின்றது என்று இருக்கலாம் என்று எங்களை நம்ப வைக்கின்றது. அப்படித்தான் இருக்கின்றது நாளான் தினமும். இங்கிதமான இந்த வேளையில் இது ஒரு நல்ல பகலாக எங்களுக்கு தோன்றியிருக்கிறது. கோடை காலம் மிகவும் சிறப்பான காலம். இன்று நாளை இருந்து பாடசாலைகள் எல்லாம் விடுமுறை. மிக முக்கியமாக பாடசாலைகளை தான் இங்கே கண்ணோக்கி கொண்டிருப்பார்கள். அதை வைத்து தான் மக்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். நாளையிலிருந்து பிள்ளைகளுக்கெல்லாம் 2 மாதங்களுக்கு விடுமுறை காலம். அந்த விடுமுறை காலத்தை எப்படி கழிக்க வேண்டும், கல்வியிலே கழிக்க வேண்டுமா, உல்லாசத்திலே கழிக்க வேண்டுமா, உயர்கல்விக்கு ஆயத்தமாக்க வேண்டுமா என்றெல்லாம் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். சரி, இந்த வேளையிலே நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது உங்களை எதிர்பார்க்கிறேன். பாருங்கள், உனக்காக நான் என்ற விடயத்தை பற்றி பேசுவோம். நீங்கள் கொண்டு வரும் ஒவ்வொரு பாடலும் அது துணிக்கும். அதிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். முதலில் யார் வர இருக்கின்றீர்கள் பார்ப்போம். வாருங்கள், கேட்போம்.

0: ஜெகபர் சாதிக் அவர்கள், ஷியாமளா அன்பு மகள், தானாக வந்த சந்தனம் நாகப்பன், இவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம், நீங்கள் ஆயத்தமா என்று என்னை கேட்பது போன்று அவர்கள் தளத்திலே பதிந்து விடயத்தை புரிய வைத்திருக்கின்றார்கள். ஏனையோருக்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்று உனக்காக நான் நிகழ்வினை நகர்த்தி செல்வதற்கு அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று வராது இருக்கின்றவர்களையும் வரவேற்போம். ஆனால் இங்கே முதலில் வருகின்றார் அன்பு உறவு, அவரை இணைத்து விடுவோம். அவருடைய இணைப்பு அழைப்பு வந்தது, இணைப்பு கிடைக்கவில்லை, மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். வலைத்தளம் எங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கின்றது, நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கும் என்று எண்ணுகிறேன், உங்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். வாருங்கள் பேசுவோம். 2, 3, 4 பேர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றீர்கள், பார்ப்போம் யாருடைய அழைப்பு முதலில் கிடைக்கின்றது என்று பார்ப்போம். எங்கே இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. வந்துவிட்டார் ஓம் நம சிவாய என்று கூறும் அன்பு தேவா, நாகப்பட்டினம் எங்கள் நாச்சியார் கோவில் இருந்து. வணக்கம் தேவா. வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. நாச்சியார் கோவில் இருந்து தேவா பேசுறேன்.
0: ஓம் நம சிவாய அந்த மந்திரத்தை கூறி இணைந்து கொண்டு எங்களுக்கு எல்லாம் அற்புதமான அருளை தரும் ஆண்டவரை இணைத்து வேண்டிக் கொண்டு வந்தீர்கள். எங்கள் உனக்காக நான் நிகழ்விலே நாச்சியார் கோவிலிருந்து நண்பர் தேவா அவர்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமோடும் வளமோடும் ஐயா ஆசீர்வாதத்தோடும் நல்லா இருக்கையா.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். நலமாக இருக்கும் நீங்கள் மகிழ்வாக சிறப்போடு இருக்கின்றீர்கள் என்று கூறியவர்கள் நாங்களும் அவ்வண்ணமே இருக்கின்றோம். உங்கள் வரவு மேலும் எங்களை மகிழ வைக்கின்றது. வருகையை வரவேற்றுக் கொண்டோம். நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையிலே அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: மப்பு மந்தாரமா தான்
0: இருக்கு, அது கொஞ்சம் குளிர்மையா இருக்கு. மப்பு மந்தாரமா இருந்த கோடை காலத்தில் மப்பு மந்தாரத்தை கண்டபடும் ஒரு ஒரு மனதுக்கு ஒரு சுமை இறங்கியது போல் இருக்கும் இல்லையா? நேற்று எதிரும் மொப்பம் அதிகம் என்றெல்லாம் கூறின நீர் கடந்த நாட்கள்ல, இன்று அது மப்பும் மந்தாரம். இந்த மப்பும் மந்தாரமும் தான் மக்களுக்கு வேண்டும் இந்த காலத்தில், எவ்வளவும் இல்ல இந்த கால நிலையிலே. எத்தனை தண்ணீர் பந்தல் இருந்தாலும், எத்தனை மண்டபங்கள் இருந்தாலும், எத்தனை மின் விசிறிகள் இருந்தாலும், எத்தனை குளிரூட்டி இருந்தாலும், இந்த மப்பும் மந்தாரமும்
1: இறைவன் படைத்ததை எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் மனிதன் ஆகணும்.
0: அது அவர் அதை தருவார், எங்களுக்கு வெப்பத்தை தருவார், மழையை தருவார். அதனால் இந்த

0: நீங்களை வெற்றிலும் அள்ளி பெருக வேண்டும் என்ற அந்த ஆசை இருந்தால்தானே, விருப்பம் இருந்தால்தானே உணவை உண்ணலாம். ஒருவரோடு நான் பேசப்படும் என்றால் விருப்பமாக இருந்தால்தானே அவரோடு பேச. அந்த ஆசை என்பதற்கு காரணம் நல்ல காரணம், ஆனால் இது எங்களுக்கு பேராசை இல்ல இருக்கின்றது. பேராசை கொண்டபடியால் தான், நப்பாசை கொண்டபடியால் தான், நப்பாசையும் பேராசையும் கொண்டபடியால் தான் இப்ப லாட்டரி சிட்டு அதிர்ஷ்ட லாபம். அதிர்ஷ்டம் என்று ஒருவருக்கு ஒரு தடவை வாழ்க்கையிலே உண்டு, அது எப்பொழுதுன்னு தெரியாது. ஆனால் அதிர்ஷ்டம் வேண்டும் அதிர்ஷ்டம் வேண்டும் அடித்துக்கொண்டு ஓடி போய் அதிர்ஷ்ட லாப சீட்டுக்கள் என்றெல்லாம் பெறுவார்கள். இத்தனை பேருடைய மூளைச்செலவைக்கு ஆளாகி பணத்தை விரயமாக்குகிறார், ஏமாற்றுக்காரர்கள் ஏமாந்து போறார். அதுக்கெல்லாம் காரணம் ஆசை.
1: ஆமா, இந்த மண் உலகத்திலயா மனுஷன் எத்தனை நாள் இருப்பாங்கிறத நிர்ணயிச்சாங்க. ஆனா ஆசையை மட்டும் நிர்ணயிக்கவே இல்லை. அதாவது இது எல்லாமே மண்ணாதான் போக போகுது, உடம்பு மண்ணாதான் போக போகுது, நம்ம ஆசைகளும் மண்ணாதான் போகுது.
0: அதுலயும் ஒரு வேடிக்கை என்னவென்றால் தேவா, நாங்கள் இருக்கும் போது எத்தனையோ பற்றி அனுபவிக்கணும், அனுபவிக்க முடியாமல் போயினா எண்ணங்களையும் கொண்டிருக்கும், அது வேண்டும் இது வேண்டும் எனக்கு அப்படி வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அதிலே ஒரு ஆசை என்ன சொல்லுங்கள் பாப்பன், நான் இறந்ததன் பின்பு என்னை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை. அது அவரால் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அந்த ஆசை இருக்கின்றது இல்லையா. நான் இறந்தவுடன் எப்படி என்ன எனக்கு கொள் வைக்கணும், எனக்கு எப்படி எல்லாம் கர்மங்கள் செய்ய வேணும், எனக்கு எப்படி சமாதி கட்ட வேண்டும், அப்படி ஆசைகளும் இருக்கின்றது இல்லையா. அந்த ஆசைகள் அந்த ஆசைகளை இவர் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. மற்றவர்கள் தான், ஆனால் மற்றவர்கள் பார்ப்பார்கள் என்ற எண்ணம் இருக்கின்றது. அங்கும் தனக்காக அல்ல மற்றவர்களுக்காகத்தான் அது கேட்கப்படும். நான் இறந்தாலும் என்னுடைய பிரேத ஊர்வலம் எப்படி நடக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள் பலர், அப்படி இல்லையா. அது மற்றவர்களுக்கு எடுத்துக்காண்டாக இருக்க வேண்டும். ஒன்றுக்காக ஒன்றுதான் என்று குறும்பலை, உனக்காக நான் நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம்.
1: உனக்காக உனக்காக எனக்காக எனக்காக சொல்லியா இன்னும் அனுபவிச்சு முடியாதவங்கள்ட்ட கூட்டி ஒரு பசிச்சவனுக்கு ஒரு வாய் சோறு போட மாட்டாங்க. ஆனா விருந்து விசேஷம்னு சொன்னீங்க வச்சுங்க, அப்படியே வேஸ்டேஜா அப்படியே போகும்.
0: அது மட்டும் இல்ல, அப்படி செய்த உடனே அதுல உடனே வலைத்தளத்தில போட்டு விடுவார்கள். வலது கை கொடுப்பதை இடது கை அறியக்கூடாது என்பது கொடை தானம். ஆனால் இங்கே பெரிதாக நின்று படம் எல்லாம் எடுத்து அதில் எழுத்தெல்லாம் எழுதி அளவு எவ்வளவு எவ்வளவு தொகை என்று கூட போடுவார்கள், எழுதி விடுவார்கள். எவ்வளவு ஒரு சின்னத்தனமான மக்கள், கீழ்த்தனமான புத்தி அந்த புத்தி. அதுக்கு வேற 1000 பேர் லைக்கு லைக்கு லைக்கு என்று போடுவார்கள். நல்லது தேவா, நல்ல விடயத்தை பகிர்ந்து கொண்டோம். வந்து நல்ல விடயத்தை கொண்டு கூறின இந்த உலகத்திலே உள்ளதெல்லாம் நமக்காக இறைவன் தந்திருக்கிறார். சரி, இந்த வேளையிலே நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்வோம் என்பதற்காக என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
1: என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினி நீதி மறையட்டுமே. அந்த பாடல் கூட தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சூழ்நிலைக்கு அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது.
0: வாழ்த்துக்கள். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று இருக்க வேண்டும். எனக்காக எனக்கு என்ன, எனக்காக மட்டுமல்ல எல்லோரும்
1: அப்படித்தான். அவன் செயல்னு போயிட்டோம்னா நிம்மதியா இருக்கீங்க.
0: சிறப்பு சிறப்பு, நல்லது. ஒரு பாடல் உனக்காக நான் நிகழ்வு, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற ஒரு பாடலை எங்கள் பொன்மனை செம்மல் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயாவின் திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல். அந்த பாடலை எல்லோரும் கேட்டு மகிழ்வோம். நன்றி என் அன்பு தேவா, மீண்டும் நலமாக இருங்கள், பலமாக இருங்கள், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி.
0: மோனியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அன்புடன் தேவா நாச்சியார் கோவிலிருந்து வந்து உனக்காக நான் நிகழ்வில் சாதாரணமாக எங்களோட பேசுவதோன்று அவரும் பேசி சில விடயங்களை தெளிய வைத்து விட்டு ஒரு பாடலையும் கேட்டு செல்லும் வேளையிலே அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று பார்ப்போம். அடுத்த உறவு அழைப்புக்கு வருகின்றார். அவர் வேறு யாருமல்ல, எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மல்லிய மகாலிங்கம் என்று தெரிகின்றது. அப்படித்தானே மகாலிங்கம்? வணக்கம் மகாலிங்கம். வணக்கம், நலமாக உள்ளோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக,
0: சிறப்பு சிறப்பு. எங்கே நீண்ட நாள் காணவில்லை போல் தெரிகின்றது, பயணம் போனீர்களா?
2: மைத்துனர், ஆமா, என் மைத்துனர் பையனுடைய திருமணம். அதுக்காக வேண்டி 14 போன நானு 21 தேதி தான் வந்தேன்.
0: சென்னையில நடைபெற்றதா?
2: இல்லை நெய்வேலி.

0: நகரம்.
1: நான் அங்க நெய்வேலியா சரவணன் கிட்ட போயிருக்கேன். நெய்வேலி
0: அது அது ஆமா, அது அவர் இருக்கிறது கிராமம், நாங்க இருக்கிறது டவுன்ஷிப்.
1: அடேங்க அப்பா
0: அவரு. ஆமா
1: சரி,
0: மைத்துனர் வந்து எம்ப்ளாயியா இருக்காரு, நெய்வேலி எம்ப்ளாயி, அதனால அங்க டவுன்ஷிப்ல வீடு.
1: சரி, அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பயணம், நீங்கள் சென்ற விடயம், உங்களுடைய நண்பரின் திருமண வீட்டிற்காக, இந்த உனக்காக என்றதுக்கு நீங்கள் ஒரு திருமண வைபவத்துக்காக சென்றீர்கள். அதுக்கு காரணம் அன்பு. அன்பினால் நீங்கள் பிணைக்கப்பட்டு, உறவால் பிணைக்கப்பட்டாலும் அன்பினால் இணைக்கப்பட்டு நீண்ட கால உறவாக இருந்தோண்டு அவர் வீட்டில் இருக்கின்ற நடைபெற்ற நன்மை தீமைகளோடு பங்கு பெற்றும் வேளையிலே இப்பொழுது மங்களகரமான காரியத்துக்காக பயணம் சென்று வந்திருக்கின்றீர்கள். அதை எங்களுக்காக, எங்களுக்கு அதை புரிய வேண்டும் என்பதற்காக நீங்கள் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றீர்கள். ஏன் நான் இவ்வளவு காலமும் காற்றலைக்கு வரவில்லை என்பதற்காக எல்லாம் ஆக ஆக என்று வருகின்றது பார்த்தீர்களா? அது உனக்காக நான், இதுதான் உனக்காக நான். சரி, அங்கே எப்படி இருந்த திருமண வைபவம்? இங்கே மணமகளும் மணமகனும் ஒரே ஊர் தானா அல்லது வேறு வேறு ஊரா?
0: பக்கம் பக்கம் ஊர்யா, அது அது ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட அவங்க ஊரு. அவரும் வந்து மணமகனுடைய மணமகள் வந்து எனக்கு அண்ணன் பேரன், அண்ணன் பேத்தி.
1: அப்ப அண்ணன் மணமகனும் மணமகளும் உங்கள் உறவினர்கள் தான்?
0: உறவினர்,
1: அதனால் மணமகனும் மணமகளும் உறவினர்கள் தான்.
0: ஆமா,
1: உறவினர்களின் திருமணத்திற்காக உறவினர் சென்று உல்லாசமாக இருந்து மகிழ்வித்து அதை பெருமைப்படுத்தி சிறப்பித்து போட்டு வந்திருக்கின்ற ஆலயத்தில் நடைபெற்றதா அல்லது வீட்டில் நடைபெற்றதா மண்டபத்தில் நடைபெற்றதா திருமணம்? அங்கே தொடர்ந்து இணைய முடியாமல் போய்விட்டதா மகாலிங்கம்?
0: ஒரு அழைப்பு வந்தது.
1: குறுங்க, ஆலயத்திலா, வீட்டிலா அல்லது மண்டபத்திலா திருமணம்?
0: மண்டபம் தான்,
1: மண்டபம்.
0: 20 அறை உள்ள ரூம்பு, ரெஸ்ட் அந்த இது, பயணிகள் தங்குறது, அந்த பயணிகள் விருந்து ஆலைகள் தங்குற 20 ரூம்பு, பெரிய தியேட்டரா இருந்தது. அப்படியே கல்யாண மண்டபமா
1: மாத்துறது. வாழ்த்துக்கள், சிறப்பாக நடைபெற்றிருக்கும் இந்த திருமணம்.
0: இந்த அதுல கூட மகிழ்வான டான்ஸ், இந்த டிஜிட் டிஜின்னு சொல்லி சவுண்டு பண்ணுவாங்க, அந்த பாடல்கள் போட்டு மணமக்களை வந்து அழைச்சிட்டு வந்ததும் அந்த சிங்கப்பூர்ல கூட அந்த நிகழ்வுலாம் நிறைய நடக்கும். மணமகள் வந்து அந்த மண்டபத்திலேருந்து, மண அறையிலேருந்து மணமேடைக்கு கொண்டு வர்றது, அதுமாரி ஒரு 10-15 நடன ஆளுக்கள் வந்து செய்வாங்க. அதுலேயும் எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஆல் ஃபேமிலியோடைய மகளிரும் ஆடவரும் நாங்களும் சேர்ந்து, நானும் சேர்ந்து ஆடினா ஐயா. அதில்
1: மணமகளும் மணமகனும் ஆடினார்களா? புதுவிதமாக பின்பற்றி நடைமுறைக்கு ஒவ்வாத வகையில் கலாச்சாரம் எங்களுடைய தமிழ் பண்பாட்டை மீறி போகின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். என்னவென்றால், தலைக்கு முக்காடு போட்டு மணமகளை குனிந்த தலை நிமிராமல் அழைத்து வந்து உட்கார்ந்த மணமகள் இப்பொழுது மணமைக்கு வரும் பொழுதே துள்ளி ஆடிக்கொண்டு துள்ளிசைக்கு நடனம் ஆடிக்கொண்டு வருகின்றார் என்று பலரும் பரிகசித்து எழுதக்கூடிய வகையில் விழாக்கள் அமைந்து
0: கொண்டிருக்கின்றன. ஒரு உறவுகள் வந்து முட்டி மோதிட்டு இருக்கிற இப்பெல்லாம் வந்து உறவுகள் வந்து முட்டி மோதிட்டு இருக்கிற நேரங்களா இருக்கு. ஆனா அந்த திருமணத்துல வந்து எல்லாருமே A to Z, அந்த அதாவது அனைத்து வேண்டவங்களும் வேண்டாத படவர்களும் வந்து இருந்தோம்னா அந்த விழாவில் அனைவருமே மகிழ்ச்சி. பெண்களும் சேர்ந்து, பெண்கள்னா 40-50 வயசு உள்ள பெண்களும் என்ன மாதிரி உள்ள வயசு ஆண்களுமே அதுல கலந்துகிட்டு மிக சந்தோஷமா இருந்தது.
1: இல்ல, சந்தோஷமா இருந்தது, குத்தாட்டம் போட்டிருக்கார்கள் தான் எல்லோரும்.
0: ஆமா,
1: நல்லது, வாழ்த்துக்கள், சிறப்பான கல்யாணம்.
0: நீங்க சொல்றது ஒரு கோணத்துல பார்த்தா அது அநாகரிகமா இருந்தாலும்
1: இல்ல, அநாகரிகம் என்று கூறவில்லை.
0: ஒண்ணு சேர்ந்த பிறகு
1: இல்ல, அநாகரிகம் என்று கூறவில்லை நான். அநாகரிகம் அல்ல, எங்கள் பண்பாட்டுக்கு,
0: கலாச்சாரத்துக்கு,
1: மணமகன் மணமகள் என்ற பண்பாட்டுக்கு அப்பாற்பட்டு விட்டது என்று கூறுகிறேன் என்று எழுதுகிறார்கள். தலைத்தளங்களிலே எள்ளி நகையாடுவதை, எங்கள் பண்பாடை பற்றி எள்ளி நகையாடுவதை கேட்கும் பொழுது எங்களுக்கு சில வருத்தமாக இருக்கின்றது. அதைத்தான்
0: கல்யாணம் பண்ணும் போது ஐயா நான் கல்யாணம் பண்ணும் போது பொண்ணை வந்து சொந்த அத்தை இந்த மாமன் பொண்ணா
1: இருந்தா, அது எப்படி இருந்தாலும் நீங்கள் மணமறையில வைத்து நிமிந்தே பார்க்க மாட்டீர்கள். கண்ணும் அப்படியே குறிந்த அப்படி இருந்த கலாச்சாரம் இன்று எப்படி சென்று விட்டது? அதற்கு பல நியாயங்கள் கூறுகிறார்கள். அதில் ஒன்றும் இல்லை, அது அவர்களுடைய விருப்பம், அவர்களுக்காக அவர்கள் ஆடுகிறார்கள். அந்த இடத்தில் தான் அவர்கள் குத்தாட்டம் போட்டு ஆடி மகளலாம் என்றால் அதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனையோ பாடல்கள் அவ்வளவு இருக்கும் பொழுது இந்த மண்டப அலங்கார ஒழுங்கமைப்பாளர்கள் இது மற்றவர்களுக்கு, அடுத்த அன்று ஒரு விழாவிலே இங்கே நான் பார்த்தேன், ஒரு மரணச்சடங்கிலே ஒரு சம்பவம், அதை நான் எழுதி அதை குறிப்பிட்ட போது எல்லாரும் தானே செய்கிறார்கள், நாங்களும் செய்கிறோம் என்றதை கூறினார்கள். அப்பொழுது நான் புரிய வைத்தேன், அது அல்ல. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும், அதாவது அவர்களுடைய விருப்பம், அவருடைய பணம் இருக்கின்றது, அவருக்கு செல்வாக்கு இருக்கின்றது, எங்களுடைய திருமணத்தை பற்றி நாலு பேர் பேச வேண்டும் இப்படி என்றதுக்கும் ஒரு விளம்பரம் செய்யலாம், அப்படி என்றும் செய்யலாம். வாழ்த்துக்கள், சிறப்புகள், நல்லது. இன்று இந்த உனக்காக நான் நிகழ்விலே நீங்கள் திருமணத்துக்காக சென்று வந்த வேளை உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது?
0: மிக மகிழ்ச்சியா இருந்தது.
1: சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அங்கே இந்த திருமண வைபவத்திலே என்ன பாடல் அநேகமாக எல்லோரும் மகளக்கூடிய வகையில் அமைந்த பாடல் எதுவாக இருக்கும்? நிறைய பாடல் வந்திருக்கும், பாடியிருப்பார்கள் இசைத்தட்டிலே. என்ன பாடல்?
0: ஆமாம், அதெல்லாம் அந்த டிஜின்னு சொல்கிற அதில் வந்து நிறைய பாடல்கள் போட்டாங்க. அந்த பொட்டலமிட்டாயே,
1: இந்த பாடல்கள் திருமணத்துக்கு போட்டார்கள். பொட்டலமிட்டாயி பாடல்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள். இந்த வாராயன் தோழி வாலிய வல்லாண்டு என்றெல்லாம், வாலிய வாராயன் தோழி வாலிய வல்லாண்டு எல்லாம் மறைந்து விட்டது.
0: அது அது நான் ஆமாம், அது நாங்கள் வாயாலேயே ஆண்கள் பெண்களும் வாயாலேயே பாடணும்.
1: அட்டேங்க, அப்போ பெரிய பாடகர்களை அப்போ நீங்களெல்லாம் மேடை பாடகர்களாகி விட்டீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு.
0: கோஷிகானம் மாதிரி, கோஷிகானம் மாதிரி
1: உல்லாசம், உல்லாசம்
0: அழிச்சிட்டு வரும்போது நாங்களே பாடணும். அது மைக்கு இல்லை, மண்டபம் அதர்ற அளவுக்கு நாங்கள் எல்லாருமே
1: குளறி விட்ட வண்ணியம், குளற வண்ணியம்.
0: ஒரு பெரிய
1: ஏன் அதற்கு ஏன் அவர்கள் ஒரு ஒலி ஒலி ஒலிபெருக்கி ஒன்றும் தரவில்லை?
0: அது டிஜி, அதான் டிஜின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புதுசா, அதாவது
1: அது இப்போ வந்து ஐயா டிஜி இப்போ வந்து களியாட்டங்கள், இந்த மது போதையில இருந்து ஆடி கழிக்கிற இடங்களுக்கு எல்லாம் இந்த டிஜி தான் இருக்கு. ஏன்னா அது எழுத்துக்களும் முழங்காத சொல்லுகளும் முழங்காத டாங்கடா டாங்கடாண்டு அடிக்கிற பாடல்களுக்கு அந்த இதை போடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக இப்படி விளம்பரத்தை செய்வார். இவர்களும் அடைய அது நல்ல சிரமம், இதெல்லாம் அடுத்தவன் செய்கிறானே என்று நாங்களும் செய்கின்றோம். அதில் ஒன்றும் இல்லை, சிறப்பு. அப்போ நீங்களும் பாடி மகிழ்ந்து வந்திருக்கீர்கள், சிறப்பான திருமணம், அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் வாழ்த்துக்கிறோம். சரி, இன்று நாங்கள் என்ன பாடலை கேட்டு மகிழ்வோம் மகாலிங்கம்?
0: அந்த அது அதில் மிக அந்த டான்ஸ் அந்த இதில் வந்து இந்த பாட்டுக்கு நான் ஐயா இந்த பொட்டலமிட்டாயேன்னு சொல்லிட்டு.
1: அது என்ன ஐயா பொட்டலமிட்டாய் என்றால்?
0: அது இந்த ஒரு சேதுபதியும்
1: இல்லை இல்லை, பொட்டலமிட்டாய் என்றால் என்ன? எனக்கு யார் பாடுனது, எவர் நடித்தது தேவையில்லை, பொட்டலமிட்டாய் என்றால் என்ன என்று கேட்டுக்கிறேன்.
0: அது அந்த அந்த வாசகம் சொல், அது பொட்டலமிட்டாய்னா அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையில வந்து பொட்டலம் ஊருக்கான்னு ஒன்று வந்தது.
1: இல்லை, நான் கேட்டது பொட்டலமிட்டாய் என்றால் என்ன?
0: அதான் அது அதே மாதிரி அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து இதில் கண்கோணா இருக்கு இல்லைங்க, அது வந்து இலையில வச்சு கொடுத்தாங்க. அது அது அது கொடுத்தாங்க அந்த பழைய காலத்தில் அந்த மாதிரி இலையில வச்சு அந்த ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாதுங்கிறது மாதிரி மிட்டாய்கள்லாம் வந்து கசகசப்பு கொடுத்துருவான். அப்பெல்லாம் வந்து பெரிய பாட்டிலில் தான் போட்டு வைப்பாங்க, அதுக்க வந்து பொட்டலம் மிட்டாயின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க.
1: இது சரியான கருத்தாகப்படவில்லை நீங்கள் கூறுவது, பார்ப்போம் மற்றவர்கள் கூறுகிறார்கள். உங்களுக்கு இன்று பொட்டலம் மிட்டாய் என்ற பாடல் கேட்க போகணும். நாங்கள் எல்லோரும் உங்களோடு சேர்ந்து
0: என் பொட்டலம் மிட்டாயே
1: வாடி என், அதுவும் வாடி என் பொட்டலம் மிட்டாய் என்ற பாடல், சிறப்பான பாடல். மணமகள், சிறப்பான மணமகள், சிறப்பான மணமானுக்கு சிறப்பான வாழ்த்து பாடலும் மகிழ்ச்சியான பாடலும். பார்ப்போம் வேறு இந்த பொட்டலம் மிட்டாய் என்பதற்கு வேறு என்ன கருத்து வருகின்றது. நன்றி மகாலிங்கம் அவர்களே, மீண்டும் சந்திப்போம், வாழ்த்துக்கள்.
0: நன்றியா. இன்னொரு கோரிக்கையா, ஒரு ஒரு இது ஒரு மிஸ்ஸிங் வந்து என்னுடைய அந்த கல்யாணத்தில் இருந்துக்கிட்டு இருந்ததுனால பசங்கள்லாம் என் பேரெல்லாம் வந்து நிறைய அந்த செல்லாம் வச்சுட்டு இருந்ததுனால அன்பு உறவு வந்து விடுபட்டு போச்சியா, டெலிட் ஆயிடுச்சியா? அதான் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு
1: அன்புவோ
0: போடவோ எனக்கு அனுப்பி
1: அன்பு
0: அன்பு மட்டும் பாக்கிலாம் இருக்கு.
1: அன்பு உறவுகளுக்கு இல்லையா நீங்கள்
0: இருந்தையா?
1: அது எப்படி அதிபரிடம் கூறுவேன், விரைவில் அது உங்களை அதற்குள்ள இணைப்பு
0: அவங்களுக்கும் அனுப்பிச்சேன். அனுப்பப்படும்
1: நீங்கள் இல்லாமல் வாழ்த்து
0: வர்றான்னு சொல்லவும் முடியல, உங்களை வரவேற்க எழுத முடியல, நேர் நேரம் இருக்கு, வாங்க பேசலாம் இருக்கு, இன்னொரு இது இருக்கு.
1: அன்பு உறவுகளுக்கு உங்களை இணைத்து விடுகிறோம். நன்றி மகாலிங்கம், இணைத்து விடுகிறோம்.
0: நன்றி.
1: அடுத்த உறவாக வந்துவிட்டார் எங்களுடைய நாகப்பனவர்கள். வணக்கம் நாகப்பனவர்களே. வணக்கம். தானாக வந்த சந்தனம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
1: என்னுடைய பகல் நேரத்தை தந்து இணைந்து கொண்டு நீங்கள் வணக்கம் கூறி, நானும் உங்களுக்கு இரவு நேரத்தை கொடுத்து வணக்கம் என்று கூறி வரவேற்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமும் வளமும் மகிழ்வும்
1: நலமும் வளமும் நிறைந்து இருக்கின்றீர்கள். வாழ்த்து. இன்று உங்களுடைய கோவை மாநிலம் மப்பும் மந்தாரமாயிருக்கின்றதா, சற்று வெயிலோடு இருக்கின்றதா, எப்படி இருக்கின்றது?
2: கொஞ்சம்
1: தெரியல, நான் கேட்டது சற்று கொஞ்சமாக வெயில் அடித்த குடுகுழு என்று இருக்கின்றது. குடுகுழு மனிதன் தான் ஐயா. நீங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இந்த வெயில் மழை தூறல் இந்த மப்பு தூவானம் எல்லாம் யாருக்காக? எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு மப்பும் மந்தாரமாக இருந்தால் அந்த தங்களுடைய விவசாயத்திலே வெயில் வெப்பம் வேண்டும், உலர வைக்க வேண்டும் போன்றது. மப்பு என்பது அதாவது வந்து மப்பு என்பது வெயில் இல்லாத ஒரு நிழல் போன்ற வெளிச்சம்,
2: வானத்தை மேகம் போடிய சூழல்.
1: அந்த மந்தாரம் என்பது மழை மேகங்கள் வெயில் அணுக்களை மறைத்து கொண்டிருக்கும் பொழுது அது மந்தாரமாக இருக்கும். அந்த வேளை மழை வருவது போன்றும் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். மப்பு என்பது சூரியனுக்கு மேலாலே ஒரு கருமேகம் படர்ந்து செல்லும் பொழுது அந்த மப்பு மப்பு மந்தாரமும் நீடிப்பது இல்லை. மப்பும் சில நிமிட நேரங்கள் அல்ல சில மணி நேரத்துக்கு மப்பாக இருக்கும். மந்தாரமும் மலை மிக கூட்டங்கள் கருக்கட்டி கூடும் பொழுது கொஞ்சம் குளிரோடு சேர்ந்ததாக இருக்கும் மந்தாரம். மப்பு நேரத்தை விட மந்தாரத்தில் உணர்வு வித்தியாசமாக இருக்கும். மழை வரும் பொழுது மந்தார மலையே என்று பாடல் இருக்கின்றது, மப்பு மலையே என்று பாடல் இல்லை. கவனித்து பார்த்தீர்களா?
2: மந்தார மலர்னு ஒரு பாட்டு
1: இருக்கு. அது மந்தார வேளையிலே பூர்க்கின்ற மலர், உயில் வெப்ப காலத்தில் பூர்க்காலும் மந்தார நிறத்தில் மலர்ந்திருக்கும் சிறப்பு. ஆனா இவையெல்லாம் நமக்காகத்தான்.
2: எங்களுக்கு தெரிஞ்ச மப்பு எல்லாம் வேறதானே,
1: அது மற்றது ஐயா. அதுக்கு தண்ணி அதிகமா இருந்தா வரும் ஐயா மப்பு. இதுக்கு தண்ணி இல்லாத ஐயா மொய்ப்பு. அது உண்மையில மப்பு இல்லை, மொய்ப்பு மப்பாக கூறப்படுகிறது. மொய்ப்பு மது உள்ளே போய் மொய்த்து விடும் அவருக்கு. கண்ணெல்லாம் அப்படியே எங்கே இருக்குன்னு அப்படி புறம் கால் நடையெல்லாம் தள்ளாடியா மப்போடு அது அது அது மொய்ப்பு மப்பாக வந்து விட்டது பேரில். அது என்ன கூற, அது பேசுகிற வார்த்தைகளே வாயிலடமாறி பேசுகிற வேளையில் கூட ஒரு மயக்க பேச்சு தானே. அதான் அந்த மப்பு அந்த அந்த மொய்ப்பு மாப்பண்டு வந்து விட்டது. அடே யார் அப்படின்னு அவர்கள் வெளியே ஞானிகள் யோகிகளாக எல்லாம் பேசுவார்கள் எல்லாம் மப்பு இல்லை அது மொய்ப்பில். ஏனென்றால் அந்த தேனி தேனுண்ட மொய்ப்பிலே தான் உறங்குகின்றது, தூங்குகின்றது, மயங்குகின்றது. மொய்ப்பு அதை நாங்கள் மாப்பண்டு கூறுவதில்லை. ஆனால் பேச்சு வழக்கிலே மாப்பண்டு கூறிவிடுகிறோம். மறைக்கப்படுவது உணர்வை மறைக்கப்படுவது நல்லது. அப்போ இந்த மந்தாரமும் மப்பும் மந்தாரமும் சேர்ந்திருக்கின்றது. தனியாக மப்பு இல்லை, மந்தாரம் தனியாக மந்தாரம் இல்லை. மப்பு வந்து அது மந்தாரமாக இருக்கின்றபடியால் சில சமயம் அந்த மந்தாரம் மழையாக மாறலாம். மப்பு மழையாக மாறால் விலகி சேர்ந்து வெயில் வர பார்க்கும். மந்தாரம் அப்படி இல்லை. நம் முன்னோர்கள் தந்த பதங்கள் அத்தனையும் அர்த்தமுள்ளதும், அவர்கள் காட்டிவிட்டு சென்ற பழக்க வழக்கங்கள் அத்தனையும் நிதர்சனமானதும் எங்களுக்கு பயன்படக்கூடியதும் மனித வாழ்க்கைக்கு சுபீட்சம் தரக்கூடியதும் தான். இப்பொழுது அதெல்லாம் மாறி மீறி கண்டதையும் நாங்கள் கொண்டு கடைபிடித்துள்ளோம். அடுத்தவன் செய்கின்றானே என்பதற்காக செய்கின்றோம் ஒவ்வொன்றை.
2: இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகாலிங்க சொன்னாரு பாருங்க,
1: ஆமா
2: கலாச்சாரமே மாறி போச்சே
1: முடிஞ்சு.
2: டிஜே எல்லாம் எந்த இதுல போட்டாங்க முந்தா காலத்துல?
1: அது உண்மையில டிஜே வாரது இந்த கேளிக்கை உறிஞ்சு போட்டு ஆடுகிற நடன கேளிக்கைக்குத்தான் அந்த பாடல்கள் போடுவார்கள். அந்த அந்த கூட்டத்துக்குள்ளேதான் இருக்கும். அதையெல்லாம் நாங்கள் பாய்ப்போம். அது மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று இவர்களும் சேர்த்துக்கோ. இந்த பொட்டல மிட்டாய் என்ற பாடல் ஒன்று இருக்கின்றது ஐயா, நீங்களும் இந்த பாடல் முன்பு கேட்டீர்கள் என்னட்ட. இந்த பொட்டல மிட்டாய் என்றால் சரியான கருத்து என்ன? உண்மையில எனக்கு புரியவில்லை.
2: அந்த கவி இயற்கையே தெரிஞ்சிருக்காது ஐயா.
1: மாலிங்கம் கூறினார் ஏதோ இலையில வச்சு மடிச்சு பொட்டலம் பூத்தல் எல்லாம் கலந்து மாறி கூறுகிறார், புரியவில்லை அது சரியாக. நான் கேள்விப்பட்டேன் பொட்டலம் என்றால் துணியிலே அல்லது சரையிலே, சரை என்று இந்த கடதாசியில சுத்தி கையிலே கொடுப்பது பொட்டலம், பொட்டலமா கட்டி கொடுப்பார்கள். அடுத்தது இந்த ஞானிகள் இந்த சன்னியாசிகள் எல்லாம் வருவார்கள் வீட்டுக்கு விட்டு தோளிலே ஒரு பொட்டலத்தை தொங்க விட்டு அதற்குள்ளே நெல் அரிசி கொடுக்குற பண்டங்களை கொண்டு பொட்டலத்துக்கு கொண்டு போவார்கள். அடுத்தது பத்திரமாக இருப்பதற்காக அவர் ஒரு கருத்து சொன்னார், அந்த ஈரப்பதம் இல்லாமல் மற்றதில் ஒட்டாமல் இருப்பதற்காக பொட்டலத்தில் வச்சு கொடுக்கும், கையில் வைத்தால் ஒட்டி கொண்டிருக்கும், அப்படி என்று பல கருத்துக்களை எடுக்கலாம். அப்படி ஒரு பொட்டல மிட்டாயாக வாடி பொட்டல மிட்டாயே என்ற கருத்தோடு இந்த ஏனென்றால் அதில் கருத்து என்னவென்றால் வாடி பொட்டல மிட்டாய், அது ஒரு இனிப்பான ஒரு இனிப்பை பொட்டலத்தை சுற்றி பாதுகாப்பாக கொடுக்கப்படுகிறது என்பதனைய நான் புரிகிற கருத்து. இப்போ பகிரங்கமாக ஒரு இனிப்பை கையிலே கொடுப்பதவே அது பொட்டலமாக சுற்றி மறைக்கப்பட்டு கொடுத்தால் பண்புடன் வாழ்ந்த ஒரு பெண்மகளை பகிரங்கமாக கொண்டு மனமுறையில் பக்குவமாக கொண்டு வருகின்றார். அப்போ பொத்தி வளர்க்கப்பட்ட பெண்ணே என்ற கருத்தை தான் அந்த பாடலே ஒரு ஆண் பாடுகிறார் என்று நான் நினைக்கின்றேன். கவிஞர் அப்படி எழுதி தந்தாரோ அல்லது வேறு கருத்தோடு கொடுத்தாரோ தெரியவில்லை என்று நான் நினைக்கிறேன். பொட்டலம் என்பது அதுக்குள்ளே இருக்கின்ற பொருளை பாதுகாப்பாக வைக்கின்றது பொட்டலம். பொட்டலம் பொட்டலமாக கட்டி வைப்பார்கள். இப்பொழுது நீர்
2: கட்டி கட்டி கொடுப்பாங்க.
1: ஆமாம், இப்போ அதை நாங்கள் இன்னும் ஒரு வழியிலே பார்த்தால் இப்போ மழை பெய்து வெள்ளம் வந்து ஒரு வீதியை குறுக்கிட்டு ஓடுவதென்றால் அதை அணை கட்டுவதற்காக மண்களை பொட்டலம் பொட்டலமாக கட்டி வைப்பார்கள், மண்மூடைகளை. அதையும் அது மூடை என்று கூறுவது. இந்த சிறிதாக சுற்றி கொடுப்பதை பொட்டலம் என்று கூறுவது என்று நான் நினைக்கிறேன். பொட்டலமாக வழிப்போக்கர்கள் அந்த நாளையிலே பொட்டலமாக பொட்டலத்துக்களே தான் உணவுகளை வைத்து அப்பெல்லாம் பெட்டி மூடி கைப்பட்டி சாப்பாட்டு பெட்டி என்று இல்லை, சுலபமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடியதா. இப்போ வாடி என் பொட்டல முட்டாய், சும்மா முட்டாய் அல்ல அது. ஒரு பெண் வரும் பொழுது தன்னுடைய காதலியை அவர் அணைக்கும் பொழுது அவரை சுத்தமாக மற்றவருடைய கைப்படாத ஒரு பக்குவப்படாத மற்றவருடைய ருசி பார்க்காத சுவை பார்க்காத ஒரு புதின புதிய முட்டாய், அதுவும் பொட்டலத்திலே பாதுகாத்து தரப்பட்டிருக்கின்றது. அப்படி கருத்து
2: எடுத்து இருக்கும் ஐயா, ஒரு 80 கிலோ இருக்கும்.
1: அப்படியா?
2: கனத்தாம்மா.
1: யாரையா?
2: ஹீரோயின்.
1: ஓ ஹீரோயின். ஓ அது அதெல்லாம் நடிப்பு தானே. அந்த நான் இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டது பொட்டல முட்டாய் என்றால் என்ன? சாதாரணமாக போத்தல் பார்வைக்கு வைத்திருப்பார்கள், அது கண்ணாடி பார்த்து போத்தல், அதுக்குள்ளே இருப்பது வெளியே தெரியும், ஆனால் பொட்டலத்துக்களை வைத்தால் தெரியாது இல்லையா? அப்ப ஒரு பெண்ணாகப்பட்டது அப்படி இருக்க வேண்டும், அப்படி இருந்தது என்னுடைய பெண் அப்படித்தான். பொட்டல மிட்டாய் வாடி என் பொட்டல மிட்டாயே. அதை நவீன இசைகளோடு போடும்பொழுது அந்த இலக்கண கருத்துக்களை நாங்கள் மறந்து போகக்கூடிய எங்களுக்கு புரியாமல் இருக்கின்றது. டங்கட டங்கட டங்கட, எந்த வீடு செத்த வீட்டுக்கு போனாலும் அதே தாளம்தான், திருமணம் வீட்டிலேயும் அதே தாளம்தான், ஆடம்பர ஆட்டம் பாட்டம் இல்லாததுக்கும் டங்கட டங்கட டங்கட டங்கட தான். அந்த டப்பாங் குத்து இசையைத்தான் போட்டு மாறி மாறி அடித்து விட்டு புகழும் பேரும் எடுத்து இசை அமைப்பாளர் அதைத்தான் ரசிக்கின்றார்களாம். குழந்தைகளுக்கு அதுதான் புரிகின்றதாம். நீலவண்ண கண்ணா வாடா என்ற அந்த பாடல் இன்றும் குழந்தைகள் பாடுகின்றதுகள் தானே. அதனால் எங்களுக்கு எங்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் மாறி போய்விட்டது, ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் பின்பற்றல் தங்களுக்காக அல்ல அடுத்தவர்களுக்காகத்தான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய மானத்தை எங்கள் மேனியை பாதுகாக்கிற வேளையிலே அதற்காக நாங்கள் ஆடைகளை அணிகின்றோம். அந்த ஆடைகளை அணியும் பொழுது நாங்கள் ஒரு வேர்ட்ஸ் ஒரு வார்த்தை கூறுவோம். ஒரு ஒரு ஆடையை வாங்கும் பொழுது ஒரு ஒரு மேலங்கிய தென்னிலும் வாங்கும் பொழுது மற்றவர்கள் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று ஒரு எண்ணம் மனதுக்கு வந்திருந்து அடுத்தவர்களுக்காகத்தான் நாங்கள் வாழுகிறோம் வாங்குகிறோம் இல்லையா ஐயா? அதனுடைய உபயோகம் அதன் உபயோகம் உற்பத்தி தரம் அதை நினைக்க மாட்டார்கள். மற்றவர்கள் பார்த்துக்கூடா மற்றவர்கள் பார்க்கும்போதும் இவர் இப்படியெல்லாம் உணைகின்றார் என்று எண்ணக்கூடிய வகையில் தான் அதை நாங்கள் நினைக்கின்றோம். அன்று இங்கே கனடாவில் நடந்த ஆரம்ப காலத்தில் நாங்கள் வந்தபோது ஒரு மரணச்சடங்கு விட்டால் அவ்வளோ வேதனோடு அது உறவினர்களாக அல்ல எங்கள் உறவர்கள் எங்களுடைய தமிழர்களுக்கிலே எங்கள் இனத்துக்களே ஒன்று நடந்து விட்டால் அவ்வளவு வேதனையோடு எங்களுடைய நாட்டு கலாச்சார வழக்கம் எங்கள் நாட்டிலே வந்த கலாச்சாரம் கிராமத்துக்கு கிராமம் ஊருக்கூர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஆனாலும் துன்பமும் சோகமும் பிணைந்திருக்கும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கடமைகள் செய்வதற்கு அது சைவ மகனா அல்லது இந்து மகா என்ன கிறிஸ்தவ மதகனா அல்லது ஒரு இஸ்லாமிய மதனாக இறங்கிவிட்டான். அந்த கலையை நாங்கள் அந்த கலாச்சாரத்தை அந்த பண்பாடுகளுக்கு ஏற்ற வகையை நடத்துவது கடினமாக இருந்தது. ஆனால் முக்கியமானவற்றை நாங்கள் இழக்கவில்லை இன்றும். ஆனால் இன்று நவீனங்கள் வந்தவுடன் அங்கே கடைபிடிக்கப்பட்ட சில விடயங்கள் அதுக்கு வந்த குருமார் அந்த அந்த சவண்டியன்னு சொல்லுவார்கள் அந்த ஈமக்கிரியை செய்கின்ற அந்த புரோகிதர்கள் அவர்கள் கடைபிடிக்கும் விதம் நான் எள்ளி பேசிவிட்டேன் பிடித்தது பிழையான வழியில் நீங்கள் கொண்டு செலுத்துகிறீர்கள். அதை நடத்துபவர்கள் ஒரு மகன் வந்துடுறான் உங்கள் எல்லாரும் தானே செய்கிறார்கள் எல்லோரும் தானே செய்கிறார்கள் எல்லோரும் செய்தால் நாங்களும் செய்ய வேண்டுமா? எங்களுக்குன்ற ஒரு பண்பாடு இருக்கின்றது அல்லவா ஒரு முறை இருக்கின்றது அல்லவா அதை மீறி நாங்கள் செய்ய முடியாது தானே அம்மா என்று அவர்களுக்கு பதில் கொடுத்தேன். நான் முதியவர் ஒரு ஆசிரியராக இருந்தவர் நாலு பேருக்கு என்னை நன்றாக தெரியும். இந்த விழாக்களிலும் முன்னுக்கு நின்று நான் வழி நடத்துபவன் தெரிந்ததற்குற நல்ல பண்பாடு இதிலே இப்படியாக செய்கிறீர்கள் அறியாமை காரணம்தான் அறியாமை தான் காரணம். அறியாமை ஒன்று இருந்தால் காரியமில்லை திருத்திக் கொள்ளலாம். இன்னொன்றை பார்த்து அதைவிட மிகையாக செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர்களை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா
2: நாகப்பன்?
1: அந்த அது கருத்து வந்து பிறகு எங்களுடைய சந்திப்புகளிலே அதெல்லாம் அதை பற்றி பேசப்பட்ட பொழுது இங்குள்ள இப்பொழுது இருக்கிற சந்ததியினருக்கு எங்கள் நாட்டு பண்பாட்டு புலமையங்கள் தெரியாது தெரிய காரணமும் இல்லை. சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே இங்கே வந்துவிட்டே வேறென்ன தலைமுறைகள் தலை முன்னின்று நடத்துகிற சம்பவங்கள் எல்லாம் விழாக்கள் வருகின்றதல்லவா? இப்போ நாங்கள் முன்னின்று நடத்தின விழாக்களில் எங்களுடைய பாரம்பரிய முறையை கைவிடாமல் செய்து கொண்டு வந்தோம். ரெண்டாவது தலைமுறையாக இங்கு வந்து வளர்ந்து ஆளாகி இருக்கின்ற வயதுடைய பிள்ளைகள் அதை நிர்வகிக்கும் போது தங்களுக்கு தெரிந்த வகையிலே செய்கிறார்கள். அதிலே சில திருத்தங்களை நாங்கள் காட்ட வேண்டியது எங்களோட கடமை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவர்களுடைய கடமை. ஆனால் அதை அவர்கள் புரியவில்லை. அதற்காகத்தான் ஒவ்வொரு மதத்திலும் ஒரு மதத்தலைவர் இருக்கின்றார். இந்த மதம் இந்த சமயம் வந்து சமுதாயத்தை சீர்திருத்துகின்ற ஒரு வழி அந்த சமய தலைவர்கள் அதை கூற வேண்டும். ஏனைய சமயங்களிலே பாருங்கள் கிறிஸ்தவ சமயத்திலே ஒரு அங்கே ஒரு விழா நடந்து ஒரு பூசை நடந்துவிட்டு அந்த கிறிஸ்தவத்துக்கு அதுக்கு தலைமை தாங்கிற அந்த பாதிரியார் அதை பற்றிய விளப்பங்கள் அதை பற்றிய சம்பவங்கள் சாட்சிகளோடு அவர் அங்கே பிரசங்கிப்பார். அதே போன்ற இஸ்லாமிய மதத்திலேயும் இருக்கின்றது. எங்கள் மதத்திலே அதை காணவில்லை. ஐயர் தான் நினைத்த வாட்டுக்கு இதையும் செய்து கொண்டு போகின்றார். அங்கே பூசை நடத்துபவரும்
2: என்ன
1: பேசுறாரு தெரியாது ஒன்று போக அதை பேச வைக்கிறார்கள். அதை ஒரு பெரிய விழாவை ஒரு பெரிய பூசையை நடத்துபவர் கையிலே தற்பெயெல்லாம் போட்டு ஏன் போடுகிறோம் எதற்காக போடுகிறோம் இது எதற்காக என்று கூறுகிறார்கள். மரணச்சடங்கள் எல்லாம் இங்கே அந்த புரோகிதர் செய்ய வேண்டியதை நான் செய்ய வேண்டிய என்னை போன்றவர்கள் நான் மட்டுமல்ல என்னை போன்றவர்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எதற்காக வாய்க்கரிசி எதற்காக அரப்பு அந்த அரப்பு யார் யார் வைக்க வேண்டும் எவர் அளவு வேண்டும் எவர் தூக்க வேண்டும் இதுக்கு இது எப்படி விளம்பரம் வேண்டும் என்று கூட நாங்கள் காட்டி கொடுக்கின்றோம். அது எங்களோட கடமை. எங்கள் பண்பாடு அழியக்கூடாது எங்களுக்கு என்ற ஒரு இது இங்கே செத்தவனுடைய என்னவோ எங்க
2: கிடந்தான் கட்டுப்பாடு இல்லை ஐயா.
1: செத்தவன் தலை வடக்க கிடந்தான கிழக்க கிடந்தான் என்ற அளவுக்கு வந்து விட்டது. இப்ப ஏன் செய்கிறோம் என்று ஒன்று காரணம் இது ஒரு பகிரங்கமாக நடக்க வேண்டியதெல்லாம் அது அதை பேருந்து வலை புத்தகத்தில் போட்டு வலைத்தளத்தில் அதை போட்டு பெரிதாக எண்ணி என்ன ஐயா இது கலாச்சாரம் அப்படி அப்படி என்றால் கால நாங்கள் இப்படி மாறும் பொழுது காலநிலை ஏன் மாறக்கூடாது? இறைவனால் படைக்கப்பட்ட பிரபஞ்சம் ஏன்
2: மாறக்கூடாது?
1: மாற்றதுக்கு காரணம் அதுதானே, எங்களுடைய வாழ்க்கை முறை தான், நாங்கள் கடைபிடித்த வேலைகள் தானே. பாருங்கள், நாட்டை அழித்து அங்கே காட்டை அழித்து போட்டு நாட்டை உருவாக்கி விட்டால் நாட்டிலே வருகின்ற வெள்ளத்திலே இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற வழியை அவர்கள் தேடவில்லை. வியாபார நோக்கத்தோடு தான் அதை அழித்து செய்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சென்னையை எடுத்துக்கொள்ளுங்கள், என்ன நடந்தது? ஒரு ஒரு ஒரு கடற்கரை பிரதேசம் தானே அது. அங்கே விழுகின்ற தண்ணீரெல்லாம் ஆற்றுக்கு அழகாக ஓடி செல்லக்கூடிய வடிகால் அமைத்திருந்தால் ஏன் இது குளத்துக்கு மண்ணை கட்டிப்படும், அதுக்கு வீட்டை கட்டிப்படும், அந்த தண்ணியை வெளியேற்றுவதற்கு வழி தெரியாமல் இருந்திருக்கின்றார்கள். அதெல்லாம் வியாபாரம், அதெல்லாம் வியாபாரம், வியாபாரம் ஐயா. விளம்பரத்தை மட்டும் செய்வார்கள், அது இது அப்படி இருக்கு இப்படி இருக்கு, கடைசியில் தலையில கையை வைக்கின்றார்கள். கடலுக்குள்ளே ஓட வேண்டிய ஓடத்தை வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வீடு பக்கத்தில் ஒழுங்கில் ஓடினார்கள் ஒரு காலத்தில். உண்மைக்கு பண்பாடு என்பது எங்கோ சென்று விட்டது. அதனால் எங்களுக்கு இல்லை இவ்வளவு மாற்றம் இருக்கும் பொழுது ஏனையவர்களுக்கு எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்படும்? அப்போ இயற்கை மாறிவிட்டது என்று நாங்கள் கூறுகின்றோம். வெள்ளம் பாய்ந்தோட வேண்டிய இடத்தை மறைத்து கட்டி மதிலை கட்டிவிட்டால் எப்படி வெள்ளம் பாய்ந்தோடும்? மழை எப்பொழுதும் ஒரு அளவு வைக்க போகின்றது, அது இயற்கை. இந்த வரையும் ஆறாங்குளம் மழை என்றால் அடுத்த வரையும் பத்தாங்குளம் போகும், அதுக்கு அடுத்த வரையும் ரெண்டாங்குளம் பெறும், அது ஏற்றகிறக்கம் இருக்கும். அப்போ இயற்கை மாறுவதற்கு காரணம் நாங்கள் மலை தடை இருந்தது, மலைகளை வெட்டி வீதிகளை அமைத்து கட்டிடங்களை அமைக்கின்றார்கள். பெருங்காடுகள் பெரும் மரங்கள் இருந்தால் அந்த மரங்கள் எவ்வளவு தூரம் மண்ணுக்கு பாதுகாப்பானது? பூகம்பம் அப்படி ஏற்படுகின்றது, மண்ணின் பிடிப்பு இல்லாததால்.
2: ஐயா, வெளிநாட்டுல எல்லாம் வீட்டை கட்டி நீச்சல் குளத்தை வைப்பாங்க
1: வீட்டுக்குள்ள. இங்க நீச்சல் குளத்துக்கு வீடு கட்டுறாங்க, அதுக்குள்ளே பீம்பி பேசுவாங்க. தன்னிறைவு கண்டுபிட்டோம், நாங்கள் விஞ்ஞானத்தில் வளர்ந்து விட்டோம். அங்கே வீதிக்கு வீதி பஞ்சம் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பணத்தையெல்லாம் அதுகளை கொடுத்து வீட்டை கட்டி கொடுக்கலாம் தானே. அது அது கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் ஐயா லஞ்சமும் ஊழலும் இருக்கின்றது. அந்த இங்கே எல்லாம் வீடு அமைப்பு திட்டத்திலே அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டத்துக்கு அமைய எந்த கட்டிட கலைஞரும் கை வைக்க முடியும். ஒரு எந்த பெரிய கட்டிட கலைஞர் நிபுணத்துவம் பெற்றவர் வந்து கட்டும் வீடுகள் கூட
2: மாறும் ஐயா அதெல்லாம்.
1: அதை ஐயா ஆமாம் ஆமாம் ஆமாம், அதை அந்த அது அத்திவாரம் போடுவதற்காக நிலத்தை தோண்டுவதில் இருந்து உச்சத்திலே கொண்டு வந்து கோப்பிதமாக்கி போய்டும் முடியும் வரையும் பகுதி பகுதியாக அரசாங்கத்தினுடைய சிபாரிசை கட்டி அது ஓதரைஸ் அதாவது அதிகாரப்படுத்தினாத்தான், உத்தரவாதம் கொடுத்தாத்தான் ஒரு கட்டிடத்தை கட்ட முடியும். இங்கே முதலிலே அவர்கள் பார்த்து கொள்வது நீர்நிலை, அந்த இதைத்தான் பார்ப்பார்கள். இந்த இடத்தில் வீடு கட்டினால் இந்த நீர் எப்படி செல்லும் வழியாலே, அதைத்தான் முதலில் பார்க்க. இந்த வீடு இங்கே எந்த வீடுகளும் அப்படி அந்த பிழையினாலே வருவதில்லை. இப்பொழுது அண்மையிலே ஒரே நேரத்தில் தொகையாக தண்ணீர் கொட்டுண்டபடியால் தான் தங்கி நின்றது.
2: 10,000 ரூபாய் கொடுத்தா அடுத்த நிமிஷம் சர்டிபிகேட் வந்துடும்,
1: உடனே வந்துடும் ஐயா. முடிவதற்கு முன்னே வீடு வித்து போடுவார்கள், முடிவெல்லாம் இங்கே. அந்த நான் நேற்று கூறி இந்த பெருமழை பொழிந்து மொன்றியாலே அநேகமான மக்கள் வீட்டுக்குள்ளே வெள்ளம் புகுந்து விட்டேன் என்றால் நிலகரை வீடுகள் இங்கே பல உண்டு, ஒவ்வொரு வீடுகளுக்கும் நிலகரை உண்டு. அந்த வேளையிலே நீர்மட்டம் பார்த்து செய்தார்கள். ஆனால் நீர்மட்டம் அளவுக்கு அதிகமாக ஒரு நாள் முழுக்க தொடர்ந்து பெய்யும் பொழுது அந்த தண்ணீருடைய நிலை உயர்ந்து வெளி தண்ணீர் அப்படியே வந்து பள்ளமான இடங்கள் இறக்கமான இடங்கள் எல்லாம் பூந்து விட்டது. ஏன்னா அந்த வெள்ளம் பாய்ந்தோடி சென்று கடலுக்கு சேரும் வழியில் அளவுக்கு மீறிவிட்டது, அதனால் தான் ஏற்பட்டது. மற்றபடி வடிகால் பிரச்சனையோ செல்லும் பாதைகள் தடைப்பட்டோ ஏற்படவில்லை. புரியுது?
2: வடிவேல் ஒரு ஜோக்ல வச்சிருந்தாரு இல்லைங்கய்யா,
1: கிணறே கிணத்தையே காணவில்லை, கிணறு கட்டியாச்சு, படம் எல்லாம் எல்லாம் உத்தரவாதம் வழங்கப்பட்டு காசு வாங்கியாச்சு, எல்லாம் ரசீது இருக்கு. எங்கே கிணறு? அதே போன்று இந்தியா இலங்கை ஆசிய நாடுகள் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் உள்ள அப்பப்பா சொல்ல முடியாது. அது நாங்களும் அந்த நாட்டை சேர்ந்தவர்களான், அங்கே இருக்கும் பொழுது எங்களை அறியாமல் நாங்கள் அதுக்குள்ளே தோய்ந்து கொண்டிருந்தோம். வெளியே வந்து நின்று பார்க்கும் பொழுதுதான் புரிகிறது.
2: ஆப்பிரிக்க நாடுகளில் இதை விட அதிகமாக இருக்கும் இல்லையா?
1: ஆப்பிரிக்க நாடுகளே வசதி குறைந்தவர்கள் தானே ஐயா. அதை வைத்துக்கொண்டும் மக்களை மக்கள் சுரண்டி கொண்டு தானே இருக்கின்றார்கள். அதுதான் இப்போ வேலியே பயிரை மேய்கின்ற காலம் இந்த காலம். வேலி பயிரை பாதுகாத்த காலம் என்று ஒன்று இருந்தது எங்கள் நாடுகளில், உலகத்திலே உலகத்திலே. இப்பொழுது அந்த வேலியே பயிரை மேய்கின்ற காலம் வந்துவிட்டது. எடுத்துக்கொண்டால் ஒரு எல்லோரும் பணிபுரிபவர்கள் எல்லோரும் மிகவும் ஈடுபாடோடு இருந்து நேரமின்மைக்கு காரணமாக இருப்பவர்கள் ஒரு திருமணம் செய்ய வேண்டும். மணமகனுக்கும் மணமகளுக்கும் நாள் கொடுத்து அவருக்கு வேலை, அவருக்கும் வேலை. சனி ஞாயிறு ரெண்டு நாள் தான் லீவு நாள். அந்த சனி ஞாயிறு ரெண்டு நாளையிலே மக்களுக்கும் பொதுவாக லீவினால் வந்த விடுமுறையாக இருக்கும். வருவார்கள் திருமணத்துக்கு எண்ணிக்கொண்டு நாள் நட்சத்திரம் பார்த்து முகூர்த்தத்தை தேடுவார்கள். ஏன் முகூர்த்தத்திலே தான் செய்ய வேண்டும் திருமணம். அங்கே முகூர்த்தத்தை பார்க்க போனால் அவர்கள் கொடுத்த திகதியிலே நல்ல முகூர்த்தம் இல்லை என்று புரோகிதர் சொல்லுகின்றார், சோதிடர் சொல்லுகின்றார். அப்போ என்ன செய்ய முடியும்? அதை இன்னொரு தேதிக்கு மாற்றலாம் என்றால் அது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்குள்ளே தான் இருக்கின்றது ஐந்து நாட்களும். ஐயோ அது வேலை நாட்கள் ஆகிட்டு, அதுக்குள்ளே எப்படி திருமணம் நாங்கள் முகூர்த்தம் குறிப்பது? ஒரு மாதிரி பாருங்களோ, ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கும் பாருங்கள்னு இவர் தூண்டுவார். யார் இந்த திருமணத்தை நடத்த போகிறவர்? ஐயரும் முடிவரையிலே வந்த புரோகிதர் பார்த்து விட்டு சொல்வார், கொஞ்சம் கடினம்தான், இப்படி ஒரு வழி இருக்குன்னு இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் செய்தால் அன்று செய்யலாம். அது அட்டமையாக இருக்கு, நவமையாக இருக்கும். அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் செய்தால் அதுக்கு இவ்வளவு பணம் வேண்டும், இவ்வளவு செலவன் எவ்வளவு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த நாளில் நாளை குறையுங்கள் நினைப்பார்கள். அந்த சரியாக முகூர்த்தம் இல்லாத நாளிலே அவர் பார்த்துவிட்டு பணத்துக்காக நாளை குறித்து கொடுப்பார். அங்கே புரோகிதங்கள் எல்லாம் மோதப்பட்டு திருமணங்கள் நிறைவாக நடைபெற ஒரு மாதத்திலே ரெண்டும் பிரிந்து போய்விடுங்கள். எத்தனை இடத்துல இது நடந்திருக்கிறது ஐயா? நாங்கள் தான் அதை அழிக்கின்றோம். ஆனால் ஏனைய மதத்தில் அப்படி இல்லை. விடுமுறை நாள் எப்பொழுது அது அவர்கள் இவ்வளவு நுணுப்பமாக பார்ப்பதும் இல்லை தானே. ஓய்வு நாளிலே ஒன்றை நடத்தி விட்டு போகின்றார். இது அப்படி ஓய்வு நாளும் வேண்டும், முகூர்த்தமும் வேண்டும், அட்டவினமும் இருக்கக்கூடாது, பஞ்சமி இருக்கக்கூடாது, படுபட்சி இருக்கக்கூடாது, துர்கிரகங்கள் அதுக்கு இருக்கக்கூடாது என்றதை பற்றி எண்ணிக்கொண்டு அதிலே செய்வார். ஏன் பணம் இருக்கின்றது அல்லவா, அதை நடத்தி முடித்து விட வேண்டும். உண்மையாது நாங்கள்லாம் அந்த மீறிக்கொண்டது எங்கட சமயம் அதனால் தான் கூறப்படுகிறது நெகிழ்ச்சிக்குரியது. கட்டளை இல்லாத, கட்டுப்பாடு இல்லாத சட்ட திட்டங்கள் எழுதப்படாதது. அதனால் தான் இன்று எத்தனையோ மக்கள் இந்த மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு மாறியும், எத்தனையோ வேற்று மதத்தவர்கள் எள்ளி நகையாடியும் போட்டி போட்டும் கேள்விகளையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். விவேகானந்த சுவாமிகள் இருந்த காலத்திலே ஆங்கிலேய நாட்டுக்கு அவர் பயணம் செய்கின்றார். அப்பொழுது ஒரு பயணம் செய்வதென்றால் அவ்வளவு கடினம். படிப்பு அறிவாளி அவர் என்றால் இத்தனை புத்தகங்கள் படித்து இத்தனை நூல்களை அறிந்து. ஆமாம், தானாக வளர்க்கிறது நல்லபடியும் அதை கூடாதுன்னு நான் கூறவில்லை, பின்பற்றுவதை சொல்கிறேன். அங்கு சென்றபோது ஒரு ஆங்கிலேய நாட்டிலே இங்கிலாந்து நாட்டிலே ஒருவர் கேள்வி கேட்கின்றார் பொது சபையிலே விவேகானந்த ஐயாவை பார்த்து, நீங்கள் எல்லோருக்கும் கை கொடுப்பீர்கள், உங்கள் ஊரில் ஆண்கள் ஏன் பெண்களுக்கு, பெண்கள் ஏன் ஆண்களுக்கு கை கொடுப்பதில்லை, கை கொடுக்குவதில்லை என்று ஒரு கேள்வி நீங்கள் படித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அதற்கு அந்த விளக்காரர் கேட்டதுக்கு, இந்த நாங்கள் எல்லாம் ஒருவருக்கொரு கை குலுக்கி எங்கள் மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றோம், வரவேற்போம், மரியாதையை கொடுப்போம், உங்கள் நாட்டில் ஏன் பெண்கள் ஆண்களுக்கு கை கொடுப்பதில்லை, ஆண்கள் ஏன் கை குலுக்குவதில்லை பெண்களோடு என்று. அதற்கு தான் அவர் கூறினார், உங்கள் நாட்டில் எல்லா பெண்களும் இருக்கின்றார்கள், அதற்குள்ளே நீங்கள் யாருக்கு அதிகமான மதிப்பை கொடுப்பீர்கள்? ராணியை, எங்களுக்குள்ள ராணிக்குத்தான் என்று. அந்த ராணியுடன் எல்லோரும் கை குலுக்குவீர்களா? இல்லை, உங்களுக்கு ராணி ஒருத்தி தான் ராணி, கை கொடுக்க முடியாது, மற்றவர்களுக்கு கை கொடுப்பீர்கள். எங்கள் நாட்டு பெண்கள் எல்லோரும் ராணிகள் தான், அதனால் நாங்கள் அவர்களுக்கு மதிப்பளிப்போம், கை குலுக்குவதில்லை. சமயோசிதமாக உண்மையான அர்த்தத்தோடு கூறியிருக்கின்றார். அதுங்கள் பண்பாடு. மகாத்மா காந்தி சென்ற போது கூட அங்கே இவரை எள்ளி நகையாடப்படும் இந்தியன் என்று சொல்லிவிட்டு அங்கே உள்ள அவர் அந்த அந்த அந்த அந்த அந்த பிரபு தன்னுடைய வீட்டு நாய்க்கு இந்தியா என்று பெயர் வைத்திருக்கின்றார். இவர் சென்றவுடன் ஏ இந்தியா கம் என்றோடனே அது ஓடி வந்து வாழை ஆட்டிக்கொண்டு வருகின்றது, நாய் என்று மரியாதை கொடுக்கிறது. இவருடன் என்ன சொன்னார்? மிகவும் நன்றி, என்னுடைய தாய், எங்களுடைய தாயின் பெயரை உங்களுடைய நாய்க்கு சூட்டி மரியாதையாக அழைக்கின்றீர்கள் என்று. இது சமயோசிதமாக என்னை விட்டு கொடுக்காமலும் விரோதம் இல்லாமலும் பண்பாட்டோடு கூறப்படுகின்றது. இப்படிப்பட்ட பண்பாட்டோடு வளர்ந்தனாங்கள்தான் இந்திய கலாச்சாரம். உலக நாட்டிலே பாரதம் இல்லை என்றால் பண்பாடு இல்லை என்ற பெயர் பெற்றது தான் பாரதம். ஆனால் அது இன்று எங்கே போகின்றது? ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி. அதனால் நாங்கள் உனக்காக நான் என்றதற்கு நிச்சயமாக கடல் கலங்கி இருப்பதில்லை. நீங்கள் கூறியது போல் இது மீண்டும் வரும் என்றது போன்று தெளிவு ஏற்படும், தெளிவு ஏற்படும் என்று எண்ணிக்கொள்வோம். இது நாங்கள் இருவரும் இப்பொழுது போசுவது எனக்காகவோ நாகப்பனுக்காகவோ எல்லோருக்காக தான் பேசியிருக்கிறோம். உனக்காக நான் நிகழ்வு என்னை யாரும் குறை கூறவனோ யாரையும் நான் சுட்டிக்காட்டி குறை கூறவோ அல்ல. பண்பாடு எங்கேயோ மாறிக்கொண்டு போகின்றது, பார்க்கும்போது கவலையாகிறது. அதனால் தானே பாரதி பாடினார், நெஞ்சு பொறுக்குதில்லையே. இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று பாடியிருக்கின்றார்.
2: அவரு காலத்திலே அப்படி பாடியிருந்தாருன்னா இன்னைக்கெல்லாம் இருந்தால் என்ன?
1: அதுதான் ஐயா, அவங்களாம் அவங்க மருந்து பிடிச்சாச்சா, விஷம் இருந்துச்சு இறந்து விடுவார். என்ன பாடல் கேட்போம் நாகப்பன் என்று?
2: இன்னைக்கு எனக்கு வந்து மகாலிங்க ஐயா கேட்ட மாதிரி நானும் ஒரு புது
1: பாட்டை கேட்போம். கொண்டு வாருங்க.
2: யூத் படம்,
1: யூத்ல
2: புதுதா வந்த யூத் திரைப்படத்துல அந்த முட்டை கலக்கி சாங், அதாவது பலூன்னு.
1: எப்படி
2: என்
1: மஞ்ச பலூன்னு அப்படின்னு ஒரு பாட்டு வருங்க. மஞ்ச பலூன்ல முட்டை கலக்கி ஜோஜ் ஒரு தடவை இருந்தார், யாரு அனுஷியா கேட்டிருந்தார் தன்னுடைய பேரமகனுக்காக. சர்வதேச நேர் விருப்பத்திலே பலர் கேட்பார்கள் இந்த புதிய பாடல். மஞ்ச
2: பாட்டு
1: தான் முட்டை கலக்கி சாங். அது முட்டை கலக்கி அதுக்கு பேரு இல்லையா? அந்த பாடலை பாடல்கள் வருவதில் ஒன்றும் இல்லை, கருத்துக்கள் வருவதில் தான் நாங்கள் பார்க்க வேணும். இந்த அது எங்கே பாட வேண்டும், பாட வேண்டாம் என்றால் கேளிக்கை வேண்டாம் என்றால் எங்கே எதை செய்ய வேண்டும் அதை கவனித்தால் சரியாக இருக்கும். நல்லது நாகப்பன், சில சில நிமிட நேரங்கள் நாங்கள்
2: இந்த மாதிரியான பாட்டை போட்டாதான் பிடிக்கும்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம், ஏன்னா அப்படி ஆக்கப்பட்டு விட்டது, ஆக்கப்பட்டு விட்டது. மற்றது இலக்கண இலக்கியத்தோடு பாடல் தரக்கூடிய எந்த பாட எழுத்தாளர்களும் இப்பொழுது இல்லை. இப்பொழுது எந்த பாடகர்கள், இந்த இப்பொழுது இருக்கிற பாடகர்கள் பணத்துக்காகவும் தங்களுக்கு விருது கிடைக்க வேண்டும் என்று தான் செய்கின்றார்கள். பணத்தை கொடுத்து, கிடைக்கிற பணத்தை கொடுத்து விருதை வாங்கி போட்டுவிட்டு அதற்கு வாழ்க்கையை நடத்த முடியாமல் திண்டாடுகிறார்கள்.
2: இப்ப கேட்கிற இந்த பாட்டிலே பாதி வார்த்தை வந்து இங்கிலீஷ் வார்த்தையா தான் இருக்கு.
1: ஆங்கிலம் கலந்தாலும் ஒன்றும் இல்லை, கருத்தோடு கலக்க வேண்டும் இல்லவா? கருத்தோடு
2: ரைமிங்காக இங்கிலீஷ்
1: வார்த்தை. ஆமா ஆமா ஆமா, வார்த்தை தமிழ் பஞ்சம் ஐயா. எழுத்தாளர்களுக்கு பாருங்க, எந்தெந்த எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இப்போ தனுஷ் கூட பாடலை எழுதி போட்டு பாடிட்டு போகிறார், சிவகார்த்திகேயன் பாடல் எழுதி பாடு தண்டவாளில் பாடுகிறார், அதுக்கெல்லாம் முதலிடம் கொடுத்து விருது கொடுத்து வாழ்த்துகிறார்கள். ஒழுங்காக வாய் திறந்து வசனமே பேச மாட்டார்கள் இவர்கள் எல்லாம். அந்த நாகரே அந்த அந்த எங்களுடைய ரசத்தோடு நவரசம் ததும்பும் வார்த்தைகள் பேச மாட்டார்கள் இவர்கள், பேச முடியாது இவர்களால். ஒழுங்காக வாய் திறந்து பேச மாட்டார், டப்பிங்கோடு எல்லாம் போயிடுவார்கள். ஏதோ எடுக்கிறார, பணம் பணம் பணம். இது இப்பொழுது
2: ஒரு ஆட்சியாளராக வந்தாலும் வந்துவிடலாம்,
1: அது பெறுவது சாதாரணம் தானே. அதுக்கு நாங்கள் அந்த அதிலே கை வைக்க வேண்டாம். இல்லை கூறுகிறேன், நடிப்பு நடிகர்கள் என்ற ரீதியில் ஒரு வார்த்தை என்றால் அந்த வார்த்தை புரியாமல் நடிப்பவர்களால் இவர்கள் அன்று வந்தவர்கள் அப்படி இல்லை. அதனால்தான் சூப்பர் ஸ்டார் என்ற விருது தியாகராஜா பாகவதரை தேடி சென்றது. இப்பொழுது உங்களுக்கு விருப்பம்னா காசு இருந்தால் சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்கிகள். இன்று திரைப்படத்துக்கு பாருங்கள், நாளைக்கு உங்களுக்கு விருதுகள் விழாவுகள் பொன்னாடைகள் எத்தனை கொடுத்து உங்களை கௌரவிப்பார்கள் ஐயா. அதுதான் நடைபெறுவது. அங்கே திறமைகளுக்கு இப்பொழுது இடம் இல்லை தானே. ம், சிறப்பு
2: திறமைக்கு இடம் இருக்கு,
1: சிறப்பு வாழ்த்துக்கள். ஆமாம் ஆமாம், நன்றி நாகப்பன் அவர்களே, உங்களுடைய பாடல் கிடைக்கும் கேட்டு. நன்றி நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது உனக்காக எல்லாம் உனக்காக என்ற நிகழ்விலே.

0: வணக்கம் அன்பு மகளே ஷியாமலா. வணக்கம் மகளே.
1: வணக்கம் பா.
0: வணக்கம்டா, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கேன் பா.
0: சரி, நல்லா இருக்கின்றீர்கள் என்றால் மழை வந்ததா? ஒரு வாரம் வெப்பம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பெருமழைக்கு மந்தாரமாக இருக்கும். அதான் மந்தாரமாக இருக்கின்றது, மழையை காணவில்லை. அப்படித்தானே ஷியாமலா? எங்கள் இணைப்பு இணைப்பில் தான் இருக்கின்றீர்கள். மந்தாரமாக இருக்கின்றது, ஆனால் மழையை காணவில்லை. ஆனால் மந்தாரம் மழையை கொண்டு வரும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த மந்தார வேளையில் பாம்புகள் அதிகம் வராது என்று எண்ணுகிறேன்.
1: அதெல்லாம் உலா வந்த நிலா வட்டம் வந்துட்டு தான்ப்பா போயிட்டு தான் பாருங்க.
0: அப்படியா? இப்பொழுது நிலவு காலம் தானே மகளே? இப்பொழுது நிலவு வளர்ப்புறை காலம், நிலவுகள் வரும். நிலவொளிக்கும் நிலவொளியும் மந்தாரமும் சேர்ந்திருந்தால் அதை போன்ற சுகந்தம் வேறு எதுவும் இல்லை, நல்ல சுகமாக இருக்கும். மந்தார வேளையிலே நிலவு இருந்தால் மிகவும் குளிர்மையாக இருக்கும். இப்போ சுமார் எத்தனை நாள் மழையை நீங்கள் கண்டு? மூன்று நாள், நான்கு நாள்?
1: முன்பு
0: உங்கள் அயலில் எல்லாம் பச்சை பசையில் பெரிய மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் இருந்து, இப்பொழுது சீர்திருத்தங்கள் வரும் பொழுது அவையெல்லாம் அழிக்கப்படுகின்றபடியால் அந்த காற்றோட்டம் குளிர்ந்த நீரை கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது போல் இருக்கின்றது. இயற்கையே தடுமாறுகின்றது இப்பொழுது. ஆமா, எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் கடைபிடிக்கும் வகையை கண்டு இயற்கையே தடுமாறுகிறது மகளே என்பதைத்தான் ஆய்வுகளிலே கூறுகிறார்கள். படிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். வரும், வரும் மழை என்று, உங்களுக்காக மழை வரும் என்று நாங்களும் இறைவனை வேண்டிக் கொள்ளும். முன்பெல்லாம் மகளே வரும் வரும். எங்களுடைய என்னுடைய காலத்திலே நான் அறியக்கூடியதா, எங்கள் பகுதியிலே எங்கள் நாட்டிலே கோடை காலத்திலே மழை நீண்ட நாள் மழை வரவில்லை என்றவுடன் உடனே ஒரு ஒரு ஒரு அது எப்படி கூறுவது, ஒரு பண் ஒரு ஒரு கடைப்பிடிப்பு ஒன்று இருக்கின்றது, ஒரு ஒரு ஒரு விடயம் செய்வார். அல்லது அங்கே இந்தியாவிலேயும் இருக்கின்றது என்று நான்
1: நினைக்கிறேன்.
0: ஆமாம், கொடும்பாவி கட்டி அதற்கு ஒரு பாடல் இருக்கின்றது, அதற்கு வாத்தியங்கள் வாசித்து மக்கள் கூடி அதை இழுத்து கொண்டு சென்று சந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தீ வைத்து வந்த கொடும்பாவியை எரித்து விடுவார்கள். அது என்னவென்றால், மக்கள் மத்தியிலே கொடுமைகள் புரிகிறார்கள், அந்த கொடுமை புரிகின்ற அந்த கொடுமையை நாங்கள் அழிக்க வேண்டும், மழை வர வேண்டும் என்ற பின்பு உடனே மழை பொழியும். அம்மா அதை கொண்டு சென்று எரித்த பின்பு சில மணி நேரத்திலே மழையை காணலாம். அது முன்பு முன்னோர்கள் செய்தது பிழை அல்ல. அந்த யார் கொடுமை செய்கிறார்களோ, கொடுமை இல்லாமல் இல்லை, எல்லோரும் நல்லவர்கள் என்று இல்லை, சிலர் கூட அந்த அப்படி கொடுமைகள் செய்வதனால் கொடுமைகள் அதிகரித்தபடியால் கொடும்பாவியை கொண்டு எரிக்கும் பொழுது மக்கள் மனதிலேயும் கொடுமைகள் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது ஒரு எண்ணம் அங்கே பிரதிபலிக்கும். அந்த கொடும்பாவியை அதுக்கு பாடல், கொடும்பாவி சாகாளோ கோடை மழை பொழியாதோ என்ற அந்த வரி, அந்த பாடலின் வரி, அதை இசைப்பார்கள் இசையோடு, தாள வரிசையோடு. அதை தாள வரிசை செய்வதோடு அந்த இயற்கை அந்த இசைக்கு இறங்கி மழை மேகம் இறங்கி மழையாக பொழியும். அம்மா செய்வார்கள். ஆலயங்களிலே பூஜைகள் நடத்துவார்கள், பெரிய அபிஷேகங்கள் எல்லாம்
1: நடத்துவார்கள்,
0: யாகம் செய்வார்கள். அதிலெல்லாம் விடயம் உண்டு. அதனால் தான் எங்களுடைய மதம் உலகத்திலே சிறந்த மதம் என்று கூறப்பட்டது. அதை சரியாக வழிப்படுத்தி கொண்டு போனால், இது இழுத்து கொண்டு போய் எரிப்பவர்களே கொடுமையாளர்களாக இருந்தால் எப்படி மழை பொழியும்?
1: இப்போ சும்மா வேணா மனுஷங்களே போட்டு கொளுத்துறாங்களே, அப்புறம் எப்படி மழை வரும்?
0: அதுதானே இப்போ குடும்பாவியது ஆலய கொளுத்தி விடுகிறார்கள். ஆனால் கொளுத்துறவன் நல்லவனாக இருந்தால் பரவாயில்லையே, கொளுத்துறவனும் கொடுமையாளியாக தானே, கொடுமையாளி தானே, கொடுமையாளியை கொளுத்துறான், அப்போ எப்படி மழை பொழியும்?
1: எப்படி வரும்?
0: சிறப்பு மகளே, சரி. இப்பொழுது இந்த வேளையில் உங்களுக்கு என்ன பாடல் தோன்றுகிறது?
1: தூக்கு தூக்கி படம்பா. ஏராத மலைதனிலே வெகு ஜோரான கௌதாரி இரண்டு, தாராளமாயே வந்து அந்த பாட்டுப்பா.
0: சரி, இந்த ஏறாத மலைதனிலே, ஏறாத மலைதனிலே மீண்டும் பாருங்க.
1: வெகு ஜோராக கௌதாரி ரெண்டு.
0: அது சும்மா வரவில்லையம்மா, வெகு ஜோராக வந்திருக்கு இல்லையா, வந்தது வேற எதுவும் இல்லை கௌதாரி. சரியா, இதுக்கெல்லாம் கருத்துக்கள் உண்டு. சரி, இந்த பாடல் எதற்காக கேட்கின்றீர்கள்? எதற்காக? இந்த காலநிலைக்காகவா அல்லது நாங்கள் படும் பாடுக்காக? மலையை காணவில்லையே, எதற்காக கேட்குறீங்க? சியாமலா சென்று விட்டீர்களா? இருக்கின்றீர்களம்மா? சூறாக இந்த நிலைமைக்காக, இன்றைய சூழலுக்காக கேட்கின்றீர்கள் இல்லையா? ஏறாத மலைதனிலே,
1: அது ரொம்ப நாளா
0: அதனாலே கேட்கு. நல்லது, அந்த பாடலை உங்களோட கேட்டு நாங்களும் புதுப்பித்தோம். இந்த பாடல் ஒரு தடவை எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள் கேட்டது போல் ஞாபகம் இருக்கின்றது. எண்ணியபடியால் அந்த பாடல் உனக்காக நான் நிகழ்ச்சியை அலங்கரித்து
1: பாடுவேன்.
0: பேச்சோடு பேச்சு கௌதாரியை கண்டிருக்கின்றீர்களா?
1: நன்றிப்பா.
0: கௌதாரியை பார்த்திருக்கின்றீர்களா? சென்று விட்டாள் மகள் சென்று விட்டாள். அங்கே இருக்கின்றது உங்கள் ஊரிலே கௌதாரி. அடுத்த உறவு ஒருவர் தலை நீட்டினார், அவர் இருந்து உள்ளுக்கு இழுத்து விட்டார். பாப்போம், மீண்டும் அழைக்கின்றாரா? ஏஸ், அழைக்கின்றார். வணக்கம் வணக்கம், யாம் இருக்க பயமேன், பாருங்கள்.
2: வணக்கம்.
0: யாம் இருக்க பயமேன் என்று நான் அழைக்கும் அன்பு சரவணன், நெய்வேலி அரசடி குப்பத்திலிருந்து வருகின்றீர்கள். அரசடி குப்பத்திலே எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? அங்கே காலநிலை எப்படி இருக்கிறது? ஒன்றொன்று பின் ஒன்றாக கூறுங்கள், கேட்போம்.
2: காலநிலை வழக்கமான காலநிலை தான், 38 வகை.
0: என்ன சாதாரண சொல்றீங்களா? 38 தான் அண்டு, ஐயோ இவ்வளவு போப்பமா இருக்கு 38.
2: 38 இப்போதைக்கு லேசான தூரல் போட்டு கொண்டே இருக்கிறது.
0: லேசான தூரல் ஓ, அப்ப 38 வெப்பம் என்றால் மிகவும் கடுமையான வெப்பம். அந்த நேரத்தில் லேசான துளி விழுது என்றால் அது மேனியில பட்டவுடன் சில்லென்று குளிரும் ஐயா, இல்லையா? வெளியும் மழை துளி, பின்பு அது நின்றும் விடும் அல்லது தொடரும். பெரிய துளியாக விழுந்தால் சில நிமிட நேரத்தில் நின்று விடும். சின்னனாக தூரி தூரி தூரி வந்தா கொஞ்ச நேரத்துக்கு நீடித்து மழையாக வரும் இல்லையா? இதெல்லாம் அனுபவங்கள், இதெல்லாம் அனுபவங்கள். அப்ப வெளியே நல்ல நிலா காலமா இருக்கின்றது இல்லையா?
2: வளர்ப்புறை
0: காலம், நிலவு வளர்ந்து கொண்டு வருகின்றது சிறப்பான இந்த விளை. இப்ப உங்களுக்கு ஓய்வான காலமும் கூட, இப்ப உங்களோட விவசாயத்திலே அதிகம் ஈடுபாடு இருக்காது தானே, பணிகள் குறைவாக, உங்களுடைய சாகுபடி எல்லாம் விலையாகிவிட்டனவா?
2: முடிந்து விட்டது.
0: இப்ப இல்லை, நீங்கள் எல்லாம் விற்று விலைக்கு பூரணப்படுத்தி விட்டீர்களா?
2: விலை
0: காத்துக்கொண்டு, விலை ஏற்ற இறக்கத்துக்கு காத்துக்கொண்டிருக்காது. நல்லது, அது விவசாயிகள் சரம் பார்த்து அனுப்பிவிட்டார். ஆனால் இங்கே நான் வாங்குகின்ற முந்திரி விதை பக்கெட்டுகளே பார்ப்பேன், மேட் இன் இந்தியா என்று இருக்குதோன்னா அப்படி இல்லை அது. சரி. நீங்கள் நாளாந்தம் உணவிலே உங்களுடைய முந்திரிகை விதையை பயன்படுத்தி கொள்வீர்களா வீட்டிலே?
2: இப்படி இல்லை, அது வந்து இப்படி அதிக இப்படின்னா இப்போ அந்த அறுவடை முடியும் காலங்களில் நிறைய பயன்படுத்துவாங்க.
0: அதாவது அதில் கழித்து விடுறது, மிச்ச சொச்சம் உடைந்ததுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். முழுமையான பதமான அழகாக அந்த தரத்திற்காக தரம் பிரிக்கும் பொழுது பெறப்பட்டு அந்த காலகட்டத்தில் நிறைய அதிலே எல்லாம் வீட்டு பெண்கள் எல்லாம் அதிலே விதம் விதமான இனிப்பு பண்டங்கள், வேறு பண்டங்கள், உணவு வகைகள் எல்லாம் செய்வார்கள்
2: என்ன? இவ்வளவு கேட்டால் நாங்கள் அந்த விவசாயம் பண்ணுறதால அது பொதுவாக யாரும் விரும்ப மாட்டாங்க. அது
0: ஓ, ஏனென்றால் அதிலேயே பழக்கப்பட்டபடியே அதனுடைய சுவை அவர்களுக்கு, அதை சொல்றது கருத்து, அதை வந்து திகட்டி விட்டது அவர்களுக்கு.
2: முந்திரி பருப்பு அந்த பதப்படுத்தும் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் அது என்னான்னு கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அது ஆனா அவங்க வேலை செய்யறவங்க தவிர தொடையவும் மாட்டாங்க.
0: ஆனா முந்திரி விதை சேர்த்து தயாரிக்கப்படுகிற உணவுகள் நல்ல உணவுகள் தான், தைரியமாக இருக்கும், சத்துள்ள உணவாக இருக்கும், சுவையாக இருக்கும். ஆனால் அதுவும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. இந்த கொலஸ்ட்ரால் கூட விட்டு கூறுவார்கள், அதாவது இந்த கரைக்கப்படாத கொழுப்பு அதிகமாக இருக்கின்றது.
2: நம்ம விஜயகுமார் கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் ஊருக்கு ஒரு முறை வந்திருந்தாரு.
0: யாரு, நடிகர் விஜயகுமாரா?
2: இல்லை, நம்ம கோயம்புத்தூர் கோவை வரதராஜபுரம் விஜயகுமார்.
0: ஓ, உங்களோட நண்பர் விஜயகுமார். ஆ, நண்பர் விஜயகுமார்
2: வந்திருந்தார்.
0: அவர் மூட கட்டி கொடுத்து விட்டீங்களோ?
2: முந்திரி பருப்பு வேணும்னு சொன்னாரு. நாங்க வீட்டுல இல்லாததால சரி வெளியில போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போறோம். கடைக்கு ஒரு விற்பனை நிலையத்துக்கு போயிட்டு வாங்கும் போது அந்த முந்திரி பயிர் பருப்பை கொஞ்சம் குடுக்குறாங்க. இப்படி மாதிரி குடுக்குறாங்க, எப்படி இருக்குன்னு
0: பாக்குறதுக்கு தெரியாத. அதுக்கு உண்டு
2: எப்படி இருக்குன்னு பாக்குறது குடுக்கும்போது வாங்கி சாப்பிடும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சு அது சரியில்லாது.
0: ஓ, உங்களுக்கு அதனுடைய தரம் குறைந்து விட்டது.
2: இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேற ஒரு கம்பெனி போயிட்டு அதை வாங்கணும், வாங்கி அவரு அனுப்பி விட்டான். ஏன் கேட்டா அது எங்களுக்கு தெரியும்,
0: உங்களுக்கு தெரியும், தரம் புரியும், தரம் தெரியும். ஆமா, தரம் தெரியும்.
2: ஆமா, அது சொல்லிட்டான் அந்த கடைக்காரங்கிட்ட. இந்த எங்க வீட்டுல எங்க ஊர்ல கிடைக்கிறதுக்கும் இந்த எவ்வளோ தூரம் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி வாங்கலாம். அப்புறம் வேற ஒரு கம்பெனியில போய் வாங்கி போயிட்டோம்.
0: பார்த்தீர்களா,
2: அங்க வாங்கி சாப்பிடும் போது நல்லா இருந்தது.
0: அந்த உற்பத்தி செய்பவர்களுக்கு தான் அதனுடைய தரம் புரியும். எவ்வளவு எந்த பருவத்திலே அதை அறுவடை செய்ய வேண்டும், எந்த பருவமான வெயிலே உலர வைக்க வேண்டும், எந்த அளவுக்கு உலர வேண்டும் என்ற கணிப்புகள் உங்களுக்கு அனுபவ ரீதியாக இருப்பதனால் அது சிறப்பாக இருந்திருக்கலாம்.
2: எத்தனை நாளைக்கு காய வச்சாங்களா?
0: ஆமா ஆமா ஆமா ஆமா,
2: பதப்படுத்த முடியும் எங்களுக்கு தெரியும்.
0: சரி, அவற்றையெல்லாம் எதற்காக நீங்கள் அப்படி செய்கின்றீர்கள்? எத்தனை நாளைக்கு காய வைக்க போகணும், என்ன எதற்காக அப்படி செய்கிறீர்கள்? தரம் சரியாக
2: நல்ல வெயிலாக இருந்தா மூணு நாளைக்கு காய வச்சு.
0: அடுத்து என்னன்னா அது பல விடயங்களை கவனிக்கணும். அதிகமாக உலர்ந்து விட்டால் நிறைய எடை குறைந்து போகும். அடுத்தது அதிகமாக குறைந்து விட்டால் அதில் உள்ள ரசனைகள் கெட்டு போய்விடும். இப்படியெல்லாம் பல காரணங்கள் இருக்கின்றது. அதற்காகத்தான் அப்போ உனக்காக நான் என்ற விடயத்தில் ஒருவருக்காக ஒருவர் அதை நீங்கள் விலைக்கு கொடுக்கும் பொழுது நல்ல தரத்தில் இந்த பெறுமதியான விலை கிடைக்கும். அதை உண்பவர்கள் அதுக்கு நல்ல மரியாதையை கொடுத்து பயனை நன்றாக அடைந்து கொள்வார்கள் என்ற நல்ல நோக்கங்கள் நிறைய இருக்கின்றது. வியாபாரம் என்றாலும் அதிலே நல்ல நோக்கங்கள் இருக்கின்றது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி, அப்போ இன்றைய நாளிலே என்ன பாடலை கேட்டு மகிழ்வோம் சரவணா? சரவணா, சென்று விட்டீர்களே, பாடலை கூறாமல் ஓடி வாருங்கள், வந்து மீண்டும் பாடலை கூறுங்கள் ஐயா. இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் உனக்காக நான் நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் எனக்காகவோ அல்லது எனக்காக என்றில்லாமல் எல்லோருக்குமாகத்தான் நாங்கள் கேட்கின்றோம். பொதுவான பண்பாடுகள் விழுமியங்களை நாங்கள் கலசி ஆராய்கின்றோம். இது எங்களுக்காக அல்ல, எதிர்கால சந்ததிக்காகவும் இந்த கருத்துக்கள் பயன்படும் என்று எண்ணிக்கொண்டு. இப்போ முந்திரி செய்கையை பற்றி அழகாக கூடி வந்து அதனுடைய தரம் பெறுவதற்காக எப்படி அதை பதனிடப்படுவது என்று கூறிக்கொண்டிருந்தார். ஏனென்றால் அது நல்ல பதனிடப்பட்ட விதைகளாக இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும். எல்லா வழியிலும், பண வியாபாரத்திலும் உபயோகத்திலும், அது உடலுக்கு எப்படியே உறிஞ்சப்பட்டு உடலுக்கு உள்ள நன்மையை கொடுக்கின்றது என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது என்பவர்களே. முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலித்து கொண்டிருக்கின்றது உனக்காக நான் என்ற பாடல். உனக்காக எல்லாம் உனக்காக என்ற பாடல். இப்பொழுது அன்பு உறவு அன்பு மகள் மஞ்சுளா வருகின்றார். வணக்கம் மஞ்சுளா. வணக்கம்.
3: வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா?
0: மகளே, நாங்கள் நலமாக இருக்கணும். நீங்கள் எப்படி உங்களோட உடற்சுகங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? இப்பொழுது உங்களுடைய உடல் நிலையின் எப்படி தோறி இருக்கின்றது? வைத்தியருடைய ஆலோசனையை கடைபிடிக்கின்றீர்களா? மருந்துகளை ஒழுங்காக சரியாக எடுக்கின்றீர்களா? எப்படி இருக்கின்றீர்கள்?
3: பரவாயில்லப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த உறுப்பு கொஞ்சம் பரவாயில்ல.
0: பரவாயில்லை என்று கூறும் பொழுது நல்லா இல்லை என்றும் ஒரு கருத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பூரணமான சுகம் இல்லை,
3: சொல்ல முடியலையம்மா.
0: பூரணமாக வரணும். ஏனென்றால் ஒன்றை நான் ஒரு சிற்பத்தை உருவாக்கும் பொழுது ஆரம்பத்திலிருந்தே அது சரியான முறையிலே அமைக்கப்பட்டு சீராக்க வந்தால் சிற்பம் சிறப்பாக வரும். அதுபோன்ற எங்களோட உடல்களும் ஆரம்பத்திலிருந்து எங்கள் உடலை பேணி பாதுகாப்பதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அப்படித்தான் நீங்கள் செலுத்தினாலும் கூட நாங்கள்
3: ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா, 10 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா
0: ஓ
3: அப்படியே அதிகமாயினே வந்துச்சு.
0: ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ

0: 4 கிலோமீட்டர் எல்லாம் கூட நடப்பேன்பா அதுக்கு முன்ன, இப்ப
1: ஓ,
0: அதெல்லாம் இல்ல.
1: இந்த இளம் வயதிலே உங்களுக்கு
0: டாக்டரும்
1: இப்படி
0: நடக்க
1: என்றால்?
0: சொல்றாங்க, டாக்டரும் நடக்க சொல்றாங்க, ஆனா என்னால முடியலப்பா.
1: மனந்தானம்மா, துணிவு துணிந்து நீங்கள் மனக்கு கட்டுப்பாடு, கொஞ்சம் கொஞ்சமாவது நடக்க வேணும் மகளே, கொஞ்சம் கொஞ்சமாவது நடக்க வேணும், உடலை அசைக்க வேணும், உடற்பயிற்சி நிச்சயமாக வேணும். படுக்க எத்தனையோ அபியாசங்கள் இருக்கிறது, நடக்கிறது இருக்கிறது, இருந்த படுக்கையில இருந்து செய்யக்கூடிய யோகாக்கள் இருக்கின்றன, மெதுவாக
0: படுத்து
1: மெதுவாக.
0: நல்லா இருக்க மாட்டேன் பாலு, படுத்து நல்லா இருக்க மாட்டேன். வேலை 4 மணிக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதனால படுக்கிறதுக்கு டைம் இல்லை.
1: ஓ, உடற்பயிற்சி இருக்கின்றது, இருப்பினும் மருந்து உங்களுக்கு.
0: அப்போ நடக்குதான் சொல்றாங்க.
1: நடை மிக முக்கியம் அம்மா, நடை நல்ல மிக முக்கியம் அம்மா. நடை பயிற்சியை போன்ற சிறந்த உடற்பயிற்சி வேறு எதுவும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டாலும் கவனமாக இருக்க வேணும். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு?
0: வெயில் பா, ஒண்ணும் அதுதான் முக்காவாச்சு தாங்க முடியல.
1: வெயில் அதிகமாக இருக்கின்றதோ?
0: வெயில்னாலதான்,
1: ஓ,
0: வெயில்னால்தான் உடம்பு முடியாம இருக்குதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம்.
1: இல்லை,
0: சூட கஷ்டம்
1: வெயில் என்று இல்லை அம்மா,
0: இதெல்லாம் இருக்குது இந்த வெயில்னால.
1: வெயிலுக்குள்ள நீங்கள் போக தேவையில்லை தானே, நிழலுக்கு நடக்க முடியாதா? நிழல் உள்ள இடங்கள், வீதியோரங்கள்
0: போக தேவையில்லைப்பா. வீட்டை சுற்றி மரம்லாம் இருந்தாலும் அந்த அண்ணன்ல ரொம்ப அதிகமா இருக்குது. வேலுக்கெல்லாம் வந்து அதிகம் எல்லா தமிழ்நாட்டிலே.
1: சரி சரி, உங்களுடைய தொலைபேசியும் குழப்பம் செய்ய பார்க்கின்றது. என்ன பாடலை என்று கேட்போம் மகளே? மஞ்சுளா,
0: பாட்டு வந்து ஒரே வழி படம்.
1: ஆ, ஒரே வழி என்ற திரைப்படத்தில் நல்ல நல்ல பாடல்களை கேட்பீர்கள், தளத்திலே பார்ப்பேன், தெரியாத திரைப்படங்கள் எல்லாம் கூறுவீர்கள். ஒரே வழி என்ற திரைப்படத்திலே என்ன பாடல்? சிவாஜி கணேசன் என்ற திரைப்படம். ஆ, அதில்
0: அன்பும் மரணம்,
1: ஆ,
0: அன்பும் மரணம் மறந்துச்சே
1: என்று ஆரம்பிக்கும் பாடல் நான் தருகின்றேன்.
0: அனுப்பி விட்டுறேன்.
1: இல்லை, அந்த பாடல் நான் தருகின்றேன். அன்பு மரணம்
0: அனுப்பி விட்டுட்டோமா?
1: சரி, இல்லை இல்லை, நான் எடுக்கின்றேன். அன்பு மரணம் என்று ஒரே வழி திரைப்படம்.
0: அன்பின் அன்பும் மரணம்
1: ஒன்றானால் உண்டான, அந்த பாடல் வேறு எனக்கு தெரிகின்றது. நான் அந்த பாடல் தருகிறேன், அதிகம் பேச வேண்டாம். ஆனால் மருந்தை மருந்தோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் உடல் அசைக்கத்தான் அசைக்கத்தான் அப்படியே விட்டால் அப்படி இருக்க முடியும். இந்த சின்ன வயதில் உங்களுக்கு என்ன, அப்பா போன்ற முதியவர்கள் என்ன செய்வது? நல்லா நன்றாக பேசுவீர்கள். அப்பாவுடன் கருத்து, அவர் அவரில் உள்ள உடற்பயிற்சி செய்த ஒருவர், அவர் ராணுவ வீரன் அல்ல,
0: வீட்டுக்காரு அதுதான் திட்டுறாரு,
1: ராணுவ வீரன், அவருக்கு தான் தெரியும். அது மட்டுமல்ல,
0: எப்படி
1: அவர் ஒரு ராணுவ வீரன் அம்மா, அவர் எப்படியான உடற்பயிற்சிகளை புரிந்திருப்பார், அவ்வளவு பயிற்சிகளை பெற்றிருப்பார், அதனால தான் இன்னும் திரகாத்திரமா இருக்கின்றார். புரிகிறதா? சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம், உங்கள் உடல் வலிமையாக இருந்தால் தான் எதையும் செய்து கொள்ளலாம் என்பதை மனதில் நினைத்து கொண்டு வைத்தியர் தரும் மாத்திரைகளையும் எடுத்துக்கொண்டு அவர் சொன்னார், நடக்கச்சு அந்த நடை ஒரு சிறந்த பயவர், வீட்டிலே அங்கு இங்குலாவி நடந்து செய்யுங்கள். மனதிலே நினைக்க வேண்டவனால் முடியவில்லை, என்னால் முடியும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எதையும் என்னால் முடியும், செய்வோம், செய்து பார்ப்போம் என்று எண்ணுங்கள். சரியா?
0: இல்லப்பா, உங்க எல்லாருக்கூட பேசறதெல்லாம் குறைஞ்ச உடனே உடம்புல சக்தி போயிட்டு மாதிரிதான் ஆயிடுச்சு
1: என்று எண்ணுகிறீர்கள்?
0: நல்லாதான் இருந்தேன்.
1: இல்லை, நீங்கள் வாருங்கள், வந்து பேசுங்கள், அப்பாவோட எழுத்திலே நீங்கள் பேசுவீர்கள், என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு கருத்துக்கள் எல்லாம் தருவீர்கள். அதை நீங்கள் பாடலையும் பாருங்கள், ஒரு சிறிது நேரம், ஒரு 5 நிமிடம் வந்து. இதுதான் இப்பொழுது அம்மாவுக்கு, மீரா அம்மாவுக்கும் அதுதான், உங்களோட எல்லாம் வந்து பேசினால் தன்னை அறியாமல் உற்சாகம் வந்துவிடும் அவவுக்கு. அவவும் இந்த மருந்தினுடைய தாக்கம், உணவினுடைய பத்திய கட்டுப்பாடுகளால கொஞ்சம் வலுக்குறவாக இருக்கின்றார். ஆனாலும் மனச்சோர்வு அடையாமல் இருக்கணும் மகளே, வர வேண்டும் காற்றலுக்கு. வருகின்ற ஒவ்வொரு நேயர்களும் அம்மா அப்படி இருக்க, அவங்கள வர சொல்லுங்க, வர சொல்லுங்கன்னு நீங்கள் எல்லோரும் கேட்கின்றீர்கள். உண்மையிலே எனக்கும் தெரிகிறது, அவள் வந்து காற்றலையில் இருந்தாருன்னா நல்லா உற்சாகமாக இருப்பார். அதுக்கு காரணம் என்னால் முடியும், என்னால் முடியும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அப்பாவை பாருங்கள், உண்மையிலே முடியாத நிலை, இருப்பினும் எனக்கு இங்கே வர வேண்டும் போல் இருக்கின்றது என்றால் இது எனக்கு ஒரு பயிற்சியாக இருக்கின்றது. மனம் விட்டு பேசி நீங்களும் நன்றாக மனம் விட்டு பேச வேண்டும் மற்றவர்களோடு. மனம் விட்டு பேசி கலந்து உரையாடி கொண்டு வந்தால் கொஞ்சம் கலகலப்பாக வரலாம் மகளே. வாருங்கள், தினமும் வரலாம் தானே, வாருங்கள் நீங்கள் காற்றலைக்கு, பேசுவோம். ஏன்னா இப்போ குறுநீர்கள் தானே எல்லாரும் பேசாமல் விட்டவுடன் மனம் எல்லாம் இதாக போயிட்டு

0: நினைக்க வேண்டாம், மனத்துணிவோடு இருங்கள்.
1: ஆமாப்பா, அதுக்கு முன்னெல்லாம் எல்லாரும் சேர்ந்து பேசினு இருக்கும் போது மனசு ஓரளவுக்கு சந்தோஷமா இருந்தது, தனிமைன்றதே தெரியல.
0: ஐயோ,
1: இப்போ அது பழகிச்சு, தனியா இருந்தே பழகிச்சு.
0: சரி, இப்பொழுது தனிமை உங்களுக்கு வேண்டாம், காற்றலைக்கு வாருங்களே. நீ உறவுகள் எல்லோரும் கலந்துரையாடுவோம், கலந்துரையாடும் பொழுது பேச்சுக்கோ, பேசலாம், நன்றாக பேச்சு மகள் எல்லாம் பாருங்கள். உங்கள் மனக்கருத்தை வெளியே விடுங்கள், உள்ளத்தில் வைத்து அமைங்க போய் தனிமை என்று எண்ணாமல் எங்களோடு பாருங்கள், பேசுங்கள். சரியா? தனியாக பாடுகிற பாடல்களை மட்டும் எழுதிவிட்டு கேட்டுக்கொண்டிருக்காமல் வந்து பேச வேண்டும் வாய் திறந்து. அதே ஒரு பெரிய ஒரு பயிற்சியாக பேசும் பொழுது சிரித்து மகிழ்ந்து போகும் பொழுது உலகத்திலே சிறந்த மருந்து சிரிப்பு தானே மகளே, மகிழ்ச்சி தானே அம்மா. துணிவோடு மகிழ்ச்சியோடு என்னால் முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு பாருங்கள். அப்பா சொல்லுகிறார் என்று என்னால் முடியும், நான் செய்வேன் என்ற எண்ணம் அந்த துணிவு இருக்கட்டும். ஒரு
1: ராணுவ
0: அன்பும்
1: அன்பும் மரணம் உயிரென கொண்டால் அதுவே ஆனந்தம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பான. அதே போல நீங்களும் என்னால் முடியும் என்று ஒரு ராணுவ வீரனின் மனைவி அல்லவா நீங்கள். ராணுவ வீரனால் அவர் எவ்வளவு நாட்டை காக்கின்றவர் அல்லவா, எவ்வளவு பயிற்சிகளை எடுத்திருப்பார், எத்தனை அபியாசங்களை செய்திருப்பார், உடல் அபியாசங்களை.
1: இப்பவும் அவர் வீட்டுல சும்மா இல்லப்பா, பயிர் வச்சுக்கணும், என்ன
0: ஏதோ செய்து கொண்டு பார்த்தீர்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. நீங்களும் என்னால் முடியும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள், அடிக்கடி வாருங்கள், பேசுவோம், மகிழ்வோம். ஏனைய உறவுகளும் வந்து உங்களோட உங்கள் விடயத்தை கூறியோட இப்பொழுது பல நண்பர்கள் உங்களுக்கு அழைப்பார்கள், ஏன் அப்படி இருக்கிறா என்று பேசுவார்கள், கலந்துரையாடுங்கள். சரியா?
1: சரிங்க,
0: நன்றி அம்மா. வாழ்த்துக்கள், நலமாக இருக்க வேண்டும் நீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. நன்றி அம்மா. தனிமை என்பது ஒரு பெரிய பாரமான விடயம், சுமக்க முடியாத தனிமை. ஆனால் இப்பொழுது ஒரு பாடல் வந்தது, என் இனிய தனிமையே என்ற வரி கொண்ட பாடல் ஒன்று. தனிமையை இனிமையாக கொண்டிருக்கின்றார் அவர். நல்ல நல்ல நினைவுகள், நல்ல நல்ல விடயங்களை எண்ணுங்கள். தனிமை என்றால் எனக்கு விருப்பம் என்றால் படிப்பதற்கு நிறைய உண்டு. நான் இங்கே தனிமை கிடைத்தால் உடனே படிப்பது தான், எந்த இடத்திலே என்ன உண்டு என்பதை வாசித்துக் கொள்ளுவேன். வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகின்றான். படிக்க வேண்டும், பலதையும் தெரிய வேண்டும், பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ தானும் உண்டு, வீண் விடயங்களில் நேரத்தை செலவழிக்காமல். அதிலேயும் இப்பொழுது வந்த வலைத்தளத்திலே எங்கள் நேரத்தை வீணடிப்பது அந்த டிக்டாக், மெசஞ்சர், என்ன இன்ஸ்டாகிராம் போன்ற தேவையற்றதுகள். நாங்கள் முகநூலை திறந்துவிட்டால் அவைதான் அதுக்குள்ளே வருவோம், அதெல்லாம் தட்டி விட்டுற வேண்டும். நாங்கள் உடனே மனம் அங்கே சென்றுவிடும், நேரத்தை எங்களை அறியாமல் நேரத்தை முழுங்கிவிடும். நோ, அங்கே இருக்கின்றது அந்த வலைத்தளத்தில் எவ்வளோ விடயங்களை நாங்கள் படிக்கக்கூடியா இருக்கு. கணனி என்பது ஒரு பெரிய சமுத்திரம், அதுக்குள்ள எவ்வளோ விடயங்களை நாங்கள் படிக்க, முன்பு தான் புத்தகங்களை அடுக்கி அடுக்கி கொண்டு பக்கம் பக்கமாக பிரட்ட வேண்டும். இப்பொழுது இல்லை, எது வேண்டுமோ உடனே அதை தொட்டு எடுத்து நாங்கள் படித்து கொள்ளலாம். படிக்க முடியாதவர்கள் அங்கே ஒலி இருக்கின்றது, கேட்டுக்கொள்ளலாம், பொழுதுபோக்கிக் கொள்ளுங்கள். அப்படி சும்மா தேவையற்ற அனர்தம் வேறு வேற எல்லாம் ஒன்றை போடுவான், இதை தேவையில்லாத போடுவான். நாங்கள் ஆவண்டு பிடித்து பார்த்து லைக் என்று போடுகிறோம், அதெல்லாம் பைத்தியத்துக்காரத்தனம். அதனால தான் இன்று நாடு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த சைத்தான்கள் உண்டு தான். இதைத்தான் சைத்தான் என்று கூறுகிறது. அன்றிலிருந்து இன்று வரை இருக்கின்றது, அதை விலத்தி கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் புத்தி என்று ஒன்றே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியில் இப்பொழுது நேரம் சரியாக 12:53 நிமிடத்தை காட்டும் இந்த நல்ல வழியிலே சரவணா உங்கள் வலைத்த நீங்கள் உங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அழைத்து வர முடியாது விட்டால் என்ன பாடல் வேண்டும் என்று எழுத்திலேயாவது போடுங்கள், உங்களுக்கான பாடல் நான் ஒளிபரப்புவேன். இது மூன்றியல் தமிழ் வானொலி, இப்பொழுது ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். நாங்கள் பேசி மகிழ்ந்த வேளையிலே அன்பு நண்பர் எங்களுடைய தேவா அவர்கள் ஒரு பாடலை தந்தார். என்ன பாடல் அந்த பாடல்? என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே என்று பணத்தோட்டம் திரைப்படுத்த பாடலை தந்தீர்கள் அல்லவா. அந்த பாடலை இப்பொழுது கேட்டு பார்த்தால் ஓரளவு எங்களுக்கு புரியும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று.

அப்படியான சரணங்களும் பல்லவியும் அற்புதமான பாடல்களே, என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே என்று கூறி இறுதியிலே இரண்டினில் ஒன்று பார்த்துவிட்டு அது அல்லது இது நன்மை அல்லது தீமை என்றது போன்று இரண்டு தான் இருக்கின்றது உலகத்தில், ஒன்று உள்ளது ஒன்று இல்லாதது, ஒன்று இரவு ஒன்று பகல். இப்படியாக இருக்கும் இந்த வேளையில் எது நடந்தாலும் நடக்கட்டும், செய்ததை சரியாக மனதுக்கு மட்டும் பயந்து விடும், மானத்தை உடலில் கலந்துவிடும் அற்புதமான வரிகளை தொகுத்து விட்டார் கண்ணதாசன் ஐயா அவர்கள். அதனால் தான் அவரை காவிய கவிஞர் கண்ணதாசன் என்று கூறப்படும். இலக்கணத்துக்கே முத்திரை குத்தி வைத்திருக்கின்றார் அவர், இலக்கியத்துக்கே முத்திரை குத்தி வைத்திருக்கின்றார், இசைக்கே அவர் வழிவகுத்து வாய்க்கால் போட்டு கொடுத்திருக்கின்றார். அதற்கு திரை இசை திலகம் என்று கூறக்கூடிய வகையில் இருந்தவர்கள் பலர். அதற்குள்ளே மெல்லிசைக்கு மன்னராக இருந்த எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களும் டி கே ராமமூர்த்தி ஐயா அவர்களும் இணைந்து இசையமைத்து கொடுத்த அந்த பாடலை ஏழிசை மேந்தர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலும் பொன்மனச்சவலின் நடிப்பிலும் கேட்டு பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த பாடலில் வந்த வரிகள் அத்தனை முத்தான வரிகள், அன்று வந்த பாடல்கள் எங்கள் பண்பாட்டு விழுமியங்களை சுமந்து வந்த பாடல்களாக இருந்தது. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ப்படி கனடா கலையகம்.

அடுத்து ஒரு பாடல். இன்று நாங்கள் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டோம் பண்பாடுகள், விழுமியங்கள், கலாச்சாரங்கள், வைபவங்கள், வழிபாடுகள் என்பவற்றை பற்றி பேசி மகிழ்ந்த வேளையிலே ஒரு பாடலை அன்பு மகாலிங்கம் அவர்கள் வந்து கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் பலர் கேட்டிருக்கின்றார்கள். அந்த பாடலின் பொருள் விளங்காமல் அதிலே வருகின்ற டங்கட டங்கட என்ற அந்த தாளத்தை ரசித்து கொண்டு, தலையை ஆட்டிக்கொண்டு, காலை ஆட்டிக்கொண்டு, கைகளை விசிறிக்கொண்டு, இதுக்கெல்லாம் டான்ஸ் பண்ணி விட்டோம் என்றெல்லாம் கூறுவார்கள். அது நடனம் அல்ல, சும்மா ஒரு குத்தாட்டம் போன்று ஆடக்கூடிய, எல்லோரும் சின்ன குழந்தைகளிருந்து பெரியவர்களும் ஆடக்கூடிய ஒன்றை பெரிதுபடுத்தி கொண்டு விளம்பரத்தால் உயர்ந்த ஒரு பாடல். அதனுடைய உண்மையான கருத்து சரியாக புரியாமல் தான் அவர்கள் இசைக்காக ஆடியிருப்பார்கள். கேட்பவர்களும் அப்படித்தான். தலைவன் தலைவி திரைப்படத்தில் பாடப்பட்ட அந்த பாடல் பொட்டள முட்டாயே என்ற பதம் ஒன்று அங்கே வருகின்றது. இந்த பாடலுக்கு முக்கியம் அந்த பொட்டள முட்டாய். அதற்கு எவ்வளவோ கருத்துக்களை கூறலாம், அது புரியாமல் இங்கே எல்லாம் அவரும் கருத்து தந்திருக்கின்றார் தான். நல்ல பாடல். அந்த பாடலை கொண்டு இப்படியாக மாற்றி மக்கள் மனதிலே புகுத்தி இருக்கிறார், புகுத்த வேண்டிய வகையில் புகுத்தவில்லை என்று என்னுடைய சிறிய கருத்தையும் கூறிக்கொண்டு, பொட்டள முட்டாயே என்று ஒரு வரி வருகின்றது. அதில் என்ன கூறப்படுகின்றது என்று பாடலை கேட்போம். இதோ பாடல், மகாலிங்கம் உங்களுடைய பாடல் ஐயா வருகின்றது.

0: அதுல
1: பரவாயில்ல. ஆடியா?

0: இந்த பாடல் தலைவன் தலைவி என்று வந்த திரைப்படத்து பாடல். வரிகளை தந்திருக்கின்றார்கள், எதிகை முனைக்காக பதங்களை கோர்த்திருக்கின்றார்கள், என்ன கருத்தை கூற வந்தார்கள், எந்த களத்தில் தந்தார்கள் என்று எங்கள் எண்ண முடியாமல் இருக்கின்ற ஒரு பாடலாக இருக்கின்றது. இருப்பினும் அந்த பொட்டலை முட்டாயே என்பது கருத்து என்னவென்று எல்லோருக்கும் தெரியும், தெரிந்திருக்கலாம், வந்து கூறும் விதம் இருக்கின்றது. பார்ப்போம் அடுத்து வரும் பாடலையும். கேட்ட மகளை இருக்கும் இந்த வேளையில் இது முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் 1:06 நிமிடத்தை கண்டுவிட்டோம் கனடாவிலே.
1: இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தா இந்து மத சமுத்திரத்தை இங்கே இருந்தே தாண்டிடுவேன்.

இனிமையான இந்த பாடல் வியாழன் தோறும் நாங்கள் கதம்பம் நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒலிக்க துவங்கி முடிவு வரைக்கும் இசைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் இடையிடையே வெறும் கருத்துக்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மகிழ்வாக இருக்கும் காலத்தால் அழியாத 1957 ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படுத்து பாடல் அந்த பழையத்துக்கு எத்தனை வருடம் என்று பாருங்கள், 70 வருடத்தை தாண்டி விட்டது அல்லவா. இருப்பினும் அந்த பாடல் இன்றும் எங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது. அன்பு என்றால் இருக்கின்றது, ஒருவருக்காக ஒருவர் எப்படி வாழ வேண்டும், நினைவென்றால் என்ன, அந்த நினைவு மனதிலே யாருக்காக எப்படிப்பட்ட நினைவு எவ்வளவு காலம் இருக்கும் என்றதை எல்லாம் கூறக்கூடிய ஒரு பாடலாக இருந்தாலும் அந்த நினைவிற்கும் வரைக்கும் செயல்களும் இணைந்து கொண்டே இருக்கும், இசைந்து கொண்டே இருக்கும் என்று கூறும் வகையிலே பாடுகின்ற பாடல். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலை மிதவாக நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே உறவுகள் வந்து பேசி மகிழ்ந்து தங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டு அதிலிருந்து சில கருத்துக்களை நாங்கள் எடுத்து உறவாடி கொண்டிருக்கின்றோம் இந்த வேளையிலே. இது ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. 30 ஆண்டுகளை தொட்டு 30வது ஆண்டிலே மலர்ந்து கொண்டிருக்கும் இந்த வானொலி ஆரம்பத்தில் மொன்றியல் மாநகரத்தில் இணைந்த முதல் தமிழ் வானொலியாக இருந்து அதை ஸ்தாபித்தவர் ஒரு பெண்ணாக இருந்து அது மீராவாக இருந்து இத்தவரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் என்பதை எண்ணி அவருக்கு விருதுகளையும் உலக வானொலிகள் தமிழ் வானொலிகளின் தந்தை வானொலியான இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் இனங்காணப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டது எங்கள் வானொலிக்கும் அவருக்கும், அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அந்த வகையில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து வளர்த்து கொண்டு வரும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலி நாளாந்தம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டும் வளர்ந்து கொண்டும் வருகின்றது. இடையிடையே கோளாறுகள் ஏற்பட்டாலும் அவற்றை நிவர்த்தி செய்து கொண்டு ஓடி வந்து நாங்கள் இணைந்து மகிழ்கின்றோம். அன்பு உறவுகள் வந்து பேசும் பொழுது தனிமை என்ற ஒரு விடயம் எல்லோரையும் பாட்டிக்கொண்டிருக்கின்றது. உலகத்தில் இன்றல்ல நேற்றல்ல அன்றும் இருந்தது, ஆனால் தனிமையிலிருந்து இத்தனை சாதனைகளை புரிந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்னால் முடியும் என்ற அந்த எண்ணம். உடல் களைத்தாலும் மனம் களைக்கக்கூடாது அன்பு மகளே மஞ்சுளா, இது உங்களுக்காகத்தான். ஐயோ என்னால் முடியவில்லையே, எனக்கு அது இல்லை, அந்த மனம் களைக்கக்கூடாது. மனமானது உறுதியோடு இருக்க வேண்டும், என்னால் முடியும். ஏனென்றால் இது உங்களால் வளர்க்கப்பட்ட இந்த உடல் தானே, நீங்கள் தான் எடுத்து செல்ல வேண்டும். அவர்கள் வைத்தியர்கள் ஒரு ஆலோசனையை தருவார்கள், ஒரு சிறு உதவியைத்தான் சொல்வார்கள். மருந்து ஒரு காவாசி தான் எங்களுக்கு உதவி செய்யும், மிகுதி எங்களுடைய மனம்தான். அதனால் தான் முன்னோர்கள் கூறி தந்திருக்கின்றார்கள், மருந்து கால் மதி முக்கால் என்று கூறியிருக்கின்றார்கள் அம்மா. அடுத்தது தனிமை, உண்மையிலேயே அது பொல்லாத ஒரு நோய், ஆனால் அந்த தனிமையை அதை ஆங்கிலத்திலே நெகட்டிவானது எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுக்கணும், எதிர்மறையாக இருப்பதை நாங்கள் நேர்மறையாக எடுத்துக்கொள்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் மனத்தினாலே. நல்ல நல்ல புத்தகங்களை பாருங்கள், இப்பொழுது தான் கையிலே வைத்துக்கொண்டு ஒரு விரலினாலே பெரிய பாரதத்தையே மகாபாரதத்தையே படித்துவிடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு, எல்லா வசதியும் இருக்கின்றது உங்களுக்கு. நல்லதோர் முன்மாதிரியாக உடலமைப்பை வைத்திருந்து நாட்டை காக்கும் சேவை புரிந்தவரின் மனைவி நீங்கள், மகிழ்வோடு இருங்கள், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று ஒரு எண்ணம், என்ன பெறப்போகுது பார்ப்போம் என்று நீங்கள் உங்கள் மன உறுதியை தளரப்படாதீர்கள். அந்த என்னால் முடியவில்லையப்பா, நான் தனிமையாக இருக்கிறபடியால் தான் இப்படியோ என்றெல்லாம் எண்ணாதீர்கள். நீங்கள் தனிமை இல்லை மகளே, தனிமை இல்லை. உங்களை சுற்றி எத்தனை விடயங்கள் உண்டு, அதை ரசியுங்கள், அதை பார்த்து உணர்ந்து கொள்ளுங்கள் எப்படி வருகின்றது என்று. அந்த ஆடு மாடு கோழி இதுகளெல்லாம் இன்னும் பிறந்த உடனே உடல் வல்லமையோடு வருகின்ற, பிறந்த 1 மணி நேரத்தில் எழுந்து நடந்து தங்களுடைய கர்மத்தை தாங்கள் செய்து கொண்டு போகின்றவா. நாங்களும் அப்படி வளர்ந்து எங்களை வளர்த்து ஆளாக்கி விட்டிருக்கின்றார்கள். நல்லது ஒரு துணைவர் இருக்கின்றார், பிள்ளைகள் நன்றாக இருக்கின்றார்கள், பிற குழந்தைகளையும் கண்டுபிட்டீர்கள். அதை எண்ணி மகிழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், வெளியே செல்ல வேண்டும், வெளிக்காற்று பட வேண்டும் உங்களுக்கு. வீட்டுக்குள்ளே மட்டும் பணிபுரிந்தால் போதும் அது மகளே. ஒரு 10 நிமிடங்கள் கணக்கு வேணும், ஒரு 10 நிமிடங்கள், ஒரு 15 யார் நடவுங்கள், அதை நடையாக நடவுங்கள், பணியாக செய்வது போன்று எண்ணாமல். நிச்சயமாக உங்களுக்கு விடிவுண்டு. அடுத்து மனோநிலவை தனிமையை கலைக்க வாருங்கள் வானொலிக்கு, எங்களோடு பேசுங்கள், வானொலி உறவுகளோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள், தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். சுகமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் முறைவனையும் பிரார்த்தித்து எங்கள் ஆதரவையும் உங்களுக்கு தருகின்றோம் என்று கூறிக்கொண்டு அடுத்து வரும் ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடலோட இட்டைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு பாடல், கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் என்று வந்து மறந்து விடுகிறேன் அப்பா என்று மகள் சியாமலா நீங்கள் கூறியதற்கு ஞாபகம் இருக்கிறது. மறந்தாலும் இறுதியிலே வரியை கூறுகிறேன் என்று கூறிவிட்டீர்கள். தூக்கு தூக்கி என்ற ஒரு அற்புதமான திரைப்படம் அது. இன்று இந்த மனம்
வருந்துபவர்கள், தன்னம்பிக்கை குறைந்தவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம், திரைப்படம். எத்தனை ஆண்டுகள், அரை நூற்றாண்டை கடந்து விட்டது அந்த பாடல் வந்து அந்த திரைப்படம் வந்து. அதில் வந்த ஒரு பாடல் தான், அதை ஒரு நாகரிகமான முறையிலே வரும் பாடல், நகைச்சுவை போன்று இருந்தாலும் அற்புதமான கருத்து கொண்ட பாடல் அந்த பாடல். அந்த பாடலை ஏழைசை மன்னர் எங்கள் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் தான் பாடியிருக்கின்றார். பிரபல கவிஞர் இசையமைப்பாளர் தஞ்சை என் ராமையா தோஸ் அவர்கள்தான் அதை எழுதியிருக்கின்றார்கள். அவற்றிற்கு மேலாக அந்த பாடலுக்கு இசை கொடுத்தவர் நான் என்றும் மதிக்கும் இசைக்கலைஞர்களுக்குள்ளே தலை சிறந்தவரான ஜி ராமநாதன் ஐயா அவர்களுடைய இசையிலே மலர்ந்த பாடல் அந்த பாடல். வரியும் பாடலும் குரலும் சிறப்பாக அமைந்து நடிப்போடு இணைந்து எங்கள் உள்ளத்தை கவர்ந்த ஒரு திரைப்படம் தூக்கு தூக்கி. அந்த தூக்கு தூக்கியிலே தான் சியாமலா நீங்கள் கேட்டீர்கள் இந்த பாடலை. ஏறாத மலைதனிலே, சாதாரண மலையில் ஏறாத மலைதனிலே என்ற கருத்தோடு ஆரம்பிக்கின்றது. வதத்தோடு முழுவதையும் கேட்போம். இதோ அந்த பாடல் சியாமலா, உங்கள் பாடல்.

சிறப்பான இந்த பாடல் வந்து எத்தனை ஆண்டுகள் என்று என்னால் குறிப்பிட முடியவில்லை. நிச்சயமாக இது அரை நூற்றாண்டை கடந்த பாடல். தான் திமிக்கினி தந்த குணாரே தீன் திமிக்கின தீந்த குணார, எவ்வளவு அற்புதமான கருத்து ஆழமுள்ள அந்த பாடல். மற்றவர்களுடைய பார்த்து தான் திமிக்கி போடுபவர்கள் தான். இன்னும் ஒரு பாடல் இருக்கு, உடனே ஞாபகம் வந்தது இந்த பாடல். பார்த்தா இந்த பாடல் அந்த செம்மறி ஆடுகளை என்று வரும் ஒரு பாடல் ஒன்று. ஒரு ஆடு போனால் அது அதன் பின்னாலே போக முடியாது, தனக்கண்டு ஒரு பாதையை எடுக்க மாட்டேதான் இந்த செம்மறி ஆடுகள். அப்படி ஒரு பாடல் ஒன்று வரும், அது வரி வரும்போது நான் கூறுகின்றேன். இந்த பாடலும் பாலை வனம் சோலை வனம் என்ற இரண்டு வார்த்தைகளால் இன்றைய நிலைமை அப்பட்டமாக அப்படியே உள்ளார்ந்தமாக நாங்கள் கூறக்கூடியதாக இருக்குது. சோலை வனம் இருக்கத்தக்கனையாக பாலை வனத்தை நம்பி சென்று படாத பாடுபடுத்துகின்றது என்றெல்லாம் அன்றே ராமையா தாஸ் அவர்கள் எழுதிவிட்டார்கள் அந்த பாடலை. தான் திமிக்கடி தந்த கோனாரே தீன் திமிக்கடி திந்த கோனாரே ஆனந்த கோனாரே, அது கோனாரே என்ற ஒரு இனம் இருக்கின்றதல்லவா இந்தியாவிலே, அந்த கோனாரே என்ற அதை விழிப்பு உணர்வுக்காக அதை தந்து மனிதன் என்பதை தான் கூறுறது. கோனாரே அறிவு கெட்டுத்தான் போனாரே, தான் திமிக்கி போட்டு ஒருவர் செய்வதை பார்த்து பின்னோக்கி சென்று பின்பற்றி சென்று தன்னையே இழந்தெல்லாம் கடைசியாக அறிவே கெட்டு போகிறது மாதிரி வருகின்றது அந்த பாடல். அற்புதமான ஒரு கருத்து, நல்ல பாடலை தெரிவு செய்து வந்திருக்கின்றீர்கள். இன்றைய கருத்து கமைய தந்த பாடல் அன்பு மகளே ஷியாமலா, தூக்கு தூக்கி திரைப்படத்தில் தான் இந்த பாடல் வந்தது. தான் திமிக்கி நீ தந்த கோனாரே தந்த ஆனந்த கோனாரே அறிவு கெட்டுத்தான் போனாரே என்ற வரி வந்த இடம் பாலை வனத்தையே விட்டு நம்பிக்கொண்டு சோலை வனத்தை விட்டு விட்டு வந்து விட்டுருக்கா. சோலை வனத்திலே சொந்தமான பண்பாடுகள் இருக்கத்தக்கனையாக வறண்டு போன பாலைவனத்தில் உணவு தேடுவது போன்று தேவையற்ற இதழுக்கு போகின்றோம் எங்கள் நாடு என்று எல்லோரும் பின்பற்றுதலில் அறிவு கெட்டு இதற்காக ஏன் செய்கின்றோம் என்று தெரியாமல் போகின்றோம் என்று கூறுகின்ற அற்புதமான கருத்தை அந்த பாடல் இந்த ரெண்டு கவுதாரியை வைத்து எழுதியிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்புகள், சிறப்புகள். இது மூன்று தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம்.

உனக்காக நான் உனக்காக. இன்னும் ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். அன்புடன் வந்து தன்னையே தான் பார்த்து துயரிட்டு கொண்டிருக்கும் அன்பு மகள் மஞ்சுளா, நீங்கள் இன்று வானொலிக்கு வந்து இணைந்தது பெரும் மகிழ்ச்சியாக எங்களுக்கு இருந்தது. அன்று நடந்த பொது பொக்கிஷ நிகழ்வுக்கு கூட நீங்கள் பாட்டு சவாரிக்கு கூட எனக்கு பதில் கொடுத்திருந்தீர்கள், என்னோடு இணைந்திருந்தீர்கள். புலனத்திலே மிகவும் சிறப்பாகத்தான் இணைந்திருந்தீர்கள். அது எனக்கு முற்சாகமாக இருந்தது. அந்த வழியில் இன்று நீங்கள் நேரலைக்கு வந்தது மேலும் சிறப்பாக இருக்கின்றது. இது உங்களுக்கும் நல்லது. வாய் திறந்து பேச வேண்டும் அம்மா, வாய் திறந்து பேசி உங்கள் நன்மை தீமைகளை எங்களோடு நாங்கள் இவ்வளவு அன்பாக முன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் நாங்கள் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் நல்ல உறவாக இருக்கின்றோம். உறவை பரிமாறிக்கொண்டு பேணிக் கொண்டிருக்கின்றோம். நன்மை தீமைகளை கலந்து பரிமாறி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்களும் வந்து உங்கள் நன்மை தீமைகளை எங்களோடு பேசி மகிழலாம். உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை வானொலியில் வந்து பேசும் பொழுது ஒரு பெரிய சுமை குறைந்ததாக இருக்கும் மகளே. அற்புதமான ஒரு படம், ஆண்டுகள் பல கடந்து விட்டது. அந்த படத்தை பாடலை நான் தேடுவதற்கு முன்பு நீங்களே அனுப்பியும் வைத்து விட்டீர்கள். கட்டிக்காரை சில விடயங்கள் சில வேளைகளில் நீங்கள் கேட்கும் பாடல் என்னால் எடுக்க முடியாட்டால் நான் உடனே உங்களுக்கு அறிவித்து விடுவேன். நீங்கள் உடனே எனக்கு அனுப்பி வைப்பீர்கள். அப்படியான தொடர்புகள் இருக்க வேண்டும். மனம் தனிமையாக வைத்திருக்க வேண்டாம். இது ஒரே வழி என்ற ஒரு திரைப்படம் அன்று வந்திருந்தது. அதில் ஒரு அற்புதமான ஒரு பாடல், அறத்தை போற்றும் பாடலாக, அன்பும் அறனும் உயிர் என்ற வரி கொண்ட பாடலை கேட்க இருக்கின்றோம். உங்கள் மூலமாக இன்றைய உனக்காக நான் நிகழ்வில் நேரலையில் வந்து இணைந்து இந்த பாடலை தந்தமைக்கு நன்றி கூறி அந்த பாடலை இப்பொழுது ஒலிபரப்பி கேட்டு மகிழ்வோம்.

என்று கேட்ட பாடல்கள் வரிசையில் இந்த பாடலை இன்று கேட்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது மஞ்சுளா உங்களினால். ஒரே வழி என்று இன்றைக்கு 65 வருடங்களுக்கு முன்பு வந்த ஆர் கோவர்த்தனன் ஐயா அவர்களின் இசையிலே வந்த பாடலை இன்று நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்ததல்லவா? இறுதியிலே பேடை புறாவும் நாட்டை ஆண்டுவிடும், பெண்ணும் நாட்டை ஆண்டுவிடலாம் என்ற வகையிலே தான் இந்த பாடல் வேலை கூறுகின்றது. நீங்கள் முடியும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக முடியும் மகளே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் மனத்துணிவோடு இருக்க வேண்டும். மனதில் இருக்கின்ற கவலைக்கு கவலை என்றதை விட்டு மகிழ்ச்சி என்ற மருந்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் மனோ நிலையை, மனத்தின் நிலைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் மகளே. சிறப்பான இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே வாருங்கள், வந்து இணையுங்கள். தினமும் இந்த நேரத்தில் நேரொலி உண்டு, உங்களிடம் உங்கள் கருத்தில் இலக்கம் உண்டு. அலையுங்கள், பேசுங்கள், மகளுங்கள். இனிமையான இந்த பாடலை தந்தவைக்கு நன்றி. அன்பும் அறனும் உயிர் என்று நாங்கள் மதித்து வாழ வேண்டும் என்று அன்று தொட்டு எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு வழிவகுத்து சென்ற வழிவகைகள் பல உண்டு. அதிலே துன்பம் நேர்க்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று அன்று இறுதி அன்றும் வந்து மகள் ஷியாமலா கேட்ட பாடல் என்றும் எனக்கு ஞாபகத்தில் பலர் கேட்டிருக்கேன், நானும் பார்த்திருக்கிறேன். துன்பம் வரும் கால் நகுக என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார்கள். நகையை சிரித்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். துன்பம் துன்பம் என்று அந்த துன்பச்சுமையை மனதில் வைக்காமல் தள்ளி வைத்துவிட என்னால் முடியும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பாக வாழுங்கள்.

உனக்காக நான் நிகழ்வு இறுதியாக ஒரு பாடலை தருவதற்கு பொறுமையோடு காத்து கொண்டிருந்து எல்லோருடைய பாடலையும் கேட்டு நான் கேட்கின்றேன் என்று அன்போடு கூறும் என் அன்பு நண்பர் நாகப்பனையா அவர்களே, உங்களுடைய பாடல் ஒலிக்க இருக்கின்றது இறுதி பாடலாக. இன்றைய உனக்காக நான் நிகழ்வே இடையிலே அன்புடன் சரவணன் வந்து இணைந்து கொண்டீர்கள். இடையிலே உங்கள் தொலைபேசி நின்றுவிட்டது. ஆனால் அந்த பாடல் என்ன பாடல் என்று கூறாமல் சென்று விட்டீர். நல்ல கருத்துக்களை பரிமாறி சென்ற வேளையிலே பாடலை கேட்க உங்களால் முடியவில்லை. எனக்கு என்ன பாடல் தருவது என்று தெரியவில்லை. அந்த வகையில் பாடலை எழுதுங்கள் தருகின்றேன் என்று கூறியிருந்தேன். இங்கே பாடல் நீங்கள் பதிந்ததாக தெரியவில்லை. காரணம், வலைத்தளம் உங்களுக்கு சதி செய்து விட்டது என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது நாகப்பன் முட்டை கலக்கி என்ற வரி வருகின்றது. யூத் திரைப்படுத்த பாடலை கேட்டு மகளை இருக்கின்றோம். கேட்போமா பாடலை? இதோ அந்த பாடல்.

முட்டுக்கலக்கி என்ற பாடல் வேறு வரிகளோடு வந்து இணைந்த வழியிலே நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இது புதிய யூத் என்ற திரைப்படத்துக்காக ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசை அமைத்து கொடுத்தாரோ பொருத்தி கொடுத்தாரோ பசியோடு வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். வரிகள் எதுகை மூனைக்காக பல வரிகள் புகுத்தப்பட்டிருக்கின்றது. முழுமையாக என்ன கூற வந்தார்கள், எதை கூறுகின்றார்கள், ஏன் கூறுகின்றார்கள் என்பதை உணர முடியாமல் இருந்தது எனக்கு. உங்களுக்கு முடிந்திருந்தால் கருத்திலே தாருங்கள். இன்று நிறைவேற இருக்கின்றது இன்றைய உனக்காக நான் நிகழ்வுக்காக நாங்கள் காத்து கொண்டிருந்து ஒவ்வொருவரும் வந்து பேசி மகிழ்ந்து பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட வேளையில் அன்போடு நாங்கள் பாடல்களையும் அறிவுரைகளையும் கேட்டு மகளும் வண்ணம் வந்த பாடல்களையும் தெளிவாக நாங்கள் கொள்ள வேண்டிய குணாம்சங்களையும் பெற்றுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணும் இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் அன்புடன் தேவா, மகாலிங்கம், நாகப்பன், ஷியாமலா, சரவணன், மஞ்சுளா இவர்களுக்கு என் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நேரொலியில் வந்து இணைந்தமைக்கு இணைந்து சிறப்பித்த வேளையிலும் எங்களுடைய சரவணன் அவர்களுக்கு வலைத்தளம் சதி செய்து விட்டது. சதி செய்தாலும் இணைந்து நல்ல கருத்துக்களை தந்திருந்தார். சிறப்பான ஒரு விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட, போஷாக்கோடு சம்பந்தப்பட்ட, அது சாகுபடியை பற்றிய விவரங்களை நாங்கள் கலந்து கொண்டு எங்களுக்காக தந்த விவரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட வேளையில் நாங்களும் அதை கொள்வனவு செய்யும் பொழுது தரமானதாக பார்த்து வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மனதில் உருவாக்கி செல்கின்றது. சிறக்க வேண்டும் உங்களுடைய விவசாயம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் சந்திக்கும் முறை இன்று விடை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். அந்த கொண்டு வரும் வேளையிலே உங்களோடு நானும் இணைந்து எல்லாம் வல்ல இறைவனுடன் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்வணிந்து அதற்குள்ளே அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு முதற்கண் நன்றியும் கூறி என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி வைத்தவர்கள், அதை ஆளாக்குவதற்காக வந்த அன்பு தமிழ், அது மட்டுமல்லாமல் இவற்றை எல்லாம் உமக்களித்த எல்லாம் வல்ல இறைவா என்று நான் அடிக்கடி கூறிக்கொள்ளுவேன். ஓம் நமசிவாய என்று மீண்டும் அவர் பாதம் வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களோடு இணைந்து நானும் வேண்டி வணங்கி 2026 ஆண்டின் 6வது நாள் அந்த 25வது நாள் வியாழக்கிழமை இந்த கதம்பத்திலே ஒலித்த உனக்காக நான் நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக. இந்த வழியிலே அறம், மனிதநேயம், சீவகாருணியம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று திடம் கொண்டு இறைவனுக்கு சமர்ப்பிப்போம்.

போம் என்று யார் வீட்டில் போகின்றீர்கள், யார் அதிகமான பாடலை தரப்போகின்றார் என்று முதலில் பாடலை தருகின்றேன் கேட்போமா? காலநிலை குறிப்பிட்டேன், நீங்களும் வந்து ஒரு முதலில் வர இணையும் பொழுது ஒரு வார்த்தைகள் பேசலாம், உங்கள் காலநிலையை கூறலாம், உங்கள் கருத்துக்களையும் தெரிவித்து கொண்டு ஆரம்பிப்போம் இன்றைய பாடல்களை. இங்கே முதலில் வரும் பாடல் இந்த பாடல்தான், கவனமாக கேளுங்கள்.

அழகான நான்கு பதங்கள், மலரே, மௌனமா, மௌனமே, வேதமா என்ற பதம் வருகின்றதல்லவா? அங்கே அதில் பாடலை கொண்டு ஓடி வாருங்கள்.

0: மலர்கள் பேசினால் என்று ஆரம்பிக்கின்றது அல்லவா, அன்பே அன்பே என்றும் வருகின்றது. அந்த பதத்திலே நீங்கள் கொண்டு வரலாம் பாடல். இந்த முதல் வரியிலே வரும் பாடல்கள் அந்த பதங்கள், அந்த பதத்தில் எந்த பதத்துக்காவது பாடலை கொண்டு வரலாம். இணைந்து விட்டார் கிருஷ்ணன் அவர்கள், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம். நலமாக இருக்கின்றேன். முதல் நேராக வந்திருக்கின்றீர்கள், நாங்கள் மகிழ்வாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? உங்கள் காலநிலை எப்படி? வெயிலோடுதான், வெப்பத்தோடுதான், சூட்டோடு சூடாக வந்து விட்டீர்கள். இங்கே உஷ்ணமான இந்த வேளத்தில் உற்சாகமாக தரப்போகிறீர்கள். என்ன பாடலை தரப்போகிறீர்கள் முதல் பாடலாக? ஓ, மலரே குறிஞ்சி மலரே என்ற பாடலை தருகின்றீர்கள். வாழ்த்துக் கொள்ளுங்கள். மலரே குறிஞ்சி மலரே என்ற பாடலை சரி பாடலை நீங்கள் உங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். இணைப்பை துண்டித்துக் கொண்டு அடுத்தவருக்கு வழிபடுங்கள். நன்று நன்று. அடுத்ததாக ஷியாமலா, நீங்கள் அழைத்தீர்கள். அங்கே அழைக்க வேண்டும், மீண்டும் ஓடி வாருங்கள். இரண்டாவது பாடலை தருவதற்காக மீண்டும் கிருஷ்ணன் தான் அழைக்கின்றார். வாருங்கள் கிருஷ்ணன், கொண்டு வாருங்கள். என்ன பாடல்? நீங்கள் தந்த பாடல் மலரே குறிஞ்சி மலரே என்று தந்துவிட்டு அதே பாடலுக்கு மலரே என்று தானே கூறுகிறீர்கள்? நான் கூறியிருந்தேன் நீங்கள் தந்த பாடலுக்கு தரக்கூடாது என்று.
1: இல்லை, வேற பாடல்
0: மலரே என்ற வரியிலே தான் வருகின்றது.
1: மலரே பாடல் வந்து முதல் கொடுத்த டாக்டர் சிவா.
0: சரி, மலரே இல்லை, நீங்கள் தந்த பாடலின் வரியிலே தான் பாடலை தருகின்றீர்கள் மலரே என்று. மீண்டும் காரியம் இல்லை. மலரே, இது என்ன பாடல் இப்பொழுது வந்தது?
1: மலரே ஓ மலரே,
0: மலரே ஓ மலரே என்ற பாடல். நல்லது, மீண்டும் வர வேண்டும், வாருங்கள். மீண்டும் இப்பொழுது ஷியாமலாவை இணைத்துக் கொள்ளும். வணக்கம் ஷியாமலா மகளே. ஷியாமலா வணக்கம். ஷியாமலா வணக்கம். மகளே, எப்படி இருக்கிறீர்கள்? என்ன தொலைபேசி, என்ன தொலைபேசி நடுங்குகிறது, எப்படி இருக்கின்றீர்கள்? குழந்தை இந்த திருவிளையாடலை அழகாக வரைந்து போட்டிருக்கேன், மிகவும் மகிழ்வாக இருந்தது பார்ப்பதற்கு. சிறப்பாக விளையாடி இருந்த, நன்றாக இருந்த, நல்ல மகிழ்வாக. நான் அடிக்கடி பார்க்கக்கூடியதா இருக்கிறது அந்த பதிவை. நல்லது நல்லது நல்லது. குழந்தைகளுடைய செல்ல பாட்டுக்கு வருங்களம்மா. என்ன பாடல்?
2: மலரோடு விளையாடும் தென்றலி வாராயப்பட்டு
0: இனிமை மீண்டும் பாருங்கள். மலரோடு விளையாடும் பதிவாகிவிட்டது, மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்கு கிருஷ்ணன் வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: பாட்டு பாடவே.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மௌனமே பார்வையால், இனிமையான பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த பாடலை தருவதற்கு ஷியாமலா வந்து விட்டார். வணக்கம் ஷியாமலா. வணக்கம். இணைத்து விட்டேன் அம்மா. வணக்கம் ஷியாமலா.
3: மலரே மௌனமா பாட்டுக்கு தான்ப்பா. மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி அந்த பாட்டு.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான ஒரு பாடல். நூல்வேலி திரைப்படம் மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியை மீண்டும் வாருங்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தர வேண்டும். அடுத்த பாடலுக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் யாருடைய அழைப்பு முந்துகிறது என்று பார்ப்போம். வர வேண்டும், அலைய அலையுங்கள். 6478746415 என்ற வளமையான எண்களோடு உலகின் எந்த பக்கத்திலிருந்தும் அழைக்கலாம்.

0: அடுத்த அழைப்பு ஷியாமளாவுக்கு கிடைத்திருக்கின்றது. வணக்கம் ஷியாமளா.
1: மலரே குறிஞ்சி மலரே பாண்டாங்க.
0: அவர் தந்தார் மலரே குறிஞ்சி மலரே தந்தார் மலர் மலரே
1: மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் முதலி இருக்கு அந்த பாட்டுதான்
0: குறிஞ்சி மலர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு. குறிஞ்சி மலரில் வடிந்த ரசத்தை குறிஞ்சி மலரில் சிறப்பான பாடல். அடுத்த பாடலை தருவதற்காக யார் வருகின்றார்? கிருஷ்ணன் வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்கள். முதல் மௌனமே பார்வையால் இப்பொழுது மௌனம் பேசிவிட்டதா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மௌனம் பேசினால் சிறப்பாகத்தான் இருக்கும், சம்மதமாகத்தான் இருக்கும். மௌனம் தான் பேசியதோ சிறப்பு. மீண்டும் பாருங்கள் அடுத்த பாடலோடு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலே அன்புடன் ஓம் நம சிவாய தேவா வருகின்றார். வணக்கம் தேவா.
3: ஐயா மலர் கொடுத்தேன் கை ஒழுங்க வலையிட்டேன்.
0: அப்படியா? எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கையா? நல்லா இருக்கையா? பாப்பாவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாயாதான் வர முடியல.
0: ஓ வாழ்த்துக்கள், மகிழ்ச்சியான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு. மீண்டும் போய் பேசுவோம்.
3: நன்றி
0: நன்றி. இப்பொழுது அடுத்த வருவாக ஷியாமளா வந்திருக்கிறார். ஷியாமளாவை இணைப்போம். வணக்கம் ஷியாமளா. ஷியாமளா பாருங்கள் பாருங்கள்.
1: பேசியதே நான் இல்லை கண்கள் தானே.
0: கெட்டி காரை தொடங்க தொடுகிறார் பாடல்களை. பேசியது என்ற பதம், பேசியது நான் இல்லை என்று கூறிவிட்டு பாடிவிட்டு சென்றுகிறார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வழியிலே அடுத்த பாடலை தருவதற்கு ஆயத்தமாகின்றார்கள். அழைக்க இருக்கின்றார். யாராக இருக்கலாம் என்று பார்ப்போம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பாட்டுக்கு பதில் பாட்டு. கிருஷ்ணனுடைய சந்தர்ப்பம் பாருங்கள் கிருஷ்ணா. கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. பேசியது கிளிதான் ஐயா, பேசியது கிளியா. வாழ்த்துக்கள் இல்லை பெண்ணரசி மொழியா. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் சிறப்பான பாடல். நன்றி.

0: மலரே மௌனமாக என்ற ஆரம்ப பாடலுக்காக பதிலை கண்டுபிடித்து கொண்டு ஓடி வந்து தொடுத்து விட்ட வேளையில் அதை தொடர்ந்து பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இங்கே கிருஷ்ணன், ஷியாமலா, தேவா இவர்கள் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்போம் அடுத்த அழைப்பு யாருக்கு கிடைக்கின்றது என்று. கூடி ஓடி வாருங்கள், உங்கள் பாடல் வேகம் விவேகமாக ஞாபகத்தை தூண்டி தமிழ் பாடலை கேட்டவுடன் அதில் வரும் வரிகளை கொண்டு பாடலை தரும் ஆற்றல் எப்படி இருக்கின்றது. கிருஷ்ணா மீண்டும் வந்துவிட்டார். வணக்கம் கிருஷ்ணா.
1: கையில வாங்கினேன் பையில போடல காத்து போனதுடன் தெரியும்.
0: அப்படியா, கையில வாங்கினு பையில போடுறா?
1: தேவா பாட்டுக்கு பதில் பாட்டு.
0: ஓ, தேவா பாட்டு மலர் கொடுத்தேன் என்ற பாடலுக்கு கை நிறைய இருக்கா? நல்ல பாடல், நல்ல பாடல். கையில வாங்கினேன் பையில போடல, அது அன்று மட்டும் இல்ல இன்றும் அப்படித்தான் இருக்கின்றது. கையில வாங்கி பையில போடுறது கரைந்து போய்விடும். கையில வாங்கினேன் இனிமையான பாடல், மீண்டும் பாருங்கள். கையில வாங்கினேன் பையில போடலே காசு போன இடம் தெரியலே. அது போகாது, காசு இப்பொழுது ஒரு லூஸாக வந்துவிடும், லேஸாக வந்து விட்டது. அதனால்தான் எல்லாம் நாங்கள் எங்கள் கையை விட்டு கரைந்து செல்கின்றது. சிறிய தொகையிலே பெரிய கொள்வனம் செய்த எங்களுக்கு இப்போ பெரிய தொகையிலே சிறிய கொள்வனம் செய்யும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன்னில் தமிழ் வானொலி தரும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே நாங்கள் பாடலை தந்து கொண்டிருக்கின்றோம். தந்து கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து பாடலை தருவதற்காக அழைப்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தேவா வந்துவிட்டார் மீண்டும். வணக்கம் தேவா. வணக்கம், கொண்டு வாருங்கள் என்ன பாடல்.
2: காசு மேல காசு வச்சு கொட்டுகிற நேரம்
0: எப்படி கொட்டினாலும் ஐயா பையில போட முடியா, கரைந்து போடுறது. காசு மேலே காசு வந்து வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனிமையான பாடல், சிறப்பான பாடலை தந்து தெரிவு செய்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள் பார்ப்போமா? யாரென்று ஓடிவாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே

0: மீண்டும் தேவா தான் வருகின்றார். வணக்கம் தேவா, கொண்டு பாருங்கள் அடுத்த பாடலை.
1: கடவுள் ஏன் கல்லானார்,
0: சிறப்பு
1: போன மனிதர்,
0: உண்மை உண்மை, கடவுள் ஏன் கல்லானார், அடேங்கப்பா என்ன அற்புதமான வரி கொண்ட பாடல், சிறப்பு மீண்டும் பாருங்கள். நன்றி தேவா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலியகம்.

0: மகள் சியாமலா கொண்டு பாருங்கள் உங்கள் அடுத்த பாடலை கொண்டு
1: வாருங்கள். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அந்த
0: சிறப்பு ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. வாழ்த்துக்கள். ஏன் என்ற கேள்வி சிறப்பான பாடல். மீண்டும் வருவதற்காக ஓடி சென்று விட்டார். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வருவதற்காக அந்த வழியில கிருஷ்ணன் வந்து விட்டார். வணக்கம் கிருஷ்ணா. அதண்டா உண்மைதான். கலை எல்லாம் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான் அருமையான ஆலயமணி திரைப்படுத்து பாடல். மீண்டும் கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை. வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை தருவதற்காக வருகின்றார் சியாமலா. வணக்கம் சியாமலா. வணக்கம். வாழ்த்துக்கள். கடவுள் இருக்கின்றானா? மனிதன் கேட்கிறான், கடவுள் இருக்கின்றானா? அவன் இருந்தால் உலகத்திலே என்று வரும் பாடல். இனிமையான பாடலை தந்திருக்கின்றீர்கள். உங்களை தொடர்ந்து வரும் பாடலை தருவதற்கு மீண்டும் உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. கொண்டு வாருங்கள் சியாமலா அடுத்த பாடலை. சிறப்பு மாணிக்க மூக்குத்தி. இனிமையான பாடல். மீண்டும் வாருங்கள். சூடு பிடிக்கின்றது. இப்பொழுது கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார் பாடலை. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். இனிமையான பெரிய கொண்ட பாடல். நல்ல தத்துவ பாடல். நன்றி. மீண்டும் பெற வேண்டும். கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை கேட்போம். இது மோன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் பாட்டுக்கு பதில் பாட்டு.

0: மகளே சியாமளா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: பிறந்து வந்தேன் பிறந்து வந்தேன் குலமகளாக அந்த பாட்டு
0: நல்ல பாடல். அந்த பாடல் நீண்ட காலம் கேட்கல, நீங்கள் முன்பு ஒரு தடவை கேட்ட ஞாபகம் இருக்கிறது. பிறந்து வந்தேன் பிறந்து வந்தேன் திருமகளாக, நல்ல பாடல், நல்ல பாடல், வாழ்த்துக்கள். தேவா, எங்கே உங்கள் பாடலை கேட்போமே, கொண்டு வாருங்கள்.
2: ஐயா, மனிதன் மனிதன் தான் மனிதன்,
0: மனிதன் மனிதன் அவன் தான் மனிதன், மனிதன் திரைப்படம், நல்ல பாடல், நல்ல பாடல், குறுகுறுப்பான பாடல். மனிதன் மனிதன், நாங்கள் கடவுளை பற்றி பேசும்போதே மனிதனை கொண்டு ஓடி வந்து விட்டீர்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். சரி, அடுத்த பாடலை தருவதற்கு யார் வரப்போகின்றார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கும் வேளையிலே சியாமளா தான் வருகின்றார். வணக்கம் சியாமளா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சியாமளா, உங்களை இணைத்து விட்டேன் மகளே. சியாமளா, உங்களை இணைத்து விட்டேன், ஓடி வாருங்கள். சரி, கிருஷ்ணன் வந்திருக்கின்றார், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. ஓ, மனிதன் நினைக்கின்றானா வாழ்வு நிலைக்கும் என்று பார்ப்போம். மீண்டும் பாருங்கள், மனிதன் நினைப்பதுண்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு சியாமளா, நீங்கள் அழைத்தீர்கள், நான் உங்களை இணைத்தேன், அதற்கிடையிலே உங்கள் அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மகளே, மீண்டும் பெற வேண்டும், வாருங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி, மன்னிக்க வேண்டும், 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்து கொண்டிருப்பது பாட்டுக்கு பதில் பாட்டு.

0: சியாமளா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு, அந்த பாட்டு.
0: ஓ நல்ல பாடல். முதலில் என்ன நடந்ததம்மா? நான் நினைத்தேன் உங்களை, உங்களை நினைப்பு
1: தொழில்
0: போய் கோளாறு பண்ணுகிறதா? நினைப்பது நினைவேறும். சரி, ஜீர்பர்வம் ஜீர்பர்வம். நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள் மகளே. இப்பொழுது தேவா வருகின்றார். தேவா, உங்கள் பாடலை தாருங்களேன் ஐயா.
2: ஐயா, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று.
0: நல்ல பாடல். அந்த பாடலை இப்பொழுது கிருஷ்ணா தந்திருக்கின்றார். நீங்கள் இன்னொரு பாடலை தாருங்க. மனிதன் மாறிவிட்டான் ஒரு பாடல் இருக்கு இல்லவா?
2: மனிதன் மாறிவிட்டான்
0: வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடலை சந்தன் ராஜ் அவர்கள் வந்துவிட. வருக வருக சந்தன் ராஜ் அவர்களே, வணக்கம். இனிய இரவு நேரம் பகல் நேரம் இரண்டு வணக்கத்தையும் கண்டு வந்து நீங்கள் இணைந்து மகிழ்ச்சியாக.
3: என்னென்ன கோலம்?
0: ஓ, அற்புதமான ஒரு பாடல் கேட்கின்ற பாடல்தான் மலரே என்னென்ன கோலம். சிறப்பு சிறப்பு. எங்கே அடுத்த பாடல்? அடுத்த பாடலை தருவதற்கு மீண்டும் வருகின்றார் கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா பாடலை. சிறப்பு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் வேறுமில்லை என்ற பாடல். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் என்ற பாடல் நல்ல பாடல். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் சிறப்பு என்றார். வணக்கம் சந்தன்ராஜ், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: மாணிக்க தேரில் மரகத கலசம்.
0: அடேங்க அப்பா, மாணிக்க தேரில் மரகத கலசம். மாணிக்க தேரில் மரகத கலசம். வாழ்த்துக்கள். சிந்துவது என்ன? இது ஒன்றியல் தமிழ் வானொலி. பாட்டுக்கு பதில் பாட்டு. மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள். மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள். என்ன பாடல் ஐயா? என்ன பாடல்?
3: நடந்தால் இரண்டு அடி.
0: ஓ, நடந்தால் இரண்டு அடியா? சரி சரி. நடந்தால் இரண்டு அடி, கிடந்தால் பத்து அடியா ஆறு அடியா போட்டு. நடந்த இருந்தால் இரண்டு அடி அப்படி வந்து விடும். நடந்தால் இரண்டு அடி. நடந்தால் இரண்டு அடி. நல்ல ஒரு தத்துவ பாடல். அந்த வேளை அடுத்த பாடலை சியாமளா தரப்போகின்றார். சியாமளா கொண்டு
1: வாருங்களேன்.
0: இருப்பது எங்கே? எங்கே பதில் கூறுங்கள் பார்ப்போம். தெய்வம் இருப்பது எங்கே என்ற பாடலுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் அவர்கள் தரும் பாடலாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
3: கடவுள் தந்த அழகிய வாழ்வு.
0: ஆஹா, இனிமையான பாடல். கடவுள் தந்த அழகிய வாழ்வு. கடவுள் தந்த அழகிய வாழ்வு. இனிமையான பாடல். சிறந்த திரைப்படம். கிருஷ்ணா உங்கள் பாடலை கொண்டு வாருங்களேன் ஐயா. தாருங்கள்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். பாடலை தாருங்கள் கிருஷ்ணாவுக்கும். ஒலிபு
4: இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை.
0: நீ இல்லாத உலகத்திலே. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. உங்கள் தொலைபேசியின் தொல்லைபேசியாக மாறப்போகிறதோ தெரியவில்லை. கவனமாக இருங்கள். அடுத்த பாடலை சந்தனராஜ் அவர்கள் தரப்போகின்றார். சந்தனராஜ் தாருங்கள். சந்தனராஜ் உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா. ஓ, சிக்கி விட்டதோ. உங்களை இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் சந்தன்ராஜ்.
3: வணக்கம்.
0: அங்கே கல்லாப்பட்டிக்கு தானே இருக்கிறது. எங்கே தேடுவேன்? அதிகமா உங்களிடம் தான் சிக்குது இந்த பாடல் வந்து. எங்கே அடுத்த பாடல் சியாமளாவின் பாடல். சியாமளா தாருங்கள்.
1: அப்பா, மாணிக்க தேரில் மரகத கலசம்.
0: ஆமாம்.
1: தேரோடும் எங்க சீரான மதுரையில.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். வந்து வந்துவிட்டது வார்த்தை. தேரோடும் எங்கள் சீரான மதுரையில். இனிமையான பாடல் தான். இப்பொழுது தேவா தரப்பு உண்டார். இல்லை, சந்தன்ராஜ் தரப்பு உண்டார். சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: நீ இல்லாத போதியா எங்கும் நெஞ்சம்.
0: அநேகமா இந்த பாடலை சொல்லுவீர்கள், இன்னும் சொல்லுவீர்கள். நீ இல்லாத போதும் எங்கும். நல்ல வாழ் நல்ல பாடல். நீ இல்லாத போதும். அடுத்த பாடல் வருகின்றது. அதை தருவதற்காக மீண்டும் தேவா வந்துவிட்டார். தேவா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. தேவா உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. தேவா உங்களை இணைத்து விட்டேன். நடந்தான் வந்து விட்டீர்கள். இல்லை, தேவா இணைத்து விட்டேன். தேவா உங்களை. வணக்கம் தேவா
3: ஐயா.
2: கடவுள் அமைத்து வைத்த மேடை
0: சிறப்பு
2: பூம் கல்யாணமா.
0: வாழ்த்துக்கள். கடவுள் அமைத்து வைத்த மேடை சிறப்பான பாடல். நல்லது தேவா, மீண்டும் வாருங்கள், மீண்டும் வர வேண்டும். இனிமை இனிமை மீண்டும் அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சந்தனராஜ். கொண்டு வாருங்கள்
3: சந்தனராஜ். பார்க்க வந்த சித்திரை பெண்ணையா
0: அட்ரஸ் அக்கண்ணன். தேர் பார்க்க வந்த சித்திரை பெண்ணு, தேறு பார்க்க வந்து விட்டார்கள். தேறு பார்க்க வந்த சித்திர பெண்ணு. அங்கு அடுத்தது கிருஷ்ணா, உங்களுடைய பாடல். கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை.
4: மேடையில் ஆடிடும் மெல்லிய பூக்கள்.
0: சிறப்பு சிறப்பு. ஓடி சென்று மீண்டும் பாருங்கள் தேடிக்கொண்டு. மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்றி. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல், இனிமையான பாடல். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? சந்தனராஜ் அவர்கள் தரப்போகின்றார். இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ், உங்களை கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும்.
0: ஆஹா, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் முன்னே. வாழ்த்துக்கள். இப்பொழுது மகளே சியாமலா, நீங்கள் தான் வந்திருக்கின்றீர்கள், தாருங்கள் உங்கள் பாடலை.
1: அப்பா, மரகதை வீணை இசைக்கும் ராகம் அந்த பாட்டு.
0: நல்ல பாடல் மரகதை வீணை. இனிமை இனிமை மீண்டும் பாருங்கள். இணைக்கும் பாடல், இசைக்கும் பாடல். வாழ்த்துக்கள். எங்கே மீண்டும் பெற வேண்டும்? அடுத்ததாக வருவது யாராக இருக்கலாம்? அது சந்தன்ராஜாக இருக்கும் போல் தெரிகின்றது. அவர் தான் வந்துவிட்டார் சந்தன்ராஜ். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
3: இல்லாத பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி தாளட்டையா?
0: சும்மா பெரும் தொட்டில் போட்டு ஆட்ட வேண்டியதானே. இல்லாத பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி தாளாட்டது. வாழ்த்துக்கள். மன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு சூடர் இருக்கின்றது. விறுவிறுப்பாக ஒவ்வொருத்தரும் இணைந்து இருக்கின்றார்கள். கிருஷ்ணா உங்கள் பாடல் என்ன பாடல்? கேட்கவில்லை ஐயா, என்ன பாடல்? ஓ, மாணிக்க தொட்டில் இங்க இருக்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். மாணிக்க தொட்டில் என்ன உங்கள் வலைத்தளம் பிள்ளையாக இருக்கின்றதோ? சரி, மாணிக்க தொட்டில் என்ற பாடல். இப்பொழுது அடுத்த பாடலை தருவதற்கு தேவா இல்லை சந்தன்ராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
3: வணக்கம். நீ பிறந்த போதுதானயா?
0: ஓ,
3: நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீ பிறந்த போதுதான். வாழ்த்துக்கள். நீ பிறந்த போது வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் தேவா அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வருவார் என்று எண்ணும் வேளையிலே சியாமலா வந்து விட்டார். கொண்டு வா மகளே.
1: என்ன சொல்லி நான் எழுதே என் மன்னவனின் மனம் கொளிதாக.
0: ஓமா, என்ன சொல்லி நான் எழுத, என்ன சொல்லி நான் எழுத. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் மகளே. அடுத்த பாடல் தேவா தான் வந்து விட்டார். தேவா சுத்தமாக இணைந்திருக்கின்ற. வணக்கம் தேவா. என்ன பாடம்?
2: இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை.
0: வாழ்த்துக்கள். இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. இசை தமிழ் நீ செய்த இனிமையான பாடல். நன்றி தேவா, மீண்டும் பெற வேண்டும். கிருஷ்ணா உங்கள் பாடலுக்காக காத்திருக்கின்றேன். கொண்டு வாருங்கள்.
4: நீ எங்கே என் நினைவுகள் அங்கே.
0: ஆஹா ஆஹா,
4: ஒரு நாள் வரும் வரையில்.
0: சரி, ஒரு நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. வாழ்த்துக்கள். அந்த பாடலோடு அடுத்த பாடலை தொடுத்து விடுவதற்காக சந்தனராஜ் வந்திருக்கின்றார். கொண்டு வாருங்கள்.
3: தெய்வமே தெய்வமேயா, நன்றி சொல்.
0: தெய்வமே தெய்வமே. வாழ்த்துக்கள். தெய்வமே தெய்வமே, நன்றி சொல்ல நன்றி சொல்வேன் தெய்வமே என்ற பாடல். அப்படி என்றால் சியாமலா என்ன பாடலை தரப்போகின்றார்? கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள் மகளே. ஓ, எதிர்பார்த்திருந்தீர்களா? நீ வருவாய் என. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீ வருவாய் என எதிர்பார்த்திருந்தீர்கள். நீ வருவாய் என. வாழ்த்துக்கள். அந்த வேளையிலே தான் தேவா தன்னுடைய பாடலை தருவதற்கு ஓடி வந்து விட்டார். வணக்கம் தேவா. தேவா வணக்கம். தேவா வணக்கம். தேவா கிருஷ்ணன் வந்திருக்க. கிருஷ்ணா கொண்டு பாருங்க உங்கள் பாடலை. அந்த பாடல் அந்த பாடல் வந்து விட்டது கிருஷ்ணா. நல்லது, உங்களுடைய ஒலி எனக்கு கிடைப்பது அரிதாக இருக்கிறது. தெய்வம் தந்த வீடு எடுத்துக்கொண்டேன். நன்றி, மீண்டும் வாருங்கள். ஒலிபெருக்கியை கவனித்துக் கொள்ளுங்கள், தொலைபேசியை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்து மகளே சியாமலா நீங்கள் தான். கொண்டு வாருங்க மகளே.
1: நன்றி சொல்லி பாடுவே நாயகி நானாவே. அந்த பாட்டு பா.
0: ஓ,
1: தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் அந்த வரும் இல்லப்பா அந்த
0: பாட்டு நல்ல பாடல் நல்ல பாடல்
1: அதுக்கு நன்றி
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு யார் பிறப்பு உண்டீர்கள்? வருவது யாராக இருக்கலாம் என்றால் அது சந்தனராஜாகத்தான் இருக்கின்றது. வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
3: நீ வருவாயனா நீ வருவாய
0: ஓ அது நீங்க ரெண்டு தடவை வரும். அப்ப ஒரு தடவை வருவாயனா நீங்க ரெண்டு தடவை பாருங்கள் நல்லது. அடுத்த பாடல் தேவா தரப்பு உண்டார் போல் தெரிகின்றது. தேவா இணைத்து விட்டேன் உங்களை, எங்கே வருங்கள், உங்களோட இணைப்பு துல்லியமாக கிடைக்க வந்து விட்டது. தேவா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: வீட்டுக்கு வீடு வாசப்படி.
0: ஓ
2: அந்த பாட்டியா?
0: வீட்டுக்கு வீடு வாசல் படியா? நல்லதான் நல்லதான். வீட்டுக்கு வீடு கண்டிப்பாக வாசல் படி வைக்கத்தான் வேண்டும். மீண்டும் வாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்கு கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
4: நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு.
0: ஓ அதெண்டா உண்மைதான். இவ்வளவு தூரம் விட்டு வந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு எனக்கு கூறிய வேளையிலே. அடுத்த வேளையில சந்தன்ராஜ் தரப்போகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ்.
3: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு.
0: ஆட்ரா செகண்ட் நன்றி சொல்ல வேணும்னு வார்த்தை இல்லைன்னு வந்து விட்டது இவருக்கு. அங்கும் தேடி பார்த்து எடுக்க வேண்டியதானே. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நன்றி சொல்ல உனக்கு வாழ்த்துக்கள். அப்படி என்றால் சியாமலா என்ன பாடலை சிறப்பு கொண்டீர்கள்? கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
1: வருவாயா வேல்முருகா என் மாளிகை வாசல்.
0: சாக்கியண்ணா நீ வருவாய் என்ன எண்ணி போட்டு வருவாயா வேல்முருகா அழைத்து விட்டீர்கள். வருவாயா வேல்முருகா என் மாளிகை வாசலுக்கு. கிருஷ்ணா இல்லை சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்க.
3: வீடு மனைவி மக்களியா?
0: ஓ ஓ அது ஒண்டா உண்மைதான். வீடு மனைவி மக்கள் திரைப்படமும் அதுதான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது கிருஷ்ணன் தருவார் ஒரு பாடலை கேட்போம். கிருஷ்ணா அங்கே கொண்டு வாருங்கள்.
4: வார்த்தை
0: தவறிவிட்டாய் கண்ணம்மா. யாரும் நாங்கள் தவறவில்லை, உங்களை அங்கே தவற விட்டார்களா? மன்னிச்சு கொள்ளுங்க. வார்த்தை தவற விட்டா மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ் உங்கள் பாடலை கொண்டு வர வேண்டும். உங்களை இணைக்கின்றேன், இணைத்து விட்டேன், இணைத்து விட்டேன், இணைத்து விட்டேன். வாருங்கள் சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. இனிமையான பாடல். அப்படி என்றால் சியாமலாவை அழைப்போம். சியாமலா உங்கள்
1: பாடல்.
0: அதான வார்த்தை தவறவிட்ட கண்ணம்மா என்றவுடன் கண்ணம்மா கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு ஒரு தடவை எங்கள் இசையை கேட்போமா? மௌலரி மௌனமா. அடுத்த அழைப்பு யாருடைய அழைப்பாக இருக்கும்? ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நண்பகல் 12 மணி 9 நிமிடங்கள் நாங்கள் காணும் வேளையிலே பகலவன் லேசாக சிரிக்கின்றார் ஒளி தெரிகின்றது. அன்பு உறவுகளே, உங்களுக்கு நேரம் இப்பொழுது 9:40 போகின்றது. இது மூன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் காரைக்கிழமை தோறும் வரும் பாட்டுக்கு பதில் பாட்டு நீண்ட நாட்களுக்கு பின்பு சூடு பிடித்து விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. மலரே மௌனமா என்ற பாடலை ஆரம்பித்து பாடல்களை தேடும் வேளையிலே கிட்டத்தட்ட 60 பாடல்களை தொட்டுவிட்டோம்.

0: வலைத்தளங்கள் சீராக இல்லாத போதும் மலைக்க வேண்டும் என்று இணைந்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்பொழுது சந்தனராஜ் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம்.
1: மலர்களில் ஆடும் இளமை புதுமையா?
0: ஓ, மலர்களில் ஆடும் எங்கோ போய் எங்கோ வருகின்ற வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். மலர்களில் ஆடும் இளமை புதுமையே. மூன்றாம் புறை மலர்களில் ஆடும் வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடலை தருவதற்காக யார் ஓடிவரப்போகிறோம்? இணைப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. இணைப்பு உங்களுக்கு வலைத்தளம் சில வேளை மேதுமை அடைந்திருக்கலாம். ஷியாமலாவின் இணைப்பு வருகின்றது. ஷியாமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. ஷியாமலா இணைந்து போட்டீர்களா?
2: மலர்கள் நனைந்தன
0: சிறப்பான பாடல். மலர்கள் மலர்ந்தன நனைந்தன மலையா பணியாலை. வாழ்த்துக்கள். மலர்கள் நனைந்தன வாழ்த்துக்கள். மலர்கள் நனைந்தன. மலர்கள் நனைகிற அளவுக்கு எங்களுக்கும் இன்று அப்படித்தான் இருக்கின்றது நிலைமை. அடுத்த பாடலை கிருஷ்ணன் கொண்டு வந்து காத்து கொண்டு இருக்கின்றார். கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும். கிருஷ்ணா உங்கள் பாடல். ஓ, அப்படியா? பாடட்டும் பாடட்டும். ஆடாத மனமும் ஆடுதி ஐயா உங்கள் பாடலை கேட்டவுடன் வாழ்த்துக்கள் சிறப்புகள். எங்கே சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ்.
1: பணியும் நானே மலரும் நானேயா?
0: ஓ, அப்படியா?
1: நன்றி.
0: சந்தன்ராஜ் அடுத்த பாடல். வந்துவிட்ட பாடல். அடுத்த பாடலை தருவதற்கு ஒருவர் அழைத்து விட்டு காத்து கொண்டிருக்கிறார் போல் இருக்கிறது. அவருடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை எனவோ என்று வலைத்தளமும் கொஞ்சம் சதி செய்கின்றது போல் தெரிகின்றது. காலநிலை காரணமாக வலைத்தளம் இணைப்பு கடுமையாக இருக்கின்றது. ஷியாமலாவின் இணைப்புக்காக காத்திருக்கின்றேன். வந்துவிட்டார் ஷியாமலா. கொண்டு வாருங்கள் ஷியாமலா உங்கள் பாடலை. மனம் ஒரு குரங்கு அலைகின்றது மனம். மனம் ஒரு குரங்கு. வாழ்த்துக்கள் சிறப்பான பாடல். கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டுமே. ஒரு கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் தான். நானே நானா? வாழ்த்துக்கள். நீங்கள் தான். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் தான். நீங்கள் தான். இப்பொழுது சந்தனராஜ் அவர்கள் வருகின்றார்கள். கொண்டு வருகின்றார்கள் தனது பாடலை. கொண்டு வருங்கள் சந்தனராஜ் அவர்கள்.
1: ஒரு நாள் போதுமாயா?
0: காணாதையா? ஒரு நாள் போதாத ஐயா. இது ஒரு நாள் போதுமா? ஒரு நாள் போதுமா? சந்தன்ராஜ் பாட ஒரு நாள் போதாது என்றுதான் நானும் நினைக்கின்றேன். அதற்காக இப்பொழுது கிருஷ்ணன் வந்து பாட போகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன் ஐயா உங்கள் பாடல். குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன். உண்மையை சொல்லி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? ஷியாமலா தரப்போகின்றார். ஷியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை. ஆமாம், யார் அது? அது அவர் கேட்டதுக்கு நீங்கள் யார் அது? சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது. இனிமையான பாடல். சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது. அந்த வேளையில் சந்தனராஜின் பாடலை எடுத்துக்கொள்வோம். கொண்டு வாருங்கள் சந்தனராஜ் உங்கள் பாடலை.
1: பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது.
0: அதெல்லாம் பெரிய கரைச்சல் தான். என்ன செய்யறது ஐயா? பிறக்காமலும் ஒன்றும் செய்யலாது. பிறக்காமலும் ஒன்றும் செய்யலாது. பிறந்து விட்டால் பொம்பளை நினைக்க கூடாது. என்ன கரைச்சலான வாழ்ல பாடியிருக்காங்களா என்று. மீண்டும் ஒரு பாடல் உங்களுக்காக கிடைக்க இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: வணக்கம் ஐயா. தலைவர் பாட்டு வந்துருச்சியா? போட்டோம். நெஞ்சில் மாமலை
0: ஆட்டி வாழ்ந்து விட அவர் பாடல் வந்து அவர் வராது அவற்றை பாடலாவது தலைவருடைய பாடல். நெஞ்சில் மாமலை மாமலை என்ற பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணா நீங்கள் யாருடைய பாடலை தரப்போகின்றீர்கள்? சிங்கமாண்டு பாட வரவில்லையா? யாரது யாரது தங்கம்மா. அடுத்த பாடல் ஷியாமலா தர போகின்றார். வணக்கம் ஷியாமலா. கொண்டு வாருங்கள்.
2: கொண்டு பிறந்த குணம் போக போக மாறுது அந்த பாட்டு.
0: அப்படியம்மா அப்படியம்மா.
2: பிறக்கும்
0: போது பிறந்த குணம் போக போக மாறுது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் அப்பா மாறது போக போக மாறுது. உண்மைதான். பிறக்கும் போது இவ்வளவு பச்சளம் குழந்தையாக பிறந்து மாறு போகுது, வளர வளர வளர்க்கும் போது பிறந்த குணம் உடல்தான் மாறுதுன்னா குணமும் மாறுகின்றது. எங்கே சந்தன் ராஜ் உங்கள் பாடலை தார?
1: யாரா பின்பாட்டு பாடையா?
0: யாரோ பின்பாட்டு பாடவா? சரி சரி, பாடட்டும் பாடட்டும், இரண்டாலும் பாடட்டும். வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். யாரோ பின்பாட்டு பாடலுக்கு ஒரு விட்டு செல்லும் போலே ஒரு தடவை இடையிலே பாடலை தரும் பொழுது எனக்கு கொஞ்சம் வீல குறைவாக இருக்கும் என்று பாடலையும் தந்து கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் வேளை கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. இறக்கும் போதும் அழுகின்றாய். என்ன எந்த நேரம் அழுகுதான் என்னையா? வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். எங்கே சியாமலா, உங்கள் பாடலை தாருங்கள் மகளே. சியாமலாவின் பாடலை கேட்போம். அமலா, உங்கள் பாடல். இன்று இந்த வலைத்தளம் எங்களோடு போராடி கொண்டிருக்கின்றது, தெல்லுமில்லா ஆடி கொண்டிருக்கின்றது. சியாமலா மீண்டும் அழைக்க வேண்டும் மகளை, அழைத்து விட்டார். வணக்கம் சியாமலா, கொண்டு பாருங்கள். ஆமா,
2: பாட்டும் நானே பாவமும் நானே.
0: அதெண்டா உண்மை? பாட்டும் நீங்கள் தான் சியாமலா, பாவமும் பாட்டும் நானே பாவமும் நானே. வாழ்த்துக்கள், சிறப்பு. மொழியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் சந்தன்ராஜ் தருகின்றார் அடுத்த பாடலை. கொண்டு பாருங்கள் சந்தன்ராஜ், உங்கள் பாடலை.
1: அடுத்த ஒரு பாட்டு இருக்கியா? தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி
0: தரா சாக்கிய எழுதி கொடுத்தீங்களா? அடேங்க அப்பா, நிறத்துக்கே எழுதி கொடுக்குறாங்களா பாட்டுங்க? இன்னும் தமிழ்நாட்டையே எழுதி கொடுக்க, சொந்தமா வச்சுக்கிற தமிழ்நாட்டியன். வாழ்த்துக்கள், வாழ்த்து. எழுதி கொடுங்கள், எழுதி கொடுங்கள், தாராள மனப்பான்மை. எங்கே அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? மலரே மௌனமா பாடல் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது.

0: மீண்டும் சியாமளா வந்து விட்டார்.
1: தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும்
0: அதண்டா உண்மைதானம்மா, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் விலையில் குறைவு தொண்டுதான் இப்பொழுது பாட வேண்டுனாங்கள். தங்க தரத்தை பற்றி பார்க்கவில்லை, தரமெல்லாம் குறைந்து விட்டது. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் இனிமையான பாடல் பகப்பிரிவினை. மீண்டும் சியாமளா உங்கள் பாடல் தான் கிடைக்கின்றது, கொண்டு வாருங்கள்.
1: எழுதி எழுதி பழகி வந்து எழுத்து கூட்டி பாடி வந்தேன்.
0: எழுதி எழுதி பழகி வந்தீர்களா? எழுதி எழுதி பழகி வந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எழுதி எழுதி பழக வந்தீர்கள். அந்த பாடலை ஏற்றுக்கொண்டோம். முன்னேறு தமிழ் வானொலியிலே பதிவாகிக் கொண்டிருக்கின்றது பாட்டுக்கு பதில் பாட்டுக்கான பாடல்கள். இப்பொழுது சந்தன் ராஜின் பாடல் பதிவாக இருக்கின்றன, கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
2: குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி.
0: ஒரு குறையும் இல்லையா? ஒரு குறை ஒன்றுமே இல்லையா? குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. அப்படித்தான் இருந்தாலும் சிறப்பு தான் கூறுகின்றது. கிருஷ்ணா வந்து இப்ப கூற போன்ற, கொண்டு பாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? கை வலிக்குதுன்னு சொல்றாங்க, உதவி செய்வீங்களா? செய்யத்தானே வேணும். வாழ்த்துக்கள் இல்லையென்றால் இல்லையென்றால் ஒண்ணும் கிடையாதே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவதற்காக சியாமளா வந்து விட்டார். மகளே சியாமளா கொண்டு ஓடி வாருங்கள். ஓம் ஓம் ஓம். அது உண்மைதான் உண்மைதான். அதுக்கு ஈடாக போற ஒன்றும் இல்லை. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். திருவிழை ஆடல். ஒன்றானவன் உருவில் இரண்டான. கிருஷ்ணா நீங்கள் யார் தருவார் இந்த அரியாசனம்? வாழ்த்துக்கள் ஐயா. மாணிக்க வினையே மரகத பதுமையே. காளிதாசன் அல்லவா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மரகத பதுமையே கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலையும் நீங்கள் கட்டிக்காரன் அடுத்த பாடலையும் கொண்டு வர வேண்டும். அடுத்த பாடலை தர வேண்டும் என்று கேட்ட வேளையிலே அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார். யாராக இருக்கலாம் கொண்டு வாருங்கள். சந்தன் ராஜாக இருக்கின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் உங்கள் பாடலை. நீங்களே மாமா அப்புறம் உங்களோட பொண்ணு கொடுக்கணும். மாமா பொண்ணு இது என்ன கேட்டீங்க? மாமாவுக்கே மாமா தேவைப்படுது. மாமா வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள். இருமை இருமை வரிகள் அப்படி எல்லாம் அந்த குவிகின்றன. சியாமளா உங்கள் பாடலை தாருங்களேன்.
1: அப்பா மரகத வள்ளிக்கு மனக்கோலம் மங்கள செல்வி தந்தப்பட்டுப்பா.
0: மரகத வள்ளிக்கு மனக்கோலம் நீதி நெஞ்சுக்கு. என்னால பாடல அந்த பாடல் மரகத வள்ளிக்கு மனக்கோலம். அடுத்த பாடல் நீதிபதி பாடல் வந்து விட்டது. இப்பொழுது சந்தன் ராஜ்
2: வீணை அது பேசுமையா?
0: ஓ
2: நன்றி.
0: ஐயா வீணையா சும்மா பேசும் ஐயா? வீணை அது பேசும். நீ மீட்டும் விரல்களை கண்டு. ஓ வீணை அது பேசும், சும்மா பேசாத மீட்டி விட்டா பேசும். அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது இணைந்திருக்கின்றார் கிருஷ்ணன். கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும் ஐயா. ஐயா எத்தனை பேருக்கு ஐயா பொண்ணை கொடுக்கறது? இப்பதானே மாமா சந்தன் ராஜ் கேட்டார் மாமா உன் பொண்ணை கொடுன்னு. நீங்களும் வந்து கேக்குறீங்க. ஒரு பொண்ணை தானே ஐயா வைத்திருக்கணும். யாருக்கு கொடுப்பது? வேறு பாடல் தாருங்கள்.
3: மாமா
0: போல பண்ணிருக்க அப்படி விட்டு விட்டு போறது சரிதானா? மாமா மாமா மாமா இனிமையான பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். உடனே தந்து விடுவார் கெட்டிக்காரன். எங்கே சியாமளா உங்கள் பாடல்.
1: அப்பா உன்னோடு என் நெஞ்சமே அந்த பாட்டுப்பா.
0: நிலபாடல் உன்னோடு என்னஞ்சமே. எங்கே தேவாவின் சிலமனை காணவில்லை, இணைப்பு கிடைக்கவில்லையோ? வர வேண்டும் தேவா. நீங்களும் எங்கே சந்தன் ராஜ் நீங்கள் வாருங்கள். உங்கள் பாடலை தாருங்கள்.
2: வணக்கம்யா. பொண்ணுக்கு என்ன அழகோயா?
0: ஓ அப்படியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பொண்ணுக்கு என்ன அழகோ பொண்ணுக்கு என்ன? ஓகே வாழ்த்துக்கள். 12:22 நாங்கள் கண்டுகொண்டோம். உங்களுக்கும் 9:52 கண்டுகொண்டோம். விரைவில் 10 நீங்களும் 12:30 நாங்களும் காண இருக்கும் வேளையில் கிருஷ்ணா வந்து விட்டார் பாடலோடு. எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல். கிருஷ்ணா உங்கள் பாடல்.
3: உன்னோடு வாழாத வாழ்ந்த
0: உன்னோடு வாழாத வாழ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உன்னோடு வாழாத வாழ்வும் ஒரு வாழ்வா? வாழாத என்ற பாடல் தந்துவிட்டீர்கள். இப்பொழுது அடுத்த பாடல் காத்து கொண்டிருக்கின்றது. பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு பாடல் ஒன்று ஓட இருக்கின்றது. ஓடின பாடல் தொடர்ந்து ஓடுகின்றது. கேட்போம் அந்த பாடலை.

0: சியாமலா வந்து விட்டீர்கள், தாருங்கள் உங்கள் பாடலை.
1: மாமனுக்கும் மச்சானுக்கும் இங்க வித்தியாசம் என்ன இருக்கு அந்த
0: பாட்டு? டெங்கடக்கு மாமனுக்கும் மச்சானுக்கும் டெங்கடக்கு டெங்கடக்கு. வாழ்த்துக்கள் மாமனுக்கும் மச்சானுக்கும், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமை இனிமை என்ன வித்தியாசம், நிறைந்த வித்தியாசம் உண்டு. எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக யார் அழைக்க போகின்றீர்கள்? ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியின் கனடா கலையகத்திலிருந்து காரை கிழமைகளிலே ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு கொண்டு வாருங்கள். உங்கள் பாடலை யார்
2: தரப்போம்?
0: கிருஷ்ணன் வந்துவிட்டார். வாருங்கள் கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள். எத்தனை வரிகள், எத்தனை பாடல்கள், அத்தனை பாடல்களுக்கும் வரிகளை தந்தது தமிழ் அல்லவா? அன்பு தமிழ், எத்தனை வளத்திலும் நாங்கள் கொண்டு சென்று பார்க்கலாம். அங்கே சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. இப்போது சியாமலா தரப்பு என்றார் ஒரு பாடலை கேட்போம். சியாமலா உங்கள் பாடலை.
1: பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன்
0: உடனே பார்த்தேன் சிரித்தேன் வந்து விட்டது. பார்த்தேனுக்கு தந்து விட்டார் உடனே பாடலை தருகின்றீர்கள் கட்டிக்காரி. பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் வர துடித்தேன், பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன். எங்கே சந்தன் ராஜ் அவர்களே, நீங்கள் தாருங்களேன், உங்கள் பாடலை கேட்போம். என்ன பாடல் என்று இணைப்பு உடனே தொடர்றது இல்லை, என்ன ஒன்று தெரியவில்லையா? தாருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே. நல்ல பாடல் அந்த பாடல், மச்சான் மீச வீச்சருவா. கிருஷ்ணா எங்கே அமைந்து காக்க வேண்டாம், கொண்டு வாருங்க உங்கள் பாடலை. நன்றி. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி அல்லவா? கனடா கழகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுகளை கலந்து நாங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வேளை நேரம் 12 மணி 25 நிமிடத்தை காட்டுகின்றது. எங்களுக்கு பாடல் தொடர்

0: மகளே சியாமளா வந்து விட்டீர்கள்.
1: மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே, அந்த பாட்டு.
0: அடே அப்பா, மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே, என்ன பாடல்! மயிலோரம் மயிலே, மயிலோரம் மயிலே, நல்ல பாடல், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சியாமளாவுக்கு அடுத்ததாக அன்பு உறவினர் வருவதற்கு இடையிலே இது பாடல் வரிகள் தொடரி பார்க்கின்றது. சந்தன்ராஜ் வந்து விட்டார். தாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
2: மயில் போற பொண்ணு வந்து
0: மலையோர மயிலுன்றோட உடனே மயில் போற பொண்ணு என்ற பாடல் வந்து விட்டது. என்ன வரிகள் ஐயா, வாய் திறக்க இல்லாத ஐயா, ஒரு வசனத்து தரையில்லாத இருந்தால் உடனே பாடல் தான். பாரதி திரைப்படத்து பாடல் அல்லவா மயில் போல பொண்ணு ஒன்று. இப்பொழுது குயில் போல வரப்போகுதோ, எங்கே எங்கே கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். இவர் மயிலிட்டு தோகை வைக்கிறார். மயிலே மயிலே என் தோகை, தோகை இல்லாத விட்டா அது மயில் இல்லையா ஐயா. மயிலே மயிலே தோகை, எங்க வாழ்த்துக்கள் மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு மலரே மௌனமா பாடுகின்றது, அதற்கிடையிலே சியாமளா வந்து விட்டார். வணக்கம் சியாமளா.
1: அப்பா மயிலாடும் பாறை பக்கத்தில ஓடே, அந்த பாட்டு.
0: நல்ல பாடல் மயிலாடும் பாறை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மயிலாடும் பாறை பக்கத்திலே ஓடை, வாழ்த்துக்கள், சிறப்பு. இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் வளமை போல இன்றும் 100வது பாடலை கொடுக்கின்றார். வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: தோகை இளமையில் ஆடி வருதுயா,
0: சூப்பர், நல்ல
3: பாடல். மலை வரும்
0: தோகை இளமையில, அந்த பாடல் 100வது பாடலா தருகின்றது. தோகை இளமையில் நாங்கள் 100 பாடலை கண்டுவிட்டோம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 100வது பாடலை சந்தன்ராஜ் தந்து செல்லும் வேலை. 101வது பாடலுக்காக யார் காத்து கொண்டிருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள். சியாமளா வந்து விட்டார். வணக்கம் சியாமளா, 101வது பாடலை தாருங்கள், ஓடி வந்து தாருங்கள். எங்கே சியாமளா, உங்களை காணவில்லை, வர வேண்டும். உங்களுடைய இணைப்பு நின்று விட்டது போல் தெரிகின்றது, இல்லை வருகின்றது. இணைத்து விட்டேன், கொண்டு வாருங்கள் சியாமளா. 101வது பாடல் பாருங்க. ஆஹா, ஆடிவா ஆடிவா ஆடிவா, அரச கட்டளை அல்லவா, அதனால் ஆடிவா ஆடிவா ஆடிவா, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், பாடிவா, நீங்கள் பாடி வர வேண்டும். எங்கே இப்பொழுது பாடி வருகின்றார் எங்களுடைய கிருஷ்ணன், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா. 102வது பாடல் கிருஷ்ணன்.
4: இளமை என்னும் பூங்காற்று.
0: ஓ, இளமை என்னும் பூங்காற்றா? ஆஹா, ஓகே ஓகே, தோகை இளமையில், இது இளமை எனும் பூங்காற்று, வாழ்த்துக்கள். இளமை எனும் பூங்காற்று, சிறப்பான பாடல். அடுத்த பாடல் எங்கே யார் தரப்போகின்றீர்கள்? இது மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு என்று உற்சாகம் இல்லாமல் இருக்கின்றோமா? இல்லை இல்லை, தொடர்ந்து உஷாராகத்தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று தெரிகின்றது. ஏனென்றால் 102 பாடல்களை கண்டுபிட்டோம் இல்லவா. நேரம் 12:30, 102 பாடல்களை நாங்கள் கண்டுபிட்டோம் என்றால் கெட்டிக்காரர்கள் தான் அத்தனை பேரும். ஏனென்றால் ஆரம்பித்து ஒலித்த பாடல் அப்படியான பாடல் அல்லவா, தலைவருடைய பாடல் அல்லவா. வந்துவிட்டார் சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
2: மழையே மழையா, இளமை முழுவதும் வா.
0: ஓ, மழை காலத்தில் தான் இருக்கின்றோம், மீண்டும் மழையை கேட்கின்றீர்கள். மழையே மழையே, இது ராணிக்கு மிக சந்தோஷமா இருக்குமே. மழை வந்தால் மழையே மழையே என்று கூப்பிடுகிறார் மனைவி, சந்தோஷமா இருப்பவன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? அடுத்த பாடலுக்காக அழைத்து கொண்டிருக்கின்றார், அந்த இழைப்பு வந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் என் கருத்துக்கு கிடைக்கவில்லை, ஓடி வர வேண்டும். கொண்டு வாருங்கள் பாடலை.

0: வணக்கம் ஷியாமளா.
1: அப்பா
0: வணக்கம்.
1: மழையே ஓ மழையே நீ புன்னகை பூக்கறி அந்த பாட்டு
0: அடு அப்பா அடே அப்பா நல்ல பாடல், இனிமையான பாடல், இனிமையான பாடல். அந்த அந்த மழை இனிமையா இருக்குமோ அப்படி பாட்டு? சிறப்பு சிறப்பு சிறப்பான பாடல். அடுத்த பாடல் மீண்டும் தருவது கிருஷ்ணன் தான். கிருஷ்ணா, உங்கள் பாடல் எப்படி இருக்கும், கொண்டு வாருங்கள். அடே அப்பா மழைக்கால மேகம் எப்படி இருக்குமா, ஊஞ்சலாடுதா? வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். மழைக்கால மேகத்தை தந்தனீர்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம் வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் சந்தனராஜ்.
2: வணக்கம் ஐயா. ஓ போடியா,
0: ஓ போடு, ஓ போடையா, ஓ போடு. வாழ்த்துக்கள்
2: வாழ்த்து. வணக்கம் ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஷியாமளா, உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள் மகளே. இங்கே ஷியாமளாவை காணவில்லை. மீண்டும் சந்தன்ராஜ் சென்றிருக்கின்றார். வணக்கம் சந்தன்ராஜ், கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் இணைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். ஓ வணக்கம் வணக்கம் இல்லை. இப்பொழுது மீண்டும் சந்தன்ராஜா ஷியாமளாவா? ஷியாமளா வந்திருக்கின்றார். ஷியாமளா கொண்டு வாருங்கள்.
1: அப்பா மழை கொடுக்கும் கொடையும் ஒரு மூன்று மாதம் வந்த பண்ணுதான்
0: கருணன் அல்லவா, அதனால் தானா? மழை கொடுக்கும் கொடையும் ஒரு மூன்று மாதம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தெரிவு செய்து கொண்டு ஓடி வாருங்கள். இப்பொழுது கிருஷ்ணனுடைய பாடலுக்கு செல்கின்றேன். கிருஷ்ண தாருங்கள் உங்கள் பாடலை.
3: ஓடும் மேகங்களே,
0: அதை என்ன செய்ய முடியும், அதை ஓடிக்கொண்டிருக்க ஐயா, என்ன செய்யலாம்? சரி பாப்பா, ஓடும் மகங்களை வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். அடுத்த பாடலை ஷியாமளா திறப்புகின்றார். ஷியாமளா கொண்டு வாருங்கள். ஓ மேகமே மேகமே பால் நிலா, நல்ல பாடல். மேகமே மேகமே என்ற பாடல் இனிமையான ஒரு பாடல். ஷியாமளாவுக்காக பதிவு செய்த பாடலில் சந்தனராஜுக்காக போவோம். சந்தனராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
2: மேகம் அந்த மேகம் யா,
0: ஓ மேகம் அந்த மேகம், மேகம் அந்த மேகம், எல்லாம் மேகத்தில் இருக்கின்றீர்கள். இப்பொழுது அடுத்த மேகத்தை யார் கொண்டு வரப்போகின்றார்? ஷியாமளா தான் கொண்டு வரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் ஷியாமளா. இப்பொழுது என்னவா பாடல்?
1: மேகம் கருக்குதடி நிறுத்து கம்முதடி
0: அடங்க அப்பா, தண்ணீர் தண்ணீர். மேகம் கறக்குதடி மின்னிறுத்து மின்னிறுத்து விட்டுதடி, மேகம் கறக்குதடி. நல்ல பாடல். மேகம் கறக்குதடி ஈசான மூலையில கறக்குறது. இப்பொழுது தருவது கிருஷ்ணன். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல் எப்படி பாடலாம், எங்கே கொண்டு வாருங்கள்.
3: பால் பொங்கும் பருவம்.
0: ஓ
3: இதில் நான்.
0: ஓ பால் பொங்கும் பருவமா, வாழ்த்துக்கள். பருவம் சரியா தான் பார்த்துருக்கீர்கள். பால் பொங்கும் பருவம், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தேடிக்கொண்டு ஓடி வரும் வேளையில பதிவதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன். சந்தன்ராஜ் உங்கள் பாடலுக்கா? எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள். ஓ இணைப்புகள் நெருக்கமாக இருக்கு, கொண்டு பாருங்கள் சந்தன்ராஜ்.
2: பால் நிலவு காய்ந்தது.
0: பால் நிலவு காய்ந்தது, பால் நிலவு காய்ந்தது, காய்ந்தது, அது நல்லா இருக்கும். அது பால் நிலவு காய்ந்தது என்றால் காய்ந்த பால் நிலவு சிறப்பாக இருக்கும். ஷியாமளா நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. ஷியாமளாமா தாங்கடா உங்களோட பாடல மகளே.
1: அப்பா காலம் இது, காலம் இது கண்ணுறங்கு மகளே அந்த பாடுவா.
0: காலம் இது, காலம் மகளே, காலம் இதை தவற விட்டால் சித்தி. அப்படிதான் பாடுவானம்மா. காலம் இது, காலம் இது, நல்ல பாடல், நல்ல கருத்தான பாடல். வாழ்த்துக்கள், பெண்களுக்குரிய பாடல். எங்கே கிருஷ்ணா வாருங்கள் நீங்கள்.
3: பால் தமிழ் பால்,
0: வாழ்த்துக்கள். அன்பால் உன்பால் தமிழ் பால், நல்ல பாடல், சிறப்பு, வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்த பாடலை தருவதற்கு எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார். அவரை எடுத்து விடுவோம், இணைத்து விடுவோம். பாருங்கள் சந்தன்ராஜ்.
2: கண் மலர்களின் அழைப்புதல்.
0: ஆஹா, ஓ கண் மலர்களின் அழைப்பிதழ், கண் மலர்களின் அழைப்பிதழ், மலர்களின் அழைப்பிதழ், சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை தர வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பது யாராக இருக்கலாம்? அவர் ஓடி வரலாம். இணைப்பு இப்பொழுது இணைய வழி எங்களுடைய வலை இணைப்புக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர வேண்டும். கொண்டு வாருங்கள். அடுத்த பாடல சியாமலா நீங்கள் தரீர்கள். கொண்டு வாருங்க சியாமலா.
1: மேகம் கருக்கையில புள்ளதேகம் குளிருதடி.
0: அது வயதே காத்திருந்தால் அதனால் தான் மேகம் கருக்கையில. மேகம் கருக்கையில இனிமையான பாடல். தேகம் குளிர்தடி. ஓடி வரும் ஆசை என்ன செய்யணும் பாட்டால். கிருஷ்ணா நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள் உங்கள் பாடலே? கொண்டு வாருங்கள். எந்த வரி எந்த பதம் கிருஷ்ணா?
3: காலம் நமக்கு தோழன்
0: ஓ
3: மலையும் நண்பனை.
0: அதுதான் நல்ல குணம் ஐயா, எல்லாவற்றையும் நண்பனாக ஏற்றுக்கொள்வது. காலம் நமக்கு தோழன் நல்ல பாடல். தூக்கு கயிற்றை தொட்டில் கயிறாய் மாற்ற வந்தாயோ. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ். நீங்கள் கொண்டு வாருங்கள் சந்தனராஜ்.
2: வணக்கம் ஐயா.
0: வாழ்த்துக்கள். நினைவுகளை ஊட்டி கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். இந்த பாடல் வந்தா ஜோஜின் எண்ணம் வந்த அவருக்கு விருப்பமான பாடல். ஓடி வாருங்கள். மன்னிக்க வேண்டாம்.

கிருஷ்ணன் வந்துவிட்டார் தன்னுடைய பாடலோடு. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. அப்படியா? அடப்பா, ஓ, மேகத்தை தூது விட்டீர்கள். அது போவே இல்லையா? சரி, வாழ்த்துக்கள். கல திசை மாறி போச்சு. அடுத்த பாடல் தருவது யாராக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே மலரே மௌனமா இடையிலே கேட்போம்.

0: வந்து விட்டார் சியாமளா. வணக்கம் சியாமளா.
1: தூதுபோ செல்ல கிளியே அந்த பாட்டுப்பா.
0: ஓ தூதுபோ செல்ல கிளியே என்ன அனுப்புகிறீர்கள்? செல்ல கிளியை தூதுபோ செல்ல கிளியே நல்ல பாடல். தூதுபோ செல்ல கிளியே இனிமையான பாடலை தந்த உங்களுக்கு அடுத்த பாடலை தருவதற்காக யார் என்று எதிர்பார்ப்போம். இணைப்பை காணவில்லை. நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கின்றதோ தெரியவில்லை. என்று என்னவென்று தெரியவில்லை. இணையதளம் சற்று பலவீனம் அடைந்திருக்கின்றது போல் தான் தெரிகின்றது. பார்ப்போம். இப்பொழுது கிருஷ்ணா நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. பேசு. செல்ல கிளியும் இல்லை. என்ன எல்லோருக்கும் இணையதளம் சற்று பலம் குறைந்துதான் இருக்கின்றது கிருஷ்ணா. இருப்பினும் விடாது வாழ்த்துக்கள். எது நடப்பினும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை எண்ணி நாங்கள் பெருமைப்படுவோம். இறைவனுக்கு நன்றி எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு. இது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம்.

0: மலரே. தமிழ் பதங்கள் சேர்ந்து வந்து இசையோடு வரும் பொழுது எங்களை எங்கெல்லாம் கொண்டு செல்கின்றது பார்த்தீர்களா? இனிமையான பாடல் சாமலா.
1: மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அந்த பாட்டு
0: அள்ளி அள்ளி அணைக்க தாபுவே. மெல்ல மெல்ல அருகில் வந்து, இனிமையான பாடல். மெல்ல மெல்ல அருகில் வந்து, சாரதா திரைப்படத்தில் நினைக்கிறேன். மெல்ல மெல்ல அருகில் வந்து. அடுத்த பாடல் கிருஷ்ணாவின் பாடல். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள். தேர் வந்தது போல்
2: இருந்தது
0: நீ வந்த போது. தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது. அவ்வளவு அலங்காரம், அவ்வளவு அலங்காரம். வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். இது மொழியல் தமிழ் வானொலி. இதே பதங்கள் வரும் பொழுது பதத்துக்குரிய கருத்துக்களை நாங்கள் நகைச்சுவையோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோம். யாரையும் புண்படுத்துவதற்காக இல்லை. இனிமையான பாடல்கள் வரியோடு வந்து எங்கள் திரைப்படங்களில் எங்களை எங்கள் இதயத்தில் பதிந்திருக்கின்ற பாடல்கள் தான். கொட்டி கிடக்கும் திரைப்பட பாடல்கள் பொக்கிஷமாக குவிந்திருக்கின்றன. பொக்கிஷமாக குவிந்து புதையலாக புதைத்து வைத்திருக்கப்பட்டிருக்கும் பாடல்களை தெரிந்தெடுப்பதற்கு தமிழ் வார்த்தைகள் எவ்வளவு அழகாக எங்களுக்கு உதவி புரிகின்றது. ஒரு தமிழ் சொல்லை கேட்டுவிட்டால் இத்தனை பாடலை கொண்டு வருகின்றார்கள் என் அன்பு உறவுகள்.

0: வணக்கம் ஷியாமலா. வணக்கம்.
1: நீ கோரினால் வானமும் வாராதா, அந்த பாட்டு.
0: ஓ, அதான், நீ கோரினால் வானமும் வாராதா. வாழ்த்துக்கள். இனிமை இனிமை திறந்து எங்கே எங்கேயெல்லாம் தோண்டி எடுத்துக்கொண்டு வருகின்றீர்கள். சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். நீ கோரினால் வானமும் வாராதா. அடுத்த பாடல் கிருஷ்ணா உங்களுடைய பாடல் தான், உங்களுக்கு தான் சந்தர்ப்பம். கொண்டு வாருங்கள்.
2: ஒரு மகாராணி.
0: ஓ, அப்படியா? அடுத்த வரி. அடுத்த வரி. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. மொழிகள் தமிழ் வானொலியின் காற்றறையில் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருந்த நிகழ்ச்சி கொஞ்சம் பலம் குறைந்தது போல் காரணம் என்னுடைய உடல்நிலை. இருப்பினும் அதை தாங்கி கொண்டு ஓடி வந்து உங்களோடு இணைந்து மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்த வேண்டும். ஏனென்றால் உலகளாவே இருக்கும் அன்பு உறவினர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியை. நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டும் பதமும் கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்ற என்னுடைய படைப்பில் வெளியாகி வந்து ஜெகபர் சாதிக் அவர்கள் அதற்கு நல்ல குறிப்பெழுதியிருந்தார். நீங்களும் கேட்டிருப்பீர்கள் என்று தான் எண்ணுகிறேன். 300 மேல் நாங்கள் கண்டுகொண்டோம் அல்லவா. 343 எண்ணுகிறேன் வந்தது. எங்கே ஷியாமலா, நீங்கள் கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
1: அப்பா
0: கொண்டு பாருங்கள்.
1: அப்பா ராஜன் மகராஜன்
0: திருவொற்றியூர்
1: தியாகராஜன்.
0: எளிமையான பாடல், ராஜன் மகராஜன். இந்த காலத்து பாடல் ஐயா, முதல் முதல்லே தமிழ்நாட்டிலே தமிழ் நடிகர்களே சூப்பர் ஸ்டார் என்ற விருது தேடி அவரை சென்றடைந்தது ஒரு காலம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். யாராக இருக்கும் என்று வருபவர் அவராகத்தான் இருக்குமோ பார்ப்போம் வரும் பொழுது.

0: கொடுக்கின்றார் அவர்தான் கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. என்னையா என்னையா கேட்கவில்லை. ஓ
1: ராஜன் மகாராஜன்.
0: ஓ அதான் இப்பொழுது சியாமலா பாடினாரு. சியாமலா பாடி இருந்தார் ராஜன். நீங்கள் தான் மகா கணபதி. அவங்களோட குரல் சரியா, உங்களோட ஓசை சரியா விளங்கவில்லை. அதுதான் மகா கணபதி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு, ஏதோ சமாளிக்கலாம். வாருங்கள் எங்க சியாமலா, நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலா நீங்கள் அழைத்தீர்கள் மகளே, உங்களுடைய அழைப்பை கொண்டு வாருங்கள். சியாமலா வந்து வருகின்றார். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா தாருங்கள்
2: அப்பா,
0: கொண்டு வாருங்கள்.
2: ஒரு பக்கம்
0: வாழ்த்துக்கள். எங்கே சந்தன் ராஜ் நின்ற நேரத்தின் பின் ஓடி வாருங்கள். கொண்டு வாருங்கள்.
3: மகாராணி உனை தேடி வரும் இல்லையா?
0: அவர்கள் மகாராஜன் என்றால் நீங்க மகாராணியை மீண்டும் கொண்டு வருகின்றீர்கள். மகாராணி உனை தேடும். வாழ்த்துக்கள். மூன்றில் தமிழ் வானொலியில் நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்வதோடு அல்லாமல் எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டு செல்கின்றோம். ஒவ்வொருவரும் வந்து தங்கள் உள்ளத்திலே போய் இந்த பாடலை தருகின்றார்கள். இன்றைய இது என் கேள்விக்கு என்ன பதில் என்று தந்த பாடல் மலரே மௌனமா, அதிலிருந்து ஓ பக்கம்பா பக்கம்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பக்கம்பா பக்கம்பா. அடுத்த பாடல் யாருடைய பாடல்? அந்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடலாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. இல்லை, சியாமலாவின் பாடல். சியாமலா வாருங்கள், கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. ஓ அதுபடியா, சரி சரி. மகாராஜன் உலகை ஆளலாம் கர்ணன், மகாராஜன் உலகை ஆளலாம். இனிமையான பாடல், நல்ல இசையோடு வந்த பாடலை தந்தவர்களை கிருஷ்ணன் தரப்பு உண்டர். அடுத்த சிறப்பான பாடலை கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா. அப்படியா, ரெண்டு ராஜா வர மாட்டார்களா? ரெண்டு ராணியிட்டம் வருவார்கள். தடுப்பில்லை மறுப்பில்லை. அடுத்தது எங்களுடைய சந்தன் ராஜுடைய பாடல். சந்தன் ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: மலர்களே நாதஸ்வரங்கள்.
0: அட்டைங்க அப்பா, மலர்களே நாதஸ்வரங்கள். இனிமை இனிமை சும்மாவா அந்த இசை கருவி. மலர்களே நாதஸ்வரங்கள், மலர்களே நாதஸ்வரங்கள். அடுத்தது கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள். அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. அப்படியா, ரோங்கா போயிடாதா? பூட்டுதே பூட்டுதே ரோகா ராங்கா பூட்டுதே, என்ன பண்றது? ராஜா கைய வச்சா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல், தாளத்தோடு வந்த பாடல். அந்த வழியில தான் சந்தன்ராஜ் தன்னுடைய பாடலை கொண்டு வந்து காத்து கொண்டிருக்கின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே.
3: மகாராஜனோட ராணி வந்து சேருவாங்க.
0: ஓ அப்படியா, மகாராஜனோட சேருவா ராணி? ஓ மகாராஜனோடு மகாராணி சேரும். மகாராணி வந்து விட்டா. அடுத்த பாடல் சியாமலாவின் பாடல். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
2: அப்பா ராணி வர போறா பாரு ராஜா இவருக்கு. அந்த பாட்டு
0: எவ்வளவு ஆனந்தமா ஆறுதலா கூறுறாங்க. ராணி வர போறா ராஜாவுக்கு, இந்த ராஜாவுக்கு. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடலை தர வேண்டும் ஐயா. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. ஒரு சின்ன ராணி சிக்கி சிக்கி சிக்கி ஜா, மகாராஜா ஒரு மகாராணி. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல், இனிமையான பொப்பட் பாடல். எங்கே அடுத்த பாடல் மலரே மௌனமா பாடலின் சில வரிகள்.

0: சியாமளா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
1: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அந்த பாட்டு.
0: ஆமா ஆமா, ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அப்பதான் விழாமல் அப்பதான் விழுந்து போகாம இருக்கலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து, ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து விழுந்து போகாமல் இருப்பதற்காக ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணா நீங்கள் வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணா நினைப்பு சுத்தி வளைத்து வருகின்றது, கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா. ஒரு என்னது ரெண்டு பேர் பிறகு ஐயா, ஒருவர் ஒருவராய் பிறந்தோம். வாழ்த்துக்கள். ஒருவர் ஒருவராய் பிறந்தோம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒருவர் ஒருவரை பிறந்தோம், ஒருவராய் பிறந்தோம். இனிமை இனிமை அடுத்த பாடல் கொண்டு ஓடி வாருங்கள். பதிந்து கொண்டிருக்கின்றோம். எங்கே சந்தன்ராஜ், உங்கள் பாடலை
2: தாருங்களையா.
0: காலம் மாறி போச்சு, ஒருவர் அறிய உதவும் சேவை இது. ஒருவர் வாழ்த்துக்கள் குலமகள் ராதை, சந்தனராஜ் தந்த பாடல். அடுத்த பாடல் யார் தந்த பாடல்? தருகின்ற பாடல் சியாமளாவின் பாடல், கொண்டு வாருங்கள் சியாமளா, உங்கள் பாடல்.
3: பிறக்கும் போதும் அழுகின்ற
0: அந்த பாடல் வந்து விட்டது அம்மா. ஆமா, அந்த பாடல் வந்து விட்டது. ஒரு விட்டு தாருங்களேன். ஒருவர் மனதை ஒருவர் அறிய என்ற பாடல் இருக்கின்றது. கன பாடல் ஏதாவது ஒரு பாடல்.
3: ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பது
0: கட்டிக்காரி. ஒருவன் மனது ஒன்பதடா, நல்ல பாடல். ஒருவர் மனது ஒன்பதடா. வாழ்த்துக்கள் சிறப்பு. எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
4: மனசுல மனசுல பாட்டு கேக்குதியா?
0: அப்படியா, வரைங்க கேக்கலையா, மனசுலயே கேக்குதா? அடேங்க அப்பா, மனசுல மனசுல பாட்டு கேக்குது, பாட்டு கேக்குது. வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் யார் தரும் பாடல் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே மலரே மௌனமா பாடல் தான் மீண்டும் ஒலிக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஓடி வருகின்றார் அடுத்த உறவாக சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, மீண்டும் நீங்கள் தான்.
4: மனசுல ஒண்ணு நினைச்சீங்க, மலரை சொல்லு.
0: ஓ, உண்மையை சொல்லோடும் மனசுல என்னதான் நினைச்சீர்களா என்று ஒன்ன நினைச்சேன். அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். மனசும் மனசும் சேர்ந்தா அப்புறம் என்ன கல்யாணம் தானே ஐயா? சரி, எங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் கொண்டு வந்திருக்கின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே. இருந்த நேரத்தில்
4: ஒருவன் ஒருவன் முதலாளி.

0: அங்கே வந்தேன். பூக்களெல்லாம் போடுது பார்த்தீங்களா, மாலை பூவோடையெல்லாம் வாங்க வேணும். வாழ்த்துக்கிழமை அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார், சந்தன் ராஜ் அவர்கள் தருகின்றார். அவர் பூ மாலை எப்படி வாங்கியிருக்காருன்னு பார்ப்போம். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே, பாருங்கள்.
1: பூ மாலையை தோல் சேரவாயா?
0: ஆமா பாத்தீங்களா, இவர் பூ மாலையாக தான் வாங்கியிருக்க, உடனே தோல் சேர ஆயத்தமாக வந்துவிடும். பூ மாலையே தோல் சேரவா, வாழ்த்துக்கள். இனிமை இனிமை இனிமையான பாடல், எல்லோரும் நல்ல பாடல்களை தளங்களில் எழுதி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்போ கிருஷ்ணன் உங்கள் பாடலை தருவோம். நீங்கள் ஒரே ஒரு மல்லிகை உள்ள பூ மாலையே வாங்கியிருக்கீங்க, பூ மாலையில் ஒரு மல்லிகையை வச்சு வாங்கியிருக்கேன். ஒரு மல்லிகை தான் இருந்திருக்கு அதில், பூ மாலையில் ஒரு மல்லிகை தான் வச்சு கூட, ஒரு பத்து மல்லிகை வச்சிருக்கலாம் ஐயா. என்ன ஒரு மல்லிகையோட தொடுத்து விட்டாங்களா? சரி, இப்போ சந்தன்ராஜ் எப்படி வாங்கியிருக்காரு பூ மாலை பார்ப்போம். சந்தன்ராஜ் சாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்தது யார் வரப்போகிறீர்கள்? ஜாமடா வரப்போகின்ற இவோ என்ன சொல்ல போகின்ற, எங்கே கொண்டாருங்கள் மகளே உங்கள் பாடலை.
2: அப்பா
0: ஆமாம்,
2: தோல் கண்டேன் தோளே கண்டேன், அந்த பாட்டுப்பா.
0: ஓ, தோல் கண்டேன் தோளே கண்டேன், தோளில் இரு மலரை கண்டேன், தோல் கண்டேன் தோளே கண்டேன். வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் சந்தன்ராஜ், நீங்கள் தரும் பாடல் கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: ஒரு பூ வந்துலையா சுகம் குழு குழுங்குது.
0: ஓ, ஒரு பூ வருது. ஏனையா அங்க ஏசி போட்டிருக்காங்களோ? பூவனத்தில சுகம் குழு குழு. சாமலா தாருங்க உங்கள் பாடலை.
2: அப்பா, மல்லிகை என் மன்னன்
0: மல்லிகை என் மன்னன் மயங்கும், அதாவது கையிலையும் சுத்துறாங்க, மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற பாடல், மன்னன் மயங்கும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணா நீங்கள் தருகின்றீர்களோ, இல்லை சந்தன்ராஜ் தருகின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: கல்யாண பொன் போன்ற மேகம்.
0: ஓ, கண்டேன் மேயர் மீனாட்சியை கல்யாண கோலம் கொண்டோம், கண்டேன் கல்யாண பூலம் கல்யாணம். அடுத்த பாடலை தருவது என்னுடைய கிருஷ்ணன். கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும். பால் வண்ணம் பருவம் கண்டுபிட்டீர்களோ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பால் வண்ணம் பருவம் கண்டு அடுத்த பாடல் கிருஷ்ணன், அடுத்த பாடல் வந்து சியாமலாவின் பாடல் கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
2: மல்லிகை பூவுக்கு கல்யாணம்.
0: அப்படியா? எப்ப?
2: எப்ப
0: அம்மா மல்லிகை பூவுக்கு எப்ப கல்யாணம்? வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சந்தன் ராஜ், நீங்க உங்கள் பாடலை தாருங்களேன். சந்தன்ராஜ் உங்கள் பாடல்.
1: கண்டேன்
0: எங்கும் பூமகள் ஊர்வலம், கண்டேன் எங்கும், கண்டேன் எங்கும் நாட்டியம். சியாமலா நீங்கள் தாருங்கள். சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள்.
2: அப்ப வண்ணம் கொண்ட
0: நல்ல பாடல், வண்ணம் கொண்ட விண்ணிலவி, வண்ணம் கொண்ட விண்ணிலவி, வானம் விட்டு வாராயோ. எங்கே கிருஷ்ணா நீங்கள் என்ன கூட போகின்றீர்கள்? அட்ரஸ் ஆக்கியண்டார், உடனே தந்து விட்டார். கல்யாண மாலை, நல்ல மாலையா பார்த்து வாங்க, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணு. எங்கே சந்தனராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
1: கொண்ட சேவல் கூவும் நேரம்.
0: கொண்ட சேவல் கூவும் நேரம். ஓ, கொண்ட சேவல், அது சும்மா இல்ல, கொண்ட சேவல், கொண்ட சேவல் கூவும் நேரம். வாழ்த்துக்கள். சியாமலா தாருங்கள்.
2: பறந்து போகும் பட்டுப்பூச்சி அக்கா.
0: எங்க அப்பா திசை திக்கு தெரியாத காடல்லவா, அதனாலதான் பூ பூவா பறந்து போகுது. பூ பூவா பறந்து போகும் பட்டு பூச்சி அக்கா. கிருஷ்ணன் என்ன பாடல்? உடனே மந்திரி மாறிட்ட போயிட்டீர்களா? வாராய் நீ, வாராய் இப்ப வந்துருக்கு, வாராய் நீ, வாராய் வாராய் வாராய் ஒன்று அந்த பாடல திருப்பி பாடியிருக்க. சியாமலா தாருங்கள்.
2: கூவின பூங்குயில் கூவின கோழி, உருதுகள்
0: சங்கம் வரவேற்க, இதெல்லாம் நடந்திருக்கு எக்கச்சக்கமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க

0: அடுத்த பாடல் சந்தனராஜ் உங்களுடைய பாடல். தரங்கள் சந்தனராஜ் உங்கள் பாடலை.
1: பூவா பறந்து போனா நமக்கு என்னையா, பறந்தாலும் விட மாட்டேங்க,
0: விட மாட்டேங்க, கள்ளச்சி பிடிச்சிருக்கீங்களும் விட மாட்டேங்க, பறந்தாலும் விட மாட்டேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் குரு. அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள், சூடு பிடித்திருக்கின்றது, கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை. கிருஷ்ணா என்னையா, ஓ பூங்குயில் பாடுதேயா, பூமலர் வாடுதேயா, சரி சரி, பூங்குயில் பாடுதே, பூமலர் வாடுது, வாழ்த்துக்கள். அப்படி என்றால் சந்தன் ராஜ் ஒரு பாடலை தரப்போகின்றேன் என்று வருகின்றார். அவரை இணைத்து விடுவோமே, கொண்டு பாருங்கள் சந்தன் ராஜ் உங்கள் பாடலை.
1: வணக்கம்யா.
0: வணக்கம்.
1: பூ போல் மனசு இருக்கியா?
0: ஓ பூ போல் மனம் மறந்துருக்க, மனசு இருக்கா? அப்படியா, பூ போல் மறந்துருக்கு, பூ போல மனசு இருக்கு. ஓகே, அடுத்த பாடல் சியாமலாதரம் பாடல். சியாமலா கொண்டு வாருங்கள்.
2: அப்பா இன்று போவோய் நாளை வாராய்,
0: சம்பூர்ண ராமாயணம்.
2: சந்தன்ராஜ் பாட்டுப்பா, அது என்ன பாட்டுக்கு பாடினா?
0: சம்பூர்ண ராமாயணம்.
2: பறந்தாலும் பறந்தாலும் விட மாட்டேன், இன்று நாள் உன்னிடம்
0: கை. இன்று இன்று போய் நாளை வாங்க. அவர் இப்ப உடனே இன்று போய் அடுத்த பாடலை கொண்டு வர போகின்றார். இப்பொழுது பாருங்கள், கொண்டு வருகின்றார் அடுத்த பாடலை சந்தன்ராஜ். கொண்டு வந்து விட்டார், வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: நாளை நம்மதையா?
0: நாளை நமதே, வாழ்த்துக்கள் சிறப்பு. இந்த நாளும் நமதே. எங்கே கிருஷ்ணா? எங்கே காணவில்லை சத்தத்தை? ஓ பூ போலே புன்னகையில, பூ போலே புன்னகையில். ஓ வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். மீண்டும் சந்தன்ராஜ் உங்கள் பாடலாம். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே, உங்கள் பாடலை. சந்தனராஜ் அவர்களே.
1: வணக்கம்யா. பூவே முதல் பூவேயா?
0: பூவே முதல் பூவே, பூவே முதல் பூவே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்ல கருத்து. பூ மலர் என்றால் பாடல்கள் அதிகமாக வரும். இங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை தருங்க. அட்டங்க அப்பா, நாளை உலகை ஆளப்போகும் உழைக்கும் கரங்களை, சிறப்பு சிறப்பு. என்ன வரிய வறுமையிலப்பா பாடல்களின் வலிமையா? நாளை இந்த நாளை உலகை ஆளும். எங்க சியாமலா தாருங்க.
2: மன்னன் பூவி கண்ணன் ருக்மணிக்கு அந்த பாட்டு.
0: ஓ அவர் அவருக்காக தான புன்னகை அவர் விட்டுட்டு பூவுளி விடுற. புன்னகை மன்னன் பூவுளி கண்ணன், புன்னகை மன்னன் பூவுளி கண்ணன். வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. சிறப்பாக பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒலிக்க இருக்கும் பாடல்களை தந்து எங்களோட நினைந்து கொண்டிருக்க செய்வது மலரே மௌனமா என்ற பாடல் தான். அந்த மலரே மௌனமா பாடலை பாடி எங்களுக்கு இத்தனை பாடல்களையும் கொண்டு வந்து குவித்து விட்டது அல்லவா. அந்த பாடலுக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். இங்கே அடுத்த பாடலை தருகின்றார் கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. அப்படியா, புன்னகையில் ஒரு பூ வந்ததா? புன்னகையில் ஒரு பூ வந்ததோ, புன்னகையில். ஓகே, அடுத்தது புன்னகையில் பூ பூக்கும். இப்படி ஒரு பாடல் இருக்குதானே, புன்னகை என்றால் அந்த பாடலும் வரும். அடுத்தது இப்பொழுது சந்தன்ராஜ் என்ற பாடலை கேட்டு விடுவோம். சந்தன்ராஜின் பாடலை. வணக்கம் சந்தன்ராஜ்.
1: மன்னன் குறை சேலையா?
0: அப்படியா, ஓ மன்னன் குறைச்சல், மன்னன் குறைச்சல். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை நெருங்கி கொண்டு வந்துவிட்டோம். நிறைவுக்கு வர நேரத்துக்கு அண்மித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? கிருஷ்ணன் தரப்போகின்றார். தாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. அதுதானே இப்ப நான் பாடினேன், புன்னகையில் பூ பூக்கும். மனு கேட்டு உடனே பாடிவிட்டார், புன்னகையில் பூ பூக்கும், புன்னகையில் பூ பூக்கும். வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் மாமா சந்தன்ராஜ் அவர்கள் தருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். சியாமலா தந்து விட்டார், விரைவாக வருகின்றார்கள். சியாமலா தந்து விட்டார், வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை கொண்டு.
2: அப்பா பூவாகி காயாகி கனிந்த மரம்,
0: சிறப்பு அன்னை திரைப்படம். பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று. பூவாகி காயா, பூவாகி காயாகி கனிந்த மரம். இங்கே கிருஷ்ணா நீங்கள் என்ன பாடத்தில் போகின்றீர்கள் கிருஷ்ணன்?
3: பாடிய
0: பாடலை கொடுங்க. ஓ பூ போல பூ போல பிராக்கள். ஓ அது பிறகு வந்து துடுக்கு தினமா வந்து பூ போல பிறந்து வந்த பூ போல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பூ போல பிறக்கும். அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சியாமலா. கொண்டு வாருங்கள் சியாமலா.
2: அப்பா கேட்டதும் கொடுப்பவனி கிருஷ்ணா கிருஷ்ணா
0: கிருஷ்ணா கொடுக்கிறார். கேட்டது என்ன பாடலை? கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள், நிறுத்தி விடாதீர்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்து வந்து சிறப்பித்தோம். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். இனி எண்ணிக்கைக்கு செல்லும் வரை பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருங்கள். தொடர்ந்து இயங்குவது மூன்றில் தமிழ் வானொலி காற்றலையில் நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு நிறைவேற செய்தார்கள் அன்பு உறவினர்கள். வந்த உறவினர்களுக்கு வாழ்த்து கூறி எண்ணிக்கைக்கு செல்ல இருக்கின்றேன். பாடலை கேளுங்கள்.

நிகழ்ச்சியில் நிறைவுக்கு கொண்டு வந்து எண்ணிக்கை முடித்துக் கொண்டு வரும் வரை நீங்கள் பொறுமை காத்து பாடலை கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். அன்பு உறவுகளை இப்பொழுது முடிவுகள் கருத்துக்கு கிடைத்திருக்கின்றன. நீண்ட நாட்களுக்கு பின்பு இன்று ஆரம்பித்த இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு வல்லமை பொருந்தி மிகவும் உற்சாகமாக விறுவிறுப்பாக நடந்து கொண்டுதான் இருந்து வந்த வேளையில் இன்று அதை நான் நிகழ்த்துவேனோ என்ற ஒரு சந்தேகத்தோடு தான் வந்திருந்தேன். இருப்பினும் இறைவன் கருணையும் உங்களுடைய ஆதரவோடும் அது நிறைவு பெற்றிருக்கின்றது. வளமை போல சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய நகைச்சுவைகளோ நான் இடையிலே தருகின்ற குறுக்கே குறுக்கே நாங்கள் பேசி உங்களை கலகலப்பாக வைத்து கொண்டிருப்பேன். அப்படியெல்லாம் செய்வதற்கு வலு குறைவாக இருந்தாலும் இடையிலே பாடல்களை தந்து நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுடைய ஒத்துழைப்போடு தந்திருந்தேன். இங்கே உறவுகள் எழுதியிருக்கின்றார், வளமை போல இன்றைய ஏதோ ஒரு குறை காண்பது போன்று அவர்கள் கூறுகின்றால் எனக்கு அது புரியவில்லை. இருப்பினும் நிறைவாக வந்தோம். ஒரு காரணம், எங்களுடைய வலைத்தளம் இணைப்புகள், ஒரு சிலருடைய இணைப்பு நன்றாக இணைக்கப்படுகின்றது. ஓசை எனக்கு ஒலி சரியாக கேட்கவில்லை. அது எங்கள் ஒலி எங்களுடைய வலைய தளத்திலே, அதாவது வரும் ஒலியின் சத்தம் குறைவாக இருந்ததோ அல்லது நான் பேசும் ஒலியின் சத்தம் வெளியே வருவது குறைவாக இருந்ததோ புரியவில்லை. இருப்பினும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். 180 பாடல்களோடு 4 உறவினர்கள் வந்து பாடல்களை தந்தீர்கள். இதிலே குறிப்பாக வாழ்த்து கூற வேண்டியது அன்பு தேவா அவர்களுக்கு. இடையிலே ஓடி வந்து இணைந்தார். இணைந்து விட்டு மிகவும் சிறப்பாக தன்னுடைய பாடல்களை தந்து 8 பாடல்கள் வரை அவர் இணைந்து வந்தவருக்கு தொடர்ந்து செல்ல முடியவில்லை. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல பாடல்களையும் தெரிவித்து தந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக மொத்தம் 180 பாடல்களை தந்த வேளையிலே எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் 53 பாடல்களை தந்திருக்கின்றார். 53 பாடலை தந்த வேளையிலே அவருக்கு இன்று வலைத்தளம் அவர் வருகின்ற வேகத்தை குறைத்து கொண்டிருந்தது நான் அறியக்கூடியதாக இருந்தது. வளமை போல இல்லை இன்றைய அவருடைய வேகம், அதாவது வரவு அழைப்பு அவருக்கு மட்டுமல்ல ஒவ்வொருடைய அழைப்புகளும் தடைப்பட்டு தான் என்னிடம் கிடைத்தன. அந்த வகையில் 53 பாடல்களை அழகாக தந்திருக்கின்றார் கிருஷ்ணன் அவர்கள், பாடியும் காட்டியிருந்தார். அதேவேளை ஷியாமலா அவர்கள் 55 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்கள், வராத பாடல்கள், வந்த பாடல்கள், தத்துவமான பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு சரளமாக இருந்தது, எடுத்து அப்படியே தந்தீர்கள். சிறப்பாக இருந்தது வரிகளை. இடையிலே என்றல்ல அவர் வந்து நந்தன்ராஜ் அவர்கள் என்று அவர் வரும்போது அவருடைய இணைப்பு எங்களுக்கு கிடைத்தது எப்பொழுதென்றால் முதலில் வந்தவர்களை விட்டு அவர் வந்தது சந்தனராஜ் அவர்கள் வந்திருந்தார்கள். 25வது இணைப்பு முதல் 24 பாடல்கள் சென்ற பின்புதான் வந்து இறுதி வரை இணைந்து சிறப்பாக விளையாடி 64 பாடலை தந்திருக்கின்றார். 64 பாடலை தந்த சந்தன்ராஜ் அவர்கள் மீண்டும் தன்னுடைய முதலிடத்தை தக்க வைத்திருக்கின்றார். 2வது இடத்தை அன்பு மகள் ஷியாமலா நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். 3வது இடத்தை அன்புடன் கிருஷ்ணா நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். இருவருக்கும் வித்தியாசம் 2 பாடல்தான். அடுத்து 4வது இடத்தை தேவா பெற்றிருக்கிறீர்கள். இப்படியாக நீங்கள் உங்களுடைய எந்த இடம் வருவதென்று எண்ணாமல் நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்திருக்கின்றீர்கள். சிறப்பான பாடலை பதிலுக்கு பதில் தந்து இந்த நிகழ்ச்சியை குதூகலமாக்கி இருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், இறைவனை நம்பி. அடுத்ததாக இப்போ நீங்கள் காற்றலைக்கு வரலாம். வந்து உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. ஒரு நிமிடம் பேசலாம், பேசிக்கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை தாருங்கள். கேட்டு ஒலிபரப்பி நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நான் கொண்டு வருவதற்கு எங்கே வாருங்கள். யார் முதலில் வரப்போகின்றீர்கள்?

உங்கள் அழைப்பை எதிர்பார்க்கின்றேன். யாருக்கு வந்து அழையுங்கள், உங்களுக்கு விருப்பமான பாடலை கேளுங்கள். ஒலிபரப்பது இந்த நால்வருக்கும் பாடல்கள் இருக்கின்றன. எந்த பாடல் வேண்டும் என்று வந்து கூறினால் அந்த பாடலை நாங்கள் ஒலிபரப்பி நாங்களும் கேட்டு மகிழ்ந்து கொள்ளலாம். முடிவாக

0: கிருஷ்ணன் வந்துவிட்டார். வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம். நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்ற? என்ன உங்களோட வலைத்தளத்துக்கு சாரி தெரியாமல் போறது நல்லது. தெரிந்தா தானே மனக்குழப்பம் வரும், தெரியாமல் இருந்தால் குழப்பம் வராது. நல்லது. அங்கே காலநிலை நன்றாக இருக்கின்றது கூறவில்லை. நீங்கள் சரியான வெப்பமாக இருக்கின்ற கூறினபடியால், அதாவது அதிக வெப்பம் இருந்தாலும் வலைத்தளத்துக்கு கடினம்தான். என்ன இது அலைவரிசை தானே, பாவம் அலைந்து கொண்டு வருகின்றது இந்த வரிசை. எப்படி இருந்தது நிகழ்ச்சி? சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள். அப்படியா, சரி. என்ன பாடலை ஒளிபரப்பலாம் உங்களுக்காக விருப்பப்பாடு? நீங்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு 53 பாடல்களை கொடுத்திருக்கின்றீர்கள் இந்த இந்த இடையூறு நேரத்திலும். வேகம் வேகம் குறைவாக இருந்த என்னுடைய நான் பேசுவதும் அப்படி கொஞ்சம் கூறுங்கள். சரியாக புரியவில்லை. ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது காதில் ஏதாவது வேறு ஏதாவது மாட்டியிருக்கின்ற உங்களோட ஒலி சரியாக வருகிறதில்லை, விளங்குதில்லை நீங்கள் பேசும் மொழி. ஏதாவது ஏதாவது மெஷின் வச்சிருக்கீங்க, காதுக்க போட்டிருக்கீங்களா? அப்போ ஒலிபெருக்கி சவுண்டு ஸ்பீக்கரில் பேசுகிறீர்களா? தொலைபேசி அலறுகிறது. உங்களுடைய ஒலி சரியாக, வார்த்தைகள் சரியாக புரியவில்லை. சரி, என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்? நீங்கள் உத்தமரா, வாழ்த்துக்கள். என்ன பாடல் ஐயா?
1: படகு படகு ஆசைப்படகு.
0: அது மாதிரி நீண்ட பாடல் போல் இருக்கு, பார்ப்போம். பார்ப்பேன், நான் பார்ப்பேன். படகு படகு,
1: வேற பாடல் தருகிறேன். வேற பாடல்
0: நான் அதை பார்க்கிறேன். அல்லது வேறு பாடல், வேறு பாடல் என்ன வேண்டும்?
1: கனவுகளே
0: கனவுகளே
1: கனவுகளே காலமெல்லாம் வாரியிரும்.
0: ஓ, அந்த பாடல காலமெல்லாம் கனவு வர வேண்டுமா உங்களுக்கு? கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரியிரும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்ல பாடல். சரி, இந்த இரண்டிலே ஒரு பாடலை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். கேட்டு மகிழ்வோம். இணைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் வரும் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு எப்படி சொல்கின்றது என்றையும் பார்ப்போம். இருப்பினும் உங்கள் இடத்தை நீங்கள் 50 மேல் பாடல்களை கொடுத்திருக்கின்றீர்கள் ஐயா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு தளம், அதாவது பலவீனமான தளம் இருந்தும் சிறப்பான பாடலை தந்திருக்கின்றீர்கள். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து நன்றி ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து யார் வரப்போகின்றீர்கள் என்று ரெண்டு வேளையிலே அழைப்பை காணவில்லை, அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. ஆம், சியாமலா வந்து விட்டார். வணக்கம் மகளே, சியாமலா வணக்கம்.
2: கெட்டி வணக்கம்.
0: கெட்டிக்காரி இரண்டாவது இடம், இருவருக்கும் இரண்டு பாடலாம் வித்தியாசம். கெட்டிக்காரி வாழ்த்துக்கள். ஒத்துழைக்கவில்லை போல் தெரிகின்றது.
2: தெரிகின்றது.
0: இருப்பினும் நீங்கள் கெட்டிக்காரி அவ்வப்போது வந்து நல்ல நல்ல பாடல், அது நல்ல நல்ல பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய தெரிவுகளிலே பார்த்தேன், சிறப்பாக இருந்தது. நன்றி மகளே. கட்டிக்காரி ஒரு பெண் சிங்கமாக வந்து இவர்களோடு போட்டி போட்டு 55 பாடலை தந்திருக்கிறாள் மகள். வாழ்த்துக்கள், சிறப்பு. நன்றி. என்ன பாடல் உங்களுக்கு?
2: என்ன பாடல்? அசோக்குமார் படம். பூமியில் மானிடர் ஜென்மமடைந்தும் அந்த பாடுப்பா. கொடுமையான விஷயம்ப்பா, என்னால பேசவே முடியலப்பா.
0: ஏன், என்ன?
2: ஆமா, ரொம்ப தொண்டை வலி ரொம்ப அதிகமாயி என்னால பேசவே முடியல. நீங்க வந்து வருவீங்களான்னு நினைச்சு கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்தேன். பாட்டு பாட்டு வலி வேற ஏதோ ஒண்ணு வச்சு வச்சிருக்கீங்களோ டவுட்லயே வந்தேன்.
0: அண்ணன்
2: போட்ட உடனே ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் சோகமாயிட்டேன். என்னால பாட முடியுமா, பேச முடியுமா? ஏன்னா ஓரளவுக்கு நீங்க பரபரப்பா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பாட்டு பாடியே காட்ட முடியல. வார்த்தையே ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சொன்னேன்
0: நான். அது புரியவில்லை. நாங்கள் அப்படி என்று என்னாமல் நீங்கள் சிறப்பாக செய்திருக்கின்றீர்கள்.
2: ஏன்னா என் குரல் எப்போதுமே கரகரதான் இருக்கும், அதனால தெரிஞ்சிருக்காது.
0: நன்றாக இருந்ததுமா, நன்றாக இருந்தது. பாடியும் காட்டி நிகழ்ச்சியை நல்ல உற்சாகமாக கொண்டு செல்வதற்கு உதவியாக இருந்தது. நான் நிறுத்துவதற்கு தான் இன்னும் மகள் மறித்தார். ஓ, வேண்டாம் அப்பா, தடுத்தவர் தான். இல்லை, நான் சற்று ஓய்வெடுத்து செல்கிறேன் மகளே என்று சொல்லி கொஞ்சம் ஓய்வெடுத்து எல்லாம் ஆயத்தத்தோடு தான் வந்திருந்தேன். இந்த அதிகம் பேசுவது கடினம், அதுக்காக இன்று அடிக்கடி பாடல்களை கீழம் கொடுத்துக்கிட்டேன். அல்லாதோட நான் பாடல் தருவது குறைவாக இருக்கும், இடைப்பாடல் பேசிக்கொண்டே இருப்பேன் அல்லவா, இன்று அதை குறைத்து அந்த பாடலை மீண்டும் மீண்டும் வருகிறது.
2: அதுதான் எங்களுக்கு உற்சாகம், ஏதாவது ஒரு பாட்டுக்கும் ஏதாவது சிரிப்பாக சொல்லிகிட்டே இருப்பீங்க, அது எங்களுக்கு ஜாலியாக இருக்கும்.
0: அது நான் எனக்கு என்னென்றால் அப்படி எடுக்கின்ற உடனே எனக்கு இந்த சுவாசம் கடினமாக இருக்கின்றது என்று எனக்கு அறிவுறுத்துகிறது. மகளிடம் பேச்சு வாங்க, அவர் தடுத்தும் நான் வந்துவிட்டு மீண்டும் ஏதாவது என்றால் அவர் கவலைப்படுவார். இந்த பூமியில் அப்படித்தான் நினைச்சேன், நான் எத்தனை நாள் தடைப்பட்டு கிடந்தே எனக்கு அது ஒரு மாதிரி தயார் நிலையில வைத்திருந்ததே கொண்டு வந்து வந்துவிட்டது. இருப்பினும் உங்களுடைய நான் அப்படி நான் சோர்ந்து போனால் நீங்கள் விடவில்லை, ஒரு தர உற்சாகமாக தான் இருந்தீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி மகளே. பூமியில் மானிட ஜென்மம் அடைந்தது என்ற பாடலை கேட்டு மகிழ்வோம். உங்களோடு நானும் இணைந்து இனிமையான பாடல் மற்றும் இன்று நீங்கள் அதிகம் எங்களோடு வந்து பங்கு பெற்றுவது குறைவு தான். அதாவது பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு நீண்ட காலம் நீங்கள் வரவில்லை, ஆனால் வந்தால் நல்ல சிறப்பாக செய்வீர்கள், போட்டியாக வருவீர்கள். மற்றவர்களும் வந்திருந்தா நலமாகத்தான் இருந்திருக்கும். எனக்கு கடினமாக
2: சோதனை களப்பாண்டிச்சு, எனக்கு வலிதளமும் சோதனை பண்ணிச்சு. நான் மருத்துவர்கிட்ட போயிட்டு இருந்ததால அக்கா தங்கச்சி எல்லாம் மாத்தி மாத்தி போன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருந்ததுல எனக்கு உண்மையாவே சொல்றது கூட முடியல. சொல்றேன்னு வச்சுட்டு ஓடியாந்துட்டு.
0: நீங்கள் வைத்தியரிடம் சென்றீர்களோ அப்படி இருந்தது? வைத்தியர் என்ன கூறினார், என்ன குறிப்பு தந்தார்?
2: அவரு சொன்னார்
0: மீண்டும் சந்திப்போம், நல்ல பாடலை தந்தீர்கள், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி நன்றி நன்றி. அடுத்து சந்தனராஜ் அவர்கள் வருவார் எண்ணிக்கொண்டு இப்பொழுது என்னுடைய கிருஷ்ணன் அவர்கள் கேட்ட பாடல் கிடைத்திருக்கின்றது, படகு படகு என்ற அந்த பாடல். அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் ஒலிபரப்பலாம் என்று எண்ணிக்கொண்டு வருகின்றோம்.

மணல் வெளி மேலே மணமகன் இருக்கு, மணமக பல்லாக்கில் போகின்றாள், மனதையும் கல்லாக்கி போகின்றாள்.

சிறப்பான அந்த பாடல் காற்றலையே கலந்து சென்றது. உத்தமன் திரைப்படத்திலிருந்து அன்புடன் எங்கள் அன்பு உறவு கிருஷ்ணா, நீங்கள் கேட்ட பாடலாக தரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. குறைந்த நேரத்தில் ஒரு பாடல் கிடைத்திருந்தது. நிமிட கணக்கிலே அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்பியிருந்தோம். நிறைவேறாத காதல் அல்ல, வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்த காதல், வாழ்க்கை பயணத்தில் ஒன்று சேர முடியாத, மரணத்தில் ஒன்று சேர்ந்தது போன்ற ஒரு கதையை கொண்ட பாடல். சிறப்பான ஒரு சரித்திரத்தை ஒரு பாடலுக்குள்ளே அடக்கி வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே மூன்றாவது இடத்தை பெற்றாலும் நல்ல நல்ல பாடல்களை தந்தார். அவர் முதலிடத்தையும் பல தடவைகள் பெற்றவர்களை இன்று அவருடைய வலைத்தளம் சுருக்கமாக இருந்துவிட்டது. அடுத்து வரும் பாடல் அன்புடன் அற்புதமான பாடல்களை தளத்திலேயும் தந்து கேட்டு எங்களை மகளவைக்கும் கருத்தாளமுள்ள நல்ல வார்த்தைகளோடு புதைந்து வரும் இசை அம்சம் கொண்ட பாடல்களை தருகின்ற மகள் சியாமலா, உங்களுக்காக இசை, அதாவது வந்து தென்னகத்து திரைப்பட துறையில் சூப்பர் ஸ்டார் என்று பெயர் பெற்ற தியாகராஜா பாகவதர் ஐயா அவர்கள் நடித்த திரைப்படத்து பாடல் அசோக் குமார், மிகவும் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். 1941 ஆண்டு திரைக்கு வந்த வேளையிலே நடிப்பும் குரலும் அவருடைய பாடல், அவருடைய குரலிலே பேசிய வதனங்களோடு நடிப்போடு வந்த ஒரு அற்புதமான பாடல். பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து மோர் புண்ணியம் உண்டோ என்ற பாடல் கேட்போமா மகளே? ஆயத்தமா?

0: அற்புதமான அந்த வரிகளை கொண்ட பாடலீட்டைக்கு 85 வருடங்களை தொட்டும் அந்த குரல் துல்லியமாக நாங்கள் அழகாக எழுத்துக்கு எழுத்து இசையை எங்களுக்கு புகுத்தி செல்லும் வரிகளாக வந்து பாடி காட்டிய அந்த நிஜத்தை நாங்கள் இன்றும் உணரக்கூடிய வகையில் விஞ்ஞான உலகம் வளர்ந்து பாதுகாப்பாக தருகின்றது. சிறப்பான ஒரு பாடல், கருத்தாளமுள்ள பாடல். பூமியில் மானுடர் ஜென்மம் எடுப்பதற்கு புண்ணியம் இருக்க வேண்டும், ஆனால் வந்து நாங்கள் எப்படி வாழுகின்றோம் என்பதை சுருக்கமாக உள்கருத்துகளோடு கூறிய பாடல். சிறப்பான பாடலை தந்தீர்கள் ஷியாமலா. இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம்.
1: இனி இரண்டு நேரம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தோடு சில வயசு சந்தனராஜ்.
0: இரண்டு நேரம் வணக்கம் தந்து ஆறுதலாக மூச்சு விட்டு பேசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அட்டாவதானியாக இருந்தாலும் ஓடி வந்து இன்றும் முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறீர்கள். என்னுடைய வாழ்த்துக்கள், மற்றவர்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு கிடைக்கின்றது. அங்க காலநிலை எப்படி இருக்கிறது உங்களுக்கு சிதம்பரத்திலே?
1: காலையில வெயிலும் கொஞ்சம் இதமும் அப்படியே கலந்துதான் அடிக்கணும்யா.
0: அதுவும் இதுவும் தான்.
1: இடையில ஒரு நாள் மழை பெஞ்சது. நல்லா
0: ஒரு நாள் தானா? சில நாள் பெய்திருக்கு. எங்களுக்கு சில நாட்கள் மழை பெய்யுது.
1: சில நாள் பெய்யும்.
0: அப்படியே சரி, நலமாக இருக்கின்றீர்கள், இருக்கின்றோம். நீங்களும் நலமாக இருக்க வேண்டும். நலமாக இன்றைய நிகழ்வுக்கு வந்து உற்சாகம் ஊட்டினீர்கள். நீங்கள் வந்தது மேலும் விறுவிறுப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்வதற்கு ஆதரவாக இருந்தது. மகள் தடுத்தவர் தான் என்று உங்களால் முடியுமா தந்தையை நீங்கள் போகலாமா என்று? நான் இல்லை இல்லை போகத்தான் போகிறேன் என்று என்னுடைய ஒளிபரப்பில் கண்டுபிடித்திருப்பீர்கள். கடந்த காலத்து ஒளிபரப்புக்கு முன்னுக்கும் என்னுடைய வித்தியாசம் தெரிகின்றது. ஆனாலும் விட்டு கொடுக்காமல் உங்களோடு இணைந்து நான் சேர்ந்து வந்து விட்டேன். எங்களை சேர்த்து இழுத்து கொண்டு சென்றீர்கள். 64 பாடல் என்பது சாதாரணமான விடயம் இல்லை. அவர்களும் விடாகண்டனாக தன் தொடர்ந்து வந்தார்கள். கெட்டிக்காரன் நீங்கள் முந்தி விட்டீர்கள். உங்களுக்கு வலைத்தளமும் சீராக ஒழித்து தந்தது. அதுதான் பல. நீங்கள் வந்து அட்டாவதானியம் நான் கூறினேன் தானே, அதில் அப்படி இருந்தும் அந்த அதற்காகத்தான் இந்த வாழ்த்து. இப்போ சாதாரணமாக ஒலி நிகழ்ச்சிக்கு மட்டும் நீங்கள் இருக்கவில்லை, அங்கே இத்தனை விடயங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வழியில உங்களுக்காக என்ன பாடலை ஒளிபரப்பலாம்
1: எண்ணுகிறீர்கள்? மனசுல மனசுல பாட்டு கேக்குது.
0: நான் தெரிஞ்சது வச்சிருக்கேன் ஐயா. அந்த பாடல நீங்கள் பதில தந்தீர்கள் அல்லவா? ஒரு பாடல் மனசுல மனசுல பாட்டு கேக்குது. நான் இப்பொழுது நீங்கள் வராது விட்டால் அந்த பாடல் தான் தருவதற்கு இருக்கின்றேன். எப்படி இருக்கும் என்னுடைய கண்டுபிடிப்பு?
1: புது
0: வருஷம். ஆமா, 16 புது வருஷம். இப்படி கதவருடன் வந்தது. அதுல இந்த பாடல் மனசுல மனசிலே பாட்டு என்ற பாடல் உங்களுக்காக தருகின்றோம். நல்ல நல்ல பாடல்கள். நீங்கள் பழைய புதிய பாடலத்திலையும் கலந்து தருகின்றீர்கள். தெரிவுகளில் விரைவில் நன்றாக எல்லா பாடலும் உங்களுக்கு நல்ல
1: எல்லாரும் ரசிக்கணும்ல.
0: ஆமா, அது மட்டுமல்ல உங்களோட மனதிலே பதிந்திருக்கின்றது எல்லா பாடலையும்.
1: அனைவருமே சிறப்பாக எழுதுறாங்க பாடல்களை.
0: ஆமா, வெண்ணன்கள் ஐயா. ஒரு பதம் கொடுத்தா காலம் கொண்டு வந்து பழசு புதுசெல்லாம் கலந்து அடிக்கிறாங்க. சிறப்பு சிறப்பாக இருந்தது, நன்றாக இருந்தது. இதுக்குள்ளே எங்கள் தேவாவும் வந்து இடையில தேவாவும் வந்து உற்சாகம் ஊட்டி விட்டார். அவருக்கு தொடர்ந்து வர முடியவில்லை. இருப்பினும் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கும் ஒரு பாடல் காத்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் பாடலை
1: நான்
0: கேட்டு மகிழ்வோம் ஐயா.
1: பங்கெடுத்த நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக நிகழ்ச்சியை கொண்டு சென்ற உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.
0: நன்றி நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது மொன்றியல் தமிழ் நன்றி. வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பாட்டுக்கு பதில் பாட்டு என்பதை ஆரம்பித்து பரீட்சாதிகாரமாக நாங்கள் கொண்டு வந்த வேளை சந்தன்ராஜ் அவர்கள் தான் ஊக்கமாக உற்சாகம் கொடுத்து சிறந்த நிகழ்ச்சியை கொண்டு வருவோம் தொடர்வோம் என்று 2-3 வாரங்கள் செய்த வேளை சிறப்பாக சுவாரஸ்யமாக நல்ல ஆதரவுகளோடு வந்தபடியால் இன்றைக்கு எத்தனை வருடங்களாக நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். இடையிடையே வலைத்தளங்கள் பிழைத்திருந்த வேளையிலும் கூட நாங்கள் விடாமல் செய்து கொண்டிருந்தோம். எனது நோய் வாய்ப்பட்டிருந்த காலத்தில் இதற்கு வல்லமை காணாது என்பதற்காக இடைநிறுத்தி அதை இடைநிறுத்தி வைக்க முடியாமல் மீண்டும் அதை செய்ய வேண்டும் என்று ஓடி வந்து புத்துணர்வு பெறுவது போல் எனக்கும் மிக உற்சாகத்தை தந்திருக்கின்றீர்கள். உறவுகளும் வந்து இணைந்த அன்பு நேயர்களும் பங்காளர்களும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்போ அடுத்த பாடலாக நான் தெரிவு செய்து வைத்திருக்கும் பாடல் தேவா அவர்களுக்கு. தேவா அவர்கள் இடையிலே வந்தாலும் அழகாக கச்சிதமாக இனிமையாக பேசி மகிழ்ந்து நல்ல பாடல்களையும் தருவார். எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அவர் வந்து இணைந்து கொள்ளும் போலே எங்களை அறியாத ஒரு உறவு நீடிப்பது, ஒரு ஒரு நெருக்கம் ஏற்படுவது உண்டு எங்களோடு. அந்த வகையில் தேவா, உங்களுக்காக நீங்கள் தந்த பாடல்கள் எட்டு, அதிலேயே ஒரு பாடல் உங்களுக்காக தெரிவித்திருக்கேன். என்ன பாடல் என்று பாடல் ஒலிக்கும் பொழுது கேட்டு நன்றாக சிரியுங்கள்.

0: போட்டு
1: போட்டு சீனிவாசம் இதான் இந்தியில சிதாரே.

உல்லாசமாக நாங்கள் கேட்டு மகளும் ஒரு குதூகலமான பாடலை தந்த பாடல்களே அவர் எண்ணி தரவில்லை. இருப்பினும் அந்த பாடல் எங்கள் எல்லோரையும் கவர வைத்தது என்று தெளிவாகி அந்த பாடலை தேவா உங்களுக்காக தந்தோம். உங்கள் இணைப்புக்கும் உங்களோட எங்களுடைய பங்களிப்புக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த பாடல் அவர் தந்த எங்கள் சந்தன்ராஜ் அவர்கள் தந்த முதலாவது இடத்தை பெற்றவருக்கு வாழ்த்து கூறும் இந்த வேளையிலே அவர்களுடைய பாடலை இறுதி பாடலாக கொடுப்பதிலும் பெருமைப்படுகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலி 64 பாடல்களை தந்தவர்கள், அதற்குள்ளே ஒரு பாடல் நான் முதலே தெரிவு செய்து வைத்திருந்தேன். எப்படித்தான் என் மனதை அளந்தாரோ தெரியவில்லை, அவர் தான் விரும்புகிற பாடலாக இந்த பாடலை தந்து செல்கின்றார். இவர் இந்த பாடலை தரும் வேளையிலே எங்களோட நிகழ்ச்சியிலே அவர் இப்படி ஒரு பாடல் வரமென்று எண்ணி தந்ததல்ல, அவர் இந்த பாடல் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணவில்லை. பாடல் வரிசைகளில் மனசு என்றதுக்காக அத்தந்த பாடலாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பாடல் புது வருஷம் திரைப்படத்தில் இருந்து கூறி அந்த பாடலை கேட்டபடி சந்திரராஜ் உங்களுக்காக அந்த பாடலையும் தருகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

மறுபடி மறுபடி பாடல்களை பதிவு செய்த வேளையிலே 144வது அழைப்பிலே வந்து பதிந்தார் சந்தனராஜ் இந்த பாடலை. அந்த பாடலை ஒலிபரப்போம் என்று நான் எண்ணிய வேளையில் அவரும் வந்து திரைப்படத்தின் பெயரையும் சொல்லி அந்த பாடலை கேட்டு அட்டாவதானி சந்தன்ராஜ் அவர்களுக்கு இன்று முதலிடம் பெற்றுமைக்கு வாழ்த்து தெரிவிக்கும் இந்த வேளையிலே. இரண்டாவது இடத்தை சியாமளாவும் மூன்றாவது இடத்தை கிருஷ்ணனும் நான்காவது இடத்தையும் தேவாவும் பெற்று இன்றைய நிகழ்ச்சியை அழகுறச் செய்தீர்கள். உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். நல்ல நல்ல பாடல்களை நாங்கள் என்னென்ன பாடல் நாங்கள் கேட்கின்றோம் ஒவ்வொரு நாளும் என்பதையெல்லாம் உணரக்கூடிய வகையில் பொக்கிசத்துக்களிருந்து தோண்டி எடுத்து கொண்டு வந்து பாடல் ஒரு பதத்தை கொடுத்தவுடன் குவித்து விட்டார்கள் பாடல்களை 180 பாடல்களை. இனிதாக நிறைவேறிய இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 20வது நாள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு கதம்பத்தில் அரங்கேறி நிகழ்ந்து நிறைவேறி வந்த வேளையிலே அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும்போது இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு இணைந்து நானும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி எல்லாம் வல்ல இறைவா நாட்டில் அமைதி வேண்டும், சமாதானம் வேண்டும், அல்லல்கள் வேண்டாம், அறம் தழைக்க வேண்டும், மனித நேயம் வளர வேண்டும் என்று கூறி சீவகாருண்யம் காத்து வாழ்வோம் என்றும் உறுதி கூறி இன்றைய நிகழ்ச்சியை உங்களோடு இணைந்து நானும் இறைவனை மீண்டும் மீண்டும் வணங்கி நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது மீண்டும் சந்திக்கும் வரை பாட்டுக்கு பதில் பாட்டு விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. முதல் கண் என்னை பெற்றதாக தெரிந்திருக்கு. அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு இப்பொழுதுக்கு என்னொன்னு விருப்ப பாடல்களை எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். இன்று என்னொன்று விருப்ப பாடலில் என்னோடு கேரள கலையத்திலிருந்து ரதீஷ் அவர்கள் இணைந்து கொள்ளப் போகிறார். அறிவிப்பாளர்

0: நிகழ்ச்சி எடுத்து வந்ததுல ரொம்ப சந்தோஷம்.
1: சேர்ந்து எடுத்து வருவதில் இரண்டு அறிவிப்பாளர்கள் எடுத்து வரும்போது அந்த நிகழ்ச்சி வந்து ஜனரஞ்சிதமாக இருக்கும். இதை பற்றிய இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களுக்கு முழுமையாக தெரியும் என்று நினைக்கிறேன். உங்கள் விருப்பப்பாடலை நீங்கள் எடுத்து வர வேண்டும், எனது விருப்பப்பாடலை நான் எடுத்து வருவேன். ஆனால் பாடல் எதற்கு எடுத்து வருகிறோம் என்பது, ஏன் விரும்பினோம் என்பதை நீங்கள் சொல்லணும். அப்படித்தானே? அப்ப முதல்ல நான் என் கண்ணன் பாடல் ஒன்று எடுத்து வந்து விட்டு பாடலை இந்த எங்களுடைய நிகழ்ச்சியை தொடரலாமா?
0: அப்படி செய்யலாம்.
1: அப்ப உங்களுக்கு உங்களுக்கு கண்ணன் பாடல் என்றா பிடிக்குமோ?
0: கண்ணன் பாட்டு பிடிக்காத யார் இருக்குது இந்த உலகத்துல?
1: அது சரி, பாடலை கேட்போம். முதலில்
0: பாடலை கேட்போம்.

0: கண்ணனே அந்த பாடலை கொஞ்சத்தோடு முடிச்சு கொண்டார். ஏனண்டா எங்களுடைய பாடலை எடுத்து வரட்டுமெண்டு அவர் வழிவிட்டு இருக்கிறார் ராதேஷ், அதனால் முழுமையாக எடுத்து வரவில்லை. சரி, என் உன் விருப்பத்தில் இருக்கிறீங்களா? கலையகத்தில் இருக்கிறீங்களா?
1: இருக்கு, கலையகத்திலே இருக்குது. கலையகத்தில் கண்ணனோட பாடலை கேட்டு அப்படியே இருக்குது.
0: அப்படியே இருக்கிறீங்களா? சரி, என்னன்னா நான் நிஜம் நீங்கள் தேநீர் ஏதோ வாண்டுக்க போயிட்டீங்களா? அக்கம் அதை சுவைச்சு கொண்டு எடுத்து வரலாம்.
1: கலையகத்தில் இருக்கும் போது வேற எங்கேயும் போக கூடாது, கலையகத்திலே இருக்கும்.
0: சரி, அப்ப இப்பொழுது கேரளாவில் காலநிலைகள் எப்படி இருக்கிறது?
1: கேரளா காலநிலை நல்லா வெதர், இப்போ வெள்ளம் எல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி வருது, பரவாயில்ல.
0: எல்லாமே இப்ப சுத்தம் செய்து கொண்டு வருகிறாங்க,
1: எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லா கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் நல்லா உதவி எல்லாம்
0: செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் ரொம்ப கடினம் அது, ஏனென்றால் அந்த அழிவு வந்து அதை சுத்தம் செய்து எடுப்பது ரொம்ப கடினம் இல்லையா?
1: நம்ம நம்ம வீட்டுல அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்தா தான் நமக்கு அதை பத்தி ஒரு ஃபீலிங் இருக்கு.
0: நிச்சயம், நீங்க சொல்வது உண்மை. சரி, முதலில் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம் என்று இருக்கிறேன். என் விருப்ப பாடலில்
1: என் விருப்ப பாடலில் பாலாழி பூமந்தி பூநிலா தேரிறங்கி, இந்த பாடல் தான் நான் முதல் தடவை கேட்க போற பாடல்.
0: ஏன் பாடலை பயந்து பயந்து பாடுற மாதிரி கிடக்குது அந்த பாடலை?
1: இந்த பாடல் வந்து காட்சி பார்க்கும் போதே ஒரு பயந்து பயந்து பாடுற மாதிரி ஒரு பாடல்.
0: அதனால நீங்களும் பயந்து பயந்து எடுத்து வந்தீங்களா?
1: இல்ல, ஆமா, நம்ம பெரிய சிங்கர் கிடையாது, அதனாலதான் பாடலு பாடும் போது ஏதாவது ஒரு தவறு வேணுமோ என்ற ஒரு பயமும் கூடிய இருக்குது.
0: ஒரு விடயம் தெரியுமா ரதீஷுக்கு, இப்ப எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் பயந்து கொண்டு தவறு என்று மற்றவர்கள் நினைப்பார்களோ என்று ஒரு வெக்கப்பட்டு கொண்டிருந்தால் முன்னேற முடியாது.
1: உண்மை, அது உண்மைதான்.
0: அது குழந்தை கூட பாருங்கள், விழுந்து விழுந்து எழும்பும். அப்ப எத்தனை பேர் நாங்கள்லாம் கைதட்டி சிரிப்போம் அதை பார்த்து, ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது விழுந்து விழுந்து எப்படியோ நடை பயின்று எவ்வளவு ஓட்டம் ஓடும் இல்லையா? அதனால எந்த ஒரு விடயத்தையும் சரி. அப்ப அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படமே என்ன? அதை சொல்லவில்லை. அந்த பாடல் நீங்க விரும்ப காரணம்?
1: அந்த படத்தோட பேர் வந்து பிரசனம் குருதரம். அத பாடியவர் ஜெயேந்திரன், வாணி சேரா.
0: சொல்லுங்க உங்களோட அந்த பாடலை நீங்க விரும்ப காரணத்தை சொல்ல. கடற்கரை பேசிக்கொண்டு போக வேணும். நீங்க நன்றா பேசுவீங்க, வீட்டுல நல்லா பேசுவீங்க, கலையத்துல வந்தோடனே அமைதியாயிருங்க போல இருக்கே.
1: கேக்குது இல்லையா?
0: இல்ல கேக்குறது, நான் பேசுறது கேட்டது தானே உங்களுக்கு?
1: இப்பதான் கேக்குது, இப்பதான் கேக்குது.
0: அது என்னவென்றால் நீங்க வீட்டுல
1: என்னன்றா எனக்கு

0: இல்ல இல்ல, அத என்னடா நான் நினைக்கிறது, இவ்வளவு கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்குல்ல.
1: ஆமா, இல்ல வர கொஞ்சம் லேட் ஆகும்ல.
0: கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான் நினைக்கிறேன்.
1: சரியான புத்திசாலி. நானே அதை நினைக்கிறேன்.
0: இப்படி எல்லாம் ஒரு நிகழ்ச்சி, இப்படி எல்லாம் ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டு வரதே ஒரு கஷ்டமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
1: கஷ்டம் என்னடா, இல்ல தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு தானே சந்தோஷப்படுங்க. கடையத்துல பக்கத்துல பக்கத்துல வந்து இருந்தா தான் நிகழ்ச்சியே செய்யலாம்ன்ற இந்த காலம் போய் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கிற இரண்டு கலையங்கள் ஒன்றுபட்டு நிகழ்ச்சி எடுத்து வருகிறது இல்லையா? சரி, நீங்க அந்த பாடலை பற்றி என்ன, அந்த பாடலை நீங்க நான் எடுத்து வரட்டுமா, இல்ல பாடலை பற்றி ஏதாவது சொல்ல போறீங்களா? நீங்க விரும்ப காரணம் அல்லது
0: பாடலுக்கு விருப்ப காரணம் சொன்னா, இந்த பாடல் எவ்வளவு கேட்டாலும் தெளிக்காது. அது மட்டும் இல்ல, இது பாடின பாடல்கள் வந்து பி ஜெயச்சந்திரன், பாணி ஜெயராம். பி ஜெயச்சந்திரன் சாரோட பாடல் வந்து எல்லா தமிழ் பாடலும் நல்ல பாடல்கள். இது வந்து மலையாளம் பாடல். இப்ப நான் கேட்க போற பாடல்
1: இன்று நீங்க மலையாள பாடல்கள் தான் எடுத்து வர போறீங்க உங்கள் விருப்பமாக அல்லவா?
0: ஆமா, இன்னைக்கு 5 மலையாள பாடல்
1: தான். சரி, நானும் சத்தியமா சொல்லிட்டேன், 5 தமிழ் பாட்டு எடுத்து வர போறேன் நான்.
0: நல்லது நல்லது.
1: சரி, அப்ப உங்கள் பாடலை கேட்போமா? முதல்ல
0: இந்த பாடலை கேட்போம்.
1: உங்களுடைய இனிமையான பாடலை காட்டிலே எடுத்து வருவோம். எடுத்து வாருங்கள் நீங்கள்.

0: அருமையான பாடல் ரதீஷ். இன்னும் நல்ல ஒரு பாடல் எடுத்து வந்திருங்கள், கேட்கும்போது இனிமையாக இருந்தது இந்த பாடல்.
1: அதுக்கு எல்லா இந்த பாடலுக்கு எல்லாமே கிரெடிட் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ரவீந்திரன் சார் தான். லிரிக்ஸ் நல்லா இருக்கு
0: நிச்சயமா. அது உண்மையிலே அந்த பாடலை கேட்கும் போதே ஒரு அமைதியாக கேட்க வேண்டும் போல இருக்கிறது. நல்ல ஒரு பாடல் அந்த. நானே அந்த திரைப்படமும் நல்லா இருக்கும் இல்லையா?
1: ஆமா ஆமா, ஒரு வெரைட்டி மியூசிக் தானே இதோட.
0: அமைதியான பாடல் மற்றது அந்த திரைப்படம் கூட நீங்க பாத்துக்கிறீங்களா? அது அந்த பாடலை
1: திரைப்படம் பாத்துக்கிட்டேன்.
0: அதான் அந்த பாடலை பார்க்கும்போது அந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் போல எங்களுக்கு அந்த ஆசை ஏற்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்கள். அதில் என் உன் விருப்ப பாடல் அப்படித்தானே? அப்ப நீங்க சொன்னா எப்படி இருக்கு ஒரு சொல்லி பாருங்க. என் உன் விருப்ப பாடல்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம்.
0: அதுவும் பயந்து பயந்து சொல்ற பாருங்க, என்னோட சொல்லி பாருங்க. என்னொன்னு விருப்ப பாடல். சரி, அடுத்து
1: முதல் தடவை தானே?
0: நிச்சயமா நிச்சயமா, எல்லா அறிவிப்பாளர்களும் அப்படித்தான். என்னோடு இந்த நிகழ்ச்சியில் இருந்து கொண்டால் சற்று தயங்குவார்கள், பின்பு நான் தான் கேட்டு படிக்கணும் உங்கள்கிட்ட எல்லாம் இதை சொல்லித்தாங்க. அப்படி உண்மையா எல்லோரும் மிக சிறப்பாக இருப்பார்கள். சரி, அடுத்து யார் பாடல் எடுத்து வரலாம்?
1: அடுத்த பாடல் வந்து
0: என்னுடைய பாடல் எடுத்து வரலாம். ஆனா உங்களை மாதிரி நீங்க கெட்டிக்காரன், உங்களை மாதிரி பாடல் பாடியவர்கள் டைரக்டர் யார், மியூசிக் டைரக்டர் யார், நடித்தவர்கள் யார் என்று எல்லாம் சொல்ல தெரியாது எனக்கு. எனக்கு அந்த பாடலை கேட்டு அந்த பாடலில் ஏதோ வரிகள் பிடித்திருக்கும், அல்லாட்டி அந்த பாடலை கேட்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த பாடலில் ஒரு தடவை கேட்டால் இன்னொரு தடவை கேட்க வேணும் என்று இருக்கிற பாடல் எல்லாம் எனக்கு பிடிக்கும். அதனால் இது தாஸ் படத்தில் இருந்து சாமி கிட்டே சொல்லிவிட்டு ஒன்று நெஞ்சில் வச்சுப்பட்டு என்ன அந்த பாடல். அது எப்படி என்றால், நாங்கள் எப்பொழுதும் தனிமையாக இருக்கும்போது பேச்சு துணை இருக்காது அப்படிதான். நீங்கள் தனியாக பேசி பழக்கம் இருக்கா ரதீஷுக்கு?
1: தனியாக பேசி பழக்கம் இல்லை, மொபைல் இருந்தால் தான் பேச முடியும்.
0: சரி,
1: அப்படி தனியா பேசி பழகுனா அது பாக்குற ஆளுகள் வேறதாவது
0: வித்தியாசமான பாருங்கள்.
1: கேரளாவில் அப்படி இருக்குதுங்களா?
0: இல்ல, எப்படி என்றால் நாங்கள் வழியில் செல்லும் போது, நடந்து செல்லும் போது, காரில் செல்லும் போது பார்த்தா சில எல்லாரும் தனியா பேசிக்கொண்டு போறாரு இப்பொழுது. அவர்கள் என்ற காதுல ப்ளூடூத்தை போட்டு
1: நினைக்கிறேன்
0: போட்டுருக்கோம். அவர்கள் சும்மா போறாங்க, பேசிக்கொண்டு போ. ஆனா அவர்களை மறந்து பேசுகிறார்கள். அன்றெல்லாம் ஒரு பெண் பிள்ளை மிக ரொம்ப சத்தமாக பேசும்போது என்னோட வந்தவர்களிடம் சொன்னேன், இது என்ன தானா பேசுகிறாங்க? இல்லை இல்லை, அவர் தொலைபேசியில் பேசிக்கொண்டு வருகிறார். முன்பண்டால் தொலைபேசி கையில்
1: மொபைல் பேசுறது இல்ல, மொபைல் பேசுறதெல்லாம் நல்லதுதான், ஆனா அது ஓவர் ஆக கூடாது, அது கவனமா பேசணும். நம்ம நடந்துட்டு பேசும்போது இந்த போஸ்ட் எல்லாம் இருக்கும் ரோட்ல, இந்த எலக்ட்ரிக் போஸ்ட்
0: அது இருக்கும். மற்றது
1: மொபைல்ல வேற போஸ்ட் எல்லாம் பார்த்து நடந்தா ரோட்ல இருக்கிற போஸ்ட் பார்க்கணும், இல்லாட்டி தலையை அடிச்சிடும்.
0: நிச்சயமா, அதுல வர நீங்க அனுப்புற ஒவ்வொரு விடயங்களையும் இப்படி மொபைல்ல பார்த்துக்கொண்டு நடக்கும்போது கீழே ட்ரைனேஜ் இருக்கும் அந்த கிடங்கு. சில நேரம் அந்த கிடங்கின் உள்ள, அதாவது அந்த பள்ளத்தில் உள்ள விழுந்துருவோம் நாங்கள் பார்த்து நடக்காவிட்டால். கவனமாக இருக்கணும், இதில் இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது இல்ல.
1: அனுபவம் இருக்குதா?
0: இல்ல இல்ல, நான் இன்னும் விளையல. நான் அப்படி நடக்கும் போது சும்மாவே வடிவா நடக்க மாட்டேன் நான். அப்ப நீ மொபைல பாத்துக்கொண்டு நடந்தா எப்படி? அது சாத்தியக்கூறு இல்ல, அதனால அது நான் அப்படி இல்ல. மொபைல் பாக்குறா ஒரு இடமா இருந்து
1: கண்டிப்பாக நடக்கும் போது நீங்க மொபைல் எடுக்க கூடாது.
0: நிச்சயமா என் பார்ப்பது இல்லை, பயம் எனக்கு. நான் எங்கேயாவது நின்று அல்லது இருந்துதான் அதை பார்ப்பேன். அதனால என்னான் கவனம் இருக்கிறது எனக்கு. நான் எங்கேயும் கவனமாக. நீங்கள் அப்ப நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நீங்க நடந்து கொண்டு பார்ப்பீங்களா? இல்லை
1: நடந்து கொண்டு பாக்குறது கம்மி தான். ஏதாவது அவசரமா இருந்தா பைக்கில எல்லாம் ஓடும்போது எங்கேயாவது ஒரு சைடா
0: நின்னுட்டு
1: எடுத்து பேசி அவ்வளவு.
0: அந்த சட்டங்கள் இருக்கிறது தானே, ஓடிக்கொண்டே பேசக்கூடாது இல்லையா?
1: சட்டங்கள் மட்டும் இல்ல, நமக்கு நல்லதானே, நம்மளோட உடம்புக்கு நல்லதானே.
0: நிச்சயம் நிச்சயம், உண்மைதான் உண்மைதான். சரி, அப்ப எனக்கு பிடித்த அந்த பாடல் தாஸ் திரைப்படத்திலிருந்து, அந்த பாடலின் வரிகள் அத்தனையும் எனக்கு பிடிக்கும். எனக்கு அப்படித்தான் சொல்லலாம். அப்ப நீங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு ஆழமாக யார் அத மியூசிக் டைரக்டர், யார் அது பாடியவர்கள், யாரெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஆனா எனக்கு அந்த படம் கூட சில நேரம் தெரியாது. என்ற சில பாடல்களை நான் கேட்டு ரசித்து,
1: எனக்கு இப்போ எனக்கும் அதே மாதிரிதான், எல்லா படத்தோட பாடல்களோட திரைப்பட பெயர்கள் தெரியாது, அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் தெரியாது. ஆனா தெரிஞ்சது சில சில பாடல்களோட டீடைல்ஸ் எல்லாம் தெரியும்,
0: அவ்வளவுதான்.
1: அதுக்கெல்லாம் காரணம், அதுக்கெல்லாம் காரணம் ரேடியோ தான்,
0: இந்த வானொலி தான். நிச்சயமா வானொலி கேக்குறதால தான் ஒரு வளர்ச்சி இருக்கு.
1: அப்போ நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மோண்டியல் தமிழ் வானொலி.
0: என்
1: விருப்ப பாடல் தானே இப்ப போனது, ஞாபகம் இருக்குது.
0: நிச்சயம் நிச்சயம். அப்ப சரி, என்னுடைய விருப்ப பாடலை எடுத்து வருகிறேன், பாடலை கேட்கலாம். சரியா, இந்த பாடல் நீங்க கேட்டிருக்கீங்களோ தெரியல, கேட்கலாம், எல்லோரும் கேளுங்கள். ஏன் நாங்கள் இதை எடுத்து வருகிறோம், இந்த பாடலை, இப்படி பாடல்களை இப்ப நீங்க விரும்பின பாடலை இன்னும் நாங்க கேட்டிருக்கேன், இன்றைக்கு நான் கேட்டேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப அப்படித்தான் நேர்கள் கேட்டுட்டு அவர்களும் இனி அந்த பாடலை விரும்பி கேட்பார்கள் இல்லையா? அப்படித்தான்.
1: அதனாலதான் நான் ஒரு வெரைட்டியா மலையாளம் பாடல் எடுத்துட்டு வந்திருக்கேன்.
0: நிச்சயமா, அதுல ரெண்டு மூன்று இது கொள்கைகள் இருக்குது. முதலாவது உங்களுடைய மொழி, தாய்மொழி அது. இரண்டாவது நீங்கள் விரும்பி, அதாவது அந்த அந்த மொழியில் வந்த வரிகள் உங்களை பிடித்திருக்கும், அது உங்களுக்கு புலங்கி இருக்கும், அதனால அந்த பாடல்கள் பிடித்திருக்கும். மூன்றாவது ஒரு வித்தியாசமாக இருக்கும், நான் தமிழ் பாடலை எடுத்து வருகிறேன், நீங்கள் மலையாள பாடலை எடுத்து வருகிறீர்கள் என்னோட விருப்பத்தில். அடுத்தடுத்த தடவைகள் நீங்கள் தமிழ் பாடல் எடுத்து வரலாம், நான் மலையாள பாடல் எடுத்து வருவேன், இது எப்படி இருக்கு?
1: அது நல்லா இருக்கும், ஆனாலும் மலையாளம் பாட்டு நான் எடுத்துட்டு வரேன். அது எதுக்காகன்னு சொன்னா, இப்போ நான் எடுத்துட்டு வந்த இல்ல அது நான் எடுத்துட்டு வந்த பாடல் நீங்க கேட்கவில்லைன்னு சொன்னேன், அதே மாதிரி கேட்காத பாடல்கள்லாம் எடுத்துட்டு வரலாம்.
0: நிச்சயமா நிச்சயமா, உண்மைதான்.
1: இப்ப நான் வந்து தமிழ் பாடல் எடுத்துட்டு வந்தா அந்த பாடல் வந்து எல்லாருக்கும் தெரியும்.
0: தெரியும், நிச்சயமா. அது ஆனால் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் தமிழ் பாடலை எடுத்து வருகிறீர்கள், அதை விரும்பி எடுத்து வருகிறீர்கள், அது ஒரு அதிசயம் தானே. அட, அந்த மொழி உங்களுக்கு உங்களை ஆதரித்து இருக்கிறது. சரி, என்னுடைய பாடலை கேட்பலாம்.
1: சொல்ல வந்தது வேற ஒண்ணும் இல்ல, தமிழ் இந்த கேரளாவில வந்து மலையாளம் பாடலுக்கு அப்புறம் எல்லா மலையாளிஸும் கேட்கிற பாடல் வந்து தமிழ் பாடல்.
0: ஆமா, நிச்சயம்.
1: தமிழ் பாடல்கள் மட்டும் இல்ல, தமிழ் படங்கள் தான் நிறைய பார்ப்போம், அதனாலதான் தமிழ் பாடல்கள் பிடிக்கும் ரொம்ப.
0: நிச்சயம் நிச்சயம். சரி, நான் பாடலை எடுத்து வருகிறேன்.
1: அப்ப இந்த பாடல் கேட்கலாம்.
2: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

0: மன்னிக்க வேண்டும் ரதீஷ், பிழை ஆணைக்கும் அடி சறுக்கும் என்று சொல்லுவார்கள் இல்லையா? ரதீஷ் இருக்கிறீங்களா? ஆணைக்கும் அடி சறுக்கும், அதுக்காக என்ன பார்த்தா ஆணைன்னு சொல்லக்கூடாது. நான் சொன்னது சாமி கிட்ட சொல்லிவிட்டேன், ஒன்று நெஞ்சில் வச்சுக்கிட்டேன், தாஸ் திரைப்பட பாடல். இது சாமி கிட்ட என்ன, இந்த ரெண்டு பாடலும் கிட்ட கிட்ட இருக்கா, இந்த பாடலை எடுத்து வருவதற்காக எடுத்து வைத்திருந்தேன்னா அதை என்னுடைய பிறப்பி விட்டேன். நான் சரியான பாடலை எடுத்து வருகிறேன். சரியா?
1: அதனால எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. பாடல நான் அப்படியே போச்சு, பாடல கேட்டு அப்படியே அந்த பாடல போச்சு.
0: நீங்க டே கேர் நடத்தலாம், குழந்தைகளை நல்லா பாருங்க, நீங்க பேசல பரவாயில்ல பரவாயில்ல, பிள்ளை விட்டா பரவாயில்ல, அப்படி தட்டி கொடுக்குறீங்க பாருங்க.
1: அப்படியானா குழந்தைகள்லாம் வந்து ஒரு 10 குழந்தை வந்து 5 குழந்தை காணாத போய்
0: என்ன நடக்கும்?
1: இப்படி எல்லாம் பரவாயில்ல பரவாயில்லன்னு
0: சொன்ன விடாம விட்டுருவார்களா? இல்ல இல்ல, குழந்தைகள் அப்பதான் அணையும். நீங்கள் சற்று அவர்களை கடினமாக பேசாவிட்டால் தான் அணையும். சரி, நான் பாடலை எடுத்து வரலாம். சொல்லுங்க.
1: பேச வேண்டிய இடத்துல பேசணும்.
0: அப்ப குழந்தைகளுக்கு திருத்துறதுக்கு பேச வேண்டிய இடத்துல பேசணும்.
1: பேசணும். அது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அப்படித்தான்.
0: எல்லாருக்கும் அப்படித்தான், நிச்சயம்.
1: நம்மளும் குழந்தைதான்.
0: எப்ப இருந்து அது நான் எடுத்துட்டு நான் நினைக்கிறேன் 35 வருஷத்துக்கு முதல் நீங்க குழந்தையா இருந்தது.
1: இல்ல, நம்ம எப்பவும் குழந்தைதான்.
0: சரி, நல்லது. பாடலை கேட்கலாம், கேட்டு பார்ப்போம்.
1: பாடலை கேட்க

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்னோன் விருப்ப பாடல். மொழிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ரதீஷ். எங்கே பாட்டிலே மயங்கி போனீங்களோ?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் இயக்கம் என் உன் விருப்ப பாடல்கள்.
0: சூப்பர். அப்ப இப்ப அடுத்தது வந்து யார் பாடல்? உங்களுடைய பாடல். இனிமையான ஒரு மலையாள பாடல் ஒன்று வர போறது, அப்படித்தானே?
1: இப்போ இப்ப கேட்ட அந்த சாமி கிட்ட பாடல் நல்ல அருமையான ஒரு பாடல்.
0: நிச்சயம் அதுல இந்த வரிகள் எல்லாம் நல்ல ஒரு பாடல்.
1: இனி இனி ஆமா இனி அடுத்து வர பாடலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னு தைரியமா சொல்லலாம். நீங்க அது தெரியாம பிளே பண்ணுங்க
0: அப்படி சொல்ல முடியாது. நான் விட நீ பாடல மாத்திட்டேன்டா, வேற சாமியை கொண்டுட்டேன்டா, சங்கு சக்கர சாமி.
1: அப்படியானா அது இல்ல, நீங்க கொண்ட ஒரு பாடல் மாத்தினாலும் அது நல்ல பாடல் தான் எனக்கு தெரியும்.
0: தெரியும். இப்ப உங்க
1: சாங் செலக்ஷன்ல உங்களுக்கு திரைப்படத்தோட பேர் சொல்ல முடியலன்னு சொல்லுது, மியூசிக் பேர் சொல்ல முடியாது தெரியுது. ஆனாலும் நீங்க உங்களோட உங்களோட சாங் செலக்ஷன் சூப்பர்.
0: அது என்னடா அந்த இசையோட, இப்ப நீங்க பாருங்க எங்களுடைய நேயர்கள், இந்த வானொலியோட இருக்கும் நேயர்கள் எல்லாம் நேர் விருப்பம் என்று கேட்பார்கள். அவர்கள் விரும்பி கேட்கிற பாடல் அனைத்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆசையாக இருக்கும். நாங்கள் கேட்காத பாடலாயும் இருக்கும், கேட்ட பாடலை கூட அவர்கள் கேட்கும்போது தரம் பார்த்து அவர்கள் மனதும் பிடித்த பாடல்களை எடுத்து வரும்போது நல்லா இருக்கும். அது தெரிவு செய்து எடுத்து வருகிறார்கள். அப்படித்தான் மனசுக்கு பிடித்த பாடலைத்தானே நாங்கள் விரும்பி கேட்கிறோம் இல்லையா?
1: எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, இப்ப கேரளாவில எல்லா வானொலி எல்லா நாட்டிலும் இருக்குன்னு நினைக்கிறேன், தமிழ்நாடாலும் தெலுங்கானியாலும். இப்ப கேரளாவில வந்து இப்படி அதாவது சில ரேடியோ சில வானொலியில வந்து இப்ப இன்னைக்கு இந்த வாரத்துல ஒரு பாடல்னா கேட்டா நெக்ஸ்ட் அடுத்த வாரம் அந்த பாடல் கேட்க கூடாது, அப்படி நான் மட்டும் இல்ல வேற ஒரு ஆளும் வந்து கேட்க கூடாது, அப்படி எல்லாம் ஒரு ரூல்ஸ்.
0: அது நான் நினைக்கிறேன் அது தவறு என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு தனி மனித சுதந்திரம் ஒன்று இருக்கிறது. உங்களோட மனம் வந்து இப்ப என்னுடைய மனம் அடிக்கடி ஒரு பாடல் தான் சில நேரம் விரும்பி கேட்க எண்ணும், எனக்கு விருப்பமா இருக்கும்.
1: அந்த பாடல் வந்து அடுத்த வாரம் வந்து இப்போ வேற ஒரு நம்ம ஒரு நேர் வந்து கேட்காம இருக்கும். நான் இன்னைக்கு கேட்டது அவருக்கு இன்னைக்கு அவருக்கு கேட்காம இருக்கும்,
0: உண்மைதானே?
1: அவர் ஏதாவது வேலையில இருக்கும், அப்புறம் அவரு வந்து வானொலியில கேக்கும் போது இது முடிஞ்ச வாரம் வந்த பாடல் நீங்க கேட்கவில்லையான்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றது?
0: அது அந்த அது அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியாது. எங்கட வானொலியை பொறுத்த மட்டும் இல்ல, நீங்க ஒரு பாடல ஒரு நாளைக்கு 5 தரம் கேட்டாலும் நாங்கள் தர தயார். அது என்னண்டா, ஒரு மனிதனுடைய சுதந்திரம், மனிதனுடைய மனநிலை ஓட்டம். அப்ப உங்களுடைய மனநிலை இன்றைக்கு இந்த பாடலையும் எனக்கு கேட்கணும் போல இருக்குது என்று நினைக்கும் போது அது நாங்கள் ஒரு விதமாக உங்களுக்கு ஒரு வைத்தியம் போல, அதாவது மருந்து கொடுப்பது போல நாங்கள் உங்களை சீர் செய்கிறோம். திரும்ப திரும்ப
1: பாடல்கள் மியூசிக்கல இருக்குதுல்ல, மியூசிக் தெரபி.
0: ஆமா, மியூசிக் தெரபி இருக்கிறது. இப்ப இன்னும் உண்டு, மருந்து பாருங்க, ஒரே ஆன்டிபயோட்டிக்கை 3 தரம் எடுக்க சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு. அதே போலதானே, இப்ப நீங்க ஒரு பாடலை கேட்டா எனக்கு இதனால எனக்கு ஒரு சாந்தி கிடைக்கும், என் மனநிலை சீராகும், நான் ஒரு கொஞ்சம் சுகமா இருக்கலாம் என்ற ஒரு மனிதனுடைய அந்த சுதந்திரத்தை அவர்கள் தடுப்பது தவறு. நிச்சயமாக அது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. தாராளமாக நாங்கள் எங்கட வானிலை எடுத்து வரலாம். இப்ப அதுக்காக ரதீஷ் நீங்க வந்து நாள் பூராவும் ஒரு பாட்டிலேயே ஒரு 10-15 தரம் கேட்கும்.
1: இல்ல எனக்கு இப்போ ஒரு சில நாள்கள்ல வந்து ஒரு பாட்டு இப்போ நாளைக்கு வந்து முதல் பாட்டு நான் எந்த பாட்டு கேட்க போறேன் அந்த பாட்டு தான் என் மனசுல இரவு வரைக்கும் இருக்கும். புரியுதா?
0: இரவு வரைக்கும்,
1: அதாவது ஃபர்ஸ்ட் டைம்ல கேக்குற பாட்டு சொன்னா அந்த நாளைக்கு கேக்குற பாடல்கள்ல ஒரு நல்ல பாடல இருந்து அந்த பாடல் தான் இப்போ நம்ம மனசுல இப்படி பாடிட்டே இருக்கும்.
0: நிச்சயம் முணுமுணுத்துக் கொண்டிருப்பார்.
1: எனக்கு மட்டுமில்ல எல்லாருக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன்.
0: எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும். ஆனா கூடுதலாக குளிக்கும் போதுதான் அந்த முணுமுணுப்பார்கள், பயம் இல்லாம
1: குளிக்கும் போது. ஆமா, பயம், பயம். ஆமா,
0: என்ன அடிவுல அதுதானே.
1: அப்புறம் இருட்டுல, ஆமா இருட்டுல போகும்போது பாடுறது
0: அது எதுக்கு? அது ஒரு எனக்கு விளங்க விளக்கம் சொல்லுங்க. இருட்டுல போகும்போது எதுக்கு பாடுகிறார்கள்?
1: இருட்டுல தனியா நம்ம, ஆமா இருட்டுல தனியா போகும்போது ஒரு சத்தமும் இல்லாம இருக்கும்போது ஒரு தைரியத்துக்காக பாடுறது. அப்படியெல்லாம் கேட்டிருக்குது, ஆனா எனக்கும் அனுபவம் இருக்குது. சின்ன வயசுல
0: இருக்கிறது. நீங்க இருட்டுல போகும்போது நீங்க வைக்கிற அடியோட உங்களுக்கு பின்னால யாரோ வாரது போல இருக்கு, டக் டக் டக்குன்னு இல்லையா?
1: அப்படியெல்லாம் தோணும்,
0: தோணும், தோணும். அதனாலதான் அது பயப்படுவதற்கு காரணம். அதனால கத்தி பாடுவீங்களா நீங்க சின்ன வயசுல?
1: இல்ல, ஒரு அளவுக்கு தான் கத்தி. ஓவரா கத்தி பாடுற வேற ஆளுகள் எல்லாம் பயந்து ஓடிடும்.
0: வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பயந்துருவாங்க, யாரோ பயந்து இந்த இரவுல கத்தி கொண்டு போறேன்.
1: என்ன சொல்ல வந்தது? சினிமால பாத்துருக்கு, அந்த ஒரு இது மட்டும்தான்
0: இருக்கும். கற்பனையாக ஏதோ ஒரு உருவத்தை அப்படி செய்து சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா?
1: அது மட்டும் இல்ல, சினிமாவில பார்த்தது மட்டும் இல்ல. இப்போ நம்ம நம்ம ஊரிலேயே வந்து இந்த கரண்ட் எல்லாம் இல்லாத காலகட்டங்கள்ல, முதல் காலகட்டங்கள்ல ஏமாத்துறதுக்காக வந்து சில ஆளுகள், நம்ம பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் அள்ளி வேற ஊருக்காரனா இருக்கலாம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து சும்மா சின்ன சின்ன கள்ளிகள் எல்லாம் எடுத்து வீட்டுக்கு மேல போடுறது,
0: பெரிய
1: நம்ம வீட்டுக்குள்ள இருந்து பயந்து பேய் வந்திருக்கு, அப்படி எல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும்
0: மனசுல. இன்னும் ஒன்று, எங்கேயும் வழியில நடந்து கொண்டு போயிருக்க அந்த சின்ன சின்ன மரங்கள் செடிகள் பத்திகளுக்கு இருந்து அதை ஆட்டுறது, குச்சு குச்சு குச்சாண்டு
1: நம்ம உறவுகளே யாரும் பயப்பட வேண்டாம். சொன்னும் இல்லை.
0: இப்ப ரதேஷுக்கு பேய பாக்கணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு?
1: பேய பாக்கணும் என்ற ஆசை எனக்கு இல்லை. அது ஏன் தெரியுமா? அப்படி ஒரு பேய் இல்லையே.
0: இல்ல, பாக்கணும்னா நான் ஒரு வழி சொல்லி தரேன் உங்களுக்கு.
1: சொல்லுங்க.
0: சொல்லவா, பாக்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா?
1: சொல்லுங்க.
0: நீங்க இப்ப ஒரு நாளைக்கு நீங்க இரவுல நல்லா தூங்குவீங்க இல்ல?
1: ஆமா.
0: தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல நல்லா உங்களுடைய தலைமுடிய குளைச்சு விட்டுருங்க, இப்படி கையை போட்டு. அதுக்கப்புறம் நீங்க போர்வை இருக்கிறது தானே, பெட்ஷீட், அதனால போத்து கொண்டு படுப்பீங்கல்ல?
1: ஆமா.
0: அதை மெல்ல உங்களோட தலையில அப்படியே மூடி போத்துக்கணும் நல்லா. இப்ப மூடாம இருந்தா தலை அந்த முடியெல்லாம் குழம்பாது இல்லையா? நீங்க அந்த பெட்ஷீட்டால மூடுனா முடியெல்லாம் குழம்பும் இல்லையா? அதுக்கப்புறம் நல்லா தூங்கி எழும்பி அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு காலையில நீங்க எழுந்து நேர நீங்க கண்ணாடிக்கு முன்னால போகணும். அப்படியே கண்ணாடியில பாத்தீங்கன்னா கண்ணை முழிச்சு கண்ணை இப்படி கண்ணை அகல விரிச்சு கண்ணாடியை நீங்க பாக்கணும், அப்பதான் அந்த பேர் சரியா தெரியும் உங்களுக்கு.
1: இது இந்த ஐடியா வந்து எனக்கு இப்பதான் தெரியுது.
0: இல்ல, அதை நீங்க பாக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் இது சொல்றது அதுதான். அப்படி கண்ணு அகல விடிச்சு மெதுவா கூசி கொண்டு பார்க்க கூடாது பயத்துல, கண்ணு அப்படி முழிச்சு பார்த்து கொண்டு கண்ணாடியை பாக்கணும், அப்பதான் உங்களுக்கு சரியான பேர் தெரியும். சரியா? உங்களுடைய விருப்ப பாடல் ஒன்று கேட்கலாம். இப்ப எனக்கே பயம் வந்துருச்சு.
1: என்னுடைய விருப்ப பாடல் வந்து தாளம் தெட்டிய தாராட்டு என்ற திரைப்படத்திலிருந்து ஏமந்த கீதம் ஆனந்தம் மூடும் மூவந்தி பெண்ணின் ரோமாஞ்ச மல்லி மாறின் மஞ்சின் முத்தம் சார்த்தி அப்படி ஒரு பாடல். அது கேஜேவி யேசுதாஸ், எஸ் ஜானகி, இசை ரவீந்திரன். அந்த பாடல் வரிகள் ஆர் கே தாமோதரன்.
0: அந்த பாடல், அந்த படம் நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்தீர்களா?
1: இந்த படம் பார்க்கவில்லை. இது படம் பெறும்போது எனக்கு ஒரு வயசுதான். ஆனாலும் அதுக்கு பிறகே டிவி எல்லாம் வந்திருக்குது. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. பாடல்கள் எல்லாம் கேட்டிருக்கு, பார்த்திருக்கு.
0: உமையா, நீங்க நீங்க பிறந்த ஒரு வயதுல இந்த படம் வந்திருக்கிறது இல்லையா?
1: ஒரு வயதுல. ஆமா, ஆனா நான் பிறக்காத ஏதோ அதுக்கும் முன்னாடி எல்லாம் வந்த படங்கள் தான் நான் பார்த்திருக்குது. ஆனா இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல.
0: இந்த படம் வரைக்கும் நானும் பிறக்கல. நான் பிறக்க முதலே இந்த படம் வந்துருச்சு. அப்ப அதனால அப்ப அந்த பாடலை கேட்கலாம். அந்த பாடல் வரிகள் எல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு?
1: கேட்கலாம், பாடலை கேட்கலாம்.
0: கேட்டுவிட்டு நீங்க சொல்லுங்க. அந்த பாடல் வரிகளை என்ன ஒரு தடவை எல்லாரும் கேட்கலாம். அத பத்தி இன்னும் சொல்ல இருக்கிறதா நீங்க பாடல?
1: இல்ல, பாடலை கேட்கலாம்.

0: விருப்ப என்னுன் விருப்ப பாடலோடு இணைந்திருக்கிறீங்க. எப்பவும் பார்த்தீங்களா, அந்த சுயநலம் என்னை விட்டு போயில்லை, என் விருப்பம் மட்டும் தான் வருது.
1: அப்படி சொல்லக்கூடாது. இப்ப நடக்கிற நிகழ்ச்சி வந்து என் உன் விருப்ப பாடல்கள்.
0: என் உன் விருப்ப பாடல்கள். இப்ப யார் விருப்ப பாடல்?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மோண்டியல் தமிழ் வானொலி.
0: அருமையான பாடல் அந்த, உண்மையாக நல்ல தெரியும்.
1: என் உன் விருப்ப பாடலில் இனி என்னுடைய பாடல் தான் வரப்போகுது, மலையாளம் பாடல். அப்படி சொல்லக்கூடாது, தமிழ் பாடல் தான்.
0: என் உன் விருப்பத்தில் இப்பொழுது என் விருப்பம் வரப்போகிறது. ஆனால் இப்பொழுது உங்கள் பாடலை பற்றி சொல்லலாம் இருக்கிறேன். நான் கேட்டேன், சற்றும் அசையவில்லை அந்த பாடல். அந்த பாடிய விதம், அந்த அதனுடைய அர்த்தம் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரிந்தவர்கள் புரிகிறது. மலையாளம் மற்றது காட்சி அமைப்பை நாங்கள் பார்க்குறோம், அது நன்றாக இருக்கிறது. அதில் மீனகா என்ற நடிகை நடித்திருக்கிறார் இல்லையா, அதில் சூப்பராக இருக்கிறோம். நல்ல, உண்மையாக நல்ல பாடல், நல்ல தெரிவு. அந்த பாடலை கேட்கும்போது அமைதியாக இருக்கிறது. எப்படி உங்களால் எப்படி தெரிவு செய்ய முடிகிறது, அதுதான் இப்போ நான் யோசிக்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை
1: பாடல், இப்போ இந்த பாடல் வந்து எவ்வளவு தடவை நான் கேட்டிருக்கேன்னு எனக்கே தெரியாது. ஆனாலும் அது எப்போ எங்க கேட்டாலும் அது முழுசா அந்த பாடலை கேட்கணும்னு ஒரு ஆசை இருக்கு.
0: இப்ப நீங்க எடுத்து வந்ததுனால இந்த பாடல் எல்லாம் எங்களுக்கு தெரியாத ஒரு பாடல். நீங்க இன்றைக்கு எடுத்து வந்ததுனால இனி நாங்கள் எல்லாரும் கேட்போம் இந்த பாடல்களை, விரும்பி கேட்போம்.
1: அப்போ நான் வந்து எடுத்துட்டு வர பாடல்கள் மலையாளம் தான் எடுத்துட்டு வரணும்.
0: அப்படி என்று சொல்ல முடியாது. நீங்க அடுத்த தடவை தமிழ்ல எடுத்து வரணும், அப்படி ஒரு சட்டத்தோட நாங்க கொண்டு வர மாட்டோம். என்ன விருப்ப பாடல்? இப்ப எனக்கு மலையாள பாடல் பிடிச்சா என்ன செய்யறது? எனக்கு சில மலையாள பாடல்கள் பிடிக்கும் இல்லவா. இந்த கள்ளி பண்ணி என்று தொடங்குற பாட்டு, மற்றது கண்ணன் பாடல்கள் சிலது பிடிக்கும். இது நீங்க அந்த சொல்லுவார்கள், அந்த காணி பிடிக்கிறது என்று அந்த
1: என்னுன் விருப்ப பாடல்ல நான் மலையாளம் பாட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க தமிழ் பாட்டு எடுத்துட்டு வாங்க, நல்லது. அது நான் ஏன் அப்படி சொன்னது தெரியுமா?
0: சொல்லுங்க. ஏன் அப்படி சொன்னீங்க?
1: கேக்குதா?
0: இப்ப கேக்குது, சொல்லுங்க. உங்களோட மைக்கு நீங்க சரி செய்ய வேணும்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க. அங்க
1: கேக்குது, இப்ப நல்லா கேக்குதா?
0: நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. சொல்லுங்க. எனக்கு கேக்குது.
1: நான் சொல்ல வந்தது மறந்து போயிட்டேன்.
0: அது ஏன் அந்த மலையாள பாடல மட்டும் நீங்க எடுத்து வர நிக்கிறீங்கன்றது சொல்லணும்.
1: அதாவது இப்போ மலையாளம் பாடல் என்றா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதே மாதிரி தமிழ் பாடல் வந்து எனக்கு அவ்வளவு தெரியாது. அப்ப தமிழ் பாடல்கள் நல்ல பாடல்கள் இருந்தா நீங்க எடுத்துட்டு வருமில்ல, அதை எனக்கு கேட்கலாமே.
0: ஓ, அது உண்மை. அது நான் எனக்கு விருப்பமானது மட்டும் தான் எடுத்து வரணும். இப்போ தமிழ் பாடல்லையும் உங்களுக்கு விருப்ப பாடல்கள் இருக்கும் தானே, அப்போ நீங்க அதை எடுத்து வரணும். மலையாள பாடல்ல எனக்கு
1: அதுக்கு வந்து இல்ல, தமிழ் பாடல்கள்ல நான் எடுத்துட்டு வர்றது வந்து என் விருப்ப பாடல் என்ற ஒரு தனி நிகழ்ச்சியே இருக்குதுல்ல.
0: தனி நிகழ்ச்சி இருந்தால் இப்போ நானும் தான் என் விருப்ப பாடல் என்று எடுத்து வருகிறேன், அள்ளி வீசுறேன் எல்லா பாட்டையும். ஆனா என் மனதுக்கு பிடிச்ச சில பாடல்கள் மட்டும் இப்படி ஒரு அறிவிப்பாளர்களோடு எடுத்து வரும்போது அந்த அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மட்டுமல்ல கேட்க ஒரு ரசனையாக நாங்கள் சில பாடல்களை தெரிவு செய்வோம். அப்போ அது வித்தியாசமாக இருக்கும். சரி, பரவாயில்ல, சண்டை வேணாம். நீங்கள் மலையாளத்தை எடுத்து வாங்க, நான் தமிழை எடுத்து வரேன். நீங்கள் என்னோட சண்டை பிடிச்சி இல்லை மலையாளம் தான் சொன்னால் நான் அடுத்த முறை ஹிந்தி பாடல் தான் எடுத்து வருவேன், அதை சொல்லிட்டேன்.
1: எனக்கு பிரச்சனை கடைசியில என்ன ஆகும், யாருக்கும் ஒண்ணுமே தெரியாத பாஷையில பாடல.
0: எல்லாரும் எல்லா பாஷையும் படிச்சிருவாங்க இல்ல, நாங்க இப்படி எடுத்து வரும்போது
1: இல்ல. அப்ப நான் நினைக்கிறேன் நம்ம எம்டிஆர் எஃப்எம்ல அரபி ஹிந்தி பேசுற ஆளுகள் எல்லாம் வந்துடும்.
0: முன்பு எங்களுடைய வானொலி நடைபெறும் போது நான் இடத்துக்கு வேலைக்கும் போயிருந்தேன். அப்போ அந்த நேரம் எங்களுடைய பல்மொழி எல்லோரும் சேர்ந்தவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ வானொலியில் நிகழ்ச்சி எடுத்து வந்துவிட்டு நான் அங்கும் ஒரு சின்ன பாக்கெட் ரேடியோ கொண்டு போவேன். அப்போ அதை வச்சு கேட்டு கொண்டிருப்பேன். அவர்கள் தாங்களும் கேட்க தாங்களும் கேட்கன்னு கேட்பார்கள். அவ கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர் சொல்வார்கள், எங்களுக்கு புரியதோ இல்லையோ அந்த இசையோட கூடிய பாடல்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது. அப்ப தங்களோட பெயரையும் சொல்லி போடுங்கன்னு சொல்லுவார்கள், அல்லது அவர்கள் எழுதி தருவார்கள் தந்த தங்கள் மொழி பாடலை. அப்போ அந்த நேரம் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதை அவர்களுக்காக எடுத்து போட்டுட்டு அந்த நேரத்துக்கு அங்கே வேலை செய்யும் போது அதை கொண்டு போய் காட்டுறது அந்த பொக்கெட் ரேடியோ. அப்படி தங்களுடைய பெயர் வருகிறது என்பதற்காக பொக்கெட் ரேடியோ அவர்கள் என்னிடம் வாங்கியிருந்தார்கள் பணம் கொடுத்து அதை கேட்பதற்காக.
1: பொக்கெட் ரேடியோ, பொக்கெட் ரேடியோ என்று சொல்லும் போது எனக்கும் அதே மாதிரி ஞாபகம் வந்தது. இப்போ நம்ம என்ன சொல்றது, இந்த வானொலி கேட்கிற ஒரு உறவு வீட்டுல நான் போனேன், அவரு வீட்டுல வந்து எல்லா இடத்துலயும் ரேடியோ வச்சிருக்கு. அப்ப நான் நினைக்கிறேன் அவருக்கு வானொலி மேல எவ்வளவு ஆசை இருக்குது. அதுல வந்து எல்லா ரேடியோவும் ஒர்க் பண்ற ரேடியோ, அது அதிசயமா இருக்கு.
0: அடேப்பா, ஏன் எங்களுடைய சந்திரராஜ் மாமாவுடையும் இப்ப கடையில எல்லா ரேடியோவும் இருக்கு.
1: நான் சொன்னது அவரை பத்தி தான்,
0: அவர் வீட்லயும் இருக்கு கடையிலயும் இருக்கு. மாமாட்ட
1: வீட்லயும் இருக்கு கடையிலயும் இருக்கு, அவருக்கே தெரியாது எங்கெல்லாம் ரேடியோ
0: இருக்குது.
1: அது நான் நினைக்கிறது, அது நான் நினைக்கிறது என்ன தெரியும், அதாவது இப்ப ஏதாவது நிகழ்ச்சி அவருக்கு பிடிச்ச நிகழ்ச்சி எல்லாமே பிடிச்ச நிகழ்ச்சிகள் தான் இருக்கு நினைக்கிறேன். அதுல ஓடிட்டு இருக்கும் போது ஒரு ரேடியோ கம்ப்ளைண்ட் ஆனா மற்ற ரேடியோ எடுக்கிறேன், அதுவும் கம்ப்ளைண்ட் ஆனா மற்ற ரேடியோ. இதே மாதிரி நானும் வச்சிருக்கு, ஆனா இவ்வளவு ரேடியோ இல்ல.
0: வரதராஜனுக்கு ஹெல்மெட்ன்றீங்க, இனி ரேடியோ பிசினஸ் சரி, மெல்ல மெல்ல ஒரு பிசினஸா பல எங்கட காட்டிலேயே கூட நீங்க நல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேனா வர போறீங்க இல்லையா?
1: நீங்க
0: சரியா சொல்றீங்க, சூப்பர். தமிழ் நல்லா படிச்சிட்டீங்க, இப்ப அடுத்தது வந்து
1: தமிழ் படிக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு டீச்சர், அப்புறம் ஒரு மாஸ்டர் செல்வா மாஸ்டர் அண்ட் மீரா மீரா மீரா டீச்சர், இவருதான் காரணம். மெயினா மெயினா வந்து இவருதான் காரணம் சத்தியமா. இதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு தமிழ் தெரியும், ஆனா இவ்வளவு தெரியாது. இப்போதும் இல்ல இப்போதும் அவ்வளவு தெரியும் என்று சொல்லவில்லை.
0: இல்ல இல்ல நல்லா இப்ப எல்லாம் எங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம் தமிழ்ல நீங்க பேசுறீங்க, அதுதான் சூப்பர்.
1: உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு தெரியுதா?
0: இல்ல அது நீங்க சொல்லும் போது புரியலையண்டா, உங்கள்ட்ட கேக்குறோம் இல்ல அது என்ன அர்த்தம் என்று கேட்டோம்னா, நீங்க சொல்லி தந்த பிறகு உண்மையிலேயே அப்படி வார்த்தை இருக்கிறது தமிழ்ல, அதைத்தான் அறிஞ்சு கொள்ளும். அது நல்லம் தானி, இப்ப எங்களுக்கு தெரியாது தமிழ்ல, எங்களுக்கு எல்லாமே தெரியாதே பேசும் போது எல்லாம் இல்லையா?
1: அதெல்லாம் சரி. இப்போ உன் விருப்ப பாடல்களில் என்னுன் விருப்ப பாடல்களில் அடுத்து விருப்ப பாடல் மலையாளமா தமிழா?
0: இப்ப அடுத்தது இது என் உன் விருப்ப பாடல், உன் என் இல்லை, அப்ப என் உன் விருப்ப பாடல், என் விருப்ப பாடலாக தமிழ் பாட்டு வரப்போகுது. இன்னொரு நாளைக்கு செய்யலாம், இப்படி என்ன ஏமாத்தி நீங்க பாட்டு எடுத்து.
1: ஆனா வந்து டீச்சரே ஏமாத்தது சரியில்லைன்னு என் மனம் சொல்லு.
0: சரி, இப்ப என் விருப்பத்துல நான் சித்திரையிலே நிலாச்சோறு என்ற ஒரு புதிய படம், இந்த படம், இந்த படத்துல வந்த இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, ரொம்ப பிடிச்சிருக்கிறது.
1: அந்த பாடல் தான் முதல் தடவை தெரியாம வந்தது, எத்தி பார்த்துட்டு போனேன்.
0: இல்ல இல்ல அது வந்து ஆவாரம் பூ என்ற படத்துல, அது வேற பாட்டு சாமி கிட்ட சொல்லிவிட்டேன், அதுவும் இருக்கிறது, அதுவும் எடுத்து வர ரொம்ப எனக்கு பிடிச்ச உண்டு. இது எனக்கு இந்த புதிய பாடல்ல எனக்கு பிடிச்ச இந்த பாடல், இந்த வரிகளை கேட்டு விட்டு பேசலாமா? இது
1: சில வரிகள் கேட்டு பேசலாம்.
0: இன்றைக்கு நான் நிகழ்ச்சி இந்த என்னோன் விருப்ப பாடல் நிகழ்ச்சி எடுத்து வரும்போது நான் உங்களோட எடுத்து வருவது சற்று கொஞ்சம் பயமா இருந்தது. இந்த பேய்க்கு பயந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, பேய்க்கு பயமண்டு அப்படி ரதீஷோட எடுத்து வருவதுக்கு எனக்கு பயமா இருந்தது. அதனால நான் என்ன செய்தேன்னு சாமியை கூப்பிட்டேன். எல்லா பாட்டிலையும் சாமி தான். இது எப்படி இருக்கு?
1: நல்லது. அது சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு தான் நம்ம எந்த ஒரு இதுவும் செய்யும்.
0: நிச்சயமா. அப்ப நாங்க
1: அது இன்னைக்கு சாமி பாடலே எடுத்துட்டு வந்தது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நான் முதல் தடவை தான் இப்போ இந்த நிகழ்ச்சியில வந்திருக்கு.
0: எனக்கு மிகவும் பிடித்த பாடல். எல்லோரும் கேளுங்கள், நீங்களும் கேட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்.
1: நான் கேட்டிருக்கேன் இந்த பாடலை, கேட்டு பார்க்கலாம்.
0: சித்திரையில் நிலாச்சோறு என்ற படத்திலிருந்து கேட்போம்.

0: என் உன் விருப்ப பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மோண்டியில் தமிழ் வானொலி.
0: இந்த பாடல் கேட்டீங்களா ரதீஷ்?
1: அங்கம் பே வைரமே செல்லமே
0: செல்லமே அந்த பாடல். இந்த பாடலை இப்ப குறைய காலத்துக்குள் இந்த படம் வந்திருந்தாலும் இந்த பாடலை பார்ப்பதுக்கு முன்பாக நான் அதை கேட்டிருந்தேன். அதை கேட்கும்போது எனது தந்தையின் ஞாபகம் எனக்கு வந்திருந்தது. எப்பொழுதும் ஏனென்றால் பெண்கள் பெண் பிள்ளைகள் மேல் தந்தைக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும், ரொம்ப ஆசையாக அன்போடு இருப்பார்கள். அது ஆண் பிள்ளைகளிலேயும் விருப்பம் இருக்கும், இருந்தாலும் கூடுதலாக பெண். எங்களுடைய தந்தையார் அப்படித்தான், மிகவும் ஒரு மென்மையானவர். ஆனால் எப்பொழுதும் பெருசாக சொல்லி கொள்ளுவார். நான் பிறந்ததிலிருந்து தனக்கு இப்படி நடந்தது அப்படி நடந்தது என்றெல்லாம் சொல்லுவார். அப்போ அந்த நேரம் அந்த இந்த பாடலை கேட்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் எனக்கு. இப்போ கேட்ட உடனே எனது என்னுடைய தந்தையைத்தான் மீண்டும் ஞாபகப்படுத்தியது போல் இருந்தது இந்த பாடல். அந்த வருகிற எல்லாம் ஒன்று, ஒரு குழந்தையை எப்படி ஒரு தந்தை தாய் நினைத்து எவ்வளவு ஆதரவாக வளர்க்கிறார்கள், தன்னுடைய சாமி போலேயே தான் நினைச்சு அவர்கள் இருப்பார்கள். கடவுளுக்கு மேலாகத்தான் தங்களுடைய குழந்தைகளை பார்த்து கண்ணும் கருத்துமாக பார்ப்பார்கள். எப்பொழுதும் முத்தமிடுவார்கள். இவர்களை முத்தமிட்டு சென்றால் எங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கும் என்று நினைப்பார்கள். தொட்டு காலில் தொட்டு போட்டு போவார், கொஞ்சி போட்டு போவார். இதெல்லாம் ஒரு தாய் தந்தையருடைய அந்த அன்பின் காரணம். ஒரு கடவுளை விட மேலாக குழந்தைகளை தாங்கள் பாசம் காட்டி அது எங்கள் தெய்வம் என்று கருதும் அந்த மனப்பான்கு எல்லா தாய் தந்தையருக்கும் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதை பார்க்கும்போது எனது தாய் தந்தையர் ஞாபகம், அதிலும் எனது தந்தையாரை ஞாபகப்படுத்தும் ஒரு பாடலாக எனக்கு இருந்தது. அதனால் தான் அந்த பாடல் எனக்கு பிடித்திருந்தது. சரியா நான் சொன்னது?
1: சொன்னது எல்லாமே உண்மைதான்.
0: எல்லோருக்கும் இந்த அனுபவம் இருக்கும், தாய் தந்தையரிடம் இருந்து இந்த அனுபவம் இந்த பாசமும் இருந்திருக்கும். சரி, இப்போ உன்னின் விருப்ப பாடலாம் சரியாக சொல்லணும், இல்லாட்டி நீங்கள் சண்டைக்கு வருவீங்க. இது இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உன் இன் உன் என் ஐயோ எல்லாம் பிழைச்சி போச்சு.
1: உன் என் விருப்ப பாடல்.
0: அப்போ நான் எந்த பாட்டை எடுத்து வரேன்?

0: பாடல் வந்து ரிதுபேத கல்பன சாருத நல்கிய பிரிய பாரிதோஷிதம் போலே ஒரு ரோமஹர்ஷத்தின் புல்கிய. இந்த பாடல் தான் இது கே ஜே யேசுதாஸ் பாடின பாடல். கே ஜே யேசுதாஸ் அண்ட் கல்யாணி மேனன்.
1: இந்த பாடல் தமிழ் நேம் இருக்குதோ
0: அது கேட்கும் போதுதான் தெரியும், எனக்கு தெரியாது.
1: எனக்கு ஏதோ நீங்க இப்ப பாடும் போது அந்த ஒரு ராகம் தமிழ்ல இருக்கிறது போல இருக்கிறது, நாங்கள் பாடலை அதை கேட்கலாம். இந்த படமும் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இந்த படம்
0: இல்லை, இதும் நான் வரவில்லை. இந்த பாடல் இந்த படம் எல்லாம் வரும்.
1: நீங்க பிறக்கல, நீங்க வரல, நீங்க பிறக்கல அப்படியா? சரியா சொல்லணும். அப்ப இந்த இந்த பாடலை கேட்கலாம். நாங்கள் கேட்டுவிட்டு இது நீங்க பாடி நீங்க அந்த இந்த படமும் நீங்க பல தடவைகள் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா படம் இல்லையா?
0: இந்த பாடல் வந்து பாடல் டிவில பாடல் காட்சி நிறைய பாத்துருக்கேன். படம் ஒரு படம் வந்து டிவில எல்லாம் பார்க்கும் போது நிறைய விளம்பரம் வருது, அதனால சரியா பார்க்க
1: முடியல.
0: மட்டும் இல்ல, நமக்கு வேலை பிஸியா இருக்குது அப்படிதான். ஆனா முழுசா பார்த்த படங்கள் எல்லாம் நிறைய இருக்குது,
1: நிறைய இருக்கு. இப்ப வந்த படங்களை தான் நாங்கள் அடுக்கி கொண்டு பார்த்து கொண்டு போறோம். பழைய படங்கள் நல்ல படங்களா இருக்கும், நல்ல பாக்குறதுக்கு கதையை கொண்ட படங்களாக பாடல்கள் இனிமையாக இருக்கும் இல்லையா? இதையெல்லாம் நாங்க நான் இனி இப்ப
0: கண்டிப்பாக பழைய பாடல்கள் சரியா சொன்னா 916 24 கேரட்.
1: நிச்சயம் நிச்சயம். அப்ப நாங்கள் இந்த பாடலை கேட்போமா? உங்களுடைய பாடலை
0: இந்த பாடலை
1: எடுத்து வாருங்கள். அந்த பாடலை எடுத்து வாருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மூன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. விருப்ப பாடல், அதில் இப்பொழுது ரதீஷ் உங்களுடைய பாடல் எடுத்து வரப்பட்டது.
1: எப்படி இருந்தது பாடல்?
0: சூப்பர்
1: இருந்ததும்
0: கேட்க. இல்லை, நீங்கள் இன்றைக்கி எடுத்து வரலாம். அத்தனை பாடல் முத்தான பாடல்கள், நல்ல ஒரு பாடல், நாங்கள் கேட்காத பாடல். அந்த பாடல்களை கேட்கும்போது அந்த படங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் போல ஒரு ஆசை ஏற்படுகிறது. இப்போ நேர்கள் கூட அதை கேட்டுவிட்டு அந்த படம் என்னன்னு கேட்டு அந்த பாடலை அந்த படத்தை எடுத்து பார்ப்பார்கள். இப்போது தான் படம் எடுத்து உடனே பார்க்கலாம், உடனே இல்லையா? யூடியூப்பில் போனால் அந்த படத்தை எடுத்து நாங்கள் முழுமையாக பார்க்கலாம். இந்த பாடலில் கேட்கும்போது ஒரு மிக அமைதியான ஒரு இரு உள்ளங்களை தழுவி செல்ற பாடல் போல இருக்கிறது, அப்படித்தானே? அந்த பாடல் வரிகள் எனக்கு புரியாவிட்டாலும் அந்த விதமாக இருவருடைய அந்த நோக்கங்களையும் அதில் தழுவி செல்வது போல ஒரு ஏதோ எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. அப்படித்தான் குறைச்சறியுது, அப்படி குறைச்சறியும் நான்
1: சொல்றேன்னு சொல்றது ஒரு மலையாளம் மொழி
0: அதுதான் சொன்னேன். மலையாளத்துல தான்
1: நான் சொன்னது, இல்ல இல்ல நான் சொல்லி வந்த அதுதான். குறைச்சறியும் என்றதும் ஒரு மலையாள மொழி. நீங்க மலையாளம் படிச்சிருக்கிறப்போ இப்போ
0: இல்ல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க படிக்க. இப்ப பாருங்க, நீங்க எங்களோட ஜாய் ஆர்ஜியா இருக்கிறார், அவர் ஒரு மலையாள பையன், நீங்கள் இருக்கிறீங்க, இன்னும் பலர் வந்து சேரலாம் இல்லையா? அப்ப இப்ப எங்களுடைய நேயர்களை பாருங்க, மனோஜ் இருக்கிறார், மகேஷ் இருக்கிறார், மற்றது இப்பொழுது இன்னும் ஒரு அன்பு உறவு முரளிகிருஷ்ணன் என்று ஒருவர் காற்றலை இப்போ கேட்டுக்கொண்டிருந்தாலும் வருவதற்கு தயங்கி தயங்கி இருக்கிறார். இன்னும் பலர் இருக்கிறார்கள், தமிழ் பேசுகிறார்கள். அதுதான் மலையாள இருந்தாலும் அவர்கள் தமிழ் பேசி தமிழ், நாங்கள் படம் பார்ப்போம், நாங்கள் பாடலை கேட்போம், வானொலி கேட்போம் என்று சொல்லி விரும்பி கேட்கிறார்கள். அதே போல தான் இப்போ தமிழ் உறவுகள் கூட மலையாள படங்களை பார்க்கிறார்கள் இல்லையா? அதனால் தான்
1: மூன்று
0: பாடல்கள் நீங்கள் எடுத்து வந்து
1: விட்டீர்கள்.
0: என்னுடைய பாடல் இனித்தானே மூன்றாவது பாடல் வரப்போது. விருப்ப பாடல் அப்படி சொல்லிட்டேன், இல்ல இல்ல இது என்ன விருப்ப பாடல்னு நீங்க சண்டை பிடிப்பீங்க. அப்ப நீங்க இப்ப நான் எப்படி சொல்ல போறீங்க, இப்ப அடுத்தது யாருடைய பாடல் சொல்ல போறீங்க நீங்க?
1: இப்போ நீங்க தான் சொல்ல போறேன்.
0: விருப்ப பாடல் சொல்லிருக்கணும் அது சொல்றீங்க. இல்ல சரி, நீ எதுக்கும் கவனமா
1: இருக்கணும்.
0: அறிவிப்பு துறையில எத்தனையோ குழந்தைகள் என்ன வந்து குழந்தைகள் என்று சொல்லும் போது அறிவிப்பு குழந்தைகள், அவர்கள் எல்லாம் பெரிய வளர்ந்து என்னை விட வயசானவர்கள் கூட எனக்கு பக்கத்தில் இருந்திருக்கிறார்கள். அறிவிப்பு அதை கற்றுக்கொள்வதற்கு என்றால் அதை சொல்லிக் கொடுங்க. நான் பெரிய அதை பாண்டித்யம் பெற்றவள் எல்லாம் அந்த துணி, அதாவது ஊக்கம், துணிவை கொடுப்பது, அதுதான் என்னிடம் இருக்கிறது. துணிவு, பயம் இல்லாம பேசுங்க, நல்ல தமிழ் தெரிஞ்சுங்க பேசுங்க.
1: எல்லாமே தெரிஞ்ச ஆளுகளும் இந்த உலகத்துல யாரும் இல்லை.
0: இல்ல, நிச்சயமா அது உண்மை. அப்ப அவர்கள் எல்லாம் அதனால யாரையும் நீங்க பிள்ளையா செய்துட்டீங்கன்னு சொல்லவே மாட்டேன். பிழையா ஏதாவது சொன்னால் கூட அது திருத்திகளெல்லாம் முதல் தடவை எல்லாரும் அப்படித்தான் என்று சொல்லுவோம். ஏனென்றால் நாங்களும் அப்படித்தான், நான் கூட முதலில் அறிவிப்பு ஆரம்பிக்கும் போது அப்படி வேர் தொழுகும் நடுங்கினது கை காலெல்லாம் கிட்டு கிட்டு கிட்டு எனக்கு அப்படித்தான் இருந்தோம். அப்போ அது அந்த இதுகளெல்லாம் எங்கள்கிட்ட திருப்பி திருப்பி ஞாபகத்துக்கு வரும். அப்போ திருப்பி சொல்லுங்க, இப்போ என்ன அடுத்தது எப்படி சொல்லணும் அதை உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் எடுத்து வரணும், இல்லாட்டி பிழைச்சிரும் இல்லை. சூப்பர், இப்ப என்னாலும் நீங்க அது எந்த பக்கம் சொன்னீங்களே அப்பா. அல்லாட்டி நீங்க சின்ன பிள்ளைமாய் அடம் பிடிக்கீங்களே, இல்ல என்னொன்னு விருப்பம்ன்ட்டு சொல்லுறீங்க. சரி, அடுத்து நான் என்னுடைய பாடலை எடுத்து வர போறேன். இது வந்து ஆவாரம்பூ படத்துல இருந்து சாமி கிட்ட சொல்லி வந்து சேர்ந்தது இந்த செல்லக்கிளியேன்ற அந்த பாடல். அந்த படத்திலையும் பார்க்கும்போது நல்ல அருமையான காட்சி அமைப்பு மட்டும் இல்லை, அதை கேட்கும்போது சுகமாகவே இருந்தது. இரண்டு உள்ளங்களின் பரிமாற்றம், இரண்டு உள்ளங்களில் ஆழ்ந்த அன்பு, அது எப்படி அந்த அன்பை தெரிவிக்கிறார்கள், உண்மையான அன்பு. இப்பொழுதெல்லாம் அன்பு எல்லாம் சும்மா ஒரு தூசி போல, இப்போ எங்கள்ட்ட தூசி ஒரு வந்து கையிலேருந்தா அண்டு ஊதி விட்டா போவது போல தான் அன்பு இப்பொழுது இருக்கிறது. ஆனால் இந்த பாடலில் வரும் அந்த ரெண்டு உள்ளங்களும் ஆழ்ந்த அன்பு, ஒருதரை ஒருதர் விட்டு பிரியாமல் எப்படி சித்தரித்து சொல்லுகிறார்கள், சாமி கிட்டு சொல்லிவிட்டு சேர்ந்தது இந்த செல்லக்கிளியே என்று மிக அன்பாக சொல்லும் அவனுடைய அந்த வார்த்தையும், அதை அவனுக்கு எடுத்து உரைக்கும் அந்த தன்மையும், இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஏழ்மையான அந்த எளிமையான பாடல் வரிகள், எல்லோருக்கும் புரியக்கூடிய அந்த வரிகள், அதை கொஞ்சம் கேட்கலாமா, எடுத்து வரட்டுமா?
1: கேட்கலாம், கேட்போம்.
2: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.
0: இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இதில் அந்த கதாநாயகன் ஒரு அப்பாவி, ஒரு எல்லாவற்றிலும் ஒரு அப்பாவி, வாழ்க்கையிலே எதுவும் தெரியாத ஒரு குழந்தை உள்ளம் படைத்தவன். அந்த காட்சி அமைப்பையும் அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். அந்த அதனால் இதை ஒரு தடவை கேட்டுடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீர்கள். என் உன் விருப்ப பாடல். என் உன் விருப்பத்தில் அடுத்த பாடலையும் இந்த பாடலை எடுத்து வரலாம். ஏனென்றால் அவர் சற்று தன்னுடைய நிலை மறந்து இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பாட்டு கேட்டுட்டு ரதீஷ் இருக்கிறீங்களா? இல்லாட்டி நான் இந்த பாட்டில்
1: எடுத்து அது எப்படி சரி வரும்? என்னுடைய மலையாளம் பாடல் தானே.
0: அடுத்த முறை நிகழ்ச்சி எடுத்து வரைக்கும் தாளாட்டு பாடலாம் எடுத்து வரலாம்ன்ற நான். அப்ப நீங்க தூங்கி
1: தாளாட்டு பாட்டு நல்லதுதான். எல்லா பாடல்களும் கேட்கறதுக்கு இன்பமான பாடல்கள், எல்லாமே நல்ல பாடல்,
0: இனிமையான பாடல் இல்லையா? நான் நினைச்சேன் நீங்க பாடலை கேட்டுக்கொண்டு தூங்கி இருக்கலாம். இப்ப என்னடா ஒளிபரப்பு வந்து உங்களோட பாடலை நீங்க எடுத்து வர்றீங்க, அப்ப நாங்கள் அதை உன்னிப்பாக கேட்கிறோம். அது மாதிரி நான் என்னுடைய பாடலை என் கலையத்திலேருந்து எடுத்து வர்றேன். அப்ப நான் எடுத்து வரும்போது நீங்க அங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருப்பீங்க. அப்ப நல்ல இதமா இருந்தா அப்படியே தூங்கிருவீங்க இல்ல? அப்ப அப்படியே மெல்ல தூங்க வச்சுட்டு
1: சொன்னா இந்த பாட்டு, இந்த பாட்டுலாம் சில டைம்ல கேட்டா நமக்கு தெரியாம நம்ம தூங்கி போயிடுவோம். அதே மாதிரி நல்ல பாடல்,
0: நல்ல இனிமையான பாடல்,
1: அருமையான அருமையான அருமையான பாடல், அருமையான
0: பாடல். அப்ப இப்ப
1: இது யாரு? எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது நினைக்கிறேன்.
0: இந்த கேள்வியெல்லாம் என்னட்ட கேட்க கூடாது. யார் பாடினது, யார் இதை இசையமைச்சது, இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை. டக்குண்டு ஒரு சின்ன ஃபிங்கர் டிப்ஸ், அதாவது ஒரு விரலாலேயே டிக் டிக் டிக்கண்டு அதை தட்டி உடனே நீங்கள் அதை பார்த்துருவீங்க. அதனால அது உடனே
1: நம்ம சிலுவை சந்தனராஜ் அண்ணன் சொல்ல இப்படி இங்க இருந்து தட்டி விடுறேன், எப்படி சொல்லுங்க, இங்க தட்டி அங்க தட்டி
0: தட்டி விட்டா உடனே வருது என்று சொல்றாரு மாமா இல்லையா?
1: பாட்டு அனுப்புறது, பாட்டு அனுப்புறது
0: நிச்சயமா. இப்படி உங்களை மாதிரி எல்லா அறிவிப்பாளரும் என்னோட இருந்து இந்த இன்னொன்று விருப்பாளர் எடுத்து வர வேண்டும். ஷாகுல் ஹமீத் எடுத்து வந்திருக்கிறார் ஒரு தடவை. அதுதான் அவருடைய முதல் நிகழ்ச்சி, இந்த எண்ணொன் விருப்ப பாடல். அவர் முதல் முதல்ல இந்த
1: முன்னேற்றவில்லை, ஆனாலும்
0: பார்க்கலாம். அது என்னுடன் பதிவு இருக்க வேண்டும், அதை எடுத்து வரலாம். நான் ஒரு தடவை எடுத்து வரலாம், அங்கே தேடி எடுக்க வேண்டும், எடுத்து வரலாம். அப்ப இது எண்ணொன் விருப்ப பாடல் தானே இப்பொழுது?
1: ஆமா
0: சரியா நான் சொல்றது?
1: சரி சரி.
0: அப்ப நான்
1: விருப்பம்
0: என்ன, நீங்க தானே சொல்லுவேன். நான் என்ன விருப்பம் பாடலன்னு சொல்லும்போது சரி என்றீங்க. அதுக்கு நீங்க என் விருப்பம் உண்டு, உங்களோட விருப்பத்தை சொல்றீங்க. நான் எந்த பாட்டை எடுத்து வரலாம்? அப்ப எப்படி உன் என் விருப்ப பாடல்? சரியா, அப்ப அப்படித்தான் சொல்லணும்.
1: எனக்கு அடுத்த பாடல் வந்து இனா என்ற திரைப்படத்துல இருந்து வெள்ளி சில்லம்பிதறி துள்ளி துள்ளி ஒழுகும் பொறி நூற சீதரும் காட்டருவி பறையாமோ நீங்கானு சங்கமம் எங்கானு சங்கமம். பாடியவர் கிருஷ்ணச்சந்திரன்.
0: இந்த பாடல்ல ஒரு தமிழ் பாட்டு இருக்கிறது.
1: படிக்க வச்ச டீச்சர் நீங்க.
0: அந்த பாடல் இனிமையான பாடல் அல்லவா? இருமொழி பாடல நீங்க எடுத்து
1: நல்ல பாடல்
0: நினைக்கிறேன் அந்த பாடலை அந்த இசையோடு. அப்ப
1: ஆமா, அது தமிழ்ல வந்து இளையராஜா
0: இதுக்கு உங்களுக்கு ஒரு வயசு. சரி, ஆனா இருந்தாலும் இப்ப நீங்க அந்த படத்தை பாத்திருப்பீங்கல்ல, அந்த படத்தை?
1: ஆமா, இல்ல அதனால இந்த படம் வந்து அவ்வளவு வருஷம் இல்ல, ஒரு 10-18-19 வருஷம் தான் இருக்கு.
0: உங்களோட பிறந்திருந்தாலும் நீங்க வளர்ந்த பிறகு அது அப்படியே தானே இருக்கு, அப்ப நீங்க பாத்திருப்பீங்க அப்படித்தானே? நீங்க தான் வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்க. அந்த படம் அப்படித்தானே இருக்கு, அது எடுத்த மாதிரி
1: படம் வந்து 19 வருஷம் இல்ல, 82 இருந்தது.
0: 82ல வந்தாலும் படம் அப்படியே தான் இருக்கு, எடுத்த கதை மாறையில. ஆனா உங்களுடைய வளர்ச்சி மாறிட்டு,
1: கதை மாறவில்லை. ஆமா ஆமா, கதை மாறவில்லை, பாடல் மாறவில்லை,
0: ஒன்றும் மாறையில, உங்களோட வளர்ச்சி மாறிட்டு. அதனால நீங்க அந்த படத்தை பார்க்கலாம்.
1: இதுல வந்து ஒரு 10-15 வயசு இருக்கும் இந்த திரைப்படத்துல.
0: ஓ, அவர் நடிச்சதா இந்த பாடல்?
1: ஆமா, அவரோட பேர் வந்து மலையாளத்துல வந்து மாஸ்டர் ரகு என்று சொல்லும், தமிழ்ல வந்து கரண்.
0: நல்ல நடிகன்.
1: பாட்டு நல்ல நடிகன் இந்த. ஆமா ஆமா, இந்த பாடல் காட்சி பார்த்தா தான் தெரியும், நல்லா சூப்பரா இருக்கு.
0: அப்ப நான் நினைக்கிறேன், அப்ப அவருக்கு உங்களை விட வயசு கூட பாத்தீங்களா?
1: எனக்கு ஆமா ஆமா, என்னை விட வயசு கூட. ஆனா அவரை பார்த்தா இப்போ வயசு ஆன மாதிரி இல்ல, நான் தான் கிழவன் ஆயிருக்கு.
0: உங்களை விட அவர் வயசு குறைஞ்ச ஒரு மாதிரி இருக்குது இல்லையா?
1: ஆமா, எனக்கு இப்போ வயசு ஆசியான மாதிரி.
0: நல்ல பிள்ளை இவர். இவர
1: நீங்க பாத்துருக்க, நீங்க பாத்துருக்கல என்ன? நான் வந்து முடியெல்லாம் இல்லாம விக் வச்சுதானே வந்து.
0: அதான் நீங்க அந்த பீச் பக்கம் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சீங்க.
1: உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குதே,
0: பரவாயில்லையே. காத்து
1: அதெல்லாம் இல்ல டீச்சர், அதெல்லாம் சரி. நீங்க எங்க இருந்து வாங்கினது? ஆமா,
0: நான் போட்டுக்கொண்டு வந்த விக்கா.
1: ஆமா,
0: உண்மைதான். அது இல்ல, அப்படியே நட்டு விடுறது தெரியுமா? இப்பொழுது முடிய நட்டு விடுகிறார்கள். கடவுள் கொடுத்த அழகு இருக்கு அல்லவா? அது நாங்க
1: நட்டு விடுறது இல்ல, இப்படி நட்டு விடுறதுன்னு சொன்னது நான் கேள்விப்பட்டு இருக்குது. இந்த காய்கறிகள் எல்லாம் நட்டு விடும் அந்த
0: அதே மாதிரி
1: இல்ல, அதுக்கெல்லாம் நம்ம மருந்து நிறைய இதெல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி தலைக்கு ஏதாவது கொடுக்கணுமா?
0: இல்ல, உண்மையா ஏதோ இல்ல, அப்படி அண்டல்ல, அதுக்கு ஏதோ மெடிசின்ஸ் இருக்கிறதா உட்கொள்ள வேணும்னு எனக்கு தெரியல. பல பேர் செய்திருக்கிறார்கள் அப்படி. ஆனா இருந்தாலும் அந்த நட்டது வந்து அப்படியே தெரியும், அது நட்டது போல அப்படி அவர்களிடம் அந்த முடி அது வித்தியாசமாக இருக்கும். நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அது கொஞ்சம் வேதனையான ஒரு விடயம். ஆனால் இவர்கள் கடவுள் தந்த இயற்கை அழகு இருக்கிறது. கடவுளே சொல்லியிருக்க, முதுமை வரும்போது அந்த முடிகள் எல்லாம் கொட்டி வரும், அதில் கூட ஒரு அழகு இருக்கிறது தானே. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ உங்களுக்கு என்ன ஒரு 5 வருஷத்தில் முடியெல்லாம் கொட்டி நீங்கள் மொட்டையாக வரும்போது நீங்கள் அழகாக இருப்பீங்க ஒரு வகையில்.
1: இல்ல, அது வந்து அப்படியே இல்ல, சத்தியமா சிரிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அது ஒரு அழகு அழகுதான்.
0: அழகுதான். ஆனா நீங்க
1: நம்மள மதிக்கணும். இல்ல இல்ல டீச்சர், நம்மள மதிக்கணும். எப்படி? ஒரு வாய் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு 50-60 வயசானா,
0: இப்ப நீங்க
1: அந்த முகத்துல பாக்க,
0: முதல்ல நீங்க
1: கேளுங்க,
0: முதல்ல நீங்க டீச்சர்ன்றத நிப்பாட்டுங்க, மீரான்னு சொல்லுங்க. என் டீச்சர் கடைசியா நான் இப்ப இனி இப்ப இங்க பிரம்பு கொண்டு எல்லாருக்கும் படிப்பு டீச்சர் வேலை செய்ய வேண்டி வந்துவிட்டேன். இங்க சிங்க ஸ்டூடெண்ட்ஸ் குறைவு இந்த சிட்டியில.
1: அப்போ
0: இங்க இங்க வரமாட்டாங்க என்னட்ட படிக்கிறது.
1: அப்போ
0: இப்ப இல்ல, நான் கேக்குறேன்,
1: நமக்கு இப்ப ஒரு மதிப்பு, ஒருத்தருக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கு, அது வந்து எல்லா விதத்திலும் இருக்குது. இப்ப ஒரு 60 வயசானா அவரோட முகத்துல பார்த்தா இவருக்கு 60 வயசு இருக்குது என்றது தெரியணும். அது ஏன் தெரியுமா? அப்படி இல்லாம 60 வயசான ஆளு ஒரு 35 வயசான ஆளு மாதிரி இருந்தா, இல்லாட்டி ஒரு 40 வயசான ஆளு மாதிரி இருந்தா, இந்த 40 வயசான ஒரு ஆள் வந்து அவரை பார்த்து எடா போடா என்ன எல்லாம் சொல்லும். புரியுதா?
0: அது உண்மை. அது அப்படி சொல்வது மட்டும் இல்ல, ஃப்ரெண்டா இருப்பார்கள் எல்லாரும். ஃப்ரெண்ட் போல பாவி,
1: ஃப்ரெண்ட் இல்ல, அது எல்லாருக்கும் பிடிக்காது.
0: உண்மைதான்.
1: அப்போ அவரோட முகத்துல பார்த்து வயசு தெரிஞ்சா அது நல்லதுதான்.
0: அப்ப டை அடிக்க, இப்ப டை அடிச்சதால ஒரு வயசு ஒரு படி குறைகிறது, அப்ப அதையும் அடிக்காம இருக்கணும் இல்ல அவங்க இல்லையா?
1: டெய் அடிக்கிறதும் நல்லா இல்லை. நம்ம இப்போ நம்ம தலை அஜித் பாத்தியா சினிமா நடிகர்,
0: இன்னொரு கச்ச சொல்லுங்க, இன்னொரு கச்ச சொல்லுங்க. டை அடிக்கிறது அடிக்கிறார்கள் இப்ப வயசு போகப்போ எல்லாரும். அதே மாதிரி இப்ப குழந்தை பருவத்திலையும் கொஞ்சம் இளம்பருவத்திலையும் அந்த சொல்லுகிறார்கள் என்னென்றால் அது செல்ல நிறைய அது இடையிடையே வருகிறது. மற்றது இன்னும் உண்டு, இவர்கள் பாவிக்கும் அந்த ஷாம்போ மற்றது சில இதுகளாலும் அந்த நரைகளை ஏற்படுவது, அதை பார்த்துட்டு இவர்கள் டை அடிக்கிறார்கள். அதனால தான் நான் அப்படி கேட்டேன். இல்லை உண்மையிலே அது பரவாயில்லை என்றால் முடியல, கருத்த நிறம் கொஞ்சம் அழகை கொடுக்கும், அதாவது ஸ்மார்ட்னஸ் இல்லையா,
1: நம்மளோட முகத்தை பாக்கும்போது ஒரு சேஞ்ச் வேணும்.
0: அப்ப என்ன செய்யலாம் நீங்க?
1: இப்போ நான் வந்து இப்போ ஒரு 18 வயசான ஒரு பையன் ஒரு டைட் பேண்ட்டு டைட் ஷர்ட் எல்லாம் போடுது, அதே மாதிரி 60 வயசான ஆளு போட்டுட்டு போனா எப்படி?
0: அது அழகு இருக்காது.
1: நல்லா இருக்கு,
0: அழகு இருக்காது.
1: அதுல அதே மாதிரிதான் நம்மளோட ஃபேஸ் கட்லயும் ஒரு வித்தியாசம் வரணும்.
0: அதுலயும் ஒரு வித்தியாசம், அது மாற்றங்கள் வர வேண்டும் இல்லவா? உடையில மட்டும் இல்ல, உடல்ல மாற்றம் வரும்போதும் அதை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் செய்யலாம், ஆனால் முழுமையாக மாற்ற வேண்டும் என்ற அல்ல இல்லையா?
1: இப்போ இந்த நியூ ஜெனரேஷன், இப்ப நியூ ஜெனரேஷன் எல்லாம் சொல்லுது, எப்போ நியூ ஜெனரேஷன் இருக்குது பழைய காலத்திலயும், ஆனா இப்ப சும்மா சொல்லுதோ தெரியாது, நியூ ஜெனரேஷன் சொல்லுது. ஆனா இந்த காலத்துல முடி வளர்த்தி முடியெல்லாம் நல்லா நீட்டா வளர்த்தி இப்போ பசங்கள் எல்லாம் ஒரு 18 வயசான பசங்கள் எல்லாம் நடக்குது, அதே மாதிரி எல்லாம் 60-50 வயசானவர் நடந்தா எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா?
0: அது சரி, வித்தியாசமா இந்த மஷ்ரூம் கட்டலாம்
1: பட்டினா முடியெல்லாம் இல்ல இல்ல முடி தாடி எல்லாம் வளர்த்தலாம், அதுக்கு ஒரு முறை இருக்குது, அவருக்கெல்லாம் அதெல்லாம் செய்யலாம் பரவாயில்ல. ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு இதுல முடியெல்லாம் வளர்த்தி போனா அந்த சின்ன குழந்தைகள்லாம் பார்த்த பயந்து ஓடிடும்.
0: நிச்சயம் உண்மை. இப்போ யங் இளம் பருவத்தினர் வெட்டி இருக்கும் முடி மாதிரி எல்லாம் வெட்டினா வயசானவர்களுக்கு அதை பார்க்க இது என்னன்ற ஒரு சலிப்பு ஏற்படும். அந்த தோற்றத்துக்கு ஏற்றமாயி அவர்கள் இருக்க வேணும். அப்போ தான் அது ஒரு ஆசை, ஒரு அவர்களிடம் மதிப்பு ஆசை ஒரு காதல் ஏற்படும். உண்மையா? அது உண்மை. ஒரு பாக்கேக்க இவர் சின்ன பிள்ளை மாதிரி இவர் ஒரு வித்தியாசமாக உடுத்திருந்தால் அதை வித்தியாசமாக தலை வாரி இருந்தால் எங்களுக்கு இது என்ன என்ற யோசனை வரும் இல்லையா? சரி. அப்ப
1: ஆனாலும் முடி வளர்த்துனது முடி நல்ல நீட்டமா வளர்த்தது நல்லதுதான், அது அழகா கொண்டு நடந்தா நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், நான் நீங்க அதை
1: இப்ப நம்ம வந்து இது சொன்னதுக்கு காரணம் முடிய பத்தி ரெண்டு பேரும் பிக் தானே, அதனால
0: எங்க பயம் இல்லாம பேசுறோம் நாங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்ன முடி எலும்புன்னு எடுத்து வச்சிருவோம் நாங்க இல்லையா?
1: ஆமா, எந்த எப்படி போனாலும் அது காலையில இருந்து போனாலும் வேற வாங்கி வைக்கலாம்.
0: அது எதுக்கும் கொடுக்க, இப்ப ஒரு ஒரு ஒரு நகைச்சுவை இருக்கிறது, நீங்க இவ்வளவு நீட்டு முடியா இருக்கே என்ன ஷாம்பு வைக்கிறீங்க? நான் சன்சில்க் வைக்கிறேன். அப்போ இந்த முடியை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யறீங்க? எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி எல்லாம் பாதுகாத்து அப்படி பின்னி நல்லா அழகா வச்சிருக்கிறேன். அப்ப இரவுல நீங்க முடிய என்ன எப்படி நீங்க வச்சு முடிஞ்சு கொண்டு படுப்பீங்க? சில பேர் பின்னி கட்டி படுக்கிறதானே. இரவுலதான் நான் பாதுகாப்பா வைக்கிறது என்னண்டா கலட்டி ஆணில ஒழுவிட்டு என்று சொன்னது போலதான். இப்ப நான்
1: நமக்கு இப்போ குழந்தையெல்லாம் சின்ன குழந்தையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆசை இருக்கு, ஆனா ஒரு பயம். அது ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியாது இது ஓட்டி வைக்கிற முடியும்னு. அவரு சும்மா எல்லாரோடையும் தலையில பிடிக்கிற மாதிரி பிடிச்சு அவரு கையில எடுத்து
0: சவசந்தில குழந்தையில தூக்க கூடாது, டக்குன்னு இப்படி பிடிச்சு இழுத்து விட்டுருவார்கள்.
1: அவருக்கு தெரியாது.
0: சரியா? அப்ப இப்ப என்ன விருப்ப பாடல் அல்லவா?
1: இப்போ ஆமா ஆமா ஆமா இல்ல இல்ல இல்ல என் விருப்ப பாடல்
0: இல்ல இல்ல உங்களுடைய விருப்ப பாடல் இப்ப
1: ஆமா ஆமா அது வந்து வெள்ளச்சில்ல மிதரி நான் சொல்லிட்டேன்
0: நிச்சயமா அந்த பாடலை எடுத்து வரலாம் நாங்களா கேப்போம்
1: ஆமா ஆமா எடுத்து கேப்போம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீர்கள். ரதீஷ், இனிமையான பாடல் கேட்க, நல்ல ஒரு பாடல், சூப்பர், நல்ல ஒரு பாடல் தெரிவு செய்திருக்கிறீங்க. எங்களுடைய காட்டிலேயும் வந்து இந்த பாடலை விரும்பி நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரெண்டு மூன்று தடவை எடுத்து வந்து ஆகிவிட்டதுன்னு நினைக்கிறேன் இவருடைய இந்த பாடல்.
1: இந்த பாடலும்
0: இந்த பாடல் நீங்கள் வந்து கேட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுவும் சிந்தனை செல்வன் அவர்களோடு அறிவிக்கும் போது நீங்கள் ஒரு தடவை வந்து கேட்டு இந்த பாடல் கொடுத்துருக்குறோம். அந்த ஞாபகம் எல்லாம் இருக்குது. சரி, இப்போ அடுத்த என் உன் விருப்ப பாடலுக்குள் செல்லலாம். எடுத்து வரட்டுமா?
1: எந்த பாடல்?
0: இது உங்களோட பாடல் இல்லை, எந்த பாடல்?
1: ஆமா, புரியுது, அந்த பாடல் அது.
0: இது வந்து வெயில் திரைப்படத்தில் இருந்து உருகுதே மருகுதே என்ற ஒரு பாடல். என்னடா உருகுதே மருகுதே என்று வருது, இதில் சாமியை காணையிலேன்னு கேட்க போறீங்க நீங்க. இதுல சாமி இடைக்குல வருது, சாமி பார்த்து கும்பிடும் போது அது கண்ண மூடி உன்னுருவம் தான் தெரிகிறது, உன் ஞாபகம் தான் வருகிறது என்று அந்த வார்த்தை வரும். அதனால இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, ஆனால் உண்மையிலேயே மனசுல எதுவும் இல்லாமல் தெய்வத்திடம் சென்றால் அதைத்தான் தரிசிக்க வேண்டும். அந்த நேரம் கூட உண்ட ஞாபகம்தான் எனக்கு என்று சொல்லும் இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த பாடலும் ஒரு நல்ல இனிமையான நல்ல ஒரு பாடல். பாடலை கொண்டு வரலாமா? எடுத்து வரட்டா?
1: கொண்டு வரலாம்.
0: சண்டையில் தானே எடுத்து வரணும் இந்த பாடலை?
1: சண்டை இல்லை, நல்ல பாடல் தானே, நமக்கு ஆசையா இருக்கு கேட்கலாம். கொண்டு வாங்க,
0: கேட்கலாம். என்ன தூக்கம், எடுத்து வரலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியில் என் உன் விருப்ப பாடல். ரதீஷ் இருக்கிறீங்களா?
1: உன் விருப்ப பாடல்.
0: ஓ, அது சரி. அடுத்தது
1: எம்டிஆர் எஃப்எம்
0: நிச்சயமா. அடுத்து உங்களுடைய பாடல், இனிமையான பாடல் இல்லையா இந்த பாடல்? திடீரென்று இப்ப என்னென்றால் நீங்கள் தெரிவு செய்த பாடல் எனக்கு
1: இப்போ நம்ம ரெண்டு பேரும் பாடல் எடுத்துட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் நீங்க சொல்லுது நல்ல பாடல், நான் சொல்லு நல்ல பாடல், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம காட்டில வந்து நம்ம நேருக்கு வந்து சொல்ல வேணும்.
0: அது நிச்சயம், அது நாங்கள் அதை அறிவி கொடுக்க வேண்டும், அப்பதான் தெரியும். இன்னும் உண்டு,
1: நல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லணும் பாடல்கள்,
0: இல்லையாண்டா இல்லையான்னு சொல்லணும், இல்ல சரி இல்ல
1: அதுதான்
0: அப்படி சொல்லணும். ஆனா ஒரு ஒரு விடயம் இருக்கிறது இல்லம்மா ரதீஷ், மனித நேயம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது யாரையும் ஐயோ சரியில்லை என்று சொல்ல மாட்டார்கள் யாரும், புண்படாமல் இருப்பதற்காக தான் சொல்லுவார், தனிப்பட்ட முறையாக சொல்லுவார்கள். இப்ப அது நல்ல மேனால் வெளிப்படையாக சொல்லும் போது சற்று இப்ப நிகழ்ச்சியில் எடுத்து வரும் அறிவிப்பாளருக்கு சற்று ஒரு தயக்கம் வரும், பேர்ந்து ஒரு நிகழ்ச்சி எடுத்து வர, அதனால சொல்ல மாட்டார்கள். இதை முதலே சொல்லிட்டேன், என்ன இந்த நிகழ்ச்சி நான் எடுத்து வர,
1: அது சொல்லாம இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நம்ம எம்டிஆர்ல
0: சொல்லுங்க,
1: நம்ம எம்டிஆர் ஏன் தெரியுமா? நம்ம எம்டிஆர்ல வேற எல்லாரும் அறிவிப்பாளர் தான்,
0: எல்லோரும் திறமையானவர்கள், அதுல எந்த ஒரு
1: இல்ல இல்ல எல்லாரும் இல்ல, நீங்க சரியா உங்களுக்கு புரியல நான் சொன்னது. நான் எடுத்துட்டு வர பாடல், நீங்க எடுத்துட்டு வர பாடல் நல்லா இல்லையன்னு யாரும் சொல்ல மாட்டேன். அது ஏன் தெரியுமா? ஒரு அறிவிப்பாளர்
0: நிச்சயமா, அதாவது வந்து பேசுற நேர்கள் எல்லாம் அறிவிப்பாளர்கள் தான்.
1: அப்போ அவரும் வந்து எடுத்துட்டு வர பாடல்களை பத்தி நம்மளும் சொல்லணும் இல்ல?
0: நல்ல மூளை உங்களுக்கு, அதனால சொல்ல மாட்டார்கள். மற்றது இன்னும் உண்டு, என்னுடைய மனநிலையை சொல்றேன். இப்ப என்னட்டு வந்து யாரும் சொல்லலாம், நீங்க இன்னைக்கு எடுத்து வச்ச நிகழ்ச்சி சரியில்லை, நேரடியாகவே காட்டலையில் சொல்லலாம், நான் அதை ஏற்றுக்கொள்கிற தன்மை எனக்கு இருக்கும் அந்த நிகழ்ச்சிகளை பற்றி. மற்றது என்னுடைய குழந்தைகளாக, என்னுடைய அறிவிப்பாளராக இருக்கிறவர்களை பற்றி என்னிடம் சொன்னால் எனக்கு மனம் தாங்காது, எனக்கு அது இப்போ பொறுத்து கொள்ள முடியாத ஒன்றை, அதனால தான் நான் அந்த காட்டலில் சொல்ல வேண்டாம்னு சொல்வதற்கு காரணம் என்றால், ஒரு குழந்தைக்கு தட்டி கொடுத்து தனிப்பட்ட முறையாக தண்டிக்கும் போது தான் அதை வளர்ச்சி அடையும். ஒரு பெரிய கூட்டத்தில் வச்சு அதை மானபங்கம் படுத்தினால், அதை சொல்லி கொடுத்தால் அவருக்கு ஒரு மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். அது எல்லோருக்கும் புரிந்த
1: ஒன்று,
0: அதனால சொல்லக்கூடாது. இது வந்து இந்த காட்டிலை என்றது உலகெங்கும் பறந்து செல்கிறது. நான் நீங்க இப்ப பேசுறது டக்குண்டு போயிடும், இப்ப நான் பேசுறது கண்டதுக்குண்டே போயிடும், எங்கட மாமா ஊதுற காத்து மாதிரி போயிடும். அப்ப அதனால நாங்கள் கவனமாக பேசுறோம், கவனமாக இருக்கிறோம். அதனால தான் அந்த மற்றவர்களை பற்றி கூற, யாரை பற்றியும் சொல்லக்கூடாது, தனிப்பட்ட முறையாக அதை எடுத்து திருத்தி கொள்ளலாம். இப்ப நாங்கள் உன் என் விருப்ப பாடல், என் பாடல் தானே வந்தது, உன் என் விருப்ப பாடல் என்ன? நான் சண்டை பிடிக்க எனக்கு விருப்பம் இல்லை, பாவம் நீங்க. உங்களுடைய அடுத்த பாடல் என்னன்னு பார்க்கலாம், கேப்போமா?
1: என்னுடைய அடுத்த பாடல் வந்து
0: என்ன, நீங்க பாடுறதுக்கு
1: வந்து
0: இல்ல இல்ல, இன்னொரு தடவை கொஞ்சம் சத்தமா பாடணும், நீங்க பாடுறது வெளியில வர இல்ல.
1: அழகே நின் மிழி நீர்மணியே குளிரில் தூவருது,
0: வந்துருச்சு.
1: திரைப்படம் அமரம், அமரன் என்றில்லை அமரம்,
0: அமரம் தமிழ்ல அமரன் நண்டு வந்தது. இது வேறொரு
1: படம், நம்ம கார்த்திகன் நடித்த படம்,
0: கார்த்திகன் நடித்த படம். ஆமா ஆமா
1: ஆமா. இந்த பாடல் அமரம் என்ற திரைப்படத்தில் இப்ப நான் பாடின பாடல் பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், கே எஸ் சித்ரா, மியூசிக் டைரக்டர் ரவீந்திரன் தான், ரவீந்திரன் மாஸ்டர்.
0: இந்த பாடல், அந்த பாடல் என்ன உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கிறது? நீங்க பாத்தீங்களா? நிறைய நேரம் நிறைய தடவை பாத்திருக்கிறீர்களா?
1: இந்த படம் பாத்தீங்களான்னு கேட்டா நான் பாத்திருக்கேன் இந்த படம், மம்முட்டியோட படம், நல்ல ஒரு படம், சூப்பர் படம். இது வந்து கடல், கடல் தெரியுமில்ல, கடல்
0: கடல் கடல் கடல் தொழில்.
1: கடலோட ஆமா ஆமா
0: கடல் தொழில் செய்பவர்கள்.
1: கடல் ஆமா கடல் தொழில் செய்வ
0: மீனவர்கள்.
1: ஆமா ஆமா அவரோட படம்.
0: பாடல்கள்
1: எடுத்து
0: வருவோமா?
1: ஆமாம் எடுத்துகிட்டு வரலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீர்கள். ரதீஷ், அந்த பாடலில் என்ன நடந்தது? நின்று விட்டதே,
1: தெரியலையே.
0: அது சற்று முழுமையாக வரவில்லை போல் இருக்கிறதே. எப்படி அது சாத்தியக்கூறாகும்? ஏனென்றால் அது முழுமையான பாடல் வந்திருக்க வேணும் இல்லையா? அது முழுமை பெறவில்லை.
1: பாடல் வந்து இனி ஒரு கொஞ்ச நேரம் கூட இதா இருக்கும் நினைக்கிறேன்.
0: இதோட முடிந்து விட்டு என்று சொல்லுகிறீங்களா? இருந்தாலும் நல்ல நல்ல இனிமையான பாடல் இது. நீங்க கேட்டு வந்தீர்கள். உண்மையாக நல்ல ஒரு காட்சி அமைப்பு, நல்ல பாடல், நல்ல பாடல். அந்த படம் கூட நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இல்லையா? ஒருத்தரை வர்ணிக்கும் தன்மை இருக்கிறது அதுல நினைக்கிறேன்.
1: நல்ல படம், நல்ல
0: சரி. அப்ப நான் இப்ப என்னுன் விருப்ப பாடல நிறைவாக கொண்டு வரலாமா, அல்லது நீங்க ஒரு மலையாள பாடல் எடுத்து வர போறீங்களா?
1: இந்த படம், இந்த அமரம் திரைப்படம் வந்து நம்ம தேவர் மகன் பிலிம் இருக்கிறார். தேவர் மகன் திரைப்படம்,
0: தேவர் மகன் படம்,
1: அதோட டைரக்டர் இந்த அமரம் திரைப்படத்தோட இவரு வந்து பரதன். பரதன்,
0: பரதன் அவருடைய படம்.
1: ஆமா ஆமா,
0: நல்ல ஒரு படம்.
1: அவரோட படம் வந்து எனக்கு, அவரோட படம் பார்க்கும் போதுல எனக்கு நம்ம தமிழ் பாரதி ராஜா டைரக்டர்
0: அவரோட
1: ஞாபகம் தான் வரும். அவரும் இவரும் ஒரே மாதிரி படங்கள் தான். பெரிய பெரிய சிட்டி எல்லாம் கிடையாது. ஆமா, பெரிய பெரிய சிட்டி எல்லாம் கிடையாது இவரோட படத்துல எல்லாம். நம்ம ஊர்ல இருந்து எடுக்கிற படங்கள்
0: உண்மையாக நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல ஒரு அழகான ஒரு பாடல். அந்த பாடல் வரிகள் எங்களுக்கு புரிந்தால் இன்னும் எங்களே அது ஆசையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று அவர்களை ஒருதர் வர்ணித்தது போல, புகழ்ந்தது போல இருந்தது. எனக்கு ஒரு ஊகம் அது. சரியா நான் சொல்றது? ரதீஷ்,
1: என்னடா
0: பீம்ல இருந்து இறங்கிட்டீங்களோ இப்படி எல்லாம், என்னடா தூரத்துல தூரத்துல இருக்கிறதால கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா? இருந்தாலும் ஒரு நல்ல விடயம். சரி, நான் என் உன் விருப்ப பாடல நிறைவாக வரும் பாடலை எடுத்து வருகிறேன். என் விருப்ப பாடலை இப்ப தொடக்கியது நீங்கள். நீங்கள் தான் முதல்வராக இருக்கிறீங்க, முதல் இடத்துல இருக்கிறீங்க. முடிப்பது நான் ஒரு கடைசி பிள்ளையாக இருக்கிறேன். முடிக்க போறேன் பாட்டு இல்லையா?
1: எந்த பாடல் என்று கேட்டு பார்க்கலாம்.
0: இப்ப நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இப்ப எங்களுடைய உங்களுடைய அறிவிப்பு துறையில நீங்கள் முதன்மை பெற்று இருக்கிறீங்க. நீங்க முதல்வராக, முதல் பாடலாக எடுத்து வந்து முன்னுக்கு, நீ உங்களுக்கு தான் பிரைஸ் கிடைக்க போகுது. நான் ஒரு கடைசி பிள்ளையாக இருக்கிறேன். நீங்கள் வெற்றி பெறுவதை பார்த்து ரசிப்பது போல எனக்கு ஒரு ஆசையாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த பாடல் என்னத்தை குறிக்கிறது என்றால், நான் விரும்பும் பாடல் இது. இந்த பாடலில் ஊரெல்லாம் சாமியாக பார்க்க முன்னே ஒரு தாரமாக நான் நினைக்கலாமா என்று வருகிற அந்த வரிகள் ஒரு பெண்ணின் உணர்வு. அதாவது பாவம், அவள் ஒரு சின்ன பெண், அவளை எல்லாம் ஊர் எல்லாம் போற்றி புகழ்ந்து ஒரு சாமி என்ற ஸ்தானத்தில் வைக்கிறார்கள். அந்த படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு சில நேரம் இது என்ன இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி எழுகிறது. இப்படியெல்லாம் வேண்டாம் என்ற கேள்விக்குறி. ஆனால் பாடலின் அமைப்பில் கேட்கும்போது எங்களுக்கு அந்த இருவருடைய உள்ளங்களில் இருக்கும் தடுமாட்டங்கள் என்ன செய்வது என்ற அந்த இது தெரிகிறது. அந்த பாடலை கேட்கும்போது ரொம்ப எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த பெண்மையின் உணர்வை புரியாதவர்களாக இருக்கிறார்கள். அதே போல புரிந்த ஒருதர் இருக்கிறார் என்பது போலவும் அந்த பாடல் உணர்த்துகிறது. நாங்கள் அந்த பாடலை ஒரு தடவை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியில் ஏன் உன் விருப்ப பாடல். ரதீஷ் இருக்கிறீங்களா? கொஞ்சம் பயம்தான் எனக்கு. எங்க பீமா விட்டு இறங்கிட்டீங்களோ, அல்லது தேநீர் குடிக்க போயிட்டீங்களோ, அல்லது ஏதாவது வாங்க?
1: இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் வரும்போது எப்படி
0: உண்மையா? அந்த சும்மா நாங்கள் பாடல் வருது, ஒரு ஒரு அன்பு உறவு வந்து கேட்கும் போது அவருடைய பாடலை உண்ணி கேட்க, எனக்கு அதான் விருப்பம். ஒரு அன்பு உறவு இப்ப நேர்கள் வந்து கேட்கிறார்கள், அந்த பாடலை எல்லாம் நான் இருந்து பொறுமையாக இந்த நேர் கேட்டிருக்கிறார், இந்த பாடலை ஒரு தடவை கேட்கலாம் என்று நம்ம எனக்குள்ளே உள்வாங்குவது. அது எல்லோருக்கும் தேவை, எல்லோரும் அதை செய்கிறார்கள். ஆனால் எங்களுடைய வானொலியை கேட்பவர்களில் அதை முழுமையாக சேர்வது யார் என்று நீங்க சொன்னீங்கடா கேட்டிக்காரன், உங்களுக்கு பரிசு இருக்கு. அப்படி நேர்களுடைய பாடல் எல்லாவற்றையும் இப்ப எப்படி என்றால், இப்ப நீங்க ஒரு பாட்டு, நேர்கள் எல்லாரும் வந்து பாடல் கேட்கிறாங்க,

0: அந்த பாடல்கள் அனைத்தையும் உன்னிப்பாக உள்வாங்கி கேட்கும் ஒரு நபர், எனக்கு தெரிஞ்ச மட்டும் எங்கள் வானொலியை கேட்பவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா கேட்டிக்கார்.
1: சந்தனம் இருக்குதா அவர்கிட்ட?
0: ராஜா போல இருப்பார்.
1: சந்தனம் இருந்தா அது சந்தனராஜ் தான், சிலுவை சந்தனம்,
0: சிலுவை சந்தனம் ராஜா சிதம்பரம் எங்களுடைய மாமா தான். அவர் எல்லாருடைய பாடல்களையும் கேட்டு ரசிப்பதிலும், எல்லா பாடல்களையும் கேட்டு ரசிப்பதிலும்,
1: அவருக்கு காட்டலையில வரும்போது அவருக்கு ஒரு லோகம் இருக்குது.
0: காட்டு காட்டு
1: அதை அவருக்குதான் தெரியும், தெரியும்
0: மாமாவுக்கு தான் அந்த காட்டு. சரி அப்படியே சொல்லட்டி, மெல்ல ஊதி அடிச்சு எல்லாரும் எங்க குழந்தைங்க எம்டிஆர் பக்கம் போடுறதுல கேட்டீங்க.
1: அது ஒரு தடவை அவருக்கு வீடியோ கால் பண்ணி அது லைவா பார்க்கணும்.
0: அது எப்படி ஊது? இது இது இதுவும் கூட பேராசை. இது மாமா அதை என்ன செய்யறாருன்னு பாக்குறேன். நீங்களும் அதை அதை மெல்ல களவா கற்றுக்கொள்றதுக்காண்டி பாக்குறீங்க இல்லையா? அது மாமாக்கு அது கைவந்த கலை. மாமா ஊதுனா தான் அந்த காட்டிலேயே ஒரு ஒரு இதமாக தவழ்ந்து செல்லும், தெரியுமா? சரி, இன்றைக்கு
1: நிகழ்ச்சி வந்து
0: நிறைவு பெறப்போகிறது. அதாவது முதல் கண் ராஜேஷுக்கு என்னுடைய அன்பான நன்றியை அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு, நீங்கள் முன் வந்ததற்கு, அதுவும் திடீரென்று தான் இதை
1: சரியா சொன்னா நன்றி நான் தான் சொல்லணும். அதாவது எனக்கெல்லாம் ஒரு நாள் எனக்கெல்லாம் அது ஒரு பாக்கியம் தான், இது கூட எல்லாம் இப்படி நிகழ்ச்சி எடுத்துட்டு வரதில்ல.
0: அப்படி என்ன இல்லை, நாங்கள் நான் பெருமைப்படுங்க. நீங்கள் ஒரு கெட்டிக்காரன், கெட்டித்தனம் இருக்கிறது. பாஷை வேறு, மற்றது ஒரு நிகழ்ச்சி அதை இதை தொகுத்து வழங்கும் தரத்துக்கு முழுமை பெற்று விட்டீர்கள் என்று தான் சொல்லலாம். நீங்கள் ஒரு உண்மையிலேயே பயந்து மெல்ல பேசிய ரதீஷ் இப்பொழுது ஒரு ஆர்ஜியாக காட்டிலையில் திகழ்வது பெருமைக்குரிய ஒரு விடயம். முதற்கண் உங்களுக்கு நான் அன்பை தெரிவித்து, திடீரென்று தான் இந்த நிகழ்ச்சியை எடுத்து வரலாமா? இப்படி ஒவ்வொரு தடையும் இனி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு நேரம் வைத்து அதை எடுத்து வரவேணும், ஒரு நாளைக்கு எடுத்து வரலாம்னு சிந்திக்கும் போது சரி என்று ஒப்புக்கொண்டு நீங்கள் இந்த அதாவது இரண்டு மணி மணித்தியாலங்களும் 19 நிமிடங்களும் என்னோடு நீங்கள் காட்டிலையில் இருந்திருக்கிறீர்கள். அது தெரியுமா உங்களுக்கு எத்தனை மணித்தியாலங்கள் என்று? உங்களுக்கு அன்பை நன்றியும். நீங்க தெரிவு செய்த பாடல்கள் அனைத்தும் திடீரென்று தெரிவு செய்தாலும் நன்றாக இருந்தது. இன்னும் நீங்கள் முதலே தெரிவு செய்து கொண்டு வந்திருந்தால் இன்னும் இதுவே இப்படி உண்மையா பாராட்டக்கூடிய தெரிவு. உங்கள் தெரிவில் வந்த பாடல் அனைத்தும் எல்லோரையும் கொள்ளை கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய தமிழ் பாடல்கள் எல்லோரும் அநேகமாக கேட்டிருப்பார்கள் இந்த பாடல் எல்லாம். அதனால அதை
1: கேட்டாலும் நான் வந்து சில பாடல்கள், இதுல 5 பாடல்கள்ல ஒரு 1 or 2 பாடல்கள் இப்பதான் கேட்குது, ஆனா அதெல்லாம் நல்ல அருமையான பாடல்.
0: ஒவ்வொரு பாடல்களிலும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு மனதை கொள்ளை கொள்றதுக்கு அந்த வசனங்கள், அந்த இசை, அதனுடைய அமைப்பு எல்லாம் பிடித்திருக்கு.
1: கொண்டு வந்த பாடல்ல 5 பாடல்லயும் சாமி வந்திருக்கு
0: எல்லாம்,
1: ஒரு வெரைட்டி.
0: அதனாலதான் நான் அதை கொண்டு வந்திருந்தேன், சாமி. ஏண்டா நீங்களே இல்லையா பக்கத்துலயும் தொகுத்து வழங்க போறீங்க? அப்ப
1: பக்கத்துல சத்தியமா சொன்னா நான் வந்து எடுத்துட்டு வரும் பாடல் எல்லாம் வந்து அப்படி அதுல லிரிக்ஸ் எல்லாம் போய் உள்ள போய் பாக்குறதெல்லாம் கிடையாது. ஒரு பாடலு நல்லா இருக்கும், இல்லாட்டி மியூசிக் நல்லா இருந்து எடுத்துட்டு வரும். ஆனா நீங்க அப்படி இல்லை, ஒரு பாடல் கொண்டு வரும் என்றால் அதுல ஏதாவது இருக்கும்.
0: அதை உள்வாங்கி இருப்பேன் என்றதுதான் அர்த்தம். அந்த பாடல் எனக்கு பிடிச்சு அந்த வசனங்கள் அது உள்வாங்கி இருப்போம். ஒரு அது எனக்கு இல்லாவிட்டாலும் இன்னொருவருடைய மனதில் அதை பதிந்து அது அவருக்குரியதாக இருக்கும். அதனால் தான் அந்த பாடலை சுற்றி எடுத்து வருவது. அப்போ எல்லோருக்கும் அது பிடித்திருக்கும் என்பதற்காகத்தான். ஒரு பாடலை ஒரு கவிஞர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருப்பார் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க எனக்கு சுவையா சமைச்சு தந்து போட்டு ஒரு நாளைக்கு நீங்க சமைச்சு தந்துருக்கீங்க இல்லையா, சமைச்சு கொடுத்துருக்குறீங்களா, சமைச்சு நீங்க தந்துட்டு இது நல்லா இருக்கா, ஒரு ரசமும் சோறும் உண்டானும் வச்சு கொடுத்துருப்பீங்க இல்ல, நல்லா இருக்கான்னு நீங்க பக்கத்துல நிக்கும் போது அதை சுவைச்சு சாப்பிட்டுட்டு
1: தான் தெரியும் நல்லா
0: அதை சுவைச்சு சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு அதை சுவைச்சு சாப்பிடணும், உள்வாங்கணும். இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது சூப்பரா இருந்து உங்களோட.
1: இது இப்போ நீங்க இப்போ நீங்க என்கிட்ட சொல்லும் போது எனக்கு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சப்போ இது உண்மையாலே தெரிஞ்ச ஒரு ஆளும் கூட இருக்குது இல்ல, கருத்த மச்சான்.
0: கருத்த மச்சான், கருத்த மச்சான் மற்றது எங்களுடைய முத்துக்குமார், மற்றது எங்களுடைய சந்தனராஜ் மாமா, மாமா அத்தை இவர்கள் எல்லாரும் சாப்பிட்டுருக்கிறார்கள் அவர்கள். எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க, ஏதோ கடவுளே என்று எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அப்படி இப்ப நீங்க எடுத்து வந்த பாடல் அது நாங்கள் அதை ரதீஷ் எடுத்து வருகிறார் என்று உள்வாங்கும் போது அது எங்கட மனதில் எங்கட பிடிச்சிருந்தா எவ்வளவு நல்ல, அதை நாங்கள் உன்னிப்பாக அதை எதிர்பார்க்கிறோம். அதுதான் இந்த எண்ணுண் விருப்ப பாடலுக்கும் உரிய தன்மை.
1: இனி இன்னும் இன்னும் ஒரு என் விருப்ப பாடல்களில் நல்ல பாடல்களாக கொண்டு வரும் என்ற நம்பிக்கையில் விடைபெற்றுக்கொள்.
0: நீங்க விடைபெற போறீங்க. சரி, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பு உறவுகள், இன்றுதான் ரதீஷுடைய முதல் இது இந்த எண்ணுண் விருப்ப பாடல். அது அவருடைய பாடல்கள் அனைத்து முத்தான பாடல்கள், அது உங்களுக்கும் தெரிந்த உண்டு. நல்ல அரவிப்பு, கொஞ்சம் தயங்கி தயங்கி செய்தானே. இனி வர்ற காலத்தில் பாருங்க, நான் பேச தேவையில்லை, நான் என்ற அவர் பேசிக்கொண்டு போவார். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து சிறப்பித்த கடமையாற்றிய இந்த நிகழ்ச்சியை எடுத்து வந்த ரதீஷுக்கு முதற்கண் என் அன்பை தெரிவித்து கொண்டு, கேட்டு ரசித்து கொண்டிருந்த என் அன்பு உறவுகளுக்கு அன்பை தெரிவித்து கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்ள போகிறோம். அப்படித்தானே ரதீஷ்?
1: நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே,
0: அப்பே
1: ஒரு என் விருப்ப பாடல்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
0: என்னென்ன நீங்க அந்த முழுமையா சொல்லல போல இருக்கிறது கூட அந்த பேரை சரியா, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல
1: இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். பிரியமுடன் ரதீஷ்,
0: அது உன்னிப்பா நீங்க சொல்லணும். நன்றி ரதீஷ், இதுவரை நேரம் என்னோடு இணைந்து சிறப்பித்ததுக்கு நன்றி. உங்களோட இணைந்து விடைபெற்றுக் கொள்ள போகிறேன். நன்றி, நன்றி அன்பு உறவுகளை. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: ஒரு அற்புதமான உரை பிள்ளைகளை பற்றி. இந்த நாட்டிற்கு இப்போது தேவைப்படுகிற ஒரு விவேகானந்தன் நம் முன்னரே இப்பொழுது வரப்போகிறார். அவரை வரவும் செய்திகள் தரவும் அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
2: பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களே, நகைச்சுவை மூலம் ஒரு சிந்தனை வரலாற்றை படைத்திருக்கிற தென்கச்சி சுவாமிநாதன் அவர்களே, இன்னும் நாளை காலை பொழுது விடிந்து அலுவலகம் போக வேண்டும் என்ற பரபரப்பு துளிக்கூட காட்டாமல் வீற்றிருக்கிற அருமை சிங்கப்பூர் ரசிகர்களே, மூன்று பெரிய சிந்தனையை உங்கள் முன்பு வைப்பதற்காக இந்த நிகழ்வை அமைத்திருக்கிறார்கள். தென்கச்சி சுவாமிநாதன் அவர்களை பற்றி சொல்வது என்று சொன்னால், பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கிற காலத்தில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு கதை எழுதி அனுப்பிச்சாராம். கதையை போடலை, திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூல் அட்ரஸுக்கே அந்த கதையை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வாத்தியார்கிட்ட அந்த கதை கிடச்சிருச்சு. அவர் இவரை கூப்பிட்டு காதை திருகிக்கிட்டே கேட்டாராம், கதை எழுதுறியா? கதையா எழுதுற? ஒழுங்காக படிக்காத? கதையெல்லாம் எழுது அப்படின்னு காதை பிடிச்சி திருகு திருகுன்னு திருகிட்டு, அதுக்கப்புறம் எப்போ கிளாஸ்லையும் அவரை தான் கேள்வி கேட்பாராம். பதில் சொல்லலன்னு உடனே கிட்டக்கவா, காதை திருகிட்டு கதையா எழுதுற? அது சில ஆசிரியர்களுக்கு அந்த குணம், பையன் முன்னுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானமான அபிப்பிராயம். இதெல்லாம் முடிஞ்சு அவர் அகில இந்திய வானொலி நிலையத்தில் இருந்து பெரிய சாதனை படைக்கிறார். இன்று ஒரு தகவல் அப்படின்னு 14 வருஷம் தொடர்ச்சியாக தினந்தோறும் பேசுகிறார். அப்போ ஒரு கடிதம் வருது நிலையத்துக்கு, ஐயா, தங்கள் நிலையத்தில் ஒரு பெரியவர் நாள்தோறும் இன்று ஒரு தகவல் சொல்வதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பெரியவரை சந்திக்க ஆசைப்படுகிறேன். நான் அந்த நிகழ்ச்சிக்காக எப்போதும் என் காதுகளை தீட்டி வைத்துக் கொண்டு வானொலிக்கு பக்கத்திலேயே காத்திருக்கிறேன். அந்த லெட்டர் அவங்க ஸ்டேஷன் டைரக்டர் இவருக்கு அனுப்பிச்சா, அவர் வேற யாரும் அல்ல, அவங்க வாத்தியார் காது திருவுனா இருப்பாருங்க அந்த வாத்தியார். அது அவர் சொன்னாரு, அப்பெல்லாம் என் காது அவர் வசம் இருந்தது, இப்போ அவர் காது என் வசத்துல இருக்கு அப்படின்னு. அப்படி வாழ்விலே வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் தென்கச்சி சுவாமிநாதன் அவர்கள். ஐயா, பாப்பையாவை பற்றி சொல்வதுன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரு வசனமே இருக்கு. எப்படின்னா, சாலமன் பாப்பையா பட்டி மண்டபத்தின் போப்பையான்னு. அவ்வளவு சிறந்த ஒரு உன்னதமான ஒரு நிலையிலே பட்டி மண்டபத்தை எடுத்து நிறுத்திய, சிரிப்பு கலந்த சிந்தனையின் மூலம் தமிழகத்தை எழுச்சி பெற வைத்திருக்கிற, நாவீறு படைத்த நல்ல பெரிய மனிதர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். இங்கே ஒரு உன்னதமான தலைப்பு, கணவன் மனைவி குழந்தைகள் இவர்களை கொண்டு நல்ல குடும்பத்தை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு அக்கறை. மனைவியை பற்றி ஐயா பேசினார்கள், கணவனை பற்றி நம்முடைய பெருமதிப்பிற்குரிய தங்கச்சி பேசினார்கள். இப்ப பிள்ளைகளை பற்றி நான் பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்லணும். ஒரு பையனுக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. பையன் மாட்டேன்ட்டான், வேண்டாம் கல்யாணமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு. உடனே அப்பா என்ன நினைச்சாரு, என்ன இவன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிறான், நாம் எந்த பொண்ணை பார்த்தாலும் வேண்டாங்கிறான், மனசில் யாரையோ வச்சுக்கிட்டு சொல்கிறான்னு நினைக்கிறேன், அவன் மனசில் யாரை வச்சிருக்கிறான்னு கேளுன்னர். அம்மா சொன்னா, அவன் மனசில் வேற யாரையும் வச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லலை, நம்மளை மனசில் வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிறேன். ஏன் விடுஞ்செழிஞ்சா நீங்களும் நானும் போடுற சண்டையை பார்த்துக்கிட்டு, இந்த கன்றாவி நமக்கும் தேவையா அப்படிங்கிற கருத்தில் தான் அவன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்கிறான். இது வந்து ஒரு கற்பனை அல்ல, ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். குழந்தைகள் யாரை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க? அப்பா அம்மாவை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட அப்பா அம்மா தான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் முன்மாதிரி, இவங்க மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், மேலே வரணும்னு சொன்னால் பெற்றவங்களுக்கு அதில் எவ்வளோ பெரிய பங்களிப்பு இருக்கு. பையன் சரியாக படிக்கலை, அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு, பையனை கூப்பிட்டு சத்தம் போட்டார், அறிவு இருக்காடா உனக்கு, அறிவு இருக்கா, உன் வயசு என்ன, 8. எதிர் கூட்ட இருக்கான், அவன் வயசு என்ன, 8. நீ என்ன ஸ்கூல் படிக்கிற, அதே ஸ்கூல் தான் அவனும் படிக்கிறான். நீ என்ன கிளாஸ் படிக்கிற, அதே கிளாஸ் தான் ஏத்து விட்டு பையனும் படிக்கிறான். அவன் மார்க் என்ன தெரியுமா, 80. நீ வாங்கியிருக்க மார்க் என்ன தெரியுமா, 30. ஏண்டா அதே வயசு, அதே ஸ்கூலு, அதே சப்ஜெக்டில் அவன் 80 வாங்குறான், நீ 30 வாங்குறியே. அவன் சொன்னான், அப்பா அம்மா வெவ்வேறு எண்ணம். ஏன், எல்லாம் சரிதான், ஆனால் அப்பா அம்மா கிட்டே தானே எல்லாம் வரணும். நீங்கள் இது வந்து முட்டாள்தனமான கருத்து இல்லை, ஜீன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி சயின்ஸ் திணறுது, மரபு அணு அப்படிங்கிறத பற்றி திணறுது. ஜெனட்டிக்ஸில் என்ன சொல்கிறான், பரம்பரையில் சில குணங்கள் பதிஞ்சிருக்கு, சில இயல்பு பதிஞ்சிருக்கு, அது அப்படியே பரம்பரை பரம்பரையாக வருது. ஒன்றும் இல்லை, பரம்பரையிலேருந்து எதுவுமே வரலன்னா குறைஞ்சபட்சம் என்னன்னா சக்கர வியாதியாவது வருது, அது பரம்பரை பரம்பரையா வந்துகிட்டே இருக்கு. கடைசியா இப்ப கண்டுபிடிச்சிருக்கான், யாராவது கொலை பண்ணான்னா அவன் கொலை பண்ணல, அவங்க பரம்பரையில கொலை பண்ற உணர்வு இருக்கு அந்த ஜீன்ல. ஆனா இதை கோர்ட் ஒத்துக்காது. கோர்ட்ல போய் ஏன் கொலை பண்ணேன்னா, எங்க தாத்தாவுக்கு தாத்தா அந்த வேலையை ஆரம்பிச்சாருங்க, இது எங்க ஜீன்லயே இருக்கு அப்படின்னா நீதிபதி சொல்லுவார், உன்னை தூக்குல போடுறது எங்க ஜீன்லயே இருக்கு, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, உள்ள போக வேண்டியதுதான். இப்ப இவன் கொலை இவன் பண்ணல, இவங்க தாத்தாவுக்கு தாத்தா உள்ளே அந்த கொலையை பண்ணிவிட்டு இவனை உள்ள அனுப்பிச்சுட்டா இருப்பாருங்க. தற்கொலை பண்ணிக்கிறது ஜீன்ல இருக்குங்கிறான், சாமி கும்பிடுறதே பரம்பரை ஜீன்ல இருக்கு அப்படிங்கிறான். அப்போ ஒரு பாரம்பரியம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம், மேலேந்து எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. இதை பெற்றவங்க யோசிக்கணுமா இல்லையா, எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை நாம சொன்னா நாம எந்த அளவுக்கு சரி, இது மொதல் கேள்வி. ரொம்ப நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம பிள்ளைகள் நம்மளை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறார்கள். ஒன்று ஜீனில் வர்றதுன்னு சொன்னேன், எது பரம்பரையாக ரத்தத்தில் வருது. இன்னொன்று என்னன்னு கேட்டால் பழக்க வழக்கம், நம்ம வீட்டில் என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதை பார்த்து பிள்ளைங்க கற்றுக்குதா இல்லையா. காரைக்காலம்மையாருடைய வரலாற்றை சேக்கிழார்னு ஒரு புலவர் எழுதுறாரு. அந்தம்மா சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா மணி அடித்து சிவபூஜை பண்ணுவாங்கன்னு எழுதுறாரு. சின்ன வயசில் அது எப்படி வந்தது, அப்பா அம்மாவை பார்க்குறாரு சிவபூஜை பண்ணுறது, தானும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற நினப்பு வருது. அப்போ ஒன்று ஜீனில் வருது பிள்ளைகளுக்கு, இல்லாட்டி பழக்க வழக்கத்தில் வருது, பெற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து பிள்ளைங்க பண்ணுது. அப்பா சொல்கிறார் பையனை பார்த்து, உருப்பிட்ற வழியை பாருன்னு. இவர் உருப்பிட்டார, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, அப்பா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க, அப்பா வட்டம் வட்டமாக விட்டா பையன் மாவட்டம் மாவட்டமாக விடுவான். 8 பாஞ்சா 16 பாயணும்னு தியரி இருக்கு. அப்பா வட்ட வட்டமா விட்டா நம்ம மாவட்டம் மாவட்டமா விடுவோம் அப்படின்னு. அப்புறம் பையனை பார்த்து, நீ சிகரெட் பிடிக்கிறியான்னு கேட்க முடியுமா. சரி, எத்தனை குடிகார தகப்பம் புள்ளைய கெடுத்துக்கான் தெரியுமா, எத்தனை குடிகார தகப்பம் புள்ளைய கெடுத்துக்கான் தெரியுமா. எப்படி, அவன் குடிக்கிறது, அமகலம் பண்றது, வீட்டில் அடிக்கிறது, இதெல்லாம் பையன் பார்க்கறான். ஓ, நாமளும் இப்படி இருந்தாதான் சரியா இருக்கும் அந்த எண்ணம் வருதா இல்லையா. இப்ப சில பிள்ளைகள் அதை பார்த்துட்டு நாம இப்படி இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வருது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அப்பா தவறு பண்ணுற போது, அம்மா தவறு பண்ணுற போது, அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் மட்டும் எப்படி தவறு பண்ணாமல் இருக்க முடியும். எனவே ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் வெற்றி பெற வேணும், மேலே வர வேணும், நல்லா இருக்கணும்னு சொன்னால் பெற்றவங்க தங்களை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கணும், நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படணும். ரெண்டு பேரும் சொன்னாங்க, கணவனால் என்ன இன்பம், மனைவினால் என்ன இன்பம்னு சொன்னாங்க. குழந்தைன்னு ஒன்று வீட்டில் இல்லைன்னா வீடு வீடாக இருக்குமா. ஆனால் ஒரு பழமொழி சொல்லலாம், பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி துள்ளி விளையாடணும்னு. பிள்ளை இல்லை, கிழவரே தொட்டிலில் உட்காந்து அவர் சொன்ன மாதிரி விரல் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா. அந்தந்த காலகட்டத்தில் அது இருக்கணும். நம்ம ஊர்லேயே பாருங்கள், கல்யாணம் ஆகி 2 ஆச்சுன்னு வச்சுங்க, 2 ஆகி ஒரு வீட்டில் எதுவும் இல்லைன்னா உடனே ஒரு கேள்வி கேட்பேன், என்ன ஒன்றும் விசேஷம் இல்லையா, வீட்டில் ஒன்றும் விசேஷம் இல்லையா. இது பரவாயில்ல, சில பேர் நாகரிகமாக கேட்குறான், இன்னும் சில பேர் அசிங்கமாக கேட்பான், ஒரு புழு பூச்சி இல்லை. அது என்ன புழு பூச்சின்னா, புழுங்கிறது பையனா, பூச்சிங்கிறது பொண்ணா. எப்படிறான்னா, புழு வந்து இருந்த இடத்துல குடைஞ்சிக்கிட்டு அங்கேயே இருக்கும், அந்த இடத்த விட்டு போகவே போகாது, பூச்சி குடைஞ்சிட்டு பறந்து போயிடுது. பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டாலாம், பையன் போக மாட்டேங்கிறானா, குடைஞ்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறான். அதை எப்படி கேட்குறான், வீட்டில் ஒரு புழு பூச்சி இல்லையா அப்படிங்கிறான். இப்போ பூரானே வந்து பிறக்குது, புழு என்ன புழு. நீ கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம வீட்டில் பிள்ளைகள் சரியில்லைன்னா அது எங்கேருந்து ஆரம்பமாகுது அப்படின்னா நம்மகிட்டேருந்து ஆரம்பமாகுது. எனக்கு நினைவு தெரிஞ்சு, நான் எப்போவுமே எனக்கு நினைவு தெரிஞ்சுன்னு சொல்வேனே ஒழிய எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி சொன்னால் சில பேர் சொல்லுவான், இன்றைக்கி உனக்கு ரொம்ப விவரம் தெரிஞ்சு போச்சோ அப்படிம்பா. ஸோ நம்ம எச்சரிக்கையாக வார்த்தையை கையாளணும். எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் அப்பா ஒரு நண்பர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அவருடைய நண்பர் வீட்டுக்கு வாசலில் ஒரு பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. உள்ளே போகிறபோது எங்கள் அப்பா அந்த பசங்களை பார்த்துட்டு உள்ளே போன உடனே அவங்ககிட்ட கேட்குறார், அவருடைய நண்பர்கிட்ட கேட்குறார், வாசல்லாம் விளையாடிட்டு இருக்காங்களே உன் பசங்களா அப்படின்னு. அவன் சொன்னான் பாருங்க, திருப்பி பார்த்தாலே தெரியல எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் மொத்தமாக வந்து பிறந்திருக்குன்னா. அது நம்ம ரொம்ப கிளியராக ஒன்று சொன்னான், எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவமோன்னு சொன்னான் நீ ஒழிய இந்த ஜென்மத்தை சொல்லலை. ஏன் இந்த ஜென்மத்தில் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு இதை விட மோசமாக பிறக்கும்னு அவனுக்கே தெரியும். அதனால்தான் எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் வருஷம் வந்து பிறந்திருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் யோசிச்சுங்க, அப்புறம் பிள்ளைகளை நோக்கிறதால என்ன பயன் இருக்கு? நான் இப்போ சொல்ல போகிற தியரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் வேற வழி இல்லை, பொறுத்துக்கணும். என்னன்னா நம்ம ஜீன்லேருந்து தான் பிள்ளைகள் உண்டாகுதுன்னு சொன்னேன் இல்லையா. மகாத்மா காந்திகிட்டேருந்து நல்ல பிள்ளையும் பிறந்திருக்குது, மோசமான பிள்ளையும் பிறந்திருக்குது. ஒரு குடும்பத்தில் சில பிள்ளை ரவுடியாக வந்து பிறக்குது, ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை ரொம்ப புத்தர் மாதிரியா அமைதியாக நல்லபடியாக வந்து பிறக்குது. எப்படி சார் பிறக்குதுன்னா கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம ஜீனில் எப்போவுமே ஒரே கேரக்டர் டாமினேட் பண்ணுறதில்லை, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குணம் டாமினேட் பண்ணுது, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு குணம் மேலோங்கி நிற்கிது. மகாத்மா காந்தியோட புள்ள குடிச்சுட்டு தெருவில் உருண்டுகிட்டு இருந்தான். அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்டான், என்னங்க இது தப்பாக இருக்குது, உங்கள் புள்ள எப்படி இருக்கிறாரு? அப்போ காந்தி சொன்னார், நான் மிருகமாக இருந்தபோது பிறந்த பிள்ளை வேறு எப்படி இருக்கும்னு கேட்டேன். அப்போ நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் புள்ள அப்படி வந்து பிறந்தது, இப்போ நான் ரிஃபைண்ட் ஆகிட்டேன், என்ன பண்ண முடியும்? எங்கிட்ட அந்த உணர்வு மேலோங்கி இருந்த நிலை, அவன் அப்படி வந்து பிறந்துட்டான். இதைத்தான் பெரியவங்க பார்த்து என்ன முடிவு பண்ணாங்க, ஆணும் பெண்ணும் இணைந்து சந்ததியை உண்டு பண்ணுற போது உணர்வுகளை எல்லாம் பதிவு பண்ணி பிறகுதான் சந்ததியை உண்டு பண்ணணும் அப்படின்னா. ஒரு கிளார்க் போஸ்டில் நியமிக்கிறதா இருந்தா, ஒரு ரூம் பாய் ஒரு வேலைக்கு ஒருத்தர் நியமிக்கிறதா இருந்தா, அவன் என்ன தகுதி உள்ளவன் பார்க்குறோம். ஒரு அப்பா என்ற பதவியில் ஒருவரை நியமிப்பதற்கு உடல் தகுதியை தவிர வேறு என்ன தகுதி இருக்கிறது என்பதை பற்றி எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கிறோம். பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான், இந்த வார்த்தையை கவனிங்க, பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான், சைக்கலாஜிக்கலா அவன் அப்பாவா ஆகிறதே கிடையாது. ஏன் மைனர் மாதிரியே சுத்துறான், பொறுப்பு இல்லாம பொண்டாட்டி இண்டியாட்டி விட்டு போகும் பாட்டு சுத்திக்கிட்டே இருக்கான். பயாலஜிக்கலா ஃபாதர் ஆயிட்டான், சைக்கலாஜிக்கலா ஃபாதராகவே ஆகல. அவன் பிள்ளை எப்படி மெச்சூர் பிள்ளையா வளர முடியும்? சோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்சிடென்ட், உடல் உறவு காரணமா புள்ள வந்து பிறந்துருது. அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பல பேர் விபத்துக்களால் தகப்பனாகிறார்களே ஒழிய திட்டமிட்ட யோசனையினால் தகப்பனானவர்கள் உலகத்தில் மிக குறைவு. எனக்கு இப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து தகப்பனானவன் எத்தனை பேர் சார்? நான் ஒரு பழைய இன்சிடென்ட் சொல்றேன், ஆதிசங்கருடைய வாழ்க்கையில வருது. ஆதிசங்கருடைய வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் புள்ள இல்லையேன்னு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரியாம்பாள் சிவகுருன்னு பேர், ரெண்டு பேரும் உட்காந்து பிள்ளை இல்லையேன்னு கோயிலில் போய் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இரவு அப்படி படுத்திருக்கும் போது அவர் கனவுல கடவுள் வந்தாராம், உனக்கு எப்படிப்பட்ட புள்ள வேணும்பா? ரொம்ப நாள் இருக்கிற புள்ள வேணுமா, கொஞ்ச நாள் இருக்கிற புள்ள வேணுமா? இவர் எதுக்குன்னு கேட்பார்ல. அப்ப கடவுள் சொன்னாரா, ரொம்ப நாள் இருக்கிற புள்ளைனா அயோக்கியனா கொடுப்பேன், கொஞ்ச நாள் இருக்கிற புள்ளைனா நல்ல புள்ளையா கொடுப்பேன், உனக்கு என்ன வேணும்? அப்படி ஒரு கனவு கண்டவர் சிவபெருமான் ஒரு பதில் சொல்லிட்டு முழிக்கிறார் பாருங்க. அவர் மனைவி படுத்திருந்தா, எந்திரிச்சு உட்காந்தா, என்ன திடும்னு எந்திரிக்கிறேன். அவ கேட்டா, நீங்க என்ன தூக்கத்தில் எந்திரிக்கிறீங்க? கனவுல கடவுள் வந்தார், இது மாதிரி என்ன கேட்டார். அண்ணம்மா சொன்னா, என்னையும் இதே கேள்வி கேட்டாரு, நல்ல புள்ள கொஞ்ச நாள் இருக்கிறது வேணுமா, கெட்ட புள்ள ரொம்ப நாள் இருக்கிறது வேணுமா? உடனே அவங்க கணவர் கேட்டாரு, நீ என்ன சொன்ன அப்படி. அவர் சொன்னா பாருங்க ஒரு பதில், இதை நான் எப்படி முடிவு பண்ண முடியும், உங்களை கேட்டுட்டு சொல்றேன்னு எந்திரிச்சேன். அவர் சொன்னார், கடவுள் என்ன கேட்ட போது நானும் அதே தான் சொன்னேன், நான் எப்படி முடிவு பண்ண முடியும், அவளை கேட்டுட்டு சொல்றேன்னு நான் எந்திரிச்சேன். அவர்களுக்கு தான் ஆதிசங்கரன் பிள்ளையா வந்து பிறந்தாரு. இப்ப நம்ம வீட்டுல அப்படி பிறக்கலன்னா ஏன் பிறக்கலன்னு தெரியுதா? கடவுளே வந்து நம்ம அப்பா அம்மா கேட்டா என்ன தரமா சொல்லுவோம்? இப்ப அப்பா வந்து கேட்டான்னு வச்சுங்க, எப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு, அப்பா ஒண்ணு அம்மாவை கேட்டு சொல்றேன்னு சொல்ல மாட்டேன், அவளை கேட்டாலே விளங்காது, அவளுக்கு இது தெரியாம இருக்கிறதே நல்லது. எது இப்படி கனவுல கடவுள் வந்தது தெரியாம இருக்க நல்லது. அவகிட்ட போய் கேட்டா அவன் சொல்லுவா, அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு எது விளங்குச்சு, இது விளங்குறதுக்கு ஏதோ சட்டங்கத்தான் போடாம உள்ள வந்துட்டா சரி. மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. பல வீட்டில் மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. மனைவி அப்படின்னா கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை கிடையாது. இப்ப யோசிங்க, நம்பிக்கை கிடையாது, மரியாதை கிடையாது தம்பதிகளுக்கு ஆதிசங்கர் வந்து பிறக்க முடியுமா? ஆதோ சங்கர் தான் வந்து பிறக்க முடியுமே ஒழிய ஆதிசங்கர் எப்படி சார் வந்து பிறக்க முடியும்? அப்ப எத்தனை பேர் பிளான் பண்ணி நமக்கு இப்படி ஒரு புள்ள வேணும் அப்படின்னு விரதம் இருந்து நோன்பு இருந்து எனக்கு இது மாதிரியான புள்ள வேணும் அப்படின்னு தவம் இருந்து பெற்றவர்கள் எத்தனை பேர்? பிள்ளைகளை நோகுறோம், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னா அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்ற பேச்சை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு இப்படி ஒரு புள்ள வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கணும். அது ஆணா இருந்தாலும் நல்லதுதான், பெண்ணா இருந்தாலும் நல்லதுதான், அதுலலாம் ஒன்றும் பெரிய பேதம் இல்லை. ஆம்பளை புள்ள என்ன ஒஸ்தி, பொம்பளை புள்ள என்ன மட்டும், அதெல்லாம் இப்ப ஏற்பட்டிருக்கிற மோசமான ஒரு கான்செப்ட். எனக்கு ரெண்டும் பொன் குழந்தைங்க, நான் இதை ஒன்றும் வருத்தமா சொல்லல, சந்தோஷமா சொல்றேன். எனக்கு ரெண்டு குழந்தை, ரெண்டும் பொண்ணு. இது நடந்த இன்சிடென்ட் எப்படின்னா, நான் வந்து ரெண்டாவது பிள்ளை பேருக்காக என் மனைவி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அப்போ கார் கிடையாது. கோயம்புத்தூரில் இருந்தேன், போய் ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு ராத்திரி 12 மணி ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு நேராக போய் ஹாஸ்பிட்டலில் அவளை சேர்க்குறேன் டெலிவரிக்கு. அவளை உள்ள அப்படி சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியே வந்து இந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டேன், என்ன பணம் கொடுக்கணும்? எங்கள் ஊர்லலாம் அந்த ஃபிக்ஸடாக வாங்க மாட்டேன், அவங்க சௌரியப்படி வாங்குவாங்க. எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ நீங்களே ரொம்ப பரபரப்பாக இருக்கிறீங்க, இப்போ கொடுத்தா குறைச்சலாக கொடுப்பீங்க, நாளைக்கு நல்ல செய்தியோட கூட 10 ரூபா வாங்கிக்கிறேன். சரி விட்டுட்டேன். டெலிவரி ஆகி 1 வாரம் ஆச்சு, அவரை பார்க்க முடியல. அப்புறம் அவரை தேடி பிடிச்சிக்கிட்டு நேராக போய், என்னங்க 1 வாரமாக நீங்கள் வரவே இல்லை, உங்கள் நான் பணம் பாக்கி வச்சுருக்கிறேன். அவர் கேட்டார், அதெல்லாம் அப்புறம், என்ன பிள்ளைன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன் பொம்பளை பிள்ளை. பொம்பளையா, நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க. நான் என்ன வருத்தத்தில் இருக்கிறேன்? அவராகவே நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க, கொடுக்கறத கொடுங்கன்னார். நான் சொன்னேன் இதில் ஒன்றும் வருத்தப்பட ஒன்றும் இல்லைங்க, நான் வருத்தத்தில் இருப்பீங்க. அப்படி பார்த்தா எனக்கு இந்த ரெண்டாவது பொம்பளை பிள்ளையா பாருங்க. அவர் சொன்னார், அப்போ நான் தான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்போ ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பார்த்தா கையேந்திட்டவன் அர்த்தமா? அப்படி ஒரு நினப்பு இருக்கு, பெண் குழந்தை பிறந்துட்டா அது ரொம்ப செலவு, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா அது ரொம்ப நல்லது அப்படி. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பொம்பளை பிள்ளையா இருந்தாலாவது பிற்காலத்தில் அப்பா அம்மாவுக்கு ஒரு காப்பியாவது கொடுக்கும், ஆம்பளை பிள்ளையா இருந்தா அது கொடுக்குற யோக்கியத்தை கூட உனக்கு இல்லாம போயிடும். ஏன்னா கொண்டாட்டியை கேட்டுட்டு கொடுக்கணும், அப்ப மாமியார் கொடுக்க விடுவானா? அப்ப என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு வேலை சோறு கிடைக்கும், ஆம்பளை பிள்ளையா இருந்தா வர்றவளை பொறுத்து அவனுக்கே கிடைக்கலையா? அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு எங்க கிடைக்க போகுது? கொஞ்சம் யோசிப்பாரு. பொம்பளை பிள்ளைன்னா மட்டும், ஆம்பளை பிள்ளைன்னா ஒஸ்தி, அதெல்லாம் ரொம்ப தவறு. இதை உடைக்கிறான் பாருங்க பாரதி. இங்க திருவள்ளுவர் கூட ஒன் சைடடா திங்க் பண்ணிட்டார். எப்படின்னா, ஆம்பளை பிள்ளை தான் தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், மகனை அப்படின்னார் பாரதி தான் உடைச்சா. என்ன மகனை, என்ன மகனை? திருவள்ளுவர்ல இருந்து டிவியேட் ஆகிறா, ஆனா நாசுக்கா டிவியேட் ஆனா. மகனைன்னு சொல்லல. எப்படி? உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி. அப்ப என்ன அர்த்தம்? பொம்பளை பிள்ளை உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி. உன்னை யாராவது பாராட்டினா என் உடம்பெல்லாம் சிலிர்க்குதேம்மா, மகளை பார்த்து பாடுகிற. உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி. என்ன, ஆம்பளை பிள்ளைனாலும் சரி, பொம்பளை பிள்ளைனாலும் சரி, புள்ள பிள்ளையா இருந்தா வெற்றி தான். என்கிட்ட பல பேர் சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்தா பரவாயில்ல சார். இன்னும் சில பேர், சார் ஆம்பளை தடியன்லாம் வந்து பிறந்திருக்கிற, அன்பா இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையே இல்லையே சார் அப்படின்னு வருத்தப்படுற எத்தனை பேர் இருக்கிறேன். நான் ஒன்று சொல்றேன், ஆம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமை, பொம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமைங்கிறதெல்லாம் வெறும் மாயை. ஒரே வார்த்தை சொல்லணுமா, பிள்ளைய பிள்ளையா பெத்து பிள்ளையா வளர்த்திருந்தா பெருமை தான். நீங்க பிள்ளைய பிள்ளையா பெத்துக்காம மிருகமா பெத்திருந்தா ஆம்பளை இருந்தானே பொம்பளை இருந்ததுன்னா. எங்கூர் வரலாறு சொல்லட்டுமா? எங்கூர் வரலாறு என்ன? ஆம்பளை பிள்ளையால பெருமை இருக்கு, பொம்பளை பிள்ளையால பெருமை இருக்கு. எப்படி? எங்கூர்ல மோதிலால் நேருன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது, பெரிய பாப்புலாரிட்டி. அந்த ஜவஹர்லால் நேருங்கிற ஆம்பளை பிள்ளைக்கு இந்திரா காந்தின்னு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது, அதனால பெரிய பாப்புலாரிட்டி. அந்த இந்திரா காந்திக்கு, அந்த இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தின்னு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது, அதனால பாராட்டு பெருமை. அப்ப என்னன்னா, ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் பொம்பளை பிள்ளை பெற்றாலும் சரியானபடி பெற்று வளர்த்தா அது பாராட்டு தானே ஒழிய, ஆம்பளை பொம்பளைங்கிறது வெறும் மாயை. மோதிலால் நேருவுக்கு நேருவால் பெருமை, நேருவுக்கு இந்திரா காந்தியால் பெருமை, இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தியால் பெருமை. என்ன ஆம்பளை பிள்ளை, என்ன பொம்பளை பிள்ளை, என்ன அந்த கான்செப்டே தப்பு. புள்ள பிள்ளையா இருந்தா வெற்றி தான். இதை விட இன்னொரு கான்ட்ராஸ்ட் சொல்ற பாருங்க, அழகான ஒரு கான்ட்ராஸ்ட். ஆண்டாள் ஒரு ஆழ்வார் வாழ்ந்தா பெண், அவ கண்ணனை காதலிச்சா, அந்த கண்ணனை பெத்த தாயை பாராட்டினா. இப்படி ஒரு பிள்ளையை பெத்து கொடுத்தியே, ஆம்பளை பிள்ளையை பெத்து கொடுத்தியேன்னு பாராட்டினா. எப்படி தெரியுங்களா பாட்டு? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பாட்டு வரும். எப்படி பிள்ளை பெத்து கொடுத்தா பாரியா? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படி. இதுக்கு உரை எழுதுற போது எழுதுனா, பெற்ற வயிறுக்கு பட்டம் கட்டியவள் அப்படின்னு எழுதுனா. அந்த பெத்த வயிற்றுக்கு அவ பட்டம் கட்டிட்டாளா? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் பெத்தா இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்துக்கணும் அப்படின்னு. அப்ப ஆண்டாள் யார பாராட்டுறா? ஆம்பளை பிள்ளையை பெத்தவள பாராட்டின. ஆனா ஆண்டாள் பொம்பளை பிள்ளை தானே, அதை வளர்த்தவர் யார் தெரியுமா? உங்க அப்பா பெரியாழ்வார்னு பேரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு மகள் பிறந்தாள்னு சொல்லல, நான் ஒரு மகளை வளர்த்தேன்னு சொல்லல. பாட்டு எப்படி தெரியுமா? பெரியாழ்வார் சொன்னார், ஒரு மா மகளை உடையேன்னு, ஒரு மாமகளை உடையேன்னு. எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா பாரு, பேர்பட்ட பொண்ணு தெரியுமா? இப்ப யோசிச்சு பாருங்க. ஆண் பிள்ளை என்பதற்காக கண்ணனை பாராட்டுகிறாள் ஆண்டாள், அவள் பெண்ணாய் பிறந்ததற்காக பெரியாழ்வார் பாராட்டுகிறார் என்றால், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்பது அபத்தமான ஒரு எண்ணம், பிள்ளை பிள்ளையாக இருந்தால் கொண்டாடத்தக்கது. நீங்க முன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும், வீட்டில் பாப்புலேஷனே ஜாஸ்தி, ஒவ்வொரு வீடுமே ஒரு முனிசிபாலிட்டி வார்டு மாதிரி இருக்கும். எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு கச்ச கச்ச கச்சக்க, ஆறு பனியன், ஆறு சட்டை, ஆறு துண்டு, ஒன்றும் தெரியாது. அது எது அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். அது பாட்டுக்கு ஒரு 40-50 உருப்படி ஒவ்வொரு வீட்லையும் ஓடும். நாங்களே எங்கள் வீட்டில் மொத்தம் எப்படின்னா, 6 பிள்ளை, 3 பையன், 3 பொண்ணு, எங்கள் அப்பா அம்மா 8 பேர். நல்ல வேளை இன்னும் ஒன்று இருந்திருந்தா நவகிரக ஊடு அப்படின்னு இருப்பேன், தப்பிச்சோம் நாங்கள். 8-6 பிள்ளைங்க, வீடு ஜெய் ஜெய்ஜேன்னு இருக்கும். அது பாட்டுக்கு எப்படி இருக்கும்? இப்போல்லாம் ரொம்ப லிமிட்டட், ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, கருவேப்பிலை கண்ணு மாதிரி ஒன்றே ஒன்று, அதையே சமாளிக்க முடியலன்றான். அப்போ 6 எப்படா சமாளிச்சான்னா, பெத்தவன் சமாளிக்கல, ஒன்ன ஒன்று குட்டியே சமாளிச்சிருக்கும். பெருசாக ஒரு குட்டு குட்டுவார் பாருங்க அப்பா, அவன் அடுத்தவனை குட்டுவான், அவன் அடுத்தவனை குட்டுவான், அடுத்தவனை குட்டுவான். அப்படியே அது வந்து ஒரு டீசென்ட்ரலைசேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன்ல டீசென்ட்ரலைசேஷன், எல்லாம் தானாகவே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். இப்போ அப்படி இல்லை, ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறான் பசங்களை வளர்க்குறது. அப்போ இந்த நம்பர் ஆஃப் இது பாப்புலேஷன் கூட இருந்துன்னு சொன்ன பாருங்க, வீட்டில் நான் எண்ணிக்கை, அதுக்கு ஒரு ஜோக் சொல்லுவேன். பஸ்ஸில் ஒரு அம்மா பிள்ளையை கூட்டிகிட்டு ஏறிச்சு, கொஞ்சம் நிறைய இப்படி கூட்டிட்டு பஸ்ஸில் ஏறின உடனே அந்த நினச்சிட்டான், ஸ்கூல் பஸ் ரிப்பேர் போல் இருக்க, இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறுதுன்னு நினச்சிக்கிட்டு அவன் கேட்டான் டவுன் பஸ்ஸில், ஏன் டீச்சர் அம்மா ஸ்கூல் பஸ் ரிப்பேர் ஆனும். அந்த அம்மா இப்படி ஒரு முறை முறைச்சி, உன் கண்ணில் கொல்லியை வைக்க, என்ன ஸ்கூல் டீச்சர் நான் நினச்சிக்கிட்டேன், ஆ அவ்வளவு என் சொந்த பிள்ளைங்க. டக்குன்னு இன்னொரு பெரியவர் பார்த்தார், அவருக்கு இப்போ போதாத நேரம், அவர் உன் பிள்ளையாகவே இருக்கட்டுமே, எல்லாத்தையும் என்ன ஊர்வலமாக கூட்டிகிட்டு வருது, இந்த சிறுவர்கள் மாநில மாநாடு நடக்குதா, பேரணி கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வரையே, வீட்டில் ஒரு 2 விட்டுட்டு பாக்கி கூப்பிட்டு வர வேண்டாமா? அவள் சொன்னா, அதே கொள்ளியை ஓன் கண்ணிலையும் வைக்க, ஏன் வீட்டில் 3 விட்டுட்டு பாக்கி தான் நான் கூட்டியாந்துருக்கிறேன். நம்ம அதோட வாய்ப்புத்திட்டேன். இந்த பஸ்ஸில் ஏறிச்சு பாருங்க, உள்ளாம குளம் எல்லாம் தப்ப தப்ப, இங்கே போய் ஓடி உட்காருது, அங்கே ஒன்று இங்கே வந்து உட்காருது, இது இன்னொன்று மாற்றி உட்காருது, மாற்றி மாற்றி எல்லாம் அங்கே உட்காந்துட்டே இருந்தது. அப்படி மாற்றி மாற்றி உட்காந்த உடனே ஒரு பிள்ளை ஒரு பெரியவரை தள்ளிக்கிட்டு போய் பக்கத்தில் உட்காந்து, அங்கேருந்து இன்னொன்று கூப்பிடுது, இங்கே போ அப்படி இன்னொன்று கூப்பிடுவா அப்படி. அவரால் இதையே சமாளிக்க முடியாது, இது இன்னொரு பிசாசு வேற கூப்பிடுதேன்ட்டு, ஏ நீ ஒன்று உட்காந்தா போதுமா, எதுக்கு அவளை கூப்பிடுற அப்படின்னு. உங்கள் அப்பா விட்டு பஸ்ஸ டக்குன்னு ஒரு வாயம்புத்த, உன் பேர் என்ன பாப்பா? உன் பேர் என்ன? பேரா? 8. என்ன 8? நம்பர் தான். ஏ பேரெல்லாம் வச்சு ஞாபகம் இருக்காதுன்னு எங்கள் அப்பா நம்பர் வச்சுருக்கிறாரு, எங்கள் வீட்டில் நான் 8 நம்பர் அப்படின்னு. உடனே என்ன கேட்டான், நீ கூப்பிட்டியே அது என்னன்னா, 8A. என்ன 8A? ஒரே பிரசவத்தில் ரெட்டை, வேறு எப்படி பேர் வைப்பான்? 8A பஸ்ஸே விட்டுருக்குற. இதெல்லாம் அந்த காலம், யோகப்பட்ட பிள்ளைங்க இருந்து வீட்டில் வச்ச வச்ச வச்ச வச்சுன்னு இருக்கும் சார். அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருந்தது சார், எங்கள் அண்ணனுக்கு எனக்கு நிறைய சண்டை வரும், சண்டை வரலன்னா அப்புறம் என்ன லைஃப் இருக்குது சொல்லுங்க, நிறைய சண்டை வரும். அப்போல்லாம் எங்கள் வீட்டில் பெரிய வீடு, ஒரே பாத்ரூம், குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி அடித்து வச்சு குளிக்கணும், நான் தண்ணி அடித்து பக்கெட்டில் வச்சுட்டு இப்படி வெளியே வருவோம் பாருங்க, எங்கள் அண்ணன் உள்ள போய் கஷ்டத்துக்கும். அந்த தண்ணி அடிக்கிற வேலை அவனுக்கு, தண்ணி அடிக்கிற வேலை தப்பாக நினைக்காதீங்க, பைப்பில் தண்ணி அடித்து தான் குளிக்கணும் அங்கெல்லாம். அப்போ இப்போலாம் வரதே இல்லை, இப்போலாம் எல்லாம் சால்வ்டு ப்ராப்ளம். அப்போ நான் கத்துவேன் அவனை, இப்படி தான் பண்ணுறேன். அப்போ எங்கள் அண்ணன் திருப்பி என்னை திட்டுவான், திட்டும் போது அப்போ கோவத்தை, நாங்கள் மயிலாப்பூரில் இருந்தோம், மயிலாப்பூரில் உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பாஷை அதிகமாக இருக்கும், நான் ஏதாவது சொன்னேன் கட்டையில போறவனே அப்படிமா, கட்டையில போறவன் போறவன் அர்த்தம், கட்டையில போறவனே அப்படின்னு நான் எரிச்சல சொல்லுவேன். நீயும் தான் போக போறேன், நானும் தான் போக போறேன், போகாதவன் எவன் சொல்லு, நீயும் தான் போன நானும் தான் போகணும். அவன் சொல்லுவான், யாரு முன்னாடி போறோங்கிறதான பிரச்சனையே, யாரு முன்னா, நான் சொல்லுவேன் பாத்ரூம்லயும் முன்னாடியே போ. ஆனா அன்னைக்கு அப்படி சண்டை போட்டோம், யாரு அண்ணன் தம்பி எல்லாம் ஒருத்தன் கொத்த அடிச்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அண்ணன் வீட்டுல ஒரு விசேஷம், எங்க வீட்டுல ஒரு விசேஷம், எவ்வளவு ஆசையா பாசமா போய் உட்கார்ந்துக்கிறோம், போட்ட சண்டைனா ஏதாவது ஒரு அர்த்தம் உண்டா, சிரிக்கிறோம் இப்ப அதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்த இன்னைக்கு வீட்டுல எல்லாம் ஒன்னே ஒண்ணு கருவேப்பிலை கொழுந்த மாதிரி இருக்கு, அதுக்கெல்லாம் அண்ணன் தங்கங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நான் வேடிக்கையா சொன்னேன், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல ராமாயணமே சொல்ல முடியாது. ஏ அண்ணன் ராமனுக்காக தம்பி பரதன்னா, ஸ்டாப் இட், அண்ணன்னா யாரு, தம்பின்னா யாரு, தங்கச்சின்னா யாரு அப்படிமா, அண்ணன் தம்பி தங்கச்சிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. எல்லாம் வீட்டில் ஒன்னே ஒன்று உட்காந்துருக்கும் பாருங்க, அதான் இப்போ தப்பாகி போச்சு. என்ன தப்பாகி போச்சுன்னா, இப்போ வளர்ற பிள்ளைகள் இன்னொருத்தருக்கு எதையும் கொடுக்கறதே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த செல்ஃபிஷா சுயநலமா, நான் மட்டுமே அனுபவிக்கணும், நான் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு ஒத்தைக்கு ஒத்தையாவே பெற்றவங்க வளர்த்துறாங்க. கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு போகணும், வீட்டுக்கு வந்து போகணும், ஒன்றுமே இல்லையே. அந்த பிள்ளைகளுக்கு சகோதர பாசம்னா என்னன்னு சொல்லித்தர முடியலையே, சகோதரி பாசம்னா என்னன்னு சொல்லித்தரவே தெரியலையே, அப்படி ஆகி போச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சதால மன வளர்ச்சி அடைகிறதுக்கு பதிலாக மனம் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு. அப்ப நாம எப்படி வளர்க்கணும், எழுத்து விட்டு பிள்ளைகளை இவனோட ஒத்தவனை சகோதரனா நினைக்க வைக்கணும், சகோதரியா நினைக்க வைக்கணும். அந்த உறவுகளுடைய சுகம் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லணும். நீங்க இந்துக்களுடைய திருமண முறையில தாலி கட்டுற போது மாப்பிள்ள ஒரு முடிச்சுதான் போடணும், கூட நிக்கிற அக்கா தான் இன்னொரு முடிச்சு போடுவா. ஏன், அவளுக்கு ஒரு அந்தஸ்து, அவளுக்கு ஒரு மரியாதை, ரெண்டாவது முடிச்சு நீ போடு அப்படிம்பாங்க. அப்புறம் மாமன் சீரு, தாய் மாமனுக்கு மரியாதை, காது குத்துற போது மாமன் மடியில தான் உட்காந்து குத்தணும். ஏன் இதெல்லாம் வச்சான், உறவுல ஒரு பந்தம் இருக்கணும், பாசம் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து எடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும். இவ்வளவு என்னத்துக்கு, நீங்க வீட்டுல கல்யாணத்துல வாசல்ல என்ன கட்டுவான் தெரியுமா, தென்னங்கொலை கட்டுவான் இல்லையா, தென்னை மரத்தை கொலை கொலையா தென்னை கட்டுவான், வாழை கொலத்தில் வாழை கட்டுவான், இல்லாட்டி பாக்கு அப்படியே கொலையா கட்டுவான். என்ன அர்த்தம்னா, ஒத்தையா காய் விடுகிறத கட்டவே மாட்டான், கொலை கொலையா காய் விடுறதா கட்டுவா. ஏ குலை குலையாக காய்த்து தொங்குவது போல் மனித இனமும் குலை குலையாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தழுவி வாழ வேண்டும் என்று கொலை கொலையா கட்டி வச்சான். இப்ப என்னன்னா கொலை கொலையா நடக்குது, கொலை கொலையா கட்டி வச்சான், இப்ப கொலை கொலையா நடக்குது. அண்ணன் தம்பியை வெட்டுறான், தம்பி அண்ணனை வெட்டுறான், எதுக்குடான், சொத்துக்காக வெட்டிட்டேன் அப்படிங்கிறான். எவ்வளவு பாசம், அது வந்து ஒரு அன்பு வலை. குடும்பம் என்பது ஒரு அன்பினாலே பின்னப்படுகிற ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய வலை. ஸோ முதல்ல நான் வற்புறுத்த விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பெற்றோர்களிடத்தில் இருக்கிற இயல்புகள், பழக்க வழக்கங்கள், இவை தான் அந்த குடும்பத்துக்குள் ஊடுருவி வருகின்றன. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சைக்காலஜியில் நம்ம பிள்ளைங்க பிற்காலத்தில் சந்தோஷமாகவும் நல்லாவும் வளரணும்னா புருஷ பொண்டாட்டி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு, என்னன்னா பிள்ளைங்க எதிர்த்தாப்புல சண்டை போடக்கூடாது. நம்முடைய குழந்தைங்களுக்கு எதிர்த்தாப்புல நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. சில வீடுகளில் அந்த நாகரிகம் தெரியாது, குழந்தைக்கு எதிர்த்தாப்புல சண்டை போட்டிருப்பாங்க. சண்டை போட்டு கணவன் மனைவி சண்டை போட்டு அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனா படிப்புல கவனம் இருக்காது.
0: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் அன்பு உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் சேவையில் கவிதையும் கானமும் உங்கள் கார்த்திகேயன் தொகுத்து வழங்கும் கவிதையும் கானமும் என் கவிதைகளும் உங்கள் பாடல்களும் சேர்ந்து வலம் வர இருக்கிறது.

ஒன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் சேவை நடக்கிறது. கவிதையும் கானமும் நிகழ்ச்சியுடன் தமிழ் அழகு, தமிழ் அமிர்தம், திகட்டாத அமிர்தம். தமிழை ஆழ்ந்து அனுபவிக்க, ருசிக்க, புசிக்க கவிதைகள் தேவை. திரைப்பட பாடல்களில் இருப்பது அனைத்துமே தமிழ் கவிதைகள். கவிதைகள் பொய்யுடன் இருக்கும், பலவாறு புனைக்கப்பட்டிருக்கும். கண்ணுக்கு மையழகு என்பது போல் தமிழுக்கு கவிதை அழகு, அந்த கவிதைக்கு பொய் அழகு. புதிய முகம் என்ற திரைப்படத்தில் புதிதாக கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு என்ற பாடலை கேட்டு ரசிப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியில் கவிதையும் கானமும். கிராமத்து கவிதைகள், அதாங்க கிராமத்து பாடல்கள் பல இடங்களில் ஒலிக்கும். நாற்று நடும் பொழுது, களை எடுக்கும் பொழுது, சந்தைக்கு போகும் பொழுது. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு இந்த கிராமத்து பாடலை 16 வயது நிலை என்ற திரைப்படத்தில் அழகாக பாடியிருப்பாங்க. கேட்போமா?

தாதரின்ன

கவிதை என்றாலே நினைவுக்கு வருவது காதல் கவிதை. மண்ணில் இந்த காதலின்றி யாவும் வாழ்தல் கூடுமோ என்ற பாடலை கேட்கும் பொழுது மனம் மயங்கும். பெண்மையின்றி உலகில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா. அந்த வரிகள் அழகாக அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பாடல்ல. கேளடி கண்மணி என்ற திரைப்படத்தில் அந்த பாடலை மூச்சு விடாமல் கேட்போமா?

பெரும்பாலான கவிதைகளில் பெண்கள் இருப்பார்கள், காதல் இருக்கும், இதயம் இருக்கும், தாமரை இருக்கும். இதய தாமரை என்ற படத்தில் இருந்து ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தால் என்ற பாடலை கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழ்வோமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியில் கவிதையும் கானமும். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வர கவிதைகள் பாடல்கள் தொன்று தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கால அரசவையல்ல பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனமா இல்லை செயற்கையில் மனமா என விவாதித்து அதற்கு நக்கீரன் வாதாடி அந்த தமிழ்ச்சங்கத்தில் தீர்ப்பு கூறினார்களே, அந்த சிவபெருமானே அந்த கவிதைக்காக வந்து வாதாடினான். அப்படிப்பட்ட திருவிளையாடல்களை கொண்ட இந்த கவிதை பொதிகை மலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றலாய் கவிதையும் கானமும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியில் கவிதையும் கானமும் நிகழ்ச்சி. உசுப்பி உலுக்கி உடலை உடமையாக்கிய உள்ளமே உடமையே, உள்ளத்தை உடைத்த உயிரே உயிரே திரைப்படத்திலிருந்து. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன் என்ற பாடலை கேட்போமா? கவிதை செந்தேனை ஊற்றி

0: மொன்றியல் வானொலி உறவுகளை பற்றிய கவிதை. உரிமையில் உணர்ச்சியுடன் உள்ளத்தில் உணர்வோம் உணர்வே, உண்டு உறங்கும் உயிரில் உலகை ஊட்டிய உலகே, கோபுர வாசலே, கோபுர வாசலிலே என்ற திரைப்படத்திலிருந்து காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் என்ற பாடலை கேட்போமா?
1: I love this idiot. I love this lovable idiot.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும். இந்த கார்த்திகேயனின் கவிதைகள் உ என்ற எழுத்தில் தொடங்கும் சில வார்த்தைகளை கொண்டு உன் உன்னதம் உயர்வடைய ஊக்கமுடன் உழைக்கும் உடலே. கவிதைகளில் பல கவிதைகள் இருக்கிறது. மரபு கவிதை, ஹைக்கு கவிதை, சந்த கவிதை, பாராட்டு கவிதை, வாழ்த்து கவிதை, ஏன் புது கவிதையே இருக்கிறது. அதிலும் குணா என்ற திரைப்படத்தில் வரும் அந்த புது கவிதை ஆஹா அருமையான கவிதை. கண்மணி அன்போட காதலன் எழுதி கொண்டே ருசிக்கும் அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமா?
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும் படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

பாசம் பேசும் வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி. பாசம் பரஞ்சோதிக்கு நேசம் நேரிடையாகவே, சுவாசம் சுவாசிக்க தேசம் முழுவதும் வேஷம் இல்லாமல் கோஷம் போடாமல் ஏச்சும் இகழாமல் பேசும் பாசம். பாசமும் பேசும், பாசமாக பேசும் மொன்றியல் தமிழ் வானொலி. இதயத்தை திருடாதே என்ற படத்திலிருந்து ஓ பிரியா பிரியா என்ற பாடலை கேட்போமா?

கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் அடுத்த கார்த்திகேயனின் கவிதை. ஆதியும் அந்தமும் அழகாக்க, சோதியும் சொர்க்கமும் சேர்க்க, கவிதையும் கானமும் கலங்க, மூர்த்தியும் கார்த்தியும் கலக்க, கவிதையே கனவாக கலங்க. இதோ கார்த்திகேயனின் கவிதையும் கானமும். பல கவிதைகளை நாம் பார்த்திருப்போம். ஆனால் முதல் மரியாதையுடன் உள்ள அந்த பாடலை கேட்போமா? வெட்டி வேறு வாசம், விடல புள்ள நேசம்,

கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் அடுத்த கவிதை. அழகே, என் தேவதை நீதான் என்று தெரிஞ்சிக்கடி. உன் விழியில் இந்த ஆன்மகன் வீராப்பும் விழுந்ததடி. பொழுதும் உன் நினைவுகள் என்னை தாக்குதடி. நித்தமும் உன் கூடவே இருந்திட மனம் கேட்குதடி. உயிரே, உன் மொத்த பாசமும் மூச்சு முட்டி என்னை திக்கு திணற வைக்குதடி. உன் கைவிரல் கோர்த்திட என் விரல் உன்னை தேடி வருதடி. தவிக்கிறேன், துடிக்கிறேன். டைம் திரைப்படத்திலிருந்து கேட்போமா?

ஒன்றியல் தமிழ் வானொலியை பற்றி ஒரு கவிதை. உலகலாம் உறவாடும் உளமான ஊரறிந்த உறவே, உன்னிடம் உறவாக உறவாட உவந்தோம் உயிரே. ஒன்றியல் தமிழ் உறவே, நீயே கவிதை, கவிதையே தெரியுமா, என் கனவு நீதானடி. ஜெயம், எல்லாம் ஜெயமே. ஜெயம் திரைப்படத்திலிருந்து.

கேளுங்க, விரும்பி கேளுங்க, எங்கேயும் கேளுங்க, எப்போதும் கேளுங்க. மொன்றியல் தமிழ் வானொலிய நல்லது. என் அன்பு உறவுகளே, இன்னும் ஒரு கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் கார்த்திகேயன், சிதம்பரத்திலிருந்து. நன்றி, வணக்கம்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்துக்கு காற்றலைக்கு வருகிறது கதை நேரம். கதை நேரத்தை நீங்கள் கேட்டு மகிழலாம். காற்றலையில் உங்களோடு மீரா. கதை நேரத்தில் வரும் முதல் கதை இது.
1: ஓநாயும் ஏழு ஆட்டுக்குட்டிகளும். ஒரு காட்டில் ஓர் ஆடு தன் ஏழு குட்டிகளுடன் வசித்து வந்தது. அது தன் குட்டிகளை மிகவும் நேசித்தது. ஒரு நாள் ஆடு தனது குட்டிகளுக்காக உணவு தேட வெளியே செல்ல தயாரானது. உடனே தன் குட்டிகளை அழைத்து,
2: பசங்களா, நான் சாப்பாடு கொண்டு வரதுக்காக காட்டுக்குள்ள போக போறேன். யாரும் சண்டை போட்டுக்க கூடாது. முக்கியமான விஷயம், ஒரு ஓநாய் உங்களைத்தான் எப்பவும் வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்குது. அதனாலதான் சொல்றேன், என்ன தவிர வேற யாரு வந்தாலும் கதவை திறக்கவே கூடாது.
1: ஆடு தனது குழந்தைகளுக்கு முத்தமிட்டு டாட்டா காட்டி சென்றது. ஆடு செல்வதற்காகவே அது செல்லும் வழியில் ஓர் ஓநாய் காத்திருந்தது. அது இளம் குட்டியாட்டின் இறைச்சிக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. உடனே அது ஆட்டின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டி,
3: குழந்தைகளே, கதவை தரங்க, நான் உங்க அம்மா வந்திருக்கிறேன். நீங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு உணவு கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரம் கதவை தரங்க.
1: ஓநாயின் குரல் தங்களின் தாயின் குரல் போல இல்லை என்பதை புத்திசாலி ஆட்டுக்குட்டிகள் அறிந்து,
4: ஏய் பொல்லாத ஓநாயே, எங்களை முட்டாளாக்க பாக்குறியா? மரியாதையா இங்க இருந்து போயிடு.
1: பின்னர் ஓநாய் ஆடு போல பேசும் பயிற்சியை மேற்கொண்டு பின் மீண்டும் திரும்பி வந்தது. இப்போது அது உரத்த குரலில்,
2: பசங்களா, கதவை தரங்க, நான் தான் அம்மா வந்திருக்கேன், சீக்கிரம் கதவை தரங்கப்பா.
1: ஆனால் அந்த ஆட்டுக்குட்டிகள் அறிவாளிகளாக இருந்தன. அவை எச்சரிக்கையுடன் கதவின் கீழிருந்த மாயக்கண்ணாடி வழியாக பார்த்தன. ஓநாயின் கால்களை பார்த்துவிட்டு,
4: இல்ல இல்ல, நாங்க கதவை திறக்க மாட்டோம். ஒன்ன நாங்க அடையாளம் கண்டுகிட்டோம். எங்க அம்மாவோட காலு வெள்ள வெள்ளேன்னு இருக்கும், ஆனா உன்னோட காலு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனால இங்க இருந்து போயிடு.
1: ஆட்டுக்குட்டிகளின் பேச்சை கேட்ட ஓநாய் ஒரு பலசரக்கு கடைக்கு போய் கடைக்காரரிடம் தன் கால்களை வெள்ளை நிறத்தில் மாற்றும்படி

0: அவை கதவை திறந்தன. ஆனால் ஓநாய் உள்ளே வருவதை பார்த்த குட்டிகள் தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொண்டனர். சில படுக்கையின் கீழ் சென்றனர், சில திரைச்சீலைகள் பின்னால் ஒளிந்தனர். ஆனால் தந்திரமான ஓநாய் பெரிய கடிகாரத்தின் பின்னால் மறைந்து கொண்ட ஒரு குட்டியை தவிர மற்ற அனைத்து குட்டிகளையும் சாப்பிட்டு விட்டது. ஒரு குட்டி கடிகாரத்தின் பின் ஒளிந்திருக்கும் என்று ஓநாய் யோசிக்கவே இல்லை. சிறிது நேரம் கழித்து ஆடு தன் வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டின் கதவு திறந்து கிடப்பதை பார்த்து ஆச்சரியமானது. தனது குழந்தைகள் தான் வாங்கி வரும் புதிய உணவுகளை சாப்பிட மிகவும் சந்தோஷமாக காத்திருக்கும் என நினைத்தது. ஆனாலும் ஆட்டினுடைய மகிழ்ச்சி விரைவிலேயே மறைந்தது. வீடு முழுக்க தேடியும் அதன் குழந்தைகளை ஆட்டினால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆடு மனம் நொந்து போய்,
1: செல்லங்களா, நீங்களா எங்க போனீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? கதவை திறக்க வேண்டாம்னு அத்தனை முறை சொல்லியோ, எதுக்காக கதவை திறந்தீங்க? நீங்களா எங்க போனீங்க? கடைசியில அந்த ஓநாய் உங்களை எல்லாம் சாப்பிடுச்சு. நான் என் குழந்தைகளை எழுந்துட்டேனே.
0: அந்த நேரத்தில் கடிகாரத்தின் பின்னால் இருந்த குட்டி தாயிடம் பேசியது.
2: அம்மா, என்ன கொஞ்சம் வெளியே எடுத்து விடுங்கம்மா, நான் உயிரோட தான் இருக்கேம்மா. அம்மா இங்க வாங்க.
0: ஆடு உடனே பாய்ந்து போய் அந்த குட்டியை தூக்கி முத்தமிட்டது. மீண்டும் மீண்டும் முத்தமிட்டது. குட்டி நடந்த முழு சம்பவத்தையும் விளக்கியது. அப்போது வெளியிலிருந்து ஓநாயின் குரட்டை சத்தம் வருவதை கவனித்த ஆடு,
1: அந்த ஓநாய் இன்னும் இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ சீக்கிரமா போய் அந்த கத்திரிக்கோலை கொண்டு வா.
0: அந்த ஆட்டுக்குட்டி உடனே போய் ஒரு கத்திரிக்கோலை கொண்டு வந்தது. அவர்கள் இருவரும் தோட்டத்திற்கு சென்றனர். அங்கே அந்த ஓநாய் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டனர். ஆடு தூங்கிக் கொண்டிருக்கும் ஓநாயின் அருகில் சென்று மெதுவாக அதன் வயிற்றை வெட்டியது. ஓநாயின் வயிற்றினுள் அனைத்து குழந்தைகளும் உயிருடன் இருப்பதை பார்த்து அவர்களை ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே எடுத்தது. குட்டிகளை கட்டி அணைத்து முத்தமிட்ட தாயாடு அவர்களிடம் ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்து வருமாறு கூறியது. ஆட்டுக்குட்டிகளும் ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கி வர தாயாடு அதை வாங்கி ஓநாயின் வயிற்றில் நிரப்பி பின் மெதுவாக கிழித்த வயிற்றை தைத்துவிட்டு தன் அனைத்து குழந்தைகளுடன் வீட்டிற்கு சென்றது. சிறிது நேரம் கழித்து ஓநாய்க்கு தாகம் எடுத்தது. ஓநாய் எழுந்து தண்ணீர் குடிப்பதற்காக கிணற்றுக்கு சென்றது. வயிற்றில் இருக்கும் கற்களின் எடை காரணமாக தன் நிலை தடுமாறிய ஓநாய் அங்கிருந்த கிணற்றில் விழ அப்போது பெரும் சத்தம் கேட்டது. கிணற்றில் நீர் நிறைந்து இருந்ததால் அந்த ஓநாய் நீரில் மூழ்கி இறந்தது. தாயாடும் குட்டிகளும் நடந்த அனைத்தையும் வீட்டின் ஜன்னல் வழியே பார்த்துக் கொண்டிருந்தன. இப்போது அனைத்து ஆடுகளும் வீட்டிற்கு வெளியே வந்து மகிழ்ச்சியில் நடனமாடின.
3: பொன் கூந்தல் அழகியும் மூன்று கரடிகளும். ஒரு காலத்தில் காட்டில் மூன்று கரடிகள் தங்களுக்கு சொந்தமான ஒரு வீட்டில் வசித்து வந்தன. அதில் தந்தை கரடி உருவத்தில் பெரியதாகவும், தாய் கரடி நடுத்தர அளவிலும், குழந்தை கரடி விளையாடும் குழந்தை அளவிலும் இருந்தன. ஒரு நாள் அவர்கள் உணவு சூடாக இருந்ததால் சூடு தணியும் வரை சிறிது தூரம் நடந்துவிட்டு வரலாம் என்று வெளியே சென்றனர். அப்போது அங்கே பொன் கூந்தல் அழகி என்னும் சிறிய பெண் வந்தாள். அவள் கதவை தட்டினாள். ஆனால் எந்த ஒரு பதிலும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அவள் உள்ளே நடந்து சென்றாள். அங்கே மேஜையின் மீது மூன்று கிண்ணங்கள் நிறைய உணவு இருப்பதை பார்த்தாள்.
4: ஹாய், சாப்பாடு, எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது
3: என்று பொன் கூந்தல் பெண் நினைத்தாள். முதலில் அவள் பெரிய கிண்ணத்தில் இருந்த உணவை எடுத்து சாப்பிட முயன்றாள். ஆனால் அது மிகவும் சூடாக இருந்தது. அடுத்து அவள் நடுத்தர அளவிலான கிண்ணத்தில் இருந்து உணவை சுவைத்தாள். ஆனால் அது மிகவும் சில்லென்று இருந்தது. அடுத்து அவள் குழந்தை கரடியின் கிண்ணத்தில் இருக்கும் உணவை சுவைத்தாள். அது ருசியாகவும் சரியான பதத்திலும் இருந்ததால் முழுவதையுமே சாப்பிட்டு விட்டாள். அதன் பின்னர் பொன் கூந்தல் பெண் மற்றொரு அறைக்கு சென்றாள். அங்கு அவள் மூன்று நாற்காலிகளை பார்த்தாள். முதலில் அவள் பெரிய நாற்காலியில் ஏறி அமர்ந்தாள். ஆனால் அது அதிக உயரமாக இருந்தது. அடுத்து அவள் நடுத்தர அளவிலான நாற்காலியில் உட்கார்ந்தாள். ஆனால் அது உயரம் மிகவும் குறைவாக இருந்தது. அதன் பின்னர் குழந்தை கரடியின் நாற்காலியில் அமர்ந்த அவள்,
4: எனக்கு இதுதான் சரியா இருக்கு
3: என்றாள். பொன் கூந்தல்

0: தாங்காமல் அந்த சிறிய நாற்காலி உடைந்து நொறுங்கியது. அதன் பின்னர் பொன் கூந்தல் பெண் படுக்கையறைக்கு சென்றாள். அங்கு அவள் மூன்று கட்டில்களை பார்த்தாள். முதலில் அவள் பெரிய படுக்கையில் அமர்ந்தாள். ஆனால் அது மிகவும் கடினமாக இருந்தது. அடுத்து அவள் நடுத்தர அளவிலான படுக்கையில் அமர்ந்தாள். ஆனால் அது மிகவும் மென்மையாக இருந்தது. அதன் பிறகு அவள் குழந்தை கரடியின் படுக்கையில் அமர்ந்தாள். அது அவளுக்கு சரியாக இருந்தது. எனவே அவள் விரைவிலேயே தூங்கிவிட்டாள். அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது மூன்று கரடிகளும் வீட்டிற்கு திரும்பினர். வீட்டிற்குள் நுழைந்ததும்,
1: யாரோ ஒருத்தங்க என் உணவை சாப்பிட்டிருக்காங்க பாரு சிந்திருக்கு
0: என்று அப்பா கரடி கூறியது.
2: யாரோ ஒருத்தங்க ஏ உணவையும் சாப்பிட்டிருக்காங்க
0: என்று அம்மா கரடி கூறியது.
3: யாரோ என்னோட சாப்பாட்டையும் சாப்பிட்டிருக்காங்க, அதுல கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கவே இல்ல பாருங்கம்மா
0: என்று மழலையில் சொன்னது குழந்தை கரடி. அடுத்து மூன்று கரடிகளும் பக்கத்தில் இருக்கும் அறைக்கு சென்றன.
1: யாரோ ஒருத்தருங்க என் நாற்காலியில எனக்கு தெரியாம உட்கார்ந்திருக்காங்க
0: என்று கூறியது அப்பா கரடி.
2: யாரோ ஒருத்தங்க ஏன் நாற்காலியிலேயே உட்கார்ந்திருக்காங்க
0: என்று மழலையில் கூறியது குழந்தை கரடி.
3: யாரோ என்னோட நாற்காலியில உட்கார்ந்ததும் இல்லாம அதை உடைச்சும் போட்டுட்டாங்க, இங்க பாருங்கப்பா.
0: அதன் பிறகு மூன்று கரடிகளும் மாடியில் இருக்கும் படுக்கையறையை நோக்கி சென்றன.
1: யாரோ ஒருத்தங்க என் படுக்கையில படுத்திருக்காங்க, படுக்கையெல்லாம் கசங்கி இருக்குது பாருங்க
0: என்றது அப்பா கரடி.
2: ஆமா ஆமா, என்னோட படுக்கையில கூட யாரோ படுத்திருக்காங்க
0: என்றது அம்மா கரடி.
3: அம்மா, யாரோ என் படுக்கையில படுத்திருக்காங்க, அவங்க இங்கதான் இருக்காங்க, வந்து பாருங்கம்மா
0: என்று மழலையில் கூறியது குழந்தை கரடி. அந்த சத்தத்தை கேட்டு பொன் கூந்தல் பெண் கண் விழித்தாள். தன் அருகில் மூன்று கரடிகள் நிற்பதை பார்த்து பயந்த அந்த பொன் கூந்தல் பெண் படுக்கையிலிருந்து குதித்தெழுந்தாள். ஜன்னல் வழியாக குதித்தாள். நல்ல வேளையாக அங்கே காய்ந்து போன இலைகளின் குவியலில் குதித்ததால் அவளுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. அதன் பிறகு அவள் எழுந்து வீட்டுக்கு ஓடினாள். மிக விரைவிலேயே வீட்டினை அடைந்து விட்டாள்.
4: ஹான்சலும் கிராட்டலும், ஹான்சல் கிராட்டல் இருவரும் தங்களின் தந்தையுடனும் மாற்றான் தாயுடனும் காட்டிற்கு அருகில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் வசித்து வந்தனர். அவர்களின் தந்தை ஓர் ஏழை விறகு வெட்டி. ஒரு நாள் அவர்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்ட பொழுது தனது மனைவியிடம்,
5: இப்படியே இருந்தா நம்ம நிலைமை என்னத்துக்காகும்
4: என்று சொன்னார்.
5: இப்பவே இந்த குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடுறாங்க, எங்க குழந்தைங்கள்லாம் நாளைக்கு பட்டினியால வாடுற நிலைமை வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு.
4: அந்த மாற்றான் தாய்க்கு குழந்தைகளிடம் பாசமே கிடையாது. அவள் குழந்தைகளை எங்காவது துரத்தி விட வேண்டும் என நினைத்துக் கொண்டிருந்தாள்.
2: இங்க பாருங்க, நாளைக்கு காலையில ஹான்சலையும் கிரிட்டலையும் காட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்கேயே விட்டுட்டு வந்துடணும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? அவங்களால மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வர வழி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கலாம். நான் சொல்றது நல்லா புரிஞ்சதில்ல? என் பேச்சுக்கு மீறி ஏதாவது நடந்தீங்க அப்புறம் நான் பொல்லாதவள் ஆயிடுவேன், ஜாக்கிரதை.
5: ஐயோ கடவுளே
4: என தந்தை அழுது,
5: நான் என் குழந்தைகளுக்கு அந்த கொடுமையை செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன்.
4: ஆனால் அந்த கல்மனம் கொண்ட மாற்றான் தாய் தன் திட்டத்தை ஏற்று நடக்க வற்புறுத்தினாள். அடுத்த அறையில் குழந்தைகள் இன்னும் தூங்காமல் இருந்தனர். அவர்கள் தங்கள் மாற்றான் தாயின் திட்டத்தை கேட்டனர்.
3: அண்ணா நம்ம தலைய போறோம்.
4: கிரேட்டல் மனம் நொந்து அழுதாள்.
6: அழாத கிரேட்டல், அழாத, அண்ணா நான் இருக்கேன், உனக்கு பாதுகாப்பா நான் இருக்கிறேம்மா, நான் இருக்கேன், கண்டிப்பா ஒரு வழி கண்டுபிடிப்பேன்
4: என்றான். நள்ளிரவானதும் வீட்டை சுற்றிலும் இருள் சூழ்ந்தது. ஹான்சல் தனது ஸ்வெட்டரை எடுத்து அணிந்து கொண்டு வீட்டின் பின்வாசல் வழியாக வெளியேறினான். பிரகாசமான நிலவொளியில் வீட்டின் முன் இருந்த கூழாங்கற்கள் வெள்ளியைப் போல் மின்னின. ஹான்சல் கூழாங்கற்களை தனது சட்டைப்பை நிறையும் அளவுக்கு பொறுக்கிக் கொண்டு தன் படுக்கைக்கு வந்தான். அடுத்த நாள் காலை